சூரிய பகவானின் மகிமையை அறிவோம். காசினி இருளை நீங்கும் கதிரொளியாய் எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரிவலமாய் வந்த தேசிகா என்னை இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி. உலகின் இருளை போக்குபவரே, கதிர்களால் எங்கும் ஒளி வீசுபவரே, உலக உயிர்களால் போற்றப்படுபவரே, உடல் நலத்தை அளிப்பவரே, ஏழு குதிரைகளை பூட்டிய தேரை கொண்டவரே, மேருமலையை சுற்றி வருபவரே, ஞானம் தருபவரே, சிவந்த நிறம் கொண்டவரே, என்னை காத்தருள வேண்டும். இது நவகிரக துதியில் உள்ள சூரிய பாடலாகும். இப்பொழுது சூரியனை பற்றி நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். சூரிய தேவனின் பெற்றோர் காஷ்யப முனிவர் அதிதி, சூரியனின் தேரோட்டி அருணன். சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் மூன்று, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சூரிய பக்தனாக விளங்கிய போஜவம்ச மன்னர் சத்ராஜித். சூரியனுக்குரிய எருக்குவனமாக இருந்த தலம் சூரியனார் கோயில். நாரதர் உபதேசம் மூலம் சூரிய புராணம் கேட்டவர் சாம்பன். ராமனின் நண்பராக விளங்கிய சூரிய புத்திரன் சுக்ரீவன். ராமனுக்கு அகத்தியர் உபதேசித்த சூரிய ஸ்தோத்திரம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். சூரிய மந்திரம் மூலம் குந்திக்கு பிறந்தவன் கர்ணன். ஒடிசாவில் உள்ள புகழ்பெற்ற சூரிய கோவில் கொனார்க். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக்கல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றார். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகைப்பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை மனிதன் அழித்து விட வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இஸ்லாமிய பாடல்களை கேட்கும் முன் இனிய இஸ்லாம் அறிவோம். ஒருவர் தன் தேவையை கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் கேட்டதை தந்துவிடுகிறான், அல்லது அவருடைய வேறு தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லது இப்போது வைத்த கோரிக்கையை அவருக்கு மறுமையில் சேகரித்து வைக்கிறான். இப்படியாக பிரார்த்தனை என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதையே துஆ என்பர். பிரார்த்தனை செய்யும் போது ஒழுங்குமுறைகளையும் தூய்மையையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அசுத்தமான உணவுகள், தவறான எண்ணங்கள் ஆகியவற்றை விட்டுவிட்டு மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குரானில் திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என கூறப்பட்டுள்ளது. எனவே பிரார்த்தனை

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலில் நமது சிந்தனைக்கு. விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள். சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர் பரமஹம்ச யோகானந்தர். மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமெனால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை நாம் மறக்கக்கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் கூடாது. உலகம் வேண்டுமானால் ஒருவகை தோல்வியாளனாக நம்மை கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு என்றும் வெற்றியே கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியல் இடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் வசதியாக இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்து

நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நம்மை நன்மை தீமை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது நலம் பேணும் நேரம். குழந்தைகளின் நலம் பற்றி அறியலாம். எந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அவர்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள், புற்றுநோய் பாதித்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாமா, ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி உள்ளதா, எடை குறைந்த குழந்தைகளுக்கு பிரத்யேக தடுப்பூசிகள், தடுப்பூசியால் ஒவ்வாமை வருமா, இது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதில் காணலாம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும். அதிலும் ஊட்டச்சத்து குறைபாடு, எடை குறைந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஹெச்ஐவி தொற்றால் பாதித்த குழந்தைகளுக்கும் அப்படித்தான். பிசிஜி காசநோய், நிமோனியா, ஃப்ளூ காய்ச்சல், அம்மை தடுப்பூசி, ஹெப்பாட்டிடைஸ் ஏ மற்றும் பி வைரஸ், மூளை காய்ச்சல் போன்ற தடுப்பூசிகள் போடலாம். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து தர வேண்டியது மிக மிக அவசியம். எல்லா தடுப்பூசிகளையும் போட வேண்டியது முக்கியம். கதிர்வீச்சு சிகிச்சையின் போது நுண்ணுயிர் தடுப்பூசிகளை போடக்கூடாது. சிகிச்சைக்கு பின் வீரியம் குறைந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம். இது புற்றுநோய் பாதித்த குழந்தைகளுக்கு. ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி உள்ளதா என்றால் அதற்கு இல்லை. வழக்கமாக இரத்த உறைவுக்காக மருந்துகளை எடுத்துக்கொண்ட உடனே தசை வழி தடுப்பூசிகளை மட்டுமே போட வேண்டும். எடை குறைந்த குழந்தைகளுக்கு பிரத்யேக தடுப்பூசிகள் உள்ளதா? குழந்தை 2 கிலோவிற்கு மேல் இருந்தால் எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக்கொள்ளலாம். 2 கிலோவிற்கு குறைவாக இருந்தால் ஹெப்பாட்டிடைஸ் பி தடுப்பூசியை 1 மாதம் கழித்து போடலாம். தாய்க்கு ஹெப்பாட்டிடைஸ் பாதிப்பு இருந்தால் குழந்தைக்கு தடுப்பூசி அவசியமா என்றால், குழந்தையின் எடை 2 கிலோவிற்கும் குறைவாக இருந்தால் 12 மணி நேரத்திற்குள் அந்த தடுப்பூசியை போட வேண்டும். கர்ப்ப காலத்தில் போட வேண்டிய ஊசிகள், அம்மை தடுப்பூசிகளை போடக்கூடாது. கர்ப்பிணிகளுக்கு ஹெப்பாட்டிடைஸ் பி மற்றும் வைரஸ் தொற்றுகளான தடுப்பூசிகளை போட வேண்டும். சிறுநீரகங்கள், இதய நோய், நுரையீரல், கல்லீரல், நரம்பு பாதிப்பு இருந்தால் தொற்றுநோய் அபாயம் அதிகம். இவர்களுக்கு சில தடுப்பூசிகளை சற்று கூடுதலாகவே போட வேண்டும். உறுப்பு மாற்று சிகிச்சை துவங்குவதற்கு 15 நாட்களுக்கு முன் தடுப்பூசிகளை போட்டுவிட வேண்டும். 6 மாதங்களுக்கு பின் வழக்கமாக போடும் அனைத்து தடுப்பூசிகளையும் போடலாம். தடுப்பூசியினால் ஒவ்வாமை ஏற்படுமா என்றால், முதன்முறை தடுப்பூசி போடும்போது ஒவ்வாமை ஏற்பட்டு அரிப்பு, தடிப்பு, வாந்தி, மூச்சு திணறல், மயக்கம், வலிப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டு இருந்தால் மீண்டும் தடுப்பூசிகளை போடக்கூடாது. மீன் எண்ணெய் தோல் பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரக்கூடியது. இயற்கையிலேயே அதிக எண்ணெய் உள்ள மீன்களை சாப்பிடுவது அல்லது மீன் எண்ணெய் மாத்திரைகளை டாக்டரின் ஆலோசனைப்படி சாப்பிடலாம். குர்குமின் என்ற இயற்கை பொருள் அதிகம் உள்ள மஞ்சள் தோல் வீக்கம், அலர்ஜி போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடியது. சமையல் அனைத்திலும் தவறாமல் மஞ்சள் சேர்க்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அது தரக்கூடியது. மஞ்சள் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. சர்வதேச அளவில் செய்த ஆராய்ச்சியில் தொடர்ந்து மஞ்சள் சேர்த்துக் கொள்வது புற்றுநோயை கட்டுப்படுத்த சிறந்த வழி என கூறப்படுகிறது. இணைந்திருங்கள்.

தெரிந்த மந்திரம் புரியாத பொருள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயித் சர்வ விக்னோப சாந்தையே என்ற விநாயகருக்கு உரிய மந்திரம் கோவில்களில், திருமண நிகழ்ச்சிகளில், தர்ப்பணம் உள்ளிட்ட பிதுர் சடங்குகளில் நிச்சயமாக நம் காதில் விழுந்திருக்கும். இது விநாயகருக்கு உரிய மந்திரம். சுக்லாம்பரதரம் என்றால் வெள்ளை உடை உடுத்தியவர். சிவன் சரஸ்வதிக்கு கூட வெள்ளை உடைதான். மனிதர்கள் உட்பட எல்லோருக்குமே வெள்ளை வேட்டிதான். விஷ்ணு என்றால் எங்கும் பரவியிருப்பவர். எல்லா தெய்வங்களும் இப்படி எங்கும் பரவியே இருக்கிறார்கள். சசிவர்ணம் என்றால் பால் நிலா போன்ற நிறம். இதுவும் கூட பல தெய்வங்களுக்கு பொருந்தும். சதுர்புஜம் என்றால் நான்கு கைகள். அநேக தெய்வங்கள் நான்கு கைகளுடன் இருக்கிறார்கள். பிரசன்ன வதனம் என்றால் ஒளிவீசும் முகம். இதுவும் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக இதை எப்படி விநாயகர் மந்திரம் என சொல்ல முடியும் என புரியாமல் கேட்கலாம். கடைசி பதமான விக்னோப சாந்தையே என்பதற்கு தடைகளை நீக்குபவர் என்று பொருள். ஆம், தடைகளை நீக்குபவர் விநாயகர் மட்டுமே. தியாயேத்து என்றால் வணங்குதல். இனிமேல் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி விநாயகரை வணங்கிய பின் ஒரு நிகழ்ச்சி, தொழில் அல்லது பணியை துவங்குங்கள். அது வெற்றிகரமாக முடியும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி MTR FM 24 மணி நேர தமிழ் பணியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நேர்களை நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதிகை தென்றல். பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் உங்களோடு காற்றலில் சிலுவை சந்தனராஜ். நேர்களை, இன்றைய பொதிகை தென்றலை பாடல்களோடு அறிஞர்களின் சிந்தனைகளும் அலங்கரிக்கின்றன. அறிவாளி தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க தேர்ந்தெடுப்பது அடக்கத்தைத்தான். உண்மையான அடக்கம் எல்லா பண்புகளுக்கும் அடிப்படை என்ற ரஸ்கின் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் பாடலை கேட்போமா?

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடக்கமுடையவன் மகிழ்ச்சி அடைகிறான், அடக்கம் இல்லாதவன் துன்பத்தை அடைகிறான் என்ற மகாவீரரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை செய்ய முடிப்போமா?

பகைவனை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதிக தீங்கு செய்கிறது என்ற புத்தரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை செவிமடுப்போமா?

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று செயல்படுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்ற கார்னில் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை இசையமைப்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு வேறு ரகசியம் ஏதும் இல்லை. செல்வத்தை உண்டாக்குவது உழைப்பு, எல்லா விஷயங்களையும் இயக்குவதும் அதுவே என்ற டேனியல் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செவிமடுப்போமா?

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் சோம்பல் உள்ளவன் இரண்டு முட்களும் இல்லாத கடிகாரத்தை போன்றவன் என்ற கிளார்க் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யப்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. சுறுசுறுப்பானவன் கம்பளி பெறுகிறான், சோம்பேறியோ செம்மறியாட்டை பெறுகிறான் என்ற புல்வர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமடுப்போமா?

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் பணி. சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம் என்ற எமர்சன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமடுப்போமா?

0: உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம்.
1: மின்மினி பூச்சிகள் பறக்கும் போதுதான் பளபளவென்று வெளிச்சம் தருகிறது. அதேபோல் ஒருவன் சுறுசுறுப்போடு செயல்படும் போதுதான் பிரகாசிப்பான் என்ற பெய்லி அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தண்டல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமெடுப்போமா?

0: கொண்டு சொல்லு.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை இத்தண்டல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணி. அமைதியான நாவும் சுறுசுறுப்பான தலையும் விரும்பத்தக்கனவாகும் என்ற வில்லியம் சர்ச்சில் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தண்டல் தரும் அடுத்த பாடலையும் செய்யப்படுப்போமா?

0: உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம்.
1: புகழை ஒருவன் அடக்கத்துடன் ஏற்றிருந்தால் அவன் தெய்வீக தன்மையுடையவன் என்று போற்றப்படுவான் என்ற எமர்சன் அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செவிமடுப்போமா?

சுறுசுறுப்பு உள்ளவனுக்கு இன்றே வாரத்தின் 7 நாட்கள், சோம்பேறிக்கோ 7 நாட்களும் நாளையே என்ற ப்ளூ டார்க் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமெடுப்போமா?

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி அன்போடு இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இணைந்ததோடு அல்லாமல் அன்பு உறவுகளே, உங்களிடம் நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை மகிழ்வோடு கூறிக்கொள்கின்றேன்.

வாரம் தோறும் இந்த வார நேயர் நிகழ்வை மகிழ்வோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு கடந்த 45 நேயர்கள் தந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வேளையில் இன்று 46வது நேயராக தனது விருப்ப பாடல்களை தந்து மகிழ இருக்கின்றார். காற்றலையில் காத்திருந்து கேட்போமே.

வாரத்தில் ஒரு நாள் வரும் இந்த நிகழ்வுக்காக காத்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு இன்று இந்த வார நேயராக யார் வரப்போகின்றார் என்ற வினா தொடுக்கின்றது அல்லவா? இந்த வார நேயராக நிகழவிருப்பவர் எங்களுக்கு நன்கு பழக்கமானவர் தான். மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் தன்னுடைய விருப்ப பாடல்களை தவறாது எழுதி கேட்டு மகிழ்ந்து அதற்குரிய பதில்களையும் தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவாக ஒருவர் வர இருக்கின்றார்.

பழைய பாடங்களையே எங்களுக்கு நினைவூட்டி மகளை செய்யும் அவர் இடைக்கால பாடல்களையும் கேட்டு மகள தவறுவது இல்லை. அந்த வழியிலே அவர் தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் வேளை நேரலையிலும் வந்து எங்களோடு பேசி மகிழ்ந்திருக்கின்றார் வேறு நிகழ்ச்சிகளிலே. கவனிக்க முடிகின்றதா அது யாரென்று? ஊகித்து பார்த்தீர்களா? அவர் வேறு யாருமல்ல, வளமை போல எங்களோடு பாடல்கள் கலந்து நல்ல நல்ல பாடல்களை தந்து மகள வைப்பவர் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றார். யாரப்பா இந்த 46வது நீயராக வர இருப்பவர் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே தோன்ற இருக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாநிலத்திலிருந்து காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் ரவிச்சந்திரன் அவர்களே, வருக வருக மொன்றியல் தமிழ் வானொலிக்கு. மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் நேரொலியில் வருவது குறைவாக இருந்தாலும் தினமும் உங்கள் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக 10 பாடல்கள் உங்கள் விருப்ப பாடலாக தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது. நாங்களும் செவிமடுப்போம். 10 பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்டு மகிழும் பாக்கியம் பெற்றவர்கள் ஆக. அன்பு உறவு ரவிச்சந்திரன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் உங்கள் விருப்ப பாடலாக நீங்கள் தந்த பாடல்களுள் 10 பாடல்களை தொடர்ந்து ஒலிபரப்ப விரும்புகிறேன். அந்த வகையில் ஒலிக்க இருக்கும் ஒரு முதல் பாடல், நாங்கள் எல்லோரும் இதுவரை நாளும் நீண்ட காலமாக கேட்காத ஒரு பாடல், உங்கள் தெருவிலே நீங்கள் கேட்டு நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்த பாடல், மகுடம் காத்த மங்கை என்ற திரைப்படத்து பாடல். ஞாபகம் இருக்கின்றதா? இந்த பாடல் தான் நீங்கள் எங்களோடு இணைந்து முதல் முதலில் கேட்ட பாடலும் கூட. அந்த பாடல் ஓ மோகன செந்தாமரை என்று வரி எடுத்து அழகாக பாடும் இந்த வேளையிலே மகிழ்வீர்கள் இந்த பாடலை நீங்களும் கேட்டு நாங்களும் கேட்டு என்று எண்ணிக்கொண்டு ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடலை நீங்கள் விரும்பி கேட்டிருக்கின்றீர்கள். தியாகம் என்ற திரைப்படத்திலிருந்து. அது எந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் ரவிச்சந்திரன் அவர்களை? ஞாபகம் இருக்கின்றதா? வசந்த கால கோலங்கள் என்று வரி எடுத்து பாடி எங்களையும் மகள வைத்து உங்களையும் மகள வைக்கின்றது என்று முன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர் நிகழ்விலே உங்களுக்காக

தரமான பாடல்களை தவறாத நீங்கள் காற்றலையிலே பதிவு செய்து விடுவீர்கள். விடுமுறை விருப்பம் நேயர் நேரத்திலே நாளும் உங்களது பாடலை நாங்கள் உங்கள் பெயரை ஒலி கூறி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார 46வது நேயரின் பாடல்கள். அந்த வகையிலே நீங்கள் எழுதிய பாடல்கள் பல, அதிலே ஒரு சில பாடல்கள் சில இடையூறு காரணங்களாக ஒலிபரப்பப்படாமல் இருந்த வேளையில் அந்த பாடலை இன்று ஒலிபரப்பி நீங்கள் கேட்கும் பாக்கியம் பெற்றிருக்கீர்கள். மனசுல என்ன நினைச்சே என்ற ஒரு இனிமையான பாடல், பெரிய இடத்து பிள்ளை என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்டு எழுதியிருந்தீர்கள். இப்பொழுது அந்த பாடல் காற்றலையில் அழடா நான் கேட்காமல் இருந்த பாடலும் இன்று ஒலிக்கின்றது என்று எண்ண வேண்டாம். கேட்காமல் என்று நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், ஒலிபரப்பும் வேண்டும் என்று ஒலிபரப்பும் ஒலிபரப்பப்படாமல் நீங்கள் கேட்டு மகிழாமல் இருந்தீர்கள். இப்பொழுது செவி எடுத்துக் கொள்ளுகின்றீர்கள். அந்த பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவி, இனிமையாக பேசுவதில் வல்லவர், நான் உங்களோடு ஓரிரு தடவை பேசியிருக்கின்றேன், எங்கள் அதிபர் அவர்களும் பேசியிருக்கின்றார்கள், நல்ல இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள் எங்கள் இதயத்திலே. நீங்கள் தொடர்ந்து எங்கள் வானொலி வளர்ச்சியில் அக்கறையோடு இருக்கும் வேளையிலே ஆறு அது ஆழமில்லை என்ற ஒரு அற்புதமான தத்துவ பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் முதல் வசந்தம் திரைப்படத்தில் இப்பொழுது பாடுகின்றது. எல்லோரும் செவி மடுப்போம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வருகின்றது காதுக்கினிய கீதங்களாக 46வது நேயராக பலம் பெறும் ரவிச்சந்திரன் அவர்களின் விருப்ப பாடல்கள்.

விருப்ப பாடல்கள் வரிசையிலே நீங்கள் விடுமுறை விருப்பம் நீயர் விருப்பத்திற்காக எழுதி அனுப்பிய பாடல்கள் ஒளிபரப்பப்படாமலும் இருந்திருக்கின்றது. அந்த பாடல்கள் இன்று ஒளிபரப்பப்படுகின்றது. அந்த பாக்கியத்துக்கு பெற்றும் அந்த பாடலை கேட்டு மகளும் பாக்கியத்தை பெறுவோம். பணக்காரன் திரைப்படுத்து பாடலாக உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி என்ற பாடலையும்

தமிழ் தமிழ் வானொலியின் அடுத்து வரும் பாடல் கூட நீங்கள் தந்த பாடல், பாடி அழைத்தேன் உன்னை என்று பாடுகின்றது ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்தில் பாடல். நினைவிருக்கின்றதா நீங்கள் எழுதி அனுப்பியது? இதுவோ அந்த பாடல்.

இன்னும் ஒரு பாடல் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது. ஆனந்த ராகம் திரைப்படத்தில் இருந்து. ரவிச்சந்திரன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நலமாக இருக்கோம் என்று கூறினேன். இப்பொழுது நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், நீங்களும் மகிழ்வாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு கனவுகளே கனவுகளே என்ற பாடலை ஒலிபரப்புகிறேன். அனைவரும் கேட்போம், மகிழ்வோம்.

அன்பு ரவிச்சந்திரன் பாடல்களை எழுதிவிட்டு கேட்க இருக்கும் வேளையிலே தான் மட்டும் கேட்பதில்லை, உலகளாவே இருக்கும் உறவுகள் கேட்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே உங்கள் உறவுகளாக வேல்மணி, தேன்மொழி, விக்னேஷ், ரஞ்சித்குமார் இவர்களை முனைத்து இணைந்து கேட்பீர்கள். நாங்களும் உங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம், மகிழ்கின்றோம். மீண்டும் ஒலிக்கின்றது பாடல் ஒன்று. அந்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடல், எங்கிருந்தாலும் வாழ்க என்று குறிப்பாடுகின்றது.

ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார், மகிழ்வோடு இருக்கின்றார் என்ற பூரிப்போடு இருக்கும் நாங்களும் மகிழ்வோடுதான் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு வைதேகி காத்திருந்தால் திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்போமா? நீங்கள் அனுப்பி வைத்த வரிகளிலே ஒலிக்கின்றது அழகு மலர் ஆட என்று கூறிக்கொண்டு.

அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ரவிச்சந்திரன் அவர்கள், வானொலியில் பாடல்களை கேட்கும் பொழுது நேரிலே உங்களோட பேசுவது போன்ற ஒரு பிரமை எனக்கு ஏற்படுவது உண்டு. அந்த வகையிலே உங்களோட பேசிய வேளையில் எங்களோடு அன்பாக பேசி பண்பாக பழகி இருந்தீர்கள். உங்களை அறிமுகப்படுத்தி வைத்த அன்பு உறவு அவரைக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அவரும் பாலக்காட்டில் இருப்பவர் தான், நீங்களும் நீங்கள் திருப்பூர் மாநிலத்தில் இருந்தாலும் கேரளத்து நண்பர்களை உறவாக கொண்டிருக்கின்றீர்கள், தொடர்ந்து எங்கள் வானொலியோடு இணைய வேண்டும் என்று கூறுவது போன்று, இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது என்ற பாடலை வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து இறுதி பாடலாக தந்து மகளை இருக்கின்றேன். கேட்போமா அந்த பாடலை அன்பு ரவிச்சந்திரன் அவர்களே?

0: ஒரு நிகழ்ச்சியிலே முழு நேரமும் உங்களுக்கான பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பி நீங்களும் மகிழ்ந்து நாங்களும் மகிழ்ந்ததை பெருமையோடு கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்கள் வானொலியோடு இணைந்து வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் பெயரை உலகளாக தெரிய வைத்து விட்டீர்கள். இந்த நீயர் நேரம் விடுமுறை விருப்பம் பகுதியிலே புகுந்து அற்புதமாக சிறந்த பாடல்களை தந்து மகளை வைத்திருக்கின்ற எல்லோரும் வாழ்த்துகின்ற இந்த வேளையிலே நாங்களும் உங்களை வாழ்த்திக் கொண்டு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறுவோம் என்று கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மகிழ்வான ஒரு நல்ல வேளையிலே உங்களிடம் காற்றலையில் வந்து அன்புடன் வணக்கம் கூறிக் கொள்வது சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானே என்று உரிமையுடன் வினாவிக் கொள்வதோடு தான் கலியுகம் சிறப்பாகவும் நாமும் சிறப்பாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம் என்ற மகிழ்வான செய்தியை பரிமாறிக்கொள்கின்றேன். இனிமையான இந்த நல்ல பொழுதிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர பல் சுவை நிகழ்வுகளில் ஒன்றான ஒரு நிகழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். இப்பொழுது அந்த நிகழ்வு

மொன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் காற்றினிலே வரும் கீதம் வாரம் ஒருமுறை வந்தாலும் எங்கள் அனைவரின் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி செல்கின்றது என்பது என் அன்பு கலைஞர்கள் அன்பு உறவுகள் அனைவருடைய அபிப்பிராயமும் அதுவேதான். அந்த வகையில் இன்று காற்றலையில் நான் எடுத்து வந்த கீதங்கள் அது காற்றினிலே உங்களுக்கு வந்து சேரும் நல்ல கீதங்களாக அமையும். காற்றினிலே வரும் கீதமாக முதல் பாடல் வந்து ஒலிக்க இருக்கின்றது காற்றினிலே உங்கள் காதுகளுக்கு இப்பொழுது.

என்னுடைய ஜோடிப்புறா என்னை வந்து சேருமா இளமானே என்று கேட்ட அவருக்கு, உன்னுடைய நினைப்புத்தான் ஐயா என் உள்ளத்தை தினமும் வந்து வாட்டுது, என் இதயத்தை தட்டுது என்று பதில் கூறி இணைந்த அந்த இரண்டு உள்ளங்களையும் எடுத்து கூறிய இந்த பாடல் நம்ம ஒரு ராசா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடல். மொன்றியல் தமிழ் வானொலியின் காலம் காற்றினிலே வரும் கீதமாக, காற்றினிலே வரும் கீதம் கலகலப்பான பாடல்கள், கவலையான பாடல்கள், கருத்தாழமுள்ள பாடல்கள், கனிவான பாடல்கள், கவி வரிகள் கொண்ட பாடல்கள் என்றெல்லாம் பலவிதமான பாடல்களை உங்களுக்கு வானொலியில் தரும் வேளையிலே, இந்த காற்றலை எடுத்து வரும் காற்றினிலே வரும் கீதம் அடுத்து வருகின்றது எதுவென்று கேட்டுடுவோம்.

மனிதனை மனிதன் தூதாக அனுப்பி செய்தி பரிமாறிக்கொண்ட காலம், பறவைகளை மிருகங்களை தூதாக அனுப்பி வைத்து செய்திகளை பரிமாறிக்கொண்ட உலகம், இறைவனை கூட செய்தி அனுப்பும் தூதுவராக உபயோகித்து வாழ்ந்த ஆன்மீக தொண்டர்கள் என்றெல்லாம் எத்தனையோ வகை கடிதங்கள், தொலை நகல்கள் என்றெல்லாம் வந்த செய்தி பரிமாற்றம் இப்பொழுது நவீனமயமாக்கப்பட்டு நினைப்பதை உடனே அங்கே தெரியும் வண்ணம் நவீனத்தால் நாங்கள் சுட்டு விரலால் செய்திகளை அனுப்பி பரிமாறிக்கொள்ளக்கூடும் வசதி இருந்தும் இந்த காதலர்கள் கனவினை தூதுவிடுகின்றார்கள். இந்த பாடலில் பார்த்தோம், அந்த கனவில் விட்ட தூது வரச் சொல்லுங்கள், வழிவிடுங்கள் என்றெல்லாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அந்த காதல் மலர்ந்து கனவிலே மிதந்த இறுதியிலே தொட்டிலில் காவியம் எழுத வேண்டும் என்ற அளவுக்கு பரிமாறி முடிந்ததை இந்த பாடல் எடுத்துரைத்த வகை எங்களை கவர்ந்திருக்கும் அல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கலந்து வரும் காற்றினிலே வரும் கீதமாக மிதந்து வருவதற்கு நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்த பாடல் இந்த பாடல். அன்பு உறவுகளே, நாங்கள் நினைப்பதை உடனே எடுத்து கூற முடியாத எத்தனையோ செய்திகளை எல்லாம் எடுத்து எம்ப முடியாது, அந்த வகையிலே நினைப்பினாலே நாங்கள் நினைவாலேயே தூதுவிடக்கூடியது அந்த கனவு ஒன்றுதான். பாருங்கள், அந்த பாடலில் வந்த வரிகள் அத்தனை முத்து முத்தான வரிகள் எங்களை சிந்திக்கவே வைத்து செல்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி தந்த காற்றினிலே வரும் கீதம் அல்லவா? அடுத்து வரும் பாடலையும் காற்றினிலே வீதம் காற்றின் மன்னிக்கவும் காற்றிலே வரும் கீதம் எடுத்து வந்து காற்றலையிலே கலந்து விடுகிறது எங்கள் காதுகளுக்கு இனிமை தரக்கூடியதாக.

நேர்களை நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில். மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம், இசை சமுத்திரத்திலிருந்து அலைகள் பேரலைகளாக எழுந்து வந்தாலும் அங்கே ஒலியோசை எங்களை மகிழ வைக்கும். அந்த விதம், நேரம், காலம் தவறாது அந்த அலை அடித்து கொண்டு அந்த காற்றின் வேகத்துக்கேற்ப வருவது போல சங்கீத ஞானத்துக்கேற்ப பொழிந்த இந்த பாடலில் சங்கீத சாகரங்கள் சமுத்திரத்திலிருந்து கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயா அவர்களும் வாணி ஜெயராம் அம்மா அவர்களும் தங்களுடைய இனிய குரலில் இதழ்களை ஒதுக்கி விரித்து அகட்டி சுருக்கி அந்த சுர வரிசைகளை நழுவ விடாமல் அந்த பாடலை எங்களுக்கு அந்த கவிஞர் தொடுத்த வரிகளின் கருத்துக்களை ஆழமாக பதியும் வகையில் அழுத்தம் திருத்தமாக பாடியிருப்பதை நாங்கள் கேட்கும் வேளை அந்த கருத்துக்கள் அப்படியே எங்கள் இதயத்தில் பதிந்து மாலை, பொன்னான மாலை, அந்த வேளை எப்படிப்பட்ட வேளை, அந்த இரவு எப்படிப்பட்ட வேளையாய் இருக்க வேண்டும், அவரின் விரகம் என்ன, அதற்கு அவவின் அனுமதி என்ன என்ற எல்லாவற்றையும் அழகாக அந்த நாயகன் நாயகியின் நிலையை எடுத்து கூறி சென்ற இந்த பாடல் நிலவே மலரே திரைப்படத்திலிருந்து மொன்றியல் தமிழ் வானொலி தெரிவு செய்து காற்றினிலே வரும் கீதமாக இன்று கலந்து விட்டு எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்து இந்த பாடலின் தன்மையையும் எங்கள் தமிழ் இசையின் வல்லமையையும் கூறி மரபு வார்த்திய கருவிகளை உபயோகித்து சங்கீத சுர ஞானங்கள் அங்கே தவழாமல் பிறழாமல் அழகுபட தொகுத்து தந்த அந்த பாடலை தந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம் அடுத்து என்ன பாடலை தரவிருக்கின்றது என்று நாங்கள் எண்ணும் வேளையில் இதோ காதுகளில் ஒலிக்கின்றது அந்த காற்றினிலே வரும் கீதம்.

காற்றினிலே வரும் கீதம் கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் ஒரு முறை மலரும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் தெரிவு செய்து வந்த அந்த மாலை நேர மஞ்சள் வெயில் சூடிவிட்ட அந்த மாலை, அந்த பூ மஞ்சள் நிறம், அந்த வானம் கொடுத்த நிறம், அது மகிழ்வான நிறம் என்று கூறியதன் இலக்கணத்தையும் அந்த கருத்துக்களையும் ஊற உணர்வாக எங்களுக்கு கொடுத்திருந்த அந்த பாடல் நண்டு திரைப்படத்திற்காக வந்த பாடல். அன்பு உறவுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றினிலே வரும் கீதம், இது மொன்றியல் தமிழ் வானொலி வாரம் ஒருமுறை தரும் மயக்கும் கருத்தாளமுள்ள கனிவோடு வரும் பாடல்கள். அந்த வகையில் அடுத்து என்ன பாடல் வருகின்றது? இதோ

நீங்கள் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வினை மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பல் சுவை நிகழ்வுகளை நீங்கள் தினமும் கேட்டு மகிழச் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த 5 எழுத்துக்களை நீங்கள் அழுத்திவிட்டால் 24 மணி நேரமும் பல் சுவை நிகழ்வுகளை உலகின் பல பாகங்களிலிருந்தும் எமது பண்பட்ட கலைஞர்கள், பயிற்றப்பட்ட கலைஞர்கள் வானொலி நாகரிகத்துடன் அளித்துக் கொண்டிருக்கும் வேளை மகிழ்வுடன் நீங்கள் கேட்டு ரசித்து நாள் முழுவதும் மகிழ்ந்திடலாம் என்பதை மொன்றியல் தமிழ் வானொலி அன்போடு கூறிக்கொள்ளுகின்றது. நெஞ்சம் ஒருமுறை நீ என்றது. அந்த நெஞ்சம் தெரிவு செய்துவிட்டது நீதான் என்று. அப்போது அந்த கண்கள் ஒரு நொடி அவனை பார் என்று கூறுகின்றது. இரண்டு கரங்களும் இணைந்து பிசைந்து கைகள் அப்படியே பிசைந்து கூறுகின்றது, உள்ளம் உனக்குத்தான் என்று சேர்க்கின்றது. அந்த வேளை உதடுகளோ சத்தமின்றி முத்தம் என்று கேட்கின்றது. உள்ளமோ அந்த கதவுகள், உள்ள கதவுகள் உனக்குத்தானே என்று திறந்து கொள்கின்றது. பாருங்கள், வரிகளின் அழுத்தத்தை சுவையாக பதமாக எடுத்து இனிமையாக எங்கள் காதுகளுக்கு புகுத்துவதே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் ஒருமுறை மலர்ந்து வரும் காற்றினிலே வரும் கீதம். இந்த பாடலை காற்றினிலே வரும் கீதம் வசீகரா திரைப்படத்தில் இருந்து தெரிவு செய்து கொண்டு வந்து காற்றலை உங்களுக்கு தந்திருக்கின்றது அன்பு உறவுகளே. சரி, அடுத்து என்ன பாடலை தரப்போகின்றது கேட்டுத்தான் பார்ப்போமே.

நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றினிலே வரும் கீதம். காற்றலையில் கலந்து வந்து எங்கள் காதுகளுக்கு இனிமை கொடுக்கும் அந்த கீதங்கள் மனதுக்கும் இதத்தை கொடுப்பதோடல்லாமல் சிந்தனையையும் தூண்டிவிடும் வகையில் வரும் பாடல்களை எடுத்து வந்து தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. காதல் நிலவே இது பொன் மாலை விழா நேரம், காமன் தேரோடும் வேளை ஓடிவா நீ, இந்த விழா காணவா எந்த விழா, என் உள்ளம் நீலவானம் போல. எப்பொழுதும் நாங்கள் நீலவானம் கலைந்தோடுவதை பார்த்திருக்கின்றோம். இங்கே நீலவானம் போல நெஞ்சம் ஊஞ்சல் ஆடுகின்றது என்று வரிகளை கொடுத்திருக்கின்றார் அந்த கவிஞர். அருமையான வரிகளை கொண்டு இந்த பாடலுக்கேற்ற இசையையும் கொடு

அடுத்து நல்ல குரல் வளத்துடன் காற்றலையில் சுமந்து வந்து தந்த இந்த பாடல் அனுக்கிரகம் படத்திலிருந்து தெரிவு செய்த பாடலாகும். நேயர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். வாரம் ஒருமுறை மலரும் காற்றினிலே வரும் கீதம் என்றும் எடுத்து வந்து பல பாடல்களை உங்களுக்கு தந்து மனதுக்கு இனிமையூட்டும் இந்த வேளை அடுத்து வரும் பாடலையும் கேட்டுடுவோமே.

நேர்களை காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வந்த பொழுது இந்த பாடலிலே இயற்கை எழில் கொஞ்சும் அழகினையும் இதை படைத்த இறைவனின் அதிசயத்தையும் எண்ணி மயக்கும் வகையில் அங்கே குயில்கள், மயில்கள், மான்கள், மூங்கில்கள் என்று காற்று கூட வந்து இயற்கை எழில் கொஞ்சி வந்து அங்கே விளையாடும் வேளை அதை நாம் எமக்காக படைத்திருக்கிறது என்று நாங்கள் அதை ரசித்துக் கொள்ளும் வகையில் எங்களையும் அந்த பூஞ்சோலைக்குள்ளே கொண்டு பாடும் பறவைகள் சங்கீதம் சோலை முழுவதும் சந்தோஷம் என்னும் கருத்து கமைய எங்களையும் அந்த சோலைக்குள் இழுத்துச் சென்றது இந்த பாடல். இது நாளும் தெரிந்தவன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்த பாடலாகும். அன்பு உறவுகளே, தினமும் பல் சுவை நிகழ்வுகளை 24 மணி நேரமும் வழங்கிக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலி வாரம் ஒருமுறை தரும் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வும் எங்கள் மனதுக்கு இதமாகவும் ரம்யமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தானே அன்பு உறவுகளே. அந்த வகையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலி எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் காற்றினிலே வரும் கீதத்தை கேட்பதற்கு தயாராகி இருக்கும் வேளையிலே தருகின்றது. அந்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்து மயங்கிடுவோம் என்பவர்

அமைதியான ஒரு வேளையை நெஞ்சத்தில் உருவாக்கி தருவது காற்றினிலே வரும் கீதம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அந்த புறத்தில் வாழும் அழகுராணி கூட அந்த எல்லா சுகமும் அழகுகளும் இருந்தும் அவளின் முகத்தில் அவளின் கண்களுக்கு தன் காதலன் தென்படவில்லை என்ற வேளையிலே, அழகே உன் முகம் காணாமல் கண்ணும் நெஞ்சும் தூங்கவில்லையே, அலைகள் பொங்குதே நெஞ்சினிலே ஒரு நிமிடம் கூட ஓயவில்லையே, எந்த அலைகள் அன்பு உறவுகளே, அந்த ஆசை அலைகள், அந்த ஆசை அலைகளை அடிக்க வைத்து பார்த்து கொண்டிருப்பது காதல் என்னும் அந்த வேகம். அன்பு உறவுகளே, இந்த தத்துவார்த்தமான கருத்துக்களை கொண்ட இனிய பாடல்களை வானொலியில் தெரிவு செய்து கொண்டு வந்து தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. நீங்கள் கேட்ட இந்த அழகே உன்முகம் காணாமல் கண்ணும் நெஞ்சும் தூங்கவில்லையே என்ற இனிய பாடலை தெரிவு செய்தோம் அந்த புறம் திரைப்படத்தில் இருந்து. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியின் வாரம் ஒருமுறை மலரும் காற்றிலே மறும் கீதத்தை நிறைவு செய்ய வரும் பாடலாக இசை சங்கமத்தில் ஆழ்த்த இருக்கும் அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டுத்தான் பார்ப்போமே.

நேர்களே, இந்த பாடல் இதுவரை நாங்கள் கேட்ட பாடல் வந்த இசைகளுக்கு விரலிலே சுதி மூட்டவா மீட்டவான்ற சின்ன குரலில் பாடின அந்த சின்ன குயலின் குரல் இசை வரும் இசைக்கு வயிறூட்டவா என்று கேட்டு எங்கள் வயிறு நிறைந்து மனம் நிறைந்து இந்த வானொலியின் காற்றினிலே வரும் கீதத்தையும் நிறைவு செய்துள்ளதல்லவா? இந்த பாடலை நாம் தெரிவு செய்யும் வேளையிலே எங்கள் மனதை கவர்ந்து காற்றினிலே வரும் கீதத்துக்காக நந்தவன தெருவிலிருந்து தெரிந்தெடுத்தோம் இந்த பாடலை. அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த காற்றினிலே வரும் கீதம் நிறைவு பெற்றுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.

எங்கள் வானொலி நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்திட வந்து வாசலிலே காத்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களை இருகரம் கூப்பி வரவேற்று வணக்கம் கூறியவர்களுக்கு ஆசனம் கொடுத்து, இதுவரை நேரமும் எங்கள் வானொலியின் காற்றினிலே வரும் கீதத்தை மன அமைதியோடு கேட்டு மகிழ்ந்து நிறைவு பெற்ற மகிழ்வை கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி, மீண்டும் ஓர் நல்ல சந்தர்ப்பத்திலே வரும் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வினை மொழியல் தமிழ் வானொலியில் எடுத்து வந்து உங்களுடன் கலந்து விடுகின்றேன் என்று கூறி, மறுபடியும் உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி வானொலியில் இருந்து ஓய்வு பெற்று இந்த நேரத்தில் விலகிச் செல்கின்றேன், மீண்டும் வருகின்றேன் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொள்ளுகின்றேன். மீண்டும் அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ கனடா.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்வோம். அண்மையிலே வெளிவந்த ஈழமணி திருநாட்டின் பிரபாண்டமான தயாரிப்பான அந்தோனி திரைப்படுத்து பாடல் ஒன்றை இன்றும் கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடல் தருகின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். பாட இருக்கும் அந்த பாடல் உன்னை எண்ணி என்னை எண்ணி என்ற வரிதாங்கி அந்தோனி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: ஏன் இவ்வளோ நேரம்?
1: ராஜு நானும் குடிச்சினாங்க, அவனுக்கு சரியான பரி, அதான் அவனை விட்டேன்.
0: உங்களுக்கு

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு டிராஞ்சி மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து தந்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படுத்து பாடல் வழிவிடு வழிவிடு என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து கண்டி மாநகரம் விஜயராணி தந்த பாடல் சிந்து நதியோரம் என்ற மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

0: அடுத்து வரும் பாடல் கனடா மண் மொன்றியல் மாநகரத்து தனுஷன் கண்ணு மொழி காக்கா முல்லா என்று கேட்கும் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.
1: பேர் சொல்லாம வந்துட்டேன், பேட் மேனர்ஸ் இல்ல? அதான்
2: சொல்லுங்க கேப்போம்.
1: ரத்தி,
3: ஐயோ,
4: இந்த பொண்ணை இங்க கூட்டு வந்து தெரிஞ்ச அவங்க அப்பா கால் கால்
2: தெரியாது.
4: எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க, எல்லாம் நல்லா நடக்கும்.
2: பாப்போம்,

0: on the beach. The best thing about beach is na, I love the sunrises.
1: நம்ம client ஒருத்தர் கன்னியாகுமரியில இருக்காரு. He have a resort there. Sunrise, sunset, both at same place. நடுவுல திருவள்ளுவர் வேற இருப்பாப்ல.
0: Oh.
1: Shall we go?
0: போய் போட்டோ எடுத்து அனுப்பு. I'll put it on Instagram.
1: Very

0: ஸ்வீட் இருக்குடா.
1: கேரளால மை கிளைண்ட் இஸ் ஹேவிங் ஒன் பிக் தென்னந்தோப்பு. அங்கேயே ஹி இஸ் ஹேவிங் ஃபார்ம் ஹவுஸ் அ ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல். அங்கே எல்லாம் இன்னும் ஸ்வீட்டா இருக்கும்.
0: இங்கானப்பா சொல்டா.
1: யூ வாண்ட் வாழ்க்கை?
0: வாட் இஸ் வாழ்க்கை?

0: என்ன மச்சான்?
1: ஆனாண்டா, பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு, இதை அப்படி வரமாட்டியா? அதான் நானே வேணான்னு சொல்லிட்டேன்.
2: போலாம் நாளைக்கு.
3: மீண்டும் ஒலிக்க இருக்கும் அந்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். காதல் கடிதம் என்ற ஜோடி திரைப்படுத்து பாடல் தான் அவர் தந்த பாடல்.

விடுமொழி விருப்பத்தில் தொடரும் பாடல்கள் மீண்டும் கனடா மண்ணிலிருந்து அல்பர்டா மாநிலம் வசந்தி தந்த பாடலை கேட்போம். உலகிலே அழகி என்ற ஒரு பாடல், மாய கண்ணாடி என்ற திரைப்படுத்த பாடல், அந்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்குவர் மாநிலத்திலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் மின்னலே மின்னலே என்று கூறும் அமரன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

0: ஓய் மம்முட்டி,
1: சேட்டா இந்து ரெபெக்கா வர்கீஸ்.
0: எனக்கு மம்முட்டியே இஷ்டமாடு. குறைச்சு வேகமாயிட்டு உள்ளே வரணும்.
1: ரஞ்சித்து இது எந்த இங்கே மம்முட்டி மோகன்லால்?

விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து எனது பாடலையும் தாருங்கள் கேட்போம் என்று வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். சூடான தங்க மகனாக என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். புஷ்பா 2 என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக பயணிக்கும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரத்து ரமணி, நீங்கள் தந்த பாடலை கேட்போம். வெண்ணிலவு சாரல் நீ என்று அமரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து என்ற ஒரு பாடல் பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்தில் அன்று பாடியிருந்த வேளையில் இன்று அதை பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள். அத்தினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் ஜோடி குரலிலே ஜோடியாக வந்து கேட்பார்கள். இப்பொழுதும் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி. ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்போமா? செந்தாளம் பூவில் வந்தாடும் என்று அப்பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றோம். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் விடுமுறை விருப்பத்திலே கேட்க வேண்டும் என்று சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒலிக்கின்றது. என் சாமியே என்று கூறும் மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார்.

கண்டம் என்றால் என்னவள் பாடலும் எங்களுக்கு கிடைக்கும் கேட்பதற்கு. நெஞ்சம் ஒரு முறை வா என்றது என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து என்னவளே உங்கள் பாடலாக ஒலிக்கின்றது.

இத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இனிதாக மீண்டும் ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம், ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து தென்றல் என்னை முத்தமிட்டது என்ற வரிதாங்கிய பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தருகின்றார்கள்.

0: விட்டது.
1: உங்க உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள் என்று மனம் கருந்து மனம் நிறைந்து அவர்களுக்கு இந்த பாடல்களை எழுதி அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் நான் சந்திக்கின்றேன் இப்படியொரு நிகழ்வில் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு என்றென்றும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் பத்தரை மாத்து தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. சிரித்து பேசி ஒற்றுமையாய் இருக்கும் என்ற பல்லவியோடு சரணங்களையும் கேட்டு மகிழ விரும்புபவர் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். மகளே மஞ்சுளா, நீங்கள் கேட்டது அந்த பாடல் சிரித்து பேசி ஒற்றுமையாய் இருக்கும் குடும்பம் என்று அற்புதமாக பாடுகின்றது. நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கும் வேளையிலே.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அறுவடை நாள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ற பல்லவியோடு சரணத்தையும் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் அனுப்பியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த இரண்டு பாடல்களையும் கேட்ட வேளையில் மூன்றாவதாக வரும் பாடலும் அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்துதான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஓல குருத்தோல காத்திலே ஆடுது என்ற பல்லவியோடு தருணங்களையும் தர வரும் வேளையிலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் தந்த பாடல் உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நற்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் எங்களோடு கலந்து கொள்ளுகின்றார்கள். கேட்டு மகிழ்வோம்.

அன்பு உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை தருவது நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு வளமை போல இன்று முனைகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில். இந்த வேளையிலே உலக தமிழர்களும் வருகின்றார்கள். கேட்போம் பாடலை என்று ஒலிக்க வைக்கின்றார்கள் அந்த பாடல். முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற திரைப்படுத்து பாடல். ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்பிறை என்று பல்லவியோடு சரணத்தையும் பாடுகின்றது.

பதினாறு வயதிலே என்ற ஒரு சிறந்த பாடல், எதிரும் புதிருமான கருத்துக்களை தரும் அற்புதமான பாடல் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற வரி தொடுத்து பாடுகின்றது. நீண்ட கால உறவு என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து இணைந்து இந்த பாடலை கேட்க விரும்புகிறார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா இவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

போட்டாமிட்ட சின்ன பொண்ணு அண்டைக்கு போனா நானும் காட்சிக்கு வரவா சம்பந்தம்

ஒலிக்க இருக்கும் பாடல்கள் 1966 ஆண்டு வெள்ளி திரைக்கு வந்த மகாகவி காளிதாஸ் திரைப்படத்து பாடல்கள். ஆண் குரலில் ஒரு தடவையும் பெண் குரலில் ஒரு தடவையும் ஒலித்ததென்று எழுதிவிட்டு, முதலில் பெண் குரல் பி சுசீலா அம்மா அவர்களின் குரலில் பாடிய பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அனுசியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் உறவுகளையும் இணைத்து கேட்கின்றார். அந்த பாடல் பாடுகின்றது, மலரும் வான் நிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே என்ற வரி தொடுத்து.

0: அதே பாடல் மீண்டும் ஒரு தடவை அதே திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் மலரும் வான் நிலவும் சிந்து மலகெல்லாம் உன் எழில் வண்ணமே என்று பாடுகின்றது. இந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகள இருக்கின்றார். இரண்டு பாடலையும் ஒத்து பார்ப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடும் தன்னுடைய நண்பர்களோடும் கேட்கின்றார்.
1: மண்ணையும் நீரையும் படைத்தனை இறைவா,

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தமிழகம் சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். பூந்தளிர் என்ற திரைப்படத்திலிருந்து மனதில் என்ன நினைவுகளோ என்ற வரி தொடுத்து பல்லவியும் சரணங்களும் பாடுகின்றது. தவி மடுப்போம். இது

இருக்கின்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு பாரதி ராஜா அவர்களுடைய மறைந்த பாரதி ராஜா அவர்களுடைய நினைவாக 16 வயதிலே என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்று மீண்டும் ஒலிக்க இருக்கின்றது. சோளம் விதைக்கையிலே என்ற வரி எடுத்து பாடும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலு ஓடதுறை SFO விஜயராகவன் அவர்கள் ஒலிக்க வைக்கின்றார்கள்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மொபைலா மொபைலா என்று ரெண்டு என்ற திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

மனசுலாயோ என்ற வரி ஒன்றை இடையிலே தாங்கி வரும் ஒரு பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோர்ஜ்.

இப்படி சூடு.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: கலகலப்பான கதம்பம் நிகழ்வுக்காக காத்தலையில் இணைந்திருக்கும் நான் கனடா கலையகத்திலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே, நீங்கள் நலம் தானா? நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு காத்தலையில் இணைந்து கதம்பத்தை நிகழ்த்த வந்திருக்கும் வேளையில் காத்தலைக்கு வந்திருக்கும் அன்பு உறவுகளை இணைத்து அவர்கள் பதிவுகளை எடுத்து காற்றோடு காற்றாக கலந்து கதம்பமாக இன்று தொடுத்து வர வந்த வேளையிலே இப்பொழுது நேரம் கனடாவில் 11:40 உங்களுக்கு 9:10. இது நிலையத்தமிழ் வானொலி 24 தமிழ்ச்சேவை கனடா கலையகம். தினமும் மலரும் கதம்பம் நிகழ்வு இன்று காரைக்கிழமை 2020 9:26. காற்றலையில் கலந்து வந்து உங்களோடு கலகலப்பாக இன்றைய கதம்பத்தை எடுத்து செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளை அழைத்து அவர்களுடைய பதிவுகளை பெற்று அவர்களுடைய சொற்களை கேட்டு கவிதைகளை கேட்டு பாடல்களை கேட்டு கருத்துகளை கேட்டு மகிழ்வதற்காக வந்திருக்கேன். நான் என்னோடு இணைந்து கொள்ள விரும்பும் அன்பு உறவுகள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணுடன் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறும் இந்த வேளையில் அழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் என்னை இணைப்பதற்காக முயற்சிக்கும் வேளையிலே இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது? எங்கள் தேசத்திலே இப்பொழுது நல்ல சூரிய வெளிச்சத்துடன் நல்ல பகலாக மதிய நேரத்தை அண்மித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே எங்கள் காலநிலையோ என்று திடீரென்று 23 °C வந்துவிட்டது. ஆனால் 23 °C என்றால் வழக்கம் போல இருக்கும் 23 °C நாங்கள் உணர மாட்டோம், குறைவாகத்தான் உணர்வோம். ஆதலால் பயப்பட தேவையில்லை என்று கூறு. ஆனால் இந்த வெளியே சென்று இந்த நல்ல கால நிலையை நாங்கள் உணர்வதற்கேற்ற நிலையில் நாம் இன்று இல்லை. காரணம், இந்த நுண்ணிய கிருமி வந்து எங்களை தாக்கிக் கொண்டிருப்பதால் எல்லோரும் வீடுகளிலே பதுங்கி இருக்கும் வேளையில் ஒரு அன்பு நெஞ்சம் சரியான நேரம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றார். அவரை அழைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கங்கள் எங்களுக்கு. இப்பொழுது முற்பகல் நல்லது, இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு. மதிய வணக்கம். நான் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட நேரம் அழைத்தேன். நல்லது, இழைப்பு கிடைக்கிறது. எப்படி போகின்றது வாழ்க்கை? என்ன செய்திகள் இருந்து எல்லாமா? அவருடைய நல்லடக்கங்கள் இன்று நடந்ததா நேற்று? இன்றுதான் நடந்தது இல்லையா? அவர்களுடைய மதிய நேரம் நடந்தது.
1: அவங்க இல்லத்திலே பண்றாங்கப்பா.
0: ஆனால் அந்த இல்லத்தில் அவர்கள் வசிக்கின்றார்களா? வெளியே உள்ள காணியா அது?
1: அவரை
0: கோடை காலத்தில் விடுதலை விடுமுறை நேரங்களில் சென்று நாட்களை கணிப்பது, உல்லாசமாக கழிக்கும் அந்த பெரிய காணி
1: அந்த மாதிரியான வீடுதான்.
0: இந்த இடத்திலே பார்த்தேன், இந்த நல்லடக்கம் செய்யும் இடம் பெரிய பெரிய காணி இல்லையா? அவர்களுக்கு நீண்ட சொத்துக்கள்
1: 9 ஏக்கர்
0: போது. 9 ஏக்கருக்குள்ளே ஒரு இடத்திலே அவரை புதைத்திருக்கின்றார்கள். அவர் அங்கே குடிகொண்டு இருக்கின்றார். அவருடைய இல்லத்திலே புதை அவர்களுடைய இந்து முறைப்படி அவர்கள் அழகாக அதை செய்தார்கள் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியே போய்கொண்டு இதுதான் வாழ்க்கை மகனே. பார்த்தீர்களா எப்படி நடமாடி, எப்படி உறவாடி, எப்படி பாடி ஆடி ஓடி திரிந்த உடல் அந்த உயிர் சென்றவுடன் அது வரும். அதுக்குன்னு மண்ணிலே போட்டு மூடுகிறேன், எவ்வளவுதான் பூசி அதுக்கு எவ்வளவு மலைகள் பூக்கள் எல்லாம் சொரிந்து எப்படித்தான் செய்தாலும் அது பிணம் தானே இல்லையா? அதனால் தான் இந்த ஜடம் என்று வந்து அது நத்தை அதுல ஒன்றுமே இல்லை, எல்லாம் அப்படியே முடிந்து விட்டது. இதுதான் வாழ்க்கை என்பது. அதனால் தான் இந்த மண்ணுக்குள்ளே புதைப்பதான் நாமும், மண்ணாலே நாமும் இடுகின்றோம். எவ்வளவுதான் இருந்தாலும் உடல் இறுதியிலே மண்ணுக்குண்டே போகின்றது. சாம்பலை பூசுகின்றோம், அதாவது வந்து இறுதியிலே ஒருபடி சாம்பலாக போய்விடும் இந்த உடம்பு என்று விபூதியை தருகிறது. அதற்கு ஒரு கருத்து, வேறு கருத்துக்களும் இருக்கின்றது, இந்த கருத்தும் உண்டு அதோட. சரி, முதல் பாடலை கூறுங்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள்? பாடி காட்டுங்கள் முடிந்தால்.
1: மீனவன் நண்பன் இருந்து தங்கத்தில் முகம் எடுத்து
0: அந்த பாட்டு தங்கத்தில் முகம் எடுத்து. இப்ப இல்ல நல்ல தங்கத்தில் முகம், பொன்முகம், மலர் முகம் என்று வேற பாடல்களில் தங்க காலம் போய்விட்டது. தங்கத்தில் தங்கத்தில் முகம் எடுத்து நல்ல பாடம். சரி, வேற என்ன தகவலோட வந்தீர்கள் என்று பரிமாறுவதற்கு?
1: தகவல் நீங்க ஒரே மலை மேகமா இருந்துச்சு, மழை வரவே இல்லை, தூரல் மட்டும் இருந்துச்சு.
0: ஓ அப்படியா, எங்களுக்கு இங்கே நல்ல வெயில் அடிக்கின்றது, காற்று அடிக்கின்றது, 23 பாகையில் இருக்கின்றோம். ஆனால் அது தெரியாது, வெளியே போனால்தான் உணர முடியும். வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் அதாவது சாளரத்தின் ஊடாக பார்த்துத்தான் ரசிக்க முடியும் இல்லையா? அப்ப இன்றைய பொழுது எப்படி போனது உங்களுக்கு?
1: நல்லபடியா போனிச்சிங்கப்பா.
0: நல்லது, நல்ல பொழுது,
1: நல்லபடியா போனிச்சு.
0: மகள் மகள் தூங்கிட்டாளா? வணக்கம். வணக்கம் தேவா. வணக்கம். நீண்ட நேரம் இணைப்பில் இருக்கின்றீர்கள், நான் பார்த்தேன், அழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். கூறுங்கள், எப்படி நிலமாக?
2: எனக்கு உடம்பு ஆடாபட்டியா,
0: உடம்பு சொல்லியா
2: பேசணுங்கிறதுக்கா?
0: என்ன நடந்தது உடம்புக்கு?
2: நன்றி ஐயா, இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுத்ததுக்கு மீண்டும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்க இது எனக்கு வந்து அது ஒரு மதியப்பட்டியா, நான் உண்மையா சொல்ல முடியாது அந்த பாடல் அது அப்படிங்கறது.
0: ஓ, அந்த செய்தி, அவருடைய செய்தி உங்களுக்கு உடம்புக்கு சூழ்நிலாமல் வந்து விட்டது, என்ன நடந்தது? என்ன செய்ய?
2: ஆமையா, ஆறுதல் ஆறுதல்ங்கிறது எல்லாருக்கும் நீங்க கொடுத்ததுக்கு எம்டிஆர் எஃப்எம்க்கும் நன்றி.
0: நல்லது. அப்ப ஆறுதல் அடைய வேண்டும், வருத்தம் அடையக்கூடாது, உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வருத்தம்
2: எங்களை தேத்துனது நீங்க தயா, ரொம்ப பேர் தேத்திருக்கீங்க.
0: நல்லது, நல்லது. நானும் தான் உங்களோட
2: ரொம்ப ஐயா இலங்கை வானொலிங்கறது பேட்டி போட்டு எல்லாம் கேட்டுட்டு நான் இதெல்லாம் பாத்துருக்கேயா. ஆனா உங்க குரலை கேட்கறதுக்காக ஃபர்ஸ்ட் இது பேசுறப்ப கூட உங்க குரலுக்காக தான் ஆசைப்பட்டு, உங்க குரல் உங்களுடைய உண்மை உங்களுடைய ஆறுதல் எல்லா உலகத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எப்பயுமேயா.
0: நல்லது தேவா.
2: அப்படிங்கறத என்னைக்கும் நீங்க தேவா, நான் பேரை சொல்றதுல நீங்க சொல்லுவீங்கயா. அதே மாதிரி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததுக்கு உங்களுக்கு கொடான போடி மீன் நன்றிமே சொல்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றியா.
0: உங்களுக்கு
2: ஆறுதல படுத்துறதுக்கு ஆறுதல பெத்த தாய் கூட கொடுக்க முடியாதுயா. நீங்க எங்களுக்கு இந்த ஒரு ஒரு பாட்டுக்கும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. அதுக்காக நான் வந்து முத கால இது இது பண்ணி படுத்துருவோம்ட்டு உடம்பு முடியலையா, சளி
0: அப்படியா?
2: அது அதனால
0: என்ன வயிற்று மருந்து எடுத்தீர்கள்?
2: ஒரு மருந்து அடிக்கல,
0: ஒரு மருந்து
2: ஐயா. இதுகிட்ட டாக்டர் போனா எட்ட ஒரு குச்சிய போட்டுக்கிட்டு.
0: இல்ல இல்ல, அதுக்கு போக வேண்டாம். நீங்கள் இஞ்சியும் தேனும் சாப்பிடுங்கள். இஞ்சியை பொடி பண்ணி போட்டு அதை
2: நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க,
0: செய்து சாப்பிடுங்கள். அதை செய்து எடுத்தீங்கன்னா ஜலியெல்லாம் போய்விடும், சுரங்கள் போய்விடும். ஒரு விபரீதம் ஏற்பட இந்த காலகட்டத்தில் சளி வருத்தம் வந்தால் உடனே நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து கை மருந்துகளால் குணப்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: பதிவு
0: பண்றதோடு அல்லாமல் அதை நீங்கள் உபயோகிக்க வேண்டும்,
2: கொண்டு வர முடியா?
0: உங்களை உபயோகிக்க வேண்டும், உபயோகித்தால்தான் நன்மை தரும், உடல் நலம் நலமாக வரும். சரி, இந்த வேளையிலே என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
2: ஐயா உங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும்,
0: எல்லாருக்கும்
2: ஆறுதல் கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி.
2: இந்த உலக சுற்று வாலிபல்லையா, சிரித்து வாழ வேண்டும்.
0: அந்த பாடல் நல்ல பாடல் தான்.
2: சிரிக்க வாழ, பிற சிரிக்க வாழ்ந்துடக் கூடாது.
0: ஆமா, நாங்கள் சிரித்து வாழ வேண்டும், மற்றவர்கள் எங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய வகையில வாழக்கூடாது.
2: அது இந்த மத்தியானம் உள்ள 3 மணிக்கு எல்லாம் நான் போட்டு கட்டிக்கிட்டே இருந்தா பட்டன்ல இல்லையா, நான்
0: வந்துட்டேன்.
2: அங்க பெரிய ஸ்பீக்கர் போட்டு இந்த இதுல என்னமோ இது பண்ணி ஆன் பண்ணி போட்டுருவோம்.
0: எல்லாரும்
2: பாட்டு போட்டீங்கல்ல, எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன ஐயா குரல் வருது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு 3 நாளைக்கு முடியும் அந்த பாட்டுலாம் ஐயா கொண்டு வருது ஐயா கொண்டு. நானும் இப்படி என்ன கேக்கனா இல்ல இல்ல அந்த இது பண்ணிருப்பாங்க அந்த பாட்டு மூணு நாளைக்கு முடியா இதெல்லாம் போட்டு உங்க நிகழ்ச்சி எப்ப வேணுமோ என்ன சோதனை பண்ணி பாருங்க எந்த நேரத்துல என்ன பாட்டு உங்க குரல் வர்றப்பெல்லாம்
0: சொடக்கு பாட கேட்டீங்களா
2: நாமையா. அதுக்கப்புறம் பாரிட்டு அந்த இது டிக்டாப்னு சொல்லிட்டு நீங்க வட்டிக்கு வருஷா பேசுறீங்க ஐயா குரல் இருக்கு இந்த பாட்டுலாம் எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு
0: மறு ஒளிபரப்பு அவ செய்த
2: அந்த மாதிரிதான் ஏமாந்துற அதான் ஞானதேவனுக்கு போன் பண்ணி கேப்பேன்
0: அது மறு ஒளிபரப்புலயே போகுது அந்த
2: அம்மா எங்க அம்மாட்ட ஒண்ணு கொடுக்கும்ட்டு இன்னைக்கு நைட்டு கொண்டு கொடுத்தா அவங்க பாட்டுக்க பட்ஜெட்டை போட்டுட்டு
0: எத்தனையோ
2: பெருமைகளுக்கு வாங்கி கீரன் சொற்பொழிவு ராமாயணம் என்னமோ பயமுத்துறாங்க நானும் சின்ன பிள்ளை மட்டும் வேலை செஞ்சுட்டு
0: இருக்கேன்
2: அந்த சொற்பொழிவு கீரன் சொற்பொழிவு இந்த இலங்கை அப்ப பேட்டி போட்டு கேட்டுக்கிட்டு
0: இருந்தோம்
2: அந்த இல்லையா கேளுங்க இதெல்லாம் இருக்கியா உங்க பேச்சு அதே மாதிரி அம்மாவுடைய பேச்சு இதெல்லாம் வந்துச்சுனையா அசைக்கவே முடியாதுயா அந்த பழைய அந்த இங்க தமிழ்நாட்டுல இருந்து பக்கத்துல இருக்குல்லையா அந்த ரேடியோ 24 இது மதியம் அப்படி கட்டிட்டு இருப்போம் அதெல்லாம் அங்க டைம் எப்ப விடும் இலங்கை வேணும் அப்படின்ட்டு அப்படி கட்டிட்டு இருந்த காலம் போய்
0: இப்ப MTR வானொலியை கேட்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு
2: வருகின்றது விட்டு உள்ள போகல இந்த கொடையில இருந்து அந்த இது ஒரு பழைய படம் போட்டு விட்டு போட்டு இருந்தாங்க கட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சமத்தியா சந்தோஷமா இது பண்ணலாம் செய்வியா கட்டுக்கிட்டு
0: இருப்பேன் வார வார நாட்களில் செய்தி வரும் கே எஸ் துறை ஐயா அவர்கள் தரும் செய்தி அவர் டென்மார்க்ல இருந்து அந்த செய்தியை உங்களுக்காக ஒளிபரப்பு வானொலிக்கு
2: எவ்வளவு துல்லியமா இருக்கியா
0: கிளியா தலை
2: அதுவும் இல்லையா சொல்லு சொற்கள் அருமையா இருக்கியா கேக்க கேக்க ஆனந்தமா இருந்துச்சியா அந்த அதே மாதிரியா நான் இப்ப உடம்பு முடியல சளி எனக்கு தொந்தரவு
0: அதான் மருந்தை சாப்பிடுங்க அந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து எடுங்கள் அந்த இஞ்சி தேன் அவற்றை எடுத்தால் ஜலதோஷம் பறந்து விடும்
2: சொன்னீங்க சாப்பாடு மீன் 6 மாசத்துக்குள்ள
0: அதுல எடுத்து உங்கள் சளியை முதல் குணப்படுத்த வேண்டும் மகனே ஏனென்றால் நீங்கள் குணப்படுத்துவது விட்டால் நீங்கள் தான் தொல்லைப்படுவீர்கள் இந்த காலத்திலே வைத்தியசாலைக்கு போக இயலாது போனால் அவர்கள் வித்தியாசமான வைத்தியங்கள் என்று நோய் என்று கொண்டு சென்று உங்களுக்கு கொரோனா வந்துவிட்டு வந்து மறுத்து விடுவார்கள் சளி என்றால் கொரோனா
2: என்ன பட்டையில வேலை செய்யற நண்பனே நான் முன்னால வேலைக்கே போலயா நண்பனே என்ன பண்ணுவேன் நான் வந்து நான் உங்க இதுல தேவை விடாமட்டு வந்துட்டான்
0: இல்ல இல்ல நீங்க
2: அப்படின்ட்டு அது என்னன்னு கேளுங்க கொஞ்சம் கோவம் வந்துட்டு கோவம் வந்து ஓலட்டு பாலு பால்ராஜ் கிட்ட வேலை
0: செய்யறான்
2: பால்ராஜ் போன் பண்ணுவோம் இல்லையா அவர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட 7 வருஷமா வேலை செஞ்சு நானும் பட்ட வச்சு இதெல்லாம் நான் அவனுக்காக கஷ்டப்படுறேன் அவன் புரியாம என்ன வந்து அப்படியே என்னமோ ஒரு மாதிரி பேசினாப்புல தம்பி எல்லாம் பேசினாப்புல இந்த கர்நாடக நான் ஒண்ணு 3 நாள் வேலை செய்யல அப்படியே
0: வந்துட்டான் கூடாது கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும்
2: அது தவறா சொன்னது அவனே வருத்தப்படுற அளவுக்கு நான் செய்யணும்னு. நான் வந்து உங்களை மாதிரிதான், நான் சொன்னீங்களா எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணி எல்லாத்தையும் வச்சிருப்பேன். என் மனைவிட்ட வந்து சொன்னேன், ஏதா இருந்தாலும் என் மனைவிட்டதான் சொல்லுவையா, என் அம்மா கிட்டையும் என் மனைவி கிட்டையும் தான் எந்த இறந்து நடந்தாலும் என் அம்மா கிட்ட எனக்கு எது நடந்தாலும்
0: சொல்லிடுவான்.
2: என் மனைவி கிட்ட நினைச்சு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி செய்ய இந்த மாதிரி செய்ய அப்படின்ட்டு. என் மனைவி இப்ப முன்னால சாப்பாடு தான் போட்டுட்டு இருக்கா, ஒன்னு ஒரு காசு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல.
0: நல்லது குடும்ப
2: இருப்பியா
0: அதே நேரத்தையும் மறந்துடுங்க. வானலையில் அதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு அதை ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய உடலை கவனித்துக் கொள்ளுங்க, ஜுரத்தை கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த உறவு வருகின்றார், நான் அவரிடம் செல்கின்றேன். நலமாக இடமாக இருக்கிறோம். உங்களுடைய பாடல் வரும், வரும்போது வழி இருந்தால் வாருங்கள். மற்றபடி
2: தூங்க போறேன்.
0: பாடல்களை கேட்டு
2: எனக்கு இந்த ஆறுதல் சொன்னதுக்கு
0: நன்றி.
2: நீ சொல்றயா கேட்டுட்டு கோடானோ கோடி நன்றிகள். எனக்கு அந்த இது ரொம்ப மன வருத்தம், உங்க ஆறுதல் தான்.
0: நன்றி நன்றி.
2: எனக்கு எல்லாருக்குமே
0: நன்றி.
2: ஒரே
0: விடயத்தை திரும்ப திரும்ப பேசாமல் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ஓய்வெடுங்கள் இப்பொழுது. நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கதம்பம் நிகழ்ச்சியில் இருக்கின்றோம். கதம்பத்தில் வந்து பேசும் அன்பு உறவுகளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நிமிடங்கள் கொடுப்போம். அந்த நிமிடத்துக்குள் தாங்கள் கொண்டு வந்த செய்தியையும் பேசுவதையும் பேசிவிட்டு செல்வதுதான் அழகாக இருக்கும். இந்த வேளையிலே மனித தமிழ் வானொலியின் காற்றலையில் வரும் நிகழ்வுகள் அத்தனையும் பதிவுகளில் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் கூறுவது மகிழ்வான விடயங்களாக வந்து நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். மீண்டும் வர வேண்டும். இப்பொழுது தமிழோடு விளையாடுவோம், தமிழில் பேசுவோம், தமிழை தமிழில் பேசுவோம் என்ற பகுதிக்கு வந்திருக்கின்றோம். காலையில் இணைந்து விட்டு வர முடியாத இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது வரலாம். ரேவதி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? காலையிலே வந்து உங்களுக்கு இணைய முடியாமல் சென்று இருக்கின்றீர்கள் நான் பார்த்தேன். பாருங்கள் இப்பொழுது வரலாம், உங்களுக்கு போதிய அளவு நேரம் கிடைக்கின்றது. வந்து உங்களுடைய உள்ள கருத்துக்களை தெளிவுபடுத்தலாம். ஆண்டால் நீங்கள் நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை. பதவியிலே நலம் கேட்டு நலம் சுகம் கேட்டு எல்லாம் எழுதுகின்றீர்கள். காற்றலைக்கு வர வேண்டும், வாருங்கள். உங்களுக்கு வசதி இருந்தால் வந்து பாடல்களை கேளுங்கள். உங்கள் அபிலாஷைகளை கூறிக்கொள்ளலாம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு 9:30 இன்னும் 2 இருக்கின்றது என்று காட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் எங்களுக்கு 11:57 நண்பகல் 12 வெற்றிகரமாக எட்டி பிடிக்கப் போகின்றோம். இப்பொழுதுதான் நீங்கள் சனிக்கிழமை காரிக்கிழமை 26/9/2020 பகலை கடந்து இரவுக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுதும் பகலில் இருக்கின்றோம். இப்பொழுதும் உங்களுக்கு பின்னால் தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். கனடா என்றாலும் உங்களுக்கு பின்னாடி தானே நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். காலநிலை சீராக காட்டிக்கொண்டிருக்கின்றது. நாட்டிலே மக்கள் சோகத்தோடு இருந்து சற்று ஒரு கொஞ்சம் மீண்டிருக்கின்றார்கள். ஆனால் நினைவலைகள் சுற்றி சுற்றி எங்களை வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தந்து எத்தனையோ பாடகர்கள் எல்லாம் பாடல்களை தந்திருந்தார்கள். மறக்க முடியாத எத்தனையோ பாடல்கள் நினைந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மறையக்கூடாது என்று எண்ணி மறையும் பொழுது கண்ணீர் விட்டு நாம் ஒரு நாள் இரண்டு நாள் அதை பற்றியே பேசுவோம். 1 மாதம் 2 மாதம் போன பின் அவர் பாடல் நல்ல பாடல் இந்த இடத்துல இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று கேட்போம். அதே போன்று சொற்பொழிவாளர்களாக இருந்தால் அதே சொன்ன நடிகர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் அப்படித்தான் பேசுவோம். எல்லாம் ஒரு நாளைக்கு தான், இதுதான் வாழ்க்கை. நான் எனக்கு ஒன்று நடந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான் இருக்கும். இப்பொழுது நடிகர் கருணாஸ் மற்றது ராமராஜன் விஜயகாந்த் போன்றோருக்கும் தொற்று பரவி இருக்கின்றது என்று அறிகின்றது. அது உண்மைதானா தெரியவில்லை. ஏனென்றால் ஊடகத்து செய்திகள் எல்லாவற்றையும் நம்ப முடியாமலும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த நாட்டில் இருக்கிற உங்களுக்கு அது புரியக்கூடும். உங்களிடமிருந்து அந்த செய்திகளை எதிர்பார்க்கின்றேன். வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளும் வேளையில் ஒரு பாடலை தரலாம். அந்த பாடல் எதுவென்றால் முதலாக வந்து கேட்டார் எங்களுடைய லெனின். கதம்ப நிகழ்வு முதலில் வந்து இணைவதற்கான பாடல் காற்றலை கிடைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அவர் கேட்டுவிட்டு சென்ற பாடல் நல்ல ஒரு பாடலை கேட்டிருந்தார். வருகின்றது அந்த பாடல் காற்றலையில் தங்கத்தில் முகமெடுத்து.

மிகவும் இனிமையான ஒரு பாடல், நெருக்கமான பாடல், காதலோடு ஊடல் கொண்ட பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்திலிருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த போலவே அந்த பாடலை நீங்களே வந்து தருகின்றீர்கள். உங்கள் வானொலி எப்பொழுதும் வந்து இணைந்து கொள்ளலாம். இது கதம்பம். கதம்பத்திலே வந்து உங்கள் அபிலாஷைகள், கருத்துக்கள், உங்கள் திறமைகளை வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல தளம் வந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றேன். இது மொழியல் தமிழ் காட்டலையில் நான் ஒரு பாடலை இப்பொழுது கேட்க விரும்புகிறேன் உங்களோடு இணைந்து. அந்த பாடல் எப்படி வருகின்றது என்று கேட்போமா? இதுதான் அந்த பாடல்.

இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது எனக்காக. உங்களோடு இணைந்து கேட்க விரும்பி இந்த பாடலை காற்றலையில் தருகின்றேன். கருத்துக்களை ஊன்றி கவனிக்கவும். இந்த வேளை நீங்கள் வந்து இணையலாம் என்னுடன். நான் பாடலை நிறுத்தி உங்களை இணைப்பேன். ஒரு மேயருடைய பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இணைய முடியாது. இப்பொழுது என்னுடைய பாடல் ஒலிக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் அழைத்தால் உங்களை நான் இணைப்பேன். வாருங்கள் காற்றலைக்கு.

0: அன்பு உறவை அழைப்போம். வணக்கம் வணக்கம், ஞானசேகரன் நாச்சியார் கோவில்.
1: வணக்கம் அப்பா. ஞானசேகரன் நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் கழிப்பாகவும் உள்ளேன். தங்கள் ஆசிரியர் அப்பா.
0: நன்றி நன்றி. நானும் அதே மாதிரி உங்கள் அன்பினால் நானும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்றது உங்களுடைய காலநிலைகள். இப்பொழுது இரவு நேரமாகிவிட்டது. குளிர்காலம் இல்லைத்தானே இப்பொழுது?
1: குளிர்காலம் தூரல் விழுந்து கொண்டிருக்கிறது. மாலை நேரத்தில் தூரல் விழுந்து கொண்டிருக்கிறது.
0: மழை
1: அதிகமாக
0: மழை தூரல்கள்
1: மழை தூரல்
0: சில்லன்று இருக்கும். நல்லது நல்லது. அந்த மழை தூரல் பயிர்களுக்கு மரங்களுக்கு வயல்களுக்கு எல்லாம் தேவைதானே அந்த மழை மழை தூளி?
1: அவசியம் தேவை. அவசியம் தேவை.
0: அவசியம் தேவை. மழையின்றி நீரின்றி இந்த நில உலகம்
1: அமையாத உலகம்
0: அமையாத உலகம் என்று சொல்லி வள்ளுவரே கூறியிருக்கின்றார் மழையை பற்றி.

0: பொழுது நல்ல விடயம். என்ன பாடலோடு வந்தீர்கள், என்ன பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் இதுவே என்று வந்தீர்கள்?
1: ராமு படத்திலிருந்து நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு என்ற பாடல் வேண்டும் அப்பா.
0: நல்ல பாடல், அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் கொடுக்கின்றேன். நம்பினோர் கெடுவதில்லை என்ற பாட்டு. எல்லோருடைய மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா, இன்னும் மனக்கவலையோடு தான் இருக்கின்றார்களா மக்கள் உங்களுடைய பார்வையில்?
1: இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்களாப்பா, இன்னும் மீள்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும் போது தெரிகிறது.
0: இது கொஞ்சம் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது.
1: ஆழமாக பதிந்து விட்டார் அல்லவா, ஆழமாக பதிந்துட்டா எல்லா தரப்பிலும் எல்லா வயதிலும் எல்லா மதத்திலும் எல்லா கட்சியிலும் எல்லா மாநிலத்திலும் எல்லா மொழிகளிலுமே கலந்து விட்டார் அவர்.
0: அதனால்தான் அவர் சாதனை புத்தகத்தில் கூட இடம்பெற்றவர். இதற்கு பாடல்கள் பெறவில்லை தானே. அது மட்டுமல்ல, அவருக்கு இன்னும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அந்த பூத உடல் அவருடைய நிலத்துக்குள்ளேயே அந்த நிலமகளிடம் அவர் கிளம்புகந்து விட்டார். அந்த இடத்திலே கிளம்புகந்து விட்டார். அவருடைய உறவுகளும் அவருக்கு அவரை கோவிலாக கட்டி பூசை செய்யக்கூடியதாக வழிபடக்கூடியதாக இருக்கவில்லையா? அவங்க வைத்து அவரை ஆராதிப்பார்கள். அவருக்கு தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால தான் அவர் சிலருக்கு அப்படியே அது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. அது மட்டுமல்ல, அரசு மரியாதைகளுடன் அவருடைய நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது இல்லையா? அரச
1: மரியாதை,
0: துப்பாக்கி வேட்டுக்கள் எல்லாம் 72 அவருக்கு வணக்கம், ராணுவ வணக்கங்கள், காவல் அதிகாரிகளின் வணக்கங்களும் கிடைத்து எல்லோரும். ஆனால் நல்ல நிறைய மக்கள் கூட்டம் பெருக்க பெருக்க இருந்திருக்கு. அந்த நாங்கள் தொலைக்காட்சி
1: மக்கள் அதிகமாக கலந்து கொண்டோம்.
0: ஆமா, அந்த தொலைக்காட்சியை பார்த்த போது இது இப்ப கொரோனா இல்லாத காலம் என்றால் பெரு வெள்ளமாக இருக்கு மக்கள் கூட்டம் இல்லையா?
1: பெரு வெள்ளம் பயங்கரமாக இருந்திருக்கும், எதிர்பாராத மக்கள் வெள்ளம் இருந்திருக்கும்.
0: எங்களுடைய அண்ணாத்துறை ஐயா, மற்றது எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா போன்றவருடைய
1: அவர்களை போலவே மக்கள்
0: மக்கள் கூட்டம் என்றால் அவருக்கு எல்லா மக்கள் 2-3 அவருடைய நாடு தெலுங்கு, தெலுங்கு நாடு எங்கள் நாடு, அதை விட எல்லா மொழிகளையும் நீங்கள் கூறியது போல் பாடியிருக்கின்றார். அந்த அந்த ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் தூரத்தில் இருந்தாலும் வந்து அவரை தரிசனம் செய்ய வந்திருப்பார்கள். அந்த கொரோனா வந்து, அந்த கொரோனா ஒன்று இல்லை என்றால் அவர் இன்று போயிருக்க மாட்டார். கொரோனா என்று ஒரு காரணம் அவர்
1: வாழ்ந்து கொண்டிருப்பார், இந்த நிமிடம் வாழ்ந்து கொண்டிருப்பார். கொல்லி வந்து அவரை ஆட்டிப்படுத்தி
0: அதோடு என்னவென்றால் வைத்தியம் சரியான வைத்தியம் கண்டுபிடிக்காததால் இவர்கள் எல்லா வைத்தியம் பரிசோதனைகளை செய்து செய்து உடலை பழுதடைய வைத்து விடுவார்கள்.
1: உண்மைதான், அது விஞ்ஞான ரீதியாக சொல்லும் காரணங்கள் வந்து 12 மாதங்கள் ஆகமா ஒரு தடுப்பூசி கண்டு செயல்முறைக்கு வருவதற்கு, அதுக்கான காலகட்டம் வந்து அவ்வளவு சீக்கிரம் நடைமுறைக்கு வராது, அதனாலதான் தாமதமாகுது என்று கூறுகிறார்கள்.
0: ஆனா இவர்கள் ஒரு பொய் தகவலை கடந்த நேரத்தில் எத்தனையோ நாட்களுக்கு பின்புதான் கூட அவர் கொரோனாவுக்கு ஏற்ற சிகிச்சையை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். பின் அவருக்கு அப்படி இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் ஏனென்றால் வைத்தியசாலையினுடைய பெயர் கெட்டுவிடும் என்றதுக்காக அவர்கள் லண்டன், இங்கிலாந்து, அதாவது பிரித்தானியாவில் இருந்து கூட டாக்டர்களை வரவழைத்திருந்தார்கள். பிரத்யேகமான உபகரணங்களை உபயோகித்து நல்ல பரீட்சை செய்து பழகி இருக்கின்றார்கள். இவர்களிடம் பணம் வாங்க முடியும் தானே, கோடிக்கணக்காக கொடுத்தாலும் அவர்கள் சொல்லியிருப்பாங்க தந்தை எங்களுக்கு வேணும். இவர் கோடிக்கு மேற்பருமதியான ஒரு மனிதன், எப்படியும் பாதுகாத்துக் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி, நல்ல முயற்சி எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவரை அவரை கடைசி வரை வைத்திருந்து இப்படி ஆரோக்கிய சமத்துவ அவர் இதனால் இறக்கவில்லை என்று கூறி முடித்து விட்டார்கள். நடந்து முடிந்து விட்டது. பேசி ஒன்று அவரை புதைத்து புத உடலையும் மறைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களோடு வாழ்கின்றார் என்ற நினைவோடு மீண்டும் மீண்டும் அதை பேசாமல் நாங்கள் நேரம் இப்பொழுது ஒரு தமிழில் விளையாடுவோமா மகனே?
1: ஆரம்பிக்கலாமே,
0: தமிழை பேசி பார்ப்போம் இல்லையா? தமிழை பேசுவோம்,
1: நல்லது,
0: ஆரம்பிப்போம். உங்களோட நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. ஞானசேகரன், நீங்கள் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
1: இப்பொழுது மிகவும் நலிவடைந்திருக்கிறது.
0: இப்பொழுது மிகவும் நலிவடைந்திருக்கின்றது, நல்லது. இந்த நலிவு எவ்வளவு காலம் செல்லும் தீர்வதற்கு?
1: ஒரு வாரமாகலாம்,
0: ஒரு வாரமாகலாம், இல்லது ஒரு மாதமாகலாம், ஒரு வருடமாகலாம், சொல்லிடாது இல்லையா? இழப்பின் பெருமதியை பொறுத்தது, நல்லது. நீங்கள் வெளியே சென்றீர்களா?
1: சென்று வந்தேன்.
0: சென்று வந்தீர்கள். மழை நன்றாக பெய்யின்றது என்று சொன்னீர்கள். அப்படியல்ல இல்லையா?
1: தூறல் அதிகமாக இருக்கிறது.
0: தூறல் அதிகமாக இருக்கின்றது. இந்த தூறல் அதிகமாக இருக்கும் பொழுது பயிர்களுக்கெல்லாம் நெல்லம் நிலத்தில் வெள்ளம் நிற்குமா?
1: வெள்ளம் நிற்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு.
0: மிகவும் குறைவு. அந்த மிகவும் என்ற சொல்லை முன்பு பாவித்தீர்களா?
1: சரியாக ஞாபகம் இல்லை.
0: ஞாபகம் இல்லை. நல்லது நல்லது. சரியாக ஞாபகம் இல்லை. நல்லது. உங்களுடைய உங்களுடைய பணிகள் எல்லாம் எப்படி செல்கின்றது?
1: பணி இன்னும் துவங்கவில்லை.
0: பணி இன்னும் துவங்கவில்லை. அடிக்கடி நீங்கள் உங்கள் நண்பர் வீட்டுக்கு அருள்சாமி வீட்டுக்கு சென்று வருவீர்களா?
1: வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை.
0: எவ்வளவு தூரம் உங்களுடைய இல்லத்திலிருந்து அவருடைய இல்லம்?
1: அதாவது திருவிடைமருதர் அம்மாவின் இல்லத்திலிருந்து சுமார் 12 காத தூரம்.
0: காதை தூரம் 12. இந்த காதை தூரம் என்பது எதை குறைக்கிறது?
1: கிலோமீட்டரை குறிக்கிறது.
0: கிலோமீட்டர் என்று என்ன முடிவை கூறுகிறீர்கள்? கவனம் எப்படி செல்கின்றது? என்ன எங்களுடைய கவனம் எப்படி செல்கின்றது? நன்றாக பேசிட்டு வந்தீர்கள். நல்லது. நல்ல விடயம், நல்ல விடயம். இது எங்களை நாங்கள் எங்கள் கவனத்தை எங்களுடைய சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக வரும் விடயம் தானே, காரியம் இல்லை. விளையாடி பார்த்தோம், ஒரு தடவை விளையாடி பார்த்தோம் இல்லையா?
1: உண்மைதான். பயிற்சி தயாராகுவதற்கு முன்மாதிரியாக
0: எடுத்துக்கொள்ள எங்க பேசலாம். அப்படி இருந்தாங்கள நாங்கள் பேசும் பொழுது தேவையற்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகளை எல்லாம் பேசுவது உண்டு. அதையெல்லாம் நீக்கிக் கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தான் நாங்கள் தனி தமிழை நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் சிந்தித்து தான் பேசுகின்றோம். எங்களுக்கு அந்த சிந்தனையும் ஞாபக சக்தியையும் கூட்டிக் கொண்டு வருகின்றது. நல்லது. அடுத்து அருளானந்தம் வந்திருக்கின்றார், அவரோட விளையாடுவோமா? நன்றி. நன்றி ஐயா. நன்றி மகனே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம் பரவாக்கோட்டை அருளானந்தன் ஐயா அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. பரவாக்கோட்டை
0: நலமா இருக்கின்றீர்களா? என்றான் உங்களுடைய தொலைபேசி பேசுகிறேன். சற்று திரும்ப வந்து பாருங்கள், சரியாக வருகிறது என்று பார்ப்போம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்கள் தொலைபேசி நலமாக இருக்கின்றதா? தொலைபேசி நலமாக இருக்க வேண்டும் எங்களை விட இல்லையா? திரும்ப திரும்ப அப்படி வரப்பாரு. நீங்க எப்படியாவது ஒரு அடி இரண்டடி நகர்ந்து நில்லுங்கள். வெளியே நிற்கின்றீர்களா, வீட்டில் உள்ள இருக்கின்றீர்களா?
1: நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கிறேன்.
0: வெளியே நடந்து போகின்றீர்களா? வெளிச்சம் வெளிச்சமாக இருக்கின்றதா? இரவு நேரம் அல்ல வாய்ப்பு.
1: பக்கத்துல தான் இருக்கேன். ஆமா,
0: இரவு நேரம் அல்லவா?
1: அப்பதான் சரியா வரல.
0: ஓ,
1: நல்லது. என்ன பாலம் சுத்தி வசதியா இருக்கு? நம்ம வீட்டை சுத்தி இடமா இருக்குல்ல, வசதியா இருக்குல்ல இடம்லாம்.
0: அதுல இருக்கு, அதுல நல்லது. ஆபத்து இல்ல. மழை பெய்யவில்லையா அவங்க நாச்சியார் கோவில் பகுதியில் மழை தூறிக்கொண்டிருக்கும் என்று மகன் ஞானசேகரன் கூறியிருந்தார். இப்பொழுது உங்களுக்கு அப்படி தூறல் இல்லை, சாதாரணமா துணி
1: என்று கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
0: சரி, என்ன பாடல் என்று நீங்கள் நினைத்து வந்த பாடல் கலம்பத்திலே கேட்பதற்கு?
1: பாடல் பாக்யராஜ படத்துல குத்தி பூமியிலே காற்று உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே தேன் அந்த பாடல்
0: உட்கார்ந்து பேசுகிற தேனே உள்ளூர உருந்துதான் மூக்குத்தி பூமியில வந்து நல்ல நல்ல பாடலாம் பாட வேண்டியவர்கள் தான். சரி, சற்று தமிழில் விளையாடுவோமா என்று தமிழை பேசுவோமா தமிழிலே? பேசி பார்த்தோம்.
1: சரி ஐயா, உங்களுக்கு தமிழ்ல பேசி பேசி நாங்களும் ரொம்ப தமிழ்ல பேச ஆரம்பிச்சுட்டோம் ஐயா.
0: நீங்க தமிழர் தானே
1: இருந்தாலும் நீங்க பேசின பிறகு எங்களோட போன்ல பேசுறது எல்லாம் அவட வார்த்தைகளாம் மாறி இருக்கு சொல்றாங்க ஐயா. எங்களுக்கு
0: அப்படியா பேசும்பொழுது தமிழைத்தான் பேசுகிறேன் நான், அதைத்தான் தமிழை தமிழில் பேசுவோம், தமிழை தமிழால் பேசுவோம் என்று கூறுகின்றேன். தமிழை எங்களுக்கு தாய்மொழியை தானே பேசுகிறோம், நாங்கள் அந்நிய மொழியை பேசவில்லையே, நாங்கள் எங்கள் மொழியை தானே பேசுகிறோம். நீங்கள் தமிழர், தமிழ் தாயின் மகன், தமிழ் மண்ணிலே உலாவுகின்றீர்கள், தமிழனாக வாழ்கின்றீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது, நாங்கள் உங்களுடைய தமிழில் பேசுவோம் போட்டிக்கு செல்வோம். இன்று நீங்கள் கூறுவீர்கள் உங்களுடைய பேச்சு மாறிவிட்டது என்று, என்ன காரணம்?
1: முன்னெல்லாம் ஏதாவது பேசுவேன், இப்ப அதிகமா தமிழ் ரொம்ப உச்சரிப்பு அதிகமா வருது ஐயா. உங்களுடைய வானிலை பேசுவது, உங்களுடைய தொடர்பு போட்டுறதுனால என்னுடைய உச்சரிப்பு மாற்றம் அடைந்தது ஐயா.
0: நல்லது, அது மாற்றம் அடைந்தது நல்லதா, அது விரும்பத்தக்கதா?
1: ரொம்ப நல்ல விஷயம் ஐயா,
0: ரொம்ப நல்ல விஷயம் என்று கூறுகிறீர்கள், நல்லது. அப்படி நீங்கள் யாரோடு பேசுவீர்கள் அதிகமாக? உங்களுடைய ஊரில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தினமும் பேசுவீர்களா?
1: தினமும்
0: கதைப்பீர்கள், தினமும் தொலைபேசி சற்று குழப்பம் விட பார்க்கறது கவனமா இருக்க வேண்டும். இப்பொழுது பாரதி எங்கே இருக்கின்றார், தூங்கி விட்டாரா? அப்படியா, நல்லது. இப்ப நல்ல இரவு வந்து விட்டதா அவங்க? வெளிச்சம் தெரியும், வெளிச்சமா இருக்கு, உழவக்கூடியதா இருக்குன்னு இல்லையா? அப்ப இரவு உணவு எல்லாம் இரவு உணவு எல்லாம் முடித்து விட்டீர்களா? கேட்கவில்லை நீங்க பேசியது, முடித்து விட்டீர்களா? உணவு அறிந்து விட்டீர்கள். அப்ப வழக்கம் போல் தினமும் எத்தனை மணிக்கு நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்வீர்கள்? ஒன்பது மணிக்கு. காலையில் எத்தனை மணிக்கு விழிப்பீர்கள்?
1: காலையில் அஞ்சு மணி.
0: ஐந்து மணிக்கு விழிப்பீர்கள், காலையில் அஞ்சு மணி. எத்தனை மணிக்கு நீங்கள் காலையிலே, நீங்கள் காலை வேளையிலே உங்கள் கமம், அதாவது விவசாய நிலத்துக்கு செல்வீர்கள் தானே, காலையிலே இந்த நேரத்துக்கு செல்வீர்கள்? உங்கள் தொலைபேசி நீங்கள் பேசுவது புரியவில்லை, மீண்டும் திரும்பி நீங்கள் பேசி பாருங்கள்.
1: ஒரு ஏழு மணி, எட்டு மணி, ஆறு மணி, சில டைமுக்கு அஞ்சரை மணி கொடுக்கும், சில டைம் நைட்லயே இருப்போம்.
0: நீங்க இப்ப எத்தனை தடவை மணி சொன்னீர்கள், எத்தனை தடவை நைட் சொன்னீர்கள்? மணி கூறினீர்கள், நைட்
1: கூறினீர்கள்.
0: நன்றாக நீங்கள் வந்தீர்கள். அது மணி இரண்டு மணிக்காக மணிகள் வந்துவிட்டது, மணி மணிகள் ஆகிவிட்டது, நல்லா கிளம்பினது மணி. அதுக்குள்ளே நைட்டும் வந்துவிட்டது, நைட்டிலே வந்து நைட்டும் வந்துவிட்டது, நல்லது. இல்ல இன்னும் உங்களுக்கு ஒரு அரை மணி, அரை மணி மணி தான் இருந்தது உங்களை போட்டி முடிவதற்கு. அதற்குள்ளே நீங்களை குழப்பி அடிச்சு, குழப்பிக்காரன் கட்டிக்காரன் சொல்லாத, குழப்பக்காரன் இல்லையா சொல்ல வரும்
1: உங்களை. வெயிட் பண்ணி பார்த்தையா, ரொம்ப ரொம்ப அன்பு குரல் எல்லாம் வர காணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் சரி டைம் ஆயிடுச்சுட்டு பார்த்தேன்.
0: அப்படியா, நண்பர்கள் வந்து காற்றில் வருவார்கள், வருவார்கள் இப்பொழுது உணவு அருந்தி பிள்ளைகளை தூங்க வைத்து பெண்களை இரவு தங்கள் கடமைகளை முடித்துக் கொண்டு உங்க இரவு வருவதற்கு நேரமாக எங்களுக்கு முதலில் வந்து ஐந்து மணிக்கெல்லாம் பொழுது ஆகிவிடும். இங்கே ஐந்து மணிக்கு, ஐந்து மணிக்கு மேல் வெளிச்சத்தை காண முடியாது வெளியே. இப்பொழுது நல்ல வெளிச்சம், வெயில் நல்லா இருக்கின்றது. நேரம் 12 மணி 23 நண்பகல். உங்களுக்கு இரவு நேரம் உங்களுக்கு பின்னாடிதான் ஐயா நாங்கள் வருகின்றோம், நீங்கள் எங்களை விட முன்னாடி போய் கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு 2020 ஒன்பதாம் மாதம் 26 காரிக்கிழமை உங்களுக்கு இரவு நேரம் வந்துவிட்டது. காரிக்கிழமை என்றால் என்னவென்று தெரியும் தானே?
2: அதுல
0: எந்த தவறும் இல்ல. உங்களுக்கு அடையாளம் இந்த ஒன்றுதான் ஐயா. இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் இவ்வளவு சிறந்த பாடகராக இருந்தாலும் அவர் தமிழிலே பாடியபடியாத்தான் தமிழ் நெஞ்சங்களிலே குடியிருக்கின்றார். சரியா? என்னை தமிழன் என்று கூறுவதற்கு இது அவரை தமிழன் என்று நாங்கள் கூறுவதில்லை. அவர் தமிழன் அல்ல. கூறுங்க நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள்.
1: நாங்க வந்து அவன் எங்கேயாவது போய் திடீர்னு இப்ப உங்கள்கிட்ட பேசின பிறகு எங்கேயாவது பேசணும்னா எங்களுக்கு அந்த இடையில நீங்க பேசுனீங்க அவன் வந்துரு வாச வந்துரு நல்ல நலமா இருக்கிறீங்களா அது மாதிரி பேசிடுறேன். என்ன மாற்றமா பேசுறீங்களே
0: நாங்கள் அடுத்தவர்களை கண்டுபிடித்து என்ன நினைப்பார்களோ தெரியாது என்று ஆங்கில சொல்ல உச்சரிக்கிறதெல்லாம் பழைய தமிழுக்கு செய்யும் துரோகம். அம்மாவை நாங்கள் அம்மா என்று அழைப்போம். ஒரு வெள்ளக்கார குடும்பத்துக்கு முன்னாலே சென்றாலும் அம்மாவை அம்மா என்றுதானே அழைப்போம். அவர்களை பார்த்து மம்மி என்று அழைக்க போகிறோமோ இல்லைத்தானே? அம்மா அம்மா தான் தமிழ் சொல்லுதான். அது இப்ப உங்களோட அயல்ல உங்களுடைய சில விடயங்களை அறிவதற்கு ஆராய்ச்சி செய்கிற வெளிநாட்டவர்கள் யாரும் வேறு இனத்துல தூர மொழிக்காரர் வந்துவிட்டால் அந்த இடத்திலே உங்களோட அம்மா பக்கத்திலே அம்மாவே அம்மாவை அழைப்பீர்கள், அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பீர்கள். அது அம்மா தானே. அது அப்ப அந்த இடத்திலேயும் நாங்கள் எங்கள் மொழியை மாற்ற வேண்டும். தேவையில்லை தானே அருளானந்தம்? உங்களோட அன்பாக நான் அருளானந்தம் வந்து அன்பாக பேசுகின்றேன். தமிழிலே பேச எனக்கு விருப்பம், உங்கள் தமிழை கேட்க விருப்பம் உங்களுக்கு. எங்கள் தமிழை நீங்கள் கேட்க விரும்பும். தமிழ் என்று எங்களுக்கு தரும் தமிழ் வானொலி என்று ஒன்றை தந்து அதற்கு இந்த நேரங்களை உங்களுக்கு தரும் பொழுது இந்த நேரத்தை நாங்கள் பக்குவமாக உபயோகிக்கலாம். எனக்கும் இடையே வரும் என்பது ஆங்கில சொற்கள் சில போல வரும். அது எங்களை அறியாமல் வருகிறது என்னவென்றால் பழக்கப்படுத்திவிட்டு அந்த அந்நிய மொழி வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் உச்சரித்துக் கொண்டு வந்தபடியால் ஆட்சி பெற்றுவிட்டது. ஆனால் கிராமத்திலே தமிழ்கள் நன்றாக வளர்கின்றது. ஆனால் அந்த தமிழ் சொற்களை கொண்டு உங்களுக்கு விதைத்தது யார் என்றால் இந்த ஊடகங்களும் திரைப்படமும் தான். தமிழ் பத்திரிகையிலே தமிழே எழுதுவார்கள். எழுத்து எழுத்து பெறும் பொழுது தமிழிலே பெறும். இந்த பேச்சு தமிழ் வரும் பொழுதுதான் நாகரிகமாக இந்த மொழிகளை சேர்த்து பேசுகின்றோம். அது நாகரிகம் என்று நினைத்து பேசுகின்றோம். அது எங்கள் தமிழை அழிக்கின்றது என்று எங்களுக்கு புரியவில்லை. கூறுங்க, நீங்கள் என்னவோ கூற வந்தீர்கள், கூறுங்கள். அவர்களப்ப தமிழர்கள் தானே, அவர்களுக்கு தூத்துக்குடி எப்படி? தூத்துக்குடி,
1: தூத்துக்குடில இருந்து அந்தந்த சைடு கன்னியாகுமரி நல்ல தமிழை உச்சரிக்கிறாங்க ஐயா.
0: பூம்புகார் எல்லாம் நல்ல தமிழ் பேசுவார்கள் இல்லையா? உங்கள் பகுதியிலும் நல்லா தமிழ் பேசுகிறார்கள். அது என்ன காரணம் அது அங்கே அப்படி அவர்கள் நன்றாக பேசுவதற்கு? நல்லா
1: பேசுவாங்க.
0: தஞ்சாவூர் மாவட்டம் ஆங்கிலத்திலே ஸ்லாங் சொல்ல அந்த உச்சரிப்பு ஓசை வித்தியாசமே இருக்குமே தவிர தமிழைத்தான் அவர்கள் பேசுவார்கள். நல்லது, உங்களோடு மீண்டும் நேரம்
1: பேசியிருக்கேன்.
0: மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாடல் காற்றலுக்கு தமிழில் விளையாடியதற்கு நன்றி. அடுத்த உறவுகள்
1: ஒரு விஷயம், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க மூணு எடுத்த நலமா இருக்கிறீங்களா குதூகுலமா இருக்கிறீங்களா கேப்பீங்களா? இந்த இதுதான் எங்களுக்கு வேணும்.
0: அதுதான், அதுதான் மனித நேயம். நாங்கள் நலமாக இருக்க வேண்டும், முதல் சுகமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி ஒன்றுக்கு பாருங்கள், எங்கள் மகிழ்ச்சி 24 மணி நேரம் கூட இந்த மகிழ்ச்சி நீடிக்காத. ஏதோ செய்திகள் வந்து ஏதோ சம்பவங்கள் நடந்து எங்கள் மகிழ்ச்சியை துண்டித்து விடுகிறது இல்லையா? நாங்கள் 24 மணி நேரமும் நாங்கள் அதாவது தூக்கத்தை தவிர்ந்த நேரங்களும் மகிழ்வாகத்தான் இருக்க வேண்டும். மகிழ்வாக இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்திகள் ஏதாவது சம்பவங்கள் நடந்து எங்களை துக்கப்பட வைக்கின்றது. அந்த இடத்திலும் நாங்கள் மகிழ்வைத்தான் கூடுதலாக கொண்டு வர வேண்டும். அந்த மகிழ்ச்சி ஒன்றுக்காகத்தான் நாங்கள் வாழ்வோம். அந்த மகிழ்ச்சி ஒன்றுக்கு தான். இரண்டாவது
1: தமிழவங்க ஒவ்வொரு தமிழவங்க
0: உங்களுடைய தொலைபேசி தாளத்தோடு பேசுகின்றது, சொற்கள் எல்லாம் வெட்டி வெட்டி வருகின்றது, தெளிவில்லை. நமக்கு இரவு நேரம் அநேகமாக எல்லோரும் வலைத்தளத்தை உபயோகிப்பார்கள், அதனால் சில தடைகள் ஏற்படலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நல்ல இரவாக.
2: நன்றி
0: நன்றி அருளானந்தம்.
2: நன்றி
0: நன்றி அன்பு. நீங்கள் மணிகண்டன், நீங்கள் காற்றலைக்கு வந்தீர்கள். அந்த அப்பொழுது நான் இன்னொருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். எடுக்க உங்களை அழைக்க வரும்பொழுது நின்றுவிட்டது. மீண்டும் நீங்கள் அழைப்புக்கு வரலாம் என்று கூறுகிறேன். இன்று இருவர் வந்து தமிழில் விளையாடினார்கள். இருவர்களும் அழகாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சொல் வந்து அவர்களை உறுத்திவிட்டது. அதனால் தான் நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அவர் அழகாக தமிழ் பேசிக் கொண்ட ஞானசேகரன் இந்த கிலோமீட்டர் என்ற ஒரு சொல்லாலே அவர் விட வேண்டி வந்துவிட்டது. நன்றாக காவேரி சொல்லி வந்தார். அது நல்ல நன்றாக. அதே போல அருளானந்தம் தண்டித்து முயற்சி பண்ணி விட்டு விட்டு ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து கடைசி நேரத்து மணிகளை அடிக்க தூங்கிட்டார் ஆரம்பமாக. நாளை இந்த மணிகள் அடித்து விட்டது மட்டுமல்லாமல் நைட் என்றும் ஆங்கிலத்தை அழகாக குறிவிட்டார். அதனால் அவர் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டார். போட்டியில் அவர் வெல்ல முடியவில்லை. அடுத்து மணிகண்டன் வந்திருந்தார். மணிகண்டன் நன்றாக தமிழில் பேசலாம். மணிகண்டன் வாருங்கள் காற்றலைக்கு. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்ப நிகழ்வுகளில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை கேட்டு மகளும் உங்களுக்கு சரியாக 10 மணி ஆகிவிட்டது. இரவு நேரம் எல்லோரும் வீட்டில் இருப்பீர்கள். இப்பொழுது வீட்டிலே நீங்கள் வேறு நிகழ்ச்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கலாம். தொலைக்காட்சியிலே பல செய்திகள் வரலாம். நாடகங்கள், தொடர் நாடகங்களை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் அதற்கு தடையாக இருக்கவில்லை. அந்த கனடா கலையகத்தில் தினமும் மலரும் கதம்பம் என்று ஒன்று இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். அதிலே வந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஏனென்றால் கதம்பத்திலே வந்தால் சற்று நீண்ட நேரம் நீங்கள் பேசலாம். 3, 4, 5 நிமிடங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. பாடல் கேட்கும் நேரம் வந்தால் ஒரு பாடல், ஒரு கல்வி, ஒரு பதில் முடிஞ்சு அவ்வளவுதான். இதிலே கொஞ்சம் நீங்கள் மனம் விட்டு பேசலாம். உங்களோடு நாங்களும் மனம் விட்டு பேசுவோம். உங்கள் குறைநுறைகளை எங்களோடு கலந்து உரையாடிக் கொள்ளலாம். உங்களுடைய குறைநுறைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களில் உள்ள திறமைகளை வெளிக்காட்டுக் கொள்வதற்கு நல்ல தளமாக இந்த தளம் இருக்கின்றது. இப்பொழுது நான் இந்த பாடலை தொடர்ந்து ஒலிபரப்புகிறேன். நீங்கள் பாடலை கேட்டுக்கொண்டு என்னிடம் வரலாம். வந்தால் உடனே அழைப்பேன். இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் தடுத்து அதை நிறுத்தி வர எனக்கு வாய்ப்பு உண்டு. 6 4 7 8 7 4 6 4 1 5 இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். கதம்பத்தில் கலந்து கொண்டு பேசி மகிழலாம்.

0: நல்ல ஒரு பாடல் வருகின்றார் அன்பு உறவு. வணக்கம் வணக்கம் செல்வகுமார் புதுக்கோட்டை. நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: இன்றைய பொழுது எப்படி போனது? அங்க பனி பனியோட
1: வீடு நல்லா
0: நிறைவு கிடைச்சிருக்கு. மழை பொழிகின்றதா?
1: மழை லேசா தூருதுப்பா, தூரிச்சு அப்ப அப்படியே விட்டுருச்சுப்பா.
0: கதம்பத்தில என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து நாளைக்கு வந்து காகிதத்தில் கப்பல் செய்து கரை கடல் நடுவே ஓட விட்டேன், அந்த பாடல் தான்.
0: காகிதத்தில் கப்பல் செய்து நல்ல தத்துவ பாடல்களை தேர்ந்தெடுத்து வந்து இருக்கின்றீர்கள். காகிதத்தில் கப்பல் செய்து நல்ல பாடல். அந்த பாடல்
1: வாழ்க்கை அது உண்மையிலேயேப்பா, அந்த பேப்பர்ல கப்பல் செஞ்சு கடல்ல ஓட விட்ட மாதிரிதான் வாழ்க்கைங்கிற பாதையே அப்படிதான்பா. பேப்பர்ல செஞ்ச கப்பல் தான் எந்த நேரத்துல முழுகும்னு யாருக்கும் தெரியாதுலப்பா.
0: அது சரி, ஆனா அது முழுக மட்டும் அது கடல்ல மூழ்க மட்டும் கப்பல் போன்று தெரிகின்றது தான். அதே போல எங்களோட வாழ்க்கையிலும் எங்களுக்கு எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாதான், இருக்கும் வரை சிறப்பாக இருக்கலாம்.
1: தெரியாது,
0: இருக்கும் வரை சிறப்பாக மகிழ்வாக இருக்க
1: வேண்டும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா போயிடும்.
0: அது நல்ல விஷயம். சரி, இப்போது வந்து உறவுகள் கலந்து விட்டு பாடலையும் கேட்டு சில பேச்சை பேசிவிட்டு தமிழில் விளையாடுகின்றார். நாங்களும் தமிழை தமிழில் பேசுவோமா?
1: பேசுவோம்பா.
0: சரி செல்வகுமார்,
1: போன வாரம் தான் தடியை கொண்டு வந்து கொடுத்து அடி வாங்கிட்டு இறைவன் அருளால எப்படி வருதுன்னு பாப்போம்.
0: அடியை வீட்டிலே வைத்து விட்டு வாருங்கள். சரி, உங்களுடைய நேரம் ஆரம்பம். இன்று உலகெல்லாம் கண்ணீர் விடுவதன் காரணம் என்ன? ஒரு துக்க சம்பவம் இல்லையா? எதற்காக அவர்கள் கண்ணீர் விட்டு கலங்குகிறார்கள்? உலகம் எல்லாம் இன்று கண்ணீர் விட்டு கலங்குவதற்கு காரணம் என்ன?
1: பாலசுப்ரமணியன் ஐயா மறைவுதான் காரணம்.
0: பாலசுப்ரமணியாவின் மறைவுதான் காரணம். சரி, இந்த இந்த துன்பம் உங்களை பொறுத்தவரையில் எவ்வளவு நாட்களுக்கு அல்லது எவ்வளவு மாதங்களுக்கு நீடிக்கும்? தற்சமயம் மறித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலத்துக்குன்னு தெரியாது. அப்படித்தானே? அப்படி குருள் என்ன குருள்?
1: அப்படித்தான்
0: சொல்கிறீர்கள். நான் நினைச்சேன் அப்படித்தான் என்றதோடு நிறுத்தி விடுவீர்களோ என்று எண்ணிவிட்டேன். நல்லது. சரி, நீங்கள் தினமும் உங்கள் பணிக்கு எப்படி போவீர்கள்? எப்படி என்றால் எதிலே போவீர்கள்?
1: இருசக்கர வாகனத்தில் தான்.
0: இருசக்கர வாகனத்தில் செல்வது நலமாக இருக்கு. அதில் சென்று உங்கள் பணிகளை செய்வதற்கு சௌகரியமாக இருக்கின்றதா, சுலபமாக இருக்கின்றதா?
1: சௌகரியம் என்று சொல்வதை விட கட்டாயமாக சென்றுதான் ஆக வேண்டும்.
0: நீங்க போய்தான் நான் கேட்டேன். உங்களுக்கு அது சுலபமாக இருக்கின்றதா அல்லது கடினமாக இருக்கின்றதா? அதான் போக வேண்டும் தானே நீங்கள். அது வேறபடியும் சுலபமாக இருக்கின்றதா கடினமாக இருக்கின்றதா?
1: கடினமாக
0: இருக்கும். நல்லது. ஆனால் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருப்பதனால் அந்த கடினத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுகின்றீர்கள் இல்லையா?
1: அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: முதல் ஒரு தடவை அப்படித்தான் சொல்கிறேன் என்று கூறினீர்கள். இப்பொழுது அப்படித்தான் நினைக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். இப்ப நீங்கள் அந்த அப்படித்தான் என்ற வார்த்தையை எத்தனை தடவை உபயோகித்தீர்கள் செல்வகுமார்?
1: ஒரு முறைதான் உபயோகித்துள்ளேன்.
0: நீங்கள் முதலில் அப்படித்தான் சொல்கிறேன் என்று கூறினீர்கள். இப்பொழுதும் அப்படித்தான் என்ற வார்த்தையை கூறுவது போல் இருக்கிறது. நான் முதல் கூறியது மீண்டும் கேட்டேன், அப்படித்தான் என்பது அப்படித்தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் என்று கூறினீர்கள். இரண்டு தடவை உபயோகித்திருக்கிறீர்கள் செல்வகுமார் அப்படித்தான் என்ற வார்த்தையை இல்லையா என்று உங்களை குற்றம் சுமத்துகிறீர்கள். ஞாபகம் இல்லையா?
1: எனக்கு ஞாபகம்
0: சரி, ஞாபகம் ஞாபகமாக இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? மீண்டும் தானே இல்லை என்று கூறுகிறீர்கள்.
1: தங்களுக்கு புரியவில்லை என்றால் இரண்டாவது முறை
0: சொன்னா மீண்டும் இல்லை என்ற வார்த்தை வருகிற சொல் வருகின்றது. ஐயா புரியவில்லை என்ற இடத்திலேயும் இல்லை வருகின்றது. குமார், நீங்கள் இல்லை என்ற சொல்லையே இரண்டு மூன்று தடவைகள் பாதிக்கப்பட்டது. எனக்கு புரியவில்லை சொல்லுகிறது, விளங்கு புரியுறதா? அதுதான் தமிழ், அதுதான் தமிழ்ல இத்தனை வார்த்தைகள் இருக்கின்றது தானே.
1: அதே வார்த்தையே ஒண்ணுமே புரியல, எதை சொல்றதுனால ஒண்ணும் முடித்து
0: அதுதான் சிந்தித்து நாங்கள் பேச வேண்டும், நிதானத்துடன் பேச வேண்டும். இந்த வார்த்தையை நான் கூறிக்கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த சக்தியை வளர்க்கத்தான் நான் இந்த பயிற்சி. இன்னொரு அரை வினாடியும் நீங்கள் அரை வினாடியும் நீங்கள் வெற்றி கம்பத்தை தொட்டிருக்கலாம். அதுக்கு என்ன செய்வது? இப்படித்தான், இதுதான் காகித ஓடம், சரியா? காகித ஓடம்
1: கேட்ட கேள்வியே விட மாட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, அதே கேள்வியை கேட்டீங்கன்னா
0: இது கேள்விக்கு பதில் அல்ல, தமிழில் உரையாடிக்கொண்டிருக்கணும், தமிழிலே உரையாடிக்கொண்டிருக்கணும்.
1: இப்ப தமிழில சொன்னீங்களா இல்லையா அப்படின்னா நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அப்படித்தானு சொன்னாலும் மூணாவது அப்படித்தான் சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. அடுத்து
0: எப்படித்தான் பேசுவதோ என்னதான் பேசுவதோ என்பதை நீங்கள் விவாதிக்க
1: வேண்டும்.
0: எனக்கு தெரியும் சொல்லக்குமாருக்கிற இடையூறு. நீங்கள் ஒரு நாளைக்கு பலருடன் பழகுகின்றீர்கள், அந்த பலரோடு உங்கள் பணி அப்படியான பணி. அங்கே நீங்கள் ஆங்கில வார்த்தை இணைத்துத்தான் பேச வேண்டும், ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லத்தான் வேண்டும். அது பழக்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு பேசுவது தமிழ். தமிழே எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றது, அந்த வார்த்தைகளிலே ஒரு அன்னைக்கு பதிலாக சொல்லுங்க. உபயோகிக்கிற வார்த்தைகள்
1: வந்து சில வார்த்தைகள் மட்டும்தான்
0: உபயோகிச்சு அந்த பணி அப்படியான பணி. அங்க ஒரு சில வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப நீங்கள் உபயோகிப்ப என்று தெரிகின்றது. சரி, இதை நாங்கள் அடுத்ததாரம்
1: ஜெயிச்சு
0: தமிழன் தமிழன் தானே, முயற்சியை கைவிடாமல் தமிழிலே பேசி தமிழை ஒருவாறு சொல்ல வேண்டும். நல்லது நல்லது செல்வகுமார், உங்களோட நேரம் இன்னொரு அன்பு உறவை அழைத்துவிட்டு மீண்டும் வாருங்கள். இன்னொரு அன்பு
1: குறிப்பிட
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் பால்ராஜ்.
2: வணக்கம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கின்றீங்களா பால்ராஜ்?
2: கதம்பம் நிகழ்ச்சி தானே?
0: கதம்பம், கதம்பத்திலே வந்து முதலில் பாட நாங்கள் தமிழில் பேசுவோம் பேசிக் கொண்டிருக்கீங்க, நீங்களும் இதிலே கலந்து கொள்ளலாம். ஒரு மூன்று நிமிடங்கள் தமிழிலே பேச வேண்டும். கேள்விகள் பதில் நீங்களும் நானும் தமிழிலே உரையாடிக் கொள்வோம். அந்த வேளையிலே ஆங்கில சொற்கள் கலக்கக்கூடாது, வேறு மொழிகள் வரக்கூடாது. ஒரு சொல்லை இரண்டு தடவைக்கு இரண்டு தடவை பாவிக்க, ஒரு பாவித்த சொல்லை மீண்டும் பாவிக்க கூடாது. ஆம் அல்லது இல்லை என்ற ஒரு ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது. மூன்று வினாடிக்கு மேல் தாமதிக்க கூடாது, தொடர்ந்து பேச வேண்டும், சரியா? அதற்கு முன்னே உங்கள் பாடலை கூறுங்கள், என்ன பாடலோடு வந்தீர்கள்? சரி, நாங்கள் தமிழில் பேசுவோம். முதலில் உங்களை தயார்படுத்தி விட்டேன், தமிழிலே பேசுவோம். உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. உங்களுடைய பணியகம் காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்?
2: விடியற் காலை 7 மணிக்கு ஆரம்பிக்குங்க.
0: விடியற் காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு அந்த பணியகம் மூடப்படும்?
2: இரவு 8 மணி அளவில் மூடுங்க.
0: இரவு 8 மணி அளவு. காலையில் எத்தனை மணிக்கு என்று கூறினீர்கள்?
2: 7 மணி.
0: சரி, காலையில் 7 மணிக்கு நீங்கள் பணியகத்தை ஆரம்பித்து மாலை 9 மணிக்கு மூடுகிறீர்கள்,
2: அப்படித்தானே?
0: நீங்கள் எத்தனை தடவை இந்த மணி என்ற சொல்லை உபயோகித்தீர்கள்?
2: 4 வாட்டி.
0: 2 தடவை உங்கள் நான் திருப்பி சொன்னதை தவிர, காலை 7 மணி மாலை 7 மணி என்று நாங்கள் கூறும்போது உங்களை அறியாமல் அந்த சொல் வரைகின்றது, பார்த்தீர்களா? அதனால் உங்களை வெற்றியாளர் என்று நான் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றேன். இக்கட்டான் நிலைக்கு நீ ஆளாக்கி விட்டீர்கள். அறியாமல் பால்ராஜ் இத்தனை சொற்களை திரும்ப திரும்ப உபயோகிக்கின்றோம். அர்த்தம் இல்லாத சில சொற்களை உபயோகிக்கின்றோம் இல்லையா? சில சொற்களுக்கு அர்த்தம் இருக்காது, ஆனா நாங்கள் உபயோகிக்கின்றோம். சந்தத்துக்காக பேச்சு, அந்த இனிமைக்காக பேசிக்கொள்வதற்கு சில மொழிகளை சேர்த்துக் கொள்ளுறோம். அடுத்தது பேசும் பொழுது எங்களுக்கு புரியாது, மற்றவர்களுக்கு புரியாது, ஆங்கில சொற்களை கலந்து கொள்ளுகின்றோம். அப்படி எல்லாம் இருக்குங்க பால்ராஜ் இல்லையா? அதனால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் முயற்சிக்கலாம். நாளை வரும்பொழுது கதம் பத்தி அடுத்த முறையில் இப்பொழுது எந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
2: எனக்கு வந்து பழைய படத்துல இருந்து படம் பேர் தெரியலாம். சென்னை விரும்பும் பூமியில எல்லை விரும்பும் ஓடுகிறீர்கள் படம்,
0: ஆலயமணி திரைப்படத்திலே அந்த பாடல்.
2: படம் தெரியல,
0: ஆலயமணி, ஆலயமணியோ பாலும் பழமுமோ? பாலும் பழமும் திரைப்படத்திலே. பொன்னை விரும்பும் பூமியில சிவாஜி கணேசன் சரஸ்வதி இருவரும். பொன்னை விரும்பும் பூமியிலே நல்ல பாடல் அந்த பாடல். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கீங்க? வீட்டில் இருக்கின்றீர்களா?
2: ஓய்வு நேரத்தில்.
0: ஓய்வு நேரம் நாளைக்கு உங்களுக்கு பணி இல்லையா? நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு தானே?
2: இல்லையா?
0: வேலும் ஆளும் திறப்பீர்களா இல்லையா? உங்கள் பாடல் கதம்ப நேரத்தில் வரும். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். மணிகண்டன், மணிகண்டன் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நலமாக இருக்கின்றீர்களா மணிகண்டன்?
1: நலமா இருக்கேன் சார். வீட்டில் அனைவரும் சுகமாக சந்தோஷமா இருக்கிறோம்.
0: நல்லது. நாங்களும் நலமாக கலையத்தில் இருக்கின்றோம், நலமாக உள்ளோம், மகிழ்வாக உள்ளோம். இந்த இரவு நேரத்தில் அழைத்திருக்கிறீர்கள். பணியெல்லாம் முடிஞ்சு விட்டதா?
1: பணியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாடியில உட்காந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தமிழ்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: சிரிச்சுக்கிட்டு
1: தமிழ்ல பேசுற தமிழ்நாட்டை இருக்கிறோம். ஆனா அந்த தமிழ் பேசுங்கும் போது எப்படினாலும் நம்ம அறியாமல் சில வார்த்தைகள் வந்துருது ஆங்கிலம்.
0: அது என்ன பழகு பழகி விட்டோம். இல்ல ஆங்கிலம் மட்டுமல்ல, ஒரு ஒரு சொல்லை திரும்ப உபயோகிக்கின்றோம். அதுக்கு வேற பேர சிந்தனையை தூண்டும் வகையிலும் ஞாபக சக்தியை அது நான் என்ன பேசுகின்றேன் என்று உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். நான் என்ன பேசுவேன், அடுத்தவருக்கு என்ன சொன்ன, இதனால் எத்தனையோ பேருக்கு இவ்வளவு வேறுதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுக்களை நாங்கள் சரியாக அளந்து பேசாமல் எத்தனையோ விபரீதங்களில் நாங்கள் சிக்கி இருக்கின்றோம் இல்லையா?
1: நல்லா இருக்கு இந்த நிகழ்ச்சியை தமிழ்ல பேசுவாங்க. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு.
0: என்ன தலைப்பு என்றால் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில், தமிழை பேசுவோம் தமிழில், தமிழால் பேசுவோம் தமிழை என்ற இடத்துல இப்பொழுது நீங்களும் அந்த கட்டத்துக்கு நாங்கள் தமிழில் பேசி பார்ப்போமா? ஒரு மூன்று நிமிடங்கள் என்ன மாதிரி இருந்தா ஒரு சொல்லை ஒரு தடவைக்கு மீது உபயோகிக்கும். ரெண்டு தடவை ஒரு சொல்லை இரண்டு தடவை
1: விதிமுறைகளை கேட்டுட்டேன்.
0: சரி, கேட்டுருக்கேன். அப்ப ஆரம்பிப்போமா? உங்களோட நேரம் இப்பொழுது
1: ஆரம்பிக்கலாம்.
0: மணிகண்டன், நீங்கள் உங்களுடைய பணி எத்தனை மணிக்கு நீங்கள் பணிக்கு செல்வீர்கள்?
1: என்னுடைய பணி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை இருக்கும்.
0: உங்களுடைய வழி 12 மணி நேரம் வேலை இருக்கும். நான் கேட்டதும் வீட்டிலிருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு புறப்பட்டு உங்கள் பணிக்கு செல்வீர்கள் என்றுதான் கேள்வி.
1: காலையில 8 டயத்துக்கு கிளம்பிடுவேன்.
0: 8 டைமுக்கு போவீங்களா? முதலிலேயே தேவையில்லாமல் 12 மணி நேரம் வேலை செய்வேன் அந்த கேள்விக்கு பதிலை கூற விட்டீர்கள். இப்பொழுது காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு போயிருந்தா 8 மணி என்று கூற வேண்டும். 18 டைம் நீங்கள் இப்ப நீங்க அதிகாலையில அதிகாலை 8க்கு நான் செல்வேன் என்றும் கூறலாம் தானே?
1: ஏனென்றால்
0: தினமும் நாங்கள் அப்படித்தான் பேசுகிறோம் மணிகண்டன். உங்களிடமே மணி இருக்கின்றது, உங்களிடமே மணி இருக்கின்றது. ஆனால் மணிகண்டன் என்று சேர்ந்து வருகின்றது. மணிக்கு வந்து ஆனால் நான் கேட்ட வேலை வந்து எத்தனை மணிக்கு போவீர்கள், நீங்க 12 மணி நேரம் வேலை செய்வீர்கள் கூறினீர்கள். நல்லது, தமிழ்ல நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது, வார்த்தைகளை விடும் பொழுது வெளியே இன்னொருத்தர் கேட்டுக்கொண்டிருந்தால் சிரிப்பாக இருப்ப. நீங்கள் முதலில் மற்றவர்கள் பேசும் பொழுது கேட்டு சிரிப்பு வந்தது. ஏனென்றால் தவறுதலாகத்தான் தெரிந்து கொண்டு தவறுதலாக பேசுகிறோம். அழகாக எழுதுவீர்கள், நல்ல நல்ல வார்த்தைகளை தான் எழுதுவீர்கள். அதே போன்று எங்களால் பேச முடியாது. பேச்சு என்று வரும்பொழுதுதான் எங்களுக்கு தமிழ் வந்து நாங்கள் தமிழை சாகடிக்கின்றோம், நோகடிக்கின்றோம். மீண்டும் மீண்டும் ஒரு சொல்ல ஒரு
1: கருத்தை
0: நீங்களும் பணியிட்டு பலரும் வருவார்கள். அவர்களும் நீங்கள் பலவிதமாக பேச வேண்டி வரும். அப்ப உங்கள் நாக்கிலே தமிழ் பலமுறை பலவிதமாக உரையாடப்பட்டிருக்கிறது. அதுதான் பழக்கத்தில் இருக்கின்றது. அப்ப நீங்கள் நின்று நிதானமாக பேசும் பொழுது நான் என்ன பேசுகிறேன், எதை பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், எதை சொன்னேன் என்றதையெல்லாம் மனதில் அந்த ஞாபக சக்தியை ஊட்ட வேண்டும். உங்களுக்கு நிதானத்தை கொண்டு வருகின்றது இந்த நிகழ்ச்சி. சரியா
1: மணியாண்ட,
0: சாதாரணமா பேச என்ன பாடல் என்று உங்களுக்கு காற்றலைக்கு நீண்ட நாட்கள் மீன் காற்றலையில் சந்திக்க இல்ல, கடந்த வாரம் வந்தீர்கள், என்ன பாடல் கேட்க இருக்கின்றீர்கள்?
1: நேற்று நான் முயற்சி பண்ணேன் கிடைக்கல, அதுக்கப்புறம் கீழே போயிட்டேன்.
0: மாலை நேரம் வந்தீர்கள்,
1: 4 மணிக்கு நான் முயற்சி பண்ணினேன், கடையில கூட்டம் வந்து யாரும் பார்த்துட்டு கிடைக்கல. அப்புறம் இரவு நான் ட்ரை பண்ணினேன், எஸ்பி பாலசுப்ரமணியோட பேசலாம், நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அழைப்பு கொடுத்தீங்க,
0: சரி, இப்பொழுதும் பகிர்ந்து
1: 4 மணிக்கு நீங்க வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இருந்தீங்க. இந்த இரவு வந்து எஸ்பி பாலசுப்ரமணிய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் சரி பேசலாம் பார்த்தேன், நினைப்பு கிடைக்கல எனக்கு வந்து நைட்டு
0: நிறைய. சரி, இப்பொழுது நீங்க கூறலாம் உங்களுடைய அஞ்சலியை அவருக்கு கூறலாம்
1: தானே. நேற்று நம்ம நேரில் நிறைய சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா உண்மையிலே அவர் வந்து ஒரு ஒரு ஒரு தனித்திறமையானவர். அவர் வந்து ஏதாவது பாடல்கள் வந்து எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க, ஆனா அவரு அவருக்குண்டான ஒரு ஒரு என்ன சொல்றா, அவர் பாலசுப்ரமணியம் இந்த பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கும் போது அந்த மூச்சு அடக்கி பாடின பாட்டுகள் வந்து எனக்கு இரண்டு பாட்டுமே எனக்கு கவர்ந்த பாட்டு. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேச முடியாது, ஆனா ஒரு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் மூச்சு விடாம பாடியிருக்காரு. தனித்திறமை
0: சங்கீதம், சும்மா பாடவில்லை, சும்மா பாடவில்லை. நாங்கள் விரைவாக பேசி முடிக்கலாம். அவர் பாடல் தாள ராக சுரவரிசைகளோடு தான் அந்த தொடர்ச்சியான பாடலை பாடியிருக்கின்றார். அது அவர்களோட பயிற்சி என்னவென்றால் ஆரோகணம் அவரோகணம் என்று இருக்கின்ற மேல்சாயி கீழ்சாயி செல்லும் வேலைகளையே உள்வாங்கிக் கொள்ளலாம் சிறிது. ஆனால் தொடர்ந்து சாரம் அந்த சங்கீத மரபின்படி எந்த விதமான தாள லய சுரபேதம் என்று பாடி முடித்தவர் இல்லையா? சரி, அப்ப என்ன பாடல் இருக்கு, அப்ப என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும் கலம்பத்துக்கு?
1: இப்ப எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து எங்க சின்ன ராசா படம்,
0: அதுல என்ன பாடல்,
1: எடுடா மேலம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம்.
0: நல்லது நல்லது, நல்ல விடயம் மணிகண்டன். நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணையுங்கள், மீண்டும் பேசிக்கொள்ளும். இனி ஒரு அன்பு உறவு வந்துவிட்டார், அவரிடம் நான் செல்கின்றேன். நன்றி, நள்ளிரவு நள்ளிரவு உங்களுக்கு. வணக்கம் வணக்கம். அடுத்த மணி வந்துவிட்டது. மணிகண்டன் சென்றவுடன் மணிமாறன் வந்துவிட்டார். வணக்கம் மணிமாறன், நலமாக இருக்கின்றீர்களா?
3: வருகின்றார்களா?
0: குரல்கள் வருகின்றது,
3: வெளியில இருந்து
0: பேசுறாங்க. நலமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மழை பெய்கின்றதா இப்பொழுது?
3: இல்லைங்க, இப்ப 2 நாளா வந்து வெப்பநிலை அதிகமா தான்
0: இருக்குங்க. எப்படி நேற்று தினம் நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கு
3: வருகிறோம், அதுக்கு வரப்படியாத ஒரு சூழ்நிலை.
0: எனக்கு தெரியும்,
3: நடந்து கொள்ளலாங்கிற ஒரு
0: நாங்கள் பேசிக்கொண்டோம். உங்களுக்கு வசதி என்ன, உடனே வருவீர்கள், வர முடியாதுங்கள், வர முடியாதுதான்
3: முடியாது. கேட்கக்கூடிய சூழ்நிலையும் அமையலைங்க.
0: ஐயே, நேற்று நன்றாக நல்ல அஞ்சலி எல்லாம் செய்தார்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய அஞ்சலியை அவருக்கு கூறிக்கொள்ளலாம். உங்களுக்கு காற்றலையில வந்து ஏனென்றால் அவரோட வாழ்வுன்றவர்கள் அவர் எங்களை விட்டு போய்விட்டார்.
3: இன்னமா அந்த பாட்டெல்லாம் அவர் பாடின பாட்டெல்லாம் கேட்டு விட்டுருவாங்க.
0: ஆமா,
3: அதாவது வயசு காலகட்டத்தை வந்து நம்ம மீறி எதுவும் போக முடியாதுங்கய்யா. அது அதனால அவரு இறப்புங்கிறது ஒரு துக்கமா இருந்தாலுமே அவரு கூட அவரு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு அனுதாபங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கோங்க.
0: நல்லது. அவருக்கு உங்களுடைய அஞ்சலியை தெரிவித்து அவரு குடும்பத்துக்கு ஆறுதலை
3: நல்லது.
0: சரி, இந்த நேரத்தில் என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: நிலவுகள் படத்துல இருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது,
0: அந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். இது ஒரு பொன் மாலை. இந்த வேளையில நாங்களுக்கு தமிழோடு விளையாடுகின்றோம். ஆமா, அப்படி பேசுவோமா?
3: பேசலாமா?
0: சரி, நல்லது. உங்களுடைய நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. மணிமாறன், நீங்கள் ஆரம்பிப்போம் கேள்வி. மணிமாறன், நீங்கள் எப்படிப்பட்ட பணியிலே இருக்கின்றீர்கள்?
3: ஐயா, நான் கட்டுமானத்துறையில ஒரு பொறியாளர் என்ற ஒரு நிலையில பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: கட்டுமானத்துறையிலே பணி செய்கிறீர்கள், பொறியாளராக வேலை
3: செய்கிறீர்கள்.
0: உங்கள் கட்டுமானத்துறையில் நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு மகிழ்வை தருகின்றதா, திருப்தியை தருகின்றதா?
3: பணியை மகிழ்ச்சியா செய்யும் போது மகிழ்வை தருங்கய்யா. சில காலகட்டங்கள்ல மகிழ்ச்சி வந்து ஒரு துக்கத்தையும் கொடுப்பீங்கய்யா. அது நம்ம செய்யக்கூடிய பணியில இருக்குங்கய்யா.
0: நல்லது. இப்ப இந்த பணி என்ற சொற்களை எத்தனை தடவை உபயோகித்தீர்கள், ஞாபகம் இருக்குதா? மூன்று தடவை உபயோகித்து விட்டீர்கள். ஒரு சொல்லை ஒரு தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது தானே. அதனால் நீங்கள் இந்த பாடு தமிழில் பேசுவோம் என்ற நிகழ்விலே அந்த போட்டியிலே இருந்து நீங்கள் வெற்றி ஈட்டு விட்டீர்கள் என்று என்னை சொல்ல வைக்காமல் செய்து நிகழ்வாக இருக்கின்றதா, திருப்தியாக இருக்கின்றதா? உங்களை அறியாமல் இந்த சிந்தனையில அப்படி கேள்விக்கு பதில் கூறுவோம். நாங்கள் என்ன கூறினோம், எத்தனை கடவுள் ஒரு சொல்ல உபயோகிக்கின்றோம் மனதிலே படுகிறது. ஆனா விளக்க முடியவில்லை இல்லையா?
3: விளக்க முடியாமல் அதான் நம்ம இந்த போட்டியோட வந்து முன்னோட்டம் என்னன்னா, நம்ம என்ன பேசுறோம் என்னங்கிறது சொல்றோம், இல்ல அவங்க என்ன பேசுறாங்க, அறிவிப்பாளர் என்ன பேசுறாங்கிறது ஒரு கவனத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சிங்க.
0: அது
3: நல்ல ஒரு
0: அறிவிப்பாளர்களை மட்டுமல்ல, நாங்கள் இன்னொருவரோட பேசும்பொழுது எதை பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம் என்பதை மனதில் வைக்க வேண்டும். ஏனென்றால் பேச்சு தடுமாறி சில சொற்பிரயோகங்களால் எத்தனை விபரீதங்கள் வருகின்றது எங்களுக்கு. அப்ப சொல் ஆளுமை என்பது உண்டு. அந்த சொல் ஆளுமையை நாங்கள் பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும். என்ன, நாம் தமிழர், தமிழால் தான் பேசுவோம். வீட்டிலே கூட நாங்கள் எங்கள் மனைவி மக்களோடு உறவாடும் பொழுது கூட இத்தனை ஆங்கில மொழிகளை நாங்கள் அங்கே ஆங்கில சொற்களை கலந்து கொள்ளுகின்றோம், பிற சொற்களை கலந்து கொள்ளுகின்றோம். ஒரே சொல்லை திருப்பி திருப்பி சொல்லுவோம். சில இடத்துல பேசும் பொழுது கூட ஒரு சொல்லை திரும்பி பேசுகிறோம். அந்த பாருங்க, சில
3: நம்ம என்னோட துறையிலே வந்துங்கய்யா, இப்ப இந்தியாரங்க ஹிந்தி விளையாட்கள் எல்லாம் இருக்காங்கய்யா. இருந்தும் கூட அவங்கள்ட்ட வந்து கடைசியா அந்த முடிவு வரும்போது பாய் அப்படிங்கிறோம், திரும்ப வந்து ஏண்டா இது செய்ய மாட்டாங்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாதாரண மொழியில நம்மளோட மொழியில அவன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. சோ அந்த பேசுற திறனையும் அவன் வந்து கண்டுபிடிச்சு நம்மள்ட்ட திரும்ப பதில் சொல்ற அளவுக்கு இப்ப அவனும் வந்து ஒரு முன்னேற்றம் ஆயிட்டான்.
0: யாரும் எந்த தடையும் இருக்க முடியாது. தமிழைத்தான் நாங்கள் பேசுறோம்.
3: ஹிந்தியில பேசுறேன், பேசிட்டு திரும்ப ஏன் இப்படி செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புலோவில வந்து தமிழில் சொல்றான், அவன் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒண்ணு ரெண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய வார்த்தையை அவன் கண்டுபிடிச்சு அவன் பேச ஆரம்பிச்சான்.
0: அதே மாதிரி தான் அவர்களுடைய வார்த்தையை நாங்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மற்றது இன்னும் ஒன்று எங்கள் தமிழில் இருக்கின்றது. இன்னும் ஒன்று அந்த சொல்லு பொருள் இல்லாத சொல்லு பேய் என்று சொல்லும் பொழுது அங்கே போகாது, அந்த இடத்துல பே ஹீ வந்துவிடும் என்று சொல்லுவோம். அந்த ஹீக்கு பொருள் இல்லை, பே ஹீ வந்துவிடும். வெட்கம் கிட்கம், நீங்க பேசும்போது வெட்கம் கிட்கம் பட்டுவிடாதே. அந்த கிட்கத்துக்கு என்ன பொருள், ஒன்றுமில்லை. அப்படி நாங்கள் தேவையில்லாமல் பேசுகின்றோம், தேவையில்லாமல் பேசுகின்றோம். அடிச்சு கிடிச்சு அடிச்சு கிடிச்சு போடாதே, குழந்தைகளை அடித்து கிடிச்சு போடாதே. அடித்து கிடித்து அது என்ன கிடித்து, அப்ப உங்களை அறியாமல் சந்தத்துக்காக சில சொற்களை சேர்த்து தேவையில்லாமல் எங்களுடைய சக்தியை உருவகித்து எங்களுடைய நாக்கையும் பிறள வைக்கின்றோம். ஆனா நல்ல தமிழை பேசும் பொழுது நல்ல தமிழை உச்சரிப்பதற்கு பேசுவதற்கு எங்கள் நாக்கு உபயோகப்படுவதில்லை. நல்லது இணைந்து சிறப்பித்தீர்கள்.
3: உண்மையா வந்து உங்களோட பேசுறது இந்த மாதிரி ஒரு தமிழ் சொல்ல கேட்கணும் பேசணுங்கிற ஒரு ஆவல் தாங்க.
0: நன்றாக பேச வேண்டும். எனக்கும் ஆர்வம் வேறு யாரோட இங்க நாங்கள் வாழ்கிற அந்நிய நாட்டிலே
3: அம்மா பேசுறதும் உங்களோட பேசுறதுமே வந்து வானொலிக்கு அந்த ஒரு தமிழ ஒரு ஆர்வம் வரணும்
0: போட்டியிலே பங்கு பெற்று யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. மீண்டும் பாருங்க, உங்கள் பாடல் நாளைக்கு காட்டுவாங்க. இப்ப அடுத்து வருகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.
3: இது
0: பாடு இது தமிழில் பேசுவோம் முடிவடைந்து பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கின்றது. நல்லது, நீங்கள் இணைந்து சந்திக்கிறதுக்கு நல்லது. நல்லிதவாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல இதவாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுவோம். இது முன்னிலை தமிழ் வானொலி.
3: நன்றி.
0: இது 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்தின் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்ப நிகழ்வு நிகழ்கின்றது. அதில் இப்பொழுது தமிழில் பேசுவோம், தமிழை பேசுவோம், தமிழில் பேசுவோம் தமிழை என்ற தலைப்பிலே வந்து 1, 2, 3, 4, 5, 6 உறவுகள் கலந்து சிறப்பித்தார்கள், முயற்சித்தார்கள். ஆனால் இது ஒரு பெரிய ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகம் அல்ல, சர்வதேச விளையாட்டு. இது தமிழ் எங்களோட தாய்மொழியிலே நாங்கள் பேசிக்கொள்ள பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒரு 3 நிமிடங்களுக்குள் நாங்கள் ஒரு தமிழை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பிழையை விடுகின்றோம் என்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் இது ஒரு நல்ல பயிற்சி என்று நான் நினைத்துக் கொண்டுதான் இதை கொண்டு வந்தேன். மற்றவர்களை வீழ்த்த வேணும், மற்றவர்களை குறைவென்று பிடிக்க வேணும் என்பதற்கு அல்ல, நிறைவாக மகிழ்வாக உங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலே ஒரு நிகழ்வு. நல்லது. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:30 ஆகிவிட்டது, இரவு நேரம். எங்களுக்கு பகல் நண்பகல் 1 மணியாக இருக்கின்றது. இந்த வேளையிலே அடுத்த நிகழ்வு பாட்டுக்கு பதில் பாட்டு வர இருக்கின்றது. அதை ஆரம்பிப்பதற்கு ஜோர்ஜ் வந்திருக்கின்றார், நினைத்து விடுவேன் ஜோர்ஜை. வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: ஜோர்ஜ் வணக்கம். நிலமா கூறுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஜோர்ஜ் மன்னர் ஜோர்ஜ் வந்திருக்கின்றார். நன்றி. நிலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கிறேன் ஐயா. மாசாத்துல நல்லா இருக்கிறேன் ஐயா.
0: அப்படியா? நல்லது நல்லது. மணிமாறன் மீண்டும் அழைக்கின்றார். உங்களுக்கு மணிமாறனோட சேர முடியுமா?
1: பாக்குறேன் ஐயா. இருக்குதான்
0: எனக்கு அழைக்கின்றார். இப்ப நான் அவரை எடுத்து நீங்க நின்று விடுவீர்கள், மீண்டும் அழைப்பீர்களா? வந்தவர் திரும்பி போவதுக்கு தெரியவில்லை, ஒரு கால் கேட்கின்றேன் அவரை. வணக்கம் மணிமாறன், உடனே திரும்பி வந்து விட்டீர்கள், கூறுங்கள்.
3: மீண்டும் இணைவது மணிமாறன்.
0: ஆமாம், கூறுங்கள். என்ன காரணம்?
3: விளையாடலான
0: அது முடிவடைந்து விட்டது. நேரம் ஒரு தடவை தானே, ஒரு நாளைக்கு செய்யலாம். முடிவடைந்து விட்டது. இப்பொழுது ஜோஜ் வந்தவர் உங்களுக்காக ஜோஜை தடுத்து விட்டு
3: உங்களை
0: நான் இடையில இன்னும் ஒரு நாளைக்கு கலம்பத்தில் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன். தமிழில் பேசுவோம் தமிழைக்கு நாங்கள் விளையாடுவோம். நல்லதானே மணிமாறன். ஜோர்ஜ் ஓடு பாருங்க, நீங்கள் பாருங்க, உங்களை நான் தடுத்து விட்டு நினைக்க வேண்டும். பாருங்க ஜோர்ஜ், இணைப்புக்கு பாருங்க ஜோர்ஜ். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஜோர்ஜ் வர இருக்கின்றார். சரி, தமிழ்த்து வரப்போன்றீர்களா ஜோர்ஜ்? தெரியவில்லை ஜோர்ஜ். வணக்கம். இது முன்னியல் தமிழ் வானொலியிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை நின்றுவிட்டது. ஆனால் ஜோர்ஜ் ஓடி வந்தார் பங்கு பெற்றுவதற்கு. அவர் சென்று விட்டார், திரும்ப வந்தால் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம், அல்லது ஒரு பாடலின் பின் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு செல்ல இருக்கின்றோம். சரிதானே? நன்றி. இந்த பாடலை கேட்போம், பழைய பாடல் ஒன்று கேட்டு பார்ப்போம், நகைச்சுவைக்கான பாடல்.
4: தூத்துக்குடி சாத்துக்குடி. தூத்துக்குடி சாத்துக்குடி, தூத்துக்குடி சாத்துக்குடி, நான் சொல்லுறத கொஞ்சம் ஏத்துக்கடி. தூத்துக்குடி சாத்துக்குடி, ஆத்திரத்தை மாத்திக்கடி, ஆத்திரத்தை மாத்திக்கடி, உங்க அப்பா.

0: குதித்திடும்.
1: இல்லை ஐயா, நல்லது, ரெண்டு சொல்லுங்க. தனி இல்லை சொல்லாம இல்லை ஐயா என்று சொல்லுங்க. சரி, அப்படியானால் என்ன நேரம் இப்பொழுது உங்க?
2: 8:07 ஐயா.
1: 8:07 அப்படி மாறிவிட்டதா? 8:07 நல்லது நல்லது நல்லது நல்லது ஜோஜ். உங்களுடைய அப்ப இன்னும் உங்களுடைய இரவு உணவு முடிந்து விட்டதா? இரவு சாப்பாடு
2: இன்னும்
1: சாப்பிடவில்லை, அவ்வளவுதான். இலக்கண தமிழ் தேடவும் சாதாரணமா பேசுங்க. சரி, அப்ப எப்பொழுது நீங்க உணவு அருந்துவீர்கள்?
2: இன்னும் இன்னும் ஒரு அரை மணி,
1: அரை மணி,
2: அரை மணி நேரம்,
1: அரை மணி நேரத்தில் சாப்பிடுவீர்கள். நீங்கள் இந்த மணி என்ன சொல்ல இதற்கு முன்பு பாதித்தீர்களா? என்ன இவ்வளவு ஒரு கம்பீரமாக வந்து
2: கரெக்டா நானும் அப்படியே யோசித்து யோசிச்சுட்டு பண்ணுங்க. மாட்டீங்க
1: அப்படியே மட்டிச்சு கட்டி கொண்டு வந்தா வாழ நாள் மண்ணுக்கு உயிரம் மாதிரி வந்தீர்கள். தருவாக நீங்கள் இப்படி மணி அடிக்க வேண்டியது இரண்டு தடவை. அப்ப நான் மணி அடிக்க தேவையில்லை போட்டியை முடித்து வைப்பதற்கு. மணி அடிக்க தேவை. நீங்கள் வந்து வீரத்தோட கம்பீரமாக வந்து உற்சாகமாக விளையாட வந்து கெட்டிக்காரனாக வருவார் என்று பார்த்தேன். சொல்ல முடியாது, சொல்ல முடியாமல் செய்து விட்டீர்களே என்னை.
2: எல்லாரையும் பேசிட்டு நீங்க அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு நீங்கள் இந்த இது வாய்ப்பு அளவுக்கு வெற்றி வாகை சூடுவார் என்று சொல்ல முடியாது.
1: அப்படி ஒரு நிலைக்கு என்ன
2: கடைசியில
1: என்ன பிள்ளையை கொண்டு வந்து விட்டேன். நலமா இருக்குங்களா? நாளைய பாடலை இப்பொழுது சாருங்க, குரூப்போட வந்து நீங்கள் பேசி ஒரு பாடலை கட்டலாம்.
2: நாளைய பாடலை சார். சரி ஐயா, அப்புறமாவே சொல்றேன் ஐயா, பரவாயில்ல.
1: குரூப்ல வந்து கூட போகின்றீர்களா? நல்ல என்ன வேண்டாம், அப்படி போச்சு. இன்றைய நாள் அப்படி போனது உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல், அவ்வளவு உற்சாகம் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? நேற்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்துல உங்களுக்கு தொலைக்காட்சி பார்க்கும் வாய்ப்பு உண்டா? பணியகத்தில்
2: இல்ல ஐயா. இப்ப இந்த இது பஸ்ட் அந்த டிஷ் இருந்துச்சு, இப்ப எல்லாம் இந்த 5G வர்றதுக்கு போய் எல்லாம் கட் ஆகி போச்சு ஐயா.
1: ஆனா இந்த 5G ஆபத்து இருக்குன்னு ஒரு நாட்கள் இல்லையே என்று ஒருவராக ஒரு காட்டுக்கு ஒரு கட்டுரை ஒன்று வந்தது. நான் இன்னும் எனக்கு செய்தி வந்தது, நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை, நேரம் போதாமல் இருக்கின்றது.
2: ரொம்ப நல்லதில்லை அது 5G, எல்லா இதுகளுக்கும் ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க.
1: இல்லை என்றும் கூறுகிறார்கள். என்னவோ எனக்கு சரியாக தெரியவில்லை. மற்றது அடுத்தது இப்படி கூறினார்கள், இல்லை என்று கூறவில்லை என்றது. அந்த கொரோனா என்பது இல்லை, அந்த 5G தான் கொரோனா என்று கூறுகிறார்கள். இப்ப அதுதான் கொண்டு வருவது என்று அப்படி ஒரு கருத்து வந்திருக்கின்றது. ஆனால் சரியாக நான் படிக்காமல் காற்றலையில் சொல்ல முடியாது. அப்ப நீங்கள் இந்த பொழுது ஒரு உற்சாகம் இல்லாத பொழுது எல்லோருக்கும் எனக்கும் தான் என்னவென்றால் இந்த சம்பவம் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுடைய இழப்பு அது கொஞ்ச காலம் செல்லும், அது அப்படியே படிப்படியா இருக்கும். நான் தொலைக்காட்சியிலும் அந்த இறுதி யாத்திரைகளை எல்லாம் பார்த்து அந்த வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் அமைகின்றது இப்ப அவரெல்லாம் செய்கின்றார்கள். அது கலாச்சாரம், பண்பாடு, ஐதீகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது வரும் இடத்துக்கு தானே எல்லாத்தையும் செய்கின்றார்கள் இல்லையா? அவருக்கு என்ன அவருக்கு புரியாது, அவரை பற்றிய அந்த ஸ்டேட்டஸை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. ஸ்டேட்டஸ் அவர்களுடைய தராதரத்தை எடுத்து காட்டுகிறது. உங்க வேறு நண்பர்கள் இருக்கின்றார்களா உங்களோடு?
2: யாரும் இல்ல இங்க, இப்ப ரூம்ல ஐயா யாரும் இல்ல, நான் மட்டும்தான்.
1: இது நல்ல தருணம் உங்களுக்கு, மடிச்சு கட்டி கொண்டு வந்து போட்டியில பங்கு வச்சு.
2: நானும் ஒரு டைம் வரணும்னு ஆசை ஐயா. நானும் இப்படியே பேசி பாப்பேன், அந்த போட்டி நடக்கும்போது நானும் பேசி பாக்கறது. அப்படி இப்படி தமிழ்ல நானே தானாவே பேசி பாக்கறது. ரூம்ல தனியா தானே இருக்கிறேன், யாரும் இப்ப நம்மள இது பாக்க போறது இல்ல, தனியாவே பேசி பாக்கறது. ஆனாலும் அந்த இதுல வரும்போது
1: இப்ப வந்து நாங்கள் இந்த வருகின்றோம். இந்த பாடல் முடிவில் ஒரு

0: பாடல் முடிவில் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிப்போம், சரியா? வந்து இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வோம், பாடலை கேட்போம். முதலில் இருந்து அந்த பாடலை கேளுங்கள். நான் போடுவது நகைச்சுவை தான். அந்த சொற்களஞ்சியங்களை பாருங்கள், அதில் அந்த சொற்கள் அப்படி வருகின்றது. கேளுங்க அந்த பாடலை.
1: சாத்துக்குடி, தூத்துக்குடி சாத்துக்குடி, தூத்துக்குடி சாத்துக்குடி, நான் சொல்லுறத கொஞ்சம் ஏத்துக்கடி. தூத்துக்குடி சாத்துக்குடி, ஆத்திரத்த மாத்திக்கடி, ஆத்திரத்த மாத்திக்கடி, உங்க அப்பா அம்மா சொல்லி கடி.

0: உருவம் போடாதே. பொத்தன் உருவம் பொடி
1: நானா
0: என்ன மோனா? பொத்தன் உருவம் பொடி, பொத்தன் உருவம்.

0: கேட்டீர்களா பாடலை? நலமான பாடல் இல்லையா? தூத்துக்குடி சாத்துக்குடி எத்தனை வருடங்களுக்கு
1: முன்னாடி
0: வருடங்களுக்கு முந்தி வந்த பாடல். இந்த பாடல் வந்து கடன் வாங்கி
1: பாடினது யார் ஐயா? தங்கவேலா?
0: இல்ல, தங்கவேல நடிகர் நடித்தது. பாடல் வந்து எஸ் சி கிருஷ்ணன் என்ற பாடகர், ஆண் குரல். அது வந்து எத்தனை ஆண்டுகள் பழைய பாடல், கடன் வாங்கி கல்யாணம் என்ற ஒரு திரைப்படம். கடன் வாங்கி எஸ் சி கிருஷ்ணனோடு ரத்னமாலா என்ற பாடகி இருவரும் பாடியது. இது தங்கவேல்
1: பாடல். எவ்வளவு அர்த்தம் இல்ல, எவ்வளவு இதெல்லாம்
0: அந்த எதிரை என்பது எதிரை மோனைகள் அச்சொட்டான தமிழ் வார்த்தைகள் பார்த்தீர்களா? வார்த்தைகள் எப்படி
1: இளங்கலாமல்
0: பாடும்பொழுது அந்த பாடினவர் எஸ் சி கிருஷ்ணன் என்ற ஒரு நல்ல சிறந்த பாடகர் ரத்னமாலாவும் பாடகி இருவரும் அந்த கடன் வாங்கி கல்யாணம் என்பதுதான் திரைப்படம்.
1: தங்கவேல் ஐயா கூட சூப்பரான ஒரு நல்ல ஆக்டர்.
0: இப்பொழுது நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்க இருக்கின்றோம், ஆரம்பிப்போம். நீங்கள் ஒரு பாடலை குறிப்பிட்டு செல்லலாம், அந்த பாடலுக்கு பதில் பாட்டை மற்றவர்கள் கொண்டு வருவார்கள் இல்லையா?
1: ஓகே.
0: பாட்டுக்கு பதில் பாட்டு வரும்போது வளமை போலத்தான் நாங்கள் எல்லாரும் ஒரு முதல் வரியை சரியாக சொல்ல வேண்டும். பதில் பாட்டு கொண்டு வரும் அன்பு உறவுகள் சரியாக பதிலை கொண்டு வர வேண்டும். நீங்கள் இதுல இருக்கலாம் அல்லது நீங்கள் சென்று வர வேண்டும். இடம் கொடுக்கணும். அப்ப என்ன பாடல ஆரம்பித்து வைக்க போகணும்?
1: நானு பொன்னே சங்கீதம் பாடிவா, அம்மானின் பொன்னூங்கள் பாடவா. அந்த பாடலை
0: அற்புதமான பாடலை அழகாக பாடியிருக்கீர்கள். பொன்மானே சங்கீதம் பாடிவா என்ற பாடலை நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டில் முதல் பாடலாக தந்துவிட்டு சொல்லுகின்றீர்கள். இப்போது உறவுகள் வந்து இதற்கு பதில் பாட்டு தர இருக்கின்றார்கள். நீங்கள் சென்று மீண்டும் வந்து பதில் பாட்டு தர. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பித்து விட்டது. ஜோர்ஜ் வந்து தந்திருக்கின்றார், பொன்மானே சங்கீதம் என்ற பாடலை தந்தார். இப்பொழுது தேவா வந்திருக்கிறார், அதற்கு பதில் பாட்டை கொண்டு வந்து தர இருக்கின்றார். போலும் கேட்போம். வணக்கம் தேவா. இப்ப பொன்மானே சங்கீதம்
2: தாம்பரம்,
0: பொன்மானே
2: தாம்பரம், தாம்பரம் தலையில கலகாம்பரம்
0: இல்லையா? அவர் பாடி அவர் தந்தது பொன்மானே சங்கீதம் பாடவா என்ற பாடலை தந்தார். அதற்கு தான் நீங்கள் அந்த சொற்கள் வரக்கூடிய பாடல் தர வேண்டும்.
2: கட் பண்ணி வர்றேன்,
0: மீண்டும் பாருங்கள். அடுத்து வருகின்றார் அன்பு உறவு ரேவதி வந்திருக்கின்றார். ரேவதி வணக்கம். ரேவதி ஐயையோ ரேவதி, உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. பாருங்கள் ரேவதி, தேவா திரும்பி சென்று விட்டார். அவர் பாடல் வேறு பாடலை தந்து விட்டார். அவர் ஒரு பாடலை தந்திருந்தார் கனகாம்பரம். சரி, அதை விடுவோம். பதில் பாட்டு தர வேண்டும் நீங்கள் யாராவது. ரேவதி வந்தீர்கள், ஏன் சென்றீர்கள்? வாருங்கள் ரேவதி, அழைப்புக்கு வர வேண்டும். இப்பொழுது ஜோஜ் வந்து பொன்மானி சங்கீதம் பாடவா என்ற பாடலை தந்து பாடிவா என்ற பாடலை தந்தார். அதற்கு பதில் பாட்டை யார் கொண்டு வருவார்கள்? கார்த்திகேயன் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன்.
3: வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. இதே இப்பொழுது ஜோர்ஜ் வந்து ஒரு பாடலை பாடிவிட்டு சென்றிருக்கீங்க, அந்த பாட்டுக்கு நீங்கள் பதில் பாட்டு என்ன கூறுகிறீர்கள்? பொன்மானியின் சங்கீதம் பாடுவாங்க பாடல், நீங்கள் இது அதற்கு என்ன பதில் பாடுவீங்க?
1: உண்மைத்தானே
0: அந்த பாடல், வாவெண்ணிலா உண்மைத்தானே என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த வேளையில் உங்களுக்கு இந்த பாடல் இரண்டு பாடல் வந்திருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டில். இந்த இரண்டு பாடலுக்கும் அடுத்தவர்கள் என்ன பாடல் தருகின்றார்கள் கேட்போம். நன்றி, இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு ஓடி வாருங்கள். ரேவதி வந்துவிட்டு திரும்ப சென்று விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் பாடலை. இரண்டு பாடல் வந்திருக்கின்றது. பொன்மானே சங்கீதம் பாடவா, அதற்கு அவர் வா வண்ணிலா உன்னைத்தானே என்று கூறி போட்டு போன வா என்ற சொல்லோடு கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பாடலை. ஓடி வாருங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். 10:47 உங்களுக்கு இப்பொழுது நிறைய நேரம் இருக்கின்றது. விரைவாக வந்து விரைவாக பாடலை தந்து செல்ல வேண்டும். முன்னாள் தமிழ் வானொலியில் செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் செல்வகுமார், வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்கள்
4: தானே?
0: என்ன நலம்? நலம் நலம். ஜோதி
4: ஜார்ஜ் ஐயா வந்து பாடின பாட்டில் வந்து பொன்மானி
0: சங்கீதம்
4: சங்கீதம் பாடவான் பாடவான்னு நான் வந்து மானல்லவோ கண்கள் தந்தது,
0: நல்லது நல்லது
4: அந்த பாடல்
0: மானல்லவோ கண்கள் தந்தது அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள் ரேவதி, நீங்கள் வர வேண்டும். மானல்லவோ கண்கள் தந்தது அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். என்ன நடந்தது ரேவதி, உங்கள் இணைப்புக்கு வந்து வந்து செல்கின்றீர்கள். மூன்று பாடல்கள் வந்துவிட்டது. ஒரு பாடல் ஜோத் தந்த பாடலுக்கு வா வண்ணிலா என்ற பாடலும், பொன்மான மானல்லவோ கண்கள் தந்த என்ற பாடலும் வந்திருக்கிறது. மணிமாறன் கொண்டு வருகின்றார் பதில் பாட்டு. வணக்கம் மணிமாறன்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன பாடல் பதில் பாடல்? எந்த பாடலுக்கு
3: பதில் பாட்டுங்க?
0: கூறுங்கள்.
3: சங்கீத மேகம் தேன்சிந்தும் மேகம் அந்த பாட்டுங்க.
0: சங்கீத மேகம் தேன்சிந்தும் பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். நீங்கள் தருகின்ற சங்கீத மேகம் தேன்சிந்து மானம் தந்தீர்கள். நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வாருங்கள் ரேவதி அம்மா. வா மகளே, வா மகளே. எத்தனை தடவை அழைத்து அழைத்து விடுபட்டு சென்று விட்டீர்கள். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். மகளே
5: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் அம்மா. நீண்ட நேரம் அழைத்து அழைத்து உங்களை தொலைபேசி இப்பொழுது வழி கழித்து விட்டது.
5: இப்பொழுது
0: நீங்கள் அந்த பொன்மானே சங்கீதம் பாடவான்னு ஜோர்ஜ் கேட்டிருந்தார், வாவண்ணிலாவே
5: என்று
0: அவர்களுக்கு. எதற்கு நீங்கள் பதில் பாட்டு கொண்டு வருகின்றீர்கள்?
5: பொன்மானே அப்புறம் மான் அல்லவோ இந்த ரெண்டு பாட்டுக்கும்.
0: ஒரு பாட்டுக்கு தான் தர வேண்டும் முதலில். ஒவ்வொரு
5: பாடல் சகோதர ஜார்ஜ் பாட்டுக்கு
0: என்ன பாடல்?
5: பொன்மானே தேடி போடு வந்து நான் அந்த நேரோ அந்த மனங்கு இல்லே அந்த பாடல்.
0: அந்த மாண்போன மாயம் அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஜார்ஜினுடைய பாடல்கள் பதில் பாட்டு தந்திருக்கின்றீர்கள். இங்க அதுக்கு அடுத்து வாவண்ணிலா வந்திருக்கின்றது. மான் அல்லவோ கண்கள் வந்தது. சங்கீத மேகம் தேன்சிந்து மானம் வந்து விட்டது. இப்ப உங்கள் பாடல் வந்து அடுத்த பாடலை யார் கொண்டு வராரு என்று பார்ப்போம். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை ஒருவர் கொண்டு வந்தார், சென்று விட்டார். வணக்கம் வணக்கம். வாருங்கள் யார் பாடலை கொண்டு வர இருக்கின்றீர்கள்? இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பித்து வைத்தவர் குவைத்தில் இருந்த ஜோர்ஜ், தமிழகத்திலிருந்து கார்த்திகேயன், செல்லகுமார், மணிமாறன், ரேவதி இவர்கள் பதில் பாட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகின்றார்கள். வாருங்கள் அங்கே ஓடிகாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு இந்த பாடல்கள் ஒரு பாடலுக்கு பதில் பாட்டை கொண்டு வர முடியும். 1, 2, 3, 4 ஐந்து பேர் ஐவர்கள் இணைந்து விட்டார்கள். ஐந்து பேர் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வர வேண்டும். அமைதியாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:50 ஆகிவிட்டது. இரவு நேரம் 11 இன்னும் 10 இருக்கின்றது. எங்களுக்கு மதிய நேரம் 1:19 இங்கே பாருங்கள். 8:20 குவைத் நாட்டிலே இருக்கின்றது. ஜோஜ் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். ஜோஜுடன் கார்த்திகேயன், அவரோடு செல்வகுமார், அவரோடு மணிமாறன், ரேவதி இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நீங்கள் வர வேண்டியது இப்பொழுது? கார்த்திகேயன் நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய முறை வந்துவிட்டது. நீ வரலாம். இரண்டாவதாக வந்த நீர்கள். மூன்றாவதாக செல்வகுமார், நான்காவதாக மணிமாறன், ஐந்து ரேவதி. இப்ப ஜோஜ் வந்துவிட்டார். மீண்டும் வணக்கம் ஜோஜ். எந்த பாடலுக்கு? எந்த பாடல்?
4: ரேவதி அம்மா பாடல.
0: ஆமா ஆமா ஆமா.
4: மனத்தேடி
0: மச்சான் மானத்தேடி மச்சான் வேற போறான்
4: போறான்.
0: நல்லது நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள். அடுத்து கார்த்திகேயன் வந்துவிட்டார். வணக்கம் கார்த்திகேயன்.
6: வணக்கம்.
0: எந்த பாடலுக்கு?
6: மேகம் அந்த அம்பா.
0: ரேவதி அம்மாவுடைய பாடலுக்கா?
6: இல்ல, அடுத்து
0: சங்கீதமேகம். இல்ல, மணிமாறனுடைய சங்கீதமேகம். சங்கீதமேகம் பாடலுக்கு நல்லது. என்ன பாடல்?
6: மேகம் மேகமே வானிலா தேடுது.
0: மேகமே
6: பாபா.
0: நல்லது. அந்த பாடல் பதில் பாடலாக வந்திருக்கின்றது. அந்த பாடலுக்கு பதில் பாடலை யார் கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். இங்கே அடுத்த அழைப்பு வந்துவிட்டது. கேட்போம். மணிமாறன் வந்து விட்டார். மணிமாறன், எந்த பாடலுக்கு நீங்கள் பதில் பாடல் தர இருக்கீங்க? கார்த்திகேயன்
3: பாட்டுக்கு பதில் பாட்டுங்க.
0: எந்த பாடல்?
3: ஓகே,
0: நல்ல பாடல். வா வா வாத்தியாரே வஞ்சிக்கொடி, நல்ல பாடல். முந்தான முடிச்சது வாத்தியார். எந்த பாடல் வந்தாலும் செல்வகுமார் வருகின்றார், என்ன பாடலோடு வந்து பார்ப்போம். வணக்கம் செல்வகுமார், என்ன பாடல்? என்ன பாடல்?
4: அப்பா நான் ரேவதி அம்மாவுக்கு வந்து இந்த மான்
0: என்ன பாடலை கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். வணக்கம் ரேவதி. ரேவதி, ரேவதி என்ன பாடலோடு வருகிறீர்கள்? என்ன பாடலோடு வருகிறீர்கள்?
5: மேகம் பாடலுக்கு, மேகம் சங்கீத மேகம்.
0: அந்த பாடலுக்கு
5: மேகத்தை தூதுவித்த தசமாரி போகும் என்றே தண்ணீரமா தூதுவித்தேன் ஓடுகின்ற தண்ணீரை ஒரு சீவித்தேன் சந்தனத்தை. அந்த பாடல்
0: நல்ல பாடல், அருமையான பாடலை கொண்டு வந்து ஒரு வரியை அழகாக பாடி காட்டி இந்த வரியில் எந்த சொல்லி இருந்தாலும் நீங்கள் பாடல் எடுத்து வரலாம் அடுத்தவர்கள். நன்றி, மீண்டும் இணைந்து விடுங்கள். யார் கொண்டு வர போறீர்கள்? மேகத்தை தூதுவிட்டால் திசை மாறி போகும் என்று சந்தனத்தை தூதுவிட்டிருக்கா? இப்பொழுது சந்தனத்தை தூது ஓடுகிற தண்ணியிலே விட்டுருக்கா? இந்த பாடலில் ஒரு வரி எடுத்து வரலாம், எவராவது இதுக்கு பாடலை கொண்டு ஓடுகாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே வரவில்லையே. வந்துவிட்டார் சந்தனராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சந்தன்ராஜ், எந்த பாடலுக்கு என்ன பாடல் பதில் பாடல் கொண்டு வருகின்றீர்கள்?
7: மனதடி மச்சம் வர போறாரு.
0: ஆமா ஆமா,
7: அதனால மச்சம் வராது பாத்துக்கணும்.
0: மணிமாறன் உங்களுக்கு நல்லது. மணிமாறன் வந்து விட்டார். மச்சானின் மீசை வீச்சருவாள் போல வந்து சந்தன்ராஜ் கொடுத்திருக்கார் பாடல். எங்கே இவர் என்ன கொண்டு வர பார்ப்போம். மணிமாறன், என்ன பாடல்?
8: வணக்கம் ஐயா.
0: மணிமாறன்
8: பாடலுக்கு
0: மான்குட்டியே, சின்ன மான்குட்டியே நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாடலை உடனே கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது தடவையாக வந்திருக்கின்றீர்கள் இப்பொழுது, நல்லது. அடுத்த உறவு யாருண்டு சந்தன்ராஜ் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், வாருங்கள்.
7: வணக்கம் ஐயா. மேகத்தை தூது விட்டாங்கல்ல?
0: ஆமா,
7: அதுல கொஞ்சம் தூது வேலையை அரைச்சு கொடுத்துருவோம்.
0: ஆமா, அது
7: வேலை அரைச்சு தான் நினைச்சு. நன்றி. வணக்கம் ஐயா.
0: தூது வேலை இலை அரைச்சு, நல்ல தூது விட்டவருக்கு தூது வேலை இலை அரைச்சு கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது ஜார்ஜ் வந்திருக்கிறார், பார்ப்போம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் கொண்டு வாருங்கள், என்ன பாடலை கொண்டு வந்தீங்க?
4: ரேவதி அம்மா பண்ணாங்களே ஐயா, மேகத்தை தூது விட்ட.
0: ஆமா ஆமா ஆமா,
4: அந்த பாடல் ஐயா. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது,
0: சக்கச்சக்கச்சாண்ட அடிக்குதா? அதுக்கு எங்களுக்கு சந்தன்ராஜ் தந்திருக்கே தூது வலை அரைச்சு என்று ஒரு பாடலை தந்திருக்காரு. நீங்க என்ன சொல்ற? மேகம் கருக்குது என்று பாடல் உங்களுடைய. மேகம் கருக்குது, மலை பாடு சக்கச்சக்க சக்கச்சா. மேகம் கருக்குது, சக்கச்சக்காக்கு பாடல் கொண்டுலாம்.
4: நன்றி
0: நன்றி. அடுத்து கார்த்திகேயன் வந்து விட்டார். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன், என்ன பாடலோடு?
9: வணக்கம்.
0: ஒரு பாடல் தான் இருக்க முடியும். ஒருவர் ஒரு பாடல், ஒரு பாடல்தான் கொண்டு வர. மறுபடியும் அழைச்சு பாருங்கள். நன்றி நன்றி கார்த்திகேயன். அடுத்து வந்திருக்கின்றார் செல்வகுமார். வந்து செல்வகுமார், என்ன பாடலோடு வந்திருக்கு செல்வகுமார்?
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
10: வணக்கம்
0: சொல்லுங்க.
10: வணக்கம் ஐயா. நான் சந்தனராஜ் ஐயா வந்து மீசாய பத்தி ஒரு பாட்டு போட்டாங்க.
0: ஆமா ஆமா,
10: அதுக்கு வந்து நான் என்னுடைய பாடல் வந்து மீசக்காரன்பா உனக்கு பாசம் அதிகண்டா. அந்த பாடல்
0: மீசக்காரன் அன்பா, நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடல்
10: நன்றி.
0: அடுத்து யார் கொண்டு வாருங்கள் பாடலை பார்ப்போம். வாருங்கள், ரேவதியினுடைய அழைப்பு துண்டித்து வருகின்றதம்மா. மீண்டும் அழையுங்கள், துண்டிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய அழைப்பு. மணிமாறன் தான் மீண்டும் வந்திருக்கின்றார். வழக்கம் மணிமாறன் என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
8: மீண்டும் மீண்டும் சார்ஜ் ஐயா பாடாங்க.
0: என்ன பாடல்? மடியில கைய வைக்கிறீர்கள் ஐயா. மாமா உன் பொண்ண கொடுவான். மாமா உன் பொண்ண கொடு. நண்பன் நண்பனா வந்து பொண்ண கொடுவன் கேக்குறீர்கள் ஐயா. சரி, நல்ல பாடல், பதில் பாடல். அடுத்த பாடல் கொண்டு வருகின்ற ரேவதி. ரேவதியுடன் சொல்கின்றேன். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி. அழைப்பு துண்டிக்கப்படுகிறது அம்மா. என்ன நடந்தது உங்களுக்கு? எத்தனை அழைப்புகளை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சரி பாருங்கள், மீண்டும் பாருங்கள். வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்
9: அப்பா. வணக்கம் அப்பா.
0: கூடுங்க. என்ன பாட்டு? கண்டால் கூறுவேன் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் மீண்டும் பாருங்கள். செல்வகுமார் ஓடி பாருங்க. செல்வகுமார்
11: வணக்கம். வணக்கம் அப்பா. இது கார்த்திகேயன் ஐயா. ஊட்டாண்டேன்னு பாடினாரு.
0: ஆமா, ஊட்டாண்ட வரட்டும்.
11: மச்சான். ஆமாப்பா. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை. அந்த பாட்டு
0: நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்து மணிமாறன் வந்துவிட்டார். மணிமாறன் கொண்டு வருகின்றார். மணிமாறன் வாருங்கள். மணிமாறன்
12: வணக்கம்.
0: வணக்கம்
12: ஐயாவோட பதில் பாட்டுங்க.
0: கூறுங்கள்.
12: வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடி யாரினும் தோது சொல்வது.
0: அருமையான பதில் பாட்டு கொண்டு வந்தீர்கள். அடுத்தவர் வந்திருக்கின்றார். அவரை கேட்போம். அவர் சென்று விட்டார். அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் பார்ப்போம். மேகமாய் வந்து போகணும் என்ற பதில் பாட்டை கொண்டு வந்தார் மணிமாறன். இப்பொழுது மணிமாறன் அந்த பாடலுக்கு அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இங்கே காணும் பாடலை காணும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செய்தியில் பாட்டுக்கு பதில் பாட்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். வர வேண்டும் பாடல் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வந்துவிட்டார் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன் ராஜ்.
13: வணக்கம் ஐயா. மணிமாறன் பொண்ண கொடுத்து வந்தார்ல.
0: ஆமா,
13: நம்ம ஒரு பாட்டை போட்டு ஒன்னு ஒண்ணுன்னா பார்த்தேன் அவன் திருப்பி சொல்லி கேட்டேன் திருப்பி வச்சு பலவே செத்து விட்டான்.
0: ஆமா, ஏன்டா மாமன் பொண்ண கொடுக்க முடியாது. வேற எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்து விடுவாங்க அவருக்கு.
13: என்ன?
0: நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். கார்த்திகேயன் ஐயா வந்து விட்டார். கார்த்திகேயன் வர வேண்டும். என்ன பாடல் கொண்டு வாங்க கார்த்திகேயன்?
14: மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள.
0: அதைத்தான் ரேவதி இருக்கு. அதைத்தான் ரேவதி சொல்லிட்டு
14: போயிருக்கா. அப்படியா? மச்சா.
0: அப்ப நீங்களும் அதைத்தான்.
14: மச்சா மச்சா
0: உண்மையிலே ஆசை வச்சான். அப்படி சரியான பாடல் தான் நீங்க கூறுவது.
14: சரியான பாடல்
0: மச்சான் மச்சான் உண்மையிலே ஆசை வச்சான். நல்லது நல்லது. அடுத்த பாடலை ஜோர்ஜ் கொண்டு வருகின்றார். ஜோர்ஜ் வாருங்கள்.
15: ஐயா குரு சந்தனராஜ் ஐயா பாடினாரு இல்லையா?
0: ஆமா, உங்களை பாத்திருக்காரா ஒரு பொண்ணு?
15: இல்ல, பொன்மகள் வந்தால் கோடி தந்தால். அது பாடலை
0: அவர் பார்த்த பொன் பொன்மகளா? அதுக்கடையில அறிந்து விட்டீர்களா? வெட்டிக்காரன் என்ன கற்பனையடாப்பா உங்களுக்கு எல்லாம். பொன்மகள் வந்தால், பொன்மகள் வந்தால் அவர் பார்த்தவர் ஒன்றுதான் பார்த்தேன் என்று அதுக்கிடையில பொன்மகளாக்கி விட்டீங்க. நன்றி நன்றி. அடுத்த பாடல் கொண்டு வர்றாரு பார்ப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ஜோஜ் வந்து அதை பொன்மகள் வந்தாள் என்று ஆகிவிட்டு போகின்றார். கார்த்திகேயன் மச்சான் மச்சான் உன்னை பார்த்து என்று சிவந்தபுரம் வந்து விட்டார் மணிமாறன். மணிமாறன் கொண்டு வாருங்கள். என்ன பாடலோடு
12: வந்தீங்க?
0: அந்த பாடல் தந்து விட்டார்கள். சந்தன் ராஜ் தந்து விட்டார் அந்த பாடலை. தூதுகோலை இலை அரைச்சி அந்த பாடலை தந்தார். சரி, நீங்களும் அந்த பாடலை தரலாம். அதுல ஒரு பிள்ளை இல்லை, ஆனால் அவர் தந்து நீண்ட நேரத்தின் பின் நீங்கள் தாரீர்கள்.
12: இது
16: அழைப்பு அழைப்பு இடையில நிறைய அழைப்பு வர்றதுனால லேட்டா ஒளிபரப்பு டெலிகாஸ்ட் ஆகுது.
0: சரி, அப்ப இப்பொழுது அந்த பாடலை ஏற்றுக்கொள்ளும் தூதுகொலை அரைத்து என்ற பாடலை நீங்களும் தந்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது ரேவதி வந்து விட்டார். ரேவதி ரேவதி வாருங்கள் மகளே. ரேவதி உங்கள் பாடலை தாருங்கள். ரேவதிக்கு அழைப்பு ஒரு துண்டித்து நடக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை. அழைத்தால் அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. ரேவதி இணைப்பு கிடைக்கவில்லையா மகளே? அடுத்தது யார் வரப்போகின்றீர்கள்? வணக்கம், ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. ரேவதி என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீர்களா? யாருடைய பாடல் கொண்டு
17: வந்திருக்கின்றார்?
0: அதுக்கு கொண்டு வர என்ன பாடல்?
17: பொன்னன்று கண்டேன் பொன்னன்று இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா?
0: அற்புதம் அற்புதம். அவர் பொன்னொன்று பார்த்தேன் என்று கேட்டவுடனே ஜார்ஜ் ஓடி என்று கூறினார். பொன்மகள் வந்தாள் என்றுட்டார் உடனே சந்தேகம். அவர் பார்த்த பொண்ணு பொன்மகளா கண்டுவிட்டார். அவர் பார்த்திருக்கிறார் அவருடைய அவசரத்தை. நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் செல்வகுமார். மீண்டும் வாருங்கள் ரேவதி. நீங்கள் செல்வகுமார் வாருங்கள். என்ன பாடல் செல்வகுமார்? என்ன பாடலோடு வந்திருக்கு?
11: ஜார்ஜ் ஐயா வந்து பொன்மகள் வந்தால் சொன்னாரு.
0: ஆமா,
11: அதுக்கு நான் வந்து என்னுடைய பாடல் வந்தாள் மகாலட்சுமி என் வீட்டில் என்றும் அவள் ஆச்சியே, அந்த பாடல்பா.
0: செல்வகுமார் என்ன வந்தாள் மகாலட்சுமியா? என்னவென்றால் சந்தன்தான் யதார்த்தமா வந்து போனார். பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், அவர் மாமா பொண்ணை கொடு என்று கேட்டதுக்காக இவர் பொண்ணு ஒன்று பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் வந்து பொன் மகள் வந்தாள் என்று. நீங்கள் வந்தால் மகாலட்சுமி என்று பெருமையா
11: கூறுகிறீர்கள்.
0: ஆமா ஆமா, பெருமையாக தான் நீங்கள் பெண் குலத்தை மதிக்கிறீர்கள் நீங்கள். மகாலட்சுமி நல்லது நல்லது. அடுத்த
11: பாடல்
0: ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? பொன்மகள் வந்தால் என்றார்கள், வந்தால் மகாலட்சுமி என்றார்கள். தூதுகளை அரைச்சு கொடுக்கிறார்கள். பொண்ணு ஒன்று கண்டேன் என்று கூறுகின்றார். டேங்கப்பா, பொண்ணுக்கு இவ்வளவு மதிப்பா இருக்கின்றது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இது மட்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் 11:05 உங்களுக்கு இரவு நேரம். கனடாவில் இப்பொழுது நேரம் என்னவென்று எனக்கே தெரியவில்லை. பார்த்தால் 1:34 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில பாட்டுக்கு பதில் பாட்டு வருகின்றது. பதுகிறார் கண்ணன். கண்ணன் வந்தான் நலமா இருக்கின்றேன், மகள்வா இருக்கின்றேன் மகனே. நீங்கள் மகள்வா இருக்கின்றீர்களா? இப்பொழுது நாங்கள் பாட்டுக்கு பாட்டு நிகழ்த்தி கொண்டு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பொறுத்து
7: கொண்டிருக்கேன்.
0: சரி, நீங்கள்
7: சொன்னாங்க
0: என்ன பாடல்?
7: ஒரு பொண்ணு ஒண்ணு நான்
0: பார்த்தேன். அவர் பொண்ணு ஒன்று பார்த்தேன் என்ற உடனே ஜோஜ் வந்து பொன்மகள் வந்தாள் என்றார். இவர் வந்து வந்தால் மகாராணி என்று மகாலட்சுமி என்று சொன்னார். நீங்கள் அவர் சொன்னா பொண்ணு ஒன்று வந்து
7: மாமா பாட்டுக்கு அப்ப மாமா பாட்டுக்கு பதில் பாட சொல்றேன். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு,
0: மாமா
7: பாட்டு பாட சொல்றேன்.
0: அம்மாடி பொண்ணுக்கு தந்த அதெல்லாம் மனசே அரைஞ்சிட்டானப்பா இவன் பாவி. அவங்க பொன்மகள் மற்றது மகாலட்சுமி என்று கூட நீங்கள் மனதையே அளந்து விட்டீர்கள். என்ன
7: பொண்ணு
0: பொண்ணுக்கு தங்க மனசு, நல்ல பாடல் அந்த
7: பொண்ணு மனசு,
0: தங்க மனசு அந்த பொண்ணுக்கு இல்லையா? நல்ல பொண்ணு தான் மாமா பாத்துட்டு. அடுத்தது யார் பாடலை கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வந்து சென்று கொண்டு வந்துவிட்டு ஓடிவிட்டார்கள் வந்தார்கள். மணிமாறன் வந்தது போல் இருந்தது. வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கண்ணன் வந்து கூறியிருக்கின்றார் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்ற பாடலை தந்திருக்கின்றார். என்ன பாடலை நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள்? வாருங்கள் வந்துட்டார் மணிமாறன். யாருடைய பாடலுக்கு மணிமாறன் நீங்கள் பாடல் கொண்டு வந்தீர்கள்? என்ன பாடல் கொடுங்கள்.
7: என்ன மானம் உள்ள பொண்ணு என்று மதுரையில கேட்டாங்க.
0: நீங்கள் அப்ப நீங்கள் மானம் உள்ள பொண்ணாக இணைக்கின்றீர்கள். தங்க மனசு சொன்னார்கள், மகாலட்சுமி என்றார்கள், பொன் மகள் என்று கூறும்போது நீங்கள் மானம் உள்ள மகளாக்கி விட்டீர்கள். நல்லது நல்லது. எங்கள் பெண் குலத்தை உயர்த்துகின்றீர்கள் எல்லோரும். சரி, இப்பொழுது ரேவதி வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ரேவதி. பிரேமதி வணக்கம். என்ன பாடல்?
18: வணக்கம்.
0: யாரு?
18: என்னம்மா? பொண்ணுக்கு அம்மாவி பொண்ணுக்கு
0: அந்த பாடல் கண்ணனுடைய பாடல் பிரேமதி கொண்டு வருகிறார். கூறுங்கள்.
18: மனதிலே ஒரு பாட்டி மழை வரும் அதை கேட்டு அந்த
0: முதல் என்ன மனையிலே ஒரு என்ன மனதிலே ஒரு மனது மனதா மனதிலே
18: மனதிலே ஒரு பாட்டு
0: ஒரு பாட்டு நல்லது மனதிலே
18: அதை
0: கேட்டு இவர்கள் கூறுவதை எல்லாம் கேட்டோம்னா மனதிலே ஒரு பாட்டு வருகின்றது. அதை பார்த்து மழை வரப்போகிறது இல்லையா? நல்லது மகளே, மீண்டும் வந்து அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் சந்தன்ராஜ். வந்துட்டு சென்று விட சந்தன்ராஜ் இருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். என்ன பாடல்?
19: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன
19: ரேவதி அம்மா? ஏதோ சொன்னாங்க இல்லையா, பொண்ணு ஒன்று
0: கண்டேன்னாங்க.
19: அதனால நம்மள ஒரு கண்டதை சொல்லிடுவோம்
0: உங்கள்கிட்ட.
19: கண்டே கல்யாணத்தின் பூந்தேவி அப்படின்ற ஒரு பாடல்.
0: சரி, இப்ப அந்த பெண் கல்யாண பெண்ணா வந்து விட்டாவா? கண்டேன் கல்யாண பெண். ஏனென்றால் இங்க பொன் மகள் என்றால் மகாலட்சுமி என்றால் மானமுள்ள பொண்ணு என்றான் அப்படியே வந்தபடியே இப்ப நீங்கள் கல்யாண பொண்ணா?
19: மீண்டும் வருகிறேன். நம்ம செல்வகுமார்
0: மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் செல்வகுமார். மீண்டும் வணக்கம் செல்வகுமார். கூறுங்கள் யாருடைய பாடலுக்கு என்ன பாடல்? செல்வகுமார், செல்வகுமார், செல்வகுமார் சென்று விட்டாரா? இல்லையே,
19: நீங்கள்
0: சந்தன்ராஜ், நீங்கள் இணைப்பை துண்டிக்கவில்லை.
19: மீண்டும் வந்து விட்டேன்.
0: சரி வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
19: செல்வகுமார் வந்தால் மகாலட்சுமி நாட்டுல.
0: ஆமா,
19: அது மகாலட்சுமி மட்டும் இல்லையா, ராஜகுமாரி நான் சொல்ல போறேன்.
0: அட்ரா சாக்கியாண்டார சந்தன்ராஜ் அவர் ராஜகுமாரி ஆக்கி விட்டார்.
19: ராஜகுமாரி வந்தால் ஒரு பாடல்
0: சாக்கியண்டா. சாதாரண ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா இப்ப ராஜகுமாரி வரைக்கும் வந்து விட்டாரு.
19: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வேற ஏரியா தகராறு வேற பெருசா நடக்குது.
0: ஆயுதம் ராஜகுமாரி வரும்பொழுதும் செல்குடி காட்டு தானே பாதுகாவலர்கள் வந்த.
19: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. மணிமாறன் கொண்டு வந்த பாடல். மணிமாறன் வாருங்கள். மணிமாறன் மணிமாறன் வாருங்கள்.
19: ராவதியம்மா பாட்டுங்க.
0: கூறுங்கள்.
19: பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா வானில கேட்டு.
0: ஓ,
19: அந்த பாட்டுங்க.
0: இவையெல்லாம் கேட்க உங்களுக்கு பாட்டு வருது இல்லையா? இவற்ற கதைகளை கேட்கும்போது பாட்டு இவரெல்லாம் இப்படி பேசுகிறார்கள் பாட்டு கொண்டு வந்து விட்டது உங்களுக்கு. சரி, அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்காரு? கார்த்திகேயன் வந்திருக்கின்றார். வணக்கம் கார்த்திகேயன். என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயன்? என்ன பாடல் கார்த்திகேயன்? கார்த்திகேயன் கார்த்திகேயன் உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. என்ன நடந்தது? செல்வகுமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் செல்வகுமார். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் செல்வகுமார்? செல்வகுமார் என்ன பாடல்? என்ன பாடல்?
20: அப்பா அப்பா, கண்ணன் வந்து மனசே குழப்பம் என்ன கண்ணனுக்குப்பா?
0: அவருக்கா
20: இதுதான் வயசே.
0: ஓ, மனசே மனசே குழப்பம் என்ன கண்ணா, கேட்டீர்களா? நண்பர் கூறுகின்றார் மனசே மனசே. அவர் அவர் ஒரு நல்ல பாடல் தான் அவர் கேட்டிருந்தார்.
20: மனசு ஒரு பாடல் பாடினாரு
0: அண்ணாடி. இல்ல, அவர் தானே அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்றார். நீங்கள் மனசு
20: தங்க மனசு தங்க மனசு
0: மனசே மனசே கவன கலக்கம் என்ன காதல் நல்ல பாடல். நண்பருக்கு நல்ல நட்பு பாடல் எடுத்து கொடுக்கின்றார் இவர். அடுத்தது அடுத்த பாடலை கார்த்திகேயன் கொண்டு வருகின்றார். கார்த்திகேயன் கூறுங்கள் உங்கள் பாடலை.
21: கரும் கண்ணனுக்கு இந்த சிதம்பரம் கார்த்திகேயன் திங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தார்.
0: ஓ, தங்க மகள் வந்து விட்டாள் இப்பொழுது. இவ்வளவு மகளை கொண்டு வருகிறாக்கணப்பா. ஒரு பெண்ணை பெற்று சொன்ன ஒரு பொண்ணு தான் பார்த்ததை பெற்றின பொண்ணாக்கி விட்டார். தங்க மகள் என்று என்ன மாதிரி வருகின்றால் அருகில் அருகில் வந்தாளா?
21: தங்க தங்க மகள் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா.
0: ஓ, சிங்க நடை போட்டு வந்துட்டாள். நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கிறார் பாபன்? சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ்.
19: வணக்கம் ஐயா. நம்முடைய கண்ணன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பாடலுக்கு தங்கத்தை கொண்டுட்டே வருது. தங்க மனசுக்கு நம்மளும் ஒரு தங்கத்தை அவன் அந்த பெண்ணை வர்ணிச்சுவோம். தங்க தாமரை மகளே அந்த பாடல்
0: தாமரை மகளே என்று இந்த வேலையில அடுத்து ஜோஜ் வந்திருக்காரு. ஆரம்பித்து வைத்த ஜோஜ் நுள்ளி விட்டுட்டு இருக்காரு.
15: ராஜகுமாரி,
0: ஆமா ஆமா,
15: அதற்கு வழிபாடு ராணி மக ராணி ராஜ்யத்தின் ராணி வேகமாக வந்த நாகரீக ராணி.
0: வேக வேகமாக ஓடுதான் வேக வேகமா பாடுறாங்களா ஐயா? ராணி மகா ராணிக்கு ஒரு சாதாரண ஒரு பொண்ணத்தான் பார்த்ததுன்னு சந்தன்ராஜ் கூறிவிட்டார். அதற்கு இந்த கொண்டு வந்த
15: இத்தனை மகாலட்சுமி ஆகி இப்ப ராணி ஆயி
0: ராஜ்யத்தில ஆளுற ராணியாக தங்கத்திலே வந்தாள் ஐயா. தங்க மகள் இல்லையே வந்தவள் நிகர் கூறுங்க. சரி, இப்பொழுது அடுத்த இதை கொண்டு வருகின்றார் கண்ணன். கண்ணன் கொண்டு வருகின்றார். கண்ணா வாருங்கள்.
1: அப்ப வந்து மணிமேகலை சொன்னார்கள் ஒரு பாட்டு, என்ன மானம் உள்ள பொண்ணு.
0: ஆமா,
1: அந்த பாட்டுக்கு நான் தரேன்ப்பா. பெண் மனசு ஆழமுன்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும்.
0: இவங்களே சும்மா பொம்பளை பொம்பளை காத்துறாங்க. அந்த ஆழத்தை நீங்க பொம்பளை மனசை பார்த்தது முதல் அம்மாடி பொண்ணுக்கு தந்த மனது, அந்த மனதை பார்க்கும்போது மீண்டும் வருகா கூறுங்கள். அந்த வரி அருமையான வரிகள் மீண்டும் கூறுங்கள்.
1: பெண் மனது ஆழமுன்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், யாருக்குத்தான் தெரியும்.
0: தத்துவம் பறக்குது ஐயா. என்னண்டு எவ்வளவுதான் நீங்க தங்க மகள் சொல்ல மகள் பெண் மகள் மகாலட்சுமி கூறுகிறீர்கள், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா மனசுக்குள்ள என்ன கிடக்குன்னு கண்ணனுக்கு தெரியும். சரி, எங்க இதற்கு பதில் வருகிறது சந்தன்ராஜ் கொண்டு ஒரு ஒரு பாடல் தான், ஒரு பாடல் தான் தர முடியும். ஒரு பாடல் ஒரு தடவை சந்தன்ராஜ் இரண்டும் அடுத்தவருடைய சந்தர்ப்பம்
19: துண்டிக்கப்படுகிறது.
0: அடுத்த பாடலை ஆயத்தமா கொண்டு ஓடுகிறார்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் நீங்கள் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள். வாருங்கள், அலைக்கு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். ரேவதி, அழைப்பை இணைத்துக் கொள்ளுங்கள். நேரம் இப்பொழுது 11:15 ஆகிவிட்டது. உங்களுக்கு எங்களுக்கு 1:45 ஆகிவிட்டது. பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்றார், யார் வருகின்றார் என்று பார்ப்போம். அடுத்த பாடல் எடுத்து வருகின்றார். மீண்டும் சந்தன்ராஜ் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம் சந்தன்ராஜ், மீண்டும்
19: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
19: மணிமாறன் பதினாறுல என்ன மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையா கேட்டாங்க,
0: அதுக்கு கொடுக்க தான் பதில் கொடுங்கள்.
19: அது எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியணும்ல இருக்கு.
0: ஆமா ஆமா,
19: சும்மா கேட்டாங்க.
0: சும்மா கேட்டாங்க, அதானே
19: சும்மா கேட்டாங்க. என்ன ஒரு அழகியடா.
0: அடே, இப்ப அழகுல வந்துட்டு ஐயா. என்ன ஒரு
19: அழகியடா.
0: கண்ணன் கூறிவிட்டு போறார், பொண்ணு மனது ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியுமா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியும் கேட்டு
19: போறாரு.
0: நல்லது. என்ன ஒரு அழகியடா. இப்ப சந்தன்ராஜ் கூறிவிட்டு சென்றார். அவருக்கு அவர் என்ற பாடல் மணிமாறன் மீண்டும் கொண்டு வருகின்றார். பாடல் பார்ப்போம். மணிமாறன் கூறுங்கள் என்ன பாடல்.
19: கண்ணனுடைய
0: பாடல் கூறுங்கள். கூறுங்க. அதுக்கு எந்த பாட்டு? பெண் மனசு
19: ஆழம் என்று ராஜ்கிரண் பாட்டுங்க.
0: ஆஹா, அந்த பாடல்
19: பெண்மனசு
0: அப்படியா? பெண் மனசு ஆழம் என்று பாடம் ஆரம்ப பாடல். அவரும் அதுதான் சொன்னார், பெண் மனசு ஆழம் என்று ஆண்களுக்கு தெரியும், அது பெண்களுக்கும் தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்குன்றது யாருக்கு தெரியும்? அதான் அவர் கொண்டு அந்த பாடல் கண்ணன் கொண்டு. அப்ப நீங்களும் பெண் மனசு ஆழம் என்று ஊருக்கு தெரியும் என்று. சரி, நல்லதான் ஒரு பாடல். ஒட்டு பாடல்களை கொண்டு வந்து வெற்றியோடு சொல்கின்றீர்கள். நன்றி. குறுகிய
19: நன்றி
0: வணக்கம். நன்றி இணைந்து சிறப்பிட்டு
19: கலந்து அனைத்து நேருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன்.
0: நல்லது. எல்லோருக்கும் உங்கள் வணக்கம் கிடைச்சிருக்கின்றது. நலமோடு இருங்க. இன்று இரவு நல்ல பொழுதாக அமையட்டும் உங்களுக்கு. சரி, அடுத்த
16: பாடல் நாளை சந்திப்போம்.
0: நாளை சந்திப்போம். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எங்கே பார்ப்போம். 11:17 ஆகிவிட்டது. அவர் நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டும், பணி இருக்கின்றது, சென்றுவிட்டார். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு விளையாடி கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார் கேட்போம். வரவில்லை இன்னும் அடுத்த பாடல். இப்பொழுது நிறைய பாடல்கள் வந்து இருக்கின்றது. அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். காற்றலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பாடல்களை பதில் பாடல்களை தந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். போட்டி பாடல்களாக பாட்டுக்கு பாட்டு அல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டு, பதில் பாட்டுகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். கருத்தோடு தந்து கொண்டிருக்கின்ற பொருத்தமான பாடலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செயல் விளையாடி கொண்டிருக்கும் வேளையில பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். என்ன நடந்தது? பாட்டுகள் கிடைக்கவில்லையா யாருக்கும்? கொண்டு ஓடி வாருங்கள் பாடல்களை. அடுத்து வர வேண்டியது இருக்கின்றீர்கள். 7 சுற்று வந்து 8வது சுற்றிலே நிற்கின்றோம். 8வது சுற்றில் மணிமாறன் பாடலை தந்து விட்டு சென்றிருக்கீங்க. ஒவ்வொருவரும் 7 சுற்று வந்து விட்டு கண்ணன் பெறுகின்றார். கண்ணன் 4வது சுற்றிலே நிற்கின்றார். கண்ணன் என்ன பாடல் உங்களுக்கு? எந்த பாடலுக்கு என்ன பாடல்?
2: மாந்திரிகர் ஒரு பாட்டுன்னு சொன்னாங்க.
0: ஆமா,
2: அதுக்கு வந்து நான் பாட்டு வரும் பாட்டு கொண்டிருந்தார், பாட்டு வரும் அதை போயில் கூட்டங்கள்
0: பாருங்களோ. ஒரு பெண்ணை பற்றி கூறணும்னா எத்தனை பாடல்கள் வருகின்றது. நன்றி கண்ணன், இணைந்ததுக்கு மீண்டும் பாருங்கள். வாருங்கள் ஜார்ஜ்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் ஜார்ஜ்.
6: சந்தனராஜ் ஐயா பாடினார் இல்ல, அதுக்கு பதில் பாட்டு ஐயா.
0: என்ன பாடல்?
6: என்ன ஒரு அழகிய டான் பாடினார். நான் அழகூலே
0: அழகூர்
6: அடியோ
0: சரிச்சு அழகூரில் பிறந்தவளை என்னை அடியோடு சாய்த்தவரை பாருப்பா. ஒரு பெண்ணை பற்றி சொன்னதால இவ்வளவு வியாக்கியானம் வருகின்றது. அழகூரில் பிறந்தவளை இப்ப எல்லாரும் சட்டலைட்ல
6: பூத்தவளை.
0: கவனம் கவனம் கவனம் இவங்க பாடலே கவனமா சொல்லுங்க. கேட்டுக்கொண்டிருக்காங்க. நன்றி நன்றி.
6: அடுத்த
0: பாடல யார் கொண்டு வரப்போ உண்டீர்கள்? சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார். கூறுங்கள் சந்தன் ராஜ், என்ன பாடல்?
6: உனக்கு கொஞ்சம் நம்ம கண்ணன் முதல்ல சொன்னார்ல, அந்த யாருக்கு தான்
0: தெரியும், அதற்கு என்ன பாடல்?
6: யாரு சும்மா பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ.
0: சாரி,
6: நன்றி. வணக்கம் ஐயா.
0: தெரிஞ்சது கிருஷ்ணகிரி என்றாரம் பொண்ணு பாக்கலாம். இப்ப மாப்பிள்ளை பாக்க வந்து விட்டாங்க ஐயா. மாப்பிள்ளை
6: ஒண்ணு மட்டும் பார்த்தா பதில்
0: அதுதானே அதுதானே. சரி கண்ணா கண்ணா, ஒரு காரங்க கண்ணா, என்ன கொண்டு வந்திருக்கு கண்ணன்?
2: அப்ப செல்வகுமார் மனசே மனசே குழப்பம்
0: என்று அந்த பாடல் உங்களுக்கு இதுதான் வயசு காதலிக்க வேண்டு சொன்னார். அதுக்கு என்ன பாடல் குரங்கள்?
6: மனசுல மனசுல என்ன நினைச்சு மலலைய கொல்லுவையா, வருத்தம் இருந்தா ஒரு இரநேரம் இது உன்னுடைய புன்னணியில். அந்த பாத்துங்கப்பா.
0: அருமை அருமை அருமை. மனதில் என்ன நினைச்சு நல்ல ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள் கண்ணன். கண்ணன் பாடலுக்கு யார்? செல்வகுமார் வந்து விட்டார். செல்வகுமார் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
6: தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் வடிவு அந்த பாடல்
0: தங்கத்தில் முகம் எடுத்து. சரி, நல்ல பாடல். அந்த பாடலை வந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கண்ணன் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் கண்ணன். கண்ணன் ஓ துண்டிக்கப்பட்டு விட்டது. கண்ணன் வணக்கம், வாருங்கள், ஓடி வாருங்கள். துண்டிக்கப்பட்டு விட்டது உங்களோட அழைப்பு. அடுத்த அழைப்பில் இப்போ உடனே வரிசைக்கு வாருங்கள். கண்ணன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் கண்ணன். ஆமா ஆமா, அவர் மாப்பிள்ள பார்த்து கொண்டு வந்து
6: மாப்பிள மாப்பிள மண்ணாங்கட்டி தோப்புல இங்க நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாத்துல.
0: ஐயா ஐயா, அந்த மாப்பிள்ளைய பேர் தெரியும் உங்களுக்கு? அவற்று நடப்பெல்லாம் என்ன மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை அவர் மண்ணாங்கட்டி. இந்த பாடலை கொண்டு வாருங்க, ஓடி வாருங்க. இந்த பாடலை கொண்டு வாருங்கள். கார்த்திகேயன் வந்து விட்டார். கார்த்திகேயன் கார்த்திகேயன் கூறுங்கள் என்ன பாடல் கார்த்திகேயன்? அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. வணக்கம் கார்த்திகேயன், உங்களோட அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது முன்னல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் நிமிடம், இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கிறது, முடிவடைய இருக்கு. பாடலை கொண்டு வாருங்கள் கார்த்திகேயன். உங்களோட அழைப்பு கிடைக்கவில்லை எனக்கு, வாருங்கள் காற்றலைக்கு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் காற்றலையில்? 11:22 பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் கனடாவில் இப்பொழுது என்ன நேரம் என்று எனக்கே தெரியவில்லை. 1:52 என்று காட்டிக் கொண்டிருக்கிறது. நண்பகலை தாண்டி 2 நேரம் ஆகிக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். ஏன் தாமதம் உங்களுக்கு? அழைப்பு இங்கே வழி தெளிவாக இருக்கின்றது தானே? 6-4-7-8-7-4-6-4-1-5 வழி தெளிவாக இருக்கின்றது. செல்வகுமார் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு
0: சரியில்லாத மாப்பிள்ளை மண்ணங்கடி மாப்பிள்ளைன்னு போறாரு, என்ன காரணம்? சரி, எங்க
3: வந்து அந்த இந்த பாட்டு வருதுலப்பா, மாமா மாப்பிள்ளைன்னு
0: அந்த பாட்டா நீங்க அந்த பாட்டா?
3: அந்த பாட்டு
0: மாமா மாப்பிளை கடைசியில தான் தருவது. முதல் வரி என்ன வரும்?
3: முதல் வரியே மாமா மாப்பிள்ளைன்னு வரும். என்ன பாடல் வராதான்?
0: இல்ல, அந்த நீங்கள் எடுத்து வர சொல்லு முதல் சொல்லாத பாடலாக பெற வேண்டும். அது வந்து இந்த பாடல்
3: நான் எடுத்து வர சொல்லு வந்து
0: இந்த
3: மாப்பிள்ளை
0: இந்த மாப்பிளைக்கு ஒரு யோகமடி அந்த பாடல் எப்படி இருக்கும்?
3: அந்த பாடல் அந்த போட்டோ கொடுக்கணும்.
0: இந்த மாப்பிள்ளை
3: இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கேன், அதான் ஒண்ணும் புரியல.
0: இந்த மாப்பிளைக்கு நல்ல யோகமடி இல்லையா?
3: யோகமடி அந்த பாடல்
0: செல்லகுமார் தந்திருக்கார். அடுத்த இணைப்பு யாரும் பார்ப்போம், துண்டித்துக் கொள்வோம். அடுத்த இணைப்பு நீங்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள், அடுத்த இணைப்பில் வருவே பாருங்கள். ஓடி வர வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்து கொள்ளுங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் இதை நிறுத்திடுவோம். ஓடி வாருங்கள். இது மன்னியல் தமிழ் வானொலி. பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே ஒவ்வொருவரும் நிறைவாக சுற்றுக்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள், தாருங்கள் பாடலை. இன்னும் உங்களுக்கு 6 நிமிடங்களில் முடிவடைய இருக்கின்றது இந்த நிகழ்வு. பாட்டுக்கு பதில் பாட்டு, அதன் பின்பு கலந்துரையாடல் வரும். கலந்துரையாடலுக்கு ஆயத்தமாக இருங்கள். இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் பாடலை தேடுகிறார்கள், பதில் பாட்டை தேடுகிறார்கள், தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். வருவார்கள். வந்துவிட்டார் கார்த்திகேயன். கார்த்திகேயன் குறுங்கள், என்ன பாடல்?
21: மாப்பிள்ளை மாப்பிள்ளை சும்மா முறைக்காதே மச்சான் சொன்ன கேளு.
0: சொன்னா கேட்கணும், மாப்பிள்ளையே முறைப்பான். என்ன ஐயா முறைக்கிற மாப்பிள்ளை? அவன் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை, இவன் முறைக்கிற மாப்பிள்ளை. சும்மா முறைக்கிறாரு இல்ல, சும்மா தானே அவர் முறைக்கிறாரு. முறைச்சு என்ன செய்யறது? கட்ட வேண்டியது, கட்டுறா தாலியா கட்டிப்படுக்க வேண்டியதான். சரி,
21: மாப்பிள்ள எல்லாருமே மச்சா சொன்ன கேட்கணும்,
0: நிச்சயமா கேட்கணும். இல்லையாண்டா அவரை கட்டி வச்சிருவாங்க இல்லையா? நல்லது. காட்டுலாம் இந்த பாடல் வந்து நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கார்? கண்ணன் கொண்டு வந்திருக்கார். விட்டு கண்ணன் கண்ணன் வாருங்கள். என்ன பாடல்?
5: அப்பா செல்வகுமார் சொன்ன தங்கத்தில் மூமருது பாட்டுக்கு வந்து நான் பாடுறது. தங்க சங்கில் மின்னும் பைங்கிலித்தானே குஞ்சியதோ, இனி தஞ்சம் மஞ்சம் என்று
0: குஞ்சியதோ. அருமையான வரியை கொடுத்திருக்கின்ற நல்ல பாடல். அடுத்த மணிமாறன் சென்றவர் மீண்டு வருகிறார். அவருக்கு தூக்கத்துக்கு போக முடியவில்லை. மணிமாறன் என்னென்ன வந்தது? மண்ணாங்கட்டி மாப்பிளைக்கு மாப்பிளை கொண்டு வருவாங்க. என்ன பாடல்? எங்க
21: ஒரு மாப்பிளைக்கு அந்த மணமகன் தான்.
0: அந்த பாட்டை மாறி கொடுத்திருந்தார் செல்வகுமாரன். நீங்களும் தந்திருக்கீங்க நல்ல பாடல். புது மாப்பிளைக்கு நல்ல நல்ல யோகம் அடையதான். நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ரெண்டு நாள் வரலாம், இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடைந்து விடும். நன்றி. சந்தன் ராஜ் வாருங்கள்.
22: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சந்தன் ராஜ்.
22: கண்ணன் சொன்னார்ல மாப்பிள்ள மண்ணாங்கட்டி மாப்பிள்ள.
0: ஆமா,
22: மாப்பிள்ள மண்ணாங்கட்டி வந்தேன் ஐயா. பொண்ணு அழகான பொண்ணு
0: கிடைச்சிருக்கு. புது மாப்பிள்ளைக்கு தான் இப்ப மதிப்பு கூட இருக்கு. மூவர் வந்து ஒரு புது மாப்பிள்ளைக்கு.
22: அப்படியா?
0: சரியா. செல்வகுமார் என்ன கொண்டு வருகிறார்? பார்ப்போம். வணக்கம் செல்வகுமார், என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? என்ன பண்றது என்ன மாவால செய்த பிள்ளை மாப்பிள்ளை நல்ல பாடல்
20: அப்படின்னு ஒரு
0: பாடல் போலியா மாவாலதான் செய்திருக்கு இல்லையா அந்த மாப்பிள்ளைய நான் மாப்பிளைய உயர்வாக கொண்டு வருவீர்கள் பண்ணை போது என்பதால் மாப்பிளையை நீங்கள் இப்படி கொண்டு வந்து விட்டு நல்லது செல்வகுமார் மீண்டும் பாருங்கள் அடுத்து கண்ணன் வந்திருக்காரு எங்கே கண்ணன் பாருங்கள்
4: என்ன
0: பாடல்
4: மனசு மல்லியப்பு போலே பொன்னானது போலே பூச்சூடுது
0: அது மாப்பிள்ளையா மாமா மாப்பிள்ளையா வந்திருக்கு அந்த மாமாண்ட மனசு பொன்னான மனசு ஐயா எவ்வளவு தரமான மனசு சரி எங்க பாப்போம் அடுத்ததை கொண்டு வந்திருக்கார் சந்தன் ராஜ் என்ன பாடலையும் கொண்டு வந்திருக்கிறார் அளவூர்ல பூத்தவள் அருவில வந்து அடியோட சாச்சவள் நான் ஒருத்தி இருக்கத்தக்க அவருக்கு அங்க வழக்கு வந்துட்டு கொண்டிருக்கு காடம் இல்ல சத்தம்
22: வந்துருச்சு அழகுக்கு மறுபெயர் பெண்ணா
0: அதான்
22: வரல்
0: அளவுக்கு மறு பேர் பெண்ணா மீண்டும் பெண்ணிலே வந்து மீண்டும் பெண்ணிலே வந்து மாப்பிள்ளை மாபாரை செய்த மாப்பிள்ளையா போயிட்டு அதான் சரி மீண்டும் பாருங்கள் அளவுக்கு மறு பெயர் பெண்ணா அடுத்த பாடல் அடுத்த பாடலை கொண்டு பாருங்கள் இன்னும் இரண்டு நிமிடங்களில் நிறுத்த இருக்கின்றேன் அது வரைக்கும் ஓடி பாருங்கள் பாடலை கொண்டு பாருங்கள் வாருங்கள் எங்க ஜோர்ஜ் அங்கே அவருக்கு அளவூரில் பூர்த்தவளை என்றால் அவர் அமுக்கப்பட்டு போனார் அங்கே வாருங்கள் கண்ணன் கண்ணன் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்
4: அப்ப சந்தன் மாமா பாடினார் ஃபர்ஸ்ட் வந்தால் வந்தால் ராஜகுமாரி சிங்காரி வையாரி அதுக்கு நான் பாடுறது ராஜகுமாரன் கட்டளையிட்டான் ராஜகுமாரி கட்டி
0: அணைத்தான் ராஜகுமாரன் அல்லவா அவன் கட்டளையன் கட்டி அழகன் கட்டளையே போட்டு விட்டான் என்ன அழகான பொண்ணு என்றான் அளவூர்ல பூத்தவள் அளவுக்கு மறுபெயர் கண்ண என்றாலும் பாய்ந்து விட்டது நல்லது நல்லது நல்லது நல்லது ராஜகுமாரன் கட்டளை இட்டு விட்டான் உடனே அவ அடங்கி விட்டான் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள் அந்த பாடல் இறுதி பாடலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் கொண்டு வாருங்கள் யார் கொண்டு வந்து வெற்றியாளராக வரப்போகின்றீர்கள் சந்தன் ராஜ் வந்து விட்டார் சந்தன் ராஜ் குறுங்கள் என்ன பாடல்
22: சொன்னபடி கேளு
0: மக்கர் பண்ணாதே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே
22: என்னுடைய ஆளு நன்றி நன்றி
0: நல்லது என்னுடைய ஆளு சும்மா சேட்டவனா வாருங்கள் திலோகுமார் நலம் நலம் என்ன பாடல்
20: அளவுக்கு மறுபெயர் பெண்ணான்னு
0: சொன்னாரு ஆமா
20: அன்பே அமுதே அருண்கனிய அந்த பாடல் தான்
0: அன்பே அமுதே அருண்கனிய இத்துடன் பாடல்கள்
20: ஆமா அளவுக்கு அதாவது அதாவது அந்த பாடல் வந்து அளவுக்கு மறுபெயர் பெண்ணை அந்த அந்த பெண்ணை வர்ணிக்கிறார்
0: ஆமா ஆமா ஆமா
20: பதில் பாடல்
0: அந்த மாதிரி என்ன பதில் பாடல் பாடங்கள் பதில் பாடலை
20: அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்தமாய் அப்படி
0: ஆனந்தமாய் வாழ்வோமே என்று உறுதியாக ஒரு பாடலை அங்க இன்னும் போட்டு பாடிவிட்டார் ஜெயக்குமார் மொத்தம் 56 பாடல்கள் 56 பாடல்கள் வந்திருக்கின்றது அதிலே 12 பாடல்களை சுற்றிலே வந்து பாடல்களை தந்தவர்கள் இருவர் சந்தனராஜ் செல்வகுமார் 11 தடவை வந்ததிலே 11 தடவை வந்ததிலே இல்லை 12 பாடல்களை சுற்றிலே தந்திருக்கின்றார்கள் கண்ணன் 8 சுற்றிலே வந்துவிட்டு கடைசியில வந்து 8 சுற்றுக்கும் வந்து பங்கு பெற்றிருக்கிறார் கண்ணன் ஜோர்ஜ் 8 சுற்றோடு அவர் ஓய்ந்து விட்டார் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வந்து அவரும் 8 சுற்று கொண்டு வந்திருக்கார் பாடல்கள் ஆமா கார்த்திகேயன் ஐயா ரேவதி வந்து அவனுடைய இணைப்பு என்று குறுகளாகுது அதே போன்று விடுபட்டு சென்ற மணிமாறன் வந்து 9 சுற்று எடுத்திருக்காரு 8 சுற்றோட ஓய்வு எடுத்து மீண்டும் வந்துவிட்டார் வந்துவிட்டார் ரேவதி 7 சுற்றோட வந்திருக்கின்றார் எல்லோரும் நன்றாக பாடி இன்றைய பாட்டுக்கு பாட கண்ணன் முடிவடைந்து விட்டது நேரம் முடிவடைந்து விட்டது நேரம்.
22: அளவுக்கு மறுபெயர் கண்ணாங்கிற பாட்டுக்குப்பா
0: முடிவடைந்து விட்டது. நாங்க நிகழ்ச்சி முடிக்க 56 பாடலோட அன்பே நீங்கள் வந்து உறுதி நேரத்தில் வந்தாலும் 8 சுற்றுக்கு வந்து இப்ப 9வது சுற்றும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மணிமாறன் தூக்காமல் வந்து மணிமாறன் தூக்கத்தை கலைத்து வந்திருக்க கூறுங்கள்.
16: மணிமாறன்
0: சரி அந்த கூறுங்கள் கூறுவிட்டு கூறுங்கள்.
22: பெண்ணே நீ பெண்ணா
0: அருமை அருமை
16: பாட்டுங்க
0: நல்ல பாட்டு. பாட்டு நாங்கள் பாட்டுக்கு பாட்டு நிறுத்தி விட்டேன். இரும்பிலும் கண்ணன் உங்களுடைய பாடல் மணிமாறன் உங்களை நிறுத்தி நீங்கள் 9 சுற்று வந்தீர்கள். 10வது சுற்றை வந்து அடைந்திருக்கின்றீர்கள். 3வது இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். பெட்டி கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் மொத்தம் 56 58 பாடல்கள் வந்தது. 58 பாடல்கள் என்று கேட்டிருக்கின்றோம். பலமாக நலமாக விளையாடி சிறப்பாக சிறப்பாக சங்கன்ராஜ் இடையிலே வந்தாலும் அவர் 12 சுற்றுக்கு வந்து விட்டார். நீங்கள் முதலில் வந்து இப்ப நின்று திரும்பவும் வந்து 10 சுற்றை எட்டி பிடித்து விட்டீர்கள். கண்ணன் இறுதியிலே வந்தாலும் 9 சுற்றுக்கு வந்து விட்டார். கண்ணனும் ஜோஜ் ஜோஜ் வந்து என்ன நடந்தார் அவருக்கு அவருக்கு அங்க சட்டிலைட்ல பிடிவெட்டு போனார். அவர் வந்து அழகூரில் பிறந்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே என்றால் அங்கு அவருக்கு வழக்கு வைத்தது. வழக்கு வைத்து குவைத் நாடு இல்லவா குவைத்தில் கண்டபாட்டில் எல்லாம் பெண்களை வர நினைக்கிறார். அவருக்கு அங்கே வழக்கு
16: வந்திருக்கு.
0: இந்த பாட்டுக்கு பதிற்பாட்டு நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி அலங்கரித்து தந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள். இப்பொழுது நீங்கள் கலந்துரையாடல் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். கலந்துரையாடல் நீங்கள் தனியே வருவதற்கு குறைவா இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து வந்து கலந்துருவாங்க. இங்கே எங்களுடைய நாகப்பன் வராமல் விட்டுவிட்டார். அவர் கலந்துரையாடலுக்கு தான் வருவார் போல் தெரிகின்றது. அவரை வர அழைக்கின்றேன் நான். இப்பொழுது ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை கேட்டுவிட்டு அழைப்புக்கு வாருங்கள். நாங்கள் கலந்துரையாடுவோம் 12 மணி வரை. சரியா? வருகின்றது பாடல். அந்த பாடலை கேட்டுவிடுவோம். என்ன பாடலா இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? நாங்கள் தூத்துக்குடி சாத்துக்குடி என்றெல்லாம் பாடம் ஒரு கண்ணன் பாட ஒரு கண்ணன் ஒரு குமரன் முருகன் படம் பாடலை கேட்போம் இப்பொழுது. பி சுசீலா அம்மாவின் பாடல் கந்தன் கருணையிலிருந்து வருகின்றது. கந்தன் கருணை தானே? கந்தன் கருணையிலிருந்து. மாப்பிளை பெண் என்றெல்லாம் அழகாக வர்ணித்துக் கொண்டு வந்தபடியால் இப்பொழுது மணமகன் மணமகளாக இருவரும் கண்ணனும் வள்ளி தேவானையோட வருகின்ற பாட கண்ண

0: அனைவரும் இணைந்திருங்கள். வணக்கம் வணக்கம் வந்தவர்கள் அனைவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் இந்த வேலையில நல்லது நல்லது. நாங்கள் மாப்பிள்ளையருக்கும்
1: வணக்கம்,
0: அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் நாங்கள் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டிலே கொண்டு வந்து சேர்த்தபடியால் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு அடலை கேட்டு விடுவோம் என்று காட்டலை தருவீர்கள். காட்டலையிலிருந்து கேளுங்கள், கேட்ட பின்பு பகிர்ந்து

0: பாடல் காற்றுகளையும் கேட்கவில்லையா? வணக்கம்
1: அனைவருக்கும். அப்ப
0: யாரோ யாரோ பேசியது மாதிரி இருந்தது ஒண்ணு
1: இல்ல, யாருமே பேசல.
0: வருகின்றது பாடல், தொடர்கின்றது.

0: என்னுடைய கல்யாண பாடலை அவர்கள் இருவரும் இப்படி வந்தார். அந்த வேலுக்கு எத்தனை உதாரணங்கள் கொண்டு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அனைவருக்கும் நான் வணக்கம் கூறுவேன். உங்களை காற்றலை காக்க வைத்துவிட்டு பாடலை தந்ததற்கு உங்களுடைய பொறுமைக்கு நான் பார்த்துக்கின்றேன். எல்லோரும் நலமாக வாழ்ந்து யார் யார் இருக்கின்ற வணக்கம் வணக்கம் சொல்லி பார்ப்போம். யார் யார்
1: வணக்கம்
0: ஜார்ஜ் குட்டி ஜார்ஜ் ஓடி வந்துட்டார். நல்லது. அங்கே வணக்கம் ஆசான் கார்த்திகேயன் வணக்கம் செல்வகுமார் வணக்கம் மூவரும் தான் இருக்கின்றீர்களா செல்வகுமார் கண்ணன் கண்ணன் நாகப்பன் சந்தன் சந்தன் ராஜ் கண்ணன் வந்து இருக்கின்றார் அழைக்கின்றார். ஜார்ஜ் எப்படி இருந்தது போட்டி என்ன நடந்தது? எட்டு பாடலோட நின்று எட்டு சீட்டோட நின்று விட்டீர்கள். நீங்கள் தானே ஆரம்பித்து வைத்தனீர்கள்.
1: நான் ட்ரை பண்ணா
0: வேகமா பெண் என்ற ஒண்ணு கொண்டு வந்தாரு மாப்பிள்ளை ஆக்கி விட்டாங்களே பொம்பளை ஆக்கி விட்டாங்க. ராஜா ராஜா வந்து அடக்கி விட்டாங்க. ஆம்பளை வந்து ஒருவன் வந்து அடக்கி விட்டாங்க. இருக்கண்டா இருக்க ஒண்ணு பொம்பளை சண்டித்தனம் காட்டியெல்லாம் செய்தார்கள். எதுக்குள்ள ஐயா ஆசான் வந்து மாப்பிள்ளையை குறைஞ்சி விட மாவால செய்த மாப்பிள்ளையார் எல்லோருடைய பாடல்களும் நன்றாக பாடல் நல்ல புரிந்து கொண்டு நன்றாக செய்யற ஆரம்பித்து வந்த ஜோஜிந்தக்கு 58 பாடல்கள் கிட்ட வந்து
1: மணிமாறன் படுத்து நின்றவர்
0: ஏன் முடியும் ஓடி வந்து விட்டாரு ரெண்டு தடவை வந்து விட்டாரு.
2: எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் கொஞ்சம்
0: ஒரு பாடலுக்கே இந்த ஜோஜ் பாவம் குழந்தை பிள்ளை தவண்டு தவண்டு ஓடி வர்றது கஷ்டப்படுது. போய் சாச்சு இவருக்கு அங்கே சட்டலைட்ல பார்த்து விட்டு கட்டுப்பாடு கட்டல குவைத் நாட்டுல இருந்து என்னையா ஊரில் சாய்த்தவளே அவங்க கருத்து அந்த பாடல் கேட்டீங்களா சின்ன பிள்ளை இவருக்கு வேலையா
2: பக்கத்துல பக்கத்துல ஆள் வர்ணிக்கிறேன்.
0: ஆமா வர்ணிக்கலையான்னு வந்து விட்டு அவருக்கு அப்படியே கம்மன் அடங்கிட்டு இப்ப சொல்றது அழைப்பு கிடைக்கல. அவங்களெல்லாம் வந்தவங்க எல்லாமே சரி எழுந்து தவழ்ற குழந்தை தானே உங்களுக்கு மன்னிப்பு ஆரம்பிச்சு
1: உண்மையிலேயே
0: என்ன கலந்துரையாட இருக்குங்க நாளை பற்றி பேசுங்க. எப்படி நடந்தது இங்கே சம்பவங்கள் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுடைய இறுதி யாத்திரைகளை பார்த்து அதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் கூறினால் கூறிக்கொள்ளலாம். கூறுங்கள் உங்களுக்கு இல்லையே நீங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கொண்டு வாருங்கள். வாழ்க்கை என்றால் என்ன எவ்வளவு பிரபஞ்சம் அடைந்து உச்சத்துக்கு போனாலும் இப்படியும் முடிவு ஒன்றுதான் என்ற அப்படி கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குன்றது தானே கொண்டு வாருங்கள்.
2: ஆமா ஒரு அந்த புகழ்ங்கிறது என்னைக்குமே ஒரு நிலையானதுன்றது வந்து இருக்கு பாத்தீங்களா.
0: ஆமா
2: அவரு வந்து உடல் மறைந்தாலும் அவர் வந்து அவருடைய அந்த குரல் வளம் நம்மளை விட்டு போகாது இல்லையா.
0: ஆமா ஒரு பாடல் ஒரு பாடல்ல வரி சொல்லுகிறாங்க என்ன உடல் அழிந்தாலும் நான் இசையாக வந்து உங்களோட இருப்பேன் என்ற ஒரு இடத்துல பாடுகிறேன். ஆனால் பார்க்கும் பொழுது பாலசுப்ரமணிய ஐயானுடைய பாடல்களை கேட்கும் பொழுது எனக்கு அவருக்காகத்தான் இந்த பாடல்கள் பாடப்பட்டது போல இருக்கின்ற ஐயா இல்லையா. ஒவ்வொரு பாடலும் வரும் கருத்துக்கள் அவருக்காகத்தான் இது வரப்பட்டது. ஆனால் அவர் இசையும் ஒரு கலைஞன் பாடகனும் என்ற ரீதியில்தான் பாடினர். அடுத்த எல்லாம் பாருங்கள் இவ்வளவு புகழ் அவருக்கு தான் கிடைக்கின்றது. இது எழுதினவருக்கு இப்படி புகழ் கிடைக்கவில்லை. இதுவே நடித்தவர்களுக்கு இப்படி கிடைக்கவில்லை. இதற்கு இசை அமைத்தவர்கள் கூட இப்படி கிடைக்கவில்லை. அந்த ஜீவனை கொடுத்தவர் இவர் தான். அந்த நடிகர்கள் வந்து பெயர் எடுப்பதற்கும் இந்த ஜீவனாலும் பாடியவர் இவர் தான். அந்த குரலுக்கு தான் இங்கே முதன்மை ஏற்பட்டு இருக்கின்றது இல்லையா.
3: ஐயா என்னோட கருத்து
0: கூறுங்கள்.
3: அவருக்கு அந்த மதிப்பு எப்படி வந்தது அந்த மரியாதை எப்படி வந்ததுன்னா இந்த அரசு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு அவருக்கு பல விருதுகளை கொடுத்து கௌரவித்தது.
0: ஐயா அந்த அரசுகள் சும்மா கொடுக்கவில்லை. அவர்கள் சும்மா கொடுக்கவில்லை அப்படின்ற எல்லாரும் அவருடைய திறமைக்கு கொடுத்தார்கள். அவர் கொடுத்தே ஆக அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அரசு அரசு கொடுக்காமல் இருக்கலாம், அரசு கொடுக்காமல் விட்டு கொடுத்தது என்ற எல்லோரும் எல்லா இடத்திலும் எல்லோரும் அவரை இப்படி கொடுக்கும் பொழுது விருதுகளை கொடுத்து கௌரவிக்கும் பொழுது அதை கொடுத்தே ஆகணும். கடைசியாக சர்வதேச ஒரு விழாவுக்கு அவர் பிரமுகர் ஆக போகும் அதே கிடைச்சாங்க. அப்ப அரசாங்கம் அரசாங்கம் அவருக்கு அரசாங்கத்துக்கு நான் பிளஸ் மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன், அவர் கொடுத்தே ஆக வேண்டும். சட்டம்
3: ஐயா அந்த ஐயா அந்த விருதுகள் வாங்கினாலதான் அவருக்கு 72 குண்டு முழங்க
0: விருதுகள் அவருக்கு கிடைத்து சாதனை படுத்தி அவர் வந்து என்ன செய்தார், இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்தார். என்னவென்றால் கின்னஸ் புத்தகத்திலே அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டது. உலகத்திலே அதிக தொகையான பாடலை பாடியவருக்கான வரிசை இந்தியா என்ன கௌரவத்தை கொடுத்தார், அதற்காக இந்தியா வந்து கௌரவத்தை கொடுத்தார்.
2: சில பாடகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் தான் ஒரு நாளைக்கு பாடுவாங்க, அப்புறம் அடுத்தல பாடிக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்களோட வந்து இது பண்ணிடுவாங்க. ஆனா இவர் வந்து ஒரு முழு நேரமாவும் அந்த ஒரு சாதனைக்காகவே பாடியிருக்காரு.
0: 9 மணி நேரம் அப்படின்றது 9 மணி நேரம் சில பாடல் தொடர்ந்து பாடி இருக்கின்றார்.
2: தொடர்ந்து பாடி ஒரு எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ மொழிகள்ல பாடி அவங்களுக்கும் அது வந்து ஒரு நிறைவா
0: கொடுத்திருக்காரு. அதனால் இந்த
2: நாளைக்கு பார்த்துக்கோம் அப்படிங்கறது இல்லாம அவர் செஞ்சிருக்காரு.
0: அது மட்டுமல்லாம அப்படி இந்தியாவுக்கு பெருமை அவருக்கு கிடைத்த விருதுகள் வெளிநாடுகள்ல இருந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து எல்லாம் கிடைத்தது என்றால் அது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பகுமதியான மனிதன். அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பெயரை கொண்டு ஒரு இந்தியன் என்ற பெயரிலே அங்கே கின்னஸ் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டு அவர் அதாவது வந்து சாதனையாளர் பட்டியலில் அவர் வந்து சாதனை புத்தகத்தில் பதிவாக்கிங்க. இது யாரும் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறார்களோ தெரியாது. அந்த வேளையிலும் இந்த அரசாங்கம் இந்த கௌரவத்தை கொடுக்காது விட்டால் இந்திய அரசாங்கத்தில் பிரியோசனம் இல்லையா, அவர் கொடுத்தே ஆக வேண்டும். அவர் சும்மா அதை கொடுக்காரு. அவர்கள் இந்த அந்த அந்த இதை கொடுத்தவர்கள் இவருடைய பாடலை கேட்டார்களோ தெரியாது. அந்த விருதை வழங்கி அந்த உயர் உயர் அரசாங்கத்தினாலே கொடுத்த விருது அவர் அவராக கொடுக்கவில்லை. ஆனா கொடுக்க வேண்டியது அந்த விருது அவர்கள் கொடுக்காது விட்டாலும் எத்தனை கோடி மக்களின் இதயத்திலே அவர் பூஜிக்கப்படுகின்றார்கள். அதுதான் பெரும் விருது அவருக்கு. நாங்கள்
2: படிக்கப்பட்டாலும் ஒரு எளிமையான ஒரு பெருமையா எளிமையா வந்து அந்த இதுல கலந்துகிறது வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர்.
0: அதே
2: இல்லாம
0: அவருடைய இறுதி சடங்கு
2: அவங்களை அடுத்தவங்களை பாராட்டுறது தட்டி கொடுக்கறது எல்லாம் ரொம்ப சிந்தனை.
0: எத்தனை மேடைகளிலே எத்தனை பெரிய சாதனையாளர் எத்தனை மேடைகளில் நான் அறியக்கூடியதாக புதிய இளைய தலைமுறைகள் வந்து பாடும் பொழுது தட்டி கொடுத்து இணைந்து சரியாக பாடவை. இங்கே கனடாக்கு வந்த பொழுது இந்த ஒரு சின்ன பிள்ளை அவருக்கு 16, 17 வயது, 18 வயதுள்ள ஒரு பெண் பிள்ளை அவள் சங்கீத பாடல் பாடிக்கொண்டிருந்தவள். இந்த கர்ணா திரைப்படத்து பாடல் மலரே மௌனமா பாடலை பாடி தட்டி கொடுத்து அவளை இணைத்து எத்தனை வடிவங்களை நான் பார்த்திருக்கின்றேன். வேறு பாடகர்கள் அவளும்பிடுவார்கள் அவருக்கு கார் அனுப்பியிருந்தால் விட்டு அப்படி இருக்கின்றார்கள். எத்தனை ஆணவம் பிடித்தவர்கள் இவர் அப்படி மற்றது. இன்னொன்று நான் கவனித்தேன் சந்தன்ராஜ் இறுதிச் சடங்கு ஆசான் அவருடைய இறுதிச் சடங்கு செய்யும் பொழுது நாங்கள் எவ்வளவு அந்த பெட்டி வாங்குவோம் வைத்துக் கொண்டு போவதற்கு விலை வந்த சோடனைகள் சோடித்து பெரிய தண்டிகை அப்படியான பாடல் பெரிய மூல கச்சேரிகள் இவருக்கு அப்படி ஒன்றும் இல்லை. பச்சை ஓலையிலே வளர்த்தி அப்படியே வளர்த்தி அப்படியே தடியிலே வைத்து தூக்கி கொண்டு போய் கிடங்கிலே வைக்கின்றார்கள். அதுவும் மிகவும் சுலபம் எல்லோரும் பார்க்கக்கூடியவர்கள் எளிமையான முறையிலே சமய ஆசார முறைப்படி அவருடைய பெரிய புண்ணியம் அவருக்கு. என்னவென்றால் அந்த பூத உடலை கொண்டு சென்று வேறு இடத்தில் வைக்காமல் தனக்கன்று இந்த நிலத்துக்குள்ளே அவர் வைத்து அந்த குடும்பத்தின் எல்லாம் வழிபடும் வகையிலே வைத்திருக்கின்றார்கள் இல்லையா. அது எல்லோருக்கும் கிடைக்காது அந்த
2: பாக்கியம்.
0: அதான் நான் தடுத்துக் கூறிவிட்டேன். அவரும் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியதான் செய்தது ஐயா. அவர் ஒன்றும் பிரத்யேகமாக அவருக்கு செய்யவில்லை. மற்ற இந்த கௌரவம் கொடுத்தது என்றால் இத்தனை 46ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து ஒரு கலைப்பணியிலிருந்து ஒரு வாழ்நாள் சாதனையாளர். அது மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து கின்னஸ் புத்தகத்திலே இந்தியாவின் பெயரை வைத்தபடியால் அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டது. இல்லாட சாதாரணவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அவருக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு மனிதன். இந்த இடத்திலேதான் நாங்கள் இந்தியா அரசாங்கத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல இந்திய அரசாங்கம் காப்பாற்றிக்கொண்டது. ஜார்ஜ், நீங்கள் என்ன ஒண்ணும் பேசுறீங்களா? கண்ணன் இங்கே செல்வகுமார் பேசவில்லை,
2: நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றவர்களும் அங்க இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்களா?
0: என்ன நடந்தது? வழங்கி மேடையிலிருந்து விழுந்து விட்டார்கள் அவர்கள், தவறி விழுந்து விட்டார்கள். அவர் பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறம் எல்லாம் தெரியாது. தியாகராஜ பாகவதர் இருந்தார், சவுந்தரராஜன் அப்படி என்றெல்லாம் பெரிய பெரிய சீராளிக்கு வந்தராஜனாக்கள் எல்லாம் நாங்கள் இழக்கக்கூடாது. ஆனால் வயது வந்து அவர்கள் வருத்தம் வந்து அவர்கள் இருந்தார். இவருடைய இறப்பு கொஞ்சம் கவலைதான். ஆனா இவர்களை இந்த வைத்தியர்கள் தான் பலதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கொரோனா என்று கூறி சென்று இந்த உலகத்திலேயே இன்னும் கொரோனாவுக்கு வைத்தியம் கண்டுபிடிக்கவில்லை. எத்தனையோ நாட்களாக அவருக்கு இந்த ரேஷன் எல்லாம் கொடுத்து கொரோனா வைத்தியம் செய்து போட்டு கொரோனா அவருக்கு இல்லை. கடவுளுக்கு அது பாசிட்டிவா வந்து எப்படி ஐயா வரும், எப்படி வரும், வர முடியாதுன்ற எல்லோரும் இவர்கள் கொண்டு வந்து கண்ட வைத்தியங்கள் நல்லா பரீட்சித்து காசு வாங்கலாம் தானே. அவர்கள் கோடிக்கணக்காக கொடுத்துருவா, கோடிக்கணக்கான காசு தானே என் அப்பாவை மீட்டு தாருங்கன்னு அவர்கள் எல்லோரும் பாதாடி இருப்பார்கள். அவர்கள் முடிந்த அளவு தனியை வச்சு நல்லா இதென்று அந்த அலை அவருடைய முகத்தை பார்க்கவே பெரிய கவலையாக இருந்தது. ஆனால் அவர் எல்லோருடைய இதயத்திலும் வாழ்ந்த இசையிலே வாழ்ந்த இந்த காற்றிலே வாழ்கின்றார், ஒலியிலே வாழ்கின்றார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். ஆயிரம் எத்தனை ஆயிரம் தமிழ் பேசும் நல்லுலகம் மட்டுமல்ல, அந்த மற்ற மொழிகள் பேசுபவர்கள் இருக்கும் வரைக்கும், அந்த மொழிகள் இருக்கும் வரைக்கும் இவர் வாழுவார். பழைய முன்னைய பாடல்களே தான் இப்படி பன்மொழியிலே பல இதில் பாடவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு பின்னணி குரல் வழங்குவார் நடிகர்களுக்கு, அதை விட ஒரு பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார், நடிகராக இருந்திருக்கின்றார். இதற்கு முன்பு தியாகராஜ பாகவதர் அவர்கள் நடிகர் பாடகர் என்று வந்தவர்கள் தான். சவுந்தரராஜன் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் நடிகராக இருந்திருக்கிறார், பாட இவர் வந்து இசை அமைத்திருக்கின்றார், பாடியிருக்கின்றார், தயாரித்திருக்கின்றார் திரைப்படங்கள், பின்னணி குரல் வழங்கியிருக்கின்றார். இப்படி பன்முக கலைஞராக தோன்றியவர், இப்படி எல்லாம் பொருந்திய விட எல்லாவற்றையும் விட நல்ல மனிதநேயம் உள்ளவர். மனோரிடம் அன்பு பணிவு. அவர் இயேசுதாஸ் ஐயா இவரை விட ஒரு வயது ரெண்டு வயது மூன்று வயது மூத்தவராக இருக்கலாம். அவரை அண்ணா என்று அவருடைய காலிலே பணிந்து இந்த பெரிய ஜாம்பவான் அவருடைய காலிலே பணிந்து ஆசீர்வாதம் பெறுவது எவ்வளவு பணிவானது. அவருக்கு பாத பூஜை செய்திருக்கின்றார். அவ்வளவு அவர் அந்த கலைக்கு மதிப்பு கொடுத்திருக்க, கலையை எப்படி மதித்து அவர் வீட்டுக்கு கச்சேரிக்கு சென்று வீட்டுக்கு போகும்பொழுது அன்னை வந்து ஆர்த்தி ஆரத்தி காட்டி எடுப்பாராம். அவ்வளவு தூரம் அந்த குடும்பமே அந்த சங்கீதத்துக்கும் அவருக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு கொஞ்ச காலம் அவர் தன்னுடைய உடல் நலத்தை கவனிக்கவில்லை. அவர் ஒரு அருவறுப்பான தோற்றத்தோட வர துவங்கி விட்டார். சொக்கெல்லாம் அமைத்து வண்டி பிரிய வண்டியை ஜிப்பா போட்டு வந்தா பெரிய ஒரு உருவம் வருவது போல நடக்க மாட்டாமல் நடந்து வந்தவர். அதன் பின்பு அவர்கள் இந்த கவனம் எடுத்து சில பயிற்சிகளை செய்து சில சிகிச்சைகளை பெற்று மருத்துவங்கள் மூலம் உடல் மெலிந்து கொண்டு நிறை குறைந்து வந்தார். அந்த பக்க விளைவுகளும் இருந்திருக்கின்றது. இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு அந்த கொரோனா வந்து, கொரோனா வந்து உள்ளுக்கு ஆட்சி பெற்றுவிட்டால் எல்லா உறுப்புகளையும் அது பழுதாக்கிவிடும். அதுதான் அதனுடைய அது வந்து அழிக்க முடியாது. ஆரம்பத்தில் அழித்தாச்சு. சில வளைவர் காலதாமதமாக வைத்தியசாலைக்கு சென்றாரோ தெரியாது. அதே எடுத்திருக்கின்றார், ஆல்கஹோல் பாவிப்பார். சில நல்ல மகிழ்வான நேரத்தில் உயர்தரமான எடுத்து அப்படி இருந்திருக்கிறார். நான் சில காட்சிகளிலே கண்டிருக்கின்றேன். வேலைக்கு விடுதிகளில் இருந்து கொண்டு கங்கை அமரன் போன்ற ஒரு கதை பேசும்பொழுது, அப்படியானவர்கள் பேசும்பொழுது அவர் குடிகாரன் என்று நான் சொல்ல வரவில்லை. அதுவும் எடுத்து அப்ப இந்த கொரோனாவுக்கு மது புகைத்தல் மற்றது தூ அந்த போத வஸ்து கஞ்சா போன்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மருந்துகள் அவ்வளவு தூரம் கடைபிடிப்பது அவரை
2: செயல்படாது.
0: அடுத்தது வயசு, இவருக்கு பக்க விளைவுகள் இருந்திருக்கிறது. மேலும் மற்றவர்களை போல் உடனே இவர் வைத்தியசாலைக்கு சென்றாரோ தெரியவில்லை. எனக்கு எங்கே இருக்க போகின்ற என்று வேறு வைத்தியங்களை செய்துவிட்டு முத்தி வந்த பக்குவத்தில் அவர்கள் வைத்தியசாலை போன இடத்தில் பாசிட்டிவ் வந்து கொண்டே வைத்து விட்டார்கள். என்றால் வைத்தியசாலைக்கும் தெரியும் இவர்கள் கோடீஸ்வரர்கள், இவர்கிட்ட பணம் கறக்கலாம் சொல்லி வைத்தியம் எல்லாம் கடைசி நேரத்தில் கொரோனா இல்லை.
2: இவருடைய ஆஸ்பத்திரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மருத்துவர்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம்.
0: தெரிஞ்சிருக்கலாம். இவருடையதா அந்த
2: வைத்தியசாலை
0: நிர்வாகம் இவருக்குள்ள இந்த நான் நினைக்கவில்லை. வெளிநாட்டிலிருந்து வைத்தியர்கள் வந்தார்கள். வந்த அந்த வைத்தியர்கள் நாட்டிலேயே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. இங்க இந்தியாவில் உண்மையில இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, இந்த சித்த மருத்துவத்துக்கு முதலிடம் கொடுத்து அதைத்தான் நான் உபயோகிக்க போகிறேன் என்று சட்டம் விதித்திருந்தால் உங்களுக்கு யாருக்கும் கொரோனா வந்திருக்காது. எல்லா நாடும் தான் இந்தியா கைவேந்தி கண்டிருந்தது சித்த வைத்தியம்.
1: சித்த மருத்துவத்துக்கு தான் உலக உலகத்துல அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது,
0: கொடுக்க மாட்டாங்க. மத்த ஸ்தாபனங்களுக்கு மதிப்பு போய்விடும் இல்லையா, அந்த ஈகோ கொண்டு
1: அங்கீகாரம்
0: அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் உண்மைக்கு அங்கே காலம் இல்லைத்தானே. அவருக்கு அதை கொடுத்தால் சித்த வைத்தியத்துக்கு உயர் புயர் வந்தவுடன் இந்த வைத்தியம் மற்ற வைத்தியம் எல்லாம் ஒழிந்து விடும் அல்லவா.
1: அங்கீகாரம் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் வரும்.
0: சித்த மருத்துவம் செய்வதற்கு அங்கீகாரம் கொடுத்து ரத்னா வைத்தியசாலை என்று ஒரு வைத்தியசாலையை வைத்து அருணாச்சலமும் அவருக்கு என்ன பேர் அருணாச்சலம் தானே, அந்த வைத்தியம் அவர் வைத்தியம் வைத்தியம் பார்த்து வெளியில வந்து விட்டார் சொல்றாரு. ஆனால் வைத்தியம் செய்ய முடியாது பல
1: சட்டங்கள்.
0: அவர் என்ன குற்றம் செய்தார், நான் மாற்றுகிறேன் என்று சொன்னது குற்றமா? அதற்கு எப்படியாவது ஜோடித்து அவருக்கு அந்த அவரை கைது செய்தவர்களே அவர்கிட்ட வைத்தியம் பார்த்திருக்கின்றார்கள்.
2: இங்க நம்ம இதுல அப்படிதாங்க நிறைய நடக்குது. ஒரு மூலிகை தயாரிக்கிறேன்னாரு, அவரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க.
0: உடனே
2: இன்னொரு கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த ஊக்குவிக்க மாட்டாங்க. கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஊக்குவித்து இந்த அரசாங்கம் வந்து அதை கொண்டு வரணும்.
0: யாரும் கண்டுபிடித்தால் அந்த கண்டுபிடிப்பை தங்களுக்கு தர வேண்டும் என்று உரிமம் எழுதி வாங்கிக் கொள்கிறார்கள்.
1: சட்டமே வந்துங்கப்பா, சட்டமே வந்து இப்ப ஒருத்தவங்க வந்து பெரிய போலீஸ் வரவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம்னு வைங்க, ஒரு பெரிய ஏலச்சீட்டு நடத்துறவங்க மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுப்பா. அந்த ஏலச்சீட்டு போட்டா இருப்பாருங்க கோடீஸ்வரன், அவருக்கு தான் 100 போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா இந்த மக்களுக்கு இவ்வளவு பணம் போட்டவங்களே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க.
0: மக்களுக்கு என்ன வருமானம் ஒன்றும் இல்ல, பெரிய கோடீஸ்வரரை பார்த்து கொடுத்தா வருமானம் இருக்கின்றது. அடுத்த என்னால் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துதான் வாக்கு வாங்கி வந்தவர்கள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது கோடீஸ்வரர்கள் இவர்களுக்காக எத்தனை பந்தல்களை கட்டி எத்தனை வான்களை அங்கு லாரிகளை அனுப்பி ஆக்களை ஏற்றி இறக்கிறதுக்கு செலவுகளை எல்லாம் செய்திருப்பார்கள். அதெல்லாம் கோடீஸ்வரர் தான் அவர்கள் கவனிப்பார்கள். எங்களால் அவர்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, அவர்களுக்கு செலவு. ஒரு வாக்கை நாங்கள் போட போனாலும் அவர்களுக்கு தான் செலவு, காசு கொடுத்தாங்க. அதனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த ஆதாரம்
1: இப்ப இந்த வர எலெக்ஷன்ல யாருமே பணம் வாங்க மாட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க.
0: ஐயா நாங்கள்
1: இந்த எலெக்ஷன் காசு வாங்க
0: மாட்டாங்க.
3: இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் ஐயா, பணம் 10 செய்யும் பாங்க, ஆனா கொரோனாவை ஜெயிக்க முடியாது. வசந்தகுமார்
0: அது தெரிந்த விடையாச்சு. இந்த பெரிய கோடீஸ்வரர்கள் கூட அந்த இவருக்கு இன்னும் ஒரு காலமாயினார் இப்பொழுது அந்த தொழிலதிபர் எல்லோருக்கும் நல்ல மனிதன். இவரோட வைத்தியசாலை அந்த காலத்தில் போனவர்கள் யாரும் யாரையும் குணப்படுத்த, கொரோனாவை யாருக்கும் குணப்படுத்த, அந்த கொரோனாவுடைய தன்மையை பொறுத்து ஆரம்பத்திலே போனால் குணப்படுத்தலாம். எங்களுடைய பிரதமருடைய மனைவி இங்கிலாந்திலிருந்து வரும்போது இங்கே இமிகிரேஷன் வந்தவுடனே அதில் தெரிந்து விட்டது. அவரை கொண்டு சென்று வைத்திருந்தால் 3 வாரத்துக்கு மேலே வைத்திருந்து குணப்படுத்தி விட்டார்கள். இவருக்கு நான் நினைக்கிறேன் காலதாமதமாக வந்திருக்கலாம். ஒரு சிலர் எனக்கு அப்படி இல்ல, சும்மா சாதாரண ஜுரம் சாதாரண ஜலதோஷம் இருந்திருக்காங்க. அது 3 நாளை தவறினால் ஒரு ஒரு அந்த நுண்ணு உடலுக்குள்ள போய் 3 நாளைக்குள்ளே தான் அது நோய் அரம்பு, 3வது நாளே தெரிய துவங்கும். அதற்குள்ளே 14 நாளைக்குள்ளே அது தன்னுடைய கவனம் எடுக்காத விட்டு தன்னுடைய அரசை அங்கே செலுத்தி எல்லாவற்றையும் அழித்துவிடும். நீரை இழப்பைக்கு சென்று, சுவாசத்துக்கு சென்று, கிட்னிக்கு சென்று, நீரை மூளைக்கெல்லாம் சென்றுவிடும். அதை இதனால் ஏனென்றால் எங்கள் உள்ளே இருக்கின்ற பாக்டீரியாவும் நல்ல கிருமிகளை எல்லாம் இது அழித்துவிடும். நோய் எதிர்ப்பு எல்லாத்தையும் விட அழித்து தான் ஆட்சி கேட்டு அவ்வளவு வலிமை வாங்கிட்டு
2: இருக்காங்க. ராமராஜன் விஜயகாந்த்
0: விஜயகாந்துக்கு எல்லாம் பக்க விளைவு மதுவில் மதுவில் இருப்பவர். அப்ப அவருக்கு மதுவுக்கு மருந்து செல்லுபடி. மற்றது என்னவென்றால் ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கொரோனாவுக்கு வந்து எந்த மருந்து இல்லை. இவர்கள் வைத்தியசாலையில என்ன செய்கிறார்கள், அவருக்கு பரிகரிக்கிறார்கள், அவர் கழுவை துடைச்சி அவருக்கு எல்லாம் சுத்தமான காற்றை கொடுத்து எல்லாம் கொடுத்து வைட்டமின் சி தான் இதுக்கு முக்கியம். அந்த வைட்டமின் உச்சத்து சி உணவு பானங்களே அவருக்கு ஏற்று அங்கே கிடைப்பது எல்லாம் இயற்கை இல்லை. ஜூஸ் என்றால் அது உண்மையான நல்ல ஜூஸ் இல்லை, அதுவே அமிலம் தான் இருக்கும். நாட்டில் என்றால் சாத்துக்குடி அதோட எல்லாத்தையும் பிழிஞ்சி நாங்கள் இயற்கையாக எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்கள் வைத்தியசாலையில எல்லாம் மருந்து மாத்திரைகள் வித்தமின் சி மாத்திரையாக கொடுத்திருப்பார்கள், கலவையாக ஏற்றிருப்பார்கள், ஊசி மூலம் ஏற்றிருப்பார்கள். அது முட்டிக்கொண்டு போய்விடும் ஐயா. ஆனா வீட்டிலே பாருங்க, வீட்டிலே இருந்து பாதுகாப்போடு இருந்தவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். எத்தனை பேர் கொரோனா வந்திருந்தது அந்த குணம் தெரிஞ்சவுடன் அவர்கள் வீட்டிலே இந்த அறிவுறுத்தல்களை கேட்டு வெளியே செல்லும் பொழுது கையைக்கு சவர்க்காரம் மோமூடி எல்லாம் போட்டு போனார். வீட்டிலே வந்தவுடன் கால் கழுவி கைகளை சுடுதண்ணிலே உடனே மஞ்சள் மிளகு இஞ்சி தேன் போன்ற மூலிகைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்ததால் கபசுரம் போன்றதை எடுத்ததால் அது மூன்று நாளைக்குள்ளே அதை நாங்கள் அழித்து விடலாம். அது இறங்க விடாமல் செய்து விடலாம். விட்டு அல்புடம் வைத்தியசாலையில் கொண்டு 24 மணி நேரத்தில் அவர் யாரும் குணப்பட்டதில்லை. ஆரம்பத்தில் இருந்தவர்களை கொண்டு சென்று சில பேர் தப்பி வந்திருக்கலாம். பாருங்கள் எண்ணு தொகையில பார்த்தா எத்தனை லட்சம் எத்தனை பேர் செத்திருக்கின்றார்கள். எல்லாம் வைத்தியசாலையில் செத்திருக்கின்றார்கள். திரும்பி வந்தவர்கள் குறைவு. ஆனால் வீடுகளில் இருந்து கிராமங்களில் இருந்து வருத்தம் வந்து தவறினவர் எல்லாரும் தவறி இருக்காங்க. வீடுகளில் யாரும் கொரோனா வந்து சாகவில்லை கேள்விப்பட்டிருக்கலாம்.
2: இன்னொரு இப்ப இன்னொரு இது பண்றான். என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்களை ஒரு 5-6 பேரை கரெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீடு வீட கணக்கு எடுக்கிறாங்க, போட்டு வச்சு யார் யாரு என்ன இருக்கான்ட்டு. அதுல யாராவது இருந்தாங்கன்னா இவங்க தகவல் கொடுத்துருவாங்க போயிட்டு.
0: அதனால் ஆசான் சொன்னபடி பணத்தினால் எதையும் செய்யலாம் தான், ஆனால் கொரோனாவை வெல்ல முடியாது. அதுக்கு 1.5 காலம் நாங்கள் அதை அறிந்து விட்டோம். உயர்ந்த பெரிய வல்லரசு நாடுகள் கூட அதனால் தாக்கப்பட்டிருக்கின்றது, முடியாமல் போகுது. சைனாவிலே 2வது அலை எழும்பிவிட்டது. இந்த 2வது அலை கொரோனா முதல் வந்ததை விட வீரியம் கூடியது. எங்கே தடுத்து நிறுத்துங்கள். இப்ப ஒரு கதை வந்திருக்கின்றது, இன்னும் முற்றாக இந்த செய்தி படித்து முடிக்கவில்லை. கொரோனா COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் December 1919 அப்படி ஒன்று இல்லை. இது வந்து 5G அலைவரிசை வந்ததால் வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். 5G தான் இப்ப புதிய கண்டுபிடிப்பு அமலாக்கப்பட்டு விட்டதாக்கும். அது வெளியில வந்து விட்டது அது இல்லையா
2: சொன்னாங்க.
0: 5G
2: அளவால் அந்த நோய் வருவது என்பது மூட நம்பிக்கை, அதை நம்ப வேண்டாம். அடுத்தது தொற்று வியாதி. இது
0: அது என்னது ஐயா, அவர் சொல்றது கொரோனா வைரஸ் என்பதை அப்படி ஒன்று இல்லை. இது இந்த முந்தைய இதான இந்த அலையால் தான் வருகின்றது இல்ல கூறுகின்றார்கள். புதிய இந்த விஞ்ஞானத்தால் தான் வருகின்றது
2: கூறுகின்றார்கள். தளியின் மாறுபட்ட வியாதி தான் அந்த கொரோனா. ஆனா எல்லாருக்கும் இருக்கு.
0: இது முன்பே இருந்த நிமோனியா என்று இருக்கின்றது. நிமோனியா நிலைக்கு வரும் பொழுது இது வருகின்றது என்று கூறுகின்றார்கள்.
2: எதிர்ப்பு சக்தி யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போவோம். அப்படிதான் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா அவங்கள வந்து தாக்க வரும். அந்த எதிர்ப்பு சக்தி திருப்பி அடிச்சிடும்.
0: எவ்வளவு எதிர்ப்பு
2: யாரு எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்க வந்து ஒரு தடவை வந்தா உள்ளர வந்து அவரை ஒரு கைய எழுந்துருவாரு. அதாவது அவரோட சக்தி
0: எழுந்துடும்.
2: 2வது தடவை
0: வந்து அது உயிர் எழுந்துடும். அவ்வளவுதான். சரி, யாருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு யாருக்கு இல்லை என்று எப்படி கண்டுபிடிப்பது?
3: அதாவது ஹிஸ்டரி அவரோட நோய் இருக்கிறவங்களுக்கு வந்ததுன்னா அவங்க சீக்கிரமா அவங்க வந்து செய்வாங்க.
0: நோய் இருப்பவர்கள் பாரதூரமான பக்க உளவில் வயதானவர்களும் இத்தனை பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் இத்தனை மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கையை பின்பற்றுகிறார்கள். எல்லோரும் ஆங்கில மருத்துவம் எடுக்கவில்லை. எல்லோரும் மேலத்தை வழக்கப்படி அந்த நாகரீக உணவுக்கு செல்லவில்லை. இப்பொழுதும் பாரம்பரிய உணவையும் பாரம்பரிய பழக்க வழக்கத்தையும் கடைபிடிப்பவர்கள் எந்த வகையிலும் பெறாதையா. அப்ப இதுலயே நாங்க சொல்ல முடியாது. கொரோனா என்றதே ஒரு வைரஸ். அந்த வைரஸ் காலத்து காலம் தோன்றுகின்ற வைரஸ் தான். ஆனால்
3: ஐயா சுத்த சோறு போடுறா, சுத்த சோறு போடும், சுத்தமா இருந்தா அந்த நோய் வராது.
0: ஐயா அதெல்லாம் பழமொழி. சுத்தமா இருந்தா அதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறுகிறார். அதுக்கு என்ன, சுத்தமும் சுகாதாரமும் நித்தமும் நிறைவளிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. யார் சுத்தத்தை பேணுகிறார் சார்? சுத்தத்தை தான் பேணவில்லை. பாதுகாப்பு பாருங்கள். அந்த நீங்களே கூறினீர்கள், மாஸ்க் வந்து சும்மா காதலே ஸ்டைலுக்கு குறைவு கொண்டு போகின்றார்கள். அப்ப அவர்களை என்ன சொல்லுவது? அப்படி யாரும் கவலைக்கிடமான செய்யாது. அவர்கள் கவனமீனமாக இருக்கின்றார்கள் ஐயா. எங்க வரப்போகின்றது என்று எங்களுக்கு எத்தனை கும்பிட்டு கேட்டார்கள் காவலர்கள். நல்லது. அடுத்து
3: கார்த்திகை,
0: நாளைக்கு என்ன பாடலை கேட்கின்றீர்கள்?
3: உனக்காகவே நான் வாழ்கிறேன், உயிரோடு வாழ்கிறேன்.
0: என்ன திரைப்படுத்து ஐயா?
2: புதிய படம், புதிய படம் விஜய் படம். என்ன படம் டக்குன்னு
0: திறமான படங்கள் உடனே வருகிறது.
2: என்ன போடுற பாருங்க,
0: இப்பொழுது பிகில் பாடம் நல்லது. அடுத்தது சந்தன்ராஜ், உங்களுக்கு என்ன பாடல் ஐயா?
2: என்னுடைய பாடல் வந்து ராகம் தேடும் பல்லவி அப்படிங்கிற திரைப்பட்டு வந்தது.
0: என்ன பாடல்?
2: மூங்கிலே காட்சி சித்து.
0: மூங்கிலே காட்சி சித்து
2: காற்றிலே. ஒரு அருமையான பாடல்.
0: செல்வகுமார் முதல் கூறவில்லை.
2: செல்வகுமார் மியூட் போட்டு தூங்கிட்டாரா? சத்ததே காணும். செல்வகுமார்,
0: செல்வகுமார் என்ன நடந்தது மகனே?
4: என்ன
0: பாடல் முதல்?
4: எனக்கு இந்த நான் பாடிய பாடல ஐயா, பொன்னானி சங்கீவன் பாட அந்த பாடல் ஐயா.
0: இதுவும் கவனம் இந்த பாடலை கேட்டு எல்லாரும் பாடுதான் கேக்குறீங்க. இப்ப சும்மா இருக்க மாட்டால் பொன்மானியே கூப்பிடுவீர்கள். என்ன பிரச்சனை வருது? வானொலி பொறுப்பு
3: இல்லை. ரொம்ப அப்ராணியா இருப்பாரு. ஆனா கவனமா,
0: ஆனா உங்களை விட இல்ல, உங்களை விட அப்ராணி இல்ல.
2: செல்வகுமாருக்கு என்ன நடந்தது தெரியலையா? செல்வகுமார் பேசிட்டு இருக்காரா?
0: அவர் காய் வச்சு தப்பல் செய்து கேட்டு விட்டார் அந்த பாடலை. கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் பார்த்தால உச்சி வெயில குடையும் பிடிக்காம பணிபுரிந்து களைத்து விளைந்து வீட்டுக்கு வருவது அப்ராணி ஐயா. நீங்கள் நேரமே இல்ல, ஒரு நிமிடம் அரை நிமிடம் உங்களோட வந்து உங்கள் உள்ளத்தை கட்டி பகிர்ந்து நின்ற போல இலவுவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட பாடல் என்னென்று கூறினீர்கள்? உனக்காக வாழ்கிறேன்.
3: அப்படித்தானே?
2: உனக்காக வாழ்கிறேன்.
0: கூட நடித்தது அந்த இந்த பெண்ணு தானே? யாரு?
2: நயன்தாரா.
0: நயன்தாரா தானே? அவர் நல்லா வயசு போயிடுது
2: என்ன?
0: நல்லா போய் ஆளை அப்படி பார்த்தது இவர்கள் பேரை சூட்டி கொண்டு
2: யார் நடிக்கிறாங்க? நயன்தாராங்கிறாரு
0: பாத்தீங்களா? பத்தி கதை இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் வந்து கணக்கிடப்படும் தானே. உடனே தெரியுமா? நீங்க நினைக்காதீங்க, சாதாரணமான விடயம் உண்டு. அங்க சட்டலைட்ல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு சம்பந்தா சொன்ன மாதிரி நாங்களும் பொறுப்பில்ல. முன்னியல் தமிழ் வானொலியும்
2: செல்வகுமார் மியூட் போட்டவர் தானே? செல்வகுமார்
0: அவரை நீ வர மாட்டார். இதுக்கு வரவில்லை, என்ன தெரியவில்லை. காட்டையில பாடல் பாடுபவர் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கும் வரவில்லை. சரி,
2: இப்பொழுது
0: பாடல் வேண்டுமா?
2: இது போடுங்க, ஒரு பாடல் போடுங்க.
0: எல்லாருக்கும்
2: திரைப்படத்தை போடுங்க. மழையும் நெய்யே வெயிலும் நெய்யன்னு ஒரு இளைய பாடல் ஒண்ணு இருக்கு,
0: அந்த பாடல போடுவதா? சரி, மழையும்
2: போடலாம், வெயிலும் நீயே. அழகன் திரைப்படத்தை
0: மழையும் நீயே.
2: சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி, ஜாஜி, நன்றி, ஐயா. வணக்கம் செல்வகுமார், நன்றி ஐயா. உங்களுக்கு
0: நல்ல இரவாக அமையட்டும், நல்ல இரவாக அமையட்டும்.
2: நன்றி,
0: நன்றி. மழையும் நீயே. மழையும் நீயே வெயிலும் நீ, அந்த பாடல் தான் கேட்டவர். சரி, வருகின்றது இந்த பாடல் வருகின்றது, கேட்டு மகிழ்ந்திடலாம். அழகன் திரைப்படத்திலிருந்து சந்தன்ராஜ் கேட்டுவிட்டு செல்கின்ற அவருடைய பாடல் காற்றலைக்கு வருகின்றது இப்பொழுது.

அற்புதமான ஒரு பாடல் கேட்டோம் அன்பு உறவுகளே. நாங்கள் இதுவரையும் போட்டிகளில் விளையாடி கலைத்து இருந்த எங்களுக்கு நீங்கள் மணமகளையும் மணமகனையும் உருவாக்கி அழகான மணமகளையும் அழகான மணமகனமாக மனமும் தேவையான

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் அழகன் திரைப்படத்திலிருந்து ஒலித்து ஓய்ந்தது. அன்பு உறவுகளே, நல்ல பாடல் கேட்டீர்களா? அழகான பாடலை,
1: நல்ல பாடலை,
0: நல்ல பாடல். சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு ஐயா கேளடி கண்மணி படத்திலிருந்து மண்ணில் இந்த காதல்.
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பம் அந்த பாடலா?
1: ஆமா.
0: ஏன் விருப்பம் அந்த பாடல்?
1: அந்த பாட்டு
0: அவர் இருக்கிறாரா?
1: செல்வகுமார்.
0: மண்ணில் இந்த காதல், எதற்காக உங்களுக்கு அந்த பாடல் விருப்பம் ஜோர்ஜ்? சரியான பதில் கூற வேண்டும், எல்லாம் சட்டிலேட் கவனித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அதாவது என்ன சொல்றது, மூச்சு விடாம பாடுவாரு, அது இல்லாத அந்த பாட்டுல நல்ல அர்த்தங்கள் இருக்குது ஐயா,
0: அதனால உங்களுக்கு பிடிக்கும். இப்படி தமிழிலே போட்டியில பேசிருக்கலாம் தானே? வில்லங்கமாக நான் சரியா தமிழ்ல பேச வேண்டும், கவனமா பேச வேண்டும் என்று கோட்டை விட்டு வருகிறேன். இப்படி பேசுறேன்
2: ஐயா, ஜார்ஜ் ரொம்ப அப்படி மாத்திருப்பாங்க, ஆனா விவரமானவர் சொல்லிருப்பாங்க.
0: அதனால்தானே நான் உங்களுக்கு தெரியும், உங்களை விட அப்படின் விவரமான ஆளு, நம்ம ஆளு, நம்ம ஆளு விவரமான ஆளு. நல்ல பிள்ளை, என்னுடைய அன்புக்குரியவர், முன்னியல் தமிழ் நீண்ட கால உறவு, நல்ல பையன், நல்ல பையன், சின்ன பையன், மேடையில இருந்து கீழே தவறு விழுந்து எட்டி ஜம்ப் பண்ணி வந்துருவாரு. நீங்க கேட்ட உங்களுக்கு விருப்பமான பாடல் காற்றலையில் வருகின்றது. கேளடி கண்மணி திரைப்படத்தில் 1990 புதுக்கோட்டை செல்வகுமார் தன்னையும் நினைத்துக் கொண்டு நல்ல பாடலை கண்டால் அவரும் இணைந்து விடுவார். நேரத்தை சுருக்குவதற்காக அப்பாவுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு அன்பு மகன். சரி, இருவருக்குமாக அந்த பாடல் காற்றலையில் வருகின்றது, கேட்டு மகன் விடுவோம்.

0: அந்த பாடல் ஜோர்ஜ் கேட்டதிலே ஞாபகம் இருக்கின்றது. அற்புதமான கருத்துக்களும் அவருடைய சிறப்பும் திறமையும் தெரிந்தது. அன்பு உறவுகளே, இது கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து 1990 இட்டைக்கு 30 வருடங்களாக அந்த பாடல் வந்து இன்றும் எல்லோராலும் ரசிக்கப்படும் பாடல். எஸ் பி பாலா என்று செல்லமாக அழைக்கப்படும் எங்களுடைய டாக்டர் பாலசுப்ரமணியனுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களால் பாடப்பட்ட பாடல். அந்த பாடலை கேட்டும் அடுத்த பாடல் யார் கார்த்திகேயன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கும் எஸ் பி பாடலே ஒன்று
0: சொல்லுங்க. பாடல்
1: கண்ணத்துக்கிட்டே கல்யாண மாலை கொண்டாடும்
0: பெண், அந்த பாடல் அவங்களுக்கு வேண்டும்.
1: ஆமா, இல்ல என்றால் ஒரு சோக பாடல் வேண்டாம் என்று.
0: என்ன பாடல் பாருங்க, பாலசுப்ரமணியம் ஐயாவின் பாடல் எல்லா பாடலும் நல்ல பாடல். நீங்கள் விரும்பிய ஒரு பாடல் உங்களுக்கு இப்பொழுது என்ன பாடல் கேட்க வேணும், உங்கள் மனநிலை எப்படி இருக்கின்றது என்று அதற்குரிய ஒரு பாடலை கேளுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்க. என்ன ஜோச்சு, அப்படித்தானே?
2: ஆமா ஆமா ஐயா,
0: உங்களோட மனதுக்கு எது பாடுறதோ நாங்களும் ரசிக்கின்றோம். அவ்வளவுதான், ரசிப்பாரு.
2: எனக்கும் பிடிச்ச பாடல் தான்.
0: எந்த பாடல் ஐயா? செல்வகுமாரும் இணைந்து கேட்ட அந்த பாடலை நாங்களும் கேட்டோம். நல்ல பாடல், உங்களுக்கு மனதுக்கு விருப்பமான பாடல் தான், எங்களுக்கும் விருப்பமாக கேட்க முடியும். ஆனால் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய பாடல் என்ன பாடல் என்று கூறுங்கள். இதுவரை நேரத்தில் நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்க வேண்டும் ஒரு பாடலை. செல்வகுமார் நீங்கள் அமைதியாக இருக்கணும், அவர் கேட்க வேண்டும், அவருடைய விருப்பம் தான். ஆளுமைகளை அவரவரே வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் விரும்புவதே ஒரு பாடல் தருவார்கள். நீங்கள் என்ன பாடல் நினைத்து வைத்திருக்க வேணும். அப்ப நேரமும் சுருக்கமாக வருகின்றது, உடனே பாடலும் கிடைக்கின்றது. கூறுங்கள்
1: ஐயா. என்னோட பாடல் வந்து உனக்காக வாழ நினைக்கிறேன் என்று பிகில் இருந்து. அதாவது என்ன,
0: நாளைக்கு அந்த எல்லாரை பற்றியும் நீங்க நினைக்கிற அந்த பாடல் நாளைக்கு கேட்டு விட்டீர்கள், மீண்டும் எடுக்க முடியாது. இப்பொழுது உங்களோட மனநிலை கேட்டு ஒரு பாடலை கேளுங்கள். இன்னும் ஐயா 45,000 பாடல் பாடி இருக்கிறாரு.
1: அகரம் இப்போ சிகரமாச்சு,
0: அந்த ஏதோ ஒரு பாடலை கேளுங்கள். அவ்வளவுதான், அகரம் இப்போ சிகரமாச்சு, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்ற பாடலை ஆசான் கார்த்திகேயன் அவர்கள் கேட்கின்றார். அந்த பாடல் எங்களுடைய பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய குரலில் வந்த பாடலை காற்றலையில் இப்பொழுது கேட்க விரும்பும்படி அவரோடு இணைந்து நாங்களும் கேட்டுவிடுவோம் அந்த பாடலை. அந்த பாடல் யார் பாடிய பாடல் ஐயா? அவர்
2: இசையமைச்சது அவர்.
1: ஆமா
0: கார்த்திகேயன்
2: இசையமைச்சது அவர்.
0: உங்களுடைய பாடல், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகின்றது இயேசுதாஸ் அவருடைய குரலில். சரிதானே?
1: நன்றி ஐயா,
0: நன்றி. சிகரம் திரைப்படத்திலிருந்து

0: மாச்சு, தகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கி பாட்டு பாடும்.
1: இந்த பாடல் கச்சேரியில பாடின பாடல் தான் வரைகின்றது. உங்கள் திரைப்படத்தில் பாடிய பாடல் அந்த அந்த அமை இசை அமைப்பிலே வந்த பாடலை தர முயற்சிக்கின்றேன். அந்த பாடலை எடுப்பதற்கு ஒரு ஒரு நிமிடம் தாருங்கள் எனக்கு. இது ஒரு கச்சேரியிலே பாடுகின்றார்கள், அது உங்களுடைய முழு இதையும் கொடுக்க மாட்டாது, சரியா? அந்த தருகின்றேன் அந்த எல்லா வாத்திய நுணுக்கங்களும் இதுக்குள்ள கிடைக்காது உங்களுக்கு. அது ஒரு கச்சேரியிலே பாடுகின்ற அழகா அந்த குரல் ஆரம்பத்திலே தெரிந்தது தானே?
2: ஆமா ஆமா ஐயா, அதான் ஒரு டிஃபரண்ட்
1: குரல். அவருடைய குரலே தழுதழுத்து விட்டது, இயேசுதாசோட குரல். எதுவும் அவருக்கு வயசாகி விட்டது தானே? அந்த வயசு வந்தவுடன் அந்த நிலை வந்து விடும் அவருக்கு. வருகின்றது பாடல் இப்பொழுது அந்த ஒரிஜினலாக அங்கே பாடிய பாடல் வருகின்றது.
3: என்ன மாதவன், எங்க போனீங்க காலையில இருந்து? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆபத்துல இருந்து என்ன ரட்சிக்க வேண்டிய இதை வச்சு சீக்கிரம் வந்து
1: இந்த வலை எங்களுக்கு வலைத்தளத்தில்
4: தேவைப்படும். அன்னைக்கு உன்ன கூப்பிடுறேன்.

0: மிகவும் அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருந்தார் கார்த்திகேயன். நல்ல ஒரு பாடல், எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அவருடைய சங்கீதமே சந்நிதி என்று அதில் சந்தோஷம் சங்கதி, அவர் சங்கதிகள் போட்டு பாடுவார் நன்றாக. இசையமைப்பாளர் கொடுக்கிறதை விட இவர் மேலும் மறுபூட்டி பாடக்கூடிய வல்லமை பொருந்தியவர். அதிலே இன்னும் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசி அவருடைய இன்னொரு சிறப்பு அம்சம், நகைச்சுவையாக பேசக்கூடியவர் ஐயா. உள்ளவர்களோடு பேசும்போது நகைச்சுவை கலந்துதான் இவர் பேசுவார். குழந்தை பிள்ளை போன்றவர், சின்ன பிள்ளைத்தனமாக எல்லாம் குழந்தை பிள்ளைத்தனமாக சில விடையை நகைச்சுவையாக பேசக்கூடியவர். குழந்தை உள்ளம் அவருக்கு நல்ல இது,
1: குழந்தைங்கிட்ட கூட நல்ல அழகா பேசுவார்,
0: அழகாக பேசுவார், நல்ல அன்பாக பேசுவார். எல்லோருடன் மரியாதை.
1: ஒரு ஷோல ஒரு குழந்தை கூட பாடுறாரு, இந்த சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம், அந்த பாட்டு பாடும்போது இப்ப பாக்கலாம்,
0: மனநிலை அதுக்கேற்ற மனநிலையை, அந்த அதுக்கேற்ற மனோபாவத்தை எடுத்து கொடுத்து விடுவார். சேர்ந்து பாடுவார்களை மட்டும் தட்டுற குணம் அவர்கள் இல்ல, அவரையும் சேர்த்து தட்டி பாட வந்தவன அவர் தன்னுடைய பக்க பாத்தியக்காரர்களை உயர்த்தித்தான் வைத்திரு மரியாதை கொடுத்து வைத்திருப்பார். எவ்வளவு அவர்களை மதிப்பார் அவர். ஒரு வயலின் ஒரு சின்ன தாளம் போடுகிற கூட அவர் சரியான மரியாதை கொடுத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாங்கி, அதான் நான் உங்களை மதித்தால் தான் நீங்கள் என்னை மதிப்பீர்கள், மதிப்பை கொடுத்து மதிப்பை பெற்றுக் கொள்ளும் அந்த பண்பு எல்லோருடனும் இல்லை, ஈகோதனங்கள் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொள்வார். இந்த வேளையில் இனிமையாக இன்றைய கதம்பந்திகளை நீங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்து தந்திருந்தீர்கள்.
1: இங்கே ராமச்சந்திரன் ஐயாவும் அதே மாதிரிதான், ராமச்சந்திரன் ஐயா வந்து தன்னோடு பணி செய்யறவங்க அத்தனை பேருக்கும் மதிப்பு மரியாதை வச்சிருப்பாங்க.
0: மனித மனித நேயம் உள்ளவர்கள் மற்றவரை மனிதனாக மதித்துக் கொள்ளுவார்கள். என்ன எனக்கு ஒரு பாடல் தோன்றுகிறது அவருடைய பாடல், எனக்கு பிடித்த எனக்கு பிடித்த பாடல்கள் அவரிடம் எல்லாவற்றையும் பிடித்த படம் சங்கராபரணம் திரைப்படத்து பாடல், எனக்கு நன்றாக பிடிக்கும். அதிலே இந்த ஒரு பாடலை தந்து அத்தோடு நாங்கள் காற்றலை நிறைவு செய்து கொண்டு செல்வோம். உங்களுக்கு அவசரம் என்றால் நீங்கள் வீட்டு சென்று காற்றலையில கேட்டுக்கொள்ளலாம், இதில் இருந்து கேட்டுக்கொள்ளலாம். அவர் நாளை பணிக்கு செல்ல வேண்டும். நன்றி நன்றி, நல்ல இயல்பாக அமையட்டும். சென்று
1: நன்றி செல்வகுமார். இதுவரை கதம்பம் நேரலையில் பல விடயங்களை எங்களுடன் நேரலையில் வந்து பகிர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தந்த சிந்தனை செல்வன் ஐயாவும், இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக உட்கார்ந்து அமைதியாக மீராம்மா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கும் நன்றியும் வணக்கமும். இப்போது விடைபெறுவது புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி வணக்கம்.
0: சென்று வாருங்கள், உங்களுக்கு இந்த இரவு நல்ல இரவாக அமைந்து நாளைய தினம் நல்ல பொழுதாக மலர வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வழி அனுப்பி வைக்கின்றோம். நன்றி செல்வகுமார். எங்களுடைய பாடலை கேட்போம் இப்பொழுது. எனக்கு இந்த பாடல் விருப்பம் என்னவென்றால், சங்கராபரணம் திரைப்படம் ரெண்டு மொழி மூன்று மொழிகளில் வந்த பாடல படமாக இருக்க வேண்டும். அவர் எந்த மொழியிலே ஒரு பாடலே பாடியிருக்கார், வேறு மொழிகள் எந்த மொழியிலேயும் அவருடைய குரலை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஒரு உணர்வை தந்து கொண்டிருக்கும் இல்லையா அந்த உறவுகளே. அவர் எந்த மொழியில் பாடினாலும் எங்களுக்கு அந்த இசையை நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அவர் இசைக்கு தனித்துவம் கொடுத்து, சொற்களுக்கு தனித்துவம் கொடுத்து தெளிவாக பாடுவார். பக்தி பாடலாம் அற்புதமாக பாடியிருக்கார், எத்தனையோ ஸ்லோகங்கள் பாடியிருக்கின்றார், எத்தனை பாடியிருக்கார், அத்தனையும் ஒரு அற்புதமான பாடல். அந்த வகையில் இந்த மொழியில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பம் விடுமுறை கதம்பம் நிகழ்விலே இறுதி பாடலாகவே இந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். சங்கராபரணம் திரைப்படுத்த பாடல் ஒன்று, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலில்.

எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல்லு, பிசுறு இல்லாமல் என்ன அற்புதமான தெளிவான குரலில் தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பாடல். எனக்கு மிகவும் கவர்ந்த பாடல் இந்த பாடல். என்னை காலங்காலமாக இந்த பாடல் இல்லையா, இந்த பாடல் எனக்கு மறக்க முடியாத பாடல் என்னவென்றால், என்னுடைய ஒரு நண்பர், என்னுடைய நாடக உலகில் கனடாவிலே நாடகத்தை நடித்தவர், அவருடைய தந்தையார் ஒரு வில்லு பாட்டுக்காரன், வில்லு பாட்டு இசை வில்லு இசை நடத்துபவர், உத்தமன் என்று அவருக்கு பெயர். எங்கள் வானொலியில் ஆரம்ப காலத்தில் அம்மாவிடம் வந்து மரியாதையோடு வந்து நன்றாக பாடுவார். பாடும் பொழுது இந்த பாடலை அழகாக பாடக்கூடியவர். மேடை கச்சேரிகளில் வந்து அவர் பாடும்போது நான் முன்வரிசையில் இருந்து மேடை பாடல் ஒன்றில் தமிழ் வானொலியூடாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் ஒன்று இல்லை, அவர் மிக இளம் வயதிலேயே அவர் சென்று விட்டார் எங்களை விட்டு. அவர் நல்ல ஒரு சங்கீத, ஆனால் அவர் பாண்டித்யம் பெறவில்லை, அதாவது சங்கீத வித்வான்களிடம் படித்து பெறவில்லை. தந்தையாருடைய அந்த மரபு வழியாக இசை ரசிகனாக இருந்து பாடலை பாடி பாடி தன்னிச்சையோடு அவருடைய குரலுக்கும் இந்த பாடலுக்கும் ஒத்து வருகின்றது. இந்த பாடலை கேட்கும் நேரமெல்லாம் என்னுடைய நண்பர் அவருடைய இணைவு வரும் எனக்கு. இனிமையாக பாடக்கூடும். ஆனால் இந்த பாடல் வந்து நான் பல தடவை கேட்டாலும் சலிக்காத பாடல், இந்த சங்கராபரணத்து திரைப்படம். அந்த திரைப்படமும் நான் பார்த்தேன். இந்த பாடல் அப்படியே படப்பிடிப்பில் அவ்வளவு ரசனை இல்லாது விட்டாலும், அதாவது ஓடியோவில், அதாவது இந்த ஒளிப்பதிவிலே நாங்கள்

0: கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எங்களை அறியாமல் ஈர்த்து கொண்டு செல்கின்றது இல்லையா? அற்புதமான பாடலை நானும் கேட்டதற்கு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொருவராக விடைபெற்றுக் கொள்ளுங்கள்.
1: அருமையான பாடல் ஐயா இது. தெலுங்கிலேயே
0: தெலுங்கில இருக்கணும் இந்த பாடல். கூறுங்க நல்ல பாடல்.
1: நல்ல பாடல். ஆமா, இது வந்து மங்கள இசையாக இன்றைய நிகழ்வை நிறைவு பெற வைத்தது. அருமையான பாடல் இது. நீங்கள் கொடுத்த இந்த பாடல்கள் அனைத்தும் அற்புதமான பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சி எஸ்பிபி அவர்களின் நினைவேந்தலை நாங்கள் கண்ணீருடன் கவலையுடன் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டு ரசித்த மொன்றியல் தமிழ் வானொலி நெஞ்சங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன், சிதம்பரத்திலிருந்து.
0: நன்றி. நன்றி கார்த்திகேயன். இரவு நல்ல இரவாக அமைய வேண்டும் உங்களுக்கு. நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும். எல்லாம் நல்ல இரவின் அருள் புரிவாராக. ஐயா மகனே தாத்து
2: பிள்ளை நேரமும் பதமும் நேரலையில் பாட்டுக்கு பாட்டு மற்றும் கலந்துரையாடல்கள் எல்லா விஷயங்களையும் பற்றியும் கலந்துரையாடினோம். கடைசியாக எஸ்பி பாலசுப்ரமணியாவின் இறுதி இதுவை அவருடைய மரணத்தை அனுசரித்து நாங்கள் அஞ்சலி செலுத்தி அவருடைய பாடலையும் கேட்டு ரசித்தோம். எங்களுக்கு வழங்கிய ஐயா உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அம்மாவுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் கூடி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ் ஐயா. நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி. இன்று கதம்பத்தை வந்து அலங்கரித்து தமிழில் விளையாடி பாட்டுக்கு பாட பதில் பாட்டு போட்டியிலும் விளையாடி கலந்துரையாடலும் இணைந்து சிறப்பித்து செல்லும் உறவுகளுக்குள்ளே இறுதியாக செல்லும் நெஞ்சம் ஜோஜ் அவர்களே உங்களுக்கும், அன்பு ஆசான் கார்த்திகேயன், அன்பு செல்வகுமார் அவர்களுக்கும், மற்றும் செல்வன் ராஜ் போன்றோர்கள் எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும், பாடலை கேட்டவர்கள் வந்து பங்கு பெற்றவர் அனைவருக்கும் முழுமனதோடு நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுக்கு இரவு நேரம் நல்ல இரவு நேரமாக அமைந்து நாளைய தினம் நல்ல பொழுதாக மலர வேண்டும். எங்களுக்கு பாதி பகல் முடிந்துவிட்டது. மீதி பகலும் நல்ல பகலாக அமைந்து இரவு நேரத்தில் நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து நீண்ட துயில் கொண்டு நாளை காலை அமைதியாக தூய உள்ளத்தோடு புத்துணர்வோடு எழுந்து வர வேண்டும் என்று உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எங்கள் இனிய மொழிகள் தமிழ் வானொலிக்கு நான் தலைவணிந்து வானொலியை எனக்கு இந்த நிகழ்த்தக்கூடிய ஆளுமையை தந்த அன்னை கலைவாணிக்கும் வணக்கம் கூறி கலைவாணிக்கு அடுத்ததாக என் மகள் மீராவுக்கு நான் நன்றி கூற வேண்டும். இப்படி ஒரு நீண்ட நேர நிகழ்வை நான் நடத்துவதற்கான பயிற்சியை கொடுத்திருக்கின்றார் என் மகள். அவளை நான் மறக்க முடியாது. இப்படி காற்றலையில் எப்படி அடிக்கடி இணைந்து பார்த்துக் கொள்வார், பிழை திருத்திக் கொண்டு எங்களை திருத்தி, என்னை மட்டுமல்ல என்னை போன்ற ஏனைய அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் நேயர்களையும் அன்போடு அரவணைத்து ஒரு குடையில் ஆண்டு 23 வருடத்தை கடந்து 24வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும் நிலையிலும் இன்னும் சிறப்போடு எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற என் அன்பு மகளே மீரா, உங்களுக்கும் நன்றியை கூறி காற்றலையிலிருந்து விடைபெறும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் நன்றி கூறி நாளைய தினம் காலையிலே உங்கள் மாலையிலே எங்கள் காலையிலே நான் நியூ இயர் விடுமுறை விருப்பத்திலே சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். விடைபெறித்து செல்லும் வேளை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். என் அன்பு நேயனும் செங்கலை. தொடர்ந்து மிக நிகழ்வு இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நாங்கள் காற்றலையிலிருந்து நான் விடைபெற்றாலும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். ஏனைய உறவுகளின் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 24 மணி நேரமும் இயங்கும் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: காற்றோடு காற்றாக காதோரம் வந்து இனிக்கின்றது. மண்கள் தமிழ் வானொலியின் காற்றினை வரும் கீதம் தரும் பாடல்கள். எங்கே இந்த பாடலையும் கேட்டு விடுவோமே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தான் எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களேன்னு நினைக்கிறேன். நலமாக சுகமாக நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் அது முக்கியம். முதலாவதாக நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வு என்று நாங்கள் சொல்லுவது உடல் உபாதை மட்டுமல்ல, மனதையை பொறுத்தும் இருக்கிறது. மனதில் இப்ப உடல் நல்ல கம்பீரமா இருக்கும், நல்லா நடை போடுவார்கள். முதல் கண் என்னுடைய கண்ணன் பாடலை எடுத்து வந்து விட்டு பேசலாம். சிலவற்றை பேசிவிட்டு இன்றைக்கு நான் உங்களோடு நிகழ்ச்சியை எடுத்து வரலாம் இருக்கிறேன். கதம்பம் இது, கதை கட்டுரை கவிதை. இவற்றோடு உங்களுடைய சிரிப்பான பேச்சு, நல்ல பாடல். இன்றைக்கு நீங்க தர்ற பாடல் நாளைக்கு வரும், முன்பு எடுத்து வருவது போலயே. ஏனென்றால் இன்று பாடல் கொடுத்து கொண்டிருக்க முடியாது, அது சற்று எல்லாம் அறிவிப்பு துறையில் கொஞ்சம் களைப்பாக இருக்கும் என்பதற்காக நீங்க கொடுக்கிற பாடலை நாளைக்கு நாங்கள் அதுக்கென்ற அந்த நேரம் இனி குறிக்கப்படும். நேற்று கொடுத்தது இன்று வந்தது, அந்த நேரத்தை சரியாக குறிப்பிடுகிறேன். நான் நீங்க கேட்கலாம். முதல் கண்ணன் பாடல் ஒன்று கேட்போம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக மீண்டும் உங்களை காட்டிலே, அது நீண்ட இல்லை, ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு நாளாக தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக இருக்கிறது. இரண்டு நாட்கள் அப்பா வந்து நிகழ்ச்சி செய்திருந்தார், அது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, ஒரு பாடலு கேட்போமா? ஒரு நிமிடம், நான் நேரத்தை சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இது மறு ஒளிபரப்புன்னு நினைச்சு கொள்வீங்க நீங்க. அதனால நேரம் சரியாக 10:09, அது இந்திய இலங்கை நேரம். 10:09 இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:39 பாருங்க, எல்லாம் தடுமாறுது. மனசோர்வு, உடல் சோர்வு, மனதில் உடம்பும் சோர்வாக இருந்தால் வார்த்தைகள் தடுமாறும் என்று சொல்லுவார்கள். பாடலை கேட்டுவிட்டு நான் உங்களோட பேசுகிறேன், சரியா?

0: நேரம் சரியாக இப்பொழுது 10:14 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:44. என் அன்பு உறவுகள், சரி, நான் இன்று மேத்தா அவர்களின் சில கவிதைகளை எடுத்து வரப்போகிறேன். நல்ல வரிகள் பொருந்திய கவிதை. அதாவது, உள்ளம் ஒரு வெள்ளைத்தாள் என்ற தலைப்பின் கீழ் அவர் பல குட்டி கவிதைகள் போல எழுதியிருக்கிறார். அது அவையும் வாசிக்க வாசிக்க நல்லா இருக்கு. அதுல ஒவ்வொரு நாங்க பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்தை எல்லா மனிதர்களும் ஒரே கோணத்தில் பார்க்க மாட்டார்கள். இப்ப கையில் இருக்கிற விரல் அது அதே மாதிரி இருக்கிற வடிவமா, இது கட்ட விரல், பெரிய விரல், சின்ன விரல்னு நாங்க பார்த்துக் கொள்றோம். ஆனால் சில கவிதைகளாக இருந்தாலும், ஒரு காட்சியாக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய நடைமுறையாக இருந்தாலும், ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கான், தூரத்திலிருந்து ஒரு மனிதன் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பதை ஒரு 10 பேரை தூரத்திலிருந்து பார்க்க சொல்லுங்க. 10 பேருடைய எண்ணங்கள்லையும் அவன் செய்வது ஒவ்வொரு விதத்தில தான் அவருடைய மனதில் தோன்றும். இல்ல, அவர் ஏதோ ஒரு கல்லை தூக்கி எறிகிறார் என்றுவார் ஒருவர். அவர் சொல்ல, இல்ல இல்ல, ஒரு கல்லை, அவர் கல்லு மட்டும் இல்ல, ஏதோ ஒரு மரத்தை கையில் எடுக்கிறார் என்று சொல்லுவார். அப்படி ஒவ்வொருடைய எண்ணத்திலும் பார்வையிலும் வித்தியாசங்கள் இருக்கும். மனிதரிடையே ஒரே மாதிரி எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு விஷயத்தை எண்ண மாட்டார்கள், பல கோணத்தில்தான் எண்ணுவார்கள். அதே மாதிரிதான் மனிதனுடைய குணம் அப்படித்தான், வித்தியாசமாகத்தான் எண்ணுவார்கள். நல்லது செய்வனை பார்த்து கெட்டவன் என்று சொல்லுவார்கள், கெட்டது செய்வனை பார்த்து நல்லது என்று சொல்லுவார்கள். அதனால இந்த நான் ஏன் இதை சொல்லுகிறேன், இந்த கவிதையில எனக்கு புலப்படுகிறது சில விஷயங்கள், கேட்க ஆசையாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, அட எப்படி எழுதியிருக்கிறாரேன்னு இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தோன்றும், சரியா? உள்ளம் ஒரு வெள்ளைத்தாள் என்ற அந்த தலைப்பின் கீழ் அவர் சில சில விளைவுகளை எழுதியிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். முதலாவதாக எனது நாகப்பன், என்னுடைய அன்பு உறவு நாகப்பன் தான் முதல்ல. அம்மா வருக வருக என்று போட்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறது, என்ன வடலூர் ஆனந்தன் எழுதியிருப்பார், நாங்க டீ குடிக்க போயிட்டார் வேணுண்டா, ஒரே காலையிலேருந்து பின்னரும் மட்டும் அவர் தானே இந்த தளத்தில இருந்து எல்லாம் எழுதுகிறார். நாகப்பன் வணக்கம், வருக வருக. மீரா அம்மா அவர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நாகப்பன் உங்களுக்கு. கதம்ப மண்டு போட்டதும் அவர் தான். விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்களையா? திரும்ப திரும்ப உங்களுடைய பணிக்கு என் சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லொரு பணியில் இருக்கிறீர்கள். காலாகாலத்துக்கு அப்படியொரு பணி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். நானும் சின்ன காலத்தில் அப்படித்தான் தாதியாக வரத்தான் எனக்கு ஆசையாக இருந்தது, அப்படி வர முடியாமல் போய்விட்டது. இப்ப நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்பவும் எனக்கு அந்த வேலையை கொடுத்தால் தாராளமாக செய்வேன். ஏனென்றா அவ்வளவு இன்னும் மற்றவர்களை சந்தோஷமாக, நோயுற்றவர்களை மட்டுமல்ல எல்லோரையும் பராமரிக்கும் தன்மை, சாந்தமாக சந்தோஷமாக முகம் கோணாமல் அன்பாக அவர்களை பராமரிக்க எனக்கு விருப்பம் என்றதை சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்று வேஷங்களை பல வருடங்களாக நான் பிறந்ததிலிருந்து நிறைய காலங்கள் கூடுதலாக எனது தாய் தந்தையரை தவிர வேஷங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து ஏமாந்து போன எனக்கு இந்த காட்டிலையில என் அன்பு உறவுகளின் பாசங்கள் இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், வேஷங்களை எல்லாம் பார்த்து பார்த்து சலித்து யாரை பார்த்தாலும் நம்ப முடியாம இருக்கே என்று அந்த தரத்தில் கொண்டு விட்டு விடுகிறார்கள் என்ற தரத்தில் இருந்த எனக்கு பாசங்களை இந்த என் அன்பு உறவுகளிடம்தான் நான் பார்த்தேன் என்று சொல்லலாம். சில உறவுகள் ஏதோ ஒரு வகையில தளம் மாறி போயிருக்கலாம், அது அவர்களுடைய அறியாமை என்று சொல்ல வேண்டும். என்னடா சரியாக அன்பை புரியாமை என் அறியாமை என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு, அது ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. என்ற எல்லா மனிதர்களிடம் ஒரு சின்ன சின்ன ஒரு குறிக்கோள் தான் இருக்கும். எனக்கு இவர்களிடம் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று வருபவர்கள் இருப்பார்கள். எனக்கு நான் இவரிடம் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்பவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இரண்டு வகை இருக்கிறது. அப்ப அதனால நாங்க யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. என்ன எண்ணத்தை இருந்து பெற வேண்டும், அதை பெற்றுவிட்டு போகலாம் என்பவர்கள் அன்போடு பழக மாட்டார்கள். பெற்றுவிட்டு அவர்கள் அன்பை மறந்து விடுவார்கள். அன்போடு பழகிறவர்கள் கடைசி வரை இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் எப்பொழுதும் எல்லா பலனும் கிடைக்கும். அது அந்த தாராமுட்டை மாதிரி, தாராமுட்டை வாரேன், ராமன்
1: வாரேன்,
0: நல்லா இருக்கிறேன் ஐயா. எப்படி இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு உங்க அப்பா, உங்க அப்பாவை கொண்டு கொடுத்தாச்சு சரியா? கோடானு கோடி நன்றி எனக்கு சொல்லாதீங்க. அப்பா சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறார் ஐயா, எந்த நாளும் உங்களுக்கு தெரியாது. காலையில அதாவது நான் சொல்லுவேன் அப்பா, ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி போதும், ஒரு ஒரு மணித்தியான ரெண்டு மணித்தியெல்லாம் போதும் என்றேன். இன்றைக்கு நான் எனக்கு அசதியா நான் தூங்குறேன் ஐயா, எழும்பி சரி 6 மணிக்கு அம்மா நான் நேர்வே போயவாமா, அம்மா நான் போகட்டாமா. அப்ப இருக்க யோசிச்சு பாருங்க என்னண்டு என்னிடம் வந்து நிக்கிறார். தத்தி தத்தி தத்தி குழந்தை போலதான் நடக்கிறார். ஆனா வந்து அப்படியே கதவு நிலையில் அப்படியே பிடிச்சுக்கொண்டு நின்று, அம்மா நான் இன்னைக்கு இன்னைக்கு நேர்விருப்பம் செய்வாமா, நான் துட்டுக்கிட்டு என்னப்பா என்ன எப்படி ஒண்ணுங்கன்னு. இல்ல நேர்விருப்பம் நான் செய்ய 6 மணிக்கு வேணாம், போய் படுங்கப்பா, இதெல்லாம் இன்னும் நீங்க எழும்பி இனி அவருக்கு நிறைய இதுகள் இருக்கிறது, ஊசி போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் சரியா செய்து முடியும், முடிவது இப்பொழுதுதான் அவருக்கு எல்லாம். அப்ப அவர் முதலே எழும்பி நின்று கொண்டு நிக்கிறார். அப்ப நான் இல்லையப்பா, கொஞ்சம் ஆறுதலா படுங்கப்பா பேருந்து செக் பண்ணி போட்டு திருப்பி படுத்த விட்டா பேருந்து சரியா சொல்ற. அம்மா புதிய புதிய நான் இன்றைக்கு செய்யவா அம்மா. இல்ல இல்ல அப்படிதான், ஆனா அவர் விடுறாரு இல்ல. அதனால இன்றைய கொஞ்சம் கொஞ்சம் கடுமையா பேச்சு வாங்கினார் காலையில. நீங்க சொல்வலி கேட்கணும், சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் சொல்வலி கேட்கணும்ப்பா, இல்லாட்டி நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். உடனே இப்படி இருந்த கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு என்னம்மா பின்ன என்ன, நீங்க உங்களை வருத்தி வருத்தம் திருப்பி எல்லாம எப்படி ஏதாவது வந்துருமெண்டு சொன்னேன். இருக்கிற இதுல நான் வர போறேன்னு சொன்னா, அச்சா புள்ள நல்ல புள்ள நல்ல புள்ள நீங்க நல்ல புள்ள போங்கன்ற
1: பேசும்போது கொஞ்சம் மன ஆறுதல் அடைகிற மாதிரி அவங்க ஐயா ஃபீல் பண்றாங்க. நிகழ்ச்சி
0: நல்ல உற்சாகம்
1: ஐயா கிட்ட இருக்கு.
0: உங்களோட பேசும்போது
1: இப்ப ஐயாவுக்குமா இந்த மாதிரி இல்ல, இப்ப நல்லாவே இருக்கு. அவங்களுடைய குரல் கொஞ்சம் வளமாயிருக்கு, கொஞ்சம் இப்ப தெளிவா பேசுற மாதிரி இருக்கு ஐயா. நான் புரிஞ்சுகிட்டேன், நல்லா பேசுறாங்க. பழைய மாதிரி இருந்த குரல் விட இப்ப நல்லா இன்னமும் நல்லா இருக்கு.
0: அப்பா நேற்று நிகழ்ச்சி செய்யும் போது நாம அப்பாவுடைய மகன் எடுத்திருந்தார், ஒரு மகன் தானே எடுத்திருந்தார். எடுக்கும் போது நான் சொன்னேன், அப்பா மகன்கிட்ட, அப்பா ஐயா உங்களுடைய அப்பா நிகழ்ச்சி செய்கிறார். அப்படியா நிகழ்ச்சி செய்யறேன், ஆனா சொல்வலி கேக்குறேன்ல, மூன்று மணித்தியாலம் செய்தார், இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிற கெதிய நான் சொல்லிருக்கேன், 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலத்துக்குள்ள வந்துருங்கன்னு சொன்னேன். அவர் விடாம அவர் பேசுகிறேன்னு உடனே அவர் சொல்ல, பாவம் பாவம் விடுங்க வேண்டிய விடுங்க, அவர் பேசட்டும் என்ற உள்ளனால அவர் எவ்வளவு தவிப்பா இருந்திருப்பார். வந்து பார்த்தவே தானே, படுத்திருந்து கொண்டு கண்ணால கண்ணீர் விடுற கண்ணீர் விடுவார். அந்த உங்களோட கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்ப அவர்கள் பக்கத்துல இருந்து, அம்மா அப்பாக்கு இதேதான் ஞாபகமா இருக்கிறது என்றுட்டு கொஞ்சம் அவர் நான் குறைச்சோன்னு ரேடியோ நின்றுட்டு அவர் செய்ய அவர்கள் எல்லாம் பார்த்தாருங்க. ரேடியோ நின்றுமா என்றார், வேற ஒன்றுக்கும் பேசுறேன், அவர்களோடயும் எழுப்பி கொஞ்சம் பேசுறேன், சோந்து சோந்து போறாரு. அவர் ரேடியோ நின்றவன மட்டும் இப்படி
1: அப்படியே
0: அப்ப அவர்
1: வானொலியிலேயே வந்து அவங்க தன்னை அர்ப்பணிச்சவங்களுக்கு எது நடந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு ஐயா இருக்கும்.
0: எனக்குத்தான் ராமன் இந்த நிலை எனக்குத்தான் முன்பு இருந்தது. எனக்கு கண்ணு வாங்க மாட்டேன் இந்த ரேடியோ. எனக்கு அப்பா நலக்குறைவு வந்த உடனே எனக்கு இந்த ரேடியோவில் கொஞ்சம் அந்த நாட்டம் இல்லாமல் அவரே அதை பார்த்து
1: பார்த்து போட்டிருந்தீங்க
0: இல்லாம போயிருந்தேன். அப்ப அதனால அவர் அதுலயே அப்படியே ஊறி விட்டார். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இல்ல தடுக்க வேணாம் அப்பா, பேசட்டும் வாவம் அப்பா, அதுலதான் அவர் அவர்கிட்ட உயிரே இருக்குது, பேசட்டும்
1: பண்றார்கள். இவர் படத்துல ஏதோ ஒரு தமாசம் படத்துல கொண்டு போயிட்டு இந்த கேரம் போர்டு வேற வைப்பாங்கல்ல, ஒரு படத்துல பாத்துருப்பீங்க நீங்க, அந்த கேரம் போர்டு அடிச்சு அந்த கேரம் போர்டு வச்சு விளையாடும் போது கமலஹாசன சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க, அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க, அந்த கேரம் போர்டு சவுண்ட்
0: கேட்டோன்னே
1: அவர் எந்திரிச்சு
0: வந்து போட்டு ரெட்டு போடுவாரு.
1: ஆமா கட்டுப்படி வைத்தியம். அது மாதிரி ஐயாவுக்கு வந்து உயிர் வந்து ஒன்றியத்தின் வானல இருக்குமா, அது நீங்க தான் பாத்துக்கணும்.
0: இப்ப நான் வந்து நிகழ்ச்சி செய்யறதை விட அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது நான் இப்ப அப்பா வந்து அது முன்பெல்லாம் அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது எனக்கு ஆறுதல் போல, நான் நல்ல நித்திர கொள்வேன், நல்ல எந்த வேலைகள் பார்க்கலாம், எதுவும் செய்யலாம், வெளியில் போய் சென்று வருவேன், மற்றது கொஞ்சம் ஆறுதலா இருப்பேன், படம் கூட பார்ப்பேன் அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது. ஆனா இப்ப எனக்கு ரெட்டிப்பு வேலமாய் அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது அவரை பாக்கணும், அவர்
1: என்ன
0: நடக்கணும்,
1: அதுக்கப்புறம்
0: ரெட்டிப்பு வேலை. அதனாலதான் நீங்க போவனா போவன நித்திர கொள்ள விடுங்க பாண்டு பேசுனது.
1: ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு ஐயா சிறுவர்
0: பூங்காங்க
1: பன்னெண்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சி என்ன நேரம் பண்ணிட்டு
0: இருக்காங்க. இன்னொரு விடயம், அப்பா வந்து சும்மா இருக்கேக்லயும் நல்ல குறைவு வந்து நான் கொஞ்சம் சுகமாகி எழும்பி இருக்கும் போது நடக்க மாட்டேன், அந்த பேப்பரும் பென்னும் வைச்சுக்கொண்டு அத இந்த வானொலிக்குரிய நிகழ்ச்சிகளை எழுதி கொண்டு செய்கிறேன். ஆனா கொஞ்சம் எழுதணும்னு சொல்ற தலை சுத்தி எல்லாம் வருது இன்னும் செய்யுதுன்ற நான் சொன்னேன், இதைத்தான் செய்யறீங்கப்பா, இத நிப்பாட்டுங்கப்பா, கொஞ்சம் கண்ண மூடுங்கப்பா, கொஞ்சம் மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல இல்லன்ட்டு அதுலதான் இந்த பாட்டும் பதவும் எல்லாம் பாருங்க எடுக்கிறாரு, இல்ல ரொம்ப கஷ்டம் அது, நிறைய நேரம் செலவழிக்கிறார், நிறைய நேரம் அதைத்தான் செய்கிறேன்.
1: மூளைக்கு வேலை அதிகமா இருந்த
0: அதிகமா குடுக்கற கண்ணுக்கு
1: வேலை தெரியல,
0: கண்ணுக்கு வேலை நிறைய,
1: கண்ணுக்கு வேலை மூளைக்கு வேலை
0: வேலை குடுக்கற. அப்ப அதனால என்ன செய்வது பாப்போம்.
1: என்னுடைய
0: மனம் ரொம்ப வம்பி போச்சு, எல்லாம் உலகத்துல எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன். இனி என்னவோ என்னட்டு தான் அப்பாவை பார்த்து பார்த்து பார்த்து அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆறுதெல்லாம் ஒரு சேரல இருந்ததும் இல்லனா நின்று நின்று அப்பாவுக்கு பக்கத்துல என்ன அதன் பலன் எனக்கு கடவுள் தான், அதாவது கண்ணன் என்னது என் கண்ணன் தான்
1: கடவுள் நம்ம பக்கம் இருக்காருமா, அதனாலதான் ஐயா இங்க வந்திருக்காங்க.
0: நிச்சயம்
1: அது நான் தான் யோசிச்சு அதை நடக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம பக்கம்
0: இருக்காரு,
1: நடந்துருச்சு
0: என் செல்வங்களுடைய பிரார்த்தனை ஒரு பக்கம். யாருக்கு என்னத்தை சொல்வதாரு சொல்வதென்று எனக்கு தெரியல, யாருடைய போனும் எடுக்க விருப்பம் என்ன, யாரும் எடுத்த உடனே எனக்கு அழுகதான் வருகிறது. ஒன்றும்
1: ஒரு நேரத்துல நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஒரு வாரமா பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க எடுக்கல அப்பா கிட்ட இருந்து வரல என்னன்னே தெரியல, எப்படி என்ன பண்றது ஐயா, இவ்வளவு தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்தும் ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு கைக்கு சுருங்கி இருந்து அம்மா கிட்ட பேச முடியலையே,
0: என் வாழ்க்கையில போன் கையில இல்லாமல் நான் இருந்ததில்லை. போன எப்பயும் வச்சிருப்பேன் நினைச்ச அப்படித்தான் இருந்தது, போனும் கையும் தான், இந்த போனே எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தது அப்பா நோய் எட்டி இருக்கு.
1: எனக்கு
0: இந்த போன்ல அன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு சொன்னார்கள், இவனோட போனுக்கு மட்டும் அடிக்கவே கூடாது, கால் பண்ணவே கூடாது, கிடைக்கவே கிடைக்க அந்த போனை வச்சுட்டு தலையை சுத்தி எறியுங்க, ஒன்றுமே எடுக்கிறாமே இல்லை. எனக்கு நான் யாரோட போன் காலும் நான் ரிசீவ் பண்ணேன். கொஞ்சம் எழும்பி எல்லாம் செய்யும் போதுதான் என் போனை தேடி போயிருந்து மெல்ல மெல்ல ஒருத்தருக்கும் என்ன செய்வது சரி, அது ஒரு காலம் ஏதோ ஒரு சுழற்சி வந்து போய்விடும்.
1: ஒரு காலத்தில் நமக்கு
0: அந்த திடீரென்று வந்தது, திடீர் அத துடிகரண்டு உடனே அது ஒரு இதா வந்தது. சத்தி எடுக்கும் போது நான் இந்த வாந்தி எடுக்கும் போது நான் நினைச்சேன் இது சும்மா அந்த செமியா பாட்டுக்கு வர வாந்தி எங்களுக்கு எல்லாம் வரும் தானே, ஏதாவது
1: ஒன்னும்
0: பண்ணாது, அந்த உபாத உணவுகள் சாப்பிட்டா பானை ஒன்றும் சாப்பிடுது
1: இல்லையே
0: ரெண்டுட்டு அவர் எடுக்கும் போது அதத்தான் நினைச்சு இருந்தேன். ஆனா அடுத்த அடுத்த நாள் பார்க்கும் போது அவருடைய கை கால்கள் முடியல எலும்பையில சொல்ல தொடங்கிவிட்டார். அப்ப அதெல்லாம் ரொம்ப எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ கஷ்டங்கள், அந்த படியால அவரை மெல்ல இறக்கி அதை கொண்டு போகும் அந்த அவ்வளவு நேரம் ஒரு அரை மணி தியானம் படிக்க ஒரு ஆறு படி இறக்கு அவரை மெல்ல மெல்ல மெல்ல
1: அவங்க தகவல் சொன்னீங்களா
0: எல்லா பிள்ளைகளும் வந்து உடனே வந்து விட்டார்கள் இல்ல, இரவோட இரவா எல்லாரும் வந்து அவர்களும் வந்து விட்டார், உடனே வந்து விட்டார். விஜய ராகவன் வாரார் பாப்போம் என்ன என்று பாப்போம். உங்களுடைய பாடலை தெரிவு செய்து கொள்ளுங்க, உங்களோட பாட்டு நாளைக்கு தான் அந்த பாட்டு கிடைக்கும், நல்ல ஒரு பாட்டா கொடுங்க, அது பதிவு பதிவு செய்யலாம், நல்ல கவிதை கொண்டு வாங்க, கவிதை சொல்லலாம், இதுல கதை
1: சொல்லலாம்.
0: எங்கே நீ ஒரு நிமிஷம் இவரை சந்திச்சுட்டு சொல்லுவோம், இல்லாட்டி அவர் பேசணும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். உங்களோடுதான் நினைக்கிறேன் நாகப்பன் நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம், இணையுங்கோ. அவர் நாகப்பனும் கால் பண்ணி இருக்கிறார், நான் கவனிக்கவில்லை என பேச்சோடு இருந்ததுனால. நாகப்பன் உங்களையும் எடுத்துடலாம், நாகப்பனையும் எடுத்துக் கொள்ளலாம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க ஐயா? எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்க எல்லாரும், நான் அப்பா எல்லாரும் எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா? உங்களை கொஞ்ச நாளா காணல, என்ன இருந்தது இந்த தளத்துல
3: மேலிடத்துக்கு
0: போய் எங்கெல்லாம் போய் போய் வரீங்களா? அப்படித்தான் நாங்களும் போய் வந்தோம் இப்ப எல்லாரும்.
3: எப்படி பாருங்க,
0: மழையெல்லாம்
3: விட்டாச்சு, மழை அந்த அளவு இல்ல,
0: அவ்வளவு பெரிய மழையா இருந்ததாக நாகப்பன்
3: அங்க இருந்ததுமா? நல்லா பெஞ்சது, இப்ப விட்டுருச்சு, இப்ப எல்லாம் நார்மலா தான் இருக்கு.
0: வெள்ளமா எல்லாம் வரையல இல்ல,
3: வெள்ளம் அந்த அளவுல இல்ல.
0: இந்தியாவிலேயே இந்த வெள்ளம் வராத மேட்டு பகுதி எந்த பகுதியே இருக்கும்? எந்த பகுதியா?
2: இமயமலை.
0: இமயமலையை விடுங்க, இமயமலை இமே மக்கள் வாழ்ற இடத்துக்கு.
3: அது வந்து ராஜஸ்தானா தான் இருக்குமா? ராஜஸ்தானா தான் இருக்கும்.
0: இல்ல உங்களோட தமிழ்நாட்டுக்கு எந்த பகுதி? தமிழ்நாட்டுக்குல
3: தமிழ்நாட்டுல எதையுமே சொல்ல முடியாது, எல்லாமே சமமான பகுதி தான்.
0: எல்லாம் சமம். அந்த பள்ளம் சில சில இடங்கள்ல வெள்ளம் ஆகுறது இல்லவா, ஒரு கொஞ்சம் மழை பெய்ஞ்சாலும் சில இடங்கள்.
2: சென்னை
3: இருக்கிறதுல அதிகமா வர்றது, அடிக்கடி வரக்கூடிய சென்னையா தான் இருக்கு.
0: சென்னை அது என்னன்னா அந்த டிரைனேஜ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, மூடி மூடி வீடு
2: கட்டிட்டு வீடு கடைகள்.
0: அதனால அது ஓடுறதுக்கு தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்ல.
2: மே மாசமே மழை வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாசம் மழை வரும்போது மே மாசமே எல்லாம் ரெடி பண்ணிடணும். வடிகால் வசதி எல்லாம் பார்த்து எப்படி எங்கெங்க இருக்கு, வருவாய் துறையும் அவங்க எல்லாம் செய்யணும்.
3: இன்னைக்கு மியூசிக் வரும்போதே நான் பதிவு போட்டேன், வருக வருக மீராமான்னு.
0: அப்பா நேற்று சொன்னது
3: அப்புறம் இல்ல, அப்புறம் பாதியில டெலிட் பண்ணிட்டேன். மறு ஒளிபரப்பா இருக்குமோன்னு திரும்ப நீங்க நேரத்தை சொல்லவும் தான் சரி இன்னைக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு தான் திரும்ப பதிவை போட்டேன். எப்படி பாருங்க, யோசிக்க வேண்டியிருக்கு.
0: இப்ப இந்த நிகழ்ச்சியை இன்னொரு நாளைக்கு போட்டா, இல்ல இல்ல இந்த நிகழ்ச்சியை இன்னொரு நாளைக்கு போட்டா எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. இல்ல மறுபடி வேற பிள்ளைன்னு சொல்றேன்னு இல்ல.
3: அதே நேரம் வரணும்ல. அது ஒரு 10:30 வந்ததுன்னு வச்சுக்கோங்க,
0: அது பிள்ளை மாதிரி 9 மணிக்கு வந்தாப்புல, 9 மணிக்கு வரும். அது திருநேரம்
3: அப்ப நீங்க என்ன செய்யணும், அதே 10:10 வர மாதிரி போடணும்.
0: போடணும் சரியா இருக்கு. அப்பதான் இல்ல எப்படி சொல்லி தராரு சொல்லுங்க.
2: மீராம்மா அவசர இன்னைக்கு அவசர செவிலியர் தினம், இன்னைக்கு அவசர செவிலியர் தினம்
0: இன்னைக்கு.
2: அதுல வந்து நீங்களும் ஒரு செவிலியரா இருந்தீங்க ஐயாவுக்காக. ரொம்ப இந்த அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாத்திரை மருந்துகள் ஊசிகள் நடைபயிற்சிகள் உடற்பயிற்சிகள் எல்லாமே செய்து கொடுத்துருங்க. பாட்டியும் போட்டு முடிக்கிறது 1:30 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பாட்டு 22 பேருக்கு பாட்டு போறேன்னா
0: என்ன ஆச்சு? அதான் நேற்று அந்த பாட்டு எல்லாம் அடுத்த நாள் கொடுக்கலாம் எழுதி வைங்க சொல்லிட்டு என்ன பாட்டு போட்டு கொண்டிருக்கேன்.
3: நானுமா நானு முந்தா நாள் தானே வந்தாரு, நேரத்தெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சு நான் தூங்கிட்டேன் நேரத்துல.
0: நேற்று நல்ல நிகழ்ச்சி ஒன்று போச்சு, அந்த பொக்கிசம் நல்ல நிகழ்ச்சி
3: போயிருக்கு.
0: நல்ல நல்ல நல்ல எல்லாரும் வந்தாங்க சொன்னாங்க. பாட்டு அப்பாங்க இன்ட்ரெஸ்ட்
2: ஆயிட்டேன்.
0: அப்பா 9 மணிக்கு வந்துருவாரு, நான் தான் லேட் ஆகணும். அப்பா தண்ட 9 மணின்னு சொல்லிட்டேன். நான் ஒவ்வொரு 9 மணிக்கு தான் போறேன். 6 மணிக்கு சின்ன பிள்ளை
2: மாதிரி எங்க பணி நிக்க வேண்டிய
0: என்னட்ட சரியான வாக்குவாதமா இருக்கிற. அதுல என்னடா இதுல வராதவர்கள் அங்க நிறைய பேர் எல்லாரும் தவிச்சு போவாங்கம்மா, நேர் நேரம் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையா என்ன உடம்பு மட்டும் இல்ல மனமே இன்னும் சரியா இல்ல. அப்பா என்னடா நேர் வேணாம்
2: நிகழ்ச்சிகளை கம்மி பண்ணிக்கிட்டு மத்த நிகழ்ச்சிகளை ரெஸ்ட் கிடைக்கணும். நல்ல ஓய்வு கிடைக்கும்.
3: அது மாதிரி ஒரு ரெண்டு நிகழ்ச்சி விடாம செஞ்சா கரெக்டா இருக்கும், வாரத்துக்கு ஒரு மூணு நிகழ்ச்சி மட்டும்.
0: இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அப்பா வந்து இப்ப ஒரு மனத்தியாலும் தான் செய்வேன் வருவேன் அப்படித்தான், அப்பா மட்டுமில்ல நானும் தான், எல்லாரும் அப்படித்தான். இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த டைம் சரியா கட்டுப்படுத்த முடியாது, நேர்களுடைய வருகையும் அந்த பேச்சும் நாங்க எங்களை மறந்துடுவோம், அதுதான் நடக்கிறது. அப்ப அது அப்பாலையும் குறை இல்ல உண்மையிலேயே.
2: அவ்வளவு உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் எல்லா நேர்கிட்டையும் உடல்நிலை விசாரிச்சு எல்லாரையும் விசாரிச்சாங்க ஐயா, அதான் ஒரு சிறப்பு. இடையில வந்து நான் நல்லா இருக்கேன், குணமாயிட்டா, ஓரளவுக்கு குரல் எல்லாம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு குரல் கொஞ்சம் பாதி 50% நல்லா ஆயிட்டு எல்லா அன்பு உறவுகிட்டையும் பேசிட்டாங்க ஐயா, அதான் ஒரு இது.
0: அவர் சொன்னார்,
2: செய்ய மாட்டாங்க
0: சொன்னார், நாலு எல்லாம் 6 மணிக்கு சென்றாலும் என் அன்பு உறவுகள் எல்லாரையும் சந்திச்சுதான் மற்ற வேலைன்னு சொல்லிட்டு தான் வந்தவர் உங்களுக்குல என்ன. ராஜ்குமார் வந்திருக்கிறார், ராஜ்குமார் உங்களோட படம் இல்லாம அவர்
4: சாமியார
0: கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குது எனக்கு.
4: அப்படி அப்படிங்களா,
3: சங்க தலைவர்
4: கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நல்லவனாக்கலாம்னு பாக்குறேன்.
0: செல்வகுமார் நல்லவனா இருக்கிறது சாமியாட்ட படம் வச்சிருக்கார் குருநாதன் அப்படித்தானே, அதை எடுத்து விட்டு அவர் கெட்டவனாயிருவார்.
3: செல்வகுமார் நல்லவர் இல்லம்மா, ரொம்ப நல்லவர்.
0: அத மாத்தி விட்டு அவர் கெட்டவன் ஆயிருவார் ஐயா.
4: நானே நாகப்பண்ணையா சொன்ன மாதிரி இது மறு ஒழிப்பா இருக்குமோன்னு யோசனைலதான் எல்லாரும் இருந்தேன். அப்புறம் நாகப்பண்ணையா பேசுறத வச்சுதான் இது இது லைவ் தான் நடிச்சுட்டு உள்ள வந்தேன். எனக்கா ஒரே
3: சந்தேகம்,
2: உலக அவசர செவிலியர் தினம் தேதி சொல்லிட்டேன் கரெக்டா.
4: ஆமா ஆமா, அதனாலதான் உள்ள வந்தேன், கண்டே பிடிக்க முடியறதில்ல.
3: போன ஒரு இதுல எழுதியிருந்தோமே இப்ப வாட்ஸ்அப்ல
4: பாத்து பாத்தேன், அது பின்னாடிதான்
0: வந்தேன்.
2: சொல்லி
3: நீங்க
4: சொல்லணும் என்று 13ஆம் தேதி சொல்லி
0: சொல்லிடுறோம். இன்று 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021 பாருக்கு ஒரு வணக்கம் போட்டுருக்கார், பாருக் வணக்கம் வாங்க ஐயா. பாருக்கு அப்பா ஒரு
3: வணக்கம்
0: இல்ல காவாலி சிங்கம் வந்திருக்க.
4: என்ன அர்த்தம் அதுக்கு காவலி
0: எங்களுடைய இந்த இலங்கையில இந்த விசில் அடிச்சு இந்த பெண்களை பாத்துக்க விசில் அடிச்சு அப்படின்னு காவாலியா
2: தெரியும்,
0: அந்த கூட்டமா கிண்டல் பண்ணி அந்த கூட்டமா நின்று காவாலிகள் போல பையங்கள் இருப்பாங்கல்ல, அதத்தான் காவாலி பசங்கன்னு சொல்றது. காவாலி பசங்க
4: நாங்க எங்க பக்கம் மைனர்னு சொல்லுவோம்,
0: அப்பாட சொல்லுவோம் இந்த காவாலி என்ன பிள்ளைங்கள மைனர் சிங்கம் வந்திருக்க
4: மைனர் மைனர்
0: மைனர் சிங்கம் மேஜரா போனாலும் மைனரா தான் இருக்கு, மாறாது.
2: செஞ்சில செஞ்சில விஜயகாந்த் சொல்லுவோம், யாரோட அக்கா மகன் அண்ணனோட அக்கா மகன் ஒரு பாடல் இருக்குமே அம்மன் கோயில் கிடைக்காது அந்த அக்கா மகன், அதான் அந்த காவாலி
0: தனம். பாருக் வணக்கம்,
4: கடந்து போகும்
0: சன்னராஜ் மாமா வணக்கம், ஜெயவர் சாதிக்க அண்ணா வணக்கம், அண்ணாவும் கூட பிரார்த்தனைகள் அதை செய்திருந்த பாப்பம்மா ராமன். நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க, நாளைக்கு என்ன பாட்டு, நல்ல பாட்டா சொல்லுங்க, நாங்க பதிவு செய்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கறோம், நாங்க சரியான டைம் எடுத்துட்டு சொல்றேன். இப்ப 12 மணிக்கு உங்களுடைய நேர் நேரம், பதிவில் எழுதுற நேர் நேரம் வருகிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன அதுல கதை பொன்னியின் செல்வன் இல்ல தானே, அதனால மண்டே அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான், சனி ஞாயிறு எங்களுடைய ஜெயசக்தி வேலை அவர்களுடைய கதை வரும். அதுல அவங்க 12:30 தான் வரும், 12:30 12 மணிக்கு நேர் நேரம் வரும். இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்குன்றதை அவருக்கு குறிப்பிட்டுட்டு, நாங்க நேற்று ஒரு இடத்துல எடுத்து வந்திருந்தேன், நான் குறிப்பிட்டுட்டு அதை எடுத்து வரணும். இது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒன்று. நான் நினைக்கிறேன் என்னடா, நாங்கள் இந்த கதம்பம் எடுத்து வருவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தா உங்களுக்கு புரியும். ஓ, நேத்தியான் கதம்பத்து பாடல் போல போகிறது, இனி கதம்பம் தொடங்கும் நீங்க நினைப்பீங்க, அண்டு அப்படி எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கதை நேரம் சுயசுவத்தில எல்லாம் முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு வரலாம், முன் பக்கத்துக்கு அதை எடுத்து வந்துட்டு, அல்லாட்டி இவர இத எடுத்து வந்துட்டு சுயசுவத்திர கதை ஒன்று எடுத்து வந்துட்டு நாங்கள் இல்ல, இப்பொழுது நான் ஜெயசக்தி வேல் ஐயா அவர்களுடைய கதை கொண்டு வரேன். எங்களுடைய நிகழ்ச்சி தொடங்கும் முதல் ஒன்றொண்டா மீண்டும்.
3: ஆமா, இன்னைக்கு ஒரு கதை ஒளிபரப்பாச்சு,
0: 3 நாளா எடுத்து வருகிறேன். கதம்பம் தொடங்குவதற்கு முன்பாக ஜெயசக்தி வேல் ஐயாவுடைய கதை எடுத்து வருகிறேன். அது 12 மணிக்கு போனது, இந்த நேரம் போட்டா இப்போ கேட்காதவர்கள் கேட்பார்கள் அல்ல, அதனால எடுத்து
2: வருகிறேன்.
0: நல்லா இருக்கிறது நிச்சயமா. எங்க ராமனோட கதை சொல்லுங்க, சொல்லிட்டு உங்களோட கவிதையை சொல்லுங்க, மற்றவர்களை கேட்கலாம். விஜயராகவன், ராஜ்குமார், அப்பதான் அவருடைய கவிதை தெளிவாக கேட்கும். எங்கே போடுங்க
1: பாட்டு? வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாணம், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டுல எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், எல்லாமே வரிக நல்லா இருக்குமா, பாட்டு கேக்குறதுக்கு
0: கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. குயில மாதிரி, யானை மாதிரி,
1: எல்லாரும் விரும்புற பாட்டு, எல்லாருமே அனைவரும் விரும்புற பாட்டு பிடிக்கும்.
0: நல்ல பாட்டு இல்லையா?
1: ஆமா, நல்ல பாட்டு. கவிதை
0: எடுத்து வாங்க.

0: அமைதியா இருந்து போட்டு கவிதை சொல்லிட்டு சொல்லிடுவீங்களோன்னு
1: ராஜ்குமார்,
0: நான் உங்கள நாகப்பண்ட பக்கம் நினைக்கிறேன். சரியா?
2: சரிங்கம்மா,
0: நீங்க விடுபடுங்க, நான் இப்ப நினைச்சிடுறேன் உங்களை. எங்க கவிதை எடுத்து வாங்க.
1: நலம் நாடி நல்கிவா தென்றல் காற்று, நாங்கள் நலமோடு இருக்கின்றோம் தென்றல் காற்று. நலம் நாடி நல்கிவா தென்றல் காற்று, நாங்கள் நலமோடு இருக்கின்றோம் தென்றல் காற்று. குறை இருந்தால் நிறை செய்வோம் தென்றல் காற்று, நாங்கள் இறை பாடி புதி செய்வோம் தென்றல் காற்று. குறை இருந்தால் நிறை செய்வோம் தென்றல் காற்று, நாங்கள் இறை பாடி புதி செய்வோம் தென்றல் காற்று. அன்பை சுமக்க வைத்த தென்றல் காற்று, நீ அமைதி காக்கலாமோ தென்றல் காற்று. அன்பை சுமக்க வைத்த தென்றல் காற்று, நீ அமைதி காக்கலாமோ தென்றல் காற்று. இன்பம் சுமக்க வைத்த தென்றல் காற்று, நீ துன்பம் தந்திராதே தென்றல் காற்று. இன்பம் சுமக்க வைத்த தென்றல் காற்று, நீ துன்பம் தந்திராதே தென்றல் காற்று. கண்கள் கலங்குவதே தென்றல் காற்று, நாங்கள் கதி கலங்கி நின்றோம் தென்றல் காற்று. கண்கள் கலங்குவதே தென்றல் காற்று, நாங்கள் கதி கலங்கி நின்றோம் தென்றல் காற்று. உள்ளம் ஒருபோதும் தென்றல் காற்று, உன்னை நினைப்பதேனோ தென்றல் காற்று. உள்ளம் ஒருபோதும் தென்றல் காற்று, உன்னை நினைப்பதேனோ தென்றல் காற்று. நன்றிமா, வணக்கம்.
0: அருமை அருமை, இது அப்பாக்காக நீங்க எழுதிய கவிதை. ஒரு முறை நீங்க அதுல போட்டிருந்தீங்க.
1: அடுத்து
0: வரீங்களா?
1: காலை பொழுதின் கதிரவன், காலை பொழுதின் கதிரவன், என் கவலைகள் தீர்த்தவர் நீனோ. காலை பொழுதின் கதிரவன், என் கவலைகள் தீர்த்தவர் நீனோ. மாலை பொழுதின் மயக்கத்தில், என் மனதில் நின்றவர் தானோ. மாலை பொழுதின் மயக்கத்தில், என் மனதில் நின்றவர் தானோ. சோலை குயிலின் பாட்டால், சோலை குயிலின் பாட்டால், என் சோகங்கள் தீர்த்தது ஏனோ. சோலை குயிலின் பாட்டால், என் சோகங்கள் தீர்த்தது ஏனோ. இந்த ஏழை படும் பாட்டை நீர் தீர்க்கவில்லை யானோ. இந்த ஏழை படும் பாட்டை நீர் தீர்க்கவில்லை யானோ. நன்றிமா.
0: எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய வேணும். இந்த ஒவ்வொரு கவிதையையும் தனிப்பட்ட முறையாக நீங்கள் அப்பாவுக்கு எழுதிய கவிதைகள் எல்லாவற்றையும் நீங்க பதிவு செய்து எனக்கு அனுப்பணும், வாசிச்சு. உங்களுக்கு அப்படி பதிவு செய்ய முடியாது என்று சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் உங்களைய மற்ற கலையகத்துல எடுத்து உங்களை பதிவு செய்து எடுக்கிறேன். ஒன்றா ஒன்றா நீங்க வாசிக்க வச்சு நான் பதிவு செய்து எடுக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் அப்பா இங்க
1: நிகழ்ச்சி
0: எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு நாள் வச்சே நீங்க வாசிக்க வாசிக்க அவளத்தையும் நான் பதிவு செய்து
1: எடுத்துறேன்.
0: நிச்சயமா, உண்மை உண்மை.
1: என்ன கேட்டீங்க
0: இல்ல, நான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து எடுத்து வர்றதுக்காண்டி கவிதை. அப்ப நீங்க அதை எனக்கு
1: தந்துட்டீங்கன்னா
0: நிச்சயம்
1: உங்களுக்கு ஒரு கண்ணன் பாட்டு ஒண்ணு எழுதிட்டு வர்றாங்க, கண்டிப்பா வரும்.
0: வருதா?
1: கொஞ்சம் அதை கொஞ்சம் எழுதிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன்.
0: விஜயராகவன் போயிட்டார், பாட்டு சொல்லாம போயிட்டார், மீண்டும் வர வேண்டும். ராமன், நீங்க உங்களை நான் இந்த அடுத்த இணைப்புக்கு கூப்பிடுறேன், நீங்க இதுல கட் ஆகி கொள்ளுங்க. அதுல வாங்க எங்களுடைய ராஜ்குமார், நீங்க எனக்கு பாட்டு தாங்கோ, நாகப்பனும் பாட்டு தாங்கோ.
2: படம் அதர்மம்.
0: என்ன படம்? அதர்மம், அதர்மமா?
2: அதர்மம். அதர்மம். முத்துமணி முத்துமணி பாடல் வரிகள் சின்னஞ்சிறு
0: பாடி காட்டுங்க.
2: அது எனக்கு ரஞ்சிதா வேணும், சும்மா நான் பாட மாட்டேன். எங்க நாகப்பிள்ளையா வாங்க, நம்மளே பெட்டு போடுறாங்க மேடம்.
0: ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம். வணக்கம், அடுத்த இணைப்புல இருக்குமே நண்பு உறவு யாரு? ஹலோ, எங்க பெண் குரல்
1: கேள்வி?
0: உமையால்.
1: உமையால்
0: உமையால் உங்களோட உமையால். அப்ப நான் நேற்று பதிவு அட் பண்ணிட்டு இதுக்குள்ள எடுத்து போடலாம் என்று நினைச்சது யாரோட நம்பர் அது? மகன்லையா?
1: என் மகன் நம்பர். நான் நம்பர் மா?
0: சரி, அப்ப
1: என் மகனுடைய நம்பர்.
0: இது உங்களோட நம்பர்?
1: இந்த நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் மெசேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப்.
0: எனக்கு அனுப்பி விடுங்க, நான் அந்த நம்பரை பதிவு செய்துட்டேன்.
1: அனுப்பிருக்கேன்மா.
0: சரி சரி,
1: அனுப்பியிருக்கேன்.
0: உமையால் எப்படி இருக்கிறீங்க? உமையால் எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்களும் நன்றாக இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும். உங்களுடைய அன்பு எல்லாருடைய அன்பாலும் நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
1: ஐயோ, நீங்க உங்களோட குரல் எல்லாம் கேட்காம எங்களுக்கு எங்களால இருக்கவே முடியல. இரவு பொழுது ரொம்ப கஷ்டமா, நீங்க நேரத்து இருக்கணும்.
0: ஒரு
1: ரெண்டு
0: உமையான
1: ப்ரோக்ராம்ல நல்லா
0: உமையார் ஒரு நிமிஷம் தாங்க.
1: என்ன
0: இந்த நாகப்புரம் ராஜகுமார் ராஜ்குமாரும் சொன்னாங்க. அம்மா உங்களோட குரல் கேட்க முடியாத மனடுகண்டு. இப்ப என்ன சொல்றீங்க பாருங்க, உமையார் சொல்றாரு உங்களுடைய குரலை கேட்காம எனக்கு இருக்கலாண்டு.
2: நீங்க கேட்ட பாடல் போடுவாங்கல்ல, அதெல்லாம் எங்க அக்காவோட சதி, நம்பிடாதீங்க.
0: உங்களோட வாட்ச்மேன் சொன்னார், ஐயோ உங்களோட குரலை கேட்க இல்லாதம்மா நிறைய சொன்னார். நீங்க சொல்றீங்க உங்களோட குரல் கேட்காம அப்ப என்று சொல்றீங்க. அப்ப இது என்ன, யார
1: நம்புறது? பாட்டு இருக்க முடியவில்லை.
0: நல்ல சந்தோஷம். ஒரு பாட்டு
2: உண்மைம்மா.
0: என்னண்டே
2: அது வேணா உண்மை, டெய்லி கேட்பாங்க எங்க சகோதரி.

0: எனக்கு தெரியாதுங்கம்மா, இதெல்லாம் தெரியாது.
1: இது புது பாட்டு, புதிய பாட்டு, தெரியாதா உங்களுக்கு?
2: தெரியாதே.
0: இந்த
1: புது பாட்டு தெரியான்ற பாருங்க. இவர் சொல்ற தான் புது பாட்டு தான் கேப்பேன் நான் இடமே ஆளுட்டு சொல்லிட்டீங்க. புது பாட்டு ராஜகுமாரனுக்கு தெரியுமா?
2: என்ன
3: பாட்டு?
0: நாங்கெல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தோமா.
1: நீங்க பாட்டு கேக்குறீங்க, பாட்டு தெரியான்றீங்க. இந்த பாட்டு பாடி காட்டுங்க.
2: இல்லம்மா, கிளியரா கேட்கல. ரோஜா மலரே ராஜகுமாரி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி பாடி காட்டுங்க.
2: வீரத்திரும்
1: பாடி காட்டுங்க.
2: ரோஜாமலரே ராஜகுமாரி, ஆசை ஆசை கிளியே அருகில் வாராய்.
1: ரோஜாமலரே ராஜகுமாரி, ஆசை மலரே அழகிய ராணி, அருகே வரலாமா? என்ன அந்த பாட்டா?
2: ஆமாங்க ஆமாங்க,
1: அதே அதே.
2: ஆமாங்க.
1: சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு பாடல், எல்லார் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். நாகப்பன் கேட்காம இருந்தால கேட்டு பாருங்க அந்த சீனையும் பாட்டையும். உண்மையா
0: நாளைக்கு
2: இந்த காலத்து வார்த்தையே புரியன்றது இல்ல. அந்த காலத்து பாட்டு ரொம்ப அழகாவும் நல்ல வார்த்தையாவும் இருக்கு. இந்த காலத்து பாட்டு ஏதாவது இருக்கா, மீனிங் இருக்கா? ஓவர இசை, ஓவர இசை, ஏதோ கவிதையை வந்து பாட்டா, அதாவது ரைட்டப் வந்து பாட்டா பாடிடுறாங்க இல்லீங்கம்மா. சண்டை நம்ம அந்த காலத்து பாட்டு எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. எதுகை மோனை செயல் வடிவத்துல நல்லா இருக்கு. அதெல்லாம் கேளுங்கம்மா. இப்ப
1: பிறந்தவங்க இங்க இருக்கிறீங்க பாருங்க. நாகப்பன் ராஜ்குமார் மகாலிங்கம். என்ன ராமன் இதுல நான் பதிவு செய்யல போல இருக்கு. ராமன் ராமன் ராமன் உங்களுக்கு இருக்கா? நாகப்பன் ராமன் டைது இந்த எங்க எங்க ராஜ்குமார் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல பாருங்க, நீங்க இந்த காலம் வந்து சொல்றீங்க. அம்மா சொல்றா வணக்கம். நான் எங்களுடைய தாத்தா. வாங்க தாத்தா, வாங்க தாத்தா, வாங்க.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, வணக்கம் பேத்தி, வணக்கம்.
1: இவரெல்லாம் அந்த காலத்துல பிறந்தவன், ஆனா இந்த காலத்து பாட்டு தாங்க கேக்குறாரு.
3: அகலங்கய்யா வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம் ராஜ்குமார் ஐயா, வணக்கம் நாகப்பன் ஐயா, வணக்கம்
1: பொல்லூண்டி நடந்தாலும் இந்த காலத்து இளம் பாட்டு காதல் பாட்டு தான் இவர் கேக்குறாரு. கேளுங்க என்ன மகாலிங்கம் தாத்தா.
3: ஆமா, நாகம் போட்டு வீசுற மாதிரி காதல் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த பாடல் இணையத்துல கலக்கிட்டு இருக்குது.
1: என்ன பாட்டு?
3: நான் பாடுன அந்த பாட்டு
1: என்ன பாட்டு?
3: அந்த இதுதான்
0: அந்த மைக்கேல் மதன காமராஜன் பாட்டுமா.
3: பாட்டுல
0: எத்தனை பேர் நடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த
1: பாட்டி
3: படத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. பாட்டே எடுத்தேன்
0: மகாலிங்க ஐயா. நாளைக்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை பேர் அனுப்புறேன் பாருங்க, எத்தனை கிளிப் அனுப்புறேன் பாருங்க நாளைக்கு.
3: ஆனா அத்தனை நல்லாதான் இருக்கு ஐயா, நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுதான் தாங்கல.
0: ஒரே பாட்டை எத்தனை பேர் பாடுறாங்க, எத்தனை டிசைனா இருக்கு பாருங்க.
3: விதவிதமா இருக்கு ஐயா, விதவிதமா தான் இருக்கு.
1: சரி, இப்ப நான்
0: ராமன்
1: இதுல பதிவு இல்ல போல இருக்கு. என்னடா நான் ராமன் என்று அடிச்சு வரல எனக்கு. பாப்போம் இதுல நினைச்சுக்கலாம்.
0: அவர் நம்பர் என்ன நம்பர் தெரியலையே.
1: ராமன் இப்ப உங்களை எல்லாரையும் வச்சுக்கொண்டு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் இத நீங்க சரியா இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த எக்ஸாம் எழுதுறீங்க இல்ல, அத பரீட்சை. ராமன் வணக்கம். ராமன் ராமன், நீங்க என்னுடைய அந்த வெங்கடாசலபதி நம்பர் நீங்க பதிவு செய்து வச்சிருக்கீங்களா?
4: இருக்குமா? இருக்குமா?
1: அப்ப நான் அதுல என்ன அது சரிதா ராமன் மட்டும்தான் வருது எனக்கு உங்களை காணலையே அதுல. சரி நான் இந்த ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு நீங்க யார் யார் என்ன பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். சரியா இந்த பரீட்சை நடக்குதல்ல, எக்ஸாம் நடக்குதல்ல, எக்ஸாம் நடக்குதல்ல,

0: பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும், சரியா? எழுதி கொண்டிருக்கும் போது பார்த்து பார்த்து எழுதுறத அந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து பாப்பாங்கல்ல அவங்க, உண்டைய முடிஞ்ச உடனே அவங்க எல்லாம் கிட்ட
1: வந்தோன்னா ஒரு
0: அப்ப கிட்ட வந்து ஒரு பையன், ஒரு பையன் எழுதுற பையன் அவர் வந்து கேட்டார், என்ன செய்யற என்ன எழுதாம இருக்கிறான்னு கேட்டார் ஒரு பையனை பார்த்து. அவன் யோசிச்சு கொண்டிருக்கும் போது உடனே அவன் உடனே நிமிந்து பார்த்து அவன் கேட்டான், நீங்க யாருன்னு கேட்டான் அந்த பையன் அவரை பார்த்து. அப்ப உடனே அவர் சொன்னார், தான் யார் என்றுதான் அந்த பையனுக்கு புலப்படுத்துற ஒரு வார்த்தையில சொல்ற, சரியா?
2: அவரு மேற்பார்வையாளர் சொன்னாரு, நீ மேற்பார்வையாளர் மேலே பார்த்துட்டு போவதுதான்.
0: அந்த பையன் அவர் கோபம் கொண்டு போறாருன்னு சொன்னா அந்த பையன் என்னத்த சொன்னான் என்றது என்று கேக்குறதுதான். நீங்க பதிலளிச்சுட்டு எங்க பாத்தீங்க நீங்க? நானும் என்னத்துல பாத்துறேன்னு தெரியல, நானே மறந்து போனேன். எங்கேயோ ஒரு படத்துல வந்தத படம்
3: இல்ல ஒரு புக்ல ஜோக்ல வந்தது,
0: ஜோக்ல வந்தது,
1: ஜோக்
0: வந்தது. சரி, எங்க உமையாள், உமையாள்
4: சொல்லுங்கம்மா.
0: எங்க நீங்க ஒரு
4: சொல்லுங்க,
0: ஒரு ஒரு விடுகதை சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதை சொல்லுங்க, இவங்க கண்டுபிடிக்கட்டேன். எங்க பாப்பா கட்டிக்காரு விடுகதைகள் தெரியுமா?
4: விடுகதை தெரியுமா?
0: ஒன்று சொல்லுங்க. இங்க இளம் பையங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்க, துள்ளி குதிச்சு கொண்டு சொல்லுவாங்க. இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இருக்காங்க. எங்க மகாலிங்கம் கூட பாட்ட சொல்லுங்க.
4: கால் இல்லை அண்ணா,
0: கால் இல்லை
4: ஆனால் ஆடுவாள்,
0: ஆனா ஆடுவாள். யார் அவள் சொல்லுங்க பாப்பா?
4: ஆடுவான்,
0: ஆடுவான். கால் இல்லை ஆனால் ஆடுவான், அவள் இல்ல ஆடுறது, அவன் ஆடுறான். சொல்லுங்க. மகாலிங்க சொல்லிட்டார், பம்பரம் பண்றார்.
4: இல்லம்மா இல்ல,
0: ஐயா நீங்க எதுக்கு சொல்லுங்க?
1: நீங்க அவங்கள சொல்லிட்டாங்க,
0: நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன பிள்ளைல யாரு அந்த சின்ன நர்சரி ஸ்கூல்ல வச்சு படிப்பிக்கிற மாதிரி இருக்கு
3: பாருங்க.
0: நாலு பேரும் கண்டுபிடிக்கிறது, நீங்க சின்ன நர்சரி ஸ்கூல்ல படிக்கிற புள்ள மாதிரி டக்குன்னு சொல்லிட்டீங்க.
4: பாப்பா சொல்லிட்டீங்களே பம்பரம் சொன்னீங்க,
0: இல்ல
4: அது இல்லன்னு சொல்லிட்டு.
0: அது ஒரு ஆள் பம்பரம் வந்தார், மற்றவர் கண்டுபிடிக்கணும் இல்ல. அப்ப என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்னொன்று எடுத்து வாங்க.
4: இருங்க, என்ன ஒண்ணு எடுத்துட்டு வாங்க,
0: இன்னொன்று எடுத்து வாங்க. வேற யாருக்கு தெரியும்? மகளிங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க. மகளிங்க
1: அந்த பாட்டுதான் மைக்கேல் மதன காமராஜர் படத்துல, வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் புதாலம் சுகவாசம்.
0: யாரோ ஒரு ஆள்
1: காதல் மன்ன நானும் கண்ணனானாலும் அலங்காரமா,
0: வச்சாலும் வைக்காமல்
1: போனாலும் மல்லி வாசம் அது புத்தாள
4: சுகம்.
0: சொல்லுங்க நீங்க.
4: பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க முடியாது,
0: பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க முடியாது. சொல்லுங்க என்ன?
2: அது கோம்பு, கோம்பு
0: என்னது?
2: சீப்பு,
0: சீப்பு, சீப்பு, சீப்பா.
4: கரெக்ட், கரெக்ட்.
0: அப்ப நாகப்பனுக்கு பாப்போம், நாகப்பனுக்கு ஒரு ஒரு புள்ளிய போடும். அங்க நாகப்பனுக்கு ஒரு புள்ளி, நாகப்பனுக்கு ஒரு புள்ளி. எங்க நாகப்பன் கூட பாட்டு சொல்லுங்க. இன்னொரு இன்னொரு பழமொழி எடுத்துருவாங்க.
2: அம்மா என்னோட பாட்டு வந்து பாபு, பாபு திரைப்படம்மா.
0: பாபுல என்ன பாட்டு
2: உங்களுக்கு தெரியும்? பாட்டு என்ன பாட்டு?
0: பாபுல இதோ எந்த தெய்வம்,
2: அதே பாடல் தான்.
0: நல்ல பாட்டு. அது என்ன நீங்க அந்த காலத்துக்கு போயிட்டீங்க? அது என்ன இது, இது யோசிக்க வேண்டியது.
4: இவன் வாளுக்கும் வையகமும் நடுங்கும் அவன் யார்? இவன் வாளுக்கு இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார்?
2: தேளுமா?
0: தேள், தேள்.
4: எல்லாம் கரெக்டா சொல்றீங்களே.
0: நாகப்பன் வந்தா சொல்லு பாருங்க அம்மா. ஐயோ, அவர் யார் அந்த குரங்கு சொன்னது? குரங்கு சொன்னது யாரு?
1: நான்
4: தான்.
0: மகா நீங்க வந்து
1: வார்த்தை வாங்கினா இல்ல, நான் தான் மகாலிங்க.
0: மகாலிங்க
1: குரங்கு, குரங்கு,
0: குரங்கு, குரங்கு, குரங்கு, குரங்கன்னு சொன்னீங்க. நான் ராஜ்குமார் சொல்லிட்டாரா?
4: அம்மா அடுத்தது சொல்லவா?
0: சொல்லுங்க.
4: உயிரில்லாதவன், உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது என்ன? உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, நம்ம நித்தம் யூஸ் பண்ணறோம்.
2: கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்.
0: உயிர் இல்லாதவனுக்கு, உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு.
5: கட்டிலுமா? கட்டில், கட்டில்,
0: கட்டில்,
5: கட்டில்.
0: இல்ல கட்டில் என்ன அவன் கட்டில் பாருங்க ராமன் என்ன கட்டில் வர
5: கட்டில், கட்டில்
2: கட்டில சொல்றாருமா? கைத்து கட்டில,
0: கைத்து கட்டில,
5: கயிறு போட்டு
4: கட்டில,
1: சரிதான்,
5: கயிறு கட்டில்.
0: நாகப்பன் ஃபாரூக் எனக்கு நாகப்பன் உடம்பு எல்லாம் நரம்பு,
1: கைத்து
0: கட்டலாம். சரியா?
4: இல்ல
0: இல்ல, யார் சொன்னது கரெக்ட்? மகாலிங்க நீங்க வச்சிருக்கிறத கரெக்ட் கரெக்ட் நீங்க பூத்த கூடாது, பாவம் அவன்
1: பயந்துருவான். இதான் சொல்லிடுவாங்களா?
4: போட்டு வாங்குறாங்க,
0: நீங்க போடுறாங்க அந்த முதலாவது மாதிரி போடுறாங்க. நீங்க சொல்லிடுறாங்க கடைசி மட்டும் சொல்லிட்டேன். சரியா? சொல்லாதீங்க பாத்தீங்களா? அம்மா அப்படி சொல்லுவாங்க, இவர் ஒரு பொய்ய உண்டை சொல்ற.
1: ஒரு படத்துல சொல்ற மிரட்டி கேப்பாங்க, சொல்லிடாதீங்க, அடிச்சு கேப்பாங்க, சொல்லிடாதீங்க. என்னடா அதான் அடிச்சே கேப்பாங்க, சொல்லாது
0: சொல்லாத. சரி, எங்க அடுத்தது? அம்மா சொல்ல எடுத்துவாங்க. அதே அப்ப அம்மா வச்சிருக்கலாம். இனி வாங்க ஃபாரூக். என்ன மைனர்?
6: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: மைனர் சிங்க
1: வெத்தலை, வெத்தலை, வெத்தலை.
0: சரியா?
4: ஹலோ,
0: சரியா?
4: என்ன அதுக்கு விடை வேணுமா?
0: வெத்தலையா
4: விடை? இல்லம்மா விடை வேணாவா? அந்த விடுகதை,
0: விடுகதை நீங்க முதல்
1: சொன்னாங்க
0: என்ன
4: விடை
0: உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க சொல்லாதீங்க. அவர் சொல்ற வெத்தலையாண்டு.
4: இல்ல இல்ல
2: இல்ல, என்ன கேள்வி என்னன்னு தெரியல.
1: உயிர் இல்லாத
0: உடம்பெல்லாம் நரம்பு.
4: அடுத்தது சொல்லுதா விடுகதை?
1: அதே ஓடுது, அதே முடியும்.
6: வணக்கம், வணக்கம், வணக்கம். கேட்டு வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: நன்றி,
1: வணக்கம், வணக்கம், வணக்கம்,
6: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: என்ன பட்டம் கொடுத்தாலும் நன்றி,
0: நன்றி.
6: அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் சொல்லலாம்.
0: என்ன ஐயா சொல்லுங்க?
6: அல்ல அந்த அவங்க ஏதோ சொன்னாங்களோ ஒரு நர்ஸா எமர்ஜென்சி நர்ஸ்கள்
1: எமர்ஜென்சி நர்ஸ்.
6: ஆமா, அதே மாதிரி இன்றைக்கு வந்து இன்னொரு முக்கியமான வந்து இன்று உலக பிரா அணியாத தினம் உலகெங்கும் அக்டோபர் 13ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. மார்பக புற்றுநோய் குறித்த சிரிக்க வேண்டாம், மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பிரா அணிய இயலாது என்பதால் அவர்களது உண்மையான உணர்வுகளை உருவாக்கும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது வந்து அவங்க
1: நன்றி.
0: பாருங்க நியூஸ்ல எத்தனையோ விஷயம் அவர் சொல்லிக்கொண்டு போறேன்.
1: ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் இறந்திருக்காரு அத சொல்லிருக்கலாம்.
6: அது ரேத்து ரேத்து ரேத்து சொல்லிட்டாயா?
0: எத்தனையோ விஷயம் சொல்லி
2: அம்மா யாரு யாருக்கு எதை விட்டாலும் அதத்தனமா எடுத்துக்குவாங்க.
6: உண்மையாமா? அது உண்மையான இது அதிக விழிப்புணர்வு வரணும்ல.
0: ஆனா அப்படி அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அதுக்குரிய அது போடுற மாதிரி அதே மாதிரி செய்து குடுக்கறாங்க ஐயா. அந்த அந்த பிரா செய்யறாங்க இல்லாதவங்களுக்கு இருக்கிறத ஒற்ற பக்கம்ட்ட ஒற்ற பக்கம் அப்படி செய்து குடுக்கறாங்க. போடாம இல்ல பெண்கள் அது இல்லாட்டி அந்த அழகு இருக்காதுன்னு அந்த புற்றுநோய் வந்து அத கிளியர் பண்ணி விட்டா பிறகு அந்த மார்பகம் மாதிரி அதே பிரா செய்து குடுக்கறாங்க. ஒரு பக்கம் அண்டான இரண்டு பக்கம் அண்டான இருக்கிறது
1: அவர்கள் தையல்ல அதே மாதிரி ஒரு வருது
0: இல்ல அப்படியே பிரா விக்கிறது அந்த
1: மெடிசன்
0: அப்படியே ஸ்பஞ்ச் இதை வச்சு செய்யறாங்க. அது எத்தனையோ பேர் நான்
1: பாத்துருக்கேன்.
0: அது இல்லாத நாளண்டு என்னண்டு இவங்க இதை கொண்டாடினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதாவது அது அது போட முடியாமல் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். சில சொல்ல முடியாது. ஏனென்றா அந்த மார்பக புற்றுநோய் என்பது சில பேருக்கு அது ஆறாமல் எத்தனையோ மாதக்கணக்கு வருடக்கணக்காக
1: இருக்கிற மார்பக புற்றுநோய் வர்ற காரணம் என்ன தெரியுமாங்கம்மா உங்களுக்கு?
0: என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: சரியா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்காது, பால் கொடுத்து பின்பு அதை மசாஜ் பண்ணி விடாம இருக்கிறது இந்த காரணத்தினாலதான் மெயினா வந்து மார்பக புற்றுநோய் வருதான்.
0: தாய்ப்பால் கட்டி பட்டிருந்தா
6: அடிக்கடி
1: பால் அதே மாதிரி பால் வந்து குழந்தைங்களுக்கு இல்லாம நிப்பாட்டும் போது அதுக்குள்ள இயற்கையான ஒரு வைத்தியங்களும் செய்து கொள்ளணும். இல்லன்னா அது மார்பக புற்றுநோய வளர்றதுக்குரிய கட்டி பட்டுடுச்சுன்னா பால் கட்டி எப்படி பால் டின்னல கட்டி போயிட்டுனா கட்டி கட்டியா வந்துருதோ அதே மாதிரி மார்பகத்திலையும் கட்டி உருவாக ஆகி கேன்சர் ஆயிடும்
6: சொல்லுகிறார்கள்.
1: சில பேருக்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு இல்ல. அது மார்பக புற்றுநோய்னா வெட்டி எடுத்துட்டா சரியா போயிடுது.
0: நிறைய
1: பேர் எங்க ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் இருக்காங்க
0: அவங்களுக்கு
1: மார்பக புற்றுநோய் எடுத்துருக்கு. ஹீமோ குடுக்கல இருக்கேன், ஹீமோ குடுக்காம இது பண்றாங்க மறுப்பூசி போட்டு லேசர்
0: பண்ணினாலும் அந்த லேசர் வந்து குடுப்பாங்க ஆரம்பத்திலே செய்யணும். அது வந்து புற்றுநோய் என்பது நாங்கள் எந்த இடத்துல எப்ப வருதுன்னு தெரியாது. இப்ப நாங்க வந்து எங்கட என்னது தாயாருக்கு முதல்ல நாக்குல வந்தது. அத இப்ப என்ன எப்படி வந்ததுண்டா, நீங்கள் இந்த உணவுகள் சாப்பிடும் போது மீன் முள்ளு இருக்கு இல்லையா, அல்லாட்டி கரவாட்டு முள்ளு, மீன் முள்ளு அல்லது ஏதாவது ஒன்று நாக்குல குத்தினால் நீங்க அது குத்திட்டு தானே அப்படின்ட்டு இப்படி தட்டி போட்டு போகக்கூடாது, கவனமா இருக்கணும். அது இருந்து கொண்டு அதனாலதான் ஏற்படுறது. அது ஏற்பட்டது எனது தாயா இருக்கு. அப்ப நாக்கு அப்படியே வெட்டி எடுத்தார்கள் அரவாசி அப்படியே ஒரு பக்கத்தால எடுத்து அப்ப வந்து லேசர் தான் கொடுத்திருந்தாங்க.
1: ஒரு பத்து வருஷமா தான் ஹீபம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி
0: இப்பதான். அதுக்கப்புறம் அந்த சரி மாறிட்டது என்று நாங்கள் இருக்கும் போது எனது தாயாருக்கு குழல் கேன்சர், அதாவது பெருக்குடல்ல வந்தது. அது எங்கேயோ ஒரு இடத்துல அது புலப்படத்தான் இருக்கும். அது
1: ஹீமோ எதுல தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமாமா?
0: அது எனக்கு தெரியா ஐயா. நான் எனக்கு ஹீமோ உண்டா எனக்கு பிடிக்காது என்றா எல்லாம் அந்த ஹீமோ குடுக்கறதால. இப்ப பாருங்க, ஹீமோ இல்லாமலே அந்த நாட்கள்ல இந்த புற்றுநோய்க்கு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சோமானவங்க நீண்ட நாள் இருந்திருக்கிறாங்க. ஹீமோவால ஹீமோ குடுக்க குடுக்க முடி கொட்டி ஆக்கள் எல்லாம் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு சரியான ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஹீமோ குடுக்கிற ஆக்களுக்கு கொடுத்து சரியா கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு கொஞ்ச காலம் தான் வாழ்றாங்க ஹீமோ குடுக்கறவங்க. அது அதை ஏன் குடுக்கறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அது குடுக்கும் போது அதனுடைய வேதனை சொல்லி
1: நாட்கள் கூட்டி அதால தர முடியுமா ஒழிஞ்சி நாட்களை இது பண்ண முடியாது.
2: மொத்தமா குணமாக்க முடியாது. கொஞ்ச நாள் வேணா இருக்கலாம்
0: இருக்கலாம்,
2: உடனே போறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு.
1: ஆமா, அந்த அந்த மருந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம நேயர்கள் உள்ளவங்க இப்போதைக்கு உள்ளவங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்கம்மா. அவங்க உடல்ல இருந்து
0: என்னதுல இருந்து
1: நம்ம நேயர்கள் ஒரு ஒருத்தருடைய நாம நாமத்துல இருக்கு அந்த பேரு, அந்த பேர்ல இருந்து எடுக்கப்படுற அந்த மருந்து.
0: பாம்பு விஷயத்துல இருந்து பாருங்க, நாகப்பன் அங்கேயும் உங்களை தான் இழுத்து கொண்டு வர்றார் பாருங்க.
1: நாகத்துல இருந்து எடுக்க நல்ல பாம்புல இருந்து எடுக்கப்பட்ட விஷத்திலிருந்து ஹீமோகோ தயாரிக்கிறாங்க.
0: இப்ப இவர் வந்து அந்த பிராவ கொண்டு வந்ததாலதான் இப்ப இதை நீடிச்சு கொண்டு போகுது. இல்ல செய்திய கேட்டவர் பாருங்க எது இவற்ற மூலையில டக்குண்டு அப்படியே பதிஞ்சு நின்ற
6: கண்டு.
1: அந்த பால் கட்டிய ஆரம்பத்திலே வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து மல்லிகை பூக்கு உண்டுமா?
0: என்ன செய்ய
1: பால் நிப்பாட்ட போறோம்னு மல்லிக பால் நிப்பாட்டுறான்னு ஒரு பெண்கள் வந்து நிப்பாட்டினா அம்மா நிப்பாட்டுறாங்கன்னா நிப்பாட்டி மறானாலே மல்லிகை பூவை வந்து வச்சு கட்டிக்கணுமா. மல்லிகை பூவை தொடுத்து அத வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த அணிகலத்துல உள்ளார வச்சு கட்டி இறுக்கி கட்டி வச்சிருந்தா அது வந்து அந்த பால் கட்டி கட்டி விடாம இருக்கு. இது வந்து நடைமுறையில இருக்கு.
0: நல்ல நல்ல மையம் இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. என்னடா உண்மையா இதெல்லாம் பகடியான விஷயம் இல்ல, தெரியாது. இப்ப சில நாட்டு வைத்தியங்கள் நாட்டு முறைகள் தெரியாது. ஆனா இப்ப நகரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சான்னுட்டு அவங்க அப்படி போவாங்க. அவங்களுக்கு தான் கூடுதலாக மற்ற இன்னொரு விஷயம். வணக்கம் வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
7: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
7: வணக்கம் அனைவருக்கும். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
7: அன்பு உறவுகள் அனைவருக்கும் நலமா இருக்கேமா.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்
7: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்ப ஐயா வந்து முக்கியமான தகவலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு, ரேடியோல கேட்டுக்கிட்டா இருந்தேன்.
0: யார் அது?
7: மகாலிங்க ஐயா.
0: சொல்லுங்க
2: ஐயான்னா வேற யாரு? ஒருத்தர் தான்
7: வேற யார்? இந்த இந்த பக்கம் வேற யாருங்கண்ணா இருக்கா? இன்னொருத்தர் படம் தெரியாம இருக்கு யாருமா?
0: அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அது அழகான ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை
7: அப்படியா? இல்ல இல்ல, மகாலிங்க ஐயா, மகாலிங்க ஐயா தான் கேட்க படம் இல்லாம வச்சிருக்காரு. பாத்தீங்க வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அவரு சொன்ன தகவல் வந்து
2: படம் உங்களுக்கு தெரியாதா?
7: தெரியல.
0: இல்ல இல்ல, இவர் விட்டு மாலிங்க மாதிரி இவர் விட்டு விட்டு விட்டு போட்டு எடுக்கிறார் பாருங்க. அது படம் இல்லாம இருக்கிற யாருன்னு கேக்குறார். அது அழகான ஒரு சின்ன பொம்பளை புள்ள அந்த கண்ணியை விட்டுட்டு.
7: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும், அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, ஒரு முக்கியமான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு.
0: ரோஜா மகள் அது.
7: ஓ அப்படியா, சரி சரிமா.
0: அவர் வந்து கதைச்சு கொண்டு வந்த அந்த விஷயத்தை சொல்லுங்க.
7: ஆமா, அதுதான் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லினாரு, கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல.
8: சுந்தர்குமார் உங்களுக்கும் நல்ல விஷயமா அது.
7: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஒன்னும் இல்லன்னா அனுபவிச்சு தெரிஞ்சிருக்கணும். அத ரெண்டுமே
7: இல்ல இல்லம்மா, அதத்தான் கேட்டேன். என்ன சொல்றாரு இப்ப மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சலன்னு சொல்றாரு, அது எப்படின்னு தான் தெரியல. அதுதான் என்ன செய்யறது, ஏன்னா மொட்டை தலையில கொண்டு போய் மல்லிகைப்பூ
0: வைக்கிறது. நீங்க வடிவா கேட்காம வந்துட்டீங்க, உள்ள வரும்போது சொல்லி முடிஞ்சு. அதாவது
1: நீங்க நீங்க நீங்க விவரமான பெண்கள் கிட்ட, அதுவும் குழந்தை பெற்றவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவங்க அந்த
0: மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வைக்கிறாங்க மட்டும் கேட்டுட்டு உள்ளுக்கு வந்துட்டார். அது வரும்போது அவர் சொன்னார் அது எப்படி வைக்கிற, அத சரமா கட்டி அந்த இப்ப இவர் சொன்ன
1: குண்டுமல்லி,
0: குண்டுமல்லிய சரமா கட்டி ஃபாரக் சொன்ன அந்த பிராவுக்குள்ள வச்சு போடுவாங்க.
1: அணிகலங்கள்னு
0: சொன்னேன்,
1: உள்ளாடையில உள்ளாடையில வைக்கணும்,
0: உள்ளாடையில வைக்கணும். இப்ப புரிஞ்சதா? அது எப்படி இவருக்கு மொட்டை தலையில எப்படி
7: புரிஞ்சு?
0: அப்படிதான்
7: கேளுங்க.
1: அது இல்லனா மருத்துவர்கிட்ட போய் பெண் மருத்துவர் என்ன செய்யணும்.
7: ஒரு தடவை வந்தாரு அப்பா வந்து ஒரு இது கேட்டாரு, யோகாசனம் தெரியுமா அப்படின்னு. அது எல்லா யோகாசனமும் தெரியும், ஒரு இது அப்பா சாஸ்தாங்கமா உழுவத பத்தி சொன்னாரு, அது தெரியல நாகப்பன் ஐயாவுக்கு. அவர் விளக்கமா சொல்லும் போது இப்ப எல்லா டீட்டெயிலும் அவருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன கேக்குறாரு நான் பண்ணிக்க
0: பாருங்க, ஒரு சரி. இப்ப இந்த பிராவுக்கு சரியான தமிழ் என்ன எங்க பாப்போம்? எங்க இந்த புத்தகங்கள்ல பெரிய இப்ப பழங்காலத்து அந்த அரச இதுகள்ல எல்லாம் இருக்குது, உண்மையான தமிழ் என்ன பிராவுக்கு?
8: சொல்லுவேன்
0: நாகப்ப, உங்களுக்கு தெரியும்.
8: சரி,
7: அவருக்கு இல்லாம தெரியுதா? பரவாயில்லையே, நல்லா கை தேர்ந்துட்டாரு.
0: இல்ல உண்மையா பாக்கலாம். எங்க நீங்க இவ்வளவு சொல்லுங்க, எங்கட ஃபாரம் சொல்லுங்க, இவ்வளவு இதுல இன்ட்ரெஸ்டா வந்து.
1: அதுக்கும் அதுக்கும் அதுக்கு முந்தைய ரவிக்கைக்கு வந்து சொல்லுங்க. ரவிக்கை ரவிக்கை ஜாக்கெட்
0: ரவிக்கைக்கு
8: அதுக்கும் சொல்லலாம், அதுக்கும் சொல்லலாம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க அதுக்கும் சொல்லுங்க.
7: இதுக்கு முதல் நீங்க சொல்லுங்க ஐயா, இதுக்கு நீங்க முதல் சொல்லுங்க. அதுக்கு அப்புறமேட்டு சொல்லலாம். மாத்திருபூசத்தை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க இதுக்கு முதல் சொல்லுங்க.
8: இல்ல இல்ல யாருக்காவது ரெண்டுக்குமே நான் சொல்றேன்.
0: ரெண்டுக்கு நாகப்பனுக்கு தெரியும், அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நாகப்பன் கூடுதலாக இந்த கடல் புறா, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் கேக்குற. அப்ப அந்த அந்த அப்படியான கதையெல்லாம் அந்த வேர்ட் வருது, அது அழகாக இருக்கு. அழகாக நீங்க புலப்படுத்துறதுக்கு எழுதுறதுக்கு அதுகள்ல வருது
1: அந்த புத்தகம்.
0: ஒண்ணுதான்
1: அது, அந்த காலத்துல வந்து பிரா கிடையாது. ஆமா, ரவிக்கைங்கிறது நம்ம இப்ப நடைமுறை பாஷை, தமிழ் பாஷை கச்சை தான் அது, மார்பக கச்சை தான்.
0: மார்பக கச்சை மார்பு கச்சை ரெண்டுதான் வேற. மார்பு வடிவா நோட் பண்ணி வச்சிருங்க. இனி நீங்க சொல்லும் போது அழகா
8: உங்களுக்கு தேவைப்படுறது
0: நல்ல தமிழ். இது
6: ஆமா ஆமா நோட்
0: பண்ணிட்டேன்.
6: சரியா
9: ஆண்கள் அடையக்கூடிய
0: இல்ல கொஞ்சம் பாருங்க மாறிங்க கொஞ்சம் பாருங்க இல்ல மாறி
9: இது சொல்லி நான் கேள்வி கேக்குற நான் போனேன். ஆண்கள் மறைக்க வேண்டிய அதாவது மரும உறுப்பைய அணிவிக்கக்கூடிய ஆடைக்கு பேர் என்ன?
8: சரி சொல்லுங்க, யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க, நான் சொல்றேன்.
9: தெலுங்கு பார்த்து தெலுங்கு
8: அதுக்கு
7: கோவணம்
8: இல்லையா? சரி கோவணம் இல்ல
6: இன்னொன்னு
8: நான் சொல்லவா?
7: லெங்கோடு லெங்கோடு
9: ஜட்டிக்கு பேரு தான் லங்கோடு.
8: இங்கிலீஷ் பேர் மாதிரியே இருக்கு.
9: மாவீரர்கள் லங்கோடன் வந்தார்கள் அந்த இது கணக்கு.
8: அதத்தான் நான் சொல்லலன்னு பார்த்தேன்.
7: சொல்லிட்டேன் இல்ல அப்புறம்
8: செல்லகுமார் ஐயாவுக்கு ஒரு பிள்ளை.
0: இப்ப ஃபாரூக் உங்களோட பாட்ட சொல்லுங்க. நான் இப்ப உமையாள் நீங்க உங்களுடைய பழமொழி அந்த என்ன விடுகதைய கேட்க போறேன். அந்த எல்லாரும் சொல்றதுக்கு செல்வகுமார்
8: ஆன்சர் யாருக்கு தெரியும்? ஆன்சர் யாருக்கு தெரியும்?
0: உமையாள் இருக்கிறீங்களா நீங்க?
4: சொல்லுங்க சொல்லுங்க.
8: தூங்கி ஆறு மணி நேரம்
0: இல்ல இல்ல இல்ல இந்த சின்ன பசங்க பேசுறதெல்லாம் காதல எடுக்காங்க. இவங்க ஆராயறாங்க அது பரவாயில்ல, அது அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க கொச்சப்படுத்தாம ஆராய ஒழிக்கிட்டா அது அழகாக பேசி முடிச்சிடணும். கொச்சப்படுத்த இல்ல.
8: சரி சரிங்கம்மா, அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா யாருக்காவது?
0: எங்க உடம்பெல்லாம் நிரம்பு உயிர் இல்லாதவன்.
8: அது யாருக்கு தெரியும்? நான் சொல்லவா?
7: நானும் சொல்லலம்மா.
8: கிடைச்சிடும்
7: வேற ஏதாவது சொல்லட்டும். மாட்டி விடுறதே வேலையாக போச்சு.
9: அவர் ஒதுங்கி நின்னாரு. ஞானி ஞானி அவரு ஞானி ஞானி சாணி இல்ல ஞானி
0: அவ்வளவும் எல்லாம் தரமான
9: மருத்துவ குணம்
0: சாணி. அது எத்தனை விஷயங்களுக்கு பாவிக்கிறோம் நாங்க. சரி எங்க சொல்லுங்க செல்வகுமார் யாரு
7: என்ன
0: என்ன? உடலெல்லாம் நரம்பு நரம்புகள் இல்லாதவன். அது உமையாள் அம்மா கேட்டது. சொல்லுங்க அத நீங்க கேட்டீங்களே அந்த அழகான பொண்ணு யாருண்டு? அது உமையாள் அம்மா.
8: ரோஜா மகள். ரோஜா மகள்.
7: வணக்கம்மா வணக்கம்.
0: இப்பதான் இவ்வளவு நேரம் செல்வகுமார் வாய் விட்டு மனசார பேசல. யார் இந்த சின்ன பொண்ணு? யார் இந்த சின்ன பொண்ணு? இப்பதான் வணக்கம் அம்மா. சரியா
8: இல்ல இல்ல அவர் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு? நம்ம கடையில இருக்கிறத விடவா அப்படின்னு நினைச்சிருப்பாரு.
0: ஒவ்வொரு நாளும்
8: நீங்க சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்கல்ல.
0: அங்க கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு சரியான மெல்லி மெல்லிதா இருந்துதான். உடல் சரியான மெலிஞ்சு கொஞ்சம் தகதகண்டு இல்லாம சரியான வாட்டமா இருந்த புள்ள. இப்ப இவரு எத்தனை மாதம் இப்ப நீங்க வேலைக்கு போய் செல்வகுமார்?
7: ரெண்டரை மாசம்.
0: ரெண்டரை மாசத்துல இந்த அந்த புள்ள இப்ப 60-70 வைக்கல ராத்தன்ல இருக்கு. இப்ப நல்லா வந்து நான் குழுக்குள்ள
7: அப்படியா எனக்கே தெரியாது.
0: எல்லாம் எல்லாம் செல்வகுமார் கொடுத்த பிரியாணி தெரியுமா?
2: பிரியாணி இல்ல தக்காளி, தக்காளி பிரியாணி,
7: தக்காளி பிரியாணி.
0: மஞ்சளாமா வணக்கம். மஞ்சளாமா
7: நாக்கமா? நாக்கமா
0: இல்ல
7: வணக்கம்.
2: வணக்கம்மா, வணக்கம்மா, மஞ்சளாமா வணக்கம்,
7: வணக்கம்மா, வணக்கம், வணக்கம் அம்மா, மஞ்சளாமா வணக்கம், வருக வருக.
0: எங்க உமையாளம்மா?
7: வணக்கம்.
0: அது நாக்கு இல்ல, நாக்கு இல்ல, நாக்குன்ற நாக்கு இல்ல, உயிர் இல்லாதன்னு சொல்லி இருக்கிறாரு.
7: அது நாக்குக்கு உயிர் இருக்கு, நாக்குக்கு உயிர்.
2: எனக்கு எனக்கு புள்ளி குடுத்துருங்கம்மா. அது பாய்.
0: பாயா உமையா?
7: உங்களுக்கும் புள்ளி இல்ல,
0: நீங்களும் சரியில்ல.
2: நான்
7: நினைச்சேன் நீங்க பாயா, இன்னைக்குதான் தெரியும் நீங்க பாய்.
0: இல்ல நாங்க ஒரு நாளும் பாவிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்க
7: பண்ணணுமா?
0: எல்லாரும் ஒவ்வொரு
7: நாளும்
0: உபயோகிக்கிறோமா? உபயோகிக்கிறோமா?
4: இல்ல இல்ல இல்ல உபயோகிக்கிறது இல்ல.
0: எல்லா வீட்டுல பதில சொல்லிடுறாங்க இவர் விட்டு விட்டு.
7: இல்ல இல்ல ஒன்லி சொன்னாங்க, அதுக்கு என்ன அதுன்னு சொன்னா தானே தெரியும்.
0: ஒன்லி அங்கல என்ன
4: நரம்பு
2: அந்த வலை, வலை மீன் வலையா?
0: குடை
7: குடை
0: குடை சரிதானே?
7: எதுக்கு குடைதானம்மா?
4: இல்லீங்க மீன் வலை.
0: ஐயோ
7: மீன் வலை
2: அம்மா எனக்கு தான்மா புள்ளி.
0: மீன் வலை
7: கரெக்ட் சொன்னாங்க, எதுக்குதான்
4: என்ன
0: என்னண்டு
7: நம்ம அறிவாளி ஆக
0: முடியாது. நாங்க மாய அப்படியே கட்டி வச்சுட்டு மற்றவங்க சொல்ல விட்டு சொல்லலாம். சரியா? எங்க சொல்லுங்க,
7: நாகப்பன் கடைசியா
4: சொல்லுங்க. தொட்டு பார்க்கலாம், வெட்டி பார்க்க முடியாது.
0: தொட்டு பார்க்கலாம், வெட்டி பார்க்க முடியாது. அது என்ன?
7: வெட்டி பார்க்க முடியாதா?
0: எட்டி பார்க்க முடியாதா?
7: எட்டி பார்க்க முடியாதா?
0: தொட்டு பார்க்கணும்,
7: எட்டி பார்க்கலாமா? எட்டி பார்க்க முடியாதா?
0: மலை.
7: அப்ப இது இது வந்து மகா மகாலிங்க ஐயா தான் சொல்லணும்.
0: மலை மலை தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது.
7: அது என்ன?
0: பனைமரம், தென்னமரம்.
4: நானோ
7: தென்னரு
0: நானோ கிணறு எட்டி பாக்கலாம். இல்ல
2: கிணறுனால எட்டி பாக்குறது கிணறு.
7: தொட்டு பார்க்க முடியாதுல்ல, அது கிணத்து போய் எங்க தொட்டு பாக்கி எட்டி பார்க்க முடியுமா? மகாலிங்க நீங்க தான் சொல்லுங்க,
4: எட்டி பார்க்க முடியாதுல்ல.
0: இந்த இடையில பாருக்கும் கூட பாட்ட சொல்லுங்க.
7: தொட்டு பார்க்கலாம்
4: கனடா ரோஜா, கனடா ரோஜா இல்ல காட்டு ரோஜா.
0: காட்டு ரோஜா
4: சின்ன சின்ன கண்ணனுக்கு, சின்ன சின்ன கண்ணனுக்கு
7: என்ன வேண்டும்? என்னுடைய பாடல்
4: மெஞ்சார் இல்ல எஸ்எஸ்ஆர்
7: எஸ்எஸ்ஆர் தான் எஸ்எஸ்ஆர்
1: நல்ல பாடல்.
6: நாளைக்கு எத்தனை மணிக்குமா வருது? 12:30
4: இல்ல இல்ல
7: 2 மணி 2 மணிக்கு 1:30 2-3 மணிக்குள்ள வரும்.
4: இருக்கலாம் அப்படியே வந்தது செல்வகுமார்.
6: ஆமா ஆமா
7: ஆமா ஆமா கேட்டேன்.
4: அப்ப சரி அப்ப சரி அப்ப சரி அப்ப சரி அப்படி அப்படியே சரியா. செல்வகுமார் சொல்லுங்க உங்களோட பாட்டு.
7: அம்மா எனக்கு வந்து வண்டொன்று வந்தது வா வென்று சொன்னது அந்த பாடல் காலை காற்று வச்சா பாடல்.
4: மஞ்சுளா அம்மா கேட்ட மாய கிடக்கு இந்த பாட்டு.
7: இல்லையே இந்த பாடல் நான் தான் கேட்டிருப்பேன்.
6: வந்தது
4: வந்தது அது வந்து காற்று ரோஜால தானே
9: வணக்கம் மஞ்சுளா அம்மா வணக்கம் சொன்னே.
4: விஜயராகவனுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு சொல்லுங்க. விஜயராகவனுக்கு
6: கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல
4: இல்ல கண்ணன் என்னும் மன்னன் பெயரை பாருங்க இதையும் புள்ளையாத்தான்
6: பெயரை சொல்ல சொல்ல
4: கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல
7: பூவாய் மாறும்
4: அவருக்கு ரஜினிகாந்த் பாட்டு அப்படிங்க
7: ரஜினிகாந்த் பொன்னியில் தாளம்பு
6: அண்ணாமலை
4: அண்ணாமலை
7: அது வேணாமா இந்த பாட்டை போடுங்க. இன்னைக்கு டிராபிக் பத்தி பேசினது
6: பொன்னியில் தாளம்பு
4: என்ன பாட்டு என்ன பாட்டு
7: கொண்டையில் தாளம்பு அது நல்லா இருக்கும் பாட்டு சூப்பரா இருக்கும்.
5: அண்ணாமலை
4: கொண்டையில் தாளம்பு
1: எங்க
4: மஞ்சுளாமா நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு.
10: தெருவிளக்குமா படம்
4: தெருவிளக்கு
10: போடையா ஒரு தடுதாசி
4: போடையா ஒரு
7: கடுகாசி
5: இவங்க
4: எந்த வருஷம் பழைய படமா இல்ல செல்வகுமார் பாடினார் பாருங்க அந்த பாட்டு எங்க பாடுங்க செல்வகுமார் செல்வம் செல்வம் நீங்க பாடுங்க செல்வம் போடையா கடதாசி என்று ஓடிட்டாருங்க பாவம் கடவுளே அந்த கடதாசிய பாடுங்க பாப்போம் போடையா
7: இல்ல போடையா ஒரு தடுதாசி அந்த பொட்டுக்குள்ள போடையா ஒரு கடுதாசி அந்த பாட்டு தானே
4: அப்படியா சரியா அம்மா அது சரியா
10: போடையா ஒரு கடுதாசி எல்லாம் பெண்ணோட நிலைமையை யோசின்னு வருதுமா
4: இதனால
10: ரொம்ப
6: அவர் அடிச்சுட்டாரு அடிச்சுட்டாரு
4: செல்வகுமார் பேச்சு போடையா கடதாசியா பாருங்க பொண்ணோட என்ன என்னம்மா போடையா ஒரு இந்த பொண்ணோட நிலைமையை யோசி பாருங்க இவர் பாருங்க எந்த பாட்டுல பொட்டிக்குள்ள போடணும்
7: பாட்டு கண்ணன் வராதுக்கு அந்த பாட்டு வந்துட்டாரா
4: கண்ணன் கண்ணன் வந்துருக்காரா
7: கண்ணனுக்கு போட்டிருக்கேமா
4: சரி போடணும் சரி எங்க உமையார்
5: கண்ணனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்ணன்
7: ஆமா
4: உமையார்
6: சொல்லுங்க
4: அடுத்த சொல்லுங்க
6: சொல்லுங்க
4: அடுத்த சொல்லுங்க
5: சரிம்மா
6: வேணா தெரியுமா
4: இல்லையா
7: எட்டி பார்க்க முடியாது
4: சொல்லுங்க
7: அது என்ன
5: நான் சொல்லுவேன்
7: அதுக்கு ஏதாவது குழு கொடுங்கண்ணா
4: இவருக்கு தெரிஞ்சிருக்கு குழுவும் எதுக்கு நீங்க சொல்லுங்க நான் அப்ப உங்களுக்கு
1: முதுகு முதுகு
5: முதுகு
9: முதுகு நான்
0: சொல்லிட்டேன் வச்சிருந்தீங்க நாகப்பன்.
2: ஆமா ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லலாம்னு பார்த்தேன்.
0: சரி மகாலிங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் தாத்தா கட்டிக்காரன். அடுத்தது எடுத்து வாங்க இங்க அடுத்தது எங்க
9: கட்டிக்காரன் இல்ல
0: என்ன என்னண்டு
4: அம்மா ஆற்றாடி நடப்பால் அகரை வைப்பான் அறுபத்திய அகரை வைப்பான்
0: ஆடி ஆடி நடப்பால்
3: பாம்பு பாம்பு
0: சரியா
4: அரங்கத்தை அது பாம்பு
0: பாம்பா
4: பாம்பு போய் பாம்பு அது ஆடி அடி
0: அது ஆடி ஆடி நடக்கும் அது நினைக்க நினைக்க நடக்கும் அது இல்ல யானை யானை
3: அனுபவிச்சுதான்மா
0: வந்திருப்பான் அடுத்தது
4: அம்மா அம்மா படுத்திருக்க மகள் ஓடி தெரிவாள்
0: அம்மா அம்மா படுத்திருக்க மகள் ஓடி தெரிவாள் அது என்ன எனக்கு எங்கேயோ அன்றைக்கு யாரோ ஒரு நாள் கேட்ட ஞாபகம் இருக்கு.
3: பூசணி பூசணி பூசணி கொடி
0: பூசணி
3: கொடியா
4: பூசணி
3: படர்ந்து போகுது அது இல்லையா
0: அம்மா படுத்திருக்க
4: மகள் ஓடி தெரிவாள்
0: தெரிவாள்
4: மகள் மகள்
10: இதுதான் சொல்லுவாங்க
0: மகள் பூசணி கொடி இல்ல என்ன
4: பூசணி கொடி இல்ல
9: வெற்றில கொடி
7: அம்மி குழவி அம்மி குழவி
0: அதுதான் அதே அதே அம்மி குழவி செல்வகுமாருக்கு அதே அப்பா செல்வம்
9: முன்னாடியே வந்ததுனால அவர் சொல்லி
0: செல்வகுமார் அடுத்தது அடுத்த சொல்லுங்க
4: அம்மா மூன்று பெண்களுக்கும் ஒரே முகம்
0: மூன்று பெண்களுக்கும் ஒரே முகம் ஒரே முகம்
3: காற்றில்
4: கிடையாது
0: கிடையாது
4: மூன்று பெண்களுக்கு அது என்ன முடிக்கல அது போறீங்க
3: சொல்லுங்க
4: நடு பெண் காட்டிலே கடைசி பெண் வீட்டிலே
3: மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க
4: மூன்று பெண்களுக்கு ஒரே சொத்து மூத்த பெண் வந்து ஆத்துல இருப்பா
7: நான்
4: சொல்றப்பா
0: இல்ல செல்வகுமார் சொல்ற பாருங்க மூன்று பெண்களுக்கும் ஒரே முகம் ஒரு பெண் ஒரு பெண் காட்டிலே ஒரு பெண் ஆட்டிலே மற்ற பெண் வீட்டிலே இவ செல்வகுமார் சொல்லுவார்
7: பள்ளி ஓணம் முதல
0: முதல சரி
4: முதல எதுல இருக்கு
0: தண்ணீர் தண்ணில
7: தண்ணில தண்ணில
0: காட்டுல என்ன
4: காட்டுல
7: காட்டுல ஓணம் இருக்கும்
4: பள்ளி இருக்காதா
0: பள்ளி
7: பள்ளி வந்து நம்ம இதுலதான்
0: வீட்டுல
7: வீட்டுலதான் பள்ளி இருக்கு
4: சரிங்க சரிங்க
0: அப்ப நீங்க என்ன நீங்க என்னத்த வீட்டுல இருக்கு
3: அதான்
0: வச்சிருக்காங்க பாருங்க எங்க ஆனந்தன் நினைங்க செல்வகுமார் ஆனந்தன் நினைங்க
7: நினைக்கிறேன்
0: ஆனந்தன வடலூர் ஆனந்தன் நினைங்க எங்க சரி அடுத்தது சொல்லுங்க
4: இருங்க அடுத்த சொல்றேன் விட்டம் வீடு கட்டியும்
0: இல்ல இல்ல அவதான் சொல்லுங்க
4: போட்டு வீடு கட்டி விசிறி மாட்ட இடம் இல்லை.
0: என்னண்டு என்னண்டு என்ன சொல்லுங்க?
4: விட்டம் விட்டம் விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை.
0: விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை.
4: இடம் இல்லை
6: இடம் இல்லை.
0: சிலந்தி வலை.
5: சிலந்தி வலையா? சிலந்தி வலையா?
4: இல்லை இல்லை இல்லை
5: இல்லை.
0: ஆனது நினைங்க.
5: அரே செல்வகுமார் நினைக்கிறாரா?
0: செல்வகுமார் காணும் இல்ல, மீட் போட்டு இங்க
6: போயிட்டேன்.
7: போனவே மாட்டி போட்டான் இன்னைக்கு பையன், எல்லாமே மாறின மாதிரி இருக்கு.
0: சரி சரி,
7: நீங்க சரி சொல்லவா
0: சொல்லுங்க.
7: மூக்கு
0: மூக்கா
4: கரெக்டா? விட்டம் கையங்குதனமா?
0: மூக்கு. அப்ப அடே அப்பா செல்வகுமார் அங்க பதில்
7: போயிட்டு
0: அதுதான் நட கடவுளே, நான் பெத்த செல்வம் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறானே அப்பா.
7: கொஞ்சம் மாவு வச்சுட்டு கட்டிட்டாங்களோ என்ன
0: கடவுளே, என்னடா இது, நான் பெத்த செல்வம் இவ்வளவு அறிவாளியா வந்துட்டானே என்று சந்தோஷம்.
7: சீக்கிரத்துல ஓபன் பண்ணி உளறு தள்ளாங்களா? உண்மையோட இருக்கணும்ல. நம்ம யாருக்கு
0: அது பரவாயில்ல, நான் மோகனோட பேருக்கு தான் உண்டு போட்டிருக்கேன். சரி மோகனா சொல்லி தந்தா மோகனாக்கு தான் உண்டு. சரி எங்க வடலூர் ஆனந்தன் வணக்கம். வணக்கம் எப்படி இருக்கிறீங்க?
7: வணக்கம்.
0: ஆனந்தமான
6: நலமா இருக்கு, நலமா இருக்கு, நலமா இருக்கு. கண்டிப்பா.
0: என்ன லேட்டா வந்தீங்க?
6: இல்லம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தம்மா, வேற ஒண்ணும் இல்ல.
0: நல்ல காலம் நீங்க முன்னுக்கு வரையல, இந்த கட்ட பசங்க எல்லாம் என்ன
7: பேசிட்டு
6: ஆனந்தன் தபாசால ஆனந்தன் அப்ப வெளியே சொல்லுவாரு.
0: ஆனந்தன் நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க ஐயா. என்ன பாட்டு?
6: ஒரு பாடல் கொடுக்கணும். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: எங்க வீட்டுக்கு
6: சும்மா ஒரு வாரமா நின்றுட்டு இருந்துப்பாங்க, வேற
7: ஒன்றும்
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதுக்குதான் வர போறேன் நான் கதை. அது நீங்க கை கட்டினது வாய் கட்டியல சொன்னீங்கல்ல, அது அது அது நீங்களும் பாத்தீங்களா? யாரு ஆனந்தனும்
6: சொல்லுங்க.
0: ஆனந்தம் பாத்தீங்களா அந்த படம், மாந்தோப்பு படம்?
6: படம் பார்த்தேன். படம் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். எங்க வீட்டு பிள்ளை தானே?
0: இல்ல அந்த படத்துக்கு
6: சொல்லுங்க.
0: ஆனந்தன் கருப்பையிலுமா அந்த படத்தை?
7: ஆனந்தனுக்கு
0: போடுங்க. நீங்க சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல. அந்த அந்த கையும் அந்த மகங்காயும் யாருடைய சொல்லுங்க பாப்போம்.
7: நான்
0: அங்க வந்திருந்த போது எங்க திரு இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லங்க திருச்சூர் பாலக்காடுல இருக்கிற ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்துல அந்த மாமரம் அப்படி காய்ச்சி குலுங்கி கொண்டு வந்தது. நான் அதுல போய் நின்று அட்டை இவ்வளவு மாங்க, அது ஒரு பெரிய ஒரு மாளிகை வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல மதிலுக்கு பக்கத்தால இன்னும் வெளியில வந்திருந்தது. ஐயோ சரி, அது புடுங்க மாசியா இருந்தது, புடுங்க கூடாதானே சும்மா அப்படி ஒரு படம் எடுப்ப மாட்டேன், அப்படியே அத புடிச்சு கொண்டிக்க அந்த வீட்டுக்கார இல்ல வீட்டு கேளுங்க வீட்டுக்கார வந்து கிடுக்கிறேன் ஓடி வந்து சொன்ன, பரவாயில்ல உனக்கு தேவையானது இப்ப நீங்க பறிச்சு கொண்டு போங்க அவ்வளவுதான்.
11: என்ன
0: மஞ்சளா, என்ன மஞ்சளா
11: மாமா கையில இருக்கு, நீங்க தான் நினைச்சேன் நானு போது
0: நினைச்சீங்களா.
9: அதுக்குத்தான் நான் சொன்னேன், அதுக்குத்தான் நான் அந்த பேர் போட்டிருந்தேன், நீங்க பறிச்சிட்டீங்க எனக்கு வாய்க்கு கிடைக்கலன்னு படத்துலதானே பாக்கோம், படத்துலதானே பாக்க முடியல, நம்ம கரையா நீங்க பறிக்கிறத பார்த்தாலே எனக்கு ருசியா ருசியா இருந்தது, நம்ம திங்க முடியலன்னு.
0: இந்த படத்தை எடுக்கும் போது எனக்கு ஆசை இருந்தது, ஆனா என்ன பறிக்கலாமா கூடாதா அப்படி பறிக்கிறதுக்கு யோசிக்கல, படத்தை எடுக்க சொன்னேன். அத பாத்துட்டு அவருங்க
9: இருக்கம்மா யாருக்கு அந்த ஆசை வந்ததுன்னு நான் சொல்லவா, காரணம் உங்க வீட்டு கொள்ளையில பக்கத்து வீட்டு கொள்ளையில அந்த மரம் நிறைய காய்ச்சி தொங்கும், அப்ப பக்கத்துல வீட்டுல இருந்துகிட்டே நீங்க பறிப்பீங்க, அந்த ஞாபகத்துல உங்களுக்கு அந்த பிரிச்சு பாக்கணுங்கிற எண்ணம் பல வருஷம் கழிச்சு வந்து.
0: அது எங்க நல்ல விதமா சொல்றீங்க, கலவா பிரச்சனை சொல்றீங்க அங்க வீட்டுக்கு,
9: அதாங்க அதான் சொன்ன பக்கத்து வீட்டுல இருக்கிறத அது திருட்டுத்தனமா பறிக்க முயற்சி பண்ணீங்க, அப்படி பறிக்கும் போது அந்த நினைவு வந்து சரி இங்கேயும் அப்படி பறிச்சனா தப்பு, கோயில்ல இருக்கறதுனால தப்பு, அதை தொட்டுனாச்சு பாப்பமேன்னு நினைச்சீங்க.
0: இல்லமா நீங்க அந்த நாள்ல அது அவ்வளவு கஷ்டப்பட்டு மூன்று நாளா அதுக்கு ஐடியா போட்டு ஒரு வளையம் மாதிரி அதுல தடிக நீட்ட கட்டி அதுக்கு ஒரு நெட்டொண்டு கட்டி அத தச்சு சத்தம் போடாம நெட்டு கிளம்பலாம் தானே, கிளம்பலாம் தான் தொம்மண்டு கேக்குமில்ல, அது இரவு போல அப்படியே அந்த மதிலோட போய் நின்று அப்படியே
9: அதி எட்டி ஒரு ஆளு பாத்துக்கிட்டு பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டு
0: அதான், அதுவும் இருட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள போக பயந்த எனக்கு களவுன்னு வந்த உடனே அந்த இருட்டுக்குள்ள போய்
9: ஆஞ்சா அது. ஆமா
11: அம்மா அருமிளகு சிந்து கொத்தளத்து பெண்கள் அவை
9: நீங்க தெளிவா கேட்டு சொல்லுங்க,
0: எல்லாரும் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு கமெண்ட் போடுங்க.
11: ஆடை அசிந்து வர அருமைக்கு சிந்தி வர கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கூடி குலவையிட அவையாவை குலவை ஊதுவாங்களே கன்னியாகுமரி பக்கம் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்தாங்களே அவையாவை
0: அது என்னன்னு ஆனை அசைந்து வர என்ன மிளகு கொட்டி கிடக்க அருமிளகு
11: சிந்தி வர
0: சிந்தி வர அடுத்தது
11: கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கூடி குளறியிட
0: கொத்தளத்து பெண்கள் எல்லாம் குளறியிட
11: அவை அவை
0: அவள் அவள் யாரா அல்லாட்டி அவள்
4: அது அவை யாவைன்னு கேக்குற
0: அவை யாவை என்று கேக்குறீங்க நீங்க ஆனை என்னது ஆனை அசைந்து வர
4: அருமிளகு சிந்தி வர
0: சிந்தி வர
4: கொட்டளத்து பெண்கள் எல்லாம் கூடி குழவையிட குழவையிட அவை அவை
0: அவை யாவை கண்டு கட்டிருக்கலாம் அப்படி முடிஞ்சாத்தான் எடுத்துருப்பே நீங்க ஒரு
12: பக்கத்தான்
0: அது என்ன பொருளா உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அது என்ன

0: மூணு பதில் வரணும்.
1: அதான் ஒண்ணு அருவி,
2: அருவிலாம் இல்ல, இடிமலை, இடிமலை
3: மின்னல்,
1: ஒரு புள்ளி கிடைச்சிருச்சு. ஒரு மணி நேரத்துக்கு
0: விடுதலை
1: வராது. இருக்காரு ஆனந்தன், இருக்காரா
0: ஆனந்தன்
1: கொண்டு யோசிச்சுதான் இருக்க நானும்.
3: தெரிஞ்சவங்க
0: எடுத்து
3: வரலாம். அம்மா
0: சொன்னீங்க
3: உமையாளம்மா, இன்னொன்னு என்ன விடுவதே கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் வயிச்சு தூங்க, நம்மளுக்கு வேண்டி எவ்வளவு பேர் வெயிட் பண்றா, தூக்கம் வருதுங்கிறீங்க, வெகு சொல்லுங்க. அறிவுலாம் இருக்கிறோம்,
1: அவங்க தொலைபேசியா தொலைபேசியா இருக்கு,
0: இல்ல அவங்கட இல்ல, யாருடையோ கலகலன்றது. எங்க உமையா, இன்னொன்று எடுத்து வாங்க, இன்னொன்று
2: எனக்கு ரொம்ப
0: ஒன்று சொல்லிட்டு போங்க. நாளைக்கு உங்களுக்கு சாக்லேட் தாங்க, ஒரு சாக்லேட்
2: தாங்க. அம்மா இது சொல்லு, மாமா போட்ட பந்தல், மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தல், இது எல்லாருமே சொல்லுவாங்க. மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தல்,
1: போட்ட பந்தல் மறுபடியும்,
3: மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தல்.
0: மாமா வந்துட்டார் வாங்க,
1: நூல் கண்டு
0: இல்ல இல்ல, சந்தவாய் மாமா வந்துட்டார் சொன்னோன்னு மாமா வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்கலாம்
1: மாமா சொல்லு.
0: மாமா போட்ட பந்தல் அங்க
1: என்ன,
0: ஒரு நிமிஷம் மாமா வந்துட்டேன். அது எப்படி மாமா, இந்த விடுகிற வேலைக்கு சரியா வாரீங்க. மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தலா,
1: ஆனந்தர் ஆனந்தர் ஆனந்தர் டெய்லர்.
3: வணக்கம் தலைவர் இருக்காரா இல்லையா?
1: இல்ல இல்ல,
3: ராஜ்குமார்
0: இருக்காரு இந்த பக்கத்துல
3: இருக்க.
1: வணக்கம்
3: நடராஜரே வணக்கம். வணக்கம் சொல்லுங்க
0: அம்மாக்கு தூக்கம்
3: இடியாப்பம்
0: இடியாப்பம் மாமா சொல்லுங்க.
2: கந்தலா மாமா போட்டாரு,
0: மாமா போட்ட பந்தல்
3: கிளம்பி அலையா
0: இல்ல. அம்மா இது எங்க, நாங்க ஒரு நாளும் பாவிக்கிறோமா இல்லாட்டி காண்றோமா, ஏதாவது ஒரு கொஞ்சம் இது
1: தூக்குனாங்குரு இதா?
0: இல்ல இல்ல இல்ல
1: அம்மா, தரங்கு தரங்கு
4: சிலந்தி வளைமா,
0: இல்லையா?
4: சிலந்தி
0: வளை இல்ல இல்ல இல்ல, சத்தப்படாங்க.

0: சொன்னாரு சரியா அவர் சொல்லும் போது நான் சொன்னேன் முதல்
1: மறுபடிக்கு
2: ரெக்கார்டிங் ரிவைண்ட் பண்ணி பாருங்க.
3: புள்ளி போட மறந்துடாதீங்க, புள்ளி போட
0: மறந்துட்டேன்.
1: நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த அம்மா சொல்லவே இல்ல, நானும் தான் சிலந்து விளையினேன். அந்த அம்மா கேட்கல, இவரு மாமா வேற சொல்லிட்டாரு சிலந்து
0: விளையாடு முதல் மாமா.
1: எல்லாருக்கும் சொல்லும்போது
0: பொறுங்க பொறுங்க, ஒரு தடவை பேசுங்க நாகப்பன். உங்களுக்கு எத்தனை புள்ளி சொல்லுங்க?
1: அப்ப எனக்கு ஒரு
0: எத்தனை
3: எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சு அஞ்சு இருந்து
4: மகாலிங்க மூணு
1: புதுக்கோட்டை செல்வகுமார் நாலு
0: பக்கம் கட்சி கட்சி பக்கம் கட்சி கட்சி
4: பாருங்க
0: எல்லாம் பொருந்தது மாமா. ஒரு தடவை ஏனையில ஓட்ட ஆட்டுக்கு குரட்டை சத்தம் ஏனை சத்தம் போங்க.
4: என்ன சத்தம்
0: கேக்குது மாமா? இவ்வளவு நேரம் வயசானவங்க தான் பாட்டு சொன்னாங்க, எல்லாம் பழைய பாட்டு. நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க மாமா. நல்ல நல்ல பாட்டு
4: நல்ல நான் எடுத்து வச்சிருந்தது பணம் பகை பாசம் அப்படிங்கிற திருவிழா இருந்த பாடல். எனக்கு பிடித்த ரோஜா பூவே
0: அது நல்ல பாடம்.
2: இடைக்கல படம் இடைக்கல படம் நல்ல
0: படம். பணம் என்ன என்ன படம் என்ன படம்?
4: பணம் பகை பணம் பகை பாசம்
0: பகை பாசம்
4: பணம் பகை பாசம்.
0: எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து செல்லலாமா? பறித்து பறித்து
4: இல்லன்னா வேற யாருக்காவது நண்பர்களுக்கு வேணும்னு கேளுங்க, அவங்களுக்கு ஒரு பாடல் போடுங்க. எல்லாருக்கும் சேர்த்து மாதிரி மொத்தமா ஒரு பாடல் போட்டு விட்டுருங்க.
0: இது நாளைக்கு வரும் இந்த பாட்டு. இது நாளைக்கு உங்களுடைய பாடல்.
1: கடைசி ஆளா வந்திருக்காரு
0: செல்வகுமார். நீங்க உங்களோட மீட் போடுங்க, உங்களோட மீட் போடுங்க செல்வகுமார். ஒரு மீட் போடுங்க செல்வம்.
1: மீட் போடுமா?
0: அப்ப யாட்டு பக்கம் நீங்க போடுங்க. ஆனந்தன் இல்ல இல்ல உங்கட பக்கம் இல்ல, உங்கட பக்கம் இல்ல. இப்ப நீந்திடுச்சே இல்ல பாப்ப போறங்க யாட்டு பக்கம். அப்ப செல்வகுமார் எடுங்க, உங்களோட மீட் எடுங்க செல்வகுமார்.
1: எடுத்துட்டேன் எடுத்துட்டேன்.
0: என்ன
1: சவுண்ட்
0: சரியான சத்தம்
1: நீங்க
0: வெளியில போயிட்டு வரலாம் போயிட்டு வாங்க. அவர் உடனே வந்துட்டார். சரி விடுகதை
2: சொல்றேன்
0: சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க. அம்மா
3: அம்மா இப்ப
2: இரவும்
3: இப்ப கேக்கல
2: இரவும் இரவும் பகலும் ஓய்வு இல்லை படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை அவள் யார்?
0: இரவும் பகலும்
3: மணிக்கூடு
0: மணிக்கூடு இரவும் காட்டாடி
3: இதயம் இதயம்
0: இதயம்
2: இதயம் நன்றி ஓகே.
0: தமிழ்ல சொல்லுங்க நாங்க தமிழ்லதான் செஞ்சு காட்டு நேச்சோம்.
3: அம்மா அம்மா நாங்க தமிழ் பிள்ளையா இருந்தாலும் பேசுறது சர்வதேச வானொலியில யாரோ ஒருத்தர் கேட்டு இருப்பாங்கல்ல
2: ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி அடுத்து அடுத்து வரும் வரி அது என்ன?
0: ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி அடுத்து அடுத்து வரும் வரி
4: பிப்ரவரி பிப்ரவரி
0: யார் சொன்னது யார் சொன்னது?
2: இன்னும்
0: மகாலிங்கத்து கொண்டு
2: ஜனவரி
3: பிப்ரவரி
1: அடித்தாலும் உதைத்தாலும் அழுக மாட்டான் அவன் யார்?
0: ஸ்கூட்டர்
3: செல்வகுமார்
4: தான்
3: தெரியுதாங்க
2: உயிர் இல்லாத உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்கிறார் அவர் யார்?
3: தராசு தராசு
2: அப்ப அட்டி அட்டி ஸ்பாட்ல அடிக்கிறார்.
1: ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் அது என்ன?
2: உலகமெங்கும் படுக்கையிலிருந்து உறங்காமல் அலைகிறாள் அவள் யார்?
0: உலகம் எங்கும் உலகம் எங்கும் படுக்க இது ரோட் ரோட் ரோட் ரோட் ரோட் ரோடு
2: உலகம் எங்கும் படுக்க எரித்து உறங்காமல்
0: அலைகிறாள் வண்டி வண்டி
3: கடல்
4: இல்ல இல்ல இல்ல
3: கடல் கடல்
4: அலை
2: உறங்காமல் அலைகிறாள் அலைகிறாள் அது யாரு அலைகிறது?
0: காற்று
5: மகாலிங்கத்துக்கு
0: ஒரு நிமிஷம் மஞ்சுளா அம்மா வந்து சொல்ற, சொல்லுங்க
6: சொல்லட்டுமா? அவங்க சொன்னது தெரிஞ்சது. கண்ணி இல்லாதவன் கண் இழந்தவருக்கு வழிகாட்டுவான் அவன் யார்?
0: கண் இல்லாதவன் கண் இழந்தவருக்கு வழிகாட்டுவான் அவன் யார்?
5: கண்ணாடி
7: இல்ல குச்சி. அந்த
0: வாக்கிங்
6: கூட்டுக்குள்ளே கூடியிருப்பான் குருவி அல்ல, பாய்ந்து செல்வான் புலியும் அல்ல, எதிரியை கொள்ளுவான் வீரனும் அல்ல, அவன் யார்?
0: துப்பாக்கி
6: இல்ல.
5: அதேதான்
6: இல்ல இல்ல
0: அம்பு
6: இல்ல அம்பு அம்பு
0: அம்பு
6: சொல்லுங்க.
7: சந்தனராஜையா கடைசியில நாங்க எங்களுக்கு எத்தனை புள்ளி கொடுத்துருக்கீங்கன்னு.
6: உதை வாங்கி ஊருக்கு சேரி சொல்வான் அவன் யார்?
5: கடிதம்.
2: வெரி குட்.
6: இல்ல இல்ல இல்ல தவறு, தவறான விடை.
7: அதுக்குள்ளீங்க பாருங்க.
5: எண்ணிக்கை கொண்டு வந்துடலாம் பார்த்தா உடம்பிக்க போட்டுருக்க.
0: என்ன உதை வாங்கி ஊருக்கு
6: தேவி சொல்வான்
5: தந்தியா?
2: தந்தி
6: இல்ல இல்ல
5: அது இல்லையா. உதை வாங்கி
7: சைக்கிள் என்ன செய்தி சொல்லுது? உதவ வாங்க சைக்கிள் என்ன செய்தி
0: சொல்லுது?
6: தவறான பதில்.
5: உதை வாங்கி ஊருக்கெல்லாம் செய்தி
0: சொல்லுவான்.
5: கடிதம் தான் சொல்லுவோம்.
7: உதவாங்கணும்ல அப்படின்னா ஊருக்கு செய்தி சொல்லும். உதவி
0: நான் சொன்னேன்
6: நான் வச்சிருக்க விடை வரணும் எனக்கு. தவறானது.
7: மேலம் மேலம் மத்தளம் மத்தளம்
6: இல்ல தவறு.
7: மத்தளம்
2: பறவைதான். முரசு முரசு
0: முரசு அதான் சரி.
6: இல்ல நெருங்கி நெருங்கி வந்துட்டீங்க ஆனா தவறான விட.
0: முரசு
2: மேலமா? மேலம்
6: இல்ல.
0: தாரை
2: தப்பட்டேன். மைக் மைக் மைக் மைக்
0: முரசோட சம்பந்தது, அதுக்கு வேற பேர் தேடுங்க. முரசு
2: முரசலமா,
0: மத்தளம் இல்ல, மத்தளம் வேற, மத்தளம் ஊருக்கு இது சொல்ல
6: மாட்டோம். தேடுவோம், தமிழ்ல தேடுவோம், தேடி
0: தமிழ்ல தேடுங்க.
6: தமிழ் எத்தனை வார்த்தை தமிழ்ல தேடி பாக்கணும்.
8: நீங்க
2: கொதிக்கும் கிணற்றில், கொதிக்கும் கிணற்றில் கொதித்து குண்டாகி வருவான் அவன் யார்?
0: பணியாரம்.
6: இல்ல இல்ல நகை
2: இல்ல
0: இல்ல குண்டாகி வருவான். பணியாரம் இல்ல, இதல்ல அப்பளம் இல்ல, வேற என்ன?
6: போண்டா. அவருக்கு
2: இல்ல இல்ல எல்லா இங்கதான் நிக்கிறீங்க, பக்கத்துல நிக்கிறீங்க
0: எல்லாம்.
2: இல்ல
6: சுனியம், சுனியம்
2: என்ன என்ன சொன்னீங்க? அம்மா என்ன
6: சொல்லியே? சுனியம் சுனியம் நான் சொல்றது
2: இல்ல. அது இல்ல,
5: இது குண்டாகி வருவானா?
6: பஜ்ஜியா?
0: இல்ல குண்டா
6: வரும். பணியாரம் தான் இல்லங்கிறீங்க. அதிர்ஷம்
7: இல்ல, ஏன்னா கொதிக்கும் குண்டாவில்லையா? என்ன சொன்னீங்க?
2: கொதிக்கும், கொதிக்கும் கிணற்றில் கொதித்து குண்டாகி வருவான்.
5: பூரி, பூரி
2: பூரி, பூரி
0: மாமா
2: கொண்டு
6: போலி.
0: போலி இல்ல, பூரி பூரி
2: பூரி பூரி
6: பூரி.
2: போட்டால் போட்டால் விரியும், போட்டால் வடியும்,
0: போட்டால் விரியும், எடுத்தா
6: அப்பளம்.
2: யார் சொன்னது?
0: எடுத்தா அப்பளம்.
2: யார் சொன்னது அப்பளம்? அப்பளம் யார் சொன்னது?
7: அம்மா சொல்றது நானு, மார்க் அங்கயா.
6: நான் இன்னொரு விடுதல்
0: சொல்லுங்க.
6: அதாவது விரலில் வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான், அவன் யார்?
5: மோதிரமா?
7: பாதையும் கேட்கல
0: சொல்லுங்க. வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமோதிரம். யார் மோதிரம் சொன்னது?
5: மாமா. மாமாவுக்கு பயந்து,
6: மாமா மாமாவுக்கு பயந்து எழுதி
2: இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? மறுபடியும் சொல்றேன். இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? இதுக்கு முன்னால ஒரு ஆள் சொன்னாங்க அந்த விடைய.
5: அப்படியா? யாரும்
0: சொன்னீங்க?
7: சொல்லிருப்பாங்க.
2: இல்ல, உமையா அம்மாவுக்கா யாருக்கும் சொன்னாங்க, ஆனா அது இல்லைன்னு வந்துச்சு. அது இதுக்கு
5: இரு கொம்பு உண்டு, ஆடு ஆடா ரெண்டு கொம்பு
2: இரு கொம்பு உண்டு, மாடு இல்ல, மாடு இல்ல, ஆடு மாடு இல்ல, இல்ல இல்ல
0: கொடுக்க
2: வேகமா ஓடும், மான் அல்ல வேகமா ஓடும், கால்கள் உண்டு, மனிதன் அல்ல.
0: என்ன என்ன கலவா இருக்கும்?
2: அது எல்லா கலர்லயும் இருக்கும், அது வந்து இயற்கை இல்லை செயற்கை
0: தான். செயற்கை
2: பட்டமா?
0: மணிக்கூடு
2: எல்லாம் இருக்கும்.
0: மணிக்கூடா?
2: இல்ல இல்ல இல்ல, வீட்டுல எல்லாம் இருக்கும்.
0: வீட்ல எல்லாம் இருக்கும்.
6: என்ன சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க.
0: பள்ளி
7: இடிக்கும்
2: மின்னல் மின்னும் மழை பெய்யாது.
0: இடியடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது.
2: சூப்பர் சூப்பர். தீபாவளி
0: வாழ்த்துக்கிறேன்.
5: மழை பெய்யுது இப்ப எங்களுக்கு.
2: நல்லது நல்லது. அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு விடுகதை சொல்றேன்.
6: உருவம் இல்லாதவன் சொன்னதை திரும்பி சொல்வான், அவன் யார்?
0: உருவம்
7: எதிரொலி எதிரொலி
0: எதிரொலி மாமா சொன்னது முதல் எதிரொலி.
5: மஞ்சுளாமா
7: சொன்ன மாதிரியே தெரியுது உங்களுக்கு.
5: இல்லங்க, ஒரு அரை வினாடி அம்மா முந்திட்டாங்க. மஞ்சளம்மா
2: மாலிங்க ஐயா சொல்லிடுற, எப்போதும் மழையில் நனைவான் ஆனால் ஜூரம் வராது, ஜுரம் வராது. எப்போதும் வெயிலில் காய்வான் ஆனால் ஏதும் ஆகாது.
7: கொடை கொடை
5: குடை குடை.
2: ஆஹா, ஸ்பாட்ல
7: அடிச்சிட்டாரு மார்க் போட்டுக்கிட்டு
0: இருக்காதீங்க.
7: இங்க இன்ட்டு மார்க் போட்டுட்டு வர்றேன்.
0: நான் சரியா தான் நடப்பேன். மாமா எனக்கு
2: தெரியும். அழுவான் தொட்டால் பேசுவான், தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யார்?
5: தொடாமல்
0: அழுவான்
2: டெலிபோன் அழுவான். வெரி குட் வெரி குட். மஞ்சுளாமா
0: மஞ்சுளாமா கொண்டு தொட்டால் அழுவான். அது அடிக்கும் தானே? எங்க நீங்க அந்த
2: தன் மேனி முழுவதும் கண்ணுடையாள், தன்னிடம் சிக்கியவரை சீரழிப்பாள், அவள் யார்?
0: திடிய போகிறாள்.
2: இல்லை
6: முள்ளு முள்ளு
2: இல்லை இல்ல செல்லாது செல்லாது. குழு தரவா?
0: இது வந்து ஒரு பலகாரம் செய்யறேன்.
2: இல்ல
0: வடி வடி வடி
2: இல்ல சொன்ன விடியதை தான் அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. வேற மாதிரி
5: சொல்லுங்க.
7: மீன் வள மீன் வள
0: மீன் வள.
2: சூப்பர் சூப்பர்.
0: அவருக்கு
7: வந்துருச்சேன். ரெண்டாவது ரெண்டாவது ஆன்சர் நான் அதே சொல்லிட்டேம்மா.
0: சரி மஞ்சுளாமா சொல்லுங்க. இனி உங்களோட விடுகதை
8: நமக்கு ஓடிச்சு.
0: ஆமா
8: சொல்றது எல்லாருமே யூடியூப்ல இருந்து பாத்துதான் சொல்றாங்க. நானும் அதெல்லாம்
0: பாக்குறேன்.
2: பாருங்கய்யா அடுத்த வளர்ந்து விடுங்க சொல்லுங்க. இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு இதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? இலை உண்டு இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை. யார்
0: சொன்னாங்க?
2: ஆமா
8: முத்துக்கோட்டைக்குள் மூன்று பேர் புகுந்தார்கள், புகுந்தவர் வரவில்லை, போர் நடக்கு திருத்தம் போட்டது, அது
5: என்ன?
2: வாயிலே தோன்றி
7: சிரிப்பு சிரிப்பு
2: அப்பா
0: என்ன முடியாது போல. என்ன என்ன அதுக்கு என்ன சொல்லுங்க? அவர் கொண்டு போறவன் என்ன சொல்லுங்க? என்ன சொன்னீங்க?
2: வாயிலே தோன்றி வாயிலே மறைவும்
0: சிரிப்பு. அடுத்தது வேற யாரும் சொல்ல போறீங்க?
2: எங்க அக்கா சிறப்பு குளித்தா
0: எங்க
5: ஆற்றை
0: அது நிரப்பை கறி கறி கறியும் நெருப்பும் ஃபாரூக்
2: அம்மா கொண்டு
0: அம்மா கொண்டு அம்மா கொண்டு மீனாக்குட்டிக்கு
5: பாடுவான். அவன் யார்?
0: காட்டை
7: புல்லாங்குழல் புல்லாங்குழல்
5: பொங்கலல்
0: காடவுளே
5: அதேதான்
0: நாகப்பன். அடுத்தது
2: ஓட்டெடுப்பான் ஓடெடுப்பான் பிச்சை ஒரு நாளும் கண்டறியான் தீர்த்த கரை சேர்வான் வேற நடத்துவா நாளுண்டு இல்ல பக்கத்துல இருக்கீங்க தேட நடக்குங்க நாளுண்டு
0: ஒன்று
2: படுக்கும் போது அவை இல்லை
0: சிப்பி
2: இல்லை
5: பக்கத்துல.
2: வெரி குட் மாமா
0: கொண்டு
7: அங்கி போட்டு கொண்டு வந்துருங்க ஒரு வழியா சரியா
2: உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான சொந்தமானத ஒன்று ஆனால் உங்களை
7: விட ஆருக்கு முதல்ல நிறுத்தினேன். இந்த பக்கம் சேருங்க இந்த பக்கம் சேருங்க.
5: பேருமா பேருமா பேரு பேரு
2: பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு, நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு, அது என்ன? பார்க்கத்தான் கருப்பு கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு, நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு.
0: பேரிச்சம்பழம்
2: உள்ளம் சிவப்பு, நமக்கு தருவதும் சுறுசுறுப்பு. அதை
0: கேட்டீங்கன்னா
2: காப்பி காப்பி யார் சொன்னது?
0: டீ
7: சொல்றீங்களா இல்ல அவங்க எல்லாம் முன்னாடி இருக்காங்க
0: இல்ல நீ அவங்க பின்னாடி இருக்காங்க தொட போறாங்க உங்களை
8: செய்ததை செய்யும் குரங்கும் அல்ல, சிங்காரிக்கு உதவும் சீப்பும் அல்ல,
5: கண்ணாடி.
8: சரி சரி
0: பாமா கொண்டு
9: உதயன் பேர் கொண்ட வந்தால் காந்தி சிரிப்பார். இவர் யார்?
10: பணம்.
9: நல்ல கவனிங்க. உதயன் உதயம் பேர் கொண்ட வந்தால் காந்தி சிரிப்பார். அது யார்?
0: சூரியன்.
9: ஏங்க காந்தி சிரிப்பார்?
0: காந்தி
5: பேர் நோட்டு, ரூபாய் நோட்டா?
10: அது இல்லையா?
5: ரூபாய் நோட்டா
10: சொல்லிட்டாரு
5: இல்லையா?
9: யாரோ பாதி விட சொன்னாங்க, இன்னொரு விட சொல்லல. உதயன் வந்தால் காந்தி சிரிப்பார். சிரிப்பா? சிரிக்குமா சூரியனை?
0: இல்ல காந்தி சிரிப்பார் சொன்னீங்களே.
9: ஆமா காந்தி சிரிப்பார்.
7: சூரியகாந்தி.
10: ஓ சூப்பர்.
0: சூரியகாந்தி
10: சொல்ற. கையை வெட்டுவார், கழுத்தை வெட்டுவார், ஆனாலும் நல்லவர். அவர் யார்?
0: எனக்கு பரிசு தரணும்.
9: அழகுப்படுவான் இவன் இல்லை என்றா அவமானப்படுவான். அவன் யார்?
0: உடை.
9: சரிம்மா
5: எல்லாரும்
0: தொட்டுட்டேன்.
10: எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது. அவன் இல்லாமல் உணவே இல்லை.
5: பல்லு.
7: தண்ணி தண்ணி தண்ணி
10: தண்ணி தண்ணி. ஓகே தண்ணி. ஓகே
0: சாப்பிடாம
9: சாப்பிட முடியாதுல்ல.
7: வயசான தண்ணி இல்ல, அந்த தண்ணி இல்ல, பச்சை தண்ணி.
10: வயசான பலருக்கு புதிதாக ஒரு கை. அது என்ன கை?
7: வலுக்கை.
10: இன்னொன்று இன்னொன்று ரெண்டு பதில்.
9: நம்பிக்கை
10: இல்ல.
7: நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல.
10: அது எல்லாருக்குமே.
7: ஒன்னு வலுக்கை,
10: இன்னொன்னு
9: சொல்லு. உடுப்பை.
10: கை கை கைன்னு வரணும்.
7: வலுக்கை.
0: இன்னொன்னு
10: வந்து அம்மா சொல்ல
7: வராங்க. சரியான சொல்லிருக்காரு.
0: சரியான
7: இல்லம்மா. ஒண்ணு நான் சொல்லிருக்கேன்.
3: இதெல்லாம் கூட்டுறேன்.
7: எனக்கு வழுக்க இல்ல. எனக்குலாம் வழுக்க கிடையாது.
10: நீலவால் குதிரையின் வால் உடலோட
9: குதிரை இல்ல.
10: நீலவால் குதிரையின் வால் ஓட ஓட குறையும்.
0: வீதி.
10: இல்ல இல்ல குதிரையின் வால் ஓட
7: வீதி. இல்ல
0: வானம்.
10: குதிரை வாழ் ஓட ஓட குறையும்.
0: வானம்.
7: நூல்கண்டு. நூல்கண்டு
10: நல்லா முழுசா சொல்லணும்.
7: நூல்கண்டு
10: தையல் ஊசி
5: ஆளுக்கு
10: பாதி பாதி.
0: அப்ப மாமா மாமா உண்டு, நாகப்பன் உண்டு.
5: எனக்கு போட்டிங்களா?
10: பாதை திருடினால் பாட்டு பாடுவான்.
7: ரேடியோ போட்டி. ரேடியோ
10: எல்லாருக்கும் வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை. வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை.
5: பட்டம்
10: இல்ல.
5: வால் நீண்ட குருவிக்கு வயிறு.
0: ட்ரெயின். ட்ரெயின்
10: இல்ல.
5: இல்ல அதுக்கு வயிறு இருக்க.
0: அதானே
10: வயிறு. வாய் மட்டும்தான். வால் நீண்ட குருவிக்கு வால் வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறு இல்லை. வாயிருக்கு வயிறு இல்லை. வால் நீண்ட குருவி அது என்னன்னு சொல்லணும்.
0: அது நாங்க பாவிக்கிறோமா?
10: ஓ,
0: எல்லா வீட்லயும் இருக்கா?
10: இருக்கு. சொல்ல போறீங்க இப்போ?
5: பொருள்.
10: அகப்பை. வெரி குட்.
0: அகப்பை.
10: சரி, அடுத்து சொல்றேன். என்னமா
5: அகப்பை? என்ன வயிறு தானே.
0: அகப்பைக்கு
5: வயிறு இருக்கு.
0: மாலிங்க அகப்பைக்கு எங்க இருக்கு வயிறு?
5: இல்ல இல்ல இல்ல, அகப்பை அகவயிறு மாதிரி அகப்பைன்னு இந்த வயிறுக்கு சொல்றது அகப்பைன்னு
0: சொல்றேன். ஐயோ, இவர் டீப்பா போறேன். அப்பாவோட தேன் சேர்ந்து தமிழ் டீப் ஆகுற. எங்க அடுத்தது சொல்லுங்க.
10: என்னது? ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை.
0: ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை.
5: பாரி.
10: இல்ல.
0: ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை.
10: வேமாடிங்க வேமாடிங்க.
0: கொடி. கொடி
10: இல்ல.
0: காய போடுற கொடி.
10: இல்ல
5: இல்ல.
10: என்னமா என்ன சொன்னீங்க?
0: காய போடுறது. காய போடுற. உடுப்பு காய போடுறது.
10: மாலிங்க சொன்னாரு.
0: என்ன?
5: பாய்.
10: இல்ல இல்ல, பாய் இல்ல. நான் தான் பாய்.
0: நீங்க பாய்.
7: பாய்
0: பாய்
7: பாய்.
10: பெண்கள் சம்பந்தப்பட்டது. அணிகலன்.
0: அணிகலன் அது. ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடையா?
7: தோடு. தோடு.
10: சூப்பர் சூப்பர்.
0: சாப்பாடு.
7: காதுல. காதுல மாற்ற தோடு. பெண்கள். பெண்கள் சம்பந்தப்பட்டது
10: பட்டு பாவாடை.
0: ஒட்டு ஒட்டு ஒட்டு திண்ணையில் பட்டு
10: பாவாடை.
0: தோடுல தானே இருக்கு.
10: தோடு தான். தோடு.
0: அதாவது இருக்கிறேன். காதோரம் நூலாக்கு.
5: பட்டு ஒட்டு. ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடைன்னா பட்டு சொல்லுங்க.
0: பட்டு துணி.
10: பட்டு பாவாடை.
0: பட்டு பாவாடை.
10: பாவாடை. பாவாடை
7: தோடு. அதாவது ஜிமிக்கு. ஜிமிக்கு. ஜிமிக்கு. ஜிமிக்கு. ஜிமிக்கு.
0: ஜிமிக்கு தோடு. பாவாடை மாதிரி தானே இருக்க.
10: பாவாடை மாதிரி தானே
0: இருக்க. இனி எல்லாம் இவருக்கு
10: சொல்லியும்
5: கீழே
10: கீழே. சரி, எப்படி உங்க வச்சுக்கீங்க? கீழே மேலே மண்ணு.
0: கிளையும் மேடை மண்ணு
10: கீழே நடுவுல அழகான பொண்ணு.
0: கீழையும் மேலையும் மண்ணு நடுவுல அழகான பொண்ணு
11: அதான் எடுத்து
10: இல்ல
7: வைரமா வைரமா
0: இல்ல இல்ல
10: கீழையும்
0: மேலையும் மண்ணு அழகான பொண்ணு
10: சொந்தரவா அந்த கடலை மாதிரி தான் வரும். ஆனா வேற
0: கடலை மாதிரி வரும்
7: எனக்கு தெரிஞ்ச கடலை தான் சொல்லுவாங்க.
10: அதே மாதிரி வளையும்
0: மஞ்சள்
10: இதுவரை அதே
0: மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்
10: மஞ்சள் யார்
0: சொன்னாங்களா
10: மஞ்சளாமாக்கு மஞ்சள் செடி ஓகே. சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான் மோகன் யார்
0: சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான் அலாரம்
10: கத்துவான் அலாரம் அம்மாவுக்கோ ஒரு புள்ளி பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார்
0: பூவோடு கலந்து
10: நாவோடு
0: விருந்தாவான்
7: தேன் தேன் தேன் சரி தேன் மாமாக்கு மாளிகை மாளிகை
10: நூல் நோர்க்கும் நெசவாளிக்கு கட்டி கொள்ள துணி இல்லை
7: சிலந்தி சிலந்தி சிலந்தி சிலந்தி
10: சிலந்தி சிலந்தி
0: நானும்
7: சொன்னேன் சொல்லிட்டேன் சிலந்தின்னு சொல்லிட்டேன்
10: வாயிலிருந்து நூல் போடுவான் மந்திரவாதியும் இல்லை கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கும் இல்லை
0: வளைவிரை
10: சிலந்தி யார் சொன்னது
0: மாமா
5: மகாலிகாந்தான்
10: சரி மாமா மாமா
0: மகாலிங்கன்னா
7: தலைக்குள்
10: கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும் தலைக்குள்
7: குண்டுமணி குண்டுமணி
10: நாபம் குண்டுமணி இல்ல நாபம் குண்டுமணி இல்ல அம்மா தேங்காய் இல்ல அம்மா நுங்கு
0: சரியா
10: நுங்கு
0: சரியா
10: அம்மா நுங்கு
0: சரியா
7: சொல்லாதீங்க
0: வேண்டாம் சரியா சரியா
10: சரி அதான் சொல்லிட்டு வேணாம் அம்மா நம்ம
7: மாடு
0: வந்தாலும் மாடு
7: அதாவது யாரெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறோமோ திட்டிக்கலாம்
10: நான் அதுக்கேத்த மாதிரியே விடியோ கொண்டு வரேன் திட்ட நீங்க பேர
5: ராமன்
0: ராமன் ராமன்
5: ஓ சரி சரி
10: அப்ப வந்து நான் இப்ப எல்லாரும் பேர் சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் சேர்த்து திட்ட முடியும். சொல்லணும் சொல்லணும், அப்பதான் அந்த நீங்க இடைய கண்டுபிடிக்கிறோம். சரி, வீட்டுக்கு வந்து இருந்தாலே வரவேற்க ஆள் இல்ல, பேரோட சொல்லுங்க.
7: செருப்பு செருப்பு
10: நாகப்பட்டு
7: மூணு
11: பேர் சொல்றாரு.
12: அம்மா நொங்கண்டு பண்ணோன்னே நான் உனக்கு உழங்கிட்டு உடல வேணா வேணாம்
11: பெண்ணின் இடம் இது உண்டு.
10: மறுபடி சொல்லுங்க.
11: வீரன் இது உண்டு, பெண்ணின் இடம் இது உண்டு.
7: இல்ல சரியா
10: கேட்க புருவம்
11: இது உண்டு, வீரனிடம் இது உண்டு, பெண்ணிடமும்
10: புருவம் புருவம்
11: புருவம் புருவ
12: இல்ல வீரனிடம் இது உண்டு, பெண்ணிடமும் இது உண்டு, அதானே வால் வால் வால் கண்
10: வால் எங்க இருக்கு
12: வால் விழி
10: விழி வால் விழி
12: இல்ல அது
11: வால் விழின்னு இல்ல
12: அதுவும் இல்லையா. வீரனுடாம இருக்கான் பொண்ணிடாம இருக்கான், இது எதாண்டு பாருங்க.
10: ஆண்மை மை மை இருக்கு தன்மை
12: பாருங்க.
10: அது இல்லையா ஐயா மாளிங்க? அது இல்ல
11: இல்ல
12: கிடைப்பது. அது என்ன இத கண்டுபிடிக்க
11: இதுக்கும் அதுக்கும் பொருத்தம் உண்டு, ஒரு எழுத்து மாத்தி.
10: வீரம் வீரனிடம் உண்டு,
11: வீரன் கையில் இது உண்டு, பெண்ணிடமும் இது உண்டு, ஒரு எழுத்து மாறும், ஒரு எழுத்து மாறும்.
10: அம்பு
7: இல்ல அம்பு எல்லாம் வராது.
12: கத்தி புத்தி
11: அம்பு எடுத்து
12: கத்தி புத்தி கத்தி புத்தி
11: என்ன கத்தி
7: இல்ல
11: கத்தி புத்தி
12: அவன் கத்தி இவோட கை இவன் புத்தி பண்ணிட்ட ஒரு எழுத்து மாறி நிக்கும். ஒரு எழுத்து மாறி நிக்கும், எத்தனை எழுத்து சொல்லு?
11: ரெண்டு எழுத்து சொல்லு.
10: ரெண்டு எழுத்து சொல்லு. வில் வில்
11: அல்ல, வேற இடம் மூணு எழுத்து சொல்லு, பெண் இடத்துல ரெண்டு எழுத்து சொல்லு.
10: ஓ அப்படியா.
11: சொன்னா எனக்கு புள்ளி உண்டா?
12: அம்பு இல்ல
11: சொன்னாரோ
12: அதே மாறி வரும்.
10: செருப்பு
7: இல்ல
11: என்னங்க, பொண்ணு கிட்ட இருக்கிறது தெரியாது அவங்களுக்கு.
12: பொண்ணு
11: கிட்ட என்ன இருக்கும்?
7: என்ன இது கூட தெரியாது, இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க போல வீட்டுல
12: போனாலு.
10: மப்பு தண்ணி போட்டாதான் மப்பு.
9: ரொம்ப இத ரொம்ப ரசிப்பாங்க
12: முடி
9: இல்ல
12: ரொம்ப ரசிப்பாங்களாம் பொண்ணுட்ட இருக்கிறத அது என்ன
10: ரெண்டு எழுத்து
7: சொல்லுதான் பொன்
9: பல் அது
7: பொன் பொன் பொன் தங்கம் தங்கம் பொன்
12: பொன்
9: விளையாட்டுக்கு திருவண்ணம் பயன்படுத்துவார்கள்
12: என்னது
10: திருவருகம் என்பது
12: திருவட்டம் பயன்படுத்துவார்கள்
9: ஒரு விளையாட்டு
12: என்னத்த இவர் புள்ளியா சொல்றாரு தெரியாது பாப்போம் பொண்ணுட்ட பார்த்து நீங்க ரசிக்க மிகவும் விரும்பி பார்த்த ரெண்டு எழுதி சொல்லுங்க அத
9: கண்டுபிடிக்கும்
12: அப்ப வீரன் என்ன வச்சிருக்கான்
9: இடையா
12: வச்சிருப்பான்
9: படை பெண்ணுக்கு ரெண்டு ஆணுக்கு மூணு
7: படை திரும்ப சொல்லுங்க
9: நடத்தில் இது உண்டு பெண்ணிடத்தில் இது உண்டு பெண்ணுக்கு ரெண்டு ஆணுக்கு மூணு
12: இடை கண்டுபிடிச்சாச்சுங்க இடை சரி இப்ப நீங்க வீரன் கண்டுபிடிங்க வீரனுக்கு மூண்டா
9: அவனுக்கு தொடையா
12: சரியா இல்ல இல்ல இடை சரி இடை சரி பெண்ணிட்ட நீங்க ரசிக்கிறது இடை
7: இல்ல இல்ல
9: ரசிக்கிறதும் உண்டு ஆச்சரியப்படுறதும் உண்டு
7: வெற்றி
12: இல்ல அவன் கையில இருக்கான் வீரன் வீரன் கையில
10: முடி முடி முடி
12: முடி நான் சொன்னேன் அவர் இல்லையாண்டே
9: முடி என்ன
12: என்ன
7: காப்பு காப்பு காப்பு
12: ஆச்சரியப்படுறதாம் பொண்ணுட்ட இருக்கிறது கண்டா
9: பார்க்கு சொன்னதுல சம்பந்தப்பட்டது பார்க்கு சொன்னதுல சம்பந்தப்பட்டது
12: காப்போடையா
10: இல்ல முடி சொன்ன முடியல சம்பந்தம் இருக்கு முடியல
7: இல்ல அது சடை சடை
12: ஜடை ஜடை
9: கையில வச்சிருக்கிறது
12: சரியா ஜடை சரியா
9: ஆண் கிட்ட படை சரி
7: ஜடை சரிமா ஜடை சரிமா இன்னொன்னு வந்து ஆண்கள்கிட்ட இருக்கிறது வந்து படை வீரன் இருக்கிறது வந்து
10: மூன்று எழுத்து சொல்லு
9: படை வீரன்
7: ஒரு கருவி ஒரு கருவி
12: படையத்தான்
9: படை சொல்ல படை சரியா படைப்பது
7: பெண்ணிடத்துல இருக்கிறது ஜடை சரிமா வீரன் இடத்துல இருக்கிறது மூன்று எழுத்து வந்து அதுக்கு பொருந்து நாப்புல வரணும்
12: இவர் சொல்றாரு என்ன
9: பின்ன கூடியது அதுவும் பின்ன கூடியது
12: பின்ன கூடியதா
7: அதான் ஒண்ணு ஒண்ணு வந்து
12: ஜடை அது பின்ன கூடியது அது ஆணுட்ட இருக்கிறதும் பின்ன கூடியது
13: அம்பு பின்றது இல்லையா?
7: அம்புல எப்படிங்க பின்னுவாங்க? நீங்க வேற
13: வில்லு வில்லு வில்லு வளைச்சி பின்றது தானே, கட்டுறது தானே வளைச்சி.
9: அதிகாரம் கிட்டதுதான் இருக்கும், அதிகாரம்

0: அங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? தண்டனை கொடுக்க மாட்டாங்களா? நடு ரோட்ல வச்சு இல்ல சவுக்குமே அவங்க சொன்னாங்க, அத அப்படியே சாட்டைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு நாள் ஜடைய எப்படி சொல்லிட்டு இது பின்றாங்க அதுவும் பின்றாங்க.
1: நீ ஈஸியா சொல்லுங்களா, பம்பரை சுத்த உதவுன்றீங்கன்னா நான் சொல்லி போட்டாக்குன்னு
0: நான் அதையும் சொல்லிட்டேன். சிறுவர்கள் பயன்படுத்துவாங்க ஒரு பொருளுக்கு, விளையாட்டு பொருளுக்கு.
2: பம்பரம் சொல்லிருக்கணும், பம்பரம் சொல்லிருக்கணும், அப்படியே சொல்லிருப்போம்.
3: காற்றாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி? காற்றாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி?
0: காற்றால், காற்றால்
3: கற்றால் இல்ல,
1: கற்றல் கற்றல்
3: இல்ல.
1: காற்றாடி
2: பட்டம், பட்டம்
1: கல்வி வளர்வது,
0: பட்டம் பட்டம் பட்டம் பட்டம் சரி
1: பட்டம் இல்லையே
3: மஞ்சமா இல்ல இல்ல. காற்றாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி?
1: நூல், நூல்,
0: நூல், நூல்,
3: மாமா
0: தொட்டுட்டார பாருங்க,
3: மாமா
1: தொட்டுட்டார,
0: மாமா தொட்டுட்டாரா தாண்டி தர பாருங்க,
3: எல்லாரும்
0: விட
3: நான் தாண்டி
1: நான்
3: யார் என்று தெரிந்த பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன். நான் யார் என்னண்டு என்னண்டு நான் நான் நானாக இருப்பேன். நான் யார் என்று தெரிந்த பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன். நான் யார்
2: அது நான் தான்,
1: நானாக இருப்பேன்.
3: நானாக நான் இல்லை மஞ்சு,
2: இல்ல இல்ல அது நான் தான்.
1: செம்பு வகை வீடு பாப்பாம்மா
3: இல்ல இல்ல நானாக இருப்பேன். நான் யார் என்று தெரிந்தால் பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன்.
2: இல்ல பாம்பு அது உயிர், உயிர் இல்லாத பொருள், உயிர் எல்லாம் இல்ல அதுக்கு.
0: நிழல், நிழல், நிழல்.
3: இப்ப கேட்டு திரும்ப அத பத்தி சம்பந்தப்பட்டது
0: என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரேடியோ
3: இப்ப இல்ல அதுக்கு விடுகதைக்கு எதிர்ப்பதமா எதிர்ப்பதமா இன்னொரு வார்த்தை
1: கேள்வியா?
0: விடையோட இன்னொரு வார்த்தை
2: சேர்க்கணும்.
1: விடுதலைக்கு, விடுதலைக்கு வேறு பேரு, விடுதலைக்கு வேறு பேரு,
3: அதான் அப்படி வச்சுக்கலாம்.
1: விடுகதை
0: விடையம்மா, புதிர்
3: புதிர் மார்க்
2: புதிர் நான்
3: சொன்னேன்.
1: அப்படியா?
3: நாகப்பன்
1: நாகப்பன்
3: கேட்டுதான் பாவேன்.

0: சரி, இப்ப நாங்கள
1: நல்ல சத்தமா சொல்லணும் சொன்னா
2: சொல்லுங்க. புதிய
0: ஒரு மணி ஆச்சு,
1: இப்ப சொல்லக்கூடாது,
0: நிகழ்ச்சிய
3: முடிக்கலாம்.
0: சரியா? இந்த குழந்தை பாவம் பட்டினியா இருக்கும் அங்க.
4: வந்துட்டோன்னே கொஞ்சம் பரவாயில்ல ஆயிடுச்சு, உடம்பு ஒண்ணும் முடியல, வேலை
2: கொஞ்சம்
4: முடியல
2: பண்ணுங்க.
0: நீங்க இப்ப எங்க கிளினிக்ல வந்து நீங்க சோம் ஆயிட்டு உங்களுக்கு சரி பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நாங்க 50 ரூபா போடுறோம். என்ன சொல்றீங்க?
1: இல்ல இல்ல, உங்க கிளினிக்க தேடி வந்ததுக்கு நீங்க எங்களுக்கு தரணும் காசு.
0: அச்சா போங்க.
2: நாப்பன், இது வந்து இந்த ஆஸ்பத்திரியில இருங்க, இந்த ஆஸ்பத்திரியில நோயாளி வந்தா வியாதி தீரும், டாக்டருக்கே வந்தா
0: கம்பவுண்டரா வச்சுக்கிறது பாருக்க, அவர் கேக்குற கேள்விய கேட்டே உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தேந்துரும். அவர்
2: சொல்றது
0: இப்ப நான் ஒவ்வொரு சொல்லி என்ன போறேன். சரியா? மஞ்சுளா அம்மா
1: எனக்கு சொல்லுங்க.
0: மஞ்சுளா அம்மா 3, ஆனந்தன் 3. சரியா? ஃபாரூக் 4. ஃபாரூக் செல்வகுமார் 3, தூங்க முதல் 3 எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. மகாலிகா 2, 4, 6, 8.
3: அதுக்கு மேல நீங்க போயிட்டீங்க போட்டுங்க, அதுக்கு முந்தைய நீங்க வந்துட்டீங்க.
0: அதான் பதினாறு பாப்பா, இன்னொரு வடிவா வேணும் வச்சு குறைச்சு போட்டேன்னு
1: தெரியாது.
2: பதினாறு மாத்தி போடுங்க பையன், என்ன
3: பதினாறு போடுங்க.
0: சரியா? அடுத்தது நாகப்பன் எண்ணலாம்.
2: என்ன சேர்த்திருந்தாங்க, நான் எங்க
3: போயிருப்பேன்.
0: 59
1: என்ன தெரியுமா மார்க் போட்டது?
0: இல்ல மீராமா 54.
1: அது மீரா தெரியல,
0: மீராமா 54, அதுல 59 உங்கட எல்லாம் மிச்சம் தான் இந்த
1: சுட்டதான் சுடாது அதெல்லாம்.
0: அதாவது நீங்க எடுத்ததெல்லாம் நான் எடுத்த மாதிரி, அதனால 59 உங்களுடைய இருந்தாலும் எந்த அதோட அந்த 54 என்ன மிச்சம் எதுன்னு பாருங்க எத்தனை எடுத்திருக்கேன்.
1: கணக்கு தெரியல, கணக்கு தெரியலம்மா,
0: கணக்கு தெரியவே இல்ல.
2: எனக்கு பறிச்சுட்டாங்க.
0: அப்ப சரி, இப்ப வந்து ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணணும். எனக்கு பிடிச்ச பாட்டா
5: படம் படம் வந்து குமரி பெண். நீயே சொல்லு
3: பாடல்,
5: நீயே சொல்லு,
0: நீயே சொல்லு, இல்ல எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச பாட்டை நான் எடுத்து வரேன். சரி, இவர் சொல்ற நீயே சொல்லு,
5: நான் சொல்லிட்டேன்.
0: இவர் சொல்ற நீயே சொல்லு. ஓகே,
5: அவங்க நாகப்பனையா சொல்லுங்க.
0: நாகப்பன் சொல்லுங்க.
1: நான் வந்து எங்க வீட்டு பிள்ளைல நான் மாந்தோப்பில் நின்று
0: இருந்தேன்.
5: கேட்டுட்டாரு,
1: இப்ப கேக்குறக்கு,
5: இப்ப கேக்குற
1: அதுல பிடிக்குதுன்னு பாக்கலாம்.
0: இது நாகப்பன், இது நாகப்பன், இது ஃபாரூக். மாமா சொல்லுங்க, மகாலிங்கம் சொல்லுங்க.
2: மாமரத்து மஞ்சு போடவ,
1: அது ஊமிகள்.
0: மாமரத்து அடுத்த மாமா சொல்லுங்க.
3: கொலுசே கொலுசே ஜெச பாடு கொலுசே, நீ பாடாது
5: மஞ்சுள அம்மா.
1: அது இது என்ன, இது என்ன படம் கொலுசு கொலுசு? மருது வண்டியா?
5: இல்ல, பழைய படம், பழைய படம்.
4: ஜோதி,
0: ஜோதிமலரா?
4: வெண்ணிலா முகம் பாடு,
0: வெண்ணிலா,
1: அது அது நல்லா இருக்கு, நல்லா
0: இருக்கு. முகம் பாக்குது மஞ்சுளா மாட. அடுத்த யார்? நாங்க நானந்த.
5: காலங்களில் அவள் வசந்தம்,
0: காலங்களில் அவள் வசந்தம்.
1: தூங்குறவங்களுக்கெல்லாம் பாட்டு இல்ல, எழுப்பி விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க.
5: எழுப்ப முடியாது, தூங்கிட்டா தூங்கிட்டா எழுப்ப முடியாது. இதயம் தானே, இதயம் தூங்கினா எழுப்ப முடியாது.
1: ரிஜெக்டர்
2: எப்படி
1: பாட்ட கேக்குறாரு பாருங்க.
5: ஓ பீட்டி பாட்டி பாட்டி பாட்டி பாட்டி பாட்டி பாட்டி.
1: மகாலிங்க ஐயா, நீங்க எழுதுறீங்க பதிவு இல்ல, நாகப்பனா கங்கையப்பனான்னு கேக்குற பாட்ட பாருங்க.
2: இருங்க, நீங்க நீங்க அந்த பாட்டு, நீங்க நாகப்பன்
1: எங்க வீட்டு பிள்ளைமா, எங்க வீட்டு
2: பிள்ளை.
1: பாப்போம், மாட்டுக்கார வேலன், மாட்டுக்கார வேலன்.
0: ஓகே, அடுத்தது சொல்லுங்க. எல்லாரும்
5: குமரி காலங்களில் சொன்ன, காலங்களில் சொன்ன.
0: ஓகே,
1: பாதகாணிக்கைன்னு
2: நினைக்கிறேன்.
5: பாதகாணிக்கை
2: என்னுடைய
1: ஜோதிமலர், ஜோதிமலர் மா,
0: ஜோதிமலர்.
1: பாவமன்னிப்பு
5: குலுக்கல் தானே, குலுக்கல் தானே, போட்டோ எடுக்கட்டும்.
1: இதையும் பாக்கலாம், இதையும் பாக்கலாம், என்ன வருது.
0: பாப்போம், எல்லாரும் ஆசையா நீங்க
5: மலர் வர போது.
0: அதை எப்படி சொல்லுங்க, இதையும் பாக்கலான்னு சொல்றீங்க நீங்க நினைக்கிறீங்க. நான் மாமாட பாட்டு தான் எடுத்து வர போறேன், நான் குலுக்கி
5: எடுக்கிறீங்க.
1: எங்களால உலுக்கி எடுக்கிறீங்க,
5: கொலுச்சு சத்தம் கேட்கலாம்.
0: கேட்ட பாப்போம் இதுக்கெல்லாம். எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கும் பிடிச்ச பாட்டு.
2: மஞ்சுளா பாட்டு தான் வரப்போகுது.
0: நேரம் சரியாக 1:12 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 3:42.
2: பாட்டு வருது 16.
0: என்ன பாட்டு?
1: ஜோதி மலர்மா.
0: யார்ட்ட பாட்டு?
5: மஞ்சுளா. மஞ்சுளா கேட்டவங்க
0: அவ இவ்வளவு நேரம் எங்களோட அவ நின்றா இல்ல இவ்வளவு நேரம். பாவம், உடல் நலம் சரியில்லையன்று இருந்தவ நலம் பெற்றுட்டான்னு சொன்னாங்க. அதுவும் இந்த கிளினிக்ல வந்து சுகம் பெற்றிருக்க மாட்டா ஒரு பெருமை.
4: அப்புறம் கொஞ்சம் ஆமா, ஒரு 3 நாளைக்கு எனக்கு ரொம்ப வேலை அதிகம். 3-4 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஃப்ரீயா இருப்பேன். 2 பேரும் ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, அப்பாவும் மகனும்.
0: எல்லாரையும் கவர்ந்த பாடல். மற்றது மஞ்சுளா அம்மா நீங்க கிட்ட இருந்தா நாங்க வந்து உதவி செய்ய தந்திருப்போம். அத மனசுல நினைச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டமான வேலையும் ஈஸி
2: ஆயிருக்கும் தெரியுமா.
0: இல்ல மஞ்சுளா அம்மா போனா முதன் முதல் நான் கனவு கண்டேன் அங்க வர. நேற்று இரவு அங்க வந்து எல்லாரோட அந்த ஒன்று கூடல் கண்டு வந்து கனவு. அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அந்த கனவு. ஆசையா இருந்தது விழிச்சு பார்த்தா கனவு. ஐயா
2: ரெண்டு அதுக்குதான் கேட்டீங்களா அவரோட மேடான பகுதி எதுன்ட்டு.
0: நான் வந்து இல்ல டிசம்பர் மாதிரி மழை பெய்யும் இல்ல, அப்ப நான் வந்து
4: நிக்கல. ரெண்டு பேர் இருக்கு எங்க ஊர் போடு ஏரி உடஞ்சா.
0: உங்களோட வீட்டுக்கு வரமா ஏரி
4: உடஞ்சா? எங்க ஊர் பக்கத்துல ரெண்டு பக்கம் ஏரி, ஆனா எந்த ஏரி உடஞ்சாலும் எங்க ஊர் சேதாரம் ஆகாது.
0: அது எப்படி எப்படி அது போறது?
4: வேற பக்கம் போகுது
0: இல்ல ஓடுறதுக்கு வழி.
4: ரெண்டு சைடும் ஏரி, எங்க நிலத்துக்கு போனவே ரெண்டு பக்கத்து ஏரி இருக்குது. ஆனா அது உடஞ்சிச்சுனா எங்க பக்கம் தண்ணி வராது, வேற ஊருக்கா எங்க அம்மா ஊர் பக்கமா போயிடும் சோழவரம்.
0: சரி, நாங்க இந்த பாட்டை கேட்போம் இப்ப. அதுக்கு முன்பால இந்த பாட்டோட விடைபெற போறோம், எல்லாரும் விடை பெற்றுக் கொள்ளலாம்.
5: அனைவருக்கும் அனைவரும் நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, விடுகதை எல்லாம் அருமை.
0: ஆனந்தமான ஆனந்தனுக்கும் அன்பான வணக்கம். நாளை சந்திக்கலாம். நாளைக்கு அப்பாவுக்கு தடம், நாளைக்கு கட்டி வைக்கிறது
5: அப்பாவுக்கு.
0: நாளண்டைக்கு தான் அப்பா வருவார். இனி சிறுவர் பூங்காக்கு
4: பாட்டு நேரமா அது வரமாட்டாரமா?
0: அது அவருக்கு
2: கொஞ்சம்
5: அது ஒண்ணுதான்
0: உங்களுக்கு 6 மணி வரப்போதும் அந்த கால நேரம் தான் அப்பாட அந்த சரியான மருந்துகள் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அவர் அந்த காலையில எழும்புறீங்க அந்த திடீரென்று எழும்ப முடியாது முந்தி மாதிரி இருந்து ஆறுதல் அவருக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து அவரை பார்த்து எல்லாம் இது நல்லா விட்டா தான் பேருந்து அவர் வர்ற அப்ப அதுக்கு டைம் காணாது அவர் அந்த காலையில தூங்குறார் கூட
6: நானே ஏன் நடக்கும் போது முதல்ல அந்த சோறு புடிச்சிருந்தாமா நடக்கிறேன் கொஞ்சம் ஒரு 10 அடி நடந்தப்புறதான் நல்லா
0: நடக்கும்
5: தூக்கத்துல இருந்து அதாவது நம்ம
6: கால் வலி வந்ததுல அது மாதிரி இருக்கு முட்டி வலி வந்ததுல இருந்துதான் அது மாதிரி 2 வருஷமா
0: சொல்லுங்க ஆனந்த என்னண்டு தூக்கத்துல இருந்து உடனே வாங்கி ஓடக்கூடாது நீங்க அங்கேயும்
5: ஓடக்கூடாது ஏன்னா நம்ம நம்ம மூளையெல்லாம் வந்து உறக்கத்திலே இருக்கு நம்ம எழுந்தா கூட கொஞ்ச நேரம் அது ஒரு எழுந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி அதன் பிறகுதான் நம்ம எழுந்திருச்சு நடக்கணும் போகணும் எழுந்து குடுக்குன்னு உடனே உடம்புல தூக்கத்துல இருந்து
0: இல்ல இருந்தா இல்ல நல்ல சரியான 2-3 தடவைகள் நான் அந்த 8 படி விழுந்திருக்கிறேன் எப்படியா அப்பா வேலைக்கு போவார் இல்ல அந்த டிரைவிங்க்கு அப்ப நான் இங்க தூங்கி கொண்டிருப்பேன் நான்
5: உங்களை
0: தூங்கி கொண்டு இருக்க அப்ப உங்களோட நேரம் எல்லாம் இல்ல அப்ப அந்த நாட்கள்ல ஆக கிளம்ப மட்டும்தான் அப்ப அப்பா காலையிலேயே போயிடுவார் அப்பா அப்பா காலையிலேயே போனா இப்படித்தான் ஒரு முறை ஒரு பார்சல் வந்தது ஏதோ லெட்டர் ஒரு கடிதம் அதை கையெழுத்து போட்டு எடுக்கணும் பெல் அமர்த்த அப்பா சொல்லிட்டு போன ஞாபகம் எனக்கு இருந்தது வருவான் அதை கையெழுத்து போட்டு எடுக்கச்சு ஆனா நான் நல்ல தூக்கம் அந்த பெல் அமர்த்த சத்தம் கேட்டு ஐயோ வந்துட்டாருன்னு ஓடி போய் நான் போனதுதான் எனக்கு தெரியும் அந்த படியில இறங்குறது எனக்கு தெரியல பட்டாமட்டு போய் முன் கதவோடுதான் விழுந்தேன் அந்த சத்தத்திலேயே அவன் பயந்துட்டான் அவன் நின்று வாட்டேபன் அவன் தட்டுறான் எனக்கு எழுப முடியல இருந்தாலும் எனக்கு கொஞ்சமா வருமா சரியான அடிபட்டுருச்சு அப்பயும் எழும்பி இப்படி புடிச்சுக்கொண்டு என்னன்னு விழுந்துட்டு அவன் சரி கையெழுத்து போட்டு எடுத்துட்டு ஓகேயா ஓகேயான்னு கேட்டான் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அடியில இருந்துட்டு தான் இருந்தான் ஆனா நல்ல காலம் கைகால் முறையல தலை அடிபடும் இல்ல முதுவும் அந்த இது தப்பிட்டேன் எங்களுக்கு ஏதோ கோபம் வந்து நாங்க அடிக்கிறவா கொண்டு அவன் தள்ளி
5: இல்ல பாரு கேட்டா இருப்பீங்களா பறைக்குதான் அடிபட்டு இருக்கும்
0: அடுத்த படி கேளுங்க விழுந்துட்டேன் உண்மையா நோவுது பேந்தன் பாக்கையில கை கால்லாம் நடுங்குது ஒரு மாதிரி லெட்டரையும் எடுத்துக்கொண்டு படியில கொஞ்சம் இருந்துட்டு ஏறி வந்து சோபால இந்த போனையும் எடுத்து வந்து சோபால இருந்து கொண்டு அப்பா கிட்ட அழுகுறேன் ஓடி போய் பக்கத்துல டீ மோட்டர்ல நல்ல இதை வாங்கி கொண்டு டீ வாங்கிட்டு ஓடி வர இதம் மயிரம் அவரிடம் இல்ல அம்மா அப்பா வரும்போது எனக்கு நல்லா இருக்குது உடம்பு அதான் சும்மா அழுகுறேன் அவர் வாங்கிட்டு ஓடி வர அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன் அப்பா ஏதாம படுத்திருக்கும் போது சும்மா படுத்திருந்து நாங்க தலகடி என்று சொன்னாலே ஓடி போய் அங்க பக்கத்துல அந்த சூப் அல்லாட்டி நல்ல டீ அந்த பன் அந்த டோனட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஓடி வருவேன் அப்பா அந்த வேலைக்கு போறேன் கொண்டு கொண்டு அம்மா இந்த இந்த தருவேன் அப்ப
2: அதெல்லாம்
0: என்னண்டு பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு இரவுல அப்பா தூங்குன பிறகு எனக்கு அப்பா கொஞ்ச நாள் கட்டுப்பாடு விதிச்சிருந்த டீ மோட்டர்ல ஒன்னும் குடிக்க கூடாது முதல் இந்த கொரோனா வர முதல் நான் பேசாம இருந்து இருந்து சரி வாங்க எல்லாம் குடிக்கிறேன் அப்பா தூங்கும் 8 மணிக்கெல்லாம் தூங்குனோன்னு அந்த இருட்டுக்கெல்லாம் என் காரை எடுத்துக்கொண்டு போய் அதுல டிரை த்ரூல வாங்கினது வீட்டுக்குள்ள வந்திருந்து குடிச்சிட்டு கப்ப ஒழிச்சு வைக்கிறது ஏன்னா அந்த காவேஜில மேல போட்டா தெரிஞ்சிடும் இல்ல நின்றுட்டு அதெல்லாம் நினைச்சு பாப்பேன் நினைச்சு பாப்பேன்
3: அப்படியா அப்பா
0: சரி இந்த பாட்டு நீங்க ஆனந்த நீங்க விட விட்டுட்டீங்க நீங்க அடுத்தது அடுத்தது மாணிகம்
3: பாருங்க என்ன நீண்ட நாளுக்கு பிறகு இனிமையாகவும் இணைந்து எங்களை எல்லாம் மகிழ்த்த மீரா வானொலி இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் இணைய எங்களை இன்புத்துடன் எப்போதும் வரவேற்கும் இணைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட ஏனைய தொகுப்பாளர்களுக்கும் பயனாளர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தூக்கத்துல பேசினார் இவர் உங்களுக்கு எல்லாரும் முழங்கிக்கிச்சா தூக்கத்துல மாமா விட பாருங்க. மாமா
7: வணக்கம். அவர்களே இதுவரை மீண்டும் உற்சாகமுடன் கதம்ப நிகழ்ச்சியை நடத்தி தந்த இயக்குனர் பிரமீராம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை சுவைபட நெறிப்படுத்தி நிகழ்ச்சி அலங்கரித்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயா சுந்தரேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த விடுதலையோட பல்வேறு விஷயங்களையும் பேசி தீர்ப்போம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ்.
0: நன்றி மாமா. தூக்க கலக்கம் இல்ல. சரி அடுத்தது பாப்போம். எங்க அடுத்தது பாரம்
8: ஓகேமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையத்தில் இருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில். இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல் சூழல் நிகழ்ச்சிகள் கவிதைகள் சிறுகதைகள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். என்னுடன் நிகழ்வினை சிறப்பித்த அன்பு ஐயா நாகப்பன், மகாலிங்கம் ஐயா, மாமா சந்தனராஜ், வரலூர் ஆனந்தன், அம்மா மஞ்சுளா அம்மா, மீரா அம்மாள் மற்றும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உலக முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிவர்ணங்களுக்கும் நன்றியும்
0: வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
8: நானும்
1: சொல்லிட்டேன்.
8: தூங்கி கொண்டிருக்கின்ற செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் கவிஞர் கவிஞர் ஐயா ராமன் அவர்களுக்கும் தலைவர் ராஜ்குமார், சுமையா அம்மாள் மற்றும் இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு சிந்தனை செல்வன் அப்பா மீண்டும் சிறப்போடு நலமாக மீண்டும் திரும்பி வந்து நிகழ்ச்சியினை சிறப்பிக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்த இயக்குனர் மீரா அம்மா அவர்கள் வந்து இந்நிகழ்வினை சிறப்பித்தார்கள். நேரம் போனமே தெரியவில்லை. அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது ஃபாரூக் சவுதி அரபில் இருந்து. நன்றி வணக்கம்.
0: அப்பா உங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிற மைனர் சிங்கம் நான் அதை மாத்த மைனர் குஞ்சன் வைக்க
1: ஹெல்மெட்
8: போட்டுக்கணும்.
0: சரி எங்க நாகப்பன் விட
3: பாருங்க.
0: நீங்க விட பாருங்க.
9: இதுவரை நேரம் MTR பண்பலையில் அம்மாவின் நிகழ்ச்சி கேட்டு மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தேன். நன்றி வணக்கம். அம்மா அனைவருக்கும் நன்றி
0: வணக்கங்கள்.
9: ஆமா அப்படி அப்பா கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்ப பேசுறதுன்னு தான் தெரியல எங்களுக்கும்.
0: எடுத்து பேசுங்க அப்பா டைங்க பேசுங்க. இத கேளுங்க, மஞ்சுளா அம்மா முந்தி பேச மாட்டா இப்படி தொடர்ச்சியா. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட். சோ அப்படியே தொடச்சா அவனுக்கு சொல்லி முடிச்சுட்டா ஒரு இதுவும் இல்லாம.
1: ட்ரைனிங் வந்து எம்டிஆர்ல இல்ல, எம்டிஆர் கிளினிக்ல வந்துக்கறாங்க. கிளினிக் வந்து எம்டிஆர்ல
0: பண்ணுங்க, நீங்க விட பண்ணுங்க.
1: இதுவரை நேரமும் பக்காவும் நேரமும்
0: சொல்லுங்க.
1: இன்றைய தினம் விடுகதை புதிய நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்புறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த ஏனைய அன்புறவர்களுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராமா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப். நன்றி அம்மா.
0: நன்றி. நேற்று நாகப்பா நீங்க அப்பாட்ட வரையலன்னா நீங்க வரையல தானே?
1: ஆமா தூங்கிட்டோம் நேரத்துல தூங்கிட்டோம்.
0: அப்ப என்னடா நிகழ்ச்சி முடிச்சிட்டு வெளியில வரும்போது எப்படி சின்ன புள்ள மாதிரி நடந்தீங்க? நேற்று நாகப்பன் வந்தார். இன்றைக்கு பாவம் அவருக்கு பேசும்போது மெதுவா தான் பேசினார். நேற்று இன்றைக்கு கொஞ்சம் அவருக்கு ஓய்வு வேணும் போல இருக்குன்னு சொல்லி கொண்டு வர அதே ஞாபகம் அவர் கண்டுட்டு
1: வாங்க. நான் வந்தோடனே சொன்னேன்மா, என்ன சொன்னேன், நேத்து நிகழ்ச்சி நடந்தது சரி இன்னைக்கு நடக்காதுன்னு நினைச்சேன்.
0: நீங்க தூங்கிட்டீங்க அப்பா நீங்க நான்
10: கூட நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அப்பா பேசியிருந்தாரு, 11 மணி 10:30 தான் வச்சேன் வீட்டுல, ஏதாவது சாமி கும்பிட்டோம் எல்லாம். இந்த சாமிகள்லாம் வந்து எங்க வீட்டுக்காரு இந்த வருஷம் முதல் முறை போட்டிருக்கிறதுனால தண்ணி சாமின்னு அவங்க எல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டோம். அதுவே 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு அவங்க கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வைக்கலான்னு பார்த்தா அவரு வெளியே ஆள்ல பத்துருந்தாரு. சரி மெதுவா வச்சு கேட்டா அப்பா பேசியிருந்தாரு, ஐயோ நேத்து வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா நான் பேச முடியல, அவர் வெளியே ஆள்ல பட்டுருந்தாரு, கேட்கும் நான் பேசினான்ட்டு நான் அம்முன்னு கேட்டு பட்டு.
0: என்ன சாமி சொன்னீங்க?
10: அவர் வந்து கோயில பாக்கணும்னு கேட்டிருக்கிறாரு, மாலை போட்டாதான் நீ உள்ள வந்து சாமி பாக்க முடியும்னு சொன்னாங்கன்றதுனால போட்டுனாருமா. எங்க பையன் இது 6வது வருஷம்
0: போறான். நல்ல விரதம் இல்லாம இருந்துதான் போகணும். எப்படி இருந்தாலும் ஐயப்பனோட விளையாடக்கூடாது யாரும் சும்மா பகடிக்கு.
1: எந்த சாமியோட
0: விளையாடும் நன்றி.
1: எல்லாருக்கும்
0: வணக்கம். வெண்ணிலாம் முகம் காட்டுது, எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ளுங்க. சரியா?
1: நன்றி.
0: உங்களுடைய பாடல் எல்லாருடைய பாடலும் காற்றலைக்கு வருகிறது. அது எல்லாரும் விரும்பி தேர்வு செய்து எடுத்ததுதான் எங்களுடைய மஞ்சுளா அம்மாவோட பாட்டு. அது மனதை இனிமையாக கொண்டு வரக்கூடிய ஒரு பாடல். எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு பாடல். நாளைய தினம் நல்ல ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக எடுத்து வரக்கூடியதாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இணைந்த சிறப்பத்தை என் அன்பவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உலகளாவ இருக்கும் எல்லா மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவேற்ற செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு என் உறவுகள் எல்லோரையும் அன்போடு விடைபெற்று விடைபெறுவது உங்கள் அன்பு மீராமா. நன்றி வணக்கம். பாடலை கேட்போம். அடுத்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக மறு ஒளிபரப்புகளை கேட்கலாம். நன்றி வணக்கம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இரவு நேர வணக்கம். இது கனடிய நேரம் சரியா 11:58. இந்திய இலங்கை நேரம் சரியா 10:28. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா நலம் தானே எல்லோரும். இன்று இந்த வேளையில் வந்ததன் காரணம் இன்றிலிருந்து இன்று காலை நேர நிகழ்ச்சி, இனி மாலை நேர நிகழ்ச்சி எடுத்து வரப்பட மாட்டாது. கதம்ப நிகழ்ச்சி மற்ற அறிவிப்பாளர் நிகழ்ச்சி எல்லாம் ஒழுங்காக காற்றலையில் வரும். சனிக்கிழமையும் கதம்ப நேர நிகழ்ச்சிகள் இடம்பெறாது, ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெறாது. திங்கக்கிழமையிலிருந்து மீண்டும் கதம்ப நிகழ்ச்சி இரண்டு வேளையும் காற்றலைக்கு வரும். சற்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் எல்லோரும் அதற்காக சற்று என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். மற்ற ஆனால் முன்பு கதம்ப நிகழ்ச்சி பதிவு செய்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மறு ஒளிபரப்பாக எடுத்து வரப்படும். இரவு நேரத்தில், காலை நேரத்தில் அல்லாவிட்டால் நேர் விருப்பம் காற்றலைக்கு, சுட சுட நேர் விருப்பம் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். முதல் கண் ஒரு பாடல், எனக்கு விருப்பமான பாடல் என்றல்ல, என் கண்ணன் பாடல் ஒன்று காற்றலைக்கு வர இருக்கிறார். அந்த பாடலை கேட்ட வண்ணம் கதம்பத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாரும் நிறைய கடை கண்ணா 30 பேரை சந்திக்கலாம்னு இருக்கேன். சரியா, பார்க்கலாமா?

இந்த கதம்பமை பலது பதிவு செய்யப்பட்ட கதம்பம் என்று நேற்று கொண்டு வராமல் இருந்தாங்கோ அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478744615. இன்றைய கதம்ப நிகழ்ச்சி உங்களோடு ஒரு 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வராது, திங்கட்கிழமை வரை கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்க வராது என்பதற்காக இன்று உடனே வந்துவிட்டேன். இங்கே பார்க்கலாம் எத்தனை பேர் கை உயர்த்த போகிறீங்க, இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். யார் முதல்ல காற்றலைக்கு வாரா மட்டுமில்லை கை உயர்த்துறது போல் யாருன்னு பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ண்டு கதம்ப இந்த நேரத்தில் வரும் நாங்கள் கேட்குறோம். அல்லாட்டி கொஞ்சம் நேரத்தால் தான் அதுக்குள்ள எழுதி போட்டால் அப்புறம் கதம்ப ஆரம்பமாச்சு அம்மாட்ட பேச போகலாம் என்ற அந்த நினைப்போடு நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் வர்றதா இருக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட் தான், கோபம் இல்லை, ஒரு உங்களோட ஒரு சின்ன குறும்பு விளையாட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் உடனே யார் கையை உயர்த்துறேன்னு பார்க்குறேன். நான் முதல் உயர்த்துறவருக்கு பரிசு இருக்கு. அதுக்காக இப்போ ஸ்ரீவர்ராஜ் வந்து சொல்ல போகிறார். சரி, ரெண்டு பாட்டு தாங்க உண்டு பரிசு. சரி, எங்கே யாரும் இவ்வளவு நேரமும் நான் காற்றலையில் இப்போ பேசி சரி என்னுடைய பாடலை எடுத்து வருகிறேன். முதல் எங்களுடைய சந்திரன்ராஜ் மாமா உயர்த்தியிருக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ அவர் முழுமையாக கேட்குறாருன்னு தெரியும். எப்போ நான் காற்றலைக்கு வந்தாலும் உடனே கை உயர்த்திடுறார். வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்குரிய அந்த பரிசு அவருக்கு அனுப்பப்பட வேண்டும். முதலாளாக கை உயர்த்திடல, அது ஒரு கை உயர்த்தலாம் பரவாயில்ல, 1, 2, 3, 4, 5, 6 பிள்ளைகள் மனைவி எல்லாத்த கையையும் உயர்த்திருக்கிறது. சரி, நல்ல சந்தோஷம். பாடலை கேட்போம். அலையுங்கள் கதம்ப நிகழ்ச்சியில். கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு துணுக்கு, இவற்றோடு உங்களுடைய நகைச்சுவை, மற்றது விடுகதை, புதையல் நிகழ்ச்சி இவற்றையோ எல்லாத்தையும் கலந்து கொண்டு வரலாம். கதம்பம் என்பது அதுதான். பார்க்கலாம் பாடலை கேட்போமா?

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இங்கே வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். இந்திய நேரப்படி காலை வணக்கம் அம்மா.
0: இந்திய நேரப்படி காலை வணக்கம். 10:36 வைப்பாங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க ஆமாங்க. உங்க நேரம்
0: இங்க வந்து 12:05.
1: இரவு நள்ளிரவு.
0: இன்னைக்கு கதம்பம் நினைச்சு ஏன் எடுத்து வந்தேன்டா? உங்களுக்கு இரவு நேரத்துல இல்ல கதம்பம், சனிக்கிழமை 2 இல்ல கதம்பம், ஞாயிற்றுக்கிழமை 2 இல்ல கதம்பம். சற்று அதாவது இவ்வளவு காலமும் எங்களுடைய உடல்நிலையை காட்டுவதற்கு நாங்கள் செல்லவில்லை. இப்பொழுது பின்பு 3 பேருந்து எங்களுக்கு அந்த வைத்தியர் கிடைக்க மாட்டார். 3-4 அவர் தூர பயணம் போயிருக்கோம். அப்ப நாங்க சென்று பார்த்து விட்டு வர வேணும். அதனால அதை செய்து முடிச்சிடலாம். இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கவலை தான். நான் சற்று நிகழ்ச்சி எடுத்து வரக்கூடிய நிலையில இப்படி சென்று வர வேண்டுமே என்று. ஆனால் பின்பு வந்த பின்பு தொடர்ச்சியாக உங்களுக்கு நிகழ்ச்சியை தரலாம். என்ன நல்லா சிரிக்கணும் இல்ல? இப்ப கொஞ்சம் நல்லா வாய்விட்டு இப்ப உங்களோட மனசுல இப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கவே நினைப்பிடும். இப்பவே சிரிக்கிறா, இன்னும் நல்லா சிரிக்கணும் கொண்டு வைத்தியர்கிட்ட போய் வர போறாரு. இப்பவே இவ சிரிக்கிறது தாங்க முடியல. இதுக்கு மேலையும் சிரிக்க
1: போறாம
0: என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்து இன்னும் நிறைய இஞ்சி தேன்னு வேற நேச்சுரல் இதுகளை எல்லாம் சாப்பிட்டாத்தான் உங்களோட இன்னும் இனிமையா. இப்ப இனிமே குறைஞ்சு போச்சு குரல்ல
1: பேச முடியாது.
0: அப்ப இன்னும் இனிமையா வர, இப்ப நான் இனிமையா பேச, நீங்கள் எல்லாரும் இனிமையா பேசும் என்ன தொடர்ந்து. அப்ப இது எப்படி இருக்குது? ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இருக்கு. நான் 1 சொன்னா 100
1: சொன்னா,
0: அப்ப நான் நல்லா இனிமையா பேசினா என்னுடைய நேர்கள் எல்லாம் இனிமையா பேசுவார்கள்
1: அப்படிதானே?
0: ஆனா ஒரு நேரம் மட்டும், ஒரு
1: நேரம்
0: உங்களுடைய நீங்க பேசுவது, நீங்க ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா?
1: நாகராஜனுக்கு
0: எதுக்குங்க எக்கோ? அது 2 இல்ல கேக்கு போது. என்ன
1: படம்?
0: என்ன படம்?
1: மண்ணிகைப்பூவுக்கு கல்யாணம்.
0: மண்ணையை போற்றும் கல்யாணம் அப்படித்தானே? மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம். அது அப்படி சொல்லுங்களேனா, அது என்ன எது அப்படி மல்லிகைப்பூ எப்படி கல்யாணம் கட்டும்?
1: என் அன்பு நண்பர் ஆட்டுக்காரன் தெரியும் எப்படி மல்லிகைப்பூ கல்யாணம். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: யாரு? ராஜவேலுக்கா? இது அது எப்படி அவருக்கு நல்லா பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்? மல்லிகை பூவுக்கு கல்யாணம்
1: அவருக்கு பிடிக்குங்கிறது
0: எழுதி விட்டுருக்காரு. அம்பா இருக்கும் அதுல பாக்க, நாங்க அந்த பூவை கொண்டு வந்துடலாம். முதல் பாட்டாதான் மல்லிகை பூக்கு தனி கல்யாணம் எடுத்து வரலாம். சரி, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு ஏதாவது வாத்தியம் இசைக்க தெரியுமா? உங்களுக்கு
1: வாத்தியம் அந்த மாதிரி இல்லைங்களா?
0: இசைப்பீங்களா? இப்ப அதாவது மவுத் ஓபன் இருக்கு, வாயில வச்சு ஊதுவது, அல்லாடி புல்லாங்குழல்
1: அந்த மாதிரி இல்லைங்களா?
0: நீங்க
1: ரசிக்க மட்டுமே தெரியும்.
0: சரி, ரெண்டு
1: எந்த குறைய இருந்தாலும் சொல்ல தெரியும்.
0: ரெண்டு தகரம் எடுத்து வச்சு சட்ட தெரியாதா? அதுவும் பாத்தியம் தானே.
1: அந்த அந்த மாதிரி போய்க்கணும். நம்மளுக்கு சர்வீஸ் பண்ண தெரியும், ஏதாவது ரிப்பேர் அந்த மாதிரினா ரெடி பண்ண தெரியும், கம்ப்யூட்டர் எதுவாக இருந்தாலும் பார்க்க தெரியும்.
0: சின்ன வயசுல நீங்க ஏதாவது தகரம் அல்லாட்டி சின்ன மண்பானை அல்லாட்டி ரெண்டு வாளி அதை அதை கவுட்டு வச்சுட்டு அப்படி நட்டுக்கிட்டு அடிக்க இல்லையா? நீங்க வாசிக்க ஆர்வம் வேற இல்ல உங்களுக்கு? பாப்பா
1: இன்னைக்கு
0: இன்னைக்கு எத்தனை கலைஞர்கள் இப்படி வந்து சொல்ல போறான்னு பாக்கலாம். அதாவது சின்ன வயசுல நாங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு ஏதாவது ஒன்றை வச்சு ரெண்டு தகரத்தை வச்சு கொண்டு தட்டி பார்ப்போம், பாடி பார்ப்போம். ஒரு கம்பியை ஒரு மரத்துல கம்பியை இழுத்து வச்சு டிங் டிங் டங் டங் தட்டி பார்ப்போம் இல்லையா? ஒரு அதாவது மண் பானை அல்லாட்டி அலுமினியம் பானை ஏதாவது ஒன்றுல ஒரு கம்பியை இப்படி நீட்டா நடுவால வச்சு அப்படி வரைஞ்சு கட்டிட்டு அதை தட்டி பாருங்க, சத்தம் வருண்டாங்க. அதெல்லாம் சரி, நாங்க இப்ப எல்லார்டையும் கேட்டு பாக்கலாம். ஒரு சின்ன
1: அப்ப வந்து அந்த சிலவங்க வந்து பண்ண பாட்டு அந்த வானிலை வந்து பாட்டு போய் போய் வரும்.
0: பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு வரும். அப்படியா?
1: விட்டு விட்டு வரும். அது எப்படி விடாம சேர்க்கலாம் போட்டு சக்சஸ் பண்ணி கேட்போம்.
0: அதாவது நீங்க ஆண்டனா எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் வெளியில அப்படி எல்லாம்
1: மேல
0: மல்லிகைப்பூ கொண்டு அடிச்சோம்னா அந்த கல்யாணம் வேலையில நிறைய மல்லிகைப்பூ வருது. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. பூ அங்க மல்லிகைப்பூ கல்யாணம் எங்க போச்சுது? கல்யாணத்தை காணிக்கலையே உங்களுக்கு. அப்படி ஒரு பாட்டை அவர் ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு பாருங்க, மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம்.
1: அண்ணா கேட்டாவே அது ரசனையா இருக்கு
0: பாட்டு.
1: ஒரு விடுகாத புதிர் போற மாதிரி இருக்கு.
0: அவட்ட மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் வந்துருச்சு இல்ல. இப்ப நீங்க கட் பண்ணும் போது அதான் பாட்டு. சரியா?
1: பாட்டு. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நாகராஜன் இணைந்து கேட்டிருந்தார். அதுவும் எங்களுடைய கற்குப்பேட்டை எங்களுடைய ராஜவேலுக்காக அவர் மல்லிகைப்பூக்கு கல்யாணம் எல்லாரையும் வெரிட்டி வச்சிருக்கிறார். மல்லிகைப்பூக்கு கல்யாணம் நீங்க
1: கேட்கணும்.
0: அவர்கிட்ட மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் வந்துருச்சு இல்ல. இப்ப நீங்க கட் பண்ணும் போது அதான் பாட்டு. சரியா?
1: பாட்டு. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. நாகராஜன் இணைந்து கேட்டிருந்தார். அதுவும் எங்களுடைய கற்குப்பேட்டை எங்களுடைய ராஜவேலுக்காக அவர் மல்லிகைப்பூக்கு கல்யாணம் எல்லாரையும் வெரிட்டி வச்சிருக்கிறார். மல்லிகைப்பூக்கு கல்யாணம் நீங்க கேட்கணும் இன்னைக்கு எனக்காக இந்த பாட்டு பாத்தீங்களா? அவர் வந்து அவருக்காக தாங்க இல்ல இதுல எழுதியே இருக்கிற அவர் அப்படியப்பா காஞ்சி கருக்குப்பட்டி ராஜவேலுக்கு எழுதியிருக்கிறார். அம்மா எனக்கு ஒரு பாடல் தாங்க ஒன்று கேட்டிருக்கார். இப்பதான் நீங்க யாரில் வந்து பேச போறீங்க என்றதுதான் என்னுடைய இது. மற்றது எங்களுடைய எங்களுடைய பாஸ்கர் இருக்கிறீங்க, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, பார்க்கலாம் இன்னும் யார் யாருன்னு. மெல்ல மெல்ல இனித்தான் எல்லாரும் அம்மா வந்திருப்பாங்களான்ற ஒரு சந்தேகத்தோட வானொலியை மெல்ல போட்டு பார்ப்பாங்க. முதல்ல நாகராஜன் எங்களுடைய காஞ்சி கருக்கப்பேட்டை ராஜவேல் அவருக்காக மல்லிகைப்பூக்கு கல்யாணம் ஊர்காவலன் படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 10:49. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:19. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5119 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் காட்டளைக்கு வந்து உங்கள் விருப்ப பாடல் கதம்பம் கதம்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். எங்கே பார்க்கலாம், சாத்தூர் ரமேஷ் வணக்கம் என்று போட்டிருக்கிறீங்க. காட்டிலைக்கு வந்து பாடலை இப்போ இந்த கடைசி நேரத்தில் எல்லாரும் வந்து கொண்டிருக்க இடம் கிடைக்கலையேன்னு சொல்லாமல் காட்டிலையில் வந்து உங்கள் பாடலை உடனே கேட்டோம். சரி, என் விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து நீண்ட நாட்கள் இந்த பாடலை கேட்கவில்லை. மானத்தன் படத்திலிருந்து இந்த பாடலை ஒரு தடவை கேட்டிடலாம். நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த பாடலை கேட்கவில்லை, கேட்கலாம். என்ன பாட்டுன்னு சொல்ல எங்கள் கட்டிக்காரண்டா மானசம் படத்துலேருந்து என்ன பாட்டை நான் கொண்டு வருவேன்ண்டுங்க சொல்கிற ஆளுக்கு நான் இன்றைக்கு பரிசிருக்கேன். சொல்லுங்கள் பாப்பா, டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். மானசன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் நான் எடுத்து வரப்போகிறேன், எனக்கு பிடிச்ச பாடல். அது என்ன பாட்டாக இருக்கலாம்? ரெண்டு யாராவது எழுதுனா நீங்கள் கட்டிக்காரன். எங்கே பார்க்கலாம், மானசன் படத்துலேருந்து ஒரு பாடல் நான் எடுத்து வரப்போகிறேன், அது என்ன பாடல் என்று நீங்கள் டக்கு டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். என்ன யாருக்கு சத்தமும் இல்லாமல் இருக்கிறீங்க, யாரும் அசையாமல் இருக்கிறீங்க, யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க போல இருக்குது. மானஸ்தன் திரைப்படத்தில் இருந்து படத்தை சொல்லியிருக்கிறேன், ஒரு பாடல் நான் இப்போ எந்த விருப்பமாக எடுத்து வர போகிறேன், அது என்ன பாடல்? யாராவது சரியாக எழுதுனா உங்களுக்கு பரிசு இருக்குது. எங்கே பார்க்கலாம், அல்லாட்டி வந்து காட்டிலையில் சொல்ல வேணும் என்ன பாட்டை நான் எடுத்து வர போகிறேன்னு. அப்போ உங்களுக்கு பரிசு இருக்குது. கெட்டிக்காரர் யாருன்னு பார்க்கலாம். அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த கேள்வியை நான் வச்சிருக்கிறேன். நேரம் சரியாக 12:21. இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 10:51. மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து நான் ஒரு பாடல் எடுத்து வர போகிறேன், அது என்ன பாடல் என்று யாராவது சரியாக எழுதுனா அது உங்களுக்கு ஒரு பாடல் போனஸாக கொடுக்கப்படும். ஒரு பாடல் உங்கள் விருப்பமாகவும் உங்களுக்கு போனஸாக ஒரு பாடல் பரிசாக கொடுக்கப்படும். நீங்கள் கேட்குற பாட்டு எங்கே பார்க்கலாம், உடனே சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதுறதுக்கு எங்கே பார்க்கலாம், காட்டலை இணைந்து கொள்ளுமே நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க.
1: முதல்ல வந்து 23rd துவக்க விழா கண்ட MTR வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியோட இணைந்து கொள்கிறோம். அப்புறம் எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். யார சொன்னாங்க நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்க?
1: ஆமா, கல்யாணம் கட்டி 2 குழந்தைங்க இருக்கு.
0: 2 மாதமா காண இல்ல. இப்படி செய்யலாமா? எங்களை எல்லாம் மறந்து இந்த MTR
1: அப்படியே
0: நீங்க பேர் சொல்லல, இவ்வளவு நேரமும் நீங்க இவ்வளவு நேரம் பேர் சொல்ல சொல்ல வேணாம். யாராவது எங்க பாக்கலாம், கெட்டிக்காரர் இப்ப வந்து பேசுறவர் யார் என்றதை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு இருக்கு. இவர் யார் என்றதை சரி நீங்க முதல்ல அந்த பாட்டை சொல்லுங்க. என்ன பாட்டு? நான் மானசன்ல
1: பண்றேன்.
0: இப்ப நம்ம பாட்டை மாத்தினா அது இல்லையா வேற பாட்டை சொன்னா என்ன செய்வீங்க?
1: அந்த பாடல் தான் இந்த படத்துல நல்ல பாப்புலரான பாட்டு, அதனால அதான் போடுவீங்கன்னு நினைச்சிட்டு.
0: இல்ல, உண்மை உண்மை, அதைத்தான் நான் எடுத்து வர்றதுக்கு கையில இப்ப எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். நல்லமா இருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு அதே பாடல் கொடுத்துருங்க. பேரன்
0: இதே பாட்டா? அது என்ன? அது என்ன?
1: சரி,
0: நீங்க கேளுங்க ஒரு பாட்டு.
1: தெற்கு தெரு மச்சாந்திரை படத்துல இருந்து தென்னமர தொகுப்புக்குள்ளே
0: நீங்க வராம இருந்த நாள்ல இருந்து இந்த பாட்டு வரவே இல்லை. இனி பழையபடி தொடங்கிச்சு. ரைட், தென்னமர தொகுப்பு சரியா?
1: இல்லையே, நான் வராம இல்ல வராம இல்லாங்க. நீ காலையில கூட நிகழ்ச்சியில வந்திருந்தானே.
0: என்னோட இணைஞ்சிருந்தீங்களா நீங்க?
1: இல்ல இணையில இதுல மூலமா இணைஞ்சிருந்தேன்.
0: அது நீங்க வந்தானே வராடியான உங்களோட நிகழ்ச்சி.

0: ஏன் நானும் உயிரோடு இருக்கும் வரையும் போகும். அப்ப சரியா, இந்த தென்னமர தோப்புக்குள்ள அந்த பாட்டுல ஒரு வரிய பாடுங்க பாக்கலாம். நீங்க மறந்துருப்பீங்களா, இதே எல்லாரும் மறக்காம இருக்கிறீங்களான்னு
1: பாக்க. இல்ல ஆளான ஆளான நாள் முழுதுவா ஆறேழு, இல்ல அது சரியா வர மாட்டேன். ஆறேழுமா ஆளாகி போட்டிருந்தேன் ஆறேழு மாசம், ஆறேழு மாசம் அந்த இது நீங்க வரலம்பீங்க. ஆனா அதுல வந்திருக்காது
0: அது, நினைச்சு அதை மறந்துட்டீங்களாக வேண்டு. அது உங்களோட ஃபேவரட் லைன் இல்லை, அந்த லைனில் வச்சு நீங்க இருக்கு இருக்குன்னு. அது பாட்டில் இல்லை, பேர்ந்து பார்த்தா படத்தில் இருக்கு. நாங்கள் அந்த படத்தையும் திருப்பி பார்க்க வேண்டி வந்துருச்சு.
1: ஏன் அவ்வளவு தூரத்தை திருப்பி பார்க்க வேண்டியது இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா போதும். ஏன் அதை போய் நீங்கள் திருப்பி பார்க்கணும்?
0: இல்லை வரையிலையே, உண்மையா வரையிலையே அந்த அந்த வரி. அது படத்தில் பார்க்கும்போது தான் அந்த வரி வருது. ஆனா பாடல்ல நாங்கள் ஆடியோல கேட்கும் போது வர இல்ல தானே. நான் உங்களோட பேரை சொல்லாமல் பேர் வரப்பாக்குது, உங்களோட பேர் வரப்பாக்குது. யாரு இது சரியா எழுதுறாங்கன்னு பாக்குறதுக்காண்டி நான் பேரை சொல்ல இல்ல. எங்க பாக்கலாம், யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பாக்கலாம். கெட்டிக்காரர் யாருண்டு எங்க பாப்போம். என்னோட பேசிக்கொண்டிருக்கிறது யார் என்றது யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. எங்க பாக்கலாம் இப்ப பேசிய இந்த
1: குரல்
0: அதெல்லாம் நீங்க தூண்ட. எல்லாரையும் இப்படி ஏமாத்தி ஏமாத்தி கூப்பிடுறேன், நீங்க அதெல்லாம் காட்டி கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு, யாரென்று கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம். இப்போது என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவர் யார் என்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுல ஒரு ரெண்டு பேரும் பாடுங்க, அப்ப யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் உங்களோட வயசு.
1: மாறிட்டாங்க
0: பாருங்க, சூப்பர். உங்களோட குரலை யாரும் கண்டுபிடிக்கலையே, எப்படி சந்தன ராஜ் மாமா கண்டுபிடிக்காம இருக்காரு? அதுதான் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆ பார்க்கலாம் யார் எழுதியிருக்கிறாங்க பார்க்கலாம். எங்க சந்திரராஜ் மாமா எழுதியிருக்கார்.
1: அவருக்கு தெரியாம
0: அவர் எழுதியிருக்கிறார். அவர் உங்களோட
1: முன்னாடி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்ப அவருக்கு தெரியாம இருக்குமா?
0: சாத்தூர் ரமேஷ் எழுதியிருக்கார். தென்னவர தோப்புக்குள்ள கோயிலே ஓயிலையா, நீங்க யாரு? சந்திரராஜ் மாமா எழுதியிருக்கிற நம்ம எம்டிஆரின் காதல்
1: மன்னன்.
0: அவர் வந்து காதல் மன்னன் இல்ல, அவர் வந்து காதல் இளவரசன். இளவரசன் நீங்க நல்லா இருக்கு. உங்களோட உங்களோட பேர் ஆங்கலை கொடுக்க பாக்குறீங்க, அது சரியில்லை. இப்படி
1: அவர்கிட்ட கூட பேசிருந்தேன், நம்மளுடைய
0: ஒரு தடவை நான் கேக்கும் போது தாயாருக்கு சற்று உடல்நல குறைவுன்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு யாருக்கும் அந்த நிலை வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதனால
1: அது போல கதையில கூட கருப்புசாமி கூட
0: அவர் அந்த வரையில ஆனா கேட்டுக்கொண்டிருந்தாரோ தெரியல, இல்லாட்டி அவருக்கும் ஏதாவது ஏற்கனவே அவர் சற்று மாமாவை இழந்த ஒரு தவிப்பில் இருந்தார் அல்லவா?
1: அவர் வெளிவரல
0: என்ன வேற இல்ல, அது அதெல்லாம் மிக கவலை கிடையமானது. சரி, உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்களா?
1: அது யாரு?
0: அங்க உங்களோட ஒரு கடையில வேலை செய்த அழகானவங்க எல்லாம் போயிட்டாங்களா இல்ல வேலை
1: செய்யறாங்க? வேற வேற இடத்துல இடத்துல இருக்கேன், அவங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருக்காங்க.
0: அப்ப இப்ப நீங்க பாக்குறது இல்ல?
1: ஆமா, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்படி போயிட்டு இருக்குல்ல, மாதங்கள் கடந்து
0: போச்சு. அதான் நீங்க ஹாப்பி இல்லாம இருக்கிறீங்க இந்த குரல்ல.
1: நம்ம எப்பவும் இல்ல அப்படி இல்ல, அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுது. நம்ம எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கிறது.
0: அவங்க இருந்தா என்ன ஹாப்பியா இருப்பீங்கல்ல? ஹாப்பி இல்லாம
1: அவங்க இருந்தா ஹாப்பி இல்ல, அவங்க இருந்தா ஹாப்பியா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க பல பேரோட பேசிட்டு இருப்பாங்க, அப்ப நம்ம எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்?
0: அது உங்களுக்கு பொறாம அவங்க அங்கால பேசுறது அதை பார்த்து அந்த பொறாமையில நீங்க ஹாப்பி இல்லாம இருக்கிறீங்க அப்படியா?
1: இல்ல அது அது வந்து உங்களுடைய இழப்பு, நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. நான் பொறாமை
0: இல்ல பாருங்க, இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க இருந்தா அவங்க மற்றவங்களோட பேசிக்கொண்டு இருந்தா எனக்கு ஹாப்பி இருக்காதுன்னு. இப்ப நான் ஹாப்பியா இருக்கிறது என்ன பேசுறது தெரியாதுதான் காணையிலேயே இல்ல.
1: அது அப்படி இல்லையே சொல்ல முடியாது, நம்மளுக்கு தலைவலி கிடையாதுல.
0: அது சரி, பாடமா போச்சுது எங்களுக்கு நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு கேட்டு. இந்த இந்த இந்த இந்த இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் வரிசையா வரும்போது பாடமா போச்சு. இனி புதுசா கொஞ்சம் நீங்க கொடுக்கணும், இல்லாட்டி பழைய போட போட போட எல்லாருக்கும் இப்ப பாட்டு முதல் பாட்டை கேட்டோடனே அடுத்த பத்து பாட்டு இந்த பாட்டு வருதுன்னு எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க.
1: அப்பாருக்கு அந்த அடுத்த பாடல் ஆகா அந்த பாடல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
0: மனப்பாடம் பண்ணிட்டாங்க இப்ப எல்லாரு, அதனால நிகழ்ச்சி
1: அது எத்தனை இல்ல அந்த பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத பாடல்களாக இருக்கும்.
0: அட்டே அப்பா எல்லாரும் இப்படித்தான் நினைச்சப்ப போட்ட பாட்டு இது எத்தனை தரம் போட்டாலும் தெரியும் இல்லையா? அது போட்டதே பாடமா போச்சு. அதுக்கு மேல இருக்குது, அதையே திருப்பி திருப்பி போட்டாலும் யாரு உங்களோட பேசணும்.
1: அப்படி இல்ல அது ஒரு 50 நிகழ்ச்சி இருக்கும் போது நான் வந்து 2 மாசமா தான் வரல. அப்ப 8 வாரத்தோட நிகழ்ச்சி தான் போயிருக்கும், மீதி எவ்வளவு இருக்கும்? 42 மேல இருக்கும்.
0: கணக்கிட்டு வச்சு கொண்டிருக்கீங்களா நீங்க? நல்லா நாங்க என்ன கொஞ்சம் பழசா போனதும் நாங்க ஒரு இடத்த வைப்போம், அது நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி எடுப்போம் நாங்க பழசுகளை. அதனால நீங்க புதுசு புதுசா கொடுக்கணும். உங்களோட பாட்டை எடுத்து வர்றேன்னா சரியா மீண்டும் மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி, அன்போட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இங்கே சாத்தூர் ரமேஷ் வாங்க.
2: வணக்கம் கலை. வணக்கம்
0: ரமேஷ், உங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவோம் போல இருக்கு எனக்கு. சாத்தூர் ரமேஷ் இல்ல உண்மையிலேயே இல்ல, நீங்க நான் தமாசுக்கு சொல்லல, உண்மையா சொல்றேன். நீங்க உண்மையா சொல்றேன் சரியா?
2: இல்ல
0: ஏன்னு உங்களுக்கே தெரியாதா
2: என்ன காரணம்?
0: உங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும் போல பாருங்க, எவ்வளவு பயபக்தியா. அந்த 3 குறி இந்த காலத்துல யாரும் இப்படி இழுத்தது இல்ல, சும்மா அப்படி ஒருக்கா கீறுவாங்க இப்படி ஒருக்கா போடுவாங்க அவ்வளவுதான், 3 குறி ஒரு பொட்டு. இப்படி யாருமே நெற்றில கீறினது நான் இது இப்ப இந்த காலத்துல காணையில.
2: பாத்துறீங்களா வாட்ஸ்அப் பாத்தீங்களா?
0: அதத்தான் சொல்றேன், அப்ப பண்ணி வரதல்ல. அப்ப
2: சின்ன வயசுல அப்படிதான் பட்ட நெத்தில போட்டு சந்தனம் போட்டு வச்சு குங்கு வச்சிட்டு
0: இருக்கேன்.
2: என்னோட அதிகம் ஆமா ஆமா, என்னுடைய மனைவி அதே மாதிரிதான்
0: கண்டுபிடிக்க காதல் மன்னன் போட்டிருக்கார் அவர்.
2: மற்றது
0: இல்லை, யார் அந்த காதல் மன்னன்? அப்துல் பாசிதா?
2: ஆமாம்மா அது வந்து.
0: இல்லை அவர் இல்லை, தவறு, நீங்க கண்டுபிடிங்க. எம்டிஆர் காதல் மன்னன் மாத்திட்டீங்க நீங்க, அப்துல் பாசிதா. அது எப்படி
2: இல்லம்மா? அது நம்ம வாட்ஸ்அப்ல அப்படிதான் வந்தது பார்த்தேன் தளத்துல, மேல அப்துல் பாசித் போட்டு கீழே வந்து எம்டிஆர் காதல் மன்னன் நினைச்சிருக்காரு.
0: யார் அது?
2: சரி சரியா தெரியல, எனக்கு தெரியல.
0: இல்ல இல்ல யார் எழுதி
2: போட்டிருக்காங்க இருக்கு
0: நீங்க தெரியாம சொல்றீங்களோ தெரியல பாக்கலாம். நாகராஜன்
2: நாகராஜ் இருக்குமா? இருக்கு இருக்கு. அது இல்ல
0: எனக்கு
2: பாட்டு வந்து சந்திப்புமா.
0: சந்திப்பு படத்துல
2: சந்திப்பு. ஆமா, ஆனந்தம் விளையாடு வீடு பாடலாமா?
0: பாடுறீங்களா?
2: பாடுமா?
0: பாடுங்க.
2: இதை முடிஞ்ச அளவுக்கு ஆனந்தம் வீடு.

0: ஆனந்தம் விளையாடும் வீடு, மாங்கல்யம் தவழும் மகர சிவதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி, நீதானே கண்ணே என கேட்ட மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு. அம்மா
1: வணக்கம்
2: ஈஸ்வரி.
3: ஹலோ
2: ஈஸ்வரி, வணக்கம்.
3: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
2: நல்ல சோமா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கிறேம்மா, நானும் நல்லா சுகமா இருக்கிறேன்.
2: நல்ல சுகமா இருக்கேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
3: அவர் கேட்ட பாடே போடுங்கம்மா.
2: சந்திப்பு படத்துல
3: ஆனந்தம் விளையாடு வீடு.
2: ஆனந்தம், நிச்சயமா உங்களுக்கு இரண்டு பேருக்கும் சேர்த்து நான் நடிக்க ஒரு பாட்டு தானே நீங்க கேப்பீங்க, எடுத்து வருவது வழக்கம். கேளுங்க, மூன்றாவது பாட்டா வருது உங்களோட பாட்டு. சரியா? அடிக்கடி பேசுங்க ஈஸ்வரி என்னோட.
3: சரியா?
0: முழுமையாக வழங்குங்கள்.
2: நிச்சயமா ஜீவா, அடுத்து வாரம்
0: இரண்டு மூன்று முறை 50% நான் அப்படி பாதி பாதிலே கட் ஆயிடுச்சு.
2: சரி, அப்படி கட் பண்ணாம போடுறேன்.
0: முன்ன பாபு பாட்டு கேட்டாங்க. அம்மா பாபு பாட்டு கேட்டாங்க, அதுல பாதிதான் வந்தது கட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் முழுமையாக வழங்குங்கள்.
2: சரி, நிச்சயமா நிச்சயமா. இனி எல்லார்ட்டையும் கேக்குற முழுமையா வேணுமானாக்க சொல்லிட்டு போகணும் எனக்கு, முழுமையா வேணும்னு. அப்ப
0: நன்றியம்மா, நன்றியம்மா,
2: நன்றி நன்றியம்மா, நன்றி நன்றி நன்றிங்க, நன்றி. எங்க இப்பொழுது முதல் வந்து இப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்க, யார் சரியா சொன்னு பாக்கலாம். பருசுன்றோன்னு டக்கு டக்குன்னு வந்து சொல்லிடுறீங்க பாருங்க. இந்த பருசு செய்யற பாருங்க, எல்லாரும் சின்ன பிள்ளைல இருந்து பருசு பருசு பொதி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் செய்வாங்க. இந்த பருசு நாங்க அடிக்கடி சொல்லணும். சரி, முதல்ல நான் என்னுடைய பாடல் ஒன்று எடுத்து வரத்தான் இருந்தேன். அது ராசா ராசா, அது சந்தர்ப்பம் கிடைக்க நான் எடுத்து வரேன். அதுக்கு முதல் தென்னை மரத்தோப்புக்குள்ளே எங்களுடைய வந்து பேசிட்டு போனாங்க. அந்த பேர் சரியா வரும்பறையும் ஒரு ஆள் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, பார்க்கலாம். பாடலை கேட்போம். என்ன தென்னை மர தோப்பு பாட மறக்குது எங்க?

எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இது இடையில இருந்து போகுதோ என்று பார்க்கலாம். முதல்ல இருந்து வருதாண்டு இது, ஏண்டா ஆ அது இடையில இருந்து தான் வந்திருக்கிறது.

இந்த பாடலை கேட்டுக்கின்றவர் எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ஷாவுல் ஹமீத் அவர்கள். அதை சரியாக சொன்னவர் முதல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா, இரண்டாவது எங்களுடைய விமலா ராஜவேல் சொல்லியிருக்கிறார். ராஜவேல் அவர் எல்லாரையும் அறிஞ்சே வச்சிருக்கார். சரி,

சரியாக 11:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் மற்றும் ஈஸ்வரி அவர்கள் கேட்ட பாடல். நீங்கள் அழைக்கலாம் உங்கள் விருப்ப பாடல், கதம்ப நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் விரும்பி கேட்கலாம். கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் துணுக்கு கேள்விகள், நகைச்சுவை இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம்.

மன்னிக்க வேண்டும். அது அதாவது கரோக்கி மியூசிக் வந்துவிட்டது. சரி, முழுமையாக அந்த பாடலை எடுத்து வரலாம். ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு. நல்ல பாட்டு இல்லையா?

நேரம் சரியாக 11:21. என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எங்கே பார்க்கலாம், யாரும் அல்லடி டக்கு டக்கு டக்குன்ற அழைப்புக்கு வருவீங்க? இன்றைக்கி என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க, என்ன சங்கதி? சரி, நான் என்னுடைய ராசா ராசா பாட்டு காற்றலை கெடுத்து வர போகிறேன். அந்த பாடலை கேட்ட வண்ணம் வாங்குவோம்.

ஒரு கடி கேள்வி ஒன்று உங்களிடம் வைக்கலாம், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எந்த மான் கோலம் போடும்? எந்த மான் கோலம் போடும்? கட்டிக்காரர் யாருன்னு பார்க்கலாம். இது ஒரு கடி கேள்வி. எந்த மான் கோலம் போடும் பார்க்கலாம்.

நான் கேட்ட கேள்விக்கு பட்டு பட்டுலாம் பதில் சொல்றாங்கப்பா. எங்க பார்க்கலாம், யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு முதல்ல கை உயர்த்துங்க. என்னண்டா, சரி அடுத்து இன்னும் ஒரு கடைக்கேள்வியே எடுத்து வர்றேன். புத்தி புத்தி புத்தி என்பது மதி. புத்தி புத்தி மேல் மேலே போவதும் கீழே வருவதும் எதில்? புத்தி இருக்குல்ல, புத்தி புத்தி என்றது மதி. மதி புத்தி என்பது மதி. மதி புத்தி மேலே போவதும் கீழே வருவதும் எதில் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எந்த மான் எந்த மான் கோலம் போடும் சாத்தூர்லாம் பேசும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாவும் சரியாண்டு பார்க்கலாம். மாமா எல்லாரும் போட்டுட்டும் போதில் நீங்கள் சொன்னது சரியாண்டு பார்க்கலாம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 5145119739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேணும். ஒரு இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். இன்னும் ஒரு பாடல் ஒன்றை எடுத்து வரலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். புத்தி புத்தி மேலே போவதும் கீழே வருவதும் மேலே போவதும் கீழே வருவதும் எதில்? நிலவு சூரியன். புத்தி மாமா புத்தி. எங்க பார்க்கலாம், கட்டிக்காரர் யார் கண்டுபிடிக்கணும்? இந்த புத்தி என்றது மதி. மதி அது மேலே போவதும் கீழே வருவதும் எதில் என்று கேட்டிருக்கார். எங்க பார்க்கலாம், கட்டிக்காரர் யார் என்று பார்க்கலாம். ஓடிவன் சொல்லுங்க. சரி, நான் இன்னும் ஒரு பாடல் நீண்ட நாட்கள் இந்த பாடல் எல்லாட்டையும் அடிக்கடி வரும், இப்போ யாருமே கேட்கறது இல்லை. எடுத்து வரலாம்.

நான் இப்பொழுது கேட்பது ஒரு கடி கேள்வி, சரியா? இப்ப சரி, இப்ப மாமா சொல்லியிருந்தார் புள்ளிமான், எந்த மான் கோலம் போடும் என்று கேட்டோம்னா புள்ளிமான் என்று சொல்லியிருந்தார். அது சரியான விடை. ஏனென்றால் இப்ப நாங்கள் ஒரு கடி கேள்வியை தான் பார்க்கிறோம். அது சாத்தூர் ரமேஷ் நீங்களும் எழுதியிருக்கிறீங்க. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்டது, புத்தி மேலே போவதும் கீழே வருவதும் எதில் என்று கேட்டிருந்தேன். அதாவது மதி மேலே போவதும் கீழே இறங்குவதும் எதில்? எங்கே கெட்டித்தனமா பாருங்க பார்க்கலாம். மாமாட கடையோடு சம்மந்தப்பட்டிருக்குது. மாமா எப்படி உங்களோட கடையோடய சம்மந்தப்பட்டிருக்கு? கொஞ்சம் யோசிங்க, பாடலை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 11:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்கள். நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129239 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6477464615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம், காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க பதீஷ்?
1: தெரியாம இங்க இருந்து நேரடியா கை எப்படி வருது? அது 10 நிமிஷம் முடிஞ்சுதான் கீழே வைக்க முடிஞ்சு, அப்படியே ஸ்டார்ட்
0: ஆயிட்டு. இல்ல, இதுதான் எல்லாரும் செய்யறாங்க போல இருக்குது. எல்லாரும் உயர்த்துக்கான வாட்ஸ்அப்ல உயர்த்த இல்ல, ஆனா எல்லாரும் நீங்க தனிப்பட்ட முறையா உயர்த்துறீங்க போல இருக்குது. இல்ல உயர்த்தி வச்சுக்கிறீங்க. அடே அப்பா, புத்திசாலி பிள்ளைங்க.
1: கைய உயர்த்தத பத்தி நினைச்சப்ப எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து, வெளியில இந்த நம்ம மழை வரும் இல்ல, மழை ஒரு ஆள் வீட்டுல இருந்து வெளியில ரோட்டுக்கு ரோட்டுக்கு பக்கம் நின்றுட்டு கை இப்படியே காட்டுறான், கை இப்படி சும்மா அப்படி வெளியில போட்டுட்டு போய் காட்டுறான். அப்ப நம்ம நினைச்ச ஏதோ ஓட்டோ போகும் இல்ல, அது கை காட்டி நிப்பாட்டுறதுக்கு நினைச்சேன். ஆனா இந்த ஆளு மழை வருதான்னு பாக்குறதுக்காக சும்மா கை வெளியிட்டு
0: பார்த்தது. இல்ல, அவர் வந்து கடைக்குள்ள ஒதுங்கி நின்று கொண்டு கையை எப்படி மலைக்கு நினைக்கிறதுக்கு,
1: கடைக்குள்ள, ஆமா ஆமா, ரோட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்குது,
0: அதுல நின்று கொண்டு கையை நீட்டி இருக்காரா? உடனே ஓட்டோக்காரன் நின்ற நேச்சான் தானே கூப்பிடுறேன், இவர் மலைக்கு நீட்டி இருக்கா?
1: மழை இருக்குதான்னு, மழை இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தது, ரோட் பக்கத்துல ஒரு கடையில இருந்தாரு.
0: சரி, எங்கள்ட்ட பேர் சொல்லாம ஒருத்தர் வந்து பேசிட்டு போறாரு, நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த குரல்ல யாருண்டு?
1: தெரியுமே, நமக்கு தெரியாம இருக்காது.
0: அந்த குரல் நல்லா தெரியும்
1: உங்களுக்கு.
0: சாவல் ஹாமி தெரியாம இருக்காது.
1: குவைட்ல
0: இருந்து சாவல் ஹாமின்னு வந்திருந்தேன். சரி, இன்னைக்கு நீங்க சரி. இப்ப நான் கேட்ட கேள்வி ரெண்டுக்கும் ஒன்றுக்கு சரி, ரெண்டு பேர் சொல்லி இருக்காங்க. புள்ளி மானன் அந்த
1: கோயில், எனக்கு வந்து நோ ஐடியா. அடுத்த ஆளுக்கு
0: நோ ஐடியா, அந்த மதி மேல இறங்குறதும் கீழே இறங்குறதும் இது ரெண்டு தெரியாது உங்களுக்கு? நோ ஐடியா அதுக்கு.
1: எனக்கு தெரியாதுங்க.
0: சரியா? சரி, அப்ப என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த ரட்சகன் படத்துல இருந்து, ரட்சகன் அதுல சோனியா
0: பாடல்.
1: ஆமா, இல்லாட்டி அதுல லக்கி லக்கியா இருந்தாலும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: ரட்சகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதுல இருக்கிற எல்லா பாட்டும் நல்ல பாட்டு. அந்த
1: எல்லா பாட்டும் நல்ல
0: ஒரு சோக பாடல் மாதிரி ஒன்று இருக்கு. அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, சோகமான ஒரு பாட்டு
1: இருக்கு.
0: சரி, உங்களுக்கான அந்த பாடல நீங்க எதுவுமே நோ ஐடியான்னு சொல்லிட்டீங்க,
1: அப்படித்தானே?
0: உங்களோட கையில எத்தனை விரல் இருக்கு?
1: கையில எண்ணி பாக்கட்டும், 1, 2, 3, 4, 5, 10 விரல் இருக்கு.
0: நீங்க பாருங்க, இந்த சின்ன பிள்ளையம்மா டக்குன்னு கேட்டோன்னு பத்தன்னு சொல்ல இல்ல, யோசிச்சுதான் நீங்க சொல்றீங்க. அது நீங்க தமாசு
1: சொல்ல முடியாது.
0: சரி, அத நீங்க
1: இல்ல, சில பேருக்கு ஒரு ஒரு கையில 6 விரலும் இருக்குது, பாத்துருக்கீங்க?
0: சரி, ஓ, 6 விரல் இருக்குது உண்மையா? கால்லயும் இருக்குது, கையிலயும் இருக்குது. நேரம் சரி.
1: ஓ, என்னோட ஃப்ரெண்டுக்கு இருக்கு அப்படி.
0: சரி, முகத்துல எத்தனை கண் இருக்கு?
1: அதாவது 1 கண்ணு 2 கண்ணு தான் இருக்கு.
0: ரெண்டு. சரி, எத்தனை காது இருக்கு உங்களோட தலையில?
1: நிறைய விரல் இருக்கு.
0: இல்ல, இப்ப உடல்ல கேக்குறதெல்லாம் எத்தனை எத்தனையானு நீங்க சரியா சொல்லுவீங்க, அப்படித்தானே? சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு மன திடம் இருக்குது, எல்லாத்துக்கும் சரியான பதில் நீங்க சொல்லுவீங்க இல்ல?
1: இல்ல, எல்லாரும் அப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்ற உலகத்துல ஒரு மனிதர்களும் இல்ல நினைக்கிறேன்.
0: இல்ல நான் கேக்குறேன், உடம்புல இருக்கிறதா இப்ப நான் கேக்குறேன், எத்தனை விரல் இருக்கன்னா 10 அண்ணீங்க, கை விரல் கால எத்தனை விரல் நீங்க 10 அண்ணுவீங்க.
1: உடம்புக்குள்ள இருக்கிறத பத்தி கேட்டா எனக்கு தெரியாது, திறந்து
0: உள்ளே இல்ல எல்லா வழியிலும் இருக்கிறதே கேட்க போறேன். நானே உள்ளுக்கு எனக்கே தெரியாது உள்ளுக்குல என்ன இருக்கு.
1: இல்ல சில வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது, நீங்க டாக்டர் தானே.
0: இல்ல சரி, இப்ப மூக்கு எத்தனை இருக்கு?
1: ஒரு மூக்கு.
0: ஒரு மூக்கு சரி. அவ மற்ற கனிய கேக்கட்டா, டக்குனு பதில் சொல்லுவீங்கல்ல.
1: உங்க தலையில வந்து 2510 முடி இருக்கு, நீங்க வேணும் பாருங்க.
0: சரி, நாங்க வரும்போது நீங்களே எண்ணி சரியா ஒரு 10 பேரை கூப்பிட்டு அங்க வரும்போது 2010 பேரை இருக்காது, 10 தான் இருக்கு.
1: இந்த ஒரு டயலாக் வந்து இந்த சொக்க தங்கம் திரைப்படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: பழைய காலத்து படத்துல இருக்குது. சரி, நல்ல சந்தோஷம், உங்க பாட்டை எடுத்து வரணும் ரதீஷ்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: இன்றைக்கு கதம்பம்பரம் வடிவாய மனசை வச்சுங்க. இந்த கதம்பா தான் இன்னைக்கு மிக விரைவாக வந்தது. இந்த கதம்பம் முடிவடைஞ்சு அப்படியே நாங்க பயணம் தூரத்துக்கு.
1: 1300 பிரச்சனை இல்ல, இங்க எல்லாம் 1000 கிலோமீட்டர் போனா எவ்வளவு நாள் சொல்ல தெரியுமா?
0: அது உண்மை, ஆனா இங்கேயும் அது கஷ்டம், அவ்வளவு தூரம் போறது ரொம்ப கஷ்டம். அந்த போக போக அது வந்து கொஞ்சம் கடைகள் தெருவுகள் இருக்கிறா கொஞ்சம் பொழுதாக இருக்கும், இது அப்படி இருக்கா தனியா கொஞ்சம் காடா இருக்கும். அப்ப
1: நமக்கு எனக்கு வந்து 50 கிலோமீட்டர் பைக்ல போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருக்கு, நிச்சயமா நிச்சயமா. அப்ப எங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தான் நிகழ்ச்சி வரும். சில வேளை உங்களுடைய திங்கள் காலை நிகழ்ச்சி வரும். நல்ல உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன். சரியா, துணுக்கு கேள்வி பெண்களுக்கு. இப்ப நீங்க நாங்கள் கணக்கு பாடம் இருக்குல்ல, கூட்டல் கழித்தல் அந்த கணக்கு பாடம், பெண்களுக்கு எந்த கணக்கு பாடம் கணக்கு கொடுக்கலாம் மிக விரைவாக செய்வார்கள்? இப்ப கூட்டல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, கழித்தல் கணக்கு இதெல்லாம் இருக்கு, எந்த கணக்கு பெண்களுக்கு கொடுத்தால் உடனே செய்வார்கள்? வணக்கம் முருகன். முருகன் வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம்மா,
0: என்ன உங்களை நேத்து காணல?
2: நேத்து காணலையா? நேத்து திடீர் சாயந்தரம் கடமை எடுத்து வந்தீங்க,
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே அப்பா
2: நான்
0: லைவா வந்தேன் உங்களுக்கு 11 மணி 10 நிமிஷத்துக்கு. அதுல சரி, சாந்தியம்மா எப்படி இருக்கா?
2: சாந்தியம்மா சாமி கும்பிடுறா. சாந்தியம்மா எல்லாம் வீடு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு
0: சாமி கும்பிடுறா.
2: சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு அவங்க சித்தப்பாவுடைய நினைவு நாள்,
0: அதனால கும்பிட்டா.
2: அதனால சித்தப்பா வீட்டு பசங்க வீட்டுக்கு போறான்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
2: இல்ல மூணு தோசை முட்டை குழம்பு.
0: ஓ இது காலை காலை சாப்பாடு. என்னது மூணு தோசை முட்டை குழம்புமா? இன்னைக்கு உனக்கு இதுதான் எல்லாரும் கேட்க போறாங்க, அம்மா எங்களுக்கு முட்டை குழம்பு வச்சுட்டாங்கம்மாண்டு. ஆஹா,
2: முட்டை இல்லாம குழம்பு மட்டும் சாப்பிட்டீங்க நீங்க அப்படித்தானே எனக்கு முட்டை செட் ஆகாது.
0: உங்களுடைய பாடல் என்ன முருகன், என்ன பாட்டு தரட்டும்?
2: என்னுடைய பாடல் வந்து புது வசந்தம் படம், அதுல இருந்து பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா மீராமாவை கேட்டு.
0: உங்களுக்காக நான் எடுத்து வர்றேன், சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி. காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம் பட்டாபி அண்ணா.
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் அண்ணா, எப்படி என்ன இருக்கீங்க?
3: சந்தோஷமா இருக்கேன், நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கேன். இங்க கொஞ்சம் வானிலை பாத்தீங்கன்னா இங்க மழை பெஞ்சிருக்கு, சூழல் பெஞ்சிருக்கு இங்க. ஆமா, எங்க பகுதியில மழை பெஞ்சிருக்கு. அதுவும் ஒவ்வொரு சென்னையில ஒவ்வொரு இடத்துல மழை இருக்கும், சில இடங்கள்ல மழை இருக்காது, அந்த மாதிரி இப்போ வானிலை. ஆமா, நல்லா இருக்கு, இயற்கை அழகா
0: இருக்கு. நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்க? நீங்க மோட்டார் பைக்கா அல்லாட்டி சும்மா நார்மல் பைக்கா?
3: இல்ல இல்ல இல்ல, சைக்கிள் தான், சைக்கிள் தான்.
0: நீங்க மோட்டார் பைக் ஓடுவீங்களா? ஓடுவீங்களா?
3: ஓடுற
0: அளவுக்கு உங்களுக்கு சக்தி காத்துல நீங்க பறக்கணும்.
3: பின்னுக்கு
0: ஏத்தி உங்களை கொண்டு போய்க்க கூட நாலஞ்சு கட்டு போடணும் எங்களோட சேர்த்து, உங்களை கட்டிக்கொண்டு பறந்துருவீங்க.
3: காமெடி காமெடி. ஆமா ஆமா, நகைச்சுவை
0: நகைச்சுவை.
3: நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
0: என்ன
3: அதே போல இங்க வந்து
0: சொல்லுங்க
3: பாட்டு பாத்தீங்கன்னா செல்வ மகள் படம், செல்வ மகள் நல்லா இருப்பாங்க, அருமையான பாடல் அது. பாட்டோடு பொருந்திருந்த அரங்கேறும் நாள் வர வேண்டும், உன்னோடு அழகிருந்த என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். செந்தாழை கூந்தலிலே செந்தூரம் கீழே எவ்வாழை பங்கு பேடி மங்கை வருவாள், கல்யாணம் மேலம் கொட்ட கண் பார்வை தாழம் தட்ட பெண் பார்வை மாலை சூடும் மன்னன் வருவான். பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும், இன்றோடு நீங்கள் என்ன ஒரு நாள் வர வேண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி.
0: இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த படம் நீங்க பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா?
3: பாடல் பாத்திருக்கேன், பாடல் கதை ஞாபகம் வரல, ஆனா படம் பாத்திருக்கேன், படம் பாத்திருக்கேன். அதாவது நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1978 எஸ்எல்சி படிக்கிறேன் அப்போ. ஆமா, 1978 எஸ்எல்சி படிக்கிறேன் அப்போ. அந்த பாடல பாடல் தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாடல் போடுவாங்க எங்க இதுல. ஆமா, தொலைக்காட்சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 8 மணிலிருந்து 9 மணி எங்க இருந்தாலும் அங்க டிவி முன்னாடி வந்துருவோம், அப்பதான் அந்த பாடலை பார்க்க முடியும். வேற எங்கேயும் பாடல் பார்க்க முடியாது, தியேட்டர்ல தான் பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்த போது இதெல்லாம் நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். அதே போல டெக் இருக்கும், பெரிய VHS டெக்குன்னு, அது மாதிரி கேசட் எல்லாம் வாங்கி வந்து எங்க தம்பி நானு எல்லாம் ஒரு 6 பேரும் நாட்டுக்கு உட்காந்துன்னா 6 படம் 7 படம் ஒரு படம் போ அப்படியே ஒரு வேலை வாங்கி வாடகைக்கு வாங்கி அதை போட்டோம்னா 6 படம் தொடர்ச்சியா பாத்துட்டு தான் அந்த டெக் எடுத்து கைவிடுவேன், மீதி கொடுப்போம். ஆமா, அந்த மாதிரி ஒரு காலங்கள்லாம். ஆமா, பழைய நினைவுகள். ஆமா,
0: அதாவது ரென் பண்ணி கொண்டு நீங்க பாப்பீங்க. உங்களோட சேர்ந்து யார் யாரெல்லாம் பாப்பாங்க?
3: எல்லாம் எங்க குடும்பத்துல எல்லாருமே, அண்ணன் தம்பிங்க நாங்க ஆறு பேரு,
0: எல்லாரும்
3: அம்மா எல்லாம் பாப்பா. அப்பா மட்டும் கடையில உட்காந்துட்டு அப்பா கடையை பாத்துருப்பாரு. அது மாதிரி சூழ்நிலை ஞாயிற்றுக்கிழமையிலும் அஞ்சு மணிக்கான பொதுவில படம் போடுவாங்க, வேற எங்கேயும் படம் பார்க்க முடியாது. அப்ப எங்க வீட்டுல டிவி கிடையாது, நாங்க என்ன செய்வோம், எங்க கடையாண்ட போயிடுவோம். கடையில எதுல குருக்கள் வீடு இருக்கு, கோவில் கபாலீஸ்வரர் கோவில் குருக்கள் வீடு

0: கால ஓட்டம், கால ஓட்டம், சூழ்நிலை, குடும்ப இது சூழ்நிலை, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அது பொழுதுபோக்கு கிழமைகளான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதுகளை மட்டும்தான் நம்ம அந்த தொலைக்காட்சிகளை பயன்படுத்துறோம். தினசரி இரவும் போதும் ஒரு தொடர் செய்திகள் வருது, அது ஒன்னு ரெண்டு அப்படி பார்த்துட்டு வண்டிய பொழுது போகும். அதுதான்
1: அப்ப உங்களுடைய பாட்டு எடுத்து வர்றேன் நான் பட்டா, நல்ல நல்ல தகவல்கள் நீங்க சொல்லுவீங்க.
0: நான் கிளம்புறேன், மீண்டும் இரவு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1:20, இது கரண்டிய நேரம், 11:51 இந்திய இலங்கை நேரம். அடுத்த பாடல் எங்களுடைய ரதீஷ் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது.
2: Oh, all the lovers in the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

பாடல் முருகன் கேட்ட பாடல், அடுத்த பாடல் எங்களுடைய பட்டாபி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல். அன்பு உறவில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்கப்படிய தொலைபேசி இருக்கம் 5141592379 இன்னும் சிறிது நேரத்தில் நேர்கள் வராத பட்சத்தில் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்படி சொன்னோன்னு உடனே முடிவடைகிறது. என்ன அரைமணித்தியால் திரண்டோன்னு உடனே ஓடி வருவீங்க, அதான் அப்படி சொல்கிறது. ஆனால் இது பொய் இல்லை, சொன்னால் உண்மை. 10 நிமிஷத்தில் முடிய போதுன்னா இப்போ யார் யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம். நினைஞ்சு கொள்ளுங்கோ கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் முழுமையாக பாடலாம். உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் பட்டாபி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறது. பட்டாபி அண்ணா நீங்கள் பாட்டாக நீ இருந்தென்ன, பொருளாக நான் வர வேண்டும் என்று சொன்ன என்ன பாட்டாக இருக்கும் அது? குயிலாக நான் இருந்தென்ன, குரலாக நீ வர வேண்டும் என்று தொடங்குறது. இப்படி ஒரு இடையிடையே இப்படி ஒரு வரிகளை போட்டு அண்ணா இடையில சொன்னோன்னு நாங்கள் சில நேரம் தேடுறது. என்றாலும் நல்லம் இதோ உங்களுடைய இனிமையான அந்த பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் ஜெகவர் சாதி கண்ணா. அண்ணா எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம்மா, நலமா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மழை வர போதே அண்ணா, நீங்க வந்து பாட்டு கேட்க வந்திருக்கீங்க.
1: மழை பெய்யுது அம்மா, இங்க மழை பெய்யுது.
0: அதுதான் என்னண்ணா நீங்க பாட்டு கேட்க? ஆஹா, அண்ணாக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்குமா தனிக்காற்று ராஜா என்ற படத்துல இருந்து சந்தன காற்று அப்படிங்கிற பாட்டுமா.
0: தனிக்காட்டு ராஜால சந்தன காற்று.
1: ஆமா, சந்தன காற்று செந்தமிழ் ஊற்று அப்படிங்கிற பாட்டுமா.
0: சந்தன காற்று செந்தமிழ் ஊற்று அந்த பாட்டு. நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன் அந்த பாட்டை. சரி, உங்களுடைய நாளை இரண்டு நாட்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளும் நான் எடுத்து வரக்கூடியதா இருக்கும். சற்று மாற்றமாக வந்தாலும் குறை விளங்க வேண்டாம்.
1: ரொம்ப நன்றிமா.
0: ஆமா, உங்களுடைய பாடல். வீட்டுல எல்லோரும் நலமா இருக்கிறார்களா?
1: அனைவரும் நலமா, அனைவரும் நலமா, எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா.
0: எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறார்கள். நல்லதானா? உங்களுடைய பாடலையும் எடுத்து வர்றேன்னா.
1: சரிம்மா, நன்றிமா.
0: நன்றி நன்றி.

நேரம் சரியாக இப்பொழுது 1:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய தமிழ் வானொலி. இனிமையான இந்த நேரத்தில் கதம்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து இனிய பாடல்களை கேட்டு மகிழலாம். ஒரு பாடல் என் விருப்பமாக காட்டிலைக்கு வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து எங்களுடைய ஜெயபிரசாதி கண்ணாவுடைய பாடல் காட்டிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு நான் எடுத்து வரும் பாடல் என் விருப்பமாக இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. பாடல் வருகிறது என்று சொல்லிட்டு பேருந்துதான் பாட்டை தேடுறது. நீங்களெல்லாம் பாட்டு முதலே ஞாபகம் வச்சுருப்பீங்கல்ல இல்லையா? சரி, இந்த பாட்டை கேட்போமா? எனக்கு மிகவும் பிடித்த பாடல்

0: உரையாற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: உங்கள் அன்பு உறவு முருகன், தர்மபுரி முருகன். மச்சான் பேசுங்க.
2: மச்சான், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் மச்சான், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். மச்சான் பேர் என்ன பாருங்க, அவர் வந்து இந்த மச்சான் இருக்க பேசுங்க.
2: மாதேஷ்.
0: மாதேஷ் உங்களுக்கு பேர்? சரி மாதேஷ், நீங்க இன்றைக்கு தானே இந்த வானொலி கேக்குறீங்க?
2: ஆமா ஆமா.
0: ஓ, உங்களுக்கு வானொலிகள் கேட்டு பழக்கம் விருப்பமா இப்ப கேக்குறதுக்கு?
2: இல்ல, இதுக்கு மேல நான் கேட்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன்.
0: அப்ப இன்னைக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க? முன்பு வேற வானொலியில் கேட்டிருக்கீங்க தானே?
2: இல்ல, நான் முன்பு கேட்டது இல்ல. எஃப்எம் எதுவும் கேட்டது இல்ல.
0: கேட்டது இல்ல.
2: கொஞ்சம் ஒர்க் பிஸியா இது பண்ணிட்டேன். இனிமேல இருந்தா நான் கண்டினியூவா கேட்க போறேன். அதனால நான் உங்ககிட்ட பேசுறேன்.
0: அப்ப நாங்க தான் கொடுத்து வச்ச நாங்க அப்ப எங்கட வானொலியை நீங்க முதல்
3: முறை கேட்டீங்க. வீட்டுல இருப்போம்மா. இரவு நேரத்துல வீட்டுல இருப்பான். அப்ப 11 மணி உங்ககிட்ட லைவ்ல பேசணும். நம்ம ராஜ்குமார் மாதிரி.
0: ஓகே ஓகே, நல்லவன் நல்லவன். அப்ப மாதேஷ், அப்ப மாதேஷ், மாதேஷ் நீங்க அப்ப எங்களை எல்லாம் ஏமாத்த மாட்டீங்க இல்ல? இது கேப்பனன்னு சொல்லி இருக்கீங்க இல்ல நீங்க?
2: கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்ணுவோம் மேடம்.
0: அப்ப நீங்க கால் பண்ணாட்டி நாங்க என்ன செய்யறது? பாட வருமா மாதேஷ்? முருகன் எல்லாம் நல்லா பாடுவேன்.
2: இல்ல மேடம், எனக்கு பாட வராது. பாட்டு கேட்கறதுக்கு விருப்பமா இருக்கும்.
0: என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க பாக்கலாம்? உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல
2: கிழக்கு சீமையில இருந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டு போடுங்க மேடம். எங்க அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு.
0: கிழக்கு சீமையில இருந்து
2: சாந்தி அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு.
0: கிழக்கு,
2: அதெல்லாம் அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: அந்த பாட்டா அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு?
2: அதான் மேடம்.
0: கிழக்கு வெளுக்கையிலே அப்படி வரும்.
2: அந்த பாட்டு தான் மேடம். எங்க அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன்.
0: உங்களோட அத்தான் வந்து என்ன நெப்போலியன் மாதிரி இருப்பாரா மீசை எல்லாம் வச்சு?
2: யார் மேடம்?
0: அதான் சாந்தி உங்களோட அக்கா. உங்களோட அத்தான் யாரு?
2: ஆமா மேடம், எங்க மாமா மேடம்.
0: மாமா
2: வீட்டுக்கார எங்க மாமா முருகன். நீங்க ஆல்ரெடி நான் நீங்க பேசிட்டு எஃப்எம் கேட்டுட்டு இருந்தாலும் இங்க எனக்கு வாய்ஸ் எரர் வருது. அதனாலதான் என்னால ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண முடியல.
0: ஓ ஓ ஓ ஓ, சரி. இப்ப இப்ப உங்களுக்கு விளங்குதா? சரி, அதாவது அங்க நீங்க அக்காட கணவரை நீங்க மாமா ஆண்டு சொல்லுவீங்க அப்படியா?
2: அவரை கூப்பிடுவாங்க.
0: உங்களை யாராவது அத்தான்
2: கூப்பிடுவாங்க?
0: உங்களை யாராவது அத்தான்?
2: எங்க ஒய்ஃப் வந்து என்ன கூப்பிடுவாங்க மேடம்?
0: கூப்பிடுவாங்க அத்தான். எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடு காட்டு, கூப்பிடுங்க. முருகன் சிரிக்கிறாரு பாருங்க. முருகன் உங்களை மாட்டி வச்சுட்டு இப்ப சிரிச்சு கொண்டிருக்காரு பாருங்க.
2: இல்லைன்னா நான் ஒண்ணு பண்றேன் மேடம். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும் போது எங்க வீட்டுல கொடுத்து அவங்களை கூப்பிட சொல்றேன்.
0: அடே அப்பா, நீங்க தப்பிட்டீங்க. நல்லா நீங்க கெட்டிக்கார. நீங்க
2: அந்த மாதிரி பண்றேன் மேடம்.
0: நல்ல, அது என்ன நல்ல பெண்களுக்கு உண்மையா? அவங்களும் வந்து பேசுனாங்கன்னா நாங்க நல்ல சந்தோஷமா இருப்போம். சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
0: ஆனா ஒன்று மட்டும், இன்னைக்கு எத்தனாம் தேதி தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன தேதி?
2: இன்னைக்கு வந்து 13 மேடம்.
0: 13 டிசம்பர் 13. நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க மாதேஷ் இனி எங்கட வானொலியில அடிக்கடி இணைஞ்சு கொள்வீங்க, பாட்டெல்லாம்
2: கேப்பீங்க.
0: சரியா, நாங்க எதிர்பார்ப்போம். மாதேஷுக்கு என்ன பாட்டு? கிழக்கு சீமையில கிழக்கு வெளுக்கையிலேன்ற பாட்டு.
2: அந்த பாட்டு போடுங்க மேடம். இது எங்க அக்காக்காக டெடிகேட்
0: பண்றேன். அப்ப அப்ப மாமாக்கு?
2: மாமாக்கு வந்து அதான் மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ண பாத்தீங்களா, அப்ப அவருக்கு தனியா ஒரு சாங் டெடிகேட் பண்றேன்
0: மேடம்.
2: அப்பதான் ஒரு ஃப்ரீக்வெண்டா கால் பண்ண முடியல, இப்ப ஒரே டைம்ல வந்து டெடிகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது இன்னொரு சாங் சொல்லி டெடிகேட் பண்ணுவேன்.
0: அப்ப உங்களுக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் இல்ல உங்களோட மாமாவை?
2: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
0: எந்த அளவு பிடிக்கும், எவ்வளவு
3: பிடிக்கும்?
0: என்னண்டு
3: எனக்கு மாதேஷ், எனக்கு மாதேஷ் மச்சான் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கும் பிடிக்கும் மாதேஷ் மச்சான்? ஆஹா, நல்ல நல்ல சந்தோஷம். அப்ப மாதேஷ் உங்களுக்குரிய அந்த பாடல் நான் எடுத்து வருவேன், கேட்டுட்டு தான் நீங்க மற்ற என்ன செய்யறேன்றாலும் சரியா?
2: கண்டிப்பா மேடம்,
0: எடுத்து வரேன் நான் உங்களுக்கு. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, கலகலன்னு பேசணும். நேரம் சரியாக 1:46.

நேரம் சரியாக 1:49, இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:20. அடுத்த பாடல் காட்சலுக்கு வருகிறது சாதிக்கண்ணா, ஜெகபர் சாதிக்கண்ணா. நீங்க கேட்ட சந்தன காட்டி கேப்போமா?

நேரம் சரியாக 12:24. கிழக்கு சீமையிலே படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். சரி, அது நெப்போலியனுடைய படம் என்று நினைக்கிறேன். பாடல் பிள்ளையாண்டா மீண்டும் நீங்கள் எனக்கு அதில் எழுதி காட்டணும். சரி, இந்த பாடலை எடுத்து வர்றேன்.

0: இல்லை, இது பிழையான பாடல். அது சீவலப்பேரி பாண்டி இந்த பாடல், அந்த படத்தில் இருந்து தான் அந்த பாடல். நீங்கள் கிழக்கு சீமையிலே அந்த படத்தில் கேட்டிருந்தீங்க. ஒரு பாடல், சரி பார்க்கலாம்.
1: கத்தாழங்காட்டுவடு கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே.
0: இந்த பாடலை மாதேஷ் தன்னுடைய அக்காவுக்காக, சாந்தி அக்காவுக்காகவும் மாமாவுக்காகவும் கேட்ட பாடல். கேட்கலாம் மாதேஷ் இதோ.

நேரம் சரியாக இப்பொழுது 12:29. நீங்கள் மலைக்கலாம் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னும் சற்று நேரம் சரியாக ஒரு மணிக்கு உங்களுடைய ஒரு மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பத்தில் இணைகிறது ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு என் விருப்பமாக புதிய பாடல் ஒன்று எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள

அந்த பாடல் முதலே இருந்து வர வேண்டும் என்ற இது இடையில இருந்து வருகிறது. சரி, பாடலை ஆரம்பத்திலிருந்து எடுத்து வரலாம். சரி, அந்த பாடல் காற்றடைக்கு வருகிறது பார்க்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:31. சரி, இன்னும் ஒரு பாடலை காட்டலை எடுத்து வரலாம்.

அடுத்து வந்த பாட்டு அவ்வளோ நல்லா மனசுக்கு போறேல்ல, புது பாட்டுன்னு எடுத்து வந்து பார்த்தேன், அது அந்த மனசை கவர்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு யாராவதுக்கு கவர்ந்துதான் அந்த பாடல்? இல்லை இல்லை. சரி, இப்போ மாமா ஒரு பாடல் கேட்டிருக்கிறார், அவருடைய பாடலை காட்சியிலே எடுத்து வருகிறேன். இது மாமா என்று நான் சொன்னது எங்களுடைய சந்திரன் ராஜ் மாமா இந்த பாடலை கேட்டிருக்கிறார்.

மாமா ஒரு ஞாபக பாடல் கேட்டிருந்தார். மாமா எடுத்து வந்து அந்த பாடலை கேட்டோன்னே எனக்கு ஒரு ஞாபக பாடல் ஒன்று வந்துட்டுது. இது நான் நினைக்கிறேன் இடைக்கால பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் எல்லாரும் முந்தி விரும்பி கேட்ட பாடல். ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் அப்படி வேறு வந்த பாடல். அது ஜானகி அவர்கள், எஸ் ஜானகி அம்மா அவர்களும் இளையராஜா அவர்களும் பாடிய பாடல் என்று நினைக்கிறேன். அந்த பாடல் இவருக்க கேட்டுப்போம். நீண்ட நாட்கள் அந்த பாடல் கட்டளைக்கு வரவில்லை. இப்போ மாமா இந்த ஞாபகத்தை கொண்டு வந்தோன்னே, எத்தனை ஞாபகம் வந்துடுது அதில். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை மாமா. கேட்கலாம் இந்த பாடலை இவருக்கா, என் விருப்பமாக இந்த பாடல்.

நேரம் சரியாக 12:46, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:15. ராஜவேல், உங்களுடைய ஒரு பாடல், ஒரு இப்பொழுது ஒரு பாடல் என் விருப்பமாக எடுத்து வந்து அதை தொடர்ந்து உங்களுடைய ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். நீங்கள் அன்று தொட்டு கேட்குறீங்க அந்த பாட்டு, பட்டு வண்ண சிட்டு அந்த பாடல், அதை எப்படியும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து வருகிறேன். நல்ல ஒரு பாடல் அது, காட்டிலையில் வந்திருக்கலாம். ஜெகவர்சாதிக்கன்னா எப்படியும் கொண்டு வந்திருப்பார், பட்டு என்றதுக்கு கொண்டு வந்திருப்பார். ரெண்டாலும் அதுக்கு முன்பாக என் விருப்பமாக வரும் இன்னும் ஒரு பாடலை பார்த்து கொண்டு இது ஒரு புதிய படம் காட்டு வெளியிடை என்ற படத்திலிருந்து இந்த பாடல்.

அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் நீங்கள் கேட்ட பரிசு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. பட்டு வண்ணச்சிட்டு

ராஜவேல், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வந்தது. இனிமையான பாடல். அந்த பாடல் பழைய பாடலா இருந்தாலும் அந்த எவ்வளவு இனிமை தெளிவு இருக்கிறது. சரி, ஒரு பாடலை கேட்கலாம் என்று சரியாக ஒரு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒரு உற்சாகமான பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். உயிரே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. என் அன்பு உறவுகளே, சரியாக ஒரு மணி உங்களுக்கு, இங்கே சரியாக 2:24. ஏனவென்றால் கதம்ப நிகழ்ச்சி இரவு நேரம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வராது, சனிக்கிழமை காலை இரவு 2 நேரமும் வராது, அதாவது நேரடி ஒளிபரப்பு. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் காற்றிலைக்கு வரும், பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும். நீங்கள் கேளுங்க, மறு ஒளிபரப்பு கதம்பத்தின் மறு ஒளிபரப்பு, அதாவது 3-4 மணித்தியாலம் நடைபெற்ற மறு ஒளிபரப்புகள் நீங்கள் அடிக்கடி கேட்கலாம் நிகழ்ச்சியை. சற்று இந்த கிழமை மட்டும் எனக்கு நீங்கள் சற்று யாரும் கோவிக்காமல் பொறுமையாக தர வேண்டும், விட்டு தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உங்களுடைய திங்கள் காலை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இனிதே விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த தைய தைய என்ற பாடலோடு, தைய தைய தைய தையா தையா அந்த பாட்டோடு

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு நலம்தானே எல்லோரும் முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. கதம்பம் நிகழ்ச்சி 2 மணித்தியாலங்கள் சரியா 12 மணி வரை கதம்பம். இன்று கதம்பத்தில் சதுரங்கம் அது எப்படி என்றா ஒரு சதுரமா சொல்ல கொண்டு வரப்போறேன். அதாவது ஒரு சச்சதுரமாக முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்க போவது வந்து 3 எழுத்து சொற்கள் கொடுக்க போகிறேன். அது நான் சொல்லும் விதத்தை கேட்டு நீங்கள் அதுல கண்டுபிடிச்சு நீங்க வந்து சொல்லணும். இது சதுரங்கம் சரியா? முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்கு நான் நன்றி சொல்லிட்டேனா, கண்ணனையும் நினைந்து கொண்டேனா. ஒரு கண்ணன் பாடல் ஒன்று கேட்கலாம். முதல்ல அந்த பாடலை தொடர்ந்து காற்றளிக்க வருகிறது சதுரங்கம். முதல்ல எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா தானே? நலத்தோடும் சுகத்தோடும் எந்த நோய் இல்லாமல் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுதல். எல்லோருக்கும் நலமாகவே நீங்க எல்லாரும் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு கண்ணன் பாடல் ஒன்று காற்றடைக்கு வருகிறது கேட்போம்.

இப்ப கிளாஸ் ரூமுக்கு யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். கட்டிக்காரர் யாருண்டு எல்லாரும் இந்த வகுப்பறையில படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வாக்கிலேயே முதல்ல நாங்கள் ஒரு வணக்கம் சொல்லிடலாம். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு ஒரு வணக்கம், சந்திரராஜ் மாமாக்கு ஒரு வணக்கம். ரெண்டு எத்தனை பிள்ளைகள் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். குருபாஸ்கர் அது புதிய தென்றலுக்கு போட்டிருக்கிறார், சாரி. அடுத்தது யாரு? வணக்கம் ராமன், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் மாமாவும் வணக்கம். அது வேற ஒன்றுக்கு தான் போட்டிருக்கீங்களா, அங்க பாக்கலாம். ஓ, கதம்பம் நேரலை, சரி. நீங்கள் மாமாக்கும் வணக்கம். நாலே நாலு பிள்ளைகள் தான் இப்ப கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, பாப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறீங்கன்னு. சுவாரஸ்யமா போகும் சுவமான சொற்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு பல தரவுகளை தருவேன். யார் எத்தனை புள்ளிகள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாப்போம். கட்டிக்கார பிள்ளைகள் ரங்கநாதனை ஒரு கொஞ்சம் கேட்போமா? இன்னொரு விடயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வாழ்க்கையில் இன்ப துன்பம் இரண்டும் வந்து போகும். அப்படி இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களை விட துன்பப்படுபவர்களை சற்று உற்று நோக்கினால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அட, இவ்வளவுமே போதும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். அதனால அதை நீங்கள் அடிக்கடி அதை செய்து கொள்ளுங்க. இன்னும் நான் அவர்களை விட அப்படி நடக்க அப்படி போகவில்லையே, பெருசா வரையிலேயே, அதுவும் இல்லையே, இது இல்லையே என்று ஏங்கவே கூடாது. எங்களை விட சிறியவர்களை நாங்கள் நோக்கினால் எங்களுடைய வாழ்க்கை இனி இல்லாத ஒரு சொர்க்கலோகம் என்று நினைச்சுக்கொண்டு பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது சதுரங்கம். அதாவது இப்ப நாங்கள் ஒரு சொல் எப்படி என்றால் அன்பு என்று நாங்கள் எடுத்து வந்தால் அது பூவில் முடிகிறது. அது ஆனா என்னன்னா பூனாவில் முடிந்தால் கீழே இருந்து, அதாவது நான் சொல்லுவேன் இடம் இருந்து வலமாக இது மூன்றெழுத்து சொல், இது மூன்றெழுத்து சொல்லு தரவு கொடுப்பேன் சரியா. பின்பு நான் கீழிருந்து மேலாக, அதாவது கீழிருந்து மேலாக உங்களுக்கு அந்த பூனாவில் முடியக்கூடிய ஒரு சொல்லு நான் எடுத்து வருவேன். அப்ப அது வந்து உங்களுக்கு இடை சொல்லுகள் தான் மாறும், இடை எழுத்துக்கள் தான் மாறும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு தரவு கொடுப்பேன். அப்ப அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இப்ப முதல் கொடுக்க போற முதல் சொல்லு, முதல் சொல்லு இடமிருந்து வலமாக, இது மூன்றெழுத்து சொல். இடமிருந்து வலமாக இது மூன்றெழுத்து சொல். இது வீட்டை நாட்டை சில உங்களுடைய காணிகள் அல்லாட்டி இடங்களை எல்லாம் பாதுகாக்க கட்டி வைக்கக்கூடிய ஒன்று, கட்டி வைக்கக்கூடிய ஒன்று. இதை கட்டி பாதுகாப்பார்கள், இதை கட்டி வச்சு பாதுகாப்பார்கள். மூன்றெழுத்து சொல், இதை கட்டி வைத்து பாதுகாப்பார்கள். அது ஒரு சொல்ல நீங்க சொல்ல தொடங்கினால்தான் அடுத்த சொல்லு என்னன்னு நாங்கள் எடுத்து வரலாம். இதை கட்டி நாங்கள் பாதுகாப்போம், அதாவது வீட்டை. இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற பொருட்களையோ வீட்டையோ உங்களுடைய காணியையோ உங்களோட சொத்தையோ உங்களையோ பாதுகாக்கிறதுக்கு வீடு கட்டணும்னா இதை கட்டி இவற்றை எல்லாம் பாதுகாப்பதுக்கு நாங்கள் கட்டி வைப்போம். அது என்ன என்றதுதான் இப்ப மூன்றெழுத்து சொல். இதை நீங்கள் கண்டுபிடித்தால் தான் மற்ற சொல்லுக்குள் செல்லலாம். அதே போல நாட்டில் பெரிய பெரிய இடங்களை எல்லாம் காணிகளை, இப்ப என்னுடைய இந்த காணி, அதாவது இந்த காணி அவ்வளவு என்னுடையது என்று நான் உரிமை கொண்டாடி எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்கு இதை கட்டுவேன், இதை சுட்டி கட்டி வைப்பேன். இது என்ன மூன்றெழுத்து சொல், எங்கே கட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம்.

இன்னும் ஒன்று, இந்த வீட்டில இருந்து உங்களோட வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்காரர் உங்களை பார்க்காம இருக்க இதை கட்டி வைப்பீங்க. நீங்க இதை நீங்கள் கட்டி கட்டி விடுவீர்கள். எங்க பாக்கலாம், இன்னும் சுலபப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் நடப்பதை எல்லாம் மற்ற வீட்டு அன்பு உறவுகள், அதாவது சொந்தங்கள் பார்க்காமல் இருக்க இதை கட்டி நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள். குரு பாஸ்கர், வணக்கம். குரு பாஸ்கர் உங்களுக்கு.

0: நான் பேசுவது உங்களுக்கு கேட்கறதுன்னு நினைக்கிறேன். கேக்குது தானே? அதாவது நீங்க இப்ப இரண்டு வீடு இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த வீட்டுல நடக்கிறப்ப நீங்க உங்கள் வீட்டில் நடப்பதை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்க இதை கட்டி விடுவீர்கள். அடுத்த வீடு பார்க்காமல் இருக்க எங்க பாக்கலாம்? இன்னும் கொஞ்சம் இலகுபடுத்த, சரியா
1: இலகுபடுத்திட்டேன்னா
0: உங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொண்டு நான் பழுக்க வச்சு அதை இனி தோலை உரித்து உங்களுக்கு இப்ப கையில தந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை மெல்ல உங்களோட வாயில ஊட்டி விட வேணும் போல இருக்கிறத இங்க பாக்கலாம்.

0: ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம் மீராம்மா.
0: அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க அம்மா? நீங்க எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மீராம்மா.
0: எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே கவலையா இருக்கிறது.
1: என்ன பெரிய பையன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
0: எனக்கு தெரியும் தெரியும் தெரியும் அம்மா.
1: சுவர் மேடம், சுவர் மீதம்மா, சுவர்
0: இல்ல சுவர் சுவர் வேற மாதிரி யோசிங்க பாக்கலாம்.
1: வேற மாதிரி
0: நீங்க எட்டி எட்டி பாக்குறீங்க. இதுக்கு மேலால ஏன் எட்டி பாக்குறீங்கன்னு கேப்பாங்க. இதுக்கு மேலால ஏன் எட்டி பாக்குறீங்கன்னு கேப்பாங்க. இங்க பாப்போம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: தட்டி இல்லை, தட்டி இல்லை, இது கல்லால் மதில். அம்மா கொன்று அம்மா கண்டுபிடிச்சிட்டா உண்டு. மதில், மதில் என்பது சரி அம்மா, மதில் சரி.
1: வயல்ல எப்படி மீராமா வருது? வயல்ல எப்படி வரும்?
0: நான் வயல்ல சொல்லலே, காணி என்று சொன்னேன். காணி என்றா உங்களுடைய வீடு கட்டுற காணி. இவற்றை சுற்றி மதில் கட்டுவோம் இல்ல எங்களுக்குரியது என்று. எங்கட ஊர்ல எல்லாம் நாங்க காணியில கட்டிடுவோம் முதலே. ஏனண்டா மற்றவர்கள் சண்டைக்கு வராம இருக்கிறதுக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா. அது எங்களுக்கு தமிழ்ல சொல்றீங்க, அதனால எனக்கு புரியல.
0: மதில், மதில், காணி. காணி என்பது இப்ப நீங்க
1: காணின்னு சொல்லுவோம். ஒரு காணி,
0: அவள் காணி. அந்த காணி என்ற இருப்பிடம், இடம், இடம், இடம் வாங்குறது, அதத்தான் காணி என்றது.
1: சரி,
0: காணியை சுற்றி, இடத்தை சுற்றி நாங்கள் மதில் கட்டின பிறகுதான் வீடு கட்ட ஆரம்பிப்போம் நாங்கள். இப்ப நீங்க மதில கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. சதுரங்கம். அப்ப இந்த சதுரங்கத்துல மதில் இல் இருக்கிறது சரியா? அப்ப இடம் இருந்து வளமாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இப்ப கீழ் இருந்து மேலாக
1: வளமாக,
0: வளமாக. இப்ப இது இனி கீழிருந்து மேலாக இல்ல தொடுக்கணும், இல்ல வரணும், அதாவது இல்ல முடியணும். கீழிருந்து மேலாக வரப்போம் எழுத்து சொல். இது மூன்று எழுத்து, மூன்று எழுத்து. கேள்வி கேட்டால் இது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம்.
1: பதில், பதில்,
0: பதில் ரெண்டு அம்மா. நல்லது கட்டிக்காரி ரெண்டு. சரி, இப்ப நீங்க பதில் ரெண்டு முடிச்சிட்டீங்க இல்ல. அப்ப இப்ப பானா இருக்கிறது, பானா இருக்கிறது இல்ல. அப்ப பானாவில் தொடங்கக்கூடிய பலமிருந்து இடமாக,
1: பலமிருந்து இடமாக
0: மூன்று எழுத்து சொல் சரியா? இது ஒரு
1: பானாவில தொடங்கும். சரி சொல்லுங்க.
0: இது ஒவ்வொரு நாளும் வந்து போகும். இது
1: பகல்,
0: பகல் அம்மா கட்டிக்காரி மூன்று. சரி, இப்பொழுது வந்து நீங்க மேலிருந்து கீழாக, இப்ப நீங்க மதில் சொன்னீங்க, மதில இருந்து தொடங்குறது மானாவில் சரியா? இது பூமி எங்கும் உள்ளது, இது பூமி எங்கும் உள்ளது.
1: முடியுதா?
0: இல்ல முடியும். இந்த பகல் வந்தது என்னவா உங்களுக்கு? அப்ப சச்சதுரம், சதுரமா போறது, சதுரங்கம். இல்லில் முடிய வேண்டும். அப்ப இது உலகெங்கும் உள்ளது. கடற்கரையில் நிறைய காணலாம், ஆனால் மக்களுக்கு இது முக்கியமாக தேவை.
1: நடுவில் ஒரு எழுத்துதான்
0: வர வேண்டும். சரி, மற்ற நேரிடம் விட்டு விடுவோமா?
1: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. எங்க இணைந்து கொண்டிருக்கும் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். இன்று சதுரங்கம் இது சரியா?
3: ஆமா ஆமா, கேட்டுட்டு இருந்தேன், லைனே கிடைக்கல. பதில் சொல்லிட்டாங்களா?
0: அது மூன்றுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது சதுரங்கத்துல மதில் முதல் வந்தது சரியா? இடம் இருந்து வரமாக
3: மதில்
0: பேர்ந்து கீழிருந்து மேலாக மதில் இல்லுக்கு வரக்கூடியதாக பதில் வந்து விட்டது. பதில் பேர்ந்து பானாவில் தொடங்கி பகல் வந்து விட்டது. வலமிருந்து இடமாக போய்விட்டது.
3: சரி,
0: அப்ப இந்த இல்லும் இல்லன்னாவும், அதாவது மானாவில் தொடங்கி இல்லன்னாவில் முடிய வேண்டும் ஒரு சொல். அது
3: மானாவில் ஆரம்பிச்சு
0: இல்லன்னாவில் முடிய வேண்டும். அது மூன்று எழுத்து, மூன்று சதுரங்கம் என்றால் மூன்று எழுத்து. இது உலகெங்கும் உள்ளது, இதுக்கு தரவு உலகெங்கும் உள்ளது.
3: திருப்பி சொல்லுங்க, பதில் வந்துருச்சு.
0: மதில் வந்துருச்சு, மதில், மதில், மதிலுடைய இல்லில வந்து முடிகிறது பதில். சரியா,
3: பதில், பதில், பதில். அதாவது மேல இருந்துக்கலாமா, மேல இருந்துக்கலாம்,
0: கீழிருந்து மேல். மதில் வந்தால் இல் வந்து மேலே இருக்கும், பதில் வந்து பானா தீனா இல்லைன்னா பதில் கீழே இருந்து மேல போகுது.
3: கீழிருந்து மேல்,
0: ஓ, மேந்து கீழே இருக்கிற பானா, அதாவது இடப்பக்கம், இந்த வலப்பக்கம் இருக்கிற பானாவில் இருந்து இடப்பக்கம் செல்கிறது பகல், பகல். சரி, ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் ஜார்ஜ், ஜார்ஜ் வணக்கம், ஜார்ஜ் வணக்கம், ஜார்ஜ், ஜார்ஜ், ஜார்ஜ், ஜார்ஜ் இருக்கிறீங்களா? ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா. நீங்க கண்டுபிடிச்சீங்களா இது அம்மாவுக்கு சொல்லும் போது? இல்ல, அவருக்கு மணல், அவர் சொல்லிட்டார், ஜோஜ் சொல்லிட்டா வாஜ்குமார், மணல், மணல், மணாவில் தொடங்கி அவர் அடிச்சிட்டார். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், ஜோஜ், நீங்க கெட்டிக்காரன்.
3: நன்றி, நன்றி,
0: கெட்டிக்காரன். சரி,
3: மீண்டும் வருகிறோம்.
0: நீங்க யாரு, ராஜ்குமார் போக போறீங்களா? உங்களுக்கு தர போறேன் தரவு. நான் ராஜ்குமார், போயிட்டீங்களா, போயிட்டீங்களா, ஓடிய போயிட்டேன். சரி, ஜார்ஜுக்கும், ஜார்ஜுக்கும் அது இதாகிறது. சரி, வணக்கம் தமிழ்வாணன், தமிழ்வாணன் வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்காங்க எல்லாம், நல்லா இருக்காங்க
0: நல்லா, அப்பா எல்லாம் நல்லா இருக்க. நாளைக்கு நேர் விருப்பம் இருக்காது தமிழ்வாணன், எல்லாருக்கும் ஏனண்டா நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் வைத்தியரை பார்க்க போக வேண்டி இருக்கிறது.
4: மணல்,
0: ஜார்ஜ் வந்து சொல்லிட்டார் மணல் என்று சொல்லிட்டார். சரியா, சரி. இப்ப நான் இன்னொரு சதுரங்கத்தை உங்களையும் வச்சு கேட்கட்டுமா? உங்களை
4: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: சரி, இது மூன்றெழுத்து, இதுவும் இடமிருந்து வலமாக. இது எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒன்று, மிருகங்களிடம், மனிதர்களிடம் இது இருந்தால்தான் ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள். கூடுதலாக சொந்தங்களிடையே மட்டுமில்லை, இப்ப எனக்கெல்லாம் உங்கள் மேல் இது இருக்கிறது. மூன்றெழுத்து, இது எல்லோரிடமும் இருக்க வேண்டும், இருக்கவே வேண்டும், இருந்தால்தான்
4: மூன்றெழுத்து.
0: அந்த மாதிரி உண்டு, எங்கே பார்க்கலாம். பானா வரிசையில் தொடங்குறோம், பானா வரிசை,
4: பானா வரிசை.
0: உங்களுக்கு சொல்லுங்க. சரி,
4: மூன்று எழுத்து
0: சொல்லுங்க. இப்ப எடுத்தீங்க, இப்ப எடுத்தீங்க நீங்க.
4: பண்பு, பண்பு, பாசம்,
0: பாசம் என்பது சரி, உங்களுக்கு உண்டு. சரியா, பாசம்.
4: நன்றி.
0: சரி, இப்ப நான் மாட்டது இந்த பாசம் உம்மன்னால முடிஞ்சிருக்கல்ல, உம்மன்னாவில். இப்ப நாங்கள் கீழிருந்து மேலாக போவோம், உம்மன்னால முடியக்கூடிய இன்னும் ஒரு சொல். சரியா, ஒருவருக்கு நான் உங்களிடம் நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு ஏமாற்றம் செய்தால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன். இம்மன்னாவில் முடிய வேண்டும் மூன்றெழுத்து. இம்மன்னாவில் முடிய வேண்டும் மூன்றெழுத்து. பாசம் சொல்லிட்டீங்க, பாசம், அதாவது பாசம் வந்து உம்மில முடிஞ்சிட்டு, அப்ப கீழிருந்து மேல் வரப்போறேன். அப்ப அது மூன்றெழுத்து. சரியா, அது வந்து இம்மனால முடியக்கூடிய மூன்றெழுத்து சொல். இப்ப நான் உங்கள் மேல் அன்பு வச்சு நம்பிக்கையா இருக்கும் போது, நீங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லாதவராய் இருந்தால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன்.
4: துரோகி,
0: இது வந்து மா வரிசையில் வருகிறது. இந்த சொல்லு மா வரிசையில் வருகிறது. அதாவது முதல் பாசத்தில், பாசத்தில் சாவும் இம்மும் இருக்க பா என்ற எழுத்து மாறுகிறது இந்த சொல்லல. அப்ப
4: சாபம்
0: மன்னிக்கணும், இந்த சாபம் உம்மும் இருக்கிறது பாசம் வந்தது. அப்ப அந்த பா என்ற எழுத்தில் ஒரு எழுத்து, அந்த எழுத்து மாறுகிறது, மாற வேண்டும். சரி, நீங்க விடை பெற்று நீங்கள் வாங்கோ.
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
1: மேடம் வரேன் மேடம்.
0: குருபாஸ்கர் வணக்கம். குருபாஸ்கர்
5: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: மோசம்
0: மோசம் அம்மாக்கு உண்டு. சரி குருபாஸ்கர்
5: சொல்லுங்க,
0: நீங்களும் கண்டுபிடிக்கணும். இப்ப அம்மாக்கு சொல்றது, இப்ப பாசம் வந்து விட்டது, அந்த
5: பாசத்துக்கு
0: மோசம் அம்மா சொல்லிட்டா கீழிருந்து மேலாக, சரியா? அதே மாதிரி மோவில் தொடங்கி இம்மில் முடியும் இடமிருந்து வலமாக ஒரு எழுத்து மாறி நிக்கிறது நடுவுல. இது மனிதர்களுக்கு இருக்கிறது, இது இது மனிதர்களுக்கு உள்ளது, இது மனிதர்களிடம் இருக்கிறது. இது ஒரு ஒரு உணர்வு. இது
1: எதுல ஆரம்பிச்சு எதுல காலம்,
0: அதாவது இப்ப பாசம் இம்மில முடிஞ்சது.
1: ஆமா,
0: மோசம் மோசம் மோசத்துல, அதாவது மோவன்னா இம்மன்னா இருக்கிறது, நடுவில் ஒரு எழுத்து மாறி இருக்கிறது. நடுவில் இம்மன்னா இருக்கிறது
5: மோகம்.
0: மோகம் குருபாஸ்கர் கட்டிக்காரன். மோகம் குருபாஸ்கருக்கு ஒன்று, சரியா? ஐந்தாவது ஆளா வந்திருக்கீங்க குருபாஸ்கர். சரி, அடுத்தது இப்ப மோகம் இடமிருந்து வளமாக மோகம் சொல்லிட்டீங்க. அப்ப பாசம் மேல மேலிருந்து கீழாக, மேலிருந்து மேலிருந்து கீழாக பாசத்துல எந்த எழுத்திற்கு பாவண்ணா இருக்குது, மோகத்துல இம்மண்ணா இருக்குது, இடையில ஒரு எழுத்து மாறி நிக்கிறது அம்மா, சரியா? இப்ப எந்த
1: மூணு மூணு கட்டம் போட்டா மூணு கட்டம் போருமா? மூன்று கட்டம் போரும்.
0: மூன்று கட்டத்துக்குள்ள நீங்க நிரப்பணும். அது நான் சொல்லி உங்களுக்கு விளங்குதுதான். இப்ப பாசத்துல இருந்து பானா முதல்
1: ஆரம்பிக்குது,
0: கடைசியில முடிகிறது இம்மன்னா, கடைசியில ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. இது வந்து
5: என்ன
0: பாகம், கட்டிக்காரன் கட்டிக்காரன் பாகம். ஒன்றே ஒரு பொருட்களை கூறாக பிரித்து வைத்திருந்தால் இப்படி சொல்லுவார் என்று சொல்றதுக்கு இடையிலே பாகம் அவர் அவருக்கு அந்த பானாவையும் பாவனாவையும் உம்மனாவையும் சொன்னோடே பாகம் பிடிச்சிட்டா இருப்போங்க. அப்ப கட்டிக்காரர் விடைபெற்று மீண்டும் நீங்க அணிஞ்சு கொள்ளுங்க, நான் அடுத்து
1: வரோம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கட்டிக்காரர் இருக்கிறாங்க, நான் நல்லா இலகுபடுத்துறேன், அதுதான், அதனாலதான் உங்களுக்கு தெரிகிறது. சரி பாக்கலாம். அப்படித்தான் இப்ப ஆரம்பத்துல எங்க பாப்போம். வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
6: நலமாக இருக்கிறாங்க அம்மா.
0: சந்தோஷமா பேசணும், கலகலண்டு
6: சந்தோஷம் தான். சந்தோஷம்
0: பேசணும். என்ன விட நீங்க, எத்தனை பாருங்க நான் சொல்றேன், என்ன விட நீங்க 45 வயசு குறைய, அப்ப நீங்க எவ்வளவு துடி துடிப்பா பாருங்க. நானும் என்ன பாருங்க, உங்களை விட 45 வயசு கூடுன நான் எவ்வளவு துடி துடிப்பா பேசுறேன்.
6: இல்லம்மா 77மா. அப்படி
0: எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வயலா கணக்கு போடுறாரு பாருங்க.
6: சொல்லுங்கம்மா.
0: சரி, உங்களுக்குரியது ஒரு கட்டத்திலேயே, அதாவது மூன்று எழுத்து சொல்லிது, இது இடமிருந்து வலமாக, சரியா? நடிப்புக்கு இது தேவை, வாழ்க்கையில் சிலர் இதை இப்படி இருக்கிறார்கள், இப்படி இதை செய்கிறார்கள். நடிப்புக்கு இது தேவை, மூன்று எழுத்து.
6: நடிப்புக்கு தேவையா?
0: வாழ்க்கையிலும் மனிதர்கள் இது போடுகிறார்கள், இது போடுகிறார்கள்.
6: சொல்லட்டுங்களாமா? சொல்லட்டுங்களாமா? வேஷம்,
0: வேஷம், வேஷம் போடுகிறார். ரைட். அடுத்தது இம்மன் நாவல் முடிந்திருக்கிறதா? கீழிருந்து மேலாக, சரியா? இது அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர். அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர், பூமியை இப்படி சொல்லுவர், ஊர்களை இப்படி சொல்லுவர், எல்லா ஊர்களையும் சேர்த்து, எல்லா ஊர்களையும் சேர்த்து இப்படி சொல்லுவர். இம்மன்னால முடியணும், கீழிருந்து மேலாக.
6: கேட்கவே இல்லையா?
0: அது அண்ட சராசரத்தை இப்படி சொல்லுவர். நீங்க வேஷம் சொல்லிட்டீங்க, இம்மன்னால இம்மன்னா இருக்கிறது, அதுல இம்மன்னால முடியணும். ரெண்டு எழுத்து இதுல முன்னுக்கு சேர்க்கணும். கீழிருந்து மேல், கீழிருந்து மேல்
6: ரெண்டு எழுத்து சேர்க்கணும்.
0: ரெண்டு எழுத்து சேர்க்கணும், கீழிருந்து மேலாக.
6: சரிம்மா.
0: ஊர்களை, எல்லா ஊர்களையும் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம். இதை
6: உலகம், உலகம் அல்லாம
0: எங்கே?
6: அம்மா, மூன்று ஆகாயம்
0: இல்லை, உலகத்தை, உலகத்தில் இருக்கிற ஊர்கள் அண்ட சராசரத்தையும் இப்படியே இப்படி சொல்லுவோம் நாங்கள். சரி, விடைபெற்று மீண்டும் வாங்க ஐயா. நன்றி. எங்கே யோசிச்சு கொண்டு வாங்கோ.

0: வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம்.
1: சொல்லிட்டாம்மா?
0: இல்ல சொல்லுங்க.
1: உலகம்மா?
0: இல்லை இல்லை.
1: பூலோகம்?
0: இல்லை. இங்க வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். நீங்கள் அங்கு வாழுகிறீர்கள் என்று கேட்டா என்ன சொல்லுங்க? எல்லா ஊர்களையும் பார்த்து ஒட்டுமொத்தமா சொல்வது
1: அகிலமாமா?
0: இல்லை. இம்மா இம்மன்னாவில் முடிய வேண்டும். சரி, இப்படி சொன்னா சில நேரம் நீங்க பிடிக்கலாம். வேஷம் சொல்லி இருக்கிறார், சரியா? இரண்டெழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. இரண்டெழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது, கண்டுபிடிங்க. வேஷத்துல ரெண்டு எழுத்து கூடி வருது, அதுல போக இல்ல, அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தணும். வேசத்தில், வேசம் என்ற சொல்லில் ரெண்டு எழுத்து கூடி வருகிறது இந்த சொல்லுக்கு, ஒரு எழுத்து மாறுபடுகிறது. நான் எழுத்த சொன்னா நீங்க பிடிச்சிடுறீங்க, அதுதான் முதல்ல அந்த அதுக்கெல்லாம் நான் சொன்னபடிவா மணலுக்கு. ஒரு அதாவது ரெண்டு எழுத்து கூடி வருகிறது. அப்ப ரெண்டு எழுத்து எது வரப்போகுது? இப்ப வேன்னா சானா வரப்போகிறதா, சானா உம்மன்னா வரப்போகிறதா இந்த சொல்லுக்குள்ள என்றது ட்ரை பண்ணுங்க. ஒரு எழுத்து மாறுபடுகிறது, ரெண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறுபடுகிறது. யோசிச்சு கொண்டு ஓடியாங்க செல்ல குட்டியா. சரி, இப்ப சரி, இப்ப நாங்கள் உங்களுக்கு அதைத்தான் கண்டுபிடிக்க முடியல. அதாவது பாசம், பாசத்தில இருந்து வேஷம், வேஷத்தில இருந்து உங்களுக்கு கீழிருந்து மேலாக கண்டுபிடிக்க முடியல. வேன்னாவில் ஆரம்பிப்போம், சரியா? வேன்னாவில் ஆரம்பிக்கிறது மேலிருந்து கீழாக. இம்மன்னாவில் முடிய வேண்டும், கண்டுபிடிங்க பாக்கணும். மூன்று எழுத்து, அது என்னவென்றால் சைவங்களோடு சமயங்களோடு சம்பந்தப்பட்டது.
1: வேதம்.
0: கட்டிக்காரன் குருபாஸ்கர். சரி, அப்ப இப்ப நீங்க இப்ப வேதம் கண்டுபிடிச்சாச்சு, வேதம் இம்மன்னா வந்துடுச்சு, சரியா? இம்மன்னா இருக்குது, சரியா? இப்ப நாங்க இடமிருந்து வலமாக போக முடியாது. அந்த இம்மன்னாவுக்கு நாங்கள் வலமிருந்து இடமாக வருகிறோம், சரியா? மனிதனிடம் இது இருக்கிறது, மனிதனிடம் இது இருக்கிறது. ஆனந்தன் வருகிறார்.
1: வேகமா?
0: இல்லை.
1: விவேகம்?
0: இல்லை. இது மூன்றெழுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு. வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம். கஷ்டமா இருக்க ஆனந்தன், அது பழக பழக சரி வந்துடும். இது இந்த வயசு சௌரங்கம் எல்லாம் பழக பழக நீங்க டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க.
2: கோடு கோடு கட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தா வேலை கிளைக்காது, அப்படியே மழை கணக்கு போட்டாதான் சொல்லலாம். பெரு பெஞ்சுலாம் தேடி சொல்றது.
0: இதுல இப்ப இந்த சதுரங்கத்துல வேஷம் வந்து விட்டது மேலிருந்து, அதாவது இடமிருந்து வலம் வந்து விட்டது. இடத்திலேயே மேலிருந்து கீழ் வேஷத்தோட இவர்
2: தேசம் வருமாமா? தேசம், தேசம்,
0: தேசம். வேதம் சொல்லிவிட்டார், தேசம். இப்ப நீங்க கண்டுபிடிக்காம இருந்தீங்க குருபாஸ்கர், அது தேசம், தேசம், அது சரியான பதில். சரி, இப்ப தேயம் இருக்கிறது,
2: தேசமோ என்ன தேசமோங்கிற மாதிரி அந்த பாட்டுதான் ஞாபகம் வந்தது.
0: சரி, தேசம், தேசத்துல தேயம், வேதத்துல உம்மும் இருக்கிறது. இரண்டு எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிக்கிறது, அது இடமிருந்து வளமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அது மனிதனிடம் இருக்கிறது. இது மனிதனிடம் இருக்கிறது, மனிதனிடம் இருக்கிறது.
2: வேகம்.
0: தேகம். யார் சொன்னது? யார்
2: சொன்னது? தாத்தாவா நம்ம சொன்ன
0: கெட்டிக்காரன். கெட்டிக்காரன். சரி, அடுத்த ரெண்டு பேர் நீங்க விடுபட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. குரு பாஸ்கருக்கு போக மனம் இல்ல. சரி, பாக்கலாம். நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. என்னடா இந்த தொலைபேசியில அப்பா சொல்றது சரி வர்றது, ஆக்கள் வர்றது போறது தெரியல. அப்ப நீங்க கட்ட மூன்று கட்டங்கள் நீங்கள் சொல்லி ஆகிவிட்டது. எங்கே

வாரம் ஹோரலிக் சாப்பிடறத நிப்பாட்டிட்டாங்க இல்ல, இப்ப போய் என்ன சொல்றது? சரி, இது மூன்று எழுத்து. மனிதர்களிடையே இருக்க வேண்டிய ஒன்று, மூன்று எழுத்து நிச்சயமா இருக்க வேண்டும். பாசம் போல ஒரு சொல், இது மனிதர்களிடையே இருக்க வேண்டிய ஒன்று பாசம் போல. இடமிருந்து வளமாக, அந்த இடமிருந்து வளம் முடியும் இடத்தில் கீழிருந்து மேலாக. இது முதல் சொன்ன சொல்லு இருந்தால், நீங்கள் கண்டுபிடித்தால் அதிலிருந்து இதுவும் இருந்தால் மனிதனிடம் நன்றாக இருக்கும். இதை கணிப்பது நாங்கள் ஒருவருடைய பழக்க வழக்கத்தை பார்த்து கணிப்போம். இந்த இரண்டாவது சொல், இதுவும் மூன்று தான், சரியா? எங்கே மனிதனிடம் இருக்க வேண்டிய மூன்று எழுத்து சொல் எப்படி சொல்லுவோம்? அந்த நான் அந்த எழுத்து வரிசையை சொன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க. பாசம் போல ஒன்று, எங்கே மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒன்று பாசம் போல. இது இருக்கு மூன்று எழுத்து சொல், ஓடி வாங்க. இது எல்லா யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். இது தெரியாமங்க ஃபாரக் ஓடி வாங்க, ஓடி ஓடி வந்தீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, நீங்க எல்லாருமேலயும் இதைத்தான் வச்சிருக்கீங்க. ஓடி வாங்க ஃபாரக், எங்க அச்சா பையன் போல ஓடியாங்க பாக்கலாம். மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது. இது கூடினால் பேந்து விட்டு பிரிவது கஷ்டம். எங்கே ஓடி வாங்க பாப்போம். மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல் அகர வரிசையில. சரி, எங்க எங்க ஓடி வாங்க. என்ன இது தெரியாம இருக்கிறீங்க?

0: எங்கே சொல்லுங்க. வணக்கம்.
1: நேசம்.
0: நேசம் இல்ல, நேசம் இல்ல. மற்ற அன்பு ரோட்டு போங்க. வணக்கம். ஃபாகர் சொல்லுங்க. குளச்சு நல்ல கரைச்சு
2: அன்பு.
0: அதாவது இது வந்து இடமிருந்து பலமாக போகுது அன்பு, சரியா? இப்ப அந்த அன்பு பூ பூ அந்த எழுத்து வந்து கடைசியா வரணும், சரியா? கீழிருந்து மேலாக மூன்று எழுத்து சொல்லு கண்டுபிடிங்க. இது மனிதனிடம் இருக்கவே வேண்டும், அன்பு இருந்தால் இது இருக்கும். உங்களிடம் பழக்க வழக்கத்தை, உங்களோட பழக்க வழக்கத்தை பார்த்து இதை சொல்லுவோம் நாங்க.
2: இந்த பையன்
0: கட்டிக்கார. சரி, இப்ப பானா இருக்கிறது, பானா இருக்கிறது, சரியா? உணவுப் பொருள்களில், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் போது இது இருந்தால் நல்லா இருக்கும். பானாவில் ஆரம்பிக்கிறது. அதாவது உணவுப் பொருள், உணவுப் பொருளை தயாரிக்கும் போது இப்படி இருந்தால்தான் சரியாக வரும். பண்பு சொல்லிட்டீங்க, அப்ப பானாவில தானே வரும். முடிவுறுத்து, சரி. ஆனா இதை கண்டுபிடிங்க. ஆனாவில், ஆனாவில் ஆரம்பிக்கிறது, சரியா? இது வந்து மனதை, உள் மனதை சொல்லும். இப்படி உள் மனதை இப்படி சொல்லுவோம், உள் மனதை. உள் பக்கத்தை சொல்லுவோம், உங்களை பார்த்து உள் பக்கத்தை சொல்லுவோம். நன்றி. இது சுடமமான உண்டு. சரி, ரெண்டு எடுத்துட்டா ரெண்டாலும் எங்க பாக்கலாம். ஓடி வாங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா?
3: கிசு அடிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா?
0: இது நல்லா இருக்கு. கிசு அடிக்கும் ரெண்டுக்கு தான் இந்த பாட்டை கேக்குறேன். கேட்டிருக்கவன் உன்னிப்பா கேட்டது இல்ல.

0: வாங்க சாமியம்மா, வாங்க கிஸ் அடிக்க வேண்டதா, நீங்க பாருங்க
1: பதம்
0: சொல்லிட்டாங்க, நீங்க சொன்னது பதம் ஒரு சாப்பிடிய நீங்க, உங்களுக்கு புள்ளி போடுறேன் சாந்தியம்மா, உங்களுக்கு ஒரு புள்ளி. சரி, இப்ப அதாவது அன்பு வந்துருச்சு, பண்பு வந்துருச்சு, பதம் வந்துருச்சு. இப்ப வந்து பதத்துல இம்மன்னாவும் அன்புல ஆணாவும் இருக்கிற சொல்லா பார்த்து நீங்க சொல்லணும். நடுகழுத்து மாறி நிக்கிறது, இது
1: அகம் அகம்
0: அகம் கட்டிகாரி கட்டிகாரி கட்டிகாரி. சரி, அப்ப நீங்க விடுபட்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே ரேவதி அம்மா கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா அம்மா வணக்கம்.
2: மீராமா பண்பு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் பதம் சமையல்
0: பதம் சாந்தியம்மா சொல்லிட்டேன். அடுத்தது ஆனாவில் தொடங்கி இம்மன்னாவில் முடிகிறது, உள்புறத்தை சொல்லு
2: அகம்
0: அகம் அதுவும் சொல்லிட்டா அவர் கட்டி அவர் ரெண்டு புள்ளி எடுத்துட்டா,
2: வேற என்ன
0: எடுத்துட்டா. சரி,
2: இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா?
0: அந்த அந்த அந்த கட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு தரப்போறேன்.
2: சரியா? சரி
0: சரி. இது உணவு தயாரிக்கும் ஒரு பொருள் இது, சரியா? மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல். உணவு தயாரிக்கும் ஒரு பொருள், ஆனா இது வந்து நீங்க எலக்ட்ரிக் அதாவது மின்சாரத்திலன்னு நினைக்க கூடாது, இது வந்து பழமை வாய்ந்த ஒரு பொருள். அதாவது பொருட்களை மாவாக்குவதற்கு உதவும் இந்த பொருள், மூன்றெழுத்து சொல். மாவாக்க உதவும்.
2: உரல்
0: உரல் அம்மா உரல் கண்டுபிடிச்சிட்டீங்க, சரியா? இப்ப உங்களிடம் உங்களுக்கு இப்ப கீழிருந்து மேலாக இல் இருக்கிறது, சரியா? கீழிருந்து மேலாக மூன்றெழுத்து. ஊனாவும் இல்லன்னாவும் இருக்கிறது. மனிதனிடையே துன்பம் வந்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி இருக்கும் எங்களுடைய மனம் எல்லாம். நடுக ஊனாவில் தொடங்கி இல்லில் முடிகிறது. துன்பம் வந்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி இருப்போம் மனிதர்கள் எல்லாரும் இப்படி இருப்போம். நடுக
2: அடுத்த
0: சொல்லுக்குள் போவோம். அப்ப அதாவது இடப்பக்கத்துல உரலுக்கு ஊனாவில் தொடங்கி, ஊனாவில் தொடங்கி உரல் என்ற சொல்லில் இரண்டு சொல் நிற்க ஒரு சொல் மாறுபடுகிறது. வடிவா கேளுங்க, நான் அந்த சொற்க எழுத்து ஒரு ஒரு எழுத்து மாறுபடுகிறோம். நான் எழுத்து சொன்னா டக்குன்னு நீங்க பிடிச்சறீங்க. இப்ப அதாவது உரல்ல ரெண்டு எழுத்து நிக்க, இப்ப நான் சொல்ல போற சொல்லுக்கு ரெண்டு எழுத்து வரும், ஒரு எழுத்து இல்லாமல் போகும், ஒரு எழுத்து மாறுபடுகிறது, சரியா? இது இது இது இருந்தால்தான் அவன் மனிதன் பிறக்கும் போது இப்படி இருக்க வேண்டும்.
2: இது இருந்தாதான் மனிதன்
0: மனிதனாக பிறப்பதற்கு இது இருக்க வேண்டும்.
2: உடல் உடல் உடல் உடல்
0: உடல் உடல் உடல் ரேவதி அம்மா அடுத்த புள்ளி. ரேவதி அம்மாவை தேடுவோம், அவங்க நீங்கதான் முன்னுக்கு நிக்கிறீங்க. சரி, அப்ப உடலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அம்மா, இல்லன்னா இருக்கிறது, சரியா? அப்ப நீங்க உடல்ல உடல்ல இருந்த அந்த ஊனா இருக்கிறது சொன்னேன் அல்லவா? உடல்ல உடல்ல இரண்டு எழுத்து நிற்க ஒரு எழுத்து மாறுபடுகிறது. இது பொருட்களை வைத்து கொண்டு போக எடுத்துக்கொண்டு வர உதவும். இது உங்களோட ஊர்ல சொல்லுவார்கள் நினைக்கிறேன். பொருட்களை காவி கொண்டு போவதற்கும் காவி கொண்டு வருவதற்கும் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு பாவிக்கப்படும் ஒன்று ஒன்று.
2: இது வந்து மாறுபடுறது எதுல இருந்து, கீழே இருந்தா?
0: அதாவது அதாவது இது நீங்க இப்படி கண்டுபிடிங்களேன், இப்ப உரல்ல ரெண்டு எழுத்து நிக்க, அது உடல்ல ரெண்டு எழுத்து நிக்க இருக்கு, ஒரு எழுத்து மாறுபடும். அது ஊனாவும் ஊனாவும் இல்லன்னாவும் இருந்தா நடுவில் ஒரு எழுத்து மாறுபடுகிறது. அப்ப அது என்ன? எடுத்துக்கொண்டு போய் வர உதவும் உங்களுக்கு. நீங்க வெளியில போறேன்டா, இப்ப கடையைக்கு போறேன்டா, எங்கேயாவது போறீங்க, இதை எடுத்துக்கொண்டு போவீங்க, இதை எடுத்துக்கொண்டு போவீங்க. இது பழமை வாய்ந்தது, பழமையாக இப்படித்தான் சொல்லுவார்கள். இப்ப எல்லாம் நல்ல டீசென்டா ஸ்டைலா சொல்றார்கள் எல்லாரும். பழமையானது.
2: வெளியில போன உடனே
0: வெளியில போயிருக்கல, நீங்க கையில எடுத்துக்கொண்டு
2: போயிருக்கீங்க.
0: வராது, இருந்தா வராது, பயத்துல.

0: முடிவை இன்னொரு சொல்லும் நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கு தரவு நான் சொல்லி இருக்கிறேன். வேதனை, மனிதனிடம் வேதனை, மனிதனுக்கு வேதனை இருக்கும் போது இப்படித்தான் இருப்பீங்க எந்த நேரமும். இப்படி ஒரு அந்த வருது ஊமில்லும் வர
1: ஊசல் தானே
0: இல்ல, ஊசல் வந்து ஊசல் அது ஊனா, இது ஊனா. உங்களுக்கு நோய் இருக்கும் போதும் இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க. நோய் இருந்தா, நோய் இருந்தா இப்படி சரி யோசிச்சு நோய் இருந்தால் நீங்கள், உங்களுக்கு நோய் இருந்தால் இப்படி இருப்பீங்கள். அதாவது சுலபமா சொல்லுகிறேன், முதல் எழுத்து ஊனா வரும், கடைசி எழுத்து இல்லனா வரும், நடு எழுத்து மாறி வருகிறது. உங்களுக்கு நோய் இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நெடுக நோய் இருந்து படுத்து இருக்கும் போதும் சில நேரம் நாங்க பார்த்தா அங்கும் இங்கும் நீங்க பிறண்டு படுக்கும் போது நாங்க சொல்லுவோம். இதுக்கு சரி இன்னும் ஒன்று, அது அதான பொருட்களை காவி கொண்டு போகுது மற்றதும், அதுவும் ஊனாவில் தொடங்கி இல்லைன்னாவில் முடியும். பொருட்களை இப்ப நீங்க சந்தைக்கு போறா இதை எடுத்துக்கொண்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வருவீங்க, இப்ப எல்லாம் வந்துட்டு அதுக்கு. சரி நான் சுலபப்படுத்துக்குவேன், பேக் இப்ப நீங்க கொண்டு போறீங்க இல்ல, பை என்று சொல்லுவீங்க இல்ல, அந்த பைக்கு ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது, பழமை எல்லோரும் பாவிக்கிற வார்த்தை பை. அது வந்து சாக்கால் மற்ற இன்னொரு சொல்லுவார்கள், அந்த உரம் அதுகள் வரும் அந்த பேகால் செய்திருக்கும், சாக்கால் செய்யப்பட்டது இல்ல மாதிரி இல்ல, எதுவும் சீலையால் செய்யப்பட்டது, இவற்றை அப்படி சொல்லுவார். அங்க இது தெரியாமல் இருக்கிறீங்க, ஓடி வாங்க.

ஆர் ரெடி. கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? எங்கே உரல் சொல்லி இருந்தா அம்மா சரி, உடல் சரி. இப்ப நோய் வந்து அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு, அல்லாட்டி நீங்க சில நேரம் மனவேதனைகள் இருக்கும் போது இப்படி செய்வீங்க, இப்படி இந்த இந்த சொல்ல பாவிக்கலாம். நாங்கள் உங்களை பார்த்து என்ன இப்படி இருக்கிறீங்க, அத ஷோர்ட்டா மூன்று சொல்லல சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது. அடுத்தது வந்து நீங்க பொருட்களை எடுத்து செல்வதற்கு வாங்கி வருவதற்கு இருக்கிறது சரி. அது நீங்க கடைசியில இதனுடைய விடையை நான் சொல்லுகிறேன், கண்டுபிடிக்கிறவர்கள் கண்டுபிடிக்கலாம், அடிக்கடி இடையில சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சில இலகுவாக நான் சொற்கள் கொண்டு வர போறேன். எப்படி என்றால், இப்ப தானா இல்லன்னா கடைசியில முடியக்கூடிய சொற்களை எடுத்து வரப்போறேன். இது ஐந்து எழுத்து சொற்களாக இருக்கும். தானா இல்லன்னா எங்கே பார்க்கலாம். இது மனிதனின் ஒரு செயல்பாடு, பார்த்தால் அழகாயிருக்கும், அவரை பார்க்கும்போது சந்தோஷமாயிருக்கும். இன்றைக்கு இவர் சந்தோஷமாயிருக்கிறார்னு சொல்லுவோம். மனிதனின் செயல்பாடு, ரெண்டு எழுத்து நான் சொல்லிட்டேன், கடைசி எழுத்து ரெண்டு தல் தல், அப்ப எல்லாம் அப்படித்தான் முடியும். மூன்று எழுத்த கண்டுபிடிங்க. மனிதனின் செயல்பாடு தல் ரெண்டு முடியும். ஐந்து எழுத்து சொல், ரெண்டு எழுத்து நான் சொல்லிட்டேன், எல்லா எழுத்துக்கும் இப்ப ரெண்டு எழுத்து வரப்போகுது, தல் என்றது வரப்போகிறது.

மனிதனின் ஒரு செயல்பாடு பார்த்தால் சந்தோஷமாயிருக்கும். அவர் இதை செய்தார். நீங்கள் எல்லாரும் செய்யறீங்க, நானும் செய்யறேன், எனக்கு விருப்பம், இது நல்ல எங்கே.

0: வச்சு ஒன்று நீங்க கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கா அவங்களுக்கு? என்ன இது எல்லாரிடமும் இருக்கிறது. சந்தோஷம் வந்தால் இதை நீங்க செய்கிறீங்க, யாரையும் பார்த்தாலும் செய்கிறீங்க. நானும் அடிக்கடி செய்வேன், எனக்கு இது பிடித்த ஒன்று. என்ன உங்களுக்கு பிடித்தது இதுதான் என்று நான் நினைக்கிறேன். சில பேர் பார்த்தா லூஸ் என்று சொல்றாங்க, அதை பார்த்துட்டு தள்ள என்று முடியவனும் ஐந்து எழுத்து சொல், மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க. எங்க மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க, மூன்று எழுத்தோட சேர்த்து அந்த தல் தானா இல்லைன்னாவ நீங்க சேர்த்து கொள்ளணும். லூஸ் என்றவன கண்ணன் ஓடி, வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் மேடம், வணக்கம்.
0: என்ன என்ன பார்த்தா லூஸ் என்று சொன்ன ஓடி வந்துட்ட கண்டுபிடிச்சு கண்டு தல் ரெண்டு முடிய வேணும். இந்த எழுத்து என்ன நினைமா இருக்கிறீங்களா கண்ணன் சொல்லுங்க.
1: தல் தல்ல தல்றதா மேடம்?
0: இல்ல தல் தானா இல்லன்னா வரணும். ஐந்து எழுத்து சொல், ஐந்து எழுத்து சொல்,
1: கடைசியில கடைசி ரெண்டு எழுத்து தல்லு
0: தல்லண்டு வரணும். இனி வர சொல்ல எல்லாம் தல்லண்டு வரும், அந்த ரெண்டு எழுத்து வரும்.
1: சாப்பிடுதல், இல்ல
0: என்ன என்ன பார்த்து நான் சாப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு பாட்டு வந்து
1: நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம் மேடம்.
0: இப்ப இப்ப உங்கள்டையும் இது அதிகமா இருக்கு, என்னட்டையும் இருக்கு. இங்க வரல எல்லா நேர்களையும் சிரித்தல் உண்டு, சிரித்தல். சரி சரி, உங்களுக்கு கோபம் வந்தா இல்ல கோபம் இது சிரித்தல். சரி, அடுத்த சொல்லி சொல்ல போறோம். கோபம் வந்தால் இப்படி இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க எந்த நேரம் கோபம் வந்தால்? ஒருவரிடம் பிடிக்காவிட்டால் இந்த தல் வரணுமா?
1: தல் வெறுத்தல்
0: இல்ல இல்ல, இந்த தல் வரணும், தல் அண்டது வரணும். மூன்று கண்டுபிடிக்க இல்ல
1: வெறுத்தல் இல்ல.
0: ஒரு உங்களுக்கு கோபம் இருந்தால் நடுக இப்படி இருப்பீங்க, இப்படித்தான் இருப்பீங்க.
1: ஓ தல் மூணு எழுத்து சொல்லுங்களா? காதல்.
0: அஞ்சு அஞ்சு எழுத்து சொல்லு, இந்த தல்ல கூட்டுங்க. நீங்க கோபம் வந்தா இப்படித்தான் இருப்பீங்க. கோபம் என்னவே இல்லையா? கோபம் வந்தா நடுக இப்படித்தான் நீங்க பேசும் போதெல்லாம் இப்படித்தான் செய்வீங்க.
1: முறைத்தல்
0: இல்லை.
1: மறப்பேன் மேடம், கோபம் வந்தா நானா?
0: இல்ல நீங்க என்ன சொல்லு.
1: கடுதல் கடுதல் கடுகடுன்னு பாக்குறது கடுதல்
0: இல்ல இல்ல.
1: முறைத்தல் கடுதல்
0: ஒன்று சொல்லிட்டீங்க,
1: வெறுத்தல்
0: வெறுத்தல்
1: வெறுப்பம் இல்ல கோபம்
0: என்ன கோபம் தான் வெறுத்தல். நீங்க பேச மாட்டீங்க இல்ல, இது பேசிக்க இது உங்கள புலப்படும், இது பேசிக்க தெரியாது. எந்த நேரம்
1: அப்படிதான் தெரியாது.
0: என்ன இவர் இப்படி இருக்கிறாரு கண்டுக்க போனாங்க கண்ணன?
1: எது
0: ஓடிட்டார் முறைச்சாச்ச முறை சொல்லிட்டு. சரி, இன்னொரு தல் தருகிறேன் பாக்கலாம். சரியா, அழகான பெண்கள் போனால் நீங்கள் இப்படி நீங்க இத செய்வீங்க.
1: மகிழ்தல் புன்னகைத்தல்
0: இல்ல இல்ல, அழகான பொண்ணு உங்களை கடந்து போகும்போது நீங்க இத செய்வீங்க.
1: சொல்லு விடுதல்
0: இல்ல. கண்ணன் அஞ்சலத்து கண்ணன், அழகான பெண் உங்களை கடந்து செல்லும் போது நீங்க இத செய்வீங்க.
1: மகிழ்தல்
0: என்ன
1: சுவாசித்த
0: என்ன பார்த்தல் ஐயா ஐயா பாருங்க கண்ணன், நீங்க ரெண்டு எடுத்திருக்கீங்க ரெண்டு. சரி, நிறைய கடினமான உழைப்பு வேலை செய்தார்
1: இது வரும்
0: இல்ல வர போறது. சரி, அஞ்சு இடத்துல வேணும் இல்ல நீங்க சரி. சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீங்க, எப்படி செய்வீங்க கண்ணன்?
1: சேமித்தல்
0: இல்ல,
1: சேமித்தல்
0: இல்ல, சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீர்கள்.
1: செலவு, செலவு செய்தல்
0: இல்லை, சிறுக சிறுக பணத்தை நீங்கள் இப்படி செய்வீர்கள்.
1: உண்டியல், உண்டியல்,
0: உண்டியல், சின்ன பெரிய பானையில் ஒரு உண்டியல், ஒரு மஞ்சள் துணி கட்டி ஒரு உண்டியல். பாருக்கு வர இருப்பாங்க, பாரு சொல்லுங்க, பாருக்கு வந்துட்டு வந்துட்டு ஓடுறீங்க ஐயா, ஓடியாங்க அவர் வந்த ஓடிட்ட இப்படி உண்டியல் ரெண்டு அவர் ஓடிட்ட உண்டியல் இல்லையா ஐயா, வாங்க அது தவறு, அவரை சும்மா உண்டி எல் இல்ல வருது, தல் வரும், தல் வரும், தல்
1: உண்டிதல், ஓ தல்லனா,
0: தல் தல் தல் ரெண்டு வரணும் எங்க பாக்க கட்டிக்காரன்,
1: அது சேமித்தல் வருது இல்ல,
0: சரி அத இன்னொரு விதமா சொல்லுங்க, பணத்தை சிறுக சிறுக
1: சேமித்தல்,
0: சிறுக சிறுக, சரி ரெண்டு, இப்ப காந்தத்தையும் இரும்பையும் இப்படி செய்வார்,
1: இழுத்தல், இழுத்தல், கவருதல், கவருதல்
0: இல்ல, காந்தத்தையும்
1: காந்த கவரும் இழுக்க ரெண்டுமே இல்லைங்க,
0: ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா அவைய சமாதானப்படுத்துவோம் இப்படி செய்வோம்,
1: கட்டி பிடித்தல்
0: இல்ல, ஐயோ ரெண்டு பேர் சண்டை பிடித்தால் நாங்கள் இப்படி செய்வோம், இதுவும்
1: சமாதானம்
0: இல்ல, சண்டை பிடித்து கொண்டு இருக்கும் போது இப்படி செய்வோம்,
1: விளக்குதல்,
0: உங்களுக்கு யாராவது அடிக்க வந்தால் நீங்கள் இப்படி செய்வீங்க,
1: தடுத்தல்,
0: அது சரி, கடவுளை இதெண்டாலும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்களே, தடுத்தல், அது எங்க அடி வாங்கி இருக்கிறீங்க, நன்றி ஐயா,
1: நீங்க சொன்ன மேடம் நான் நிறைய தள்ளு சொல்லிட்டேன்,
0: நிறைய தள்ளு சொல்லிட்டீங்க நீங்க, அதெல்லாம் இனி வேறும் பாப்போம் யாரும் கண்டுபிடிக்காம, நன்றி, நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி, சரி
0: சரி, எங்கே அன்பு உறவுகள் ஓடி வாங்க, இந்த இந்த தள்ள கண்டுபிடிங்க பாப்போம், நான் சொல்றேன் சொல்லிக்கணும், இதுல இப்ப கண்ணன் வந்து தடுத்தல், பார்த்தல், சிரித்தல் மூன்றும் எடுத்துக்கொண்டு வந்துட்டார், தடுத்தல், பார்த்தல், சிரித்தல், இப்படித்தான் இப்ப தல் வரப்போகிறது, எங்க பாப்போம் ராஜேந்திரன் வர, வாங்க சாந்தி அம்மா, இங்க நீங்க வராம விட்டுட்டீங்க, ஓடி வாங்க, இந்த புள்ளி உரைய போகுது,
2: ராஜேந்திரன்
0: யாரை, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சாவா,
2: ஆமா ஆமா, காந்தத்தையும் இருமையை வச்சா இணைத்திரும் இணைத்தல்,
0: இணைத்தல், அத வேற மாதிரி சொல்லுங்க பாப்பா, இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நீங்க கோவிச்சு கொண்டு நிக்கிறோம், நாங்க கை ரெண்டையும் கொடுத்து ரெண்டு பேரும் அந்த
2: சண்டை பிடிச்சாலும் இணைத்தல் தான்,
0: இணைத்தல் இல்ல, ரெண்டு பேரும் பாடசாலைக்கு அனுப்பும் போது ரெண்டு பேர் சேர்த்தல், பூக்கள் இப்படி செய்யும், பூக்கள் இப்படி செய்யும், பூக்கள் இப்படி செய்யும்,
2: பூக்கள்
0: இப்படி செய்யும்,
2: அது தல் தல் தான்,
0: தல் தல் வர மூன்று மூன்றடுத்து முன்னுக்கு, பூக்கள் இப்படி செய்யும், இப்படி இப்படி செய்தால்தான் அது பூ, பூவா வர, அப்படி மொட்டா இருக்கும்,
2: விரித்தல்
0: இல்லை, அல்லாட்டி மொட்டா, மொட்டா இருக்கிறது இப்படி வந்தா இப்படி செய்தால்தான் பூக்களா வரும், இவ்வளவு ஸ்லோவமா கொடுக்கறேன் சாந்தியமா, வாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், எதுக்கு நீங்க ஒதுங்கி ஒதுங்கி கடவுள ஒளிச்சு நிக்கிறீங்க, ஓடியாங்க பாக்கலாம்,
2: அம்மா அம்மா, மலர்ந்தல், மலர்ந்தல்
0: இல்ல இல்ல, அஞ்செழுத்து சொல், எங்கே எங்கே முட்டா இருக்கிறது இப்படி நடந்தாதான் அது பூக்கும்.
2: அம்மா வளர்தல்.
0: ஐயோ இந்த வாயாலையும் இந்த வாயாலையும் சொல்றேன் நான் அத. எங்க எங்க
2: அதம்மா வளர்தல் சொல்லுங்கம்மா வேற எல்லாம்
0: சரி. இன்னொன்று உங்களுடைய சுவாசத்தை பொத்தி பிடித்தால் இப்படி நடக்கும். உங்களுடைய
2: அஞ்சலுத்து
0: உங்களை மூச்செடுக்க விடாம பொத்தி பிடித்தால் இது நடக்கும்.
2: அடைத்தல்.
0: பொத்தி பிடித்தால் இது நடக்கும். அம்மா கண்டுபிடிச்சுடா வருங்க. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம்.
3: மலர்தல் மலர்தல் இல்லையா?
0: இல்லை இல்லை. அஞ்சலுத்து
3: அதான்
0: அது மொட்டா இருந்து பூவா வர்றதுக்கு இப்படி நடந்தால் தான் இப்படி சொல்லுவோம் நடக்கும்போது. சரி அம்மா உங்களுடைய சுவாசத்தை நீங்க எடுக்க மூச்சை இப்ப அடுத்த சொல்லுக்கு போறோம். அடுத்த சொல்லுக்கு
3: சுவாசித்தல்
0: இல்ல சுவாசத்தை மூக்க பொத்தி பிடித்தால் இது நடக்கும். மூச்செடுக்க விடாம இது நடக்கும். ஐந்தெடுத்து தள்ளண்டு முடியும்.
3: விடுதல் மூச்சு விடுதல்
0: இல்ல பொத்தி பிடித்தால் இது நடக்கும். மூச்செடுக்க விடாமல் பொத்தி பிடிச்சா இது நடக்கும். இது நடக்கும் பொத்தி பிடித்தால். நிறைய நேரம் பொத்தி பிடிச்சு கொண்டிருந்த தலானியால அமர்த்தி பிடிச்சு வச்சிருந்தா என்ன நடக்கும்? ஆமா
3: மூச்சு விடுத இதுதான் நடக்கும். மரணம் தான் நடக்கும்.
0: அப்ப அதை சொல்லுங்க. இந்த தள் வரக்கூடியதா?
3: இறத்தல்
0: இறத்தல் இறத்தல். அம்மா தலானியால பொத்த வச்சிருந்தீங்களே. சரி இறத்தல்
3: அப்படி இல்ல வாயால சொல்ல கூட விரும்பல. இறத்தல
0: இறத்தல என்ன அடுத்ததுக்கு போகலாம். அந்த இப்ப பிடித்து பிடித்து இப்ப நான் ஒரு கயிறை இழுத்து பிடிச்சு வச்சிருந்து விட்டு விடுறேன் அதை என்ன சொல்லுவது? கை விட்டு விட்டான் விடுத்தல். ஆமா சரி. அம்மா புள்ளி எடுத்துக்கொண்டு போறா. மற்றவையெல்லாம் அப்படியே யோசிச்சு கொண்டு நிக்கட்டும். எல்லாரும் என்ன ரேவதி அம்மா ராஜேந்திரன் நன்றி நன்றி அம்மா அவரிடம் கேட்கலாம். நன்றி நன்றி
3: நன்றி.
0: எங்கே ராஜேந்திரன் ராஜேந்திரன்
2: திணறுதல் திணறுதல்
0: இல்ல இறத்தல் சொல்லிட்டா இறத்தல் இறத்தல் ஆனா அமர்த்தி வச்சு கொண்டு வந்தா நீங்க இறந்து போவீங்க. விடுத்தல் அம்மா சொல்லிட்டேன். இந்த பூ பூக்குறத சொல்றீங்க இல்லையா நீங்க மொட்டு மலர்றத
2: வளர்தலும்
0: அம்மா இந்த பூ பூ மலர் மலர்றத சொல்றீங்க இல்லையே. ஐயோ தள் வரணும்.
2: சுவாசித்தல்
0: என்ன பூக்களா? பூக்கள்
2: சுவாசிக்கிறதா?
0: சரி நூலில் மணிகளை இப்படி செய்வோம்
2: கோத்தல்
0: கோர்த்தல். சரி மற்றது அடுத்தது அடுத்து உங்களுக்கு அடுத்து கொடுக்கறேன் பாருங்க. நீங்கள் வெயிலில் சென்றால் இப்படி ஆவீர்கள்.
2: வேர்த்தல்
0: இல்ல நல்ல வெள்ளையா இருக்கிறவர் வெயில்ல நிறைய நேரம் போய் நின்றுட்டு வந்தால் இப்படி
2: கருத்தல்
0: கருத்தல் அது நல்ல உங்களுக்கு நல்லா எல்லாம் கிட்டவா சொல்லி கொடுக்கணும் இல்ல. அதாவது வயிற்றில் இருந்து குழந்தை வெளிவரும் போது இப்படி சொல்லுவார்.
2: பிறத்தல்
0: கருத்தலுக்கு சொல்லி இருக்கீங்க ராஜேந்திரன், பிறத்தல் சொல்லிட்டீங்க, பிறத்தல் மற்றது இன்னொன்று சொன்னீங்க நீங்க, கோர்த்தல் கோர்த்தல் சொன்னீங்க. சரி,
2: கருத்தல் பிறத்தல்
0: கோர்த்தலும் சொன்னீங்க. கோர்த்தல் மணியை நூலில் இப்படி செய்வார் சொன்னீங்க. நன்றி
2: கோர்த்தல்.
0: நன்றி. சரி, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்து கொள்ளும்.

ஒரு பொருள், ஒரு பொருளை இன்னொருவருக்கு இன்னொருவருக்கு நாங்கள் தானம் செய்தால் இப்படி சொல்லுவார். பொருள் ஒரு ஏதாவது ஒன்றை இன்னொருவருக்கு அளித்தால் இப்படி சொல்லுவார். அளித்தால், வழங்கினால் இப்படி சொல்லுவார். ஒரு பொருளை இன்னொருவருக்கு வழங்கினால் இப்படி சொல்லுவார்.

0: நல்ல பையனா இருக்கும் ஒரு பையனை ஒருவர் கூட்டிக் கொண்டு போய், அதாவது சிகரெட் குடிக்க பழக்கினால் நாங்கள் இப்படி சொல்லுவோம், நல்ல பையனாய் வாழும் ஒரு பையனை கூட்டிக்கொண்டு போய் சிகரெட்டை குடிங்க அப்படி என்று ஏதாவது தகாத முறைகளை பழக்கத்துக்கு கொண்டு பழக்கிவிட்டால் இப்படி சொல்லுவோம், செய்வதை இப்படி சொல்லுவோம். அது இது ஃபாரூக்கு தெரிஞ்சிட்டு ஓடி வராரு பாருங்க. அங்க வாங்க ஃபாரூக் சொல்லுங்க.
1: ஃபாரூக்
0: வணக்கம். பூத்தல் கட்டிக்காரன், இது தெரியாம இவ்வளவு நேரமா பூத்தலை தெரியாம வந்துட்டாங்கல்ல. இல்ல சரி, இப்ப உங்களை கூட்டி கொண்டு போய் சிகரெட்டும் குடிக்க விட்டு நல்ல கூடாத பழக்கங்களை எல்லாம் பழக்கினால் இப்படி சொல்லுவோம், எங்க தல் வரணும். இந்த பையனை கூட்டிக்கொண்டு போய், நல்ல பிள்ளைய கூட்டிக்கொண்டு போய் கெடுத்தல் கட்டிக்காரன். அடுத்தது உங்களுக்கு நான் நிறைய வாரி வழங்கினால் அதை இப்படி சொல்லுவார். கொடுத்தல் கட்டிக்காரன். சரி, இதோட கொடுத்தல் கெடுத்தல் பூத்தல் மூணு சொல்லிட்டீங்க கட்டிக்காரன். உங்களுக்கு அஞ்சு புள்ளி எடுத்துருவீங்க. நன்றி. கட்டிக்காரன் டக்கு டக்குன்னு பாத்தீங்களா, அது இப்ப

விழுந்த பொருளை நீங்கள் உங்கள் கைகளால் இப்படி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கைகளால் இப்படி செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கைகளால் இப்படி செய்வீர்கள்.

இன்னொரு சொல்லு, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டி செல்வதற்கு கூப்பிட்டால் போக விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் இப்படி செய்வீர்கள், போக விருப்பம் இல்லை என்றால் இப்படி செய்வீர்கள்.

0: விடு.
1: எங்க ராஜேந்திரன் சொல்லுங்க, எதுக்கு சொல்ல போறீங்க?
2: எடுத்தல் எடுத்தல்
1: எடுத்தல், அது ராஜேந்திரனுக்கு உண்டு எடுத்தல். சரியா, அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? எடுத்தல் எடுத்தல் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, எடுத்தல் சரி. மற்றது நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நான் கூப்பிடும் போது உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் இப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள்.
2: விருப்பம் இல்லையா?
1: விருப்பம் இல்லையா? வாங்க ராஜேந்திரன் போவோமான்னு கேட்டா உங்க விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் இப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள். நீங்க அம்மாட்ட கேப்போம். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். ரேவதி அம்மா வணக்கம்.
3: ரேவதி மறுத்தல்
1: மறுத்தல் அம்மா, சரி மறுத்தல் விருப்பம்
3: இல்லாட்டியல்
1: எடுத்தல் எடுத்தல் சொல்லிட்டேன், எடுத்தல் கைகளால் எடுத்தல். மற்றது அதாவது மிச்சம் பிடித்தல். இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது அள்ளி அள்ளி கொடுக்காமல் மிச்சம் பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் வச்சிருப்பதை இப்படி சொல்லுவேன்.
3: புரியுது
1: செய்யாமல் மிச்சம் பிடிக்கிறது
3: செலவழிச்சித்தனம் மாதிரி வருமா? கஞ்ச
1: கஞ்ச இல்ல, இந்த தல்வரம் தல்வரம் பாப்பாங்க. சாந்தியம்மா வணக்கம். சாந்தியம்மா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சாந்தியம்மா
4: வணக்கம். மீராம்மா
1: வணக்கம். ரேவதி அம்மா ஒரு வணக்கம் சொல்லுங்க. எது வருத்தல்?
4: சாந்தியம்மா வணக்கம்.
1: பிடிக்கல மறுத்தல், அது மறுத்தல் மறுத்தல் வரமாட்டேன். வெறுக்க மாட்டீங்க தானே? கூப்பிடுங்க. வெறுக்கிறது இல்ல, அது மறுக்கிறது. வரமாட்டேன். இப்ப இப்ப என்ன என்ன உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க
4: வெறுக்கிறது?
1: சரி, இப்ப அம்மாவுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்ல அம்மா, என்ன சொன்ன நான் உங்களுக்கு?
3: அதாவது செலவு செய்யாம
1: இல்ல இல்ல
3: சேமித்தலா
1: கஞ்சத்தனமா. இப்ப நான் சாப்பாடு இருக்கும், அத கணக்கு அள்ளி போட
3: மாட்டேன்,
1: அள்ளி போட மாட்டீங்க மற்றவருக்கு. மிச்சம் இல்ல
4: மறுத்தலா
1: இல்ல இல்ல
4: போட மாட்டோம்,
1: போட மாட்டீங்க. அப்படி அத புடிச்சு புடிச்சு வச்சிருப்பாரு.
4: கடித்தல் வந்து திட்டுறது இல்ல,
1: கடித்தல் கடித்தல்
3: கடிதல்
1: கடிதல் அது கடிதல்
3: வந்து அதாவது லோபி மாதிரி, லோபி மாதிரி கொடுக்காம அப்படியே மனசு வராம மனசு வராம சொல்லிக்கிறது
1: அந்த. அதாவது இப்ப இருக்கும் இப்ப எங்கள்கிட்ட அவ டக்கு டக்குன்னு சிலவழிக்க மாட்டோம், அத மிச்சம் பிடிச்சு மிச்சம் பிடிச்சு வச்சிருப்போம். கஞ்சம் வந்து ஆக்களுக்கு இதுக்குள்ள இதுக்குள்ள நாங்கள் வாழ வேணுமெண்டு ஒரு வாழ வரமுறை இருந்தா அத அது அப்படி வாழ்றது. இத நீங்கள் பொய் சொன்னால் உங்களுக்கு இது ஏற்படும். அடுத்ததுக்கு போலாம். நீங்கள் பொய் சொன்னால் பொய் சொன்னால் அல்லது களவெடுத்தால் ஏதாவது தப்பு செய்தால் உங்களுக்கு இது ஏற்படும்.
3: தண்டித்தல்
1: இல்ல,
4: அது தள்ளிய முடியுங்களா?
1: இது தள்ளல முடியும்.
4: அதுவும் தள்ளலையே முடியும்.
1: தள்ளல அஞ்சலத்து இன்றைக்கு நான் இருந்து இந்த தள்ளெல்லாத்தையும் கொண்டு வந்த நீங்க களவு செய்தால் பொய் செய்தால் மாட்டினால் ஒரு ஆளை பார்த்து
3: பண்ணி
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி அம்மா. அம்மா விடப்பட்டு நீங்க எங்க சாந்தியம்மா
4: யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: களவு செய்தால் பொய் செய்தால் உங்களோட மனம் இப்படி இருக்கும், இப்படியாக இருக்கும் சொல்லுவார்கள். கோபம் வந்தால், கோபம் இருந்தால் இப்படி இருக்கும். அடுத்த சொல்லு, கோபம் இருந்தால் எந்த நேரம் உங்களுக்கு இப்ப என்னென்ன வெறுப்புன்னா எந்த நேரம் இப்படி செய்யும். இப்ப கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் ஒரு பிடிக்காத தன்மை இருந்தால் நெடுக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இதை எப்படி சொல்லுவார், எந்த நேரம்?
4: அதுதான் வெறுத்தல். வெறுத்தல்,
1: வெறுத்தல் என்ற உடனே வெறுக்கிறது, வேணாம் எனக்கு வேணாப்போ வெறுப்பு இது இல்ல. சும்மா தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு இப்படி செய்வார்கள். சின்ன குழந்தைகள், குழந்தைகளுக்கு
4: அடித்தல், அடித்தல், அடித்தலா
1: நல்லா வாங்கியிருக்க. வாங்கினீங்களோ கொடுத்தீங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்ல இல்ல இல்ல, கணவன்
4: குழந்தையா,
1: குழந்தைகள், குழந்தைகள் இப்ப நீங்க ஒரு கேட்ட பொருளை வாங்கி கொடுக்காடி நடுக்க இப்படி செய்வார்கள்.
4: அது அடம், அடம் பிடித்தல. அடம் பிடித்தல் தான் வருது.
1: யோசிச்சு கொண்டு வாங்க, யோசிச்சு கொண்டு வாங்க. நான் ரெடி, இங்க நீங்க ரெடியா? யோசிங்க, யோசிங்க.

0: ஆமா கோவித்தல்மா. ஆமாமா
1: நான் பேசினது வழியில வரையல. குழந்தைகள் கொஞ்சம் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்காட்டி இப்படி செய்வார். கோபத்து கோபம் இருக்குல்ல, கோபத்துக்கு மறுபெயர் என்ன?
0: சினுங்குதல்.
1: சினுங்கிறது அண்டு சினுங்கிறது அது. கோபத்துக்கு மறுபெயர் என்ன? குலுங்குதலா? எங்க இருந்து கண்டுபிடிச்ச நீங்க இதெல்லாம்? கோபம்
0: குலுங்குதல் புனங்குதல் அப்படின்னு
1: பிணக்குப்பாடு அது வந்து சண்டை இல்ல. கோபத்துக்கு மறுபேர் என்ன?
0: கோபத்துக்கு மறுபே
1: சினுங்கள் வேற. சினுங்கள் ராஜேந்திரன் எனக்கு தெரியாது, உங்கள்ட்ட இருக்கிற ஆட்டுல நாலு ஆடை தாங்க சினுங்கிறது
0: என்ன? கோபத்துக்கு மறுபெயர் நான் தெரியலம்மா, இருக்கு ஆனா வெளியிட்டு வர மாட்டேங்குமா.
1: கோபத்துக்கு மறுபெயர் தெரியாது. சரி, களவெடுத்தால் பொய் சொன்னால் உங்களிடம் ஏதாவது ஒரு கள்ளத்தனம் இருந்தால் உங்களோட மனம் இப்படி இருக்கும். எந்த நேரம்
0: யாரும்
1: இல்ல மனம் இப்படி இருக்கும், குறு குறுகுறு இருக்கும்,
0: உறுத்துதல்
1: உறுத்துதல் அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு உண்டு. அங்க ராஜேந்திரன் உறுத்துதல் உறுத்துதல் சரி, அது சரி. இப்ப இத கண்டுபிடிக்கல, கோபத்துக்கு மறுபெயர்.
0: கோபத்துக்கு மறுபெயர் தான் என்னன்னு தெரியல, இருக்கு ஆனா வெளியில வரமாட்டேங்குது.
1: யோசிச்சு கொண்டு வாங்க.

சரி, சதுரங்கத்துக்கு போகலாம். அது வந்து அந்த சொல்ல நீங்க கண்டுபிடிக்காட்டி அதை கடைசியில நான் சொல்றேன். சதுரங்கத்துக்குள்ள போகலாம். சதுரங்கம் வந்து ரெண்டு எழுத்து சொல் இது, சரியா? பூக்களால் இதை செய்யலாம், பூக்கள் பலவற்றை எடுத்து இதை செய்யலாம். இது ரெண்டு எழுத்து, கண்டுபிடிங்க. பூக்கள் பலவற்றை எடுத்து இது செய்யலாம், ரெண்டு எழுத்து. எங்க பாக்கலாம்?

0: வணக்கம் ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக், வணக்கம். சின்னத்தல் கட்டிக்காரன், சின்னத்தல் நீங்க ஃபாரூக். சரி, இப்போ இது இது சதுரங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னத்தை கொண்டு வந்தீங்க நீங்க சாந்தியம்மா?
1: இல்ல, என்னன்னு கேக்கலாம். அந்த கோபத்துக்கு மறு
0: அது சினத்தல், சினத்தல், சினத்தல் சொல்லிட்டேன், சினத்தல். சரி, நான் இப்ப சதுரங்கம் உண்டு, ரெண்டு பேரையும் வச்சு கொடுக்க போறேன், பாக்க யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். சரியா? சதுரங்கம் இது பூக்கள் பலவற்றால் ஆக்கக்கூடிய உண்டு, ரெண்டு எழுத்து சொல்லுங்க. பூக்கள் பலவற்றால் ஆக்கக்கூடிய உண்டு, ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து. மாலை ஃபாரூக்கு கொண்டு. சரியா? இப்ப மாலையில இருந்து லை வந்துட்டுதா, இந்த லை கூடி வரும் ஒரு எழுத்து மாறி நிக்கும். சரியா? இது சாலை கட்டிக்காரி சாந்தியம்மா. என்ன சாந்தியம்மா, ரெண்டோடைய நிக்கிறீங்க புள்ளி. இது மூன்றா?
1: நான் வரவே இல்லை,
0: வரவே இல்லை. சரி, இப்ப சா இருக்க ஒரு எழுத்து மாறி நிக்கும். எங்க சாவண்ணா இருக்கிறது, ஒரு எழுத்து மாறி நிக்கும். ஒரு ஒருவரை இப்ப நான் புள்ள விட்டுட்டு உங்களை இப்படி செய்வேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன்.
1: சாடியா?
0: சாடு. சாடு கட்டிக்காது, சாடி இல்ல, சாடு. அடுத்தது, அப்ப டூ இருக்கிறது மாலையில மா வந்துட்டு வந்துச்சு.
2: மாடு
0: போன மாடு பாடு உங்களுக்கு கண்டேன். இது சுலபமா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சாலை மாலை சாலை
1: மாட்டிய
0: சாடு மாடு சாடு மாடு. சரி சரி சரி. காட்டில் வாழும் நாலு எழுத்து ஒரு மிருகம். சரியா? காட்டில் வாழும்
2: சிங்கம். சிங்கம்
0: சிங்கம்
1: முடியுமா?
0: சிங்கம் சிங்கம் சிங்கம் நாலு எழுத்து சிங்கம் பாரு சொல்லிட்டார். சரியா? இந்த சிங்கத்துல இம் இம் இம் இருக்கிறது. சரியா? மற்ற மூன்று எழுத்து ரெண்டு எழுத்து கூடி வர ரெண்டு எழுத்து மாறி நிற்கும். சரியா?
1: சிங்கத்துல
0: ஓ சிங்கத்து
1: கூடி ரெண்டு எழுத்து
0: மாறி நிற்கும். கீழிருந்து மேலாக அது சொல்ல தேவையில்லை. ரெண்டு எழுத்து மாறி ரெண்டு எழுத்து கூடி நிற்கும். அப்ப சீனாவும் உம்மன்னாவும் இருக்கும், மற்ற ரெண்டும் மாறுது. சரியா?
1: இது
0: இல்ல சிரமம். எத்தனை எழுத்து? நாலு எழுத்தா?
2: ஆமா. சிம்மம்
0: இல்ல இல்ல கூடி நிற்கும். நான் தரவை கேட்கணும் நீங்க. ரெண்டு அதாவது தரவு என்னவென்றால், இப்ப ஒருவர் இறந்தாலும் அவர் ஞாபகார்த்தமாக இருக்கிறது ஒரு பொருள், அத அப்படி சொல்லுவேன்.
1: சொல்லுங்க மீராமா.
0: அதான் அவர் ஞாபகார்த்தமாக ஒரு பொருள். இப்ப இப்ப நான் இறந்துட்டேன், நான் உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தம் ஒரு ஒரு பொருள் தந்திருப்பேன். அந்த பொருள் உங்களுக்கு எந்த ஞாபகமா இருக்கும் அதை பார்த்து. இது இவருடைய சின்னம், சின்னம், சிம்மம் இல்ல சின்னம், சின்னம். சரி சின்னம். சரி, அது அது வந்துருச்சு. சின்னம் வந்துருச்சா? இப்ப அப்ப ரெண்டு எழுத்து கூடி நிக்க ரெண்டு எழுத்து மாறி நிக்கும். இது பழங்காலத்திலிருந்து இந்த காலம் வரை அழியாத தொன்று, அழியாத தொன்று, அழியாத
1: சிதிலமா?
0: இல்ல, அழியாதது உண்டு. கற்களால் ஆக்கப்படலாம். சரி, அடுத்தது ரெண்டெழுத்து கூடி நிக்க ரெண்டெழுத்து மாறி நிக்கும். சரியா? உயரமாக இருக்கும்.
1: சிகரம்
0: கட்டிக்காரி சாந்தியம்மா. ரெண்டு பிள்ளைகளும் கட்டிக்கார பிள்ளைகள் நீங்க. சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஒன்று கொண்டு ஒரு தடவை மாறி மாறி டக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி.

0: சாமியம்மா.
1: அடுத்து வந்துருச்சு மீராம்மா.
0: அடுத்தது சரி, அடுத்தது தரப்போறேனா. ஒரு பொருளை உருவாக்குவதை இப்படி சொல்லுவர், நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல். ஆனா அவர் செய்யும்
2: ஒரு காவா
0: உருவா ஒரு
2: பொருள் வரிசை
0: ஆனா வரிசை ஆனா அவனை இணை ஆனா
2: அம்மா
0: இல்ல ஒரு பொருளை உருவாக்க
2: அம்மா வரிசை அந்த ஆவா
0: ஆனா இல்ல ஆனா அவன் அவள் ஒரு ஒரு பொருளை உருவாக்குவதை இப்படி சொல்லுவர்,
2: ஆக்கம்
0: ஆக்கம் ஆக்கம். சரி அடுத்தது அதே ரெண்டெழுத்து நீக்கு ரெண்டெழுத்து மாறி நிற்கும். சரியா, எந்த ஒரு விடயத்துக்கும் இவை தேவை. இப்ப நீங்க ஒரு ஒரு
2: ஆர்வம்
0: இல்ல ஒரு ஒரு அலுவலகம் அங்கேயாவது போவதற்கு இவையை இவற்றை எடுத்து செல்ல வேண்டும்.
2: எடுத்து செல்ல வேண்டும்
0: அலுவலகங்களுக்கு ஏதாவது போறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவற்றை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். இது இருக்க வேண்டும்.
2: ரெண்டுமேவா
0: இல்ல அதாவது இல்ல இல்ல இந்த ஆவண்ணாவும் உம்மண்ணாவும் இருக்கிறது. ரெண்டெழுத்து நிக்க ரெண்டு கூடி வர ரெண்டெழுத்து இல்ல ரெண்டெழுத்து மாறுபடுகிறது. சொல்லுங்க கண்டுபிடிங்க ஆக்கத்துல. ஆக்கத்தில் ரெண்டெழுத்து கூடி வர ரெண்டெழுத்து மாறுபட்டு நிக்கிறது. தேவை உங்களுக்கு இப்ப நீங்க எங்க போறனாலும் சில இதுகளை எடுத்துக்கொண்டு போகணும். நீங்க அலுவலகம் வங்கி வைத்தியசாலை இவற்றுக்கெல்லாம் போகும்போது இவற்றை எடுத்து செல்ல வேண்டும். சரி இங்க அடுத்தது பார்க்கலாம். அதே அதே சதுரங்கத்துல இங்கும் ரெண்டெழுத்து ஆனாங்க முன்ன ஆவண்ணாங்க முன்ன இருக்கிறது. ரெண்டெழுத்து கூடி வர ரெண்டெழுத்து மாறி நிக்கிறது. இது சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல், சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல்.
2: ஆலயம்
0: இல்லை, சமயத்தோடு சேர்ந்த ஒரு சொல்.
2: சமயத்தோடு
0: இந்த விதிப்படி நடப்பர்.
2: ஆகமம்
0: சரி கட்டிகார். ஆகமம் விதியை சொன்னோம்னா ஆகமம் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்ப அதை கண்டுபிடிங்க. தென்றெழுத்து கூடி வர ரெண்டெழுத்து
2: அலுவலகத்திற்கு எடுத்துட்டு போகிறது
0: அதை கண்டுபிடிங்க.
2: ஆதாரம்
0: பாரு கோடி வர்றாரு அவருக்கு தெரிஞ்சிட்டுதுங்க பாப்போம். வணக்கம் பாரு. வணக்கம் வணக்கம்.
3: ஆவணம்
0: ஆவணம் கெட்டிக்காரன் உண்மையா கெட்டிக்காரன் பாருங்க. ஆவணம்
2: ஆவணம்
0: செல்ல புள்ள உண்மையா கெட்டிக்காரன். எனக்கு பெருமையா இருக்கு என் பிள்ளை இவ்வளவு கெட்டிக்காரன் இருக்கான். சரி அடுத்தது அந்த ஆவணத்து ரெண்டெழுத்து கூடி வர ரெண்டெழுத்து மாறி நிக்கிறது. இப்ப ஆனாவும் அவனாவும் உம்மனாவும் இருக்கிறது ரெண்டெழுத்து. இது இருப்பதற்கு உதவும் கெட்டிக்கார ரெண்டு பேரும் கெட்டிக்கார. நன்றி நன்றி நன்றி.
2: விடைபெறுங்க.
0: பெருமையா இருக்கு.

0: எப்படி
1: இது ரேவதி அம்மா, நீங்க எல்லாரும் கேட்ட ஒன்றுதான் சொல்லப்படாமல் இருக்கிறதோ அதை நான் சொல்லுகிறேன். உரல் வந்தது, உரல் உரல்ல பேந்து ஊனாவில் தொடங்கி இல்லைனாவில் முடியும் ஒன்று உடலையும் சொல்லிவிட்டா அம்மா. உரல் உடல் இரண்டும் சொல்லிவிட்டா. இந்த உழல், உழல்ன்றது உழட்டுறது, நீங்க நடுக உழல் நடுக ஏதாவது அண்டு சின்னந்து கொண்டு விழுந்த உங்களுக்கு நோய் இருந்தால் ஏதோ ஒரு மனசு வந்து உழல்றது. அப்ப உழல் ஊனா மவுளா உள இல்லன்னா உழல். அடுத்தது வந்து நான் சொன்னேன் கொண்டு சென்று இந்த பொருட்களை எல்லாம் உமல் என்று சொல்லுவார்கள். உமல் இந்த பேக முந்தி வந்த சாக்குல அல்லாட்டி அந்த உர பேக் இல்ல மற்றது சீலையில தச்சதலை உமலை எடுத்துக்கொண்டு வர சொல்லுவோம். உமல் மற்றது இந்த ஓலையால பின்னப்பட்ட பேக் இவற்றையெல்லாம் உமல் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நீங்க சொல்ல விட்டுட்டீங்க. உமல், உழல், உரல், உடல் இந்த நான்கையும் கொண்டு வரப்பட்டது. சரியா, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லாதபடியா.

0: ரெடியா?
1: ஆ நான் ரெடி. ஆ நீங்க ரெடியா?
2: சரி, காட்டில் வாழும் ஒரு மிருகம் காணாவரி செயல ஆரம்பிக்கிறது. எங்க வந்து சொல்லுங்க பாப்போம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று சரியா? காட்டில் வாழும் மிருகம், அதாவது சச்சதுரமா சொல்லிக் கொண்டு போற நோயில்லா சொல்லையும் நீங்க கண்டுபிடிங்க. காட்டில் வாழும் மிருகம் மூன்று எழுத்து சொல், அது வந்து இடமிருந்து வளமாக போறது, கீழிருந்து மேலாக வருகிறது. அந்த மிருகத்தில கடைசி எழுத்தோட தொடரும் கண் இல்லாதவர்களை, பார்வை இல்லாதவர்களை இப்படி சொல்லுவோம். இந்த தரவுக்கு கண்டுபிடிச்சால் நீங்க அந்த காட்டில் இருக்கிற மிருகத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது இடமிருந்து வளமாக காட்டில் இருக்கும் மிருகம், அந்த காட்டில் இருக்கும் மிருகத்தின் கடைசி எழுத்தோடு இணைகிறது கீழிருந்து மேலாக. பார்வை இழந்தவர்களை இப்படி சொல்லுவோம் சரியா? பார்வை இழந்தவர்களை. வணக்கம் சாந்தியம்மா. எங்கே சாந்தியம்மா? வணக்கம் அடுத்தது வந்து காட்டில் வளரும் காட்டில் வாழும் மிருகத்தின் பெயர் மூன்றெழுத்து இது சரியா? இது இதனுடைய கடைசி எழுத்தோடு கீழிருந்து மேலாக வரும் மற்ற சொல்லு என்னத்தை குறிக்கிறது? பார்வை இழந்தவர்களை இப்படி சொல்லுவர், அதுவும் பெண்களை இப்படி சொல்லுவோம். பார்வை இழந்த பெண்களை இப்படி சொல்லுவோம் நாங்கள் சரியா?
3: குருடி இது.
2: வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். எதை
3: கண்டுபிடிக்கிறீங்க?
2: கரடி. ராஜேந்திரன் சொல்லிட்டார் பாம, அவரு கொண்டு போடலாம். கரடி குருடி ரெண்டும் கொண்டு சாச்சு சரியா? அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க. சார் அடுத்தது அந்த மிருகத்தின் ஒரு எழுத்தோடு இது எங்களுடைய இலங்கையில் ஒரு இடம்.
4: கண்டி.
2: கண்டி கட்டிகாரன் ராஜேந்திரன். அட்டி அப்பா அத கண்டி. சரி அடுத்து அந்த கடைசி சொல்லு இது மிருகங்களின் சின்னதை இப்படி சொல்லுவார். கட்டிகாரர். நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி. புள்ளி அப்படி அந்த கண்டி தெரிஞ்சிருக்குது ராஜேந்திரனுக்கு. வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் உங்களுக்கு. நன்றி.

0: சதுரங்கத்துக்குள் செல்லலாம், அடுத்த சதுரங்கத்துக்குள் செல்லலாம். பாட்டை இப்படி இப்படித்தான் நாங்கள் செய்வோம். பாடு பாட்டை பாட்டை இசை பா நீங்க ஒரு மனிதன் பாட்டை இப்படி செய்வார், இப்படி எடுத்து வருவார். பாட்டண்டா பேச்சண்டா பேசுவார், பாட்டண்டா என்ன செய்வார்? எங்கே நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். பாட்டை இப்படி செய்வார். இந்த அந்த சொல்லில் இருந்து கடைசி சொல்லோடு இணைகிறது. கீழிருந்து மேலாக நடனத்தை இப்படி சொல்லுவார், நடனத்தை இப்படி சொல்லுதார். இது நாலு எழுத்து சொல், இதெல்லாம் நாலு எழுத்து சொல். சரியா அந்த வணக்கம் சாந்தி அம்மா, வணக்கம் மற்ற எல்லாரும், ஓ வணக்கம். சரி, பாட்டை என்ன செய்வீங்க நீங்க? பாட்டை அதை சொல்லுங்க பாப்பா, நாலு எழுத்துல
1: பாடுதல்
0: பாடுதல்
1: பாடுதல்
0: கட்டிக்காரி நாலு எழுத்து பாடுதல். சரி, அப்ப இந்த இல்லன்னா ரெண்டு எழுத்து கூடி வர, மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து மாறி நிக்கிறது. சரியா
1: இல்ல முடியணும்,
0: இல்ல முடியணும். இந்த பாடுதல்ல மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து மட்டும் மாறி நிக்கிறது. நடனத்தை இப்படி சொல்லுவார்,
1: ஆடுதல்
0: ஆடுதல். நான் சுலபமா கொடுக்கணும் குட்டி, இது அறுவரி அறுவரி ஸ்கூல் பிள்ளைகளோட இது. சரி,
1: ஆமா
0: சொல்ல வேணுமே, இதுல வந்தா சொல்ல மாட்டீங்களே. சரி, இந்த பாடுதல்ல ரெண்டு எழுத்து கூடி வர, ரெண்டு எழுத்து மாறி நிக்கிறது மேலிருந்து கீழாக. சரியா, இது மிருகம் எல்லாம் இப்படி செய்யும், மனிதர்களும் இப்படி செய்வார்கள், எங்கேயாவது உயரத்தை கடந்து போவார்கள். உயர
1: மேலிருந்து
0: பாடுதல்ல ரெண்டு எழுத்து கூடி வரும், இல்ல மூன்று எழுத்து கூடி வரும், ஒரு எழுத்து மாறி நிற்கும் பாடுதல்ல இதுவும். ஆனால் எங்கேயோ எங்கும் உயரத்தை மிருகமோ மனிதனோ
1: தாவுதல் தாவுதலா
0: இல்ல மாத்தி சொல்லுங்க பாப்போம். ராஜேந்திரன் வா, ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் எங்க? பாடுதல் சரி, ஆடுதல் சரி. மிருகமோ மனிதனோ உயரமான இடத்தை, சரியா,
1: குதித்தல்
0: இல்ல தாண்டுவதை, தாண்டுவதை இப்படி சொல்லுதல், தாண்டுவதை இப்படி சொல்லுதல். மிருகமோ தாண்டி செல்வதை, அதை அதாவது வேலியை தாண்டி செல்வதை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். மிருகமோ வடிவா யோசிங்க, வடிவா யோசிங்க. பாடுதல்ல மூன்று எழுத்து கூடி வர, ஒரு எழுத்து தான் இதுல மாறுது.
1: மூன்று எழுத்து கூடி வர,
0: ஒரு எழுத்து மாறுது.
1: தேடுதல்
0: என்ன? தேடுதல் உயரமான இடத்து. அம்மா இந்த சும்மா
2: ஓடுதல்.
0: செம்மறி என்ன செய்ய? ஒரு செம்மறி செய்யறத மற்றது செம்மறி செய்யும், என்ன செய்ய?
2: தாண்டுதல்
0: இல்ல. மான் என்ன செய்யும்?
1: செம்மறியா?
0: மான்
1: தாவுதல்.
2: மான்
1: தாவி தாவிதான் போகும்.

0: 对不对？
1: 啊，对。மேல ஏறதானா கீழ மேறங்கறதா?
0: இறங்கமா இல்ல. சரி, மேலே இருந்து கீழே என்ன செய்வீங்க? அது குதித்தல், அதுதான் குதித்தல்.
2: இறங்குதல்,
1: தாண்டுதல், தாண்டுதல்
0: இல்ல,
1: தாண்டுதல்.
0: நீங்க உயரம் பாஞ்சிருக்கீங்களா?
1: இல்லம்மா
0: இல்ல,
1: இல்லம்மா.
0: ஹை ஜம்ப் பாயலையா நீங்க ரெண்டு பேரும்? ஹை ஜம்ப் தாண்டுதல், தாண்டி போறது.
1: ஆமாம்மா.
2: உயரத்தை வந்து
1: குதித்தல், குதித்தல்
0: இல்ல, குதித்தல் குதிக்கிறது, குத்து குத்து குத்து குத்து குத்து துள்ளி துள்ளி.
2: உயரம் தாண்டுதல் போட்டியே போட்டி பேரு உயரம் தாண்டுதல் தான்.
0: இல்ல, தாண்டுதல் இல்ல.
1: அடுத்ததை சொல்லுங்கம்மா. அப்ப இது இருக்கட்டும்.
0: சரி, அது இருக்கத்தக்கதுல அதுல மூன்று எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிற்கும். சரியா? நாம் சரியா துன்பப்படும் போது உங்களுடைய அரவணைப்பு இப்படியாக இருக்கும்.
1: துன்பப்படும் போது,
0: அதாவது ஆடுதலில் மூன்று எழுத்து கூடி வர, ஆடுதல் இருக்கல்லோ, ஆடுதல் மூன்று எழுத்து கூடி வர ஒரு எழுத்து மாறி நிற்கும். நான் துன்பப்படும் போது நீங்கள் எனக்கு
2: ஆறுதல்,
0: ஆறுதல், ஆறுதல். அது நல்லா சொல்லிருங்க. இந்த இத மட்டும் சொல்றீங்க இல்ல,
2: நீங்க
0: இப்ப சரி. இப்ப தண்ணி ஓடுது ஒரு வாய்க்கால், அத தாண்டி போக சொல்லி தானே சொல்லுவீங்க?
1: தாண்டுதல்.
0: எனக்கு தாண்டி காட்டுன்னு இன்னொரு இன்னொரு சொல்லி இருக்கிறது.
2: தாண்டுறது, தாவறது,
0: தாண்டுறது என்னோட
1: வச்சிருப்பார்கள்.
0: மற்றது உர பேக் வரும் இல்ல, அந்த ஒரு பிளாஸ்டிக் மை பேக், அதுல தச்சு வச்சிருப்பார்கள். சாக்குல தச்சு வச்சிருப்பார்கள்.
1: அதெல்லாம் கேள்விப்பட்டதே. அதெல்லாம் இல்லம்மா. கோணிம்பாங்க, சாக்கும்பாங்க,
0: அதுல தச்சு வச்சிருப்பார்கள். அது உமல், உமல் பேக் என்று சொல்லுவாங்க, உமல் பை என்று சொல்லுவார்கள். உமல்
1: கேள்விப்பட்டதே.
0: உழல், உழல் என்றது நீங்க உலட்டுறது, உலரு உலர். அது அது ரெண்டும் நீங்க
1: உலட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கம்மா. உலகங்க தான் உலட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா.
0: நீங்க என்ன சொல்லலாம்? இத சொல்றீங்க இல்லையே.
1: அதம்மா தாண்டுதல், தாவுதல், குதித்தல், ஏறுதல், இறங்குதல்.
2: உதாரணம் சொல்லுங்க.
1: இது மட்டும்தான்மா.
0: தண்ணீர் என்ன செய்யும்?
2: பாயும்,
1: ஓடுதல்,
0: பாயுதல், பாயுதல். அது நீங்க சும்மா சாதாரணமா நீங்க சொல்றீங்க. பாயுதல், நாங்கள் உயரம் பாயுதல் என்றுதான் சொல்லுவோம். உயரம் பாயுதல்,
1: நாங்க இந்த வார்த்தையெல்லாம் வந்து தண்ணி பாயுதல்
2: மூணு எழுத்து கூடி வரன்னு சொன்னீங்களே மீரம்மா.
0: அதான் வருதுதானே, பாயுதல்ல யூ மட்டும்
1: தானே,
0: யூ மட்டும் தானே மாறுது. பாடுதலில், பாடுதலில் மூன்று எழுத்து கூடி வர ஒன்று மாறுது.
2: பாடுதான் பாய வருது, புளி பாயும்.
0: பாயுதல் யார் சொன்னது?
1: சாந்தியம்மா.
0: சரி, நன்றி, நன்றி. ஃபாரூக் வாரார் என்னன்னு என்னத்தையோ சொல்ல வார. வணக்கம் ஃபாரூக். வணக்கம், வணக்கம்
3: ஃபாரூக்.
0: தவள உயரத்தை தவள போறாரு பாரு. பாயுதல் ஐயா, பாயுதல், பாயுதல், உயரம் பாயுதல். உயரம்
3: பாயுதல்.
0: நன்றி, நன்றி. ரெண்டு பேருக்கு நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. நன்றி, நன்றி அம்மா, நன்றி அடா, நன்றி, நன்றி. நல்லது என் அன்புறவர்களே, சதுரங்கம் நிகழ்ச்சிகள். எத்தனை பேருக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு தெரியல. பழக பழக எல்லாம் மனசுக்கு பிடிக்கும், அதுதான் முறை. அதனால நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கதம்பத்தில் சதுர

ரங்கம். இதுல சில சொற்கள் நான் சும்மா கொண்டு அந்த தல் என்ற சொற்களை எடுத்து வந்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டவர்கள் வந்து முதல்ல ரேவதி அம்மா பங்கெடுத்து கொண்டார். ரேவதி அம்மா, மற்றது ராஜ்குமார். ராஜ்குமார் வந்துட்டு போயிட்டார், புள்ளிகளே எடுக்கல. ஜார்ஜ், தமிழ்வாணன் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறார், வேந்தன்ன. மற்றது குருபாஸ்கர், ராஜேந்திரன், ஆனந்தன், ஃபாரூக், சாந்தியம்மா, கண்ணன், இவ்வளவு பேரும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு எனக்கு பிடித்த ஒரு பாடலை எடுத்து வந்து நான் எத்தனை புள்ளிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க என்று பார்க்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 12 மணி சரியாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சொன்னேன், கனடிய நேரம் சரியாக 2:30. புள்ளி விவரம், எங்களுடைய ரேவதி அம்மா 8 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் அம்மா. ராஜ்குமார் ஒரு முட்டை எடுத்திருக்கிறார், வந்துட்டு ஓடிட்டார், அதனால அவருக்கு ஒரு முட்டை. அப்ப அடுத்தது ஜோர்ஜ் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்கள், கட்டிகாரன். தமிழ்வாணன் 1 புள்ளி, குருபாஸ்கர் 3 புள்ளிகள், ராஜேந்திரன் 9 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, ஆனந்தன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க, ஃபாரூக் நீங்க 13 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க வேலையில இருந்து கொண்டும், கட்டிகாரன் நீங்க கட்டிகாரன். சாந்தியம்மா 15 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க கட்டிக்காரி. மற்றது கண்ணன் 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து இணைந்த என் அன்பு உறவுகள், என்னையும் ஊக்கப்படுத்தி நீங்களும் வந்து இதுல கலந்து கொண்டீர்கள். இது சின்ன சின்ன சொற்கள் தான், இருந்தாலும் எப்பவோ நாங்கள் இவற்றையெல்லாம் சில நேரம் மறந்திருப்போம். இது ஒரு விளையாட்டாக, ஏதோ எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் எடுத்து வருகிறோம் ஒரு நிகழ்ச்சியாக, அதையும் நீங்கள் ரசிக்கிறீர்கள். இதில் எத்தனை பேர் ரசித்தீர்கள் என்பது இனித்தான் தெரியும். சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்த என் அன்பு உறவுகளுக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா அன்பு உறவுகளும் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலோடு எங்களுடைய ஜெகபிரசாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வருகிறது. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைய தினம் இரவு நேரம் 8 மணிக்கு வருக இருக்கிற நேயர் நேரம் அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைய தினம் 8 மணிக்கு வர இருக்கும் நேயர் நேரம் தவிர்க்க முடியாத காரணத்தால் இடம்பெறாது. அன்பு உறவுகளை நாளைய தினம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

பாடுவோர் பாடலாம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்திலிருந்து உங்களோடு நான் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன் வணக்கம் கூறி இணைந்து கொள்கின்றேன். இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் 12வது மாதத்தின் 21வது நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். முற்பகல் 10:32 கனடாவில் என்று காட்டும் இந்த நல்ல வேளையிலே 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:02 அதே நாள் இரவு நேரம் என்று கூறுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்களும் வானொலியில் கலந்திருக்கின்றோம். இன்றைய கதம்பத்திலே ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசை கேட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை அழகாக சிறப்பாக நிகழ்விக்க நீங்கள் அனைவரும் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் கூறிவிடவா? 6-4-7-8-7-4-6-4-1-5 வலிமையான தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் எவர் வேண்டுமானாலும் அழைத்து தங்கள் சொந்த குரலிலே 4 வரிதலிலும் பாடிச் செல்லலாம். அதற்கான களம்தான் இந்த தளம். வாருங்கள், களமாடுங்கள் என்று மீண்டும் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தை தருகின்றேன். இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானையும் நான் பெற்று உங்களோடு இன்று இணைந்து வரும் அன்பு தமிழையும் எனக்கு தந்த எல்லாம் வல்ல இறைவா ஓம் நம சிவாய என்று கூறி உன்னை வரவேற்று இந்த கலையகத்துள் எங்களுக்கு வல்லமை தர வேண்டும், வலிமை சேர்த்து இந்த நிகழ்ச்சியை இனிமையாக கொண்டு வர அருள் புரிய வேண்டும் என்று இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவரை வணங்கி வருக என்று வரவேற்கும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களையும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். தருக இனிய காணங்களை உங்கள் சொந்த குரல் என்று கேட்டு 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தையும் தருகின்றேன். வாருங்கள், இணைவோம், தருங்கள் நல்ல பாடல்களை. வரும்போது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் மனதில் பதித்துக் கொண்டு வாருங்கள். பதியுங்கள், ஒலிபரப்பாக்கப்படும். வளமை போல இன்று நாங்கள் காலநிலையை எதிர்பார்த்தால் கனடாவிலே எங்கள் கலையகத்தை சுற்றி இப்பொழுது பூச்சியத்துக்கு கீழே 2 பாகை என்று கூறுகின்றது குளிர்நிலை. அந்த குளிர்நிலையை நாங்கள் வெளியே சென்று உணர வேண்டும் என்றால் பூச்சியத்துக்கு கீழே 9 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் குளிர் அப்படி உணர்கின்றோம். ஆனாலும் கதிரவன் கரம் விரித்து நின்று காலை வேளையிலே அவர் 7:34 காட்சி கொடுத்து 4:20 வரை இருப்பேன் என்றும் கூறி குறைந்த பகல்தான் உங்களுக்கு நீண்ட இரவு என்று மீண்டும் கூறி செல்லும் வேளையிலே காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. வீதியிலே நடக்க செல்ல வாகனத்தை செலுத்த சிறப்பாக இருக்கிறது. காரணம், கடந்த 2 சூரியனின் வெப்பம் கொஞ்சம் அதிகரித்து பரிதியை கண்ட பனிகளெல்லாம் கரைந்து ஓடிவிட்டன. மீண்டும் புதுப்பனி வந்து மூடும் என்பது தெரியும். இருப்பினும் இன்று பனி குவியல் தொல்லை சரக்கல்கள் இல்லை என்று கூறும் இந்த நல்ல வேளையிலே வாருங்கள், இணையுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியோடு. யார் முதலில் வரப்போகின்றீர்கள், யார் பாடலை தரப்போகின்றீர்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே அன்புடன் ஜெகபிரசாதிக் அவர்களும் திருபுவனம் கே.எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் இணைந்து வருக வருக என்று எங்களுக்கு வரவேற்பு தந்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போமா, வளமை போல அவர்கள் இங்கே பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வரவேற்பு தந்திருக்கும் வேளையிலே அனைவரும் தயாராக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். வாருங்கள், பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலில் வந்த உறவினை அழைத்து விட்டேன். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். தாங்கள் மீராமான் அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அப்படியே இருங்கள், ஆதார அட்டையை நான் ஒரு தடவை சரிபார்க்கிறேன். சரியான சரியாக இருக்கின்றது, இருக்கின்றது. தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் சாதிக் அவர்களும் செல்லக்கிளி பச்சைக்கிளி அனைவரும் நலமென்ற செய்தியும் இங்கே பதியப்பட்டிருக்கின்றன. எங்களையும் வருக வருக வென்று நீங்கள் பதிவிட்டிருக்கின்றீர்கள். நன்றி நன்றி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம் ஜெகபர் சாதிக்கார் அவர்களே. அங்கே நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றோம். அப்படித்தானே?
1: நிச்சயமாயா, நிச்சயமாயா.
0: செல்லக்கிளி பச்சைக்கிளி அனைவரும் நலமாக இருக்கின்றது.
1: ஆமாயா.
0: சரி, இப்பொழுது நீங்கள் கொல்லையிலேயே வீட்டினுள்ளேயா?
1: கொல்லையில தான்யா, வீட்டுக்குள்ளே இருந்தாக்க நெட்வொர்க் கிடைக்காதுயா, கொல்லையில தான் இருக்க.
0: வீட்டினுள்ளே இருந்தால் தொடர்பலை வேலை செய்யாது. கொல்லையிலே வந்தால் கொசுக்களின் தொல்லை இருக்கும் என்று சுவை பார்த்து கொண்டிருக்கின்றது உங்கள் குருதியை. இந்த வேளையிலே இனிமையாக அந்த காலநிலை எப்படி? குளிராக இருக்கின்றதா, பனியாக இருக்கின்றதா, மழையாக இருக்கின்றதா?
1: காலை காலையிலிருந்தே வந்து கடுமையான பனிப்பொழிவு இதுவரையும் அப்படிதான் இருக்கு.
0: நேற்றைய பனியா இன்றைய பனியா அதிகமாக இருக்கின்றது?
1: நேற்றைய விட இன்றைக்குதான் அதிகமா இருக்கு.
0: ஏன் கூறுங்கள், சொல்லுங்கள் பார்க்கணும். நேற்றைய பனிதான் ஐயா இன்றைக்கும் பொழிகிறது காலையிலேயே பாருங்கள். உங்கள் தேகம் குளிர்ந்து விட்டதை குளிர்ச்சி அடைந்து
1: விட்டது.
0: நாங்கள் காலை கொண்டு சென்று படிய வைத்தால் ஐஸ்லேயே தான். ஆனால் இங்கே அதெல்லாம் கரைந்து விட்டது ஐயா. இன்று பனியெல்லாம் கரைந்து நிலமகள் உறிஞ்சி விட்டார்கள். ஏனென்றால் வெப்பம் சற்று அதிகமாக, அதாவது வந்து வெப்ப நிலை அதிகமாக, வெப்பம் பெரிய சூரிய வெளிச்சம் இல்லை, சூரிய வெளிச்சம் காடு. நேற்று நல்ல பகல் வெளிச்சம், அதற்கு முன்னால் நல்ல பகல் வெளிச்சமாக சூரியனின் ஒளி நன்றாகப்பட்டிருந்தது. கரைந்தோடி இருக்கின்றன ஒரு சில பகுதிகள் தான். இந்த மகிழ்வான சிறப்பான வேளையில் அங்கே எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். கால வருட கடைசி நேரத்திலே எல்லோரும் பரபரப்பாக இருப்பார்கள். கொள்வனவுகள், வியாபாரிகள் எல்லாம் பெரிய வெகு விமர்சையாக இருக்கும் வியாபார நிலையங்கள். அதற்கெல்லாம் இந்த பனி தொல்லையாக இருப்பது தெரியாது. ஏனென்றால் கடைக்கு கொள்வனவு செய்ய போய் பெற சன நடமாட்டம் நெருக்கம் எல்லாம் இருக்கும். திறப்ப நாகப்பட்டினத்திலேயும் அப்படித்தான் இருக்கும் எண்ணுகிறேன். உங்கள் நாகூர்லேயும்
1: கடைப்பிடி
0: ஒரு ஒன்று. அந்த ஆன்மீக துறையிலே உள்ளவர்கள் நத்தார் பெருவிழா புதுவரிடம் வருகின்றது என்று அந்த மதத்தை கொண்டாடுபவர்கள் கொள்வன ஒருபுறம், இந்த வேளையிலே பொருட்கள் எல்லாம் மலிவிலையில் கிடைக்கும் என்று வாங்க செல்பவர்கள் ஒரு பக்கமாக இருப்பார்கள் இல்லையா? தேவையான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் விலை குறைந்து செல்லவனு பார்த்து கொண்டு இருந்து விட்டு எல்லோரும் போய் செய்வா வாங்குவா, அப்படி இதுதான் வாழ்க்கை. சாரி, நல்ல இந்த வேளையிலே வளைகுடாவிலே பணிபுரிந்து விட்டு தன் குடும்பத்தை பார்க்க வந்து கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கி தன்னுடைய ஊருக்கு போய் சேரும் பொழுது அங்கு இவரோடு இவருடைய குடும்பம் 16 வீடுகள் ஒரே இடத்தில் அக்கம் பக்கமாக, இந்த பெரும் வீடுகள் குடும்பங்கள் அத்தனையும் மண்ணுள்ளே புதைந்து விட்டன. இவர் வந்து மண்ணையும் வீட்டை இதையும் தான் கால் வைத்த மண், தான் இருந்த வீடு ஒன்றையும் காண முடியவில்லை. மனைவி, மக்கள், தாய், தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, உறவினர்கள் எல்லோரையும் இழந்து விட்டார். தனி மனிதனாக நின்று கண்ணீர் சொரியும் காட்சி ஒன்றை காணும் பொழுது மிக அந்த இடம் அவரிடந்த வீடே தெரிய ஒன்றையும் தெரியவில்லை. மேல் மலையின் மேற்பகுதியிலிருந்து இடிந்து அப்படியே சொரிந்து உருண்டு எத்தனையோ மயில்களுக்கு அப்பால் தள்ளப்பட்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டு இது நடைபெறும். அதனால்தான் அந்த பௌதீகவியலாளர்கள், காலநிலை அவதானிப்பாளர்கள், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதற்கு முன்பே 500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு ஞானி ஒருவரும் கூறியிருக்கின்றார். மலை மடுவாகவும் மடு மலையாகவும் மாறும், பூமியினுடைய பூகோள அமைப்பு மாறும் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார். அதிலும் 2025 ஆண்டின் இறுதி மாதத்துக்குள், இறுதி நாளுக்குள் எத்தனை எத்தனை அனர்த்தங்கள் என்று குறிப்பிடப்பட்டார். அதில் 50 வீதமாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உறவுகளை மனங்கலங்க வேண்டாம். எல்லாம் வல்ல இறைவன் எங்களை இங்கே அனுப்பி இங்கேயே இருங்கள் என்று அனுப்பவில்லை. எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது எடுத்துக்கொள்வார். அதற்கு பல காரணங்கள், பல வழிகளை கூறிக்கொள்வார். சாவதற்கும் மரணம் வருவதும் சாதாரணமாக மரணம், அதுக்கு ஒரு காரணம் இருந்தே ஆகும். உணவு உண்டு கொண்டு இருந்தவன் வாயிலே வைத்த உணவை உள்ளே தள்ளுவதற்கிடையில செத்துவிட்டான் கொண்டு அறிந்திருக்கின்றோம். அதனால் என்ன நீர், அதனால் இப்பையோ பின்னையோ இன்னும் எந்தெந்த வேளையோ காலையோ மாலையோ என்றங்களால் கூற முடியாது. எந்த நேரமும் மரணம் நிலைக்கும். அதனால் இவ்வுலகில் நாங்கள் பொருள் சேர்த்து பணம் சேர்த்து ஆடம்பரத்தை கண்டெல்லாம் வாழ்வதை விட அருள் சேர்த்து வாழ்வது, அருள் வழியில் செல்வது சிறப்பு. ஆன்மீகத்துக்கு அது ஒரு அமைதி கிடைக்கும் என்றதை அடித்து கூறியிருக்கின்றார்கள். வாருங்கள் பாடலோடு, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் கேளுங்கள், கொடுக்கப்படும்.

பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்

அந்த கணம் அது எந்த கணம் என்று எங்களுக்கு தெரியாது. இப்படியான நிலையில் இந்த ஆன்மா இந்த பெற்று வந்த இந்த உடலை விட்டுவிட்டு வெளியே சென்று விடும் வேளை எந்த வேளை என்று தெரியாது. அதற்காகத்தான் எப்பொழுதும் எங்களுக்கு பக்தி வேளை வேண்டும். இந்த பக்தி வேளையிலாவது நாங்கள் இறை நம்பிக்கையோடு அந்தந்த எந்த சமயம் எப்படி கூறுகின்றது, எல்லா மதங்களும் வழிகாட்டல்களும் ஏகனான இறைவனிடம் எப்படி செல்வது, அமைதி பெறுவது, இந்த ஆன்மா தன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் முடித்து எப்படி அமைதி பெறுவது என்பதைத்தான் கூறுகின்றது. உறவுகளே, இந்த வேளையிலே இந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? இது ஒரு தேவாரம், இங்கே கேட்போம்.

0: எங்கே எப்படி இசையோடு பாட வேண்டும், இந்த இசையை எங்கே எப்படி இந்த ஏழு சுரங்களுக்குள் அடக்கி எப்படி பாட வேண்டும், எந்த இடத்தில் எப்படி பாடினால் உள்ளத்தில் எந்த உணர்வுகள் ஏற்படும் என்பதற்கமைய ஆசானுபூதிகள் அத்தனை பேரும் அன்று இந்த இறைவனை பற்றி கூறிய விடயங்களை நாங்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அழகு இலகு தமிழிலே இசையோடு பாடித்தரும் வேளையிலே பண் இசை தேவாரம் பக்தி இசை என்றெல்லாம் நாங்கள் பிரித்தறியக்கூடிய வகையிலே எங்கள் இதயத்தை பண்பட்டு கொண்டு பண்படுத்தி பண்ணாக அதாவது இசையாக இறைவனை உணர்ந்து எப்படி நாங்கள் வணங்குவது என்று இந்த தேவாரங்கள் திருமுறைகளாக்கப்பட்டு திருமுறைகள் வகுக்கப்பட்டு தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருப்புராணம் என்றெல்லாம் வழிவகுக்கப்பட்டு முறையாக்கப்பட்டு திருமுறைகள் என்ற பெயரிலே அது வகுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றல்ல நேற்றல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கான சான்றுகள் என்றும் உண்டு அன்பு உறவுகளே. இந்த இதயமானது எத்தனை வழிக்கு இழுத்து செல்லப்படுகின்றது, ஐந்து புலன்கள் பஞ்ச புலன்களுக்குள்ளே செவிப்புலன் கட்புலன் மெய்ப்புலன் எத்தனையோ இருக்கின்றன. இந்த புலன்கள் உணர்ந்து அறிந்து திருந்தி பண்பட்டு பண்ணோடு வாழ வேண்டும் பண்போடு வாழ வேண்டும் என்றுதான் இந்த பண் இசைகள் தோன்றியது. இந்த பண் இசையுடைய தமிழ் அலங்காரம் தெரியும், தமிழ் உச்சரிப்புகள் புரியும், தமிழ் பதங்கள் புரியும். இந்த தேவாரத்தில் கூட இரண்டு பெரும் யானையை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, விநாயகனை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, அந்த வலமுறை என்ற அந்த ஆலயத்தை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நடைபெற்ற தலங்களை இன்றும் நாங்கள் பார்ப்போம். அதனால் இந்த பண்ணிசைகள் எங்களே இந்த இதயத்தை பண்படுத்த வருவது. அதனால் எல்லோரும் நாங்கள் பக்தி வேளை ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது ஒரு திருப்புகளோ தேவாரமோ திருமந்திரமோ திருப்புராணமோ சிவபுராணத்தில் ஒருவர் ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி இந்த ஒன்றே போதுமே, அவன் அருளாலே அவந்தால் வணங்கி நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க போன்ற சிவபுராணங்கள் இருக்கின்றன. மாணிக்க வாசகன் நாள் அருளை பெற்றது. இவையெல்லாம் எங்களை வழி நடத்தி கொண்டு சென்ற ஒரு சமய அதை ஒரு சமய ஒருங்கமைப்பாடு என்று கூறப்படுகின்றது. அந்த ஒருங்கமைப்பாட்டிலே நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுவீர்கள், எந்த வழியை பின்பற்றுகிறீர்கள், எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள் என்பது பேச்சு அல்ல, எப்படி பின்பற்றுகிறீர்கள், அந்த மார்க்கங்கள் உங்களுக்கு என்ன கூறியிருக்கின்றது, எந்த தீய பழக்க வழக்கங்களையும் கூறவில்லை. இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் செல்லும் பொழுது எப்படி வரும்போது எப்படி வந்தோம், போகும்போது எப்படி போகப் போகின்றோம், போன பின்பு எப்படி இந்த உலகில் உயிரோடு உடலோடு வாழ்ந்த காலத்தில் வாழுவதை விட மறைந்த பின்பு உயிரற்ற ஒரு பூத உடலும் சென்றுவிடும், உயிரற்ற மனிதராக வாழுகின்றோம். இத்தனை மனிதர்கள் உயிரும் இல்லை உடலும் இல்லை, ஆனால் மத்தியிலே வாழ்கின்றார்கள். சென்ற பின்பும் வாழ்ந்தாலும் இறந்தால் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், அந்த பெயர் சொல்லும் வகையில் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியம் சமயம். எங்களுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது, அதை பல வழிகளாலும் கூறி மக்களை இழுத்து கொண்டு செல்ற அந்த மக்களை நல்ல வழிக்குத்தான் இழுத்து செல்கிறார்கள். அந்த அந்த வழிகளை மக்கள் பின்பற்றக்கூடிய வழி எது என்று தெரிந்து அதை தங்களுக்கு சாதகமாக ஆக்கி பிறழ்வான வழியிலே நடக்கின்றார்கள், அவர்களுக்கு இறைவனால் தீர்ப்பு வழங்கப்படும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். அதனால் அவன் சொல்லுகிறான் அவன் பேசுகிறான் அவன் செய்கிறான் என்று அதை பின்பற்றவோ அல்லது அதை பழித்துரைக்கவோ வேண்டாம். எங்களை நாங்கள் பண்படுத்தி இறை நம்பிக்கையோடு இறை கடாட்சத்தோடு வாழ்வோம் என்று கூறும் வகையிலே இன்றைய பக்தி வேலை அலங்கரிப்போம். அதற்கு முன்பு உங்கள் பொறுமைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நேற்றைய தினம் எதிர்பாரா விதமாக நாங்கள் ஒரு பயணம் செய்ய வேண்டியிருந்தது, அது கொஞ்சம் தூரம், அங்கு சென்று வருவதற்கு உங்களிடம் வந்து அடைய முடியாது. அதனால் தான் இப்போ செல்லும் வழியில் வைத்து உங்களுக்கு எழுத்து மூலம் ஒரு பதிவிட்டிருந்தேன். அதன் பின்பு அதிகாலையில் தான் நாங்கள் வரக்கூடிய இரவு பகலன்று பயணத்தை செய்து பாதுகாப்பாக பக்குவமாக வந்துவிடும். இப்பொழுது சீர்கட்ட நிலைகள் தெரியும், அதனால் சென்றவுடன் சிறப்பாக எல்லாம் முடித்து கொண்டு வந்துவிட்டோம். இப்பொழுது வந்தவுடன் இந்த ஆன்மீக வேலையை நான் பின்பு விட முடியாது. அம்மா கூட மகள் கேட்டிருந்தால் முடியுமா அப்பா உங்களால் முடியும் என்னால் முடியும் என்று ஓடி வந்து இறையர்களோடு அந்த சக்தியோடு வந்திருக்கின்றேன். என்னுடைய ஒலி உங்களுக்கு குறைவாக வந்தால் கவனித்துக் கொள்ள வேண்டும் போல் இருக்கின்றது, இல்லை வருகின்றது. அதனால் இது பக்தி வேளை, உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் இறைவனுக்கும் இருகரம் கூப்பி மீண்டும் நன்றி கூறவனும் வல்லமை தந்து என்னை கொண்டு வந்து உங்களோடு பேச வைத்து விட்டான். பிடியதன் உருவமை குளம் இது கரியது. எங்கே ஓடி வாருங்கள், இடையுங்கள், ஒருவர் அழைத்திருந்திருக்கின்றீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். என்னுடைய ஒலி கேட்கவில்லையா? கேட்கின்றதா? இங்கே ஜெகவர் சாதிக் அவர்கள் பக்தி வேலைக்கு ஒரு படம் போட்டு வரவேற்பு கூறியிருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். ஏனே அவர்களின் செய்தி எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது உறவு ஒருவர் அழைக்கின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். தேவாதி தேவா வணக்கம்.
1: ஓம் நமசிவாய.
0: ஓம் நமசிவாய். திருச்சிட்டங்கள். ஓம் நமசிவாய. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடன் வளமோடன். கொஞ்சம் உடம்பு சளி பிடிச்சிருக்கு, அதோட இருக்கையா?
0: காலநிலை காரணம் இல்லையா?
1: காலநிலை தான்.
0: காலநிலை. நான் பேசுவது துல்லியமாக கேட்கின்றதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அங்கே நாச்சியார் கோயில் காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: பனிதயா,
0: பனி பனி உணர்வோடு இருக்கின்றீர்கள் இல்லையா? தண்ணீர்ல தொட்டால் ஜில் அன்று இருக்கும் இல்லையா? சுடுநீர் தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். வெந்நீர், வெந்நீர் தான் பாவிக்க வேண்டும். உங்களுக்கு கிணற்று நீரா, குழாய் நீரா, ஆற்று நீரா பாவிப்பீர்கள்?
1: எங்களுக்கு குழாய் நீர் தான்.
0: குழாய் நீர் தான்.
1: போர் இறக்கி, போர் இறக்கி வெந்நீர்
0: தான். குழாய் நீர், நல்லது, நல்லது. இருப்பினும் நீங்கள் அதை வெந்நீராக்கி அருந்துவது மிகச்சிறப்பு. இந்த இந்த காலங்களிலே கிருமிகள் தொற்றுக்களில் வரும். மீண்டும் மீண்டும் ஒரு கிருமி உலாவுவதாக அறிகின்றோம். அந்த கிருமி தொற்றாக வந்து உடனே அற்றுப்போகாமல் நாள்படி நாள் எடுத்து நோய்வை நோயை உண்டாக்குகிறது என உலகின் பல பாகங்கள் இருந்தும் பேசும் உறவுகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: அந்த செய்தி உண்மை,
0: அந்த செய்தி உண்மை என்றார்கள். அதனால் அடுத்து மருந்து, மருந்திலும் சில மருந்துகள் பிழையான மருந்துகள் தவறான அந்த சேர்க்கைகளினால் உருவாக்கப்பட்ட மருந்துகள் அது நோயை பிழையாக்குகின்றது என்று அறிகின்றோம். ஈழமணி திருநாட்டில் ஒருவருக்கு நோய்க்கு ஊசி மூலம் ஏற்றப்பட்ட மருந்தினால் அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அந்த மருந்து எத்தனையோ நூறு வகையான மருந்து தான். அதிலே பல வகையான மருந்துகள் ஒவ்வாதது பிழை என்று கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகிக்க வேண்டாம் என்று அறிவிக்கதாக செய்திகள் கூறுகின்றன, ஊடக செய்திகள்.
1: அரசாங்கத்தில் இருக்குல்ல, அங்க வந்து ஊசி போட வேணாம் சொல்லிட்டாங்க.
0: ஏனென்றால் அந்த மருந்தகங்கள் மருந்தை உற்பத்தியாக்குகின்ற பெரும் பெரும் உற்பத்தியாளர்கள் செய்கின்ற தவறு. அவர்கள் விரைவாக செல்ல வேண்டும், மிக அநேகமாக விலைப்படையாக வேண்டும், விலைப்பட வேண்டும். உலகத்தில் நோய்தான் சிறந்த வியாபார பொருளாக அமைந்திருக்கின்றது. பாருங்கள், எங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் எந்த நோயும் முற்றாக குணப்படுவதாக இல்லை. ஏனென்றால் பிறந்த மக்கள் எல்லோரும் நோயற்று வாழ்ந்தால் மருந்தகத்துக்கு வேலை இல்லை ஐயா. நோயை கண்டுபிடித்து நோயை கூட்டி விடுவார். நோயை கூட்டுவதற்கு இந்த மருந்தான் இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றுக்கும் அருமருந்தான ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் போன்ற தேவார திருவாதங்கள் மன எப்பொழுதும் மனம் அமைதி காணுகிறதோ அப்பொழுது நோயும் குறையும் ஐயா.
1: நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. நீ ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதியா,
0: அமைதி குறையும் வேளையிலே மகிழ்வு ஏற்படும். அந்த மகிழ்ச்சி என்றாதுவே உலகத்தின் சிறந்த மருந்து, அரு மருந்தாம் மகிழ்ச்சி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது உண்மை.
1: ஆண்டி வேறே மேல மரம் இருக்கியா, ஆனா வேறு உள்ளது யாருக்கும் தெரியாது.
0: அது மட்டுமில்லாமல் இந்த நிலத்தின் உள்ள வேர் விட்டு வெளியே கொடி விட்டு இலை விட்டு படருகின்ற வளருகின்ற மரம், செடி, கொடி, புல், பூண்டு இவைக்கு கூட இசை வேண்டும் என்று கூறுகிறார். அந்த இசையும் பண்ணிசை, தேவார இசை, பக்தி இசைகளை கேட்டால் மேலும் அது செழித்து வளரும் என்று கூறுகிறார்கள்.
1: ஆமாயா,
0: ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வேகம் கொண்டு அது மதம் கொண்டெழுந்து ஓடுகிற யானைகள் கூட இசையால் அடக்கலாம் என்று கூறுகிறார்கள். இசை, அதுவும் பண் இசை, தேவார இசை, இறைவனுடைய இறைபக்தி இசையை கேட்டால். அன்று பார்த்தேன் ஒரு ஊடகத்தில், இந்தியாவிலே ஒரு ஆலயத்திலே ஒரு பூசை நடக்கும் பொழுது அந்த தேவார மணியோசைகள் கேட்டவுடன் ஒரு பெரிய யானை வந்து வணங்கி விட்டு செல்கிறதாம்.
1: ஆமாயா, உண்மையா,
0: அதை கேட்டு அப்படி
1: பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பழக்கப்படுத்தி நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க.
0: அதற்கு அது கேட்கும் சக்தி இருக்குத்தானே, அதை கேட்டுத்தானே அது
1: அறிவிக்கையாம.
0: அதே போன்று இந்த பக்தி என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த தேவாரத்தை நாங்கள் ஆறுதலாக மீண்டும் மீண்டும் அதை திருப்பி திருப்பி பாடும் பொழுது இவ்வளவு கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு என்ன பாடலை இன்று கேட்க விருப்பமாக இருக்கிறது தேவா?
1: ஐயா அந்த ஐயப்ப பாட்டில் ஒரு பாட்டு, சின்ன பாட்டாக இருந்தால் போடுங்க.
0: என்ன பாட்டு வேணும்?
1: சாமியே சரணம்.
0: சாமியே
1: போடுங்க.
0: இது இல்லை உங்களுக்கு பக்தி பாடல், அதாவது ஐயப்பன் பாடல் வேண்டுமா? சரி, ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் இருக்கின்றது, அதுல ஒரு பாடல் ஏதோ நான் உங்களுக்கு ஒரு ஐயப்பன் பாடலை தருகின்ற. அதுவும் மெய்யான வழியை காண்பது எப்படி, எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கூறுவது தானே. தேவாரங்களே என்ன, இறைவன் என்றால் யார், அவரை என்ன செய்கின்றார், நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவது, நாங்கள் அப்படி செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இவ்வளவுதான் தேவாரத்தில் இருக்கின்றது நீங்கள் சாதாரணமாக கை மருந்துகள் எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஜலதோஷம் இந்த சளி பிடிப்புக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கஷாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 6 மணிக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு நீராகாரம் எடுக்கணும். அது எதுவென்றால் இந்த தேயிலை, நல்ல தேயிலை சாயத்தை எடுங்கள். ஒரு 1/2 கிளாஸ் ஒரு 1/2 கப் அரை குடுவை தேயிலை, அவித்த தேயிலை சாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கொஞ்சம் குடிக்கிற பதமாக இருக்கும் வேளையிலே அதனுள்ளே தேன் விடுங்கள், கலக்குங்கள். ஒரு ஸ்பூன் ஒரு 2 கரண்டி தேன், அத்தோடு ஒரு தேசிக்காயிலே 1/4 பகுதி தேசிக்காய் எலுமிச்சம்பழத்தை நன்றாக பிடிங்கள். அந்த எலுமிச்சம்பழம் என்பது பச்சை நிறத்தில் வெளிப்படுவது. அந்த மஞ்சள் கொடி எலுமிச்சை லைம் அது கூடாது, இந்த லெமன் எங்களுக்கு தேவை, லைம் பச்சை நிற தேசிக்காய் அதிலே புளிந்து விடுங்கள், கலக்குங்கள். நல்லா நன்றாக 6 மணி நேரத்துக்கு ஒரு கால் குடியுங்கள், உங்கள் சளி தானாக குறைந்து கொண்டு போகும். அன்புடன் தேவா வந்து தன்னுடைய பகிர்வை தந்திருந்தார். அவற்றை பகிர்விலேயும் ஆண்டவன் என்றால் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன, இறை நம்பிக்கை எங்களுக்கு மிக முக்கியம் என்பதை பற்றி பேசி சென்றவர்களே, என் தேவாரங்களுக்குள்ளே எனக்கு விருப்பமான ஒரு தேவாரம் இருக்கின்றது. அந்த திருவாரம் எதுவென்று ஒரு தடவை கேட்போமா?

திருச்சிற்றம்பலம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இவர்களோடு பாம்பு ரெண்டு, அதாவது வந்து ராகு கேது. இந்த ஒன்பது நவக்கிரகங்களை அண்டித்தான் எங்களுடைய பூஜா பலன்கள் ஆலயங்களின் சரி ஐதீக முறைப்படியும் கொண்டாடப்பட்டு அவர்களுக்கு தரிசிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆவணம் செய்யப்பட்டு ஆன்மாக்களுக்கு ஈடேற்றம் தரும் வண்ணமும், இந்த ஆன்மாக்களை பின்னி பிணைந்து இருப்பது இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் என்று ஆலயங்களுக்கு சென்றால் எந்த ஆலயங்களையும் நவ கிரகங்களுடைய கிரீடம் இருக்கும், கற்பம் இருக்கும், அந்த இடம் இருக்கும். அந்த இடத்திலே சனி, அதாவது வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் எங்கெங்கு எந்த பக்கத்தில் எத்தனை கோணத்தில் பார்க்கின்றது என்ற வகையிலே அங்கே அமைத்து ஆலிங்கனம் செய்து அதை பிரதிஷ்டை செய்து அதிலே பரிகாரங்களை காண்பித்து நாங்கள் சென்று எங்களுக்கு எந்தெந்த ஒரு ஆன்மாவுக்கு இந்த நேரத்தில் இந்த வேளையில் எந்த கிரகம் பார்க்கின்றது, இந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் நடைபெறுகின்றது, அது சாதகமாக இருக்கின்றதா பாதகமாக இருக்கின்றதா என்றதை வேத வேதியர்கள் உணர்ந்து வேதம் படித்தவர்கள், இந்த மந்திரங்களை தெரிந்தவர்கள், ஐதீகம் தெரிந்தவர்கள், இறைவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இடையே இந்த கிரகங்களிலிருந்து ஆட்கொள்ளுகின்றனவே ஆட்சி செய்கின்றன, அவற்றை சாதகமாக இருக்க வேண்டும் என்றும் பாதகம் இருந்தால் அதற்கு அனுக்கிரகம் செய்யும் வண்ணம் கிரிகைகளையும் செய்து கொள்வது அந்த இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஒரு கொரஸ்போண்டன் என்று ஆங்கிலத்தில் தொடர்புடையாளர், அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்துவதற்காக இந்த மாந்திரிக முறைகளை, இந்த தந்திரீக முறைகளை, இந்த இயந்திர முறைகளை, இந்த வழிபாட்டு முறைகளை, பூஜை முறைகளை செய்வது அவர்கள் பூசகர்கள், வேத வேதியர்கள் என்று கூறப்படுகின்றது. இது எல்லாம் இல்லாமல் இல்லை அன்று தொட்டு இன்று வரை அந்த வகையில் வந்த பாடல் எனக்கு தேவாரங்களுக்குள்ளே மிகவும் பிடித்த தேவாரம், எனக்கல்ல எல்லோருக்கும் பிடிக்கின்ற தேவாரம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று பெறுகின்ற அந்த தேவாரம், அதிலே அற்புதமான வரிகள் அமைய, இறைவன் என்றால் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கின்றார், அவர் என்ன செய்கிறார், அதனால் இந்த ஒன்பது நவக்கிரகங்களும் எங்களுக்கு எல்லா நாளும் சிறந்த நாளாக இருக்கும், அதனால் நாளும் கோளும் நமக்கு என்ன பகை தரும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய சிந்தனை எங்களுக்கு இருந்தால் ஓம் நம சிவாய என்ற ஒரு பதத்தை, சிவாய நம என்பவர்க்கு அபாயம் இல்லை கண்டீர் என்று கூறியிருக்கின்றார்கள் அனுபவஸ்தர்கள். அதனால் நாங்களும் இந்த 24 மணி நேரத்தில் ஒரு நிமிடமாவது நம சிவாய என்று கூறுவோமா இருந்தால் எல்லாவற்றையும் சிரமேற்கொண்டு இந்த உலகத்தை படைத்து ஆண்டு அருளும் எம் பெருமானுக்கு அதுவும் நிச்சயமாக அவருக்கு தெரிய வந்து அனுக்கிரகத்தை செய்வார் என்று கூறப்படுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து பக்தி வேலை நேரத்திலே பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் ஒரு பாடலை கேட்டு பார்ப்போமா?

0: கோணமாமலை பதிகம், அந்த பதிகங்கள்லேயே ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகம். அதிகாலையில் ஆலயத்தில் இசைக்கும் பொழுது அது பூபால ராகத்தில் ஆரம்பித்திருக்கும். இந்த பண்ணிசை எங்கள் இதயத்தை அப்படியே இணைத்து விடும். இறைவனோடு இறைவன் கிரகித்து கொள்வார். அங்கே கோவில் இருக்கின்றது, குளம் இருக்கின்றது, கடல் இருக்கின்றது. அது சூழ்ந்த திருக்கோணமலை என்ற இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைக்கப்பெற்ற ஈஸ்வரம், பஞ்ச ஈஸ்வரங்களுக்கு ஒரு ஈஸ்வரம். இதை எங்களுடைய அன்பு நேயர் அன்பு மகள் ரேவதி அவர்கள் நீதிலும் பார்த்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். இவை எல்லாம் இன்று நேற்று ஆரம்பித்ததால இல்லை, காலங்கள் அல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இவையெல்லாம் ஆக்கப்பட்டு இதன் மேல் பக்தியாளர்கள் அந்த நாயன்மார்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடலை திருக்கேதீஸ்வரத்தை பாடியிருக்கின்றார்கள். திருக்கோணமலை அங்கிருந்து இந்தியாவிலிருந்தே ஞானக்கண்ணால் உணர்ந்தும் அன்று இந்தியாவும் இலங்கையும் பாத யாத்திரை பயணம் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருந்த இடையிலே உள்ள பாக்கு நீரினை இல்லாமல் இருந்த ஒரு காலம் இருந்திருக்கின்றது. அதுதான் இன்றும் நடக்கின்றது. அனர்த்தங்கள் வரும்பொழுது பிறந்திருந்த பூமி பிரிந்தும், பிரிந்திருந்த பூமிகள் ஒன்றாகியும், உயர்ந்த பூமி பதிந்தும், பதிந்த பூமி உயர்வாகவும் மாற்றங்களை காணுவதற்காக இயற்கையின் அனர்த்தங்களினால் ஆக்கப்படுகின்றன. அதனால் இந்த தேவார திருவாசங்களில் கூறப்படுகின்றதெல்லாம் அல்ல, இறைவன் ஈஸ்வரன் என்று நாங்கள் சைவ மதத்திலே காணப்பட்ட சிவபெருமானை மனதிலே உருவகித்தார்கள். அவருடைய தலையிலே பிற இருக்கின்றது, கங்கை இருக்கின்றது, அக்னீர் எல்லாம் அவரிடம் இருக்கின்றது. அவரே ஆட்டி படைக்கின்ற அனர்த்தங்களை எல்லாம் ஆட்டி படைக்கின்றவர், அருவமுள்ளவர், உருவமுள்ளவர், உருவமுள்ளவர் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இந்த தேவார திருவாசகங்கள், இந்த பக்தி பாடல்கள் நாங்கள் ஒலிபெருக்கியிலும் திரைப்படங்கள் மூலமும் ஆலய திருவிழாக்கள் உற்சவங்கள் மூலமும் கேட்கும் வழியில் இந்த தேவார திருவாசகங்கள் அன்று ஆன்மீக வழியில் வளர்ந்து ஆன்மீக துறையில் ஆன்மீகத்தை அடைந்து முத்து நிலை அறிஞர்கள் ஞானிகள் என்றல்ல, அவர்கள் விசுவாசிகள், இறைவனையே தஞ்சம், இறைவனையே சுவாசமாக கொண்டவர்கள். அப்படி இறை நம்பிக்கையோடு பண்போடு வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்தான் இன்று அவர்கள் பூஜைக்கும் அலங்காரத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் ஆளாக இருக்கின்றார்கள். நால்வர் என்று போற்றப்படுகின்றார்கள் நாயன்மார்கள். வைஷமத்திலே ஆழ்வார்கள் என்று போற்றப்படுகின்றார்கள். இங்கே போற்றப்படுகின்ற பாடல்களை தந்தவர்கள் திருமுறைகளுக்களே பாடியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. இவர்களெல்லாம் பாடியிருக்கின்றார்கள், இதை பற்றி போற்றி கூறியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இன்றும் காட்சியாக இருக்கின்றன. இந்த பாடலிலே குறிக்கப்பட்ட அந்த தலமும், தலத்தில் உள்ள இறைவனை பற்றியும் பாடியிருக்க அந்த தலம் இன்றும் இருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல் கேட்க முன்பு ஒரு உறவு வருகின்றார், இணைத்து விடவும் வர வேண்டியவர். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: நீங்கள்
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் புவனா தானே பேசுகிறீர்கள்? மதுரையிலிருந்து
1: மதுரை மாவட்டம் புவனா
0: வர வேண்டும். மதுரை மாவட்டம் புவனா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா. நலமா இருக்கிறீங்களா அம்மா? நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் மகளே. நீங்கள் அம்மாவுடன் பேசியதை நான் அன்று கேட்டிருந்தேன், சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு கிடைத்து விட்டது அந்த பாக்கியம், அதிபர் மீரா அவர்களோடு பேசும் பாக்கியம் நல்லது. நான் கடந்த வாரம் எதிர்பார்த்தேன், உங்களுக்கு அது நேரம் கிடைக்கவில்லையோ தெரியவில்லை, இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு தெய்வீக.
1: உடல்நலம் சரியில்லைங்க, அதனாலதான் போன் பண்ண முடியல.
0: போன் பண்ண முடியல. இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள்? நலம் அடைந்திருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கிறேன்.
0: இந்த நோய்கள் துன்பங்கள் எல்லாம் வருவது இறைவன் தன்னை ஒரு தடவை திரும்பி நினையுங்கள் என்று கேட்பதற்காகத்தான். அந்த வேளையிலாவது இறைவா என்று கூறுவார்கள், இதெல்லாம் சுவாமி இந்த கடமை என்பார்கள். அந்த கோவிலுக்கு அர்ச்சனை, இந்த கோவிலுக்கு பூஜை, இந்த கோவிலுக்கு வேண்டுதல் எல்லாம் வைப்பார்கள். நலமாக இருக்கும் வேளையில் திரும்பியே பார்க்க மாட்டார்.

0: கொள்கிறார்கள். ஆனால் நலமோடு இருக்கும் பொழுதும் நலமற்று இருக்கும் பொழுதும் அவரை நினைந்து கொண்டால் மகிழ்வாக நலமாக வாழ முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே தான் இந்த திருமுறைகள் கிடைத்தது. திருமுறைகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இன்றைய பக்தி வேளையிலே தேவாரங்களை தந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் சொந்த குரலிலே தேவாரத்தை திற வந்திருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். அப்படித்தானே போனா? மகிழ்வான இந்த வேளையிலே உங்கள் தேவாரத்தை சிறப்பாக தாருங்கள், கேட்டு மகிழ்வோம். எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றார்கள்.
1: மிக்க நன்றிங்க ஐயா. இங்க பூபால ராகம் சொன்னீங்களே ஐயா, அதனால நானு மதுரையிலே ஏற்றிய பதிகம் திரு ஞானசம்பந்தர் எழுதினது பூபால ராகத்துல மங்கையர்கரசிங்கிற தேவாரம் படிக்கிறேங்க ஐயா, ஒரு பேராகிராஃப் மட்டும்.
0: மங்கையர்கரசி தலைவி என்றெல்லாம் பெரும் இங்கே பாடல் அங்கே நீங்கள் உங்கள் தேவாரத்தை இசையுங்கள், கேட்டு மகிழ்வோம்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் மங்கைய

பங்கைய செல்வி, பங்கைய செல்வி, பாண்டிமாதேவி,

நாள் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கலல் ஒருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி

0: திருச்சிற்றம்பலம்.
1: நம சிவாய். திருச்சிற்றம்பலம் என்று கூறி பூபாலராகத்தில் அழகாக அந்த மங்கையற்கரசி வளவர்கூன் பாவை அதை பாடி எங்களுக்கு தேவார மூலம் உங்கள் திருவாயால் மலர்ந்தருளிய வேளையில் உண்மையிலே நாங்கள் அமைதியாக கேட்டு அந்த பொருளை இன்று நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் அழகாக அந்த தமிழ் சொற்களை சிறப்பாக தந்தீர்கள். மதுரை அல்லவா பிறந்த மண், சைவம் வளர்ந்த இடம் அல்லவா, தமிழ் வளர்ந்த இடம் அல்லவா. இந்த பாடல்களை எல்லாம் பாடிய வேளையிலே இந்த நாயன்மார்கள் பெரிதாக ஆலயங்களின் முன்னாலே தான் பாடியிருப்பார்கள். தனிப்பட்ட இடங்களிலும் பாடியிருக்கிற ஆலயங்களை வைத்துத்தான் அந்த ஆலயத்தையும் அந்த ஆலயத்தை அந்த ஊரையும் வளவர்கோன் அந்த வளவ மன்னன் அந்த அந்த இடத்துல தான் நடைபெற்றது. அந்த ஊரையும் ஊருடைய பெயரையும் அந்த ஆலயத்தையும் அந்த இறைவனுடைய அடையாளங்களை எங்கள் மனதிலே நிறையக்கூடியதாகவும் அந்த சம்பவத்தையும் எங்களுக்கு தந்திருப்பார்கள். அப்படி செய்வதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்மாக்களே, நீங்கள் அதை நினைத்து பாருங்கள். அவர் பாடும் பொழுது எங்கள் நீங்கள் அந்த நீங்கள் அந்த பாடலை பாடும் பொழுது எங்கள் மனதிலே கற்பனையின் கண்ணே அந்த தோற்றம் வருகின்றது. இறைவன் அவர் இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், ஓ இதுதான் இறைவன். அதற்காகத்தான் ஆலயங்களில் உருவங்களை அமைத்து எங்கள் மனத்தை அங்கே லயிக்க பண்ணி இருக்கின்றார்கள். சிறப்பாக இருந்தது உங்களுடைய இந்த சேவை. ஆன்மீக சேவையாக நாங்கள் முன்னியல் தமிழ் வானொலியுள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம். எங்களிடம் அந்த திருப்புகள்களை எல்லாம் அழகாக பொழிப்புரையோடு தருவார்கள். இந்த இந்த பாடலுக்கான பொழிப்புரை உங்களால் கூற முடியுமா இந்த சேவாரத்துக்கான? இன்றே இல்லாதுவிட்டால் அடுத்த முறை வரும் பொழுது நீங்கள் கூறலாம். திருப்புகளை வந்து பேசும்பொழுது முதலில் அந்த பொழிப்புரையை கூறிவிட்டால் அந்த திருப்புகளை பாடும் பொழுது அது எங்களை அறியாமல் மனதுக்குள்ளே இறங்கும் பதியும். நீங்களும் இப்பொழுது இந்த பாடலும் பாடும் பொழுது அந்த முதலே பொழிப்புரையை நாங்கள் மனதில் கொண்டுட்டோம் என்றால் இந்த பாடலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கு. வகுப்புகள் நடத்துகிறீர்களா அல்லது நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்?
0: படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க
1: திருமுறை வகுப்புகளுக்கு சென்று படிக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. இந்த வயதில் நீங்கள் இந்த வேளையிலே இதை செய்வதற்கு ஏற்ற இடம் எங்களுடைய பாரத நாட்டின் தமிழ்நாட்டிலே. அழகாக இதை நாங்கள் எடுத்து செல்வதற்கு ஏற்ற ஊடகங்களும் இருக்கின்றபடியால் நீங்கள் இந்த சேவை பணியை அங்கே படிப்பதை எங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சியுமாகின்றது, எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியமாகிறது, உங்களுக்கு தேர்ச்சியுமாகின்றது. இந்த வகையிலே அடுத்து ஒரு தேவாரம் உங்களிடம் கேட்டால் என்ன தேவாரத்தை தேவை? திருப்புகளும் நீங்கள் படிப்பீர்களா? இன்னும் ஆரம்பிக்கவில்லையா? இன்னும் ஒரு தேவாரத்தை தர முடியுமா? கடந்த வாரம் வந்திருந்தால் தந்திருப்பீர்கள், அப்ப இந்த வாரம் அதையும் சேர்த்து தாருங்களே.
0: சரிங்க. திருச்சிற்றம்பலம் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரலல் அங்கை அமர்ந்திலங்க அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரலல் அங்கை அமர்ந்திலங்க மந்த மூலவம் இயம்ப மந்த மூலவம் இயம்ப மலைமகள் கா

சன்மதியும் அயலே ததும்ப சந்தம் இளங்கு நகுதலை கங்கை. சன்மதியும் அயலே

0: சம்பளம்.
1: நமசிவாய. அற்புதமாக இருந்தது, நல்ல அழகாக பண்ணிச்சு. நாங்கள் தேவாரம் படிப்போம் பாடும் பொழுது எல்லாம் புவனா பாடசாலையில் மனனம் செய்வதற்காக எங்களோட சமய பாட ஆசிரியர்கள் கூறிய வேளையில் அவர்கள் கற்பித்து பொழிப்புற கூறிவிட்டு விடுவார்கள். எங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஏனைய பாடங்களுடைய ஒப்பிடும்போது. ஆனால் ஒரு சிலருக்கு அது விருப்பாக இருக்கும். அதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சுற்றம், சூழல். நான் வீட்டுக்கு சென்று விட்டால் முதலில் என் தந்தை தாயார்கள் ஆன்மீகம்தான் கேட்பார்கள். என்ற அருகிலே ஆலயம், ஆலயத்துக்கு செல்ல வேணும். அங்கே ஆலயத்துக்கு சென்றால் இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்றெல்லாம் அங்கே கற்பிப்பார்கள். அது மட்டுமல்லால் நம் முன்னோர்கள் அங்கே நடைமுறையில் கடைபிடிக்கும் பொழுது அதை நாங்கள் பின்பற்றுவோம். சாதாரணமாக ஒரு விபூதி எடுத்து நெற்றியிலே வைக்கும் வேளையில் கூட அதை எப்படி அணிய வேண்டும் என்று கல்வியில கற்றதை விட கண்டு கற்பது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் பின்பற்றி அதனால் பெற்ற நன்மைகளை நாங்களுக்கு எடுத்து கூறுவார்கள். அதிலே பின்பு விருப்பு ஏற்படும். பின்பு சங்கீதத்துக்கு சென்றால் சங்கீதத்திலும் இந்த தேவாரங்களைத்தான் தேவார அதுக்குரிய இப்ப நீங்கள் கூறியது போல ராகம், தாளம், சுரம், ஏற்றம், உறக்கம் எல்லாம் சுருதி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதை அதை அதன் மூலம் பெற முடியாத பேரின்பத்தை வீட்டு மற்ற பாடல்கள் கேட்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த ஆன்மா அலைகிறதே தவிர அங்கே இசைதான் கூடுதலாக நின்று எங்களை எங்கோ கொண்டு செல்ல அந்த பொருட்களை எங்களால் உணர முடியாது. ஆனால் இந்த திருவார திருவாசக திருமுறைகளுக்குள்ளே அத்தனையும் இறைவன் என்றால் யார், எப்படிப்பட்டவர், ஆன்மா என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் என்ன நன்மை கிடைக்கும், இதைத்தானே அது கூறுகின்றது. மக்களுள் மனிதராக வாழ வேண்டும், அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம், இவற்றைத்தானே கூறப்படுகிறது அங்கே. வளர வளர அதை உணர்ந்து கொண்டு வந்தேன் மகளே. சிறப்பாக இருந்தால் எனக்கும் ஆலயத்தில் ஈடுபாடு உண்டு. ஏன்னா எங்களுடைய என்னுடைய அக்கா, பெரிய மூத்த அக்கா, அவ வந்து ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடுடையவர், மிகவும் ஈடுபாடுடையவர். இப்பொழுதுதான் நான் அந்த பெருமையை பற்றி உணர்கிறேன். ஏனென்றால் அவரை நான் அவருடைய 19வது வயதிலே அவர் இறைவதம் அடைந்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். இந்த ஆன்மாக்களானது வயிற்றுக்குள்ளே மரணிக்கின்றது, வெளியே பிறந்து உலகத்தை பார்த்தவுடன் மரணிக்கின்றது, இறுதி வரை வாழ்ந்து மற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்டு வெறுக்கப்படும் வகையிலும் வாழ்கின்றது இந்த ஆன்மாக்கள். காரணம், நாங்கள் வரும் இந்த மனித பிறவி எடுப்பதற்கு முன்பு எத்தனை பிறவிகளை கண்டு வந்திருக்கும் இந்த ஆன்மா. அதனால்தானே மாணிக்க வாசகர் அழகாக திருவாசகத்தில் கூறினார், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் தேவராய் முருகாய் என்று எல்லா பிறப்பும் பிறந்து பிறக்கறிய இந்த மனித பிறவியில் வந்திருக்கின்றோம். அந்த மனித பிறவியிலே வந்து இந்த கர்ம வினைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு மருந்து சோகம், துன்பம்தான், இன்பம் அல்ல. கர்ம வினைகளை நாங்கள் தீர்த்து அதை தீர்த்து முடிவுனா ஒவ்வொரு பிறவியிலும் செய்த பாவங்கள் மூட்டையாக கட்டப்பட்டு ஒவ்வொரு பிறவியிலும் சில அழிக்கப்பட்டு சில கழிக்கப்பட்டு மிகுதியாக இருக்கின்றதை சுமந்து சுமந்து மனித பிறவியில் 6வது அறிவோடு பிறந்து அது என்னென்று உணரக்கூடிய பக்குவத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் அந்த ஏனைய பிறவிகளை விட இந்த மனித பிறவி சிறந்ததென்னும் கூறுகிறார்கள். உணர்ந்து வாழ்தல், பகுத்தறிந்து வாழ்தல், அந்த பகுத்து அறியும் பொழுது இறைவன் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்றதை அழகாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாவங்களை சுமந்து வரும் பொழுது இப்பொழுது நாங்கள் துன்பம் அடைகின்றோம். என்ன துன்பம்? முதலாவது பார்த்தால் புத்திர சோகம் இருக்கின்றது. அந்த புத்திர சோகத்தை நாங்கள் முற்பிறவியிலே செய்த பாவங்களுக்கு அது ஒன்று இருந்திருக்கின்றது, அதை கழிக்க வேண்டும், அந்த சோகத்தை நாங்கள் அனுபவித்து கழிக்க வேண்டும் என்று தான் மனித பிறவியை தந்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று மனிதனால் மனித பிறவியாக வந்திருக்கின்றோம். அதே போன்று சகோதர இழப்பு துன்பம் இருக்கின்றது, சோகம். அன்னை, தந்தை, தாம் சகோதரர்கள், உறவினர்களை திறக்கின்ற சோகம். பொருளை பொறுத்தவரையிலே நாங்கள் பிச்சைக்கார, அதாவது இந்த ஒரு ஒரு யாசகம் பெறும் அளவுக்கு யாசகம் எடுத்து வாழ வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டு மக்கள் துன்பப்படுவதும் அதுவும் ஊழ்வினை பயன்தான். சில பேரை பாருங்கள், மக்களை விட மிருகங்கள் பறவைகளை அதிகமாக நேசித்து தூக்கி வளர்த்து கொஞ்சி குலாவி அதற்கு பிரத்யேக சலுகைகள் எல்லாம் செய்து வாழ்கின்றார்கள். அவர்கள் பைத்தியங்கள். இதெல்லாம் உள்வினை பயன் ஜீவகாருண்யம். அவற்றை அனுபவிக்க வேண்டும், நாங்கள் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றுதான் புராணங்கள் இதிகாசங்கள். ஏன் எங்களால் இன்றும் போற்றப்படுகின்ற மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் வாழ்வை தான், எங்கள் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்ன வேணுமோ உடனே பாரதத்தை தேடுங்கள், கிடைக்கும். ராமாயணத்தை பாருங்கள், அனுபவ ரீதியாக கிடைக்கும். இறுதியிலே வந்த பின்னாளில் வந்த திருக்குறளை எடுத்து பாருங்கள், வாழ்க்கையைத்தான் அங்கே கூறுகின்றது. அதனால் பெரிய அதிகாரத்தை பெற்று அதிகார நிலையில் உயர்நிலையில் இருக்கிறவருக்கும் அவரும் ஒரு ஊழ்வினை தான். அதை எப்படி அவர் அனுபவிக்கின்றார், எப்படி அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார், இவர்கள் எல்லோரும் இந்த வேளையிலே இறைவனுடைய ஈடுபாடு எத்தனை பங்கு இருக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. அவற்றை இவற்றையெல்லாம் அனுபவிக்கும் பொழுது எதையும் இவர் ஒரு யாசகன் யாசகம் செய்யும் போதும் திருப்தியான மனத்துடன் ஒரு மரத்தடியில் உறங்குகிறார். உறங்கும் போதும் சிவனே என்று சொல்லி உறங்குகிறானா, இல்லை பெரிய வேறு கனவுகளோடு உறங்குகிறான், இல்லை அவனுக்கு பேராசை இல்லை, பேராசை இல்லை, இறை நாமந்தான் அவருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு அருமருந்தாக இருப்பது இந்த இறை நாமந்தான். ஒரு சிறு தலையடி வந்தாலும் சரி, பெரிய துன்பம் வந்தாலும் பெற்ற அன்னை தந்தை என்ன செய்யணும், முதலில் ஓடி சென்று வீட்டின் உள்ளே இருக்கிற சுவாமி படங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற திருநூற்றை கொண்டு வந்து நெற்றியிலே அணைகின்றார்கள். அதன் பின்பு ஆலயத்துக்கு எல்லாம் ஆலயத்துக்கு வைத்தியசாலைக்கு சென்றாலும் அர்ச்சனைகள் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். இது நாம் அது எல்லாம் இருந்தேன். பெரிய சத்திர சிகிச்சை செய்து ஒரு பாரிய வருத்தத்தை குணமாக்க வேண்டும், ஒரு விபத்தை இருந்து அவரை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் கூட இறைவன் அந்த வைத்தியர்கள் அதிகர்ந்த கல்வியை கற்று பெரிய பட்டங்களை பெற்ற உயர்தர வைத்தியர் கூட அந்த அறுவை சிகிச்சையை செய்து அவருக்கு மூர்ச்சையை கொடுத்து விட்டு என்னால் முடிந்தவற்றை செய்கின்றேன் செய்துவிட்டேன் இனி அவனை பொறுத்தது என்றுதான் கூறுகிறார்கள். ஆங்கிலேய வைத்தியர்களும் கோட் வில் பி தேர் என்று போகின்றார்கள், கோட் வில் சி ஹிம் என்று. அவர் தானம்மா இல்லையா, அதைத்தான் இந்த தேவார திருவாசகங்களோடு நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து சிறிது நேரம் இதை அளவலாவி கலந்து கொள்வதற்கு தந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்காக என்ன பாடல் நீங்கள் கேட்டு மகிழ விரும்புகிறீர்கள் ஒளிபரப்பிலே? உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கலாம்.
0: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: அற்புதமான பாடல் இல்லையா, அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற பாடலை நீங்கள் கேட்டு மகளே
0: அழகு, அதனால அந்த பாடல் கேட்கலாம்.
1: எல்லாம் இறைவன் தானே அம்மா, அழகு அழகற்ற உணங்கு பாருங்க, சுடலையில நின்று புடம் எரிந்த புடந்த மண்டை ஓடுகளை தொழில தலைய களத்துல கட்டி கண்டு தடனும் ஆடுகிறார் ஆனந்த திருத்தாண்டவங்கள், அதுவும் ஒரு அழகு தானே. அதே போல இங்க கொடிகளையும் மாலைகளையும் சூடி பெரிய பெரிய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து காட்சி அழகு, அழகு தெய்வங்களையும் அழகாகவும் காட்டுகிறார், எல்லாவற்றிலும் முறை பண்ணிருக்கின்றார், அதை காட்டுவதுதான் இல்லையே இல்லாமல். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனம் சுத்தி இருந்தபடும், மனம் அழகாக இருக்கின்றது. கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் தானடி, அந்த அந்த கமலத்தில் தான் எங்கள் இறைவன் வந்து வீற்றிருப்பார் என்று கூறப்படும் வெள்ளை கமலத்தில் என்று கூறுகின்றார்கள். உள்ளம் அது வெள்ளை உள்ளமடி, வெள்ளை உள்ளமடி என் தேவனார் உறைவது, இதெல்லாம் குறிஞ்சியில் பாடல்கள் நண்ணுகிறேன். என்னை விட நீங்கள் சங்கீதத்தில் அனுபவம் என்பவர்க்கு அபாயம் இல்லை கண்டீர் கூறப்பட்டு விட்டது எப்பவோ, அதை அழித்து பேசுவதற்கு யாராலும் முடியாது மகளே. சிறப்பு உங்களுக்கான பாடல் காற்றலையில் தருகிறேன். நிகழ்ச்சி முடிவதற்கு உங்களால் முடிந்த வகை இந்த நேரம் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி நீங்கள் எப்பொழுதும் பெறலாம், இந்த நேரத்திலே வந்தால் நேரலையில் பேசிக்கொள்ளலாம். நன்றி புவனா. இரண்டு தேவாரங்களை அழகாக நாங்கள் பாடல் படிப்புகளெல்லாம் இந்த இரவெட்டுக்களது ஊடகங்களை ஊடகங்களை கேட்கலாம். இது உங்களுடைய சொந்த குரலால் வந்து பாடுகின்றீர்கள் அல்லவா, சொந்த குரால் அதை வந்து கூறும் பொழுது நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். உலகளாவை இப்போ உங்களை மதுரை புவனா என்று தெரிய வரும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளுக்கு. இது உலகளாவ வளர்ந்த ஒரு வானொலி. நன்றி மகளே. இருக்கின்றார் போல் தெரிகின்றது. நான் கூறுகின்றேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். சொல்ல பாருங்கள். நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை.
2: நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை.
1: வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வந்து விட்டீர்கள். வணக்கம். தனி மனிதன்.
3: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் கிருஷ்ணா. இன்றும் தனிமையா?
3: ஆமாம் ஐயா.
1: ஆமாம், தனிமையே. என் இனிய தனிமையே என்று பாடிக்கொள்ள வேண்டியதான். தனிமையில இனிமே காண முடியுமா என்று பாடாமல் என் இனிய தனிமையே. சுதந்திரம் பெற்று நீங்கள் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? அங்கே
3: குளிராக
1: இருக்கின்றது. குளிராகத்தான் இருக்கணும், குளிர்மையாகத்தான் மனிதர் இருக்க வேண்டும். சூடாக இருக்கக்கூடாது. சூடு சரி. இருப்பினும் கொசு இருக்குண்டா உங்களோட ஊர்ல?
3: பஞ்சம் இல்லையா?
1: பஞ்சமே இல்லை. பார்த்து கொடுத்து வைத்தவர்கள் ஐயா, கொசுவை எல்லாம் வளர்த்து வைத்தீர்கள். ஜீவகாரணியம் ஏனென்றால் உங்கள் இரத்தத்தையே அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறீர்கள். பார்த்தீர்களா எவ்வளவு கொடை என்று. அப்படி எடுத்துக்கொள்வோம், என்ன செய்வது? எங்களுக்கு அது இல்லை.
3: சுகாதாரம் கம்மி ஐயா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு சுகாதாரம் கொஞ்சம் கம்மி.
1: எல்லா நாடுகளும் அப்படி இருக்குது கிருஷ்ணா. நாங்கள் எங்கள் நாட்டில் தான் ஏனென்றால் ஜனத்தொகை அதிகம், தேவைகள் அதிகம். மற்றது மனம் ஒன்று இருக்கிறது அல்லவா ஐயா? அது நீங்கள் சொன்னது சரி, மனசென்று ஒன்று இருக்குல்ல ஐயா. எனக்கு மட்டும் சரியா இருந்தால் போதும், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், எனக்குத்தான் வேண்டும். இந்த குணத்தோடு தானே, இந்த பண்போடு தானே நாங்கள் வாழுகிறோம். அதனால் தான் இந்த தொல்லைகள் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்தால் நாங்கள் பக்தி வேலையில இணைந்திருக்கிறோம் கிருஷ்ணா. இனிமையாக வந்து விடயங்களை பகிர்ந்து தேவாரங்களை இன்று நான் ஒளிபரப்பி கொண்டிருந்த வேளையிலே, தேவாரம் மிக முக்கியமானவை. அந்த வேளையிலே மதுரையிலிருந்து புவனா அவர்களும், அவர் தேவார பணிசை தேவார இசை ஆன்மீகத்திலே பயின்று கொண்டிருக்கும் மாணவி. இந்த வயதில் அவர் வந்து எங்களோடு இணைந்து அழகாக அற்புதமாக அடக்க ஒடுக்கத்தோடு இந்த தேவாரத்தை சிறப்புற சொற்கள் புரியக்கூடிய வண்ணம் அழகாக பாடி சென்றார். ஒன்றல்ல இரண்டு. ஏனென்றால் அவர் கடந்த வாரம் வந்திருக்க வேண்டும், வராதபடியால் இந்த வாரம் அதற்கு ஒன்றை கூடியிருக்கின்றார். சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆன்மீக துறையில் இன்று எப்படி உங்களுடைய இடம் இருந்து கோலம் போடுவதற்கு பெண் இல்லை வீட்டிலே மகள், நீங்கள் கோலம் போட்டீர்களா? போட்டீர்களா? கெட்டிக்காரன் நீங்கள் ஐயா, நீங்கள் கெட்டிக்காரன். ஆணாகவும் பெண்ணாகவும் அத்த நாரீஸ்வரராக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். என்ன கோலம் போட்டீர்கள்? அது கோலமா இருந்தது அலன் கோலமாக இருந்ததா? அழகு கோலம்,
3: பாகற்காய் கோலம், 9 புள்ளியில கோலம் போட்டேன்.
1: அப்படியா? சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு முத்தம் இருக்குது, கை இருக்குது, நேரம் குளிர்மை போடுறீங்க. எங்களுக்கு முத்தம், நான் 40 வருடங்களாக தைப்பொங்கல் முற்றத்தில் பொங்க வேணும் என்ற ஒரு ஆசை, என்னால் முடியவில்லை. சரியாக தைப்பொங்கல் பெய்யும் ஐயா, பனிமலை முன்னுக்கு சூழ்ந்து போய் இருக்கும், அதில் வைக்கவே இல்லாது, அடுப்பே பற்ற வைக்க முடியாது. அதனால் வீட்டின் உள்ளே தான் செய்வோம். சரி, உணவருந்து விட்டீங்களா?
3: கூட அனுஷியா கூட நான் தான் சொல்லிக் கொடுத்தது ஆரம்பத்துல.
1: இது பெரிய, இது பெரிய பெருமை தான் ஐயா. அனுஷியாவுக்கு கூட நானே சொல்லி கொடுத்தேன் என்று கூற வருமன் அனுஷியா ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். விட்டு கொடுக்க மாட்டார். அதற்கு முன்பு அனுஷியாவுக்கு அவருடைய அம்மா அப்பா காட்டி கொடுக்கவில்லையா?
3: அவ்வளவா தெரியாது, அதுக்கப்புறம் கத்துக்கிட்டாங்க.
1: அப்ப நீங்கள் ஒரு சக்திக்கே வல்லமை கொடுக்கறது சிவந்தானே ஐயா. சரியா,
3: பூக்குளம் போடுவேன்.
1: அலங்கோலம் தெரியுமா? அலங்கோலம் தெரியுமா? நான் அழகாக அலங்கோலம் செய்வேன். எல்லா வர்ணங்களையும் சேர்த்து அலங்கோலம் போடுவேன் நான். நீங்கள் போடுவீர்களா? வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்புகள், சிறப்புகள். சரி, இன்று உங்களுடைய அனுபவம், உணவு அறிந்து விட்டீர்களா? கடை உணவா வீட்டு உணவா?
3: வீட்டிலேயே
1: செஞ்சிட்டேன். நல பரிபாகம் ஆண்களுக்கு தானே உண்டு, புரிகிறதா? பாரதத்தில் கூட பாருங்களேன், சமையல்காரர்களாக எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள்.
3: ஆண்கள் தான்
1: கட்டிக்காரன், கட்டிக்காரன். அதனால் நீங்கள் சமையலன் கட்டிக்காரன் என்று கூறுகிறீர்கள், கோலம் போடுவேன் என்று கூறுகிறீர்கள், வீட்டு நிர்வாகம். சிறப்பு, சிறப்பு. சரி, இன்றைய அனுபவத்தோடு நீங்கள் உணவு மறந்து விட்டிருக்கும் போது என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? பக்தி பாடலாக.
3: முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின பாடல்.
1: பாடுறது வேண்டாமா?
3: சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின
1: அவர்தான் பக்தி பாடலுக்கு உகந்தவர் இல்லையா? எல்லோரும் உகந்தவர்கள். அவருடைய பாடல் வித்தியாசமான, அவர்கள் என்ன அவர்கள் உள்வாங்கி உள்ளே புகுந்து விடுவார்கள், அந்த இசைக்குள்ளே புகுந்து அவர்களே இசையாக மாறி விடுவார்கள். வாயால் பேசுவதை விட இசையாகவே வந்து எங்களோட அவரை நேரில் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? கச்சேரியில பார்த்திருக்கேன், நானும் கச்சேரியிலே அவருடன் பார்த்திருக்கின்றேன், அவரை பார்த்திருக்கேன் கனடாவிலே. அதை விட அவருடைய மகனை நாங்கள் எங்களுடைய ஒரு நிர்வாகத்திலே, நான் நிர்வாக குழுவில் இருந்த ஒரு கூட்டத்தினராலே அவரை கச்சேரிக்கு அழைத்து அவரை பாட வைத்திருக்கின்றேன், அவரோடு பேசியும் இருக்கின்றேன். ஈழத்திலே சிறாய் ஐயாவை நான் பார்த்திருக்கின்றேன், பேச
3: முடியவில்லை.
1: அவர்கள் எல்லாம் அப்படியே அதற்காக பிறந்தவர்கள் ஐயா, தங்களை அர்ப்பணித்தவர்கள். அந்த நம்பிக்கையால் தான் அவர்கள் ஈடேற்றமும் பெற்றார்கள், இன்றும் வாழ்கின்றார்கள் ஐயா. இதுதான் எங்களுக்கு தேவை. சிறாழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் என்ற அந்த பாடல்கள் நாங்கள் முன்ன, அவர்கள் பணக்காரர்கள், பெரிய பெரிய கோடிகள் என்ற யாரும் பேசுவதில்லை. அற்புதமான பாடல்கள் என்றுதான் கூறுகின்றார்கள் இல்லையா? வானலையில், அதாவது வந்து அலையிலே, வானத்திலே அலையோடு அலையாக அருள் அறிவை புகுத்தியவர்கள், அருள் அறிவை எங்களுக்கெல்லாம் வாழுகிறார்கள், இன்றும் வாழுகிறார்கள், இன்றும்
3: வாழுகிறார்கள்.
1: போகாமல் வாழ முடியாது ஐயா, வாழ்வுக்கு பொருள் வேண்டும், ஆனால் பொருள் தான் வாழ்வு என்று எண்ணுகிறார்கள். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், அது அத்தியாவசியம். அதற்கேற்ற வழியை இறைவன் அழகாக காட்டியிருக்கின்றார். எங்களுக்கு பொருள் தான் வாழ்க்கை என்றல்ல நாங்கள் அலைகின்றோம், அதால தானே இந்த அல்லோல கல்லோலங்கள் ஏற்படுகின்றது. புரிகிறதா நான் கூறுவது கிருஷ்ணா? பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும். பொருள் தேடுவதுதான் வாழ்க்கை என்று நாங்கள் இல்லையே வாழுகிறோம், பொருள் தான் வேண்டும் என்றல்ல வாழுகிறோம். இல்லவே இல்லை.
3: மாத சம்பளம் ஊதியம் வாங்கினாலும் அது பத்த மாட்டேங்குது மக்களுக்கு.
1: அதற்காக நல்ல வழிகள், பல வழிகள் உண்டு. அதே போகலாம், எடுக்கலாம், பெற்றுக் கொள்ளலாம். குறுக்கு வழியில் பணத்தை சேர்க்கும் குருட்டு மனிதர்களான என்று பாடிவிட்டு போறார்கள் என்றும் அது உண்மையாக தானே இருக்கின்றது. குருட்டு மனிதர்கள் எத்தனை நல்ல வழி இருக்கின்றது ஐயா. குறுக்கு வழியில் இல்ல பணத்தை தேடுகிறார்கள், நேர்வழியில் யார் தேட இருக்கின்றார்கள்? இல்லை தானே ஐயா, மிக குறைவு. அதுக்காக நீங்கள் எல்லாம் அப்படி செய்கிறேன் என்று நான் கூறவில்லை. போதுமன்ற மனமே பண் செய்யும் மருந்து என்றும் இந்த நோய்களுக்கு போதும், அளவுக்கு மிஞ்சி சேகரித்தால் அது கூடாத. பட்டணத்தேற்ற பாடல என்ன, முடியெல்லாம் சேகரித்து வைத்து கடைசியா போய்க்க காதற்ற ஊசி கூட எங்களோட வராது. அழகாக கூறப்படுது அந்த பாடல.
3: நாம் அணியும் கோமணம் கூட
1: வராது ஐயா. அரணான் இல்லையெண்டா கோமணம் என்று வரும். அரணான் இருந்தா தானே கோமணம் கட்டல, அதே அறுத்து விடுவார்கள் அழைத்தவர்கள். என் சிந்தனைகள் அடங்கி என் மூச்சு வெளியே போட்டால் என்ன எப்படி ஐயா கூறுவீர்கள்? பிணம் என்றுதானே கூறுவீர்கள். அதான் பெயர், அதான் பெயர். இந்த பிணமாக கிடந்து நாராமல் தான் உள்ளுக்கு காற்றை விட்டு உயிரை கொடுத்திருக்கின்றார் ஆன்ம இறைவன். அதை மறந்து விடுகிறோம் அல்லவா, அதை மறந்து விடுகிறோம். கடைசியாக அதை வீட்டில் வைத்துப்போ, அருந்து செருப்பை கூட வீட்டில் வைத்திருப்போம். பாட்டன் பூட்டன் குப்பாட்டன் காலத்து பொருளை கூட ஞாபகமாக வைத்திருக்கின்றோம். பெற்ற தந்தை, நான் பெற்ற பிள்ளை, என்னுடைய உடலை வைத்திருக்குமா ஐயா ஒரு நாளைக்கு மேலே? இல்லை, தூக்கி எரித்து சாம்பலாக்கிற இல்லை மண்ணிலே புதைத்து விடுகிறார்கள். அது கடைசியாக எங்கே சேருகின்றது? பிள்ளையை ஓப்பன்றி அதையோ யாரையும் சேரவில்லை. இயற்கையோடே சேருகின்றது. காற்றோடும் வெப்பத்தினாலும் காற்றாலும் கடலினாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, பூமியினாலும் ஆகாயத்தினாலும். ஆகாயத்தை என்னது, காற்றோடு செல்வதெல்லாம் ஆகாயத்துக்கு தானே போகின்றது, பூமிக்குள்ளே தாட்டுப்படுவது பூமியிலே தானே போகின்றது. மிஞ்சி கிடப்பதுகளை மீண்டும் எரித்துக்கிறது, சாம்பலாகி கொண்டது கடல்ல எல்லாம் கரைத்து விடுகிறார்கள். ஒன்றுமே இருக்காது ஐயா, இறுதியிலே ஒன்றுமே இருக்காது. இங்கு நாங்கள் பாதுகாத்து வைக்கக்கூடிய விஞ்ஞான வசதிகள் இருக்கின்றது. 100 வருடத்துக்கு அந்த உடலை அப்படியே வைத்திருக்கக்கூடிய மாதிரி செய்வார்கள். பெரிய பணம் பொருள் படைத்தவர்கள் பணத்தை கொடுத்து அதை இறந்த உடலை அப்படியே கண்ணாடி பெட்டிகளை எல்லாம் செய்து அதை பதப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள். பார்க்கலாம் தான், பேசலாமா, தொடலாமா, முடியாது. அஸ்தியை கூட ஞாபகார்த்தமாக அந்த மண்டபத்திலே நாங்கள் கொண்டு சென்று வைப்பதற்கு குறிப்பிட்ட பணத்தை கட்டினா அதுக்குள்ளே ஒருபடி அஸ்தி இருக்கு, வைத்து விட்டு வரலாம். வீட்டை கூட வைத்திருக்க மாட்டார்கள், விட மாட்டார்கள். அங்கே போய் பார்த்து ஒட்டி பார்த்துட்டு தான் அப்பான்னு பார்த்துட்டு வரலாம். இதைத்தான் செய்யலாம் ஐயா. அழிந்தால் அழிந்ததுதானே. ஆனால் எங்கு சென்றாலும் நீங்கள் இன்னொருடைய மகனா? ஆ, அவர் தான் இது செய்த, இந்த கட்டிடத்தை கட்டியிருந்தோம், இந்த கிணறு கட்டினார், அந்த அதை கட்டினார், அந்த பராமரிப்பு சாலை அமைத்தார், இந்த சிறுவர் இல்லத்தை நிறுவினார், அநாத இல்லத்தை நிறுவினார், சத்திரத்தை கட்டினார். அந்த பெயர்கள் தான் பாலும். அதனால் தான் பூத உடல் அழிந்தாலும் அவருடைய புகழ் உடல் அழியாது நிலைக்கும். அவர்கள் தான் யத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள்
3: அன்பு சகோதரி ஒருத்தங்க உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க காற்றாலே வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, நம்பர்
1: கொடுத்துருக்கேன்.
3: சத்யபாமா,
1: சத்யபாமா அவர்கள் வருவார்கள். அவர்கள் இலக்கம் கொடுத்திருக்கின்றீர்கள். கொடுத்ததுக்கு நன்றி. நான் பெற்ற அன்பு, நான் பெற்ற இன்பம் அனுபவத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்ற நற்குணம் உங்களிடம் உண்டு. அதனால் தான் அடுத்தவர்களுக்கும் அதை கூறுவார்கள். வர வேண்டும், வர மணி. எங்களுடைய கதம்பம் தினமும் 9 மணியிலிருந்து 11 மணி மட்டும் என்று கூறி அந்த நேரத்தில் அவர்களை அழைத்தால் நாங்கள் இணைப்போம்.
3: நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி. கவனமாக இருங்கள். மகள் எப்பொழுது வருகின்றார்? அதிசயம்,
3: திங்கட்கிழமை.
1: திங்கட்கிழமை என்ன, நான் மறக்க
3: வருவாங்க,
1: நான் மறக்கவில்லை. திங்கட்கிழமை என்றதே மறக்கவில்லை. வருவாள் மகள் என்று. எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும். இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஐயா. ஓம் நம சிவாய்.
3: நமச்சிவாய்
1: பார்த்து
3: நாதன் தான் வாழ்வு.

தேவா, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், முடிந்தால் அழையுங்கள். என்னபடியும் பேச வேண்டும், நீங்கள் வரலாம். இரண்டாவது தடவையும் பெறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. இது உங்கள் வானொலி, உங்களுடைய நேரம். வரலாம், இணைக்கின்றேன்.

0: உண்மைகளை தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து எடுத்துக்கூடிய பட்டின தடிகார் என்று சூறப்படுகின்றது. இவர் வாழ்ந்து காட்டியவர் எங்கள் வாழ்க்கையில், நாங்கள் எங்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இவரும் வாழ்ந்திருக்கின்றார். இவர் அடைந்த இவர் பெரும் செல்வர், உபலவியத்தையெல்லாம் தேடி வைத்திருந்தார். இறுதியிலே அவருக்கு இப்படியான நிலை வந்தது. காரணம் அது இவருக்கு ஏழ்மை நிலை அல்ல, இது முதுமை நிலை, இது பக்தி நிலை. பக்தி முத்தி விட்டது, அவருக்கு பக்தி ஈடேற்றம் கிடைத்தது. மனிதனாக பிறந்தால் அவர் ஈடேற்றம் என்று ஒன்று, அது என்ன ஈடேற்றம்? முத்தி பெறுவது. முத்தி பெறுவதென்று முழுமையான வாழ்க்கை பெற்று இறைவன் அடி சேர்வது, மீண்டும் பிறவி அவருக்கு கிடையாது. பிறவி பயன், எத்தனை பிறவிகளை எடுத்து அந்த பிறவி பயனை அவர் அனுபவித்து அனுபவித்து அனுபவித்து துன்பங்களினால்தான் அது களையப்படுகின்றது. இன்பத்தினால் அல்ல என்று எங்களால் உணரக்கூடியது. அதனால்தான் கூறுவது, நம்ம குருநாதன் எம்மை வருத்துவது கொல்ல அல்ல, கொல்லவல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே. அது மட்டுமல்லாமல் பின்னாளில் வந்த உமாபதி சிவா ஆச்சாரியார் திருவருட்பயன் என்று ஒரு நூலை தந்திருக்கின்றார். அந்த நூலிலே கூறப்படுகின்றது, சுடச் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்கென்று. அழகாக நான் பல தடவை இந்த பழமொழியை, இந்த குரலை, இந்த திருவருட்பயனை கூறியிருக்கின்றேன். முற்று முழுக்க உண்மை, வாழ்க்கையில் அனுபவப்பட்ட உண்மைகளைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். பட்டணத்தாரத்து உமாபதி சிவாச்சாரியார் அவர்களோ பல்கலைக்கழகம் வரை சென்று பட்டங்களை பெற்று விருதுகளை பெற்றவர்கள் அல்ல. வாழ்க்கை அனுபவங்களை உள்ளார்ந்த உணர்வோடு உணர்ந்தவர்கள். வாணி ஜெயராம் அம்மா ஒரு பாடல் பாடியிருக்கின்றார்கள், ஒரு அம்பாளை பற்றி. இவங்க யார் அழைக்கின்றார்கள் மீண்டும்? வணக்கம் கிருஷ்ணா, இல்லை இது வேறு ஒருவர். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
0: ஓ, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா, அது நீங்கள் தானா? திரு கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு அறிய தந்தார், இணைந்து விட்டீர்கள். உங்களை மொன்றியல் தமிழ் வானொலி வருக வருக என்று வரவேற்கின்றது. சத்யபாமா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றி சார், நன்றி,
0: நன்றி. நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நல்லா
0: இருக்கீங்க. நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது கிருஷ்ணனும் வந்து நீங்களும் வந்து விட்டீர்கள் காற்றாலையிலே பேசி மகிழ்வதற்கு. அதனால் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்ச்சியாக
0: இருக்கின்றீர்கள். சிறப்பு, சிறப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் அல்லவா? சிறப்பு, சிறப்பு. சரி, நீங்கள் இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் படிக்கின்றீர்களா அல்லது பணிபுரிகின்றீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: பரீட்சைக்காக
0: நீங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இறைவன் நம்பிக்கை உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இறைவன் அருள் உங்களுக்கு கிடைந்து நீங்கள் அடைய வேண்டிய நிலையை அடைந்து பிரசித்தி பெற வேண்டும் என்று பெருமையோடு உங்களுக்கு வாழ்த்து கூறி ஆசியும் தருகிறேன். உங்களை விட மூத்தவன் நான், ஆசியும் தருகின்றேன்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, உங்களுக்கு பாட முடியுமா அல்லது பேச முடியுமா, இல்லை ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது அனுபவங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது இன்றைய நிகழ்ச்சி பக்தி வேளை. நீங்கள் எப்படி என்னமா?
1: நான் தியேட்டர்ல போய் ஒரு மூவி பார்த்தேன் சார்.
0: கூறுங்கள்.
1: கந்தன் கருணை, அதுல இருந்து சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த பாடல் மட்டும் கொடுங்க சார்.
0: அந்த பாடல் கேட்போமா உங்களுக்கு? சொல்ல சொல்ல இனிக்குமா? அந்த முதல் வரியோட பாடங்கள் கேட்போம்.
1: இல்ல சார், அது ஞாபகலான இந்த பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. சொல்ல சொல்ல முருகா.
0: யாருமா பாடுகிறதா? அன்னை பாடுகிறாரா, பிள்ளை பாடுகின்ற அந்த திரைப்படத்துல யார் பாடுவது? அம்மா. அம்மாவுக்கு பிள்ளை சொல்வதெல்லாம் இனிக்கத்தானே செய்யுவேன் மகளே. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய அம்மாவுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதே போன்று இந்த ஆன்மாக்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் அந்த சக்தியினுடைய பிள்ளைகள் தான். அவை தான் அம்மா அப்பா. அம்மையே அப்பா, உன்னையல்லால் வேறு யாருண்டு என்று கூறுகிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் முதல் தெய்வம் அவர்கள் தான், முதல் பெற்றார் அவர்கள் தான். அவர்கள் தான் இந்த உலகத்தையே பெற்றவர்கள் என்று ஆன்மீகத்திலே நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே தான் அவர்களுடைய படைப்பிலே பிறந்த அந்த பிள்ளை எங்களுக்கும் உதைத்த. நாங்களும் அப்படி நடந்தால் அந்த அன்னை சக்தியானவள் எங்களை எல்லாம் இப்படித்தான் ஏற்றுக்கொள்வார். போற்றிக் கொள்வார், அருள் செய்வார். நீங்களும் உங்களுடைய கடமை படித்து அதில் இப்பொழுது பட்டப்படிப்பு வந்து உயர்கல்விக்கு வந்துவிட்டீர்கள், அது சிறப்புறம் அமைந்து வெற்றி பெறும் பொழுது அவர் பேர ஆனந்தப்படுவார்கள். சரியா? இந்த பாடல் உங்களுக்கு நான் ஒளிபரப்பு செய்வேன், நீங்களும் அதே போல. அதுக்காக விளையாட வேண்டாம், ஓட வேண்டாம், பாட வேண்டாம் அல்ல, உங்கள் கடமை. மனிதன் மனிதத்துவத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆன்மீகம் கூறுகின்றது. அது என்ன மனிதத்துவம்? மனித நேயம் வேண்டும், ஜீவ காருண்யம் வேண்டும், அன்புடன் வாழ வேண்டும். அறம் என்று ஒன்று இருக்கின்றது, பொய் சொல்லாது, களபெடுக்காது, பிச்சை எடுக்காது, கொல்லாது, அடுத்தவருக்கு தீங்கு விளைக்காது, பொறாமை கொள்ளாது, இப்படி வாழ்வதெல்லாம் அறவழிகள். நீங்கள் வழியிலே செல்லும் பொழுது அந்த வீதியிலே ஒரு தடி அல்லது ஒரு குப்பை அல்லது ஏதாவது ஒன்று இருந்தால் அதை சற்று நீங்கள் பொறுமையோடு எடுத்து வீதியோரம் போட்டு விட்டு போனால் அடுத்தவருக்கு துன்பம் வராது. இது ஒரு தர்மம். இல்லை என்று கேட்பவருக்கு அவருடைய நிலை உணர்ந்து உங்களால் முடிந்ததை செய்வது, இதெல்லாம் தர்மங்கள் அறத்துக்குள்ளே இருப்பது. இதைத்தான் எங்களுடைய தெய்வீகம் கூறுகின்றது. எல்லா மதங்களும் இதைத்தானம்மா கூறுகின்றது. எல்லா சமயமும் இதைத்தான் கூறுகின்றது. சரி, அந்த கந்தன் கருணையிலே திரைய படம் ஞாபகம் இல்லையா? எப்பொழுது பார்த்தீர்கள்?
1: இப்ப ரீசெண்டா ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி தியேட்டர்ல போட்டாங்க சார்.
0: பார்த்தும் அந்த படம் இந்த சொல்ல சொல்ல இன்னைக்குதான் பாடலாம் ஞாபகத்துல இருக்கிறது. அது பெரிதாக புரியவில்லை என்ன?
1: அன்பாக
0: பாசத்தோடு அந்த பாடல் பாடப்படுகிறது இல்லையா? ஏன்னா முருகன் அதற்காகத்தான் அவரை அந்த இறைவன் சிருஷ்டித்து இந்த மக்கள் ஆன்மாக்கள் என்று எங்களுக்கெல்லாம் அருள் புரியும் வண்ணம் ஆக்கி வைத்திருக்கின்றார். அவர் நாங்கள் வேண்டும் போதெல்லாம், எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம், வேதனை வரும் பொழுதெல்லாம் அவர் வேலவன் என்றும் அவரை கூறக்கூடும், கந்தன் என்றும் கூற முடியும், முருகன் என்றும் கூறுவோம். வேலவா என்று நாங்கள் விரும்பி அழைத்து வணங்கி எங்கள் குறையை கூறினால் தன்னுடைய வேல் எடுத்து வீசி எங்கள் வினைகள் எல்லாத்தையும் பறக்க வைத்து விடுவார். நம்பிக்கை, நம்பிக்கை. சரியா? அப்ப இன்னொரு தடவை அந்த பாடலை திரைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு அதில் உள்ள வரலாறுகள் எல்லாம் நன்றாக புரியும் இல்லையா? சில சமயம் உங்கள் பரீட்சையிலே, உங்கள் பாடசாலையில, உங்களோட கல்வி நிலையத்திலே ஒரு ஆன்மீகத்திலே ஒன்று கூறுங்கள் என்றால் எடுத்து செல்லலாம் இல்லையா? அந்த விடயத்து எல்லா சமயமும் வையத்துக்கும், வையம் என்றது இந்த பூமி, பூமியிலே வாழும் ஆன்மாக்கள் உயிர்கள் அத்தனை பேரும் நல்லவனாக வாழ வேண்டும். நல்லவன் என்றால் என்ன? அழகாக உடுத்தி நகையெல்லாம் போட்டு பெரிய மாட மாளிகையில இருந்து அப்படி வாழ்றது நல்லவன் என்று கூற முடியாது. நல்லவர்கள் என்றால் உள்ளத்தால் நல்லவர்களாக இருக்கும். உள்ளத்தால் என்னமா? அன்பு. அதற்கு முதல் கீ, முதலாவது திறவுகோல் அன்பு இல்லையா? நீங்கள் எப்படி எல்லோருடன் அன்பா இருப்பீர்களா? வாம்புக்கு போக மாட்டீங்களா?
1: அப்படி இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுவேன், வெளில போனா அமைதியா இருப்பேன், ரொம்ப பேச மாட்டேன், சொந்தக்காரங்க கிட்ட பேசுவேன், பொதுவானா பேச மாட்டேன், கொஞ்சமா பேசிப்பேன்.
0: கெட்டிக்காரி, அளவோடு பேசி மகளோடு வாழுகிறீர்கள். வீட்டிலே சண்டை போடத்தான் அம்மா வேணும், இல்லை என்றால் அன்பின் பெருமை தெரியாது, அன்பின் ஆழம் புரியாது. அடம் பிடிக்க வேணும் அம்மா அப்பா அண்ணன் தங்கையோட சண்டை போட வேண்டுடா. எத்தனை வயது நான் கேட்கலாமா? இல்லையா? இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பாடசாலை வயதை பற்றி நான் கணித்து கொண்டேன். இந்த வயதில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் வளர வளர நாங்கள் எவ்வளவு தூரம் அடுத்தவர்களுடைய அன்பு காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு மேலாக அவர்கள் எங்களும் காட்டுவார்கள். இதை பார்த்து எங்களை படைத்த இறைவன் எங்கள் மேல் பேரன்பு கொள்வார் இல்லையா? சிறப்பு. வாழ்த்துக்கள். எங்களோடு பேச வேண்டும் என்று இருந்தீர்களாம், ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைய வேண்டும் என்று எண்ணியிருந்தீர்கள் என்று திரு கிருஷ்ணன் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதன்படி அவர் உங்களுக்கு இலக்கம் தந்து நேரடியாக வந்துவிட்டோம். நான் உங்களுடைய பெயரை நாங்கள் இங்கே இணைத்துக் கொள்வோம். நீங்கள் தினமும் எங்களுக்கு 9 மணியிலிருந்து 11 மணி வரை, உங்கள் இரவு நேரம் 9 மணி 11 மணி, 2 மணி நேரம் எங்களுடைய கதம்பம் என்ற பெயரிலே நாளாந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும். அதிலே நீங்கள் பங்கு பெறலாம். உங்களுக்கு விரும்பியான பாடல்கள் எதையும் கேட்கலாம். நீங்கள் விரும்பிய கருத்துக்களை எங்களோடு பரிமாறலாம். நல்ல கருத்து சுதந்திரம் இருக்கின்றது இந்த வானொலி. அரசியல் களப்பெற்றது. புரிகிறதா மகளே? சரி. அம்மா அப்பாவுடன், அம்மா அப்பா இப்பொழுது உங்களோடு தானே இருக்கின்றார்கள்?
1: அப்பா வெளில போயிருக்காங்க, அம்மா கூட இருக்காங்க.
0: அம்மா கூட. அப்ப நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது அதிகமா யாருடன் குழப்படி பண்ணுவீர்கள், சண்டை போடுவீர்கள்?
1: தங்கச்சி கூட தான் சார். அம்மா கூட ரொம்ப போட மாட்டேன், தங்கச்சி எப்ப பார்த்தாலும் சண்டை தான் சார்.
0: ஏன்னா அம்மா அவ உங்களை விட உயர்ந்து உங்களை பெற்றவர்ன்ற எடுத்துக்கணும். அவ தங்கை தான்.
1: அம்மாவும் தங்கச்சியும் போடுவாங்க சார. அம்மாவும் தங்கச்சி மாமியார் மருமகள் மாதிரி சமையா சண்டை போடுவாங்க. அம்மா கூட ரொம்ப சண்டை போட மாட்டேன்.
0: அப்ப உங்களுக்கு தங்கச்சி உங்களோட நீங்கள் யாரோட தண்ணி தங்கச்சியோட தான்? ஏனென்றால் நீங்கள் அக்கா, அதனாலதான் தங்கையிடம் அதிகாரம் காட்டலாம், அறிவுரை சொல்லலாம். அந்த ஒரு தைரியம் இருக்கல்லவா? அப்படித்தான் நீங்களும் சிறுவயதா இருக்கும் போது அப்படித்தான் இது என்னன்னு தானே போவீர்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லி சண்டை போடுவதை விட நீங்கள் செய்து காட்டினால் அவர்கள் பின்பற்றுவார்கள். நான் அப்படித்தான் அண்ணாவை அப்பாவை பின்பற்றி வருவேன், என் முன்னோரை ஆசிரியர்களை பின்பற்றுவேன். அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள், நான் ஆசிரியராக இருக்கின்ற காலத்தில் என்னுடைய மாணவர்களையும் அப்படித்தான் எதிர்பார்த்து வளர்த்து கொள்வேன். மற்றவர்களிடம் நாங்கள் காட்டுகின்ற நாங்கள் செய்கின்றதானமா எங்களுக்கு திரும்ப, நாங்கள் ஒரு விதியை ஊன்றினால்தான் அது முளைத்து வரும் எங்களுக்கு. அதே போன்று நாங்கள் அன்பை அவர்களிடம் விதைத்தால் அது அன்பாக வளர்ந்து எங்களுக்கு வரும். சண்டை பிடிக்காமல் தங்கச்சியை வழி நடத்தலாம் தானே சகோதரியை? இதெல்லாம் அது அன்பு சண்டை, இதெல்லாம் அன்பு, அதெல்லாம் அன்பு சண்டைகளடா. இதெல்லாம் பாடசாலை பள்ளி தோழிகளோடு எல்லாம் நீங்கள் அடம்பிடிப்பீர்கள், விதண்டாவாதம் செய்வீர்கள், விவாதம் புரிவீர்கள் இல்லையா? அதெல்லாம் அன்பு சண்டை,
1: ரொம்ப சண்டெல்லாம் வராது.
0: ஓ பாத்து பொறுத்து போற விட்டு கொடுக்கும் மனப்பான்மைகள் இருக்கு.
1: வீட்டுல வீட்டுல மட்டும்தான் சார் சண்டை வரும். வெளில போனா எல்லாருமே சமமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு சண்டெல்லாம் வராது. ஜாலியா எல்லாத்தையும் பேசுனேன் மாதிரி ஜாலியா போகும்.
0: கெட்டிக்காரி. வீட்டுல நீங்கள் தானே மூத்த பெரிய மகள்? அதெல்லாம் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. கெட்டிக்காரி. போடுங்கள் போடுங்கள் அன்பு சண்டே, அன்பு சண்டே அழகாக போடுங்கள். வாழ்த்துக்கள் அன்பு சண்டே.
1: அவதான் அதிகமா சண்டை போடுறது, அதிகாரம் எல்லாமே அவளுக்கு தான் அதிகம்.
0: தங்கச்சியா? சரி.
1: ஆமா சார்.
0: ஏன்னா எப்போதும் கைக்குள்ளேயே பிள்ளையதான் கூடுதலாக வைத்து கொண்டாடுவார்கள், எல்லா உரிமையும் கொடுப்பார்கள் கடைக்குட்டியல் சொல்லி இல்லையா? நல்லது சத்யபாமா. உங்களுடைய பெயர்லயே எனக்கு நல்ல விருப்பமா இருக்கு. உங்களுடைய பெயர்லயே சகலதும் அடங்கி இருக்கிறது, சத்யபாமா. சரியா? மீண்டும் எங்களோட இணையவனும் எந்த நேரமும் இந்த 9-11 மணி வரைக்கும் நீங்கள் வரலாம், வாருங்கள். கிருஷ்ணா அவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் என்னென்ன நடக்கிறது எப்படி போறதுன்னெல்லாம் கூட அவரும் உங்களுக்கு சொல்லி தருவார். வாருங்கள், இணையுங்கள், பேசுங்கள். உங்களுக்கு பேசும்போது மகிழ்வாக இருக்கின்றது மழலை செல்வமி. நீங்கள் எங்களுக்கு மழை, எனக்கு நீங்கள் மழலை மாதிரி தானே. நீங்கள் பெரியவளாகி நீங்கள் தாயாகி பாட்டியாகிய வேளையிலும் உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் மழலை தானே இல்லையா? அதுபோல எனக்கும் நீங்கள். நன்றி நன்றி. பேச பேச இனிமையாக இருக்கின்றது. முதற்கண் எங்களுடைய கிருஷ்ணனுக்கு நன்றி கூறிக்கொள்வோம். உங்களை எங்கள் வானொலியில் வந்து இணைய வைத்து இரக்கம் தந்து வழிகாட்டி வைத்தமைக்கும் அவருக்கு நன்றி. எங்கள் ஆன்மீக வேளையில் இன்று நீங்கள் வந்து பக்தி வேளையிலே கலந்து கொண்டதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி எல்லா நலமும் பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுவோம்.
1: நன்றி சார்.
0: நன்றி சத்யபாமா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள்.
2: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: தெய்வ பக்தி கொண்டாடுவதற்கு திருமயிலிருந்து அன்புடன் யோகா ராஜி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் யோகா ராஜி அவர்களே.
3: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நான் ஒரு வணக்கம் தானே சொன்னேன், நீங்கள் ரெண்டு வணக்கம் சொன்னபடியால் நான் இன்னும் ஒரு வணக்கத்தையும் தந்து நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். மகிழ்வாக இருக்கின்றீர்களா யோகாராஜி? மகிழ்வாக இருக்கு. எல்லாரும் அப்படியம்மா ஒரே நேரத்தில் மகிழ்வாக எத்தனை துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள், எல்லோரும் மகிழ்வாக இல்லை, ஆனால் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இல்லையா? எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளம் உங்களிடம் இருக்கின்றதை நான் கண்டுகொண்டேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று உங்களுக்கு கூறி நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு கூறி பகிர்ந்து கொண்டோம். சரி, அங்கு இன்று உங்களுடைய ஊரிலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: பனி பனி குளிர்.
0: குளிர்தான் கூதலா இருக்கிறதா? குளிர் எதிர்ப்பு சட்டைகளை அணியவில்லை, குளிர் போக்கி ஆடைகளை அணியவில்லை.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி நான் போட்டுக்க மாட்டேன்.
0: நாங்கள் அது இல்லாது விட்டால் வாழ முடியாது, நீங்கள் அது இருந்தால் அப்புறம் மேற்குமே வெப்பமா இருக்குமே என்று.
1: இல்ல, நான் ஃபேன் எல்லாம் போட மாட்டேன், எனக்கு ஃபேன் பிடிக்காது. ஃபேனுக்கு எனக்கு ரொம்ப தூரம்.
0: இல்ல இல்ல, அது மின்விசிறிய அணைச்சாவாம். அது எங்களுக்கு ஒரு தற்காலிக மொழியாது, அது நிரந்தரமானது இல்லையம்மா. மின்விசிறிய அணைத்துக் கொள்ளும் நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றது காலநிலை வெப்பமும் குளிரும் இருக்கும். வெப்பம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழவும் முடியாது. வெப்பமும் வேண்டும், குளிரும் வேண்டும். அதனால் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்றதுக்கு ஒரு விடயம் வேண்டும். பொறுமை பொறுமை வேண்டும். பொறுமை வெப்பம்
1: எனக்கு
0: தெரியாது. நீங்கள் கூறி நான் கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. குறுங்கள் எல்லோரும் கேட்க ஆயத்தமா இருக்கணும். ஓ, ஆண்டாளம்மா. அந்த
1: ஆண்டாள் யாருன்னு கேட்டா மகாலட்சுமி தான் ஆண்டாள்.
0: அப்படியா?
1: பெருமாள் மார்பிள பெருமாள் மார்பிள லட்சுமி தான் ஆண்டாள். எப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு ஒரு நாள் லட்சுமி கால் அமைக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெருமாள் வந்து கண்ணை மூடிட்டு இருக்காரு. அப்ப இவங்க சொல்றாங்க, நமக்குறதுல தீங்க தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஆழ்வார் வந்து பெரியாழ்வார் வந்து பாசுரம் பாடுறார், நான் அதை கேட்டுன்னு இருக்கேன், அதுல மெய் மறந்து இருக்கேன். நான் வந்து பக்கத்துல இருந்தா கூட உங்களுக்கு அந்த அவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்கு. அப்ப என்னை விட அவர் அவ்வளவு இதுவா? ஆமா, என்னோட பக்தர்கள் எல்லாம் முதல்ல எனக்கு, அப்புறம்தான் மத்தவங்க எல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த அவங்க சொல்றாங்க, எனக்கும் அவருடைய அந்த பாசுரத்தை கேட்க ஆசையா இருக்கு, நான் கிட்ட இருந்து அவர் தினம் தினம் அவர் பாடுறதை கேட்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குரிய நேரம் வரும்போது நிச்சயமா நான் ஒன்னு அனுப்புறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு நாள் அவருக்கு குழந்தை இல்லைன்றதுனால அந்த குழந்தையா இவங்கள குழந்தையா அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அது ஒரு ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு, அந்த தோட்டத்துல ஒரு துளசி மாடம், அது பக்கத்துல குழந்தையா போய் அவதரிச்சு அங்க போயிடுறாங்க ஆண்டாளா. அவருக்கு அங்க வந்து தானா உதவி அங்க வந்ததுனால அவளுக்கு கோதை ஆண்டாள்னு பேரு வச்சு அந்த ஆழ்வார் பெரியாழ்வார் வளர்க்கிறார். வளர்த்து அவ ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் 30 நாள் நோன்பு இருந்து அவளுக்கு கூட அந்த நோன்பு இருந்து அப்புறமா ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் தான், அவரை தான் அவருடைய இதுல போய் அவங்க அடைஞ்சிடறாங்க. இதுதான் ஆண்டாளோட கதை. அவங்க உதயமானது அவருடைய பாசுரத்தை கேட்கணும்னு குழந்தையா குழந்தை பருவத்திலேருந்து கல்யாண பருவம் வரைக்கும் அவருடைய பாசுரம் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் திருப்பி பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க.
0: தெரிகின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பக்தி வேளையிலே வந்து ஆண்டாள் என்றால் யார், அவர் எங்கே இருக்கின்றார், எப்படி அவருடைய வரலாறு என்றதை குறைந்த நேரத்தில் அழகாக கூறி பக்தியை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். அவ
1: பாசுரங்கள் திருப்பாவை 30 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட அந்த நோன்பு இருக்கணும், அந்த மாதிரி நோன்பு இருந்துதான் அவங்களும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
0: திருப்பாவை பாடி அவர் பெருமாளை அடைந்தார். அற்புதமான கருத்தான பாடல். அந்த பாடலை அந்த வரலாறை எங்களுக்கு அழகாக பக்தி வேளையில் தந்த யோகாராஜ் அவர்களே, நீங்கள் ஒரு ஆண்டாளுடைய அடியாள் என்பதை தெரிந்து கொண்டோம். சரியா? சார் எங்க அவ பாடிய பாசுரமா அல்லது ஏதாவது ஒன்று பாடுங்களை கேட்போம்.
3: இல்ல பாசுரம் இல்ல, நான் வேற பக்தி பாட்டு வேற பாடுறேன்.
0: அங்கே பாடுங்கள் கேட்போம்.
3: பாசுரம் பாடல.
0: நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றோம் யோகாராஜி அவர்களினுடைய குரலிலே பாடலை கேட்பதற்கு. கொண்டு பாருங்கள்.

0: ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும்.
1: ராஜி,
0: ஹலோ.
1: முடிவடைந்து விட்டது. நான் மெய் மறந்து விட்டேன். பார்த்தீர்களா, அந்த மீனாட்சியை பற்றிய பாடியவுடன் மெய் மறந்து விட்டேன். சிறப்பான பாடல், உங்களுக்கு குரலுக்கு பொருத்தமான பாடலை கேட்டிருக்கின்றீர்கள், தந்திருக்கின்றீர்கள், சிறப்பு. சரி, இந்த பாடலை கேட்ட உங்களுக்கு முன்னேற் தமிழ் வாங்கி என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்? பக்தி பாடலா? எல்லோரும் கேட்கும் பண்ணும்
0: பக்தி பாடல். இது ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஒரு பாட்டு
1: வரும் இல்லையா, ஒரு ஒரு

0: இருக்கும் பொழுது மேலும் அம்சங்களை புரிந்து கொண்டோம். நன்றி யோகாராஜ் அவர்கள். இந்த இந்த
1: நன்றி நன்றி.
0: உனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அது ஒரு பக்குவமான பண்பான குணம். அதை வந்து நீங்கள் எல்லோருடன் பகிர்ந்து கொண்டது நீங்கள் விவசாயம். அதே போன்று அந்த சின்ன குழந்தையாக எங்களோட எனக்கு தென்படும் சின்ன குழந்தையாக வந்த அன்பு சத்யபாமா அவர்கள் கூட ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு அதிலே பதிந்து அந்த பாடலை அவர் கேட்கும் பொழுது எவ்வளோ பக்குவமாக அந்த திரைப்படத்தை உள்வாங்கி இருக்கின்றார் என்று என்னால் கணிக்க முடியது இருந்தது. சிறப்பாக இருந்தது யோகாராஜி. அந்த நானாட்சி செய்து வரும் அந்த பாடலை பல தடவைகள் கேட்டிருக்கின்றோம் இசை மூலமாக. ஆனால் சொந்த குரலில் உங்கள் குரலில் கேட்கும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அப்படி உள்வாங்கி இருக்கின்றீர்கள். நாங்களும் அதை இப்போ உள்வாங்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. உங்களுடைய ஆன்மீக தொண்டுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொள்வோமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர பக்தி வேளை. பக்தி வேளையிலே வந்து இணைந்து கொண்ட முதலில் அடைந்த என்னுடைய அன்பு தேவா, ஐயப்பன் பாடல் ஒன்று கேட்டீர்கள் அல்லவா? சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து டாக்டர் ஜிகே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரல் ஒலித்த பாடலை கேட்போமா? இதோ அந்த பாடல் கேட்போம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. காற்றோடு காற்றாக கனடா கலையகத்திலிருந்து வந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று மகிழ்வோடு கூறிக்கொண்டு உங்களை அழைக்கின்றேன்.

நாளும் மலரும் கதம்பம் நேயர் விருப்பத்திற்கு. இன்று கனடா கலையகத்திலே நிகழ்ந்த கதம்ப நிகழ்வுக்கு அன்பு உறவுகள் வந்து அற்புதமாக பங்களித்து சென்றார்கள். இன்றைய கதம்பத்திலே முக்கியமாக பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற ஜனரஞ்சகமான போட்டி நிகழ்ந்தது. ஒவ்வொரு பாடலுக்கும் பதில் பாடலை கொண்டு வந்து சேர்த்து எல்லாமாக அவர் மொத்த பாடல்களை தந்திருந்தார்கள்.

82 பாடல்கள். ஒரு பாடலில் ஆரம்பித்து 282 பாடல்களை தந்து வெற்றி வகை சூடி சென்றவர்கள் பலர். அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு வருகின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த அன்பு உறவுகளின் பாடல்கள். இன்று பாட்டு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிக்க வந்த பாடல், அந்த பாடல் தான் இந்த 282 பாடலையும் தொடர்ந்து கொண்டு வர செய்தது. அது எந்த பாடலா இருக்கும் என்று கேட்போமா?

இந்த பாடல் தான் என்று பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஆரம்ப பாடலாக கொடுக்கப்பட்டது. கண்மணி நீ வர காத்திருந்தேன் என்ற பதங்களிலே ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று தொடுத்து விட்டார்கள் 282 பாடல்களை இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு பேச வந்த போட்டியாளர்கள். அற்புதமாக பேசி அற்புதமான பாடலை தந்து வெற்றி கொண்டு சென்றார்கள். அந்த வகையில் முதலாவது பாடலை அவர் கொண்டு வருகின்றார். முதலாவதாக இணைந்திருந்தார் சவுதி அரேபியாவிலிருந்து எங்கள் அன்பு நேயர் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் கொண்டு வந்து கண்மணி நீவர காத்திருந்தேன் என்ற பதங்களிலே கண்மணி என்ற பதத்தை எடுத்து முதல் பாடலை கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த பாடல் பல கிட்டத்தட்ட 41 பாடல்களை கொடுத்திருந்தார். அந்த பாடலுக்கே இத்தனை பாடலை எப்போ கொடுத்தேன் என்று அவருக்கு ஞாபகம் இருக்கதோ தெரியாது. இங்கே பதிவு கூறுகின்றது முதலில் அவர் கொண்டு வந்த பாடல் இந்த பாடல். கண்மணி நில்லு காரணம் சொல்லு என்ற பாடலை தந்து ஆரம்பித்து வைத்தார் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியை.

ஊமை விழிகள் திரைப்படுத்த பாடல். அது அவருக்கு ஊமை விழிகளில் தானோ ஒன்று தெரியாது, ஆனால் பாடலை ஞாபகமாக வைத்திருந்து உடனே சிந்தனை துளிகளை தொழுத்து விட்டது போல் பாடலை கேட்டவுடன் பதில் பாடலாக ஓடி வந்து கொடுத்தார்.

பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வதே ஒருவரை ஒருவர் பின் தொடர்ந்து வந்து பாடல்களை பதில் பாடலாக ஒவ்வொருவர் பாடல்களிலும் இருந்து அந்த பாடலின் பதங்களை தொடுத்து வைத்த வேளையிலே அடுத்த உறவாக வந்திருந்தார் புதுக்கோட்டை செல்வகுமார். அவர் தொடுத்து விட்ட பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து பேசக்கூடாது.

0: உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிமையான அந்த பாடலை காற்றலையில் கலந்து வருகின்றது கதம்பம். பாட்டுக்கு பதிற்பாட்டு நிகழ்விலே அன்பு நேயர்கள் வந்து 282 பாடல்களை தந்த வகையில் அவர்கள் தெரிவாகி வருகின்றது ஒவ்வொருவருக்கான பாடல். அந்த வகையிலே அடுத்த உறவாக வந்த பாடலை தொடுத்துவிட வந்திருந்தவர் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்கள் பல பாடல்கள் இத்தனை பாடல்களை கொடுத்தார்கள். 36 பாடல்களை அவர் தந்திருந்தாரே. இன்று இந்த இவ்வளவு தொகையான பாடல்களே 36 பாடல். இந்த வலைத்தள இடைவேளை நேரங்களில் இடையூறு காரணங்களாலே அவர் எப்படியும் ஓடி வந்து உற்சாகமாக தந்திருந்தார். அவர் தந்த பாடல்களில் இந்த பாடல் தெரிவாகி வருகின்றது. மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலை தெரிவாக்கி அவருக்காக வழங்குகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலே கதம்பம் நீ எர்விருப்பத்திற்காக.
1: நான் தான்
2: எங்க இருக்கீங்க?

இனிமையான பாடல்களை இதமாக வந்து கலந்து சென்ற அன்பு உறவுகள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை 282 பாடல்களை தந்து சிறப்பித்த வேளையிலே அடுத்த பாடலை தொடுத்து வர வந்தவர் வரிசையிலே எங்கள் வண்டிகேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அவர்கள் வந்து இந்த 282 பாடல்களையும் 70 பாடல்களை அவர் மட்டும் தந்து முதலாவது பரிசையும் தட்டி கொண்டார். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவருக்கான பாடல்களை நாங்கள் அவர்கள் வெற்றி பாடலை வழங்கிய பொழுது அவர் தந்த 282 பாடல்களும் 70 பாடல்களும் எதுவாக இருக்கும் என்று ஒன்றை தெரிவு செய்து தருகின்றது மொன்றியர் தமிழ் வானொலி கதம்பம் நேயர் விருப்பத்திலே அவருக்காக தரும் பாடல். இந்த பாடல் டைம் என்ற திரைப்படத்திலிருந்து அவர் எடுத்திருக்கின்றார். இந்த பாடலை

இனிமையான பாடல்களை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே கதம்பம் நேரலை தந்து கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதற்பாட்டு தந்தவர்களின் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கதம்பம் நேயர் விருப்பம். இந்த வேளையிலே வந்து கலந்து கொண்ட பாட்டுக்கு பதற்பாட்டு போட்டியாளராக இணைந்து கொண்டார் எங்கள் ஜெயங்கொண்டம் பாலச்சந்தர் அவர்கள். பாலச்சந்தர், நீங்கள் ஒரு பாடலை, நீங்கள் தந்த பாடல்களுள் ஒரு பாடல் தெரிவாகி வருகின்றது. அது உதயகீதம் திரைப்படத்து பாடல். கேட்போமா அந்த பாடலை காற்றலையில் கலந்து வருகின்றது?

இனிமையான பாடல்களை 282 பாடல்களை தந்த அன்பு உறவுகளுக்கு தாங்கள் எந்த பாடலை தந்தோம், எங்கே நிற்கின்றோம் என்று தெரியாத அளவில் விரைவாக ஓடிச் சென்று பாடல்களை தந்து குவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அடுத்த போட்டியாளராக வந்து இணைந்து கொண்டார் இஞ்சிக்குடியிலிருந்து எங்கள் ஷியாமலா பிரபா. அன்பு மகளே, நீங்களும் வந்து இணைந்து அற்புதமாக விளையாடி இன்று 282 பாடல்களே, உங்கள் பாடல் மட்டும் 52 பாடல்களாக தெரிவாகியிருந்தது. 52 அதிகமான பாடலை கொடுத்து இரண்டாவது இடத்தை பெற்றீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையிலே நீங்கள் தந்த பாடல்களுள் 52 பாடல்களுள் ஒரு பாடலை தெரிவாக்கிக் கொண்டேன். அதுவே நீங்கள் முதல் தந்த பாடலாகவும் இருக்கின்றது, இனிமையான பாடலாகவும் இருக்கின்றது. நீ வருவாய் என நான் இருந்தேன். எல்லோரும் ஷியாமலா வருவாள், வெற்றி பெறுவாள் என்று எண்ணிக்கொண்டு இந்த வேளையிலே இந்த பாடலை நீங்கள் கொண்டு வந்து காட்டி வெற்றியையும் பெற்றிருக்கின்றமா. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த பாடலை தருகின்றோம். சுஜாதா திரைப்படத்து பாடல்.

இந்த வேளையில வந்திணைந்தார் அன்பு உறவு விஜய ராகவன். நானும் போட்டியிலே கலந்து கொள்கின்றேன் என்று வந்து அவர் இணைந்த வேளை தந்த பாடல் ஒன்று வருகின்றது. காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து விஜய ராகவன், நீங்கள் கேட்ட பாட காரைக்கால் எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள். அவர்களும் இணைந்து விட்டு அவர் சந்தர்ப்பம் அவருக்கு தொடர்ந்து இணைய இடம் கொடுக்கவில்லை. இருப்பினும் பாடலை தந்து சிறப்பித்து அலங்கரித்த வேளையிலே பாட்டுக்கு பதில் பாட்டிலே அவர் தந்த பாடல்கள் ஒன்றாக வருகின்றது. காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

உறவுகளை நீங்கள் உல்லாசமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள். இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே அன்பு உறவுகள் வந்து கலந்து தாங்கள் விருப்பமான பாடல்கள் என்று அல்ல, அவர்கள் எடுத்த உடனே அந்த பதத்தை தேடி கொண்டு வந்து ஓடித்தந்த பாடல்களை காற்றலையில் கலந்து விடுகின்றது ஒன்றிய தமிழ் வானொலி. மொத்தம் 282 பாடல்களை தந்த இடங்களிலே 45 பாடல்களை பெற்று 3வது இடத்தை பெற்றவர் எங்கள் அன்பு உறவு மஞ்சுளா அவர்கள். மஞ்சுளா அவர்கள் 45 பாடல்களை தந்து 33வது இடத்தை பெற்று வெற்றியாக மறந்து நாங்கள் எல்லோரும் கழித்த வேளையிலே அவர் தந்த 45 பாடல்கள் ஒரு பாடலை தெருவாகி தருகின்றது மொழியர் தமிழ் வானொலி. மஞ்சுளா உங்கள் 3வது வெற்றிக்கு வாழ்த்து கூறி தருகின்றது அந்த பாடலை காற்றலையில். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படுத்த பாடல் கேட்போமா?

இனிமை இனிமை இனிமையிலும் இனிமை இனிமையான பாடல்களை ஒழுங்காக காற்றலையில் வந்து பதிந்து சென்றீர்கள் அன்பு உறவுகளே. ஆனால் நீங்கள் பதிந்தது கதம்பம் நிகழ்வுக்கென்று அல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓடி வந்து உங்கள் சிந்தனையிலே ஞாபக பொக்கிஷத்திலே இருந்ததை எடுத்து வந்து இந்த பொக்கிஷத்தில் கையை வைக்கும் பொழுது எப்படி பொருட்கள் சிக்குகின்றதோ அதே போன்று பொருத்தமான பொருளாக பொருத்தமான பதம் அமையும் பாடலுக்காக ஓடி சென்று நீங்கள் எடுத்த பாடல்கள் சிறப்பான பாடல்களாக அமைவது வழக்கம். அதே போன்று வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வந்தவர் வேறு யாருமில்லை, எங்களோட இறுதி நேரத்திலே வந்து கலந்து கொண்டார் மயிலை பட்டாபி அவர்கள். காலம் தாழ்த்தி வந்தாலும் அற்புதமாக பாடல்களை தந்து இன்று விறுவிறுப்பாக அவர் பாடல்களை தந்து சென்ற வேளையில் 282 பாடல்களில் பல பாடல்களை தந்தார். அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் வந்து இணையும் வேளையிலே, யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா எனக்கென்றும் நீயே சொந்தம் என்று அந்த பாடல் வருகின்றது அவருக்காக. அந்த பாடல் மாலை சூடவா திரைப்படுத்த பாடல் கேட்போமோ மயிலை பட்டாபி, நீங்கள் தந்த பாடல் இதுதான்.

282 பாடலை ஓடி ஓடி தந்தவர்கள், விரைவாக வந்து தந்தவர்கள், தந்த பாடல்கள் நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழக்கூடிய பக்குவமான பிரபல்யமான பாடல்கள் அங்கே பொதிந்திருக்கின்றது. அவர்கள் தேடி தந்தது பாட்டுக்கு பதில் பாட்டை தவிர பாட்டு, நாங்கள் கதம்பத்துக்கு இந்த பாடல் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த பாடல் தங்களுக்காக வரும் என்று எதிர்பாரா வண்ணமாகவே மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இறுதியாக ஒரு அன்பு உறவு வந்தார். பணி முடித்து வீட்டு பணி முடித்து ஓடி வந்து இடையிலே புகுந்து தானும் இதை பங்கு பெற்ற வேண்டும் என்று ஆவலோடு ஓடி வந்தவர் எங்கள் அன்பு ராமன் மனவையிலிருந்து. ராமன், நீங்கள் வந்து தந்த பாடல் குறைவாக இருந்தாலும் நிறைவான பாடலை தந்து 282 பாடலுக்கும் நீங்களும் இணைந்து விட்டீர்கள். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே அலங்கரித்த உறவுகளில் நீங்களும் ஒருவராக. அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்குறி. நீங்கள் கேட்ட பாடல்கள் ஒரு பாடல் இதுதான், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள், தந்திருந்தீர்கள். பாட்டுக்கு பதில் பாட்டிலே உங்களுக்கு பொருத்தமான பதம் கண்டுபிடித்து தந்த வேளையில் அந்த பாடல் வருகின்றது உங்களுக்காக காற்றலை.

இனிமையான பாடல்களை காற்றலையில் கலந்தவுடன் நீங்கள் நினைக்காமலே கேட்ட பாடல்கள் இனிமையான ஜனரஞ்சகமான பிரபல்யமான பாடல்களாக வந்து கிடைத்திருந்தது என்று ஒலிபரப்புக்கு அன்பு உறவுகளே. இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலேயே வந்து கலந்த அத்தனை போட்டியாளர்களும் 282 பாடல்களை தந்து அலங்கரித்த பாட்டும் பதில் பாட்டு நிகழ்விலே அதிகப்படியான பாட்டை கடந்த வாரங்களை விட இந்த வாரம் சாதனை புரிந்திருக்கின்றார் நீங்கள் அனைவரும். ஒரு சாதனை வாரமாக 282 பாடல்களை தந்து சாதனை புரிந்த வேளையிலே அதிலே முதலாவதாக வந்திருந்தார். 70 அதிகப்படியான பாடல்களை தந்து ஒரு புதிய சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார். அதி கூடிய பாடல்கள் கடந்த வாரங்களிலே அதி கூடிய பாடல்களை தந்தவர் இவர் என்ற பெயரை பெற்றுச் செல்கின்றார் சந்தனராஜ் பண்டிகேர் சிலுவை அவர்கள். அவர்களுக்கு விசேஷமாக பிரத்யேகமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் முன்னிற தமிழ் வானொலி. அந்த வேளையில இரண்டாவதாக இந்த 282 பாடலையும் 52 பாடல்களை தந்து இஞ்சிக்குடி சியாமலா அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்று பெருமை பெற்று வாழ்த்து பெறுகின்றார். அந்த வேளையில் மஞ்சுளா நீங்களும் வந்து 45 பாடல்களை தந்து பெருமகிழ்ச்சி கொண்டு மூன்றாவது இடத்தை பெற்றீர்கள். நான்காவது இடத்தை பெற்றவர் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து. அவரோடு மட்டுமல்ல 36 அதிகப்படி பாடலை தந்து முகமது ராபிக் அவர் நாகப்பட்டினம் அவரும் வாழ்த்து பெற்றது மட்டுமல்லாமல் எல்லோரும் வாழ்த்து பெற்றிருக்கின்றீர்கள். இன்று ஒரு பெருந்தொகையான பாடலை தந்து சாதனை புரிந்த சாதனை வாரமாக்கிய உங்களுக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கூறிக்கொண்டு காற்றலை நிறைவு செய்கின்றது கதம்பத்தை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு கதம்பத்தில் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், எம்டி

காற்றலையிலே கலந்து வந்து கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி இணையும் நான் என்று என்றும் உங்கள் அன்றும் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் உமக்கு அளித்த தமிழ் இது வெற்றி எல்லாம் எங்களுக்கு தந்து இந்த உலகில் வாழ வைத்த தெய்வம் இல்லாமல் இறைவனுக்கும் முதல் கண் நன்றியும் வணக்கமும் கூறி வரவேற்று உங்களையும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக எண்ணாமல் என் அன்பு உறவுகளாக எண்ணிக்கொண்டு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். முன்னாள் தமிழ் வானொலியின் 2025 ஆண்டின் 5வது மாதத்தை முடித்து 6வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்த 2வது நாளாகிய இன்று திங்கட்கிழமை.

இன்றைய நாள் அதிகாலை 5:15 கதிரவன் கண்விழித்து எங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பி பிரகாசமாக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளை பூஜ்ஜியத்துக்கு மேலே 17 °C காட்சி கொடுக்கின்றது. படிப்படியாக இது உயர்ந்து சென்று 22 °C கண்டுகொள்ளலாம் என்று எதிர்ப்பு கூறப்படும் இந்த வேளையிலே அது படிப்படியாக குறைந்து இரவு வேளை 7 °C வரலாம் என்றும் கூறப்படுகின்றது. அற்புதமான வெளிச்சம் சிறப்பாக இருக்கின்றது, வானிலை தெளிவாக இருக்கின்றது, காற்றலையும் தெளிவாக இருக்கின்றது, வலைத்தளமும் சரியாக வேலை செய்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கும் இந்த வேளையிலே 15 மணி நேரத்துக்கு மேல் எங்களுடைய பகலை தரும் கதிரவனுக்கும் நன்றி கூறி உங்களோடு இணைந்து கொண்டேன். இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் இணைந்து தரவிருப்பது என்னவாக இருக்கும் என்று எண்ணினால் இங்கே அறிவித்து விட்டார் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன், அருள் இவர்கள் எல்லோரும் என்று எந்த நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே திங்கட்கிழமை அல்லவா இதுதான்.

நாங்கள் எல்லோரும் சவாரி போவோம் திங்கட்கிழமைகளில் என்று பாட்டு சவாரி கடந்த 115 வாரங்களை கண்டுகொண்ட வேளையில் இன்று 116வது பாட்டு சவாரிக்கு நாங்கள் இணைந்து விட்டோம். 5 பாடல்கள் சிறந்த பாடல்களாக தெரிவு செய்யப்பட்டு கொண்டு வந்து உங்களோடு ஒளிபரப்பி அந்த ஒளிபரப்பி நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள் இந்த பாடல் சிறந்த பாடல் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இரகசிய வாக்களிப்பு வளமை போல நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு ஏற்ற ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பாட்டு சவாரி நிகழ்வில் இணைவோம், சிறப்பிப்போம் என்று கூறிக்கொள்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை.

நேற்றைய தினம் நிகழ்ந்த ஜனரஞ்சகமான பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் முதலில் வந்து இணைந்து முதன் முதலாக காற்றலைக்கு வந்து பாடலையும் தந்து பாடலையும் கேட்டு எங்களோடு இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் பிரபாகரன், சுமதி, சிதம்பரத்திலிருந்து. இவர்கள் எங்கள் வானொலியில் விரும்பி வருவதற்கும் இணைவதற்கும் அவர்கள் விருப்பம் தெரிவித்து எழுதியவர்களே. அவர்களை நேரில் வரலாம் என்று நான் கூறியிருக்கிறேன். அந்த வகையில் அவர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன். என்று இந்த வானொலிக்கு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தை அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அவர்கள் இந்த இலக்கத்தோடு தொடர்வார்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் சற்று காற்றலையில் பேசுவது வழக்கம்தானே, என்னவாக இருக்கும் என்று ஓர் பதத்திலே தான் வருகின்றது. 5 பாடல்களும் ஒரு பதத்தை முதல் பதமாக தொடுத்து 5 பாடல்களை இணைத்து கொண்டு வருகின்றது. 5 பாடலும் ஒரே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பாட இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பாடல்கள் மன்னிக்க வேண்டும், ஒரு பதத்திலே வருகின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அது எந்த பதம் என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு தரவு தருகின்றேன். அந்த தரவை கொண்டு யார் கண்டுபிடிக்கின்றார்களோ அவர் முதலில் கண்டுபிடித்து சரியாக கண்டுபிடித்து விட்டால் அவருக்காக ஒரு பாடல் வழங்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்று எத்தனை எழுத்துக்களோடு வருகின்றது? 6 எழுத்துக்களை கொண்டு அமைந்த ஒரு பதம், 6 எழுத்துக்களை கொண்ட முதல் பதம், 5 பாடல்களிலும் முதல் பதமாக தோன்ற இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பதத்தை தாங்கி வரும் 5 பாடல்கள் ஒளிபரப்பப்பட இருக்கின்றன. அதிலே சரியான பாடலை தர வேண்டும். அந்த பதம் எதுவாக இருக்கும் என்பதற்கான தரவு, அது ஒரு மலர், அது ஒரு மலரின் பெயரை அழைத்து குறிக்கக்கூடிய பெயர். 6 எழுத்துக்களிலே வருகின்றது. பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களின் பெயரிலே, இந்த பதத்தின் பெயரிலே திரைப்படமும் வந்திருக்கின்றன. ஆதலால் அது எந்த பதம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். 6 பதங்களை கொண்டது. எங்கே யார் முதலில் கண்டுபிடிக்கிறீர்கள் கொண்டு ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், 6 4 7 8 7 4 6 4 1 5. எங்கே இந்த பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர், இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. அது என்ன பதமாக இருக்கும் கொண்டு வாருங்கள், பார்க்க போகும்.

சிந்திக்கின்றீர்களா? சிந்திக்கும் போது உங்கள் காதோரத்தில், எங்கள் காதோரத்தில் கேட்டு மகளும் மன்னம் அந்த பதத்தை ஆரம்பித்து விடுங்கள், எழுதி விடுங்கள். தளத்திலே பார்ப்போம் யாருக்கு இந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பூவின் பெயர். அது திரைப்படமாகவும் வந்திருக்கின்றது. அந்த பூவின் பெயரை முதல் பதமாக அழைத்துத்தான் இந்த பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. இங்கே கொண்டு வாருங்கள், இன்னும் சில வினாடிகள் தருகின்றேன்.

சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்று ஒலிக்க இருப்பது பாட்டு சவாரி 116. 116வது பாட்டு சவாரிக்கு 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்திலே ஆரம்பிக்கும் ஒரு மலரை கொண்டு இந்த பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. சரி, யாருக்கும் தென்படவில்லை, யாரும் தரவில்லை, காரியமில்லை. நாங்கள் இப்பொழுது பாடலை கேட்க தொடங்கினால் எங்களுக்கு புரியும் தானே. அறுவதற்கு முன்பு ஒருவர் அழைக்கின்றார், யார் என்று பார்த்து விடுவோம், அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவோம். அவர் பதிகின்றார் போல் தெரிகின்றது பெயரை, எங்கே பார்ப்போம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, கனடா கலியகம். இணைய விரும்புபவர்கள் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை கூறிவிட்டேன், ஓடி வாருங்கள். வந்துவிட்டால் உங்களுடைய பெயரை குறிப்பிடலாம். அங்கே வந்துவிட்டார்கள், தரப்போகின்றார்கள் பெயரை, என்ன பெயரில் என்ன பதத்தில் ஆரம்பிக்கிறது பார்ப்போம். ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார், எழுத்து இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை, விரைவில் வந்துவிடும். சில வினாடிகள் சில நொடிகளை அவருக்கு கொடுப்போம், பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்று திங்கட்கிழமை 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 2வது நாள். பாட்டு சவாரி 116. சிறப்பாக எழுதி இருக்கின்றார் அந்த பாடலின் பெயரை. அன்பு கிருஷ்ணன் அவர்கள், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. செம்பருத்தி என்று ஆரம்பப்படுகின்றது, செம்பருத்தி என்று ஆரம்பித்த ஆரம்ப பாடலாக வரும் வேளையிலே உங்களுக்கான அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். செம்பருத்தி என்ற பதத்தில் இன்று 5 பாடல்கள் வர இருக்கின்றது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவும் தொடர்ந்து எழுதுகிறார், ஆனால் அவர் 2வது இடத்துக்கு தான் வர இருக்கின்றது, பார்ப்போம் யாராக இருக்கலாம் என்று. இன்று நாங்கள் கேட்கும் பாடல் 5 இனிமையாக பாட வரும் குரல்களை முதலில் தெரிவோமா? 3 ஆண் குரல், 3 பெண் குரலாக எனக்கு தோன்றப்படுகிறது. அதே நேரத்திலே இங்கே அதற்கு இசையமைத்தவர்களும் மூவர்களாக, 3 இசையமைப்பாளர்கள் இசையிலே வரும் பாடல்கள். இசை ஞானி இளையராஜா, அதை தொடர்ந்து இசைப்புயல் தேனிசை தென்றல் தேவா அவர்கள், அத்தோடு சிப்பி அவர்களும் இசையமைத்திருக்கின்றார்கள் இந்த பாடல்களுக்கு. இசைஞானி ராஜா இளையராஜாவுடன் தேவா அவர்களும் சிப்பி அவர்களும் இணைய இசையமைத்த அந்த பாடலுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா, சித்ரா அம்மா, சுவர்ணலதா அம்மா மற்றும் ஜானகி அம்மா, அருள்மொழி ஆகியோர் பாடியிருக்கின்றார்கள். எங்கே கேட்போம்? மனோ அவர்களும் இணைந்து 3 ஆண் பாடகர்கள், 3 பெண் பாடகர்கள், 3 இசையமைப்பாளர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் இந்த 5 பாடலுக்கும். அப்படியானால் முதலில் வருவது எந்த பாடல் என்று பார்ப்போம். முதலில் வரும் பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சித்ரா அம்மாவும் குரல் கொடுக்க இசைஞானி அவர்கள் இசையமைத்த பாடல் இப்பொழுது முதல் பாடலாக ஒலிக்கின்றது. முதல் வரிசையிலே நின்று பாடும் அந்த பாடலை கேட்போம்.

முதலில் ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். செம்பருத்தி பெண்ணொருத்தி என்று ஆரம்பித்த அந்த பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்தில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாட இசைஞானி இசை அமைத்து கொடுத்த பாடல். இங்கே இரண்டாவதாக எந்த பாடல் பாடப்போகின்றது என்று பார்த்தால், அந்த பாடலும் தர்மா என்ற ஒரு திரைப்படத்திலே மீண்டும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு மறைந்த இசை மணி சுவர்ணலதா அம்மாவும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பாடலுக்கும் இளையராஜா தான் இசை அமைத்திருக்கின்றார், இசைஞானி. எங்கே அந்த பாடலை கேட்போமா? அதுவும் செம்பருத்தி என்று ஆரம்பிக்கின்றது.

என்ன பாடல் பாடுகின்றது என்று எண்ணும் வேளையிலே செம்பருத்தி என்ற முதல் பதத்தை தொட்டு இரண்டு பாடல்கள் ஒலித்து சென்றதை கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றாள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டு சவாரி 116 116 அலங்கரிக்கு வரும் பாடல்கள் 5 பாடல்கள். அதில் 2 பாடல்களை ஒழுங்காக கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு 3வது பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் பொழுது அந்த பாடல் வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாட வேண்டுமென்று இசை புயல் அல்ல தேனிசை தொண்டர் தேவா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். 3வது வரிசையில் நின்று ஒலிக்க வரும் அந்த செம்பருத்தி எப்படி பாடப்போகின்றது என்று காது கொடுப்போமா?

தேனிசை தன்றல் தேவா அவர்கள் இசை அமைத்து கொடுக்க பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய செம்பருத்தி செம்பருத்தி என்ற பாடலை வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து மூன்றாவது பாடலாக கேட்டோம். அப்படி என்றால் நான்காவது பாடல் வந்து எங்களுக்கு தொடர்ந்து பாடி அசத்தி எங்களை மகிழ வைக்கும் அந்த இசையோடு வரும் பாடலை சிற்பி என்ற இசையமைப்பாளரின் கைவண்ணத்திலே அருள்மொழி சின்னக்குயில் சித்ரா அம்மா இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததை கண்டு அந்த பாடலை தெரிவெடுத்து கொண்டு வந்து இன்று செம்பருத்தி என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடலில் நாலாவது வரிசையில் நின்று பாடும் பாடலாக தரும்பொழுதை மகிழ்வோடு கேட்போம்.

தித்திக்கும் தேனான பாடல்களாக எத்திக்கும் இருந்து கேட்கும் அன்பு உறவுகளின் காதோரம் இனித்துவிட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாம் ஒன்றிய தமிழ் வானொலியில் தொடர்ந்து பாடல்கள் செம்பருத்தி என்று ஆரம்பித்து பாடுகின்றதே என்று மகிழ்கின்றார்கள். அந்த வேளையிலே அன்பு உறவுகளை நாங்கள் நான்கு பாடல்களை செம்பருத்தி என்ற முதல் பதத்தோடு கேட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா? நான் கூறியிருந்தேன் ஆரம்பத்தில் மூன்று ஆண்குரல், மூன்று பெண்குரல், மூன்று இசையமைப்பாளர்கள் என்று. இப்பொழுது மூன்று ஆண்குரலை கண்டுகொண்டோம். மூன்றாவது ஆண்குரல் யாராக இருக்கலாம், எந்த இசையமைப்பாளராக இருக்கலாம் என்றால் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்களோடு சின்ன கோயில் சித்ரா அவர்களும் இணைந்து பாடுகின்றார்கள். அந்த பாடலும் திரைப்படத்தின் பெயரும் ஒன்றாக வருகின்றது. செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து இறுதியாக ஐந்தாவது வரிசையில் நின்று ஓடுகின்றது இந்த பாடல். ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்வோம். இந்த வேளையில் உங்களுக்கு ஐந்து பாடல்களும் தளத்திலே அனுப்பப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவேறும் வரை இடையிடையே பல்லவியும் சரணங்களும் உங்கள் ஞாபகத்துக்காக ஒலித்து கொண்டே இருக்கும்.

0: இறுதி சரணத்தில் எங்கள் பன்முக கலைஞர் பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவும் குரல் கொடுத்ததை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான செம்பருத்தி என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்ட வேளையிலே மூன்று பெண் பாடகர்கள் அவரோடு பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவை இணைத்தால் நான்கு பெண் பாடகர்களின் குரலும் மூன்று ஆண்களின் குரலும் இணைந்து மூன்று இசையமைப்பாளரின் கைவண்ணத்தில் உருவாகிய பாடலே அற்புதமான செம்பருத்தி தொடங்கி இனிய திரைப்படத்து பாடல்களையும் கேட்டோம். ராமன் அப்துல்லா, தர்மா, வசந்த கால பறவை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்று ஐந்து திரைப்படத்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இந்த ஐந்து பாடல்களும் எந்த பாடல் உங்கள் மனதை கவர்ந்திருக்கின்றது என்பதை நீங்கள் தீர்மானித்து சரியாக தீர்மானித்து நீங்கள் தர வேண்டும். நீங்கள் சொல்வது தான் சரியன் உங்களுக்கு தெரிந்த வகையிலே இந்த பாடல் எவ்வளவு தூரம் எங்கள் மனதிலே பட்டிருக்கின்றது, இந்த பாடல் சமூகத்தில் எவ்வளவு தூரம் புரையோடி இருக்கின்றது, இந்த பாடல் சமூகத்தில் இருக்கின்ற நிலைப்பாடுகளை எப்படி கூறுகின்றது, இசை, ஒலி, குரல், திரைப்படம், காட்சிகள், நடிகர்கள் என்று பலவிதமான தரவுகளை கொண்டு நாங்கள் சிறந்த பாடல்களை தெரிவு செய்யலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்கு தளத்திலே அன்பப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் வரிகள் வேற மறந்து போகாமல் இருப்பதற்காக இடையிடையே உங்களுக்கு பல்லவியோடு சரணங்கள் முழிக்கும். கேட்டுக்கொண்டு நீங்கள் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. வளமையான இந்த தொலைபேசி இலக்கம் நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் கட்டணம் இல்லாமல் தொடர்ந்து இணைந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். அன்பு உறவு எங்களுடைய விஜயராகவன் அவர்களுடைய வருகையை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அவர்களுடைய வாக்கினை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையிலே நண்பர் யாமிருக்க பாய்மையின் அரசடை குப்பம் சரவணன் அவர்கள் வலைத்தளம் தங்களுடைய இணையதளம் இன்றும் தொல்லை பண்ணும் போல் தெரிகின்றது பார்ப்போம் இப்படித்தான் கூற முடியாது என்று கூற மாட்டார் வல்லமை பொருந்தியவர். எங்கே இன்றைய பாட்டு சவாரி சிறப்பாக நிகழ வேண்டும் என்று விஜயராகவன் அவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைத்த வேளையிலே அன்பு உறவுகள் அனைவரும் உலகளாவை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஜனரஞ்சகமான இந்த நிகழ்வு பாட்டு சவாரி கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. இடையிடையே நிறுத்தப்பட்டாலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் 116வது பாட்டு சவாரியை அலங்கரித்து அதற்கான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வாக்கினை அளிக்க வேண்டும். வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5. இப்பொழுது முதலில் ஒரு உறவு வந்து இணைந்து விட்டார், அவரை இணைத்து விடுவோம் முதல் முதலாக. எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இணைத்து விட்டேன் வணக்கம் வணக்கம் உறவே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி, தாங்கள் மீராமா அனைவரும் நலமறிங்களா ஐயா?
0: சரியான ஆதார அட்டை காண்பித்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு துணிந்து விட்டீர்கள். வாக்காளர் அட்டை வந்து பெயர் முகவரி எல்லாம் கூறியிருக்கீர்கள், தெரிந்து கொண்டோம். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் வணக்கம் கூறினீர்கள், நாங்கள் வணக்கம் கூறுகின்றேன். நலம் கேட்டீர்கள், நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்கள்.
1: இங்கு அனைவரும் நானும் எனது செல்லக்கிளி பச்சைக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: செல்லக்கிளியும் பச்சைக்கிளியும் நலம் என்றால் யாம் அனைவரும் நலமையா. நன்றி.
1: நிச்சயமாக
0: நாங்கள் இன்று இங்கே மகிழ்வாக 17 பாகை செல்சியஸில் இருக்கின்றோம். 17 பாகையிலே காற்றோட்டத்தோடு வெயிலின் வெளிச்சத்தோடு மகிழ்வாக இருக்கின்றோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இங்கு நேற்று வரை வந்து மேகமூட்டமா இருந்தது வானையா, ஆனா இன்னைக்கு கடுமையான வெயில் இல்லை.
0: அதே அக்கறையினால்
1: மழை பெய்யும் வர வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல 2 பாகை அதிகமா வெயில் அடிக்கும் சொல்லிட்டு அது சொல்லியிருக்காங்க.
0: 2 பாகை அதிகமாக வெயில் அடிக்கும் என்று கூறியவளே மழை வரும் என்று கூறியிருக்கிறார். வெயில் எவ்வளவு அடித்தாலும் ஆகா அகோரமாக வெப்பமாக இருக்கின்றது என்று கூறும் நாங்கள். சார், மழை வந்தால் எண்ணுவோம். அந்த மழை தொடர்ந்து அழைத்துட்டா என்ன இந்த சீரழிக்கின்றது, மழை இப்படி பொழிகிறது, வானம் பொத்துக்கிட்டு தான் என்று கேட்கின்றோம். எல்லாவற்றையும் நாங்கள் வருவது எதினும் வரட்டும், வருவது எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் பிறந்து விட்டோம் இந்த இயற்கை.
1: வாக்களிக்க
0: செல்வோமா?

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. ஜெகபரிசாதிக் அவர்களே, ஐந்து பாடல்களும் பக்குவமான சிறந்த பாடல் என்று கூறினீர்கள். நல்ல பாடலை தெரிவு செய்து நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று முதலில் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று கிருஷ்ணன் முந்திவிட்டார். அந்த
1: பாடலை
0: அவரும் கேட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். சரி, இந்த சிறந்த பாடலை கேட்ட வகையில உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற படத்துல இருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போனால் நினைவில்லையா அப்படிங்கிற ஹரிஹரன் பாடின பாட்டு.
0: அந்த பாடல அந்த பாடலும் போட்டிக்கு
1: அருமையான பாடல்.
0: தெரியவில்லை இந்த பாடல் கலந்து தரவழம் செம்பருத்தி இன்னொரு தடவை
1: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போனால் நினைவில்லையா அப்படிங்க பாடலாம்.
0: அங்கே வரிசையில வந்த பாடல்களும் இதுவும் நாங்கள் கொண்டு வரவில்லை. இது காதல் சொல்ல வந்தேன். போட்டியில் வராது விட்டாலும் தனிப்பட்ட முறையில் வரும்போது நாங்கள் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஜெகபர் சாதிக்க.
1: வாழ்த்துக்கள்.
0: இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 116 அடுத்த உறவாக ஒருவர் வருகின்றார். அழைத்து விடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். சரவணன் அவர்களே வணக்கம். எங்கே கூறுங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் அரசடி குப்பம் சரவணன் என்று தெரிகின்றது. உங்கள் காற்றலை கொஞ்சம் தவறுதலா இருக்கின்றது. நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடிக்கு செல்வோம். அப்படியே இருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் அன்பு சரவணனோடு. சரவனுடைய வலைத்தளம் சரியாக அவருக்கு இணையதளம் ஒத்துழைக்காமல் இருந்தும் பார்ப்போம் என்று சொன்னால் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் சரவணன் அவர்களே, நன்றிகள் பெரும் வரவுக்கு. சரி, ஐந்து பாடல்களையும் கேட்கும்போது உங்கள் உள்ளம் என்ன சொன்னது?
1: இல்லை, எல்லா பாடலும் நல்லா.
0: எதுக்கு பரிசு கொடுப்பது, எதுக்கு வாக்களிப்பது என்று ஒரு திண்டாட்டம் இருந்தது இல்லையா? நல்ல பாடல்கள். இதை விட மேலும் பாடல்களும் இங்கே போட்டிக்கு வந்தன. இந்த குழுவினால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஐந்து பாடல்கள் கலந்து வந்திருக்கின்றது. நீங்கள் நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள், அதுக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் சரவணன்?
1: பாட்டு சவாரியில செம்பருத்தி பூ வந்தது.
0: எதிலே, என்ன திரைப்படத்துல?
1: செம்பருத்தி பூ வந்து. எங்களுக்கு தாழம்பூவை வாசம் வீசு அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓ, உங்களுக்கு தாழம்பூவே வாழ வாசம் வீசு என்ற பாடல் வேண்டும். தாழம்பூவே, அது முதல் வரைய பாடங்களையும் கேட்போம்.
1: தாழம்பூவே வாசம் வீசு.
0: ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பான குரலில் தந்திருக்கின்றேன், கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் குரலை கேட்டு எங்களுக்கு அவலை என்றால், இடையிடையே சதி நடக்கிறது அல்லவா? எதிர்கட்சி சதி, அதாவது வலைத்தளம் உங்களுக்கு இணையதளத்தினுடைய சதி. இருப்பினும் அதை முறியடித்து வெற்றியோடு வந்து வாக்களித்து சென்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற மீண்டும் வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி சரவணா. நன்றி, நன்றி, நன்றி. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கன்னடா கலையகம், கன்னடா கலையகத்திலிருந்து 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 2வது நாள் 116வது பாட்டு சவாரி நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உறவுகள் வாக்குச்சாவடிக்கு வருகின்றார்கள். ஒழுங்காக வந்து தங்களுடைய அடையாளத்தை காட்டி வாக்கினை பதிந்து விட்டு செல்லுகின்றார்கள். அவர்கள் பதிந்து சென்ற பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தும் இந்த வேளையிலே தொடர்கின்றது பாட்டு சவாரி 116. ஓடி வாருங்கள், காலத்தை தாமதிக்க வேண்டாம். குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். அதற்கிடையிலே வாக்குச்சாவடியும் மூடி விடுவார்கள். வந்துவிட்டார் அன்புறவு அணைத்து விடுவோமா என்று செல்வதற்கிடையில் அவர் சென்று விட்டார். மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்கின்றேன். மொழியல் தமிழ் வானொலி, கனடா

0: வணக்கம் தேவா, வணக்கம். வணக்கம்.
1: நாச்சியார் கோயிலிருந்து, நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓ, நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா அவர்கள் அன்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன், பெருவிழா கொண்டாட்டத்தோடும் உங்க அன்பு ஆசீர்வாதத்துடன் நல்லா
0: இருக்கேன். நீங்கள் கூறிய அத்தனையும் எங்களுக்கு கிடைத்து, எனக்கு கோவில் திருவிழா கோலாகலம் தான் கிடைக்கவில்லை. நாங்கள் மகிழ்வாக நலமாக இருக்கின்றோம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா?
1: ஓகே.

0: கையிலே
1: காட்டலைக்கு வந்துவிட்டோம் தேவா. பாடல்கள் ஐந்தும் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் என்ன சொன்னது? மகிழ்வாக இருந்ததா?
2: செம்ம குழப்பம் பாட்டு, எல்லா பாட்டுமே நல்ல
1: பாட்டு.
2: ஒண்ணுமே புரியல.
1: இருப்பினும் உங்கள் ரசனையை வைத்து தெரிந்து வாக்களித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, எப்படி என்ன தேவா என்று என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் காற்றலையிலே?
2: திருவிளையாடலிருந்து யா இன்று ஒரு நாள் போதுமா அந்த பாடலியா?
1: ஒரு நாள் போதாதுன்றதானே வருடம் பூராவும் நாங்கள் இந்த
2: வருடம்
1: வாழ்த்துக்கள். ஒரு நாள் போதுமா என்றொரு அந்த பாடல் தானே. ஒரு நாள் போதாம் பாடலை கேட்க காலம் முழுவதும் கேட்க வேண்டும் இல்லையா? ஒரு நாள் போதுமா என்ற இனிமையான அந்த அற்புதமான பாடல், பாலமுள்ளி கிருஷ்ணாயா என்ற குரலில் பாடிய பாடல் கேட்க இனிக்கும். அந்த பாடலை உங்களோட ஒளிபரப்பி நானும் கேட்டு மகளை விரும்புகிறேன். பாட்டு சவாரி நீயர் விருப்பத்திலே. இப்பொழுது வந்து வாக்களித்து சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். கூற வேண்டுமா? நல்ல பாடல்கள் என்ன?
2: மீராமாவுக்கு நன்றி.
1: மீராமா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு நான் கூறுகின்றேன் வாழ்த்துக்கள் தேவா. நன்றி நன்றி நன்றி.

0: அன்பு உறவு ஒருவர் இரண்டு மூன்று தடவை அழைத்தார். அவரை இணைப்பதற்கு எனக்கு இடையூறாக இருந்து நான் இணைப்பதற்கு இப்பொழுது ஆயத்தம். அவர் மீண்டும் அழைத்தால் அணைத்துக் கொள்ளலாம். அவரும் வந்து வாக்களிக்க புதிய உறவு போல் தெரிகின்றது. வாருங்கள், காற்றலைக்கு 647-8746-1545 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு உலகத்தில் எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது ஒரு வாட்ஸ்ஆப் நம்பர், கட்டணம் அறவிடப்படாத இலக்கம். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே பாட்டு சவாரி 116 கேட்டுக்கொண்டு விட்டு ஓடி வந்து வாக்கினை தருகின்றார்கள். இப்பொழுது இணையர்கள் இணைந்தார்கள், அவர்கள் முனைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தருகின்றேன். காற்றலை உங்கள் கரவ கையிலே வந்துவிட்டீர்களா? இது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. யார் வருகின்றார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் சிங்கோவில இருந்து புதுசா இன்றுதான் உங்களை எப்பவுமே கேட்டு இப்பதான் நான் உங்களோட தொடர்பு

0: ஆவாம்.
1: லதா லதா
0: லதா என்று பதிந்து விடுகிறேன். நீங்கள் இந்த இலக்கத்தோடு இணைந்தமைக்கு உங்களை வருக வருக என்று மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அன்போடு வரவேற்று உங்கள் குரலை கேட்டு மகிழ்ந்தமைக்கு நன்றி கூறி உங்களை வைத்ததுக்கு இப்பொழுது பாட்டு சவாரி 116 கலந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ நீங்கள் இதுக்கு எங்களுக்கு இந்த பாடல்களை, எந்த பாடல் உங்களுக்கு நல்ல பாடலாகப்பட்டது உங்கள் மனதிலே என்று விரும்பி அதுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். நீங்கள் வாக்களிக்கும் பொழுது அது பகிரங்கமாக மற்றவர்களுக்கு தெரியாது. உங்களை இரகசியமாக நாங்கள் வாக்கு நிலையத்துக்கு அழைத்துக் கொண்டு போக இருக்கின்றேன். கற்றலையிலே நலமாக இருக்கின்றீர்களா லதா? நாங்கள் ஓம் ஓம் ஓம் இரண்டார் அருள் வந்து ஓம் என்று அருள் தருவார். நீங்கள் ஓம் ஓம் என்று தந்த வழியில் நான் ஓம் ஓம் என்று அற்புதமான ஒரு பிரணவ மந்திரத்தோடு வந்து இணைந்திருக்கும் உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. அங்கே திருகோணமலையிலே இப்பொழுது எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: காலநிலைகள் காற்றும் வெயிலும் இன்றைக்கெல்லாம் சரியான வக்கு.
0: அப்ப காற்றும் நானே வெயிலும் நானே என்று பாட வேண்டும் நீங்கள் என்ற நினைந்து காற்றிலே. சரி, இப்பொழுது இரவு இரவு வேளையிலும் உங்களுக்கு காற்று வீசிக்கொண்டிருக்கின்றதா? ஓ, உள்ளே மின் விசிறிய வைத்துக் கொண்டிருக்கிற. திருகோணமலை எந்த பகுதியில இருக்கின்றீர்கள்? ஓ,
1: அருள்
0: சகோதரர் உங்களுக்கு அருள் அளித்திருக்கின்றார். ஓம் என்று வாருங்கள் என்று அவர் அடிக்கடி எங்களோடு பேசுவார். உங்கள் பெயரை குறித்துக் கொண்டார் அவர். அந்த வைகாசி விழாவுக்கு எல்லாம் வந்திருந்த போல அதை பற்றி எங்களுக்கு கூறியிருந்தார். அடிக்கடி பேசிக்கொள்வார். உங்களை இணைத்ததில் நாங்கள் பெருமைப்படுறோம். இப்பொழுது உலகளாவே உங்கள் பெயர் தெரிந்து உங்களை யார் என்று புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து விட்டு வருவோம். அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு லதா அவர்களோடு. லதா, சிறப்பான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இங்கே பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்று ஒன்று இருக்கின்றது, அதில் என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து செம்பருத்தி படத்துல வந்து அதுல ஒரு பாடல் தாங்க, இரண்டாவது ஒரு பாடல் தாங்க.
0: இதுல ஒரு பாடல் வந்தா இந்த பாடல் கொடுக்கப்படாது, அதை விட ஒரு பாடல் அதுல இருக்கின்றது. என்ன மாதிரியான பாடல் வேண்டும்? அதுல ஊடல் பாடல் தரவா? ஊடல் பாடல், சரி. செம்பருத்தி திரைப்படத்தில் ஒரு பாடல் உங்களுக்கு வேண்டும். நான் ஒளிபரப்பப்படுவேன் அந்த பாடலை, உங்கள் பெயரிலே அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இன்று முதல் முதலிலே நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு நாங்கள் எல்லோரும் மோன்றியார் தமிழ் வானொலி குடும்பம் உங்களை வாழ்த்தி வரவேற்று தொடர்வோம் நாங்கள் எங்கள் பயணத்தை என்று கூறி, வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? பாடல்கள் எப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: பாடல்கள் எல்லாம் சுமாரா சூப்பரா சட்டப்படி அப்படி இருந்து
0: அப்படியே இருக்குது. வாழ்த்துக்கள். நல்ல
1: ஒலி, சரி, ஒலி டெய்லி வாழ்த்து.

0: இந்த வேளையில் இந்த
1: நன்றி.
0: நேரம் ஒன்பது, உங்களுடைய இரவு நேரம் 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நேரொளி இந்த இலக்கத்திலே தொடர்பு கொண்டால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமான நிகழ்வுகள் நிகழும், நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். நன்றி லதா அவர்களே.
1: ஓகே,
0: நன்றி லதா.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இது மொன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபை. அடுத்த உறவையும் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வந்தவர் யாரோ கூறலாமா?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: வண்ணாமடையிலிருந்து, வண்ணாமடையிலிருந்து மயில்சாமி.
0: கேரள மாநிலம் வண்ணாமடை.
2: ஆமா,
0: அன்பு மயில்சாமி அவர்கள், எத்தனை உறவுகளை இணைத்து தந்தீர்கள். உங்கள் நண்பர்கள் எல்லோரும், நீங்கள், குடும்பம் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: அனைவரும் நலம் ஐயா.
0: சோகத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கின்றீர்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: மகள் ராதாமணி எப்படி இருக்கின்றார்?
2: நல்லா இருக்காங்க.
0: இன்னும் சோகத்தில் தான் இருக்கின்றார் அவருக்கு என்னுடைய ஆறுதல்கள். நலமாக இருக்கும் வேளையில் அங்கே வண்ணாமடையிலே எப்படி இருக்கின்றது காலநிலை மயில்சாமி அவர்களே?
2: காலநிலை இந்த 2 நாளா சுமூகமா இருக்குங்க ஐயா. அது வரைக்கும் கனமழை.
0: ஓ, அது வரைக்கும் கனமழை இருந்து அப்ப பசுமை நிறையும், சுற்றாடெல்லாம் பசுமை நிறைந்திருக்கும் இல்லையா? நிலம் குலைந்து பூமி தாய் மகிழ்ந்து மலர்ந்து பசுமையை தருகின்றார் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த வேளையில நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்லாம்,
0: செல்லுவோம், பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அன்பு மயில்சாமி அவர்களோடு இணைந்து, மயில்சாமி அவர்களே, அங்கே பசுமை நிறைந்த வேளையிலே நலமாக இருக்கும் இந்த தருணத்திலே உங்களுக்காக நேர் நேரத்தில் என்ன பாடலை ஒலிபரப்ப வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மயில்சாமி அவர்களே?
1: தூள் படத்தில் இருந்து
0: தூள்
1: ஆசை ஆசை இப்பொழுது பேராசை எப்போ
0: பஞ்ச புலன்களை தந்து ஆசைகளை வளர்க்க விட்டு பேராசையை உண்டாக்கி பெரும் துன்பத்திலே நாங்கள் உளதும் வண்ணம் பஞ்சமா பாதகங்களை தந்திருக்கின்றார்கள். அதிலே பாடுவதென்றால் சாதாரணமானது இல்லைத்தான். நீங்கள் கூறுவது போல ஆசை ஆசைதான் பேராசை எப்போது என்று நன்மைக்கும் உண்டு தீமைக்கும் உண்டு. வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்டு மகள்லாம் மகள் ராதாமணி அவர்களுக்கு என்னுடைய ஆறுதலை கூறுங்கள். எல்லோரும் நலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் ஐந்தும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது? ஐந்து பாடல்களும் சிறப்பாகத்தான் இருந்ததா?
1: சிறப்பான பாடல்கள் அனைத்துமே மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல் தாங்க.
0: மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல். அந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் கேட்டாலும் உங்களுக்கு இந்த பாடல்கள் ஐந்தும் ஒன்று ஒன்று ஒன்று மாதிரி தான் இருக்கு. எதுக்கு எதை தீர்மானிப்பதென்ற ஒரு திண்டாட்டம் இருந்ததா?
1: எல்லா பாடலுமே எல்லாமே மோசம் சொல்ற மாதிரி இல்லைங்க. எல்லாமே
0: அழகாக சரியாக சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். உங்கள் பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி மயில்சாமி அவர்களே. நன்றி நன்றி. உங்கள் பங்களிப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.

0: செம்பருத்தி என்ற பதத்தை தாங்கி ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அவர்கள், நாங்கள் யார் சிறந்தவர்கள், எந்த பாடல் எங்களில் யாரை உங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை கேட்டுத்தான் அந்த பாடல் ஐந்தும் ஒலித்தன. ஒலித்த பாடல்களை சிறந்த பாடல் எதுவென்று தீர்மானிப்பதற்கு திண்டாட்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஐந்து உறவுகள் வந்து நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், தெரிவு செய்து விட்டோம் என்று துணிவோடு வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் அளித்த வாக்கினை பெற்ற பாடல் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் இணையும் வேளையிலே எங்களுக்கு இன்று புதிதாக ஒரு அன்பு உறவு கிடைத்திருந்தார். அவர் எங்களோடு இணைந்து ஈழமணி திரு நாட்டின் கிழக்கு மாகாணம் திருக்கோணமலையில் அந்த புனித திருக்கேதீஸ்வர ஆலயம் அமைந்திருக்கின்றது, எங்களுடைய பஞ்சேஸ்வரங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வரம் அமைந்திருக்கும் பகுதியிலே அன்பு நிறைந்த அருள் அவர்கள் எங்களுக்கு ஓம் ஓம் என்று அருள் வழங்கி கொண்டிருப்பார். எப்பொழுதும் அருளின் அனுசரணையோடு வந்திருந்தார் லதா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்தும் வரவேற்புகளும் கூறும் பொழுதிலே இன்றைய நாயகன் வந்துவிட்டார் என்றைய மொழியால் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வந்த ஐந்து பாடல்களையும் தெரிவு செய்யும் பொழுதிலே ஒருவர் நாயகனாக தோன்றியிருக்கார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன். உங்கள் ஆதார் அட்டை கொண்டு வந்தீர்களா?
1: கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம், தஞ்சாவூர் மாவட்டம்.
0: அங்கே ஒன்று குறையுது ஐயா, தஞ்சாவூர் எல்லாம் சரியா இருக்கு. ஆதார் அட்டையை படிக்கும்போது ஒரு இடம் கொஞ்சம் தவறப்பட்டிருக்கு. திரும்ப இடம் எங்க திரும்பி படியுங்கள்?
1: கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் சொன்னான் ஐயா.
0: ஓ, திருபுவனம் கூறுபட்டீர்களா? நீங்கள் மாநிலத்தை கூறுவதற்கு ஊரை கூறுபட்டு. வாழ்த்துக்களை அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை, நான் நகைச்சுவைக்காக அப்படி பேசியிருந்தேன். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: இன்றைய நாயகர் நீங்கள் தானே ஐயா? கண்டுபிடித்து விட்டீர்கள். எப்படி ஐயா கண்டுபிடித்தீர்கள் அந்த பாடலின் பெயரை? உடனே கண்டுபிடித்து விட்டார், டப்புன்னு கண்டுபிடித்து விட்டார். கட்டி கட்டி
1: ஐந்து பாடல் சொல்லவும் அது யோசனை பண்ணிட்டு
0: இருக்கேன். அப்படி இவருக்கு ஆறு எழுத்து என்று கூறினா அதுல அந்த இடத்துல படமும் வந்திருக்கின்றது. இலகுவாக பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் வேகம் விவேகம்
1: வந்தது, ஒரு மூணு பாடல் இன்னைக்கு வந்ததும் சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு.
0: அப்ப அதுல திருமுளைச்சீட்டு போட்டு பார்த்து சாத்திரம் பார்த்து சொல்லிவிட்டீர்கள். சரி, உங்களுக்கான பாடல் காத்து கொண்டிருக்கிறது. முதலில் நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து மீண்டும் பேசுவோம். கிருஷ்ணன் அவர்களே, வாருங்கள்.

0: சரியாக பாடல்களை தெரிவு செய்து தந்து இன்று முதலாவது பாடல் முதலாவது வெற்றியாளராக அவர் பாடலை தந்த வெற்றியாளராக வரும்பொழுது அவருக்கு ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பாடல் விருப்பம் கிருஷ்ணா உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் இப்பொழுது?
1: ஒண்ணுமே புரியலையா உலகத்தில?
0: ஓ, ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியல அவர் பாடினார். அப்படி அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். ஒண்ணுமே புரியாமல் தான் வாழ்ந்தார் போல் தெரிகின்றது. ஒண்ணுமே புரிய தெரியல, புரியல உலகத்திலே. அது உலகத்திலே தானே தெரிஞ்சிருக்க, என்னமோ நடக்குது ஐயா. சரி, அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். அந்த வேலையில என்ன பாடலை நேயர் விருப்பத்திலே கேட்க விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு இரண்டு பாடல் கிடைத்திருக்கின்றது என்று வாழ்த்துக்கள். என்ன பாடலா இருக்கும்
1: நேயர் விருப்பத்துல வந்து? சரிங்க, அம்பிகாபதி.
0: அம்பிகாபதி என்ற ஒரு பாடல் இருக்கா? அல்லது அம்பிகாபதி
1: திரைப்படம் பேரு? படம் பேரு? படம் பேர்.
0: அதுல பல பாடல் இருக்கு ஐயா.
1: ஆமா, அதுல இதனை செய் மனமே செய்தால் திவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே.
0: மனமே சிந்தனை செய்ய என்று கூறி நீங்களும் சிந்தனை செய்து சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்று என்ன பாடலில் என்ன பதத்தில் வரப்போகுது என்று கண்டுபிடித்து ஒரு வெற்றி பாடலையும் பெற்றிருக்கின்றீர்கள். ஒண்ணுமே புரியல உலகத்தில் என்ற பாடலை இனிமையாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும் இணைந்து இணைந்து சிறப்பித்தமைக்கும். இந்த பாடல்கள் ஐந்தையும் பற்றி ஏதாவது கூற முடியுமா?
1: ஐந்தின் இடைக்கால பாடல்கள் தான் அமைந்திருக்கு. ஆனா அருமையா நல்லா
0: இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அம்மாவும் வந்திருக்கின்றா? என் மகளும் அனுசியா
1: இருக்காங்க.
0: எங்கே அவன் வாக்கினை பெற்று விடுவோமே. வணக்கம் மகளே. அனுசியா வணக்கம்.
2: வணக்கம்பா.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களா அம்மா? ரசம் சாதம் நாங்களும் அப்படி சாப்பிட்டு இருக்கோம். ரசம் சாதம் நல்லா இருக்கும் அம்மா. உடலுக்கு நல்லம், உடலுக்கு குடலுக்கு சிறப்பான ஒரு அவடதம் அம்மா உணவு. வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்கு சாவடிக்கு செல்வோம் மகளே. வாருங்கள் போவோம்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகள் அனுஷியா. நீங்கள் இந்த ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றீர்கள், வந்து பதிந்திருக்கின்றீர்கள், நல்ல பாடல்களை தந்திருக்கும் வேளையிலே நீங்கள் பதிந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்பு பண்ண நேயர் விருப்பத்திலே அனுஷியா? எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ன பாடலா இருக்கும்?
1: செண்பகமே செண்பகம் அந்த பாட்டு பாடு.
0: அந்த பாடலா? எங்க உங்க ஊரு பாட்டுக்காரன் அவரா? சரி, அந்த பாடலா? சரி, அந்த பாடல் செண்பகமே செண்பகமே என்று ஒலிக்கும் இனிமையான பாடலை கேட்டு மகளை இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுடைய கணவர் வந்து பதத்தை கண்டுபிடித்து ஒரு வெற்றி பாடலையும் தந்திருக்கிறார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கிடைக்காருண்ணா?
1: ஆமாப்பா, நான் தாம சொன்னேன்.
0: கிருஷ்ணா கிழிந்து கிருஷ்ணகிரி என்றார்களாம், பார்த்தீர்களா? நானும் ஏதோ பெருசாகத்தான் பதி சதி என்றது இதுதான், சதிபதி ஆதரவு என்றது இதுதான். ஐயா, வாழ்த்து கண்பர்களை சிறப்பாக கண்டுபிடித்து விட்டதுக்கு சிரிக்கின்றாரா? அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதானே இறுதி வரை வாழ்வோம் என்று வருகிறது. வாழ்ந்தால் என்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாலே என்ற பாடலை கேட்டுருக்கு. எப்பொழுதும் எங்கு போனாலும் நாங்கள் உன்னோடு தான் இருக்கின்றோம். பெண் இல்லாமல் ஆணின் சக்தி இயகாது, ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் முழு சக்தி, இணை ஆதரவாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். பாடலை தெரிவு செய்திருந்து அந்த பாடலை ஒளிபரம் போது இணைந்து கேளுங்கள். உங்கள் பாடலை தெரிவிக்கிறேன். நினைந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கிருஷ்ணா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பொறுத்த நேரத்தில் உடைத்து விட்டாங்களையா? சரி, நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 116. 116வது பாட்டு சவாரியிலே ஐந்து பாடல்கள் செம்பருத்தி என்ற பதத்தை முதலில் தாங்கி ஐந்து பாடலும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து எங்களை குளிர வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வாக்களிக்க வேண்டுமென்ற ஒரு நீதியையும் நிலைநாட்ட சொல்லி கூறியிருக்கும் வகையில் நீங்கள் தீர்க்கமாக ஆலோசித்து நீங்களாக சிந்தித்து வந்து தர வேண்டும். நேரம் சரியாக 12:46 கனடாவில் மதிய நேரம். உங்களுக்கு 10:16 இரவு நேரம். ஏழுமணித்துறை நாட்டிலும் காற்றும் மழையுமாக இருக்கின்ற காலத்திலே, பகல் முழுவதும் வெயில் அடித்த காலத்திலே இப்பொழுது நேரம் அங்கேயும் 10:17 ஆகிவிட்டது என்பதை காட்டிக் கொள்ளுகின்றது. வாழ்த்துக்கள்.

0: இனிமையான பாடல்கள் செம்பருத்தி என்ற பதத்தோடு ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து ஐந்து பாடல்களும் அந்த ஐந்து பாடல்களை முழுமையாக முதலில் தந்துவிட்டு மீண்டும் பல்லவி சரணங்களை தந்து உங்கள் ஞாபகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் வேளை வேகமாக விவேகமாக வந்து இணைந்து நீங்கள் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலை நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு வந்து இணைய இருவர் வந்தீர்கள், வந்தவர்கள் மீண்டும் பெற வேண்டும், களைப்படைய வேண்டாம். இங்கே வணக்கம் கூறி அனுப்பி இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல இருவர் இணைந்தீர்கள், இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, ஒன்று ஏழமணி திருநாட்டிலிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு, அந்த அழைப்பு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்கின்ற ஒரு நிகழ்ச்சியை போட்டி பலமாக இருக்கின்றது. சிறப்பான ஐந்து பாடல்களும் செம்பருத்தி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி குரல் மாறு மாறி பாடகர்களின் குரலிலே கேட்டு மகளும் வகையில் இனிமையான பாடல்களாக வந்து ஒலித்து கொண்டு இன்னும் செம்பருத்தி என்ற பெயரில் பல பாடல் இருந்தாலும் தெரிவு குழுவுக்கு வந்த பாடல்கள் பல, அதிலே இந்த ஐந்து பாடலும் தெரிவு செய்யப்பட்டு கலந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்து நீங்கள் உங்களுடைய நீதித்துறையை நிலைநாட்டி கொண்டு வந்து வாக்குறுதி தந்து செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் தொடர்ந்து ஒலிக்கின்றது பாட்டு சவாரி 116. நேரம் சரியாக ஈழமணி துறை நாட்டில் 10:21 காட்டும் வேளையிலே தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் காட்டுகின்றது, எங்களுக்கும் 12:51 என்று காட்டி கொண்டிருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, என்னோட ஆதார் முகவரியை சொல்லட்டுங்களா ஐயா?
0: கண்டிப்பா வாக்களிக்கவில்லை வந்திருக்கின்றீர்கள், சொல்லத்தானே வேண்டும், யார் என்று தெரிந்து கொள்வோமா?
1: தருமபுரியிலிருந்து ராஜ்குமார்.
0: அட்டின் தலைவர் ராஜ்குமார் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார் தருமபுரியிலிருந்து. வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா? நலங்கள் ஐயா, அம்மா எப்படி இருக்காங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், அதில் நீங்கள் வந்தவுடன் மேலும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நல்லா மகிழ்வா இருக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம், நேத்தமும் இன்னைக்கு வெப்பம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு.
0: எவ்வளவு இருக்கும் ஐயா? நாங்களும் கிட்டத்தட்ட 17-18 இருக்கின்றோம். நாங்கள் அப்படியே நெஞ்சு நிமித்தி கொண்டு அப்படியே வெளிச்சத்தோடு வந்து கதிரவன் மேலே லாவி கொண்டு வருகின்றார். காற்றலை சிறப்பாக இருந்தது. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசையல் என்ற காட்சி அளிக்கின்றது. எங்கள் வீட்டின் முன்புறத்தை நேற்றைய தினம் படம் பிடித்து காட்டியிருந்தேன். ஓஹோ ஆஹா சிறப்பென்று எழுதியிருந்தார்கள். அது சிறிது நேரத்தில் எல்லாம் மங்கி விட்டது. இருக்கின்றோம் இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். காற்றலை சிறப்பாக எங்களுக்கு இருக்கின்றது, அதை விட வானலையும் சிறப்பாக, வானொலியும் சிறப்பாக இயங்குகின்றது. பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: நான் வந்துட்டேங்க, இப்பதான் வந்தேங்க. ஐயா கிட்ட பேசிடலாம்.
0: இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை நீங்கள் ஐந்து பாடலையும் கேட்டு வந்த பிள்ளையே ஒரு தடவை வாக்கு சாவடிக்கு செல்வோமா?
1: கட்டாயம் போலாங்க.

0: காட்டலைக்கு வந்து விட்டோம் அன்பு ராஜ்குமாரன் அவர்களே, சிறந்த பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் தீர்ப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். பார்ப்போம் முடிவிலே இணைந்தே சிறப்பித்தவை நன்றியை கூறும் வழியில் நீங்கள் எங்களுடைய தேர்தலிலே வந்து பங்கு பெற்றி சரியான பாடலை தெரிவு செய்த உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்? நேயர் நேரத்திலே
1: பேசக்கூடாது, வெறும் பேச்சில் சுகம். ஐயா மெலோடி சாங்ஸ், சில்க் சுமிதா மறைந்த நடிகை சில்க் சுமிதா அவங்க பாடுறது ரொம்ப பாடல் காட்சி வருது.
0: நான் பேசி
1: இப்பதான் தெரியும்,
0: சொல்லி தலைவர் சொல்லிட்டு பேசக்கூடாது, நான் பேசவே மாட்டேன். அந்த பாடல நல்ல பாடல்
1: வாரிசு படங்க,
0: அடுத்த வாரிசு நல்ல பாடல். அந்த பாடல் என்ன, அந்த பாடல் நேற்று இருந்தார் அந்த பாடல் தளத்திலே. சரி, அந்த பாடலே உங்களுக்காக நான் ஒளிபரப்புவேன். ராஜகுமாரன் அவர்களே, இணைந்தமைக்கு சிறப்பு, எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் வெற்றி பெற நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அருள் அவர்கள் இணைந்தார்கள், மறைந்து விட்டார். அருள் எங்களுக்கு அருள் வழங்க வருவார். ஓம் என்று கூறிக்கொண்டு இதோ வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் இணைந்திருக்கும் யார் என்று அறிந்து கொள்ளலாம்.
1: வணக்கம், அன்பான வணக்கம. அன்பான வணக்கம் ஐயா.
0: நீங்கள் அருள் தானே பேசுகிறீர்கள்?
1: ஓம் ஓம் அருள் தான்.
0: எங்கே, திருகோணமலையிலிருந்து பேசுகிறீர்களா, யாழ்ப்பாணத்திலிருந்து பேசுகிறீர்களா?
1: திருகோணமலையிலிருந்து
0: ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இணைந்த அருள் அவர்களே, ஓம் பாருங்கள், வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் ஐயா, இன்று கோவில்ல அந்த பொங்கல் விழா நடந்தது, வைகாசி பொங்கல், காளி கோயில், அம்மன் கோயில், பத்த காளி அம்மன் கோயில்.
0: அப்ப அருளோடு அருள் வந்து பக்தியோடு இருக்கிறீங்களா?
1: ஓ, சவுண்ட் வேலைக்கு வந்தனா?
0: அவர்கள் வந்து உங்கள் பெயரை கூறி இணைந்து சிறப்பாக பேசியிருந்தார், நலமாக பேசியிருந்தார். அவர் வாக்களித்து விட்டு சிறப்பாக அவர் புரிந்து கொண்டார் நிகழ்ச்சியையும். சிறப்பாக இருந்தது அவருடைய இணைவு. எல்லோரும் நாங்கள் அன்போடு வரவேற்று அவரை இணைத்துக் கொண்டோம். உங்களுக்கு நன்றியும் கூறிக்கொண்டோம். அவருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி யான் பெற்ற இன்பம் பருகை பையம் என்று எல்லோருக்கும் அழைத்துக் கொண்டிருக்கின்றனர். சிறப்பு தாராள மனப்பான்மை அருள். இப்பொழுது நாங்கள் இந்த வேளையிலே உடனடியாக நாங்கள் வாக்குச்சாவடி செல்ல வேண்டும் போல் தெரிகின்றது. செல்வோமா?
1: ஓமையா ஓமையா.

0: வந்துவிட்டோம் வாக்கு சாவடிக்கு அருள். அன்பாக மகிழ்வாக சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்தீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறும் இந்த பாடலில் உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை நேயர் நேரத்திலே ஒளிபரப்ப வேண்டும்? பாட்டு சவாரி நேயர்
1: மன்மதன் அம்பு படத்துல
0: அப்படி ஒரு அன்பு இருக்கா ஐயா? அத நீங்க பாவிச்சிருக்கின்றீர்களா?
1: நீலவானம் நீ நானும்
0: அப்ப அம்பு விடத்தான் வேணும் ஐயா. ஆயத்தப்படுத்துங்கள். அம்பே நீலவானம் நீலவானம் நீ நானும்
1: நீ நானும்
0: அப்படிங்க அப்பா. அப்படி என்ன அம்ப விட்ட முடியாது ஐயா? நீங்க விட்டுட்டீங்களா அம்பை? அது அன்பு மகளின் சிரிப்பை கேட்பதற்கு எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது. இப்படி கலகலப்பாக மகிழ்வாக சிரித்து வரணும். அது நான் இல்லாமல் என்னுடைய மகள் உங்களுடைய மீரா அம்மா வந்தா மேலும் சிரிப்பு குதூகலம் கும்மலமா இருப்பீர்களே நீங்கள் எல்லோரும்.
1: அம்மா அம்மாவுக்கு நன்றிகளையும் தெரிந்து கொள்றேன். அம்மா நலம் எப்படி ஐயா? அம்மா நலமாக இருக்கிறார்.
0: அம்மா கொஞ்சம் நலமாக இருக்கின்றார். விரைவில் குணமடைந்து வருவார் என்று எண்ணுகின்றேன். வருவார் வந்த பின்பு காற்றலைக்கு வந்து குதூகலிப்பீர்கள் நீங்கள் எல்லோரும்.
1: நாளைக்கு
0: செல்லும் போது அந்த அம்பை இங்கே திருகோணமலையில் வைத்து விட்டு போவீர்களோ
1: எடுத்துக்கொண்டு போவீர்கள்?
0: வில்லோட கொண்டு போகலாம். போனாலும் சும்மா வச்சிருக்க கூடாது. பயணத்திலேயும் விட்டு பார்க்கணும். வாழ்த்துக்கள். யாம் இருக்க பயமே நீங்கள் என்னவென்றால் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று பெற உபகாரம் ஐயா உங்களுக்கு. விடுங்கள் அம்பினை, தொடுங்கள் பார்ப்போம். தொடும் அன்பு விடும் அம்பு தொடட்டும். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக இருங்கள். நன்றி
1: நன்றி ஐயா.
0: இணைந்தமைக்கும் நன்றி, இணைந்தமைக்கும் நன்றி, இணைத்தமைக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு ஒருவர் வருகின்றார். அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணுகின்ற நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கியா?
0: நானும் நலமாக இருக்கும். ஆதார் அட்டையை ஒரு தடவை படிப்போமா? வாக்குச்சாவடி செல்ல வேண்டும்.
2: படிப்போம் ஐயா. இந்தியா கண்டத்திலிருந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதல் இயேசு பூஜாரம்.
0: சத்யா சொல்லி இருக்கிறீங்க ஐயா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆதார் அட்டை அப்படியே அச்சடித்து இங்கே இருக்கின்றது. சரியாகத்தான் சொன்னபடியே உங்களுடைய அடையாளம் கண்டுகொண்டோம். அன்பு விஜயராகவன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன். 609-604 பின்கோட் நம்பர்.
0: அதையும் தந்துவிட. பின் நம்பர் சரியாக இருக்கின்றது. கோட் நம்பர் எல்லாம் சரியாகிறது. இப்பொழுது நீங்கள் பணி எத்தனையோ வருடமாக ஆற்றி நீங்கள் ஆறுதல் பெற்று வீட்டிலே மகிழ்வோடு திருப்தியோடு இருக்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அப்படி இருக்கின்றது என்று நேற்று எல்லாம்
2: நலமாக